0: வராது. அது அநேகமாக பஸ்மா அடிப்பேர் என்னன்னா பாட்டுக்கு பாடல வந்தவருக்கு சரியான செல்லு வராது. அது மட்டும் அந்த தந்தை என்னது சொல்ல அடிச்சு விட்டுருவாரு. அதுக்கு
1: இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க எத்தனை சும்மா சொல்லிருப்பீங்க, எங்கேயும் பாக்கலாமா?
0: நீங்க சும்மா சும்மா சும்மா எத்தனை சொல்லிருப்பேன்?

0: இன்னைக்கு சும்மா பத்தி அதிகமா சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வச்சிக்கப்பா. அப்பாவுக்கு நன்றிகள், பாராட்டுக்களும்மா.
1: சார், சும்மா வந்து நேரத்தை சும்மா ஆரோக்கியம் சும்மா சந்தோஷமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கேக்குதாவோட சேர்த்து சும்மாவும் இனிமேல் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிக்கலாம்.
0: சும்மா கேக்குதா, சும்மா கேக்குதா, அது எல்லாத்துக்கும்
1: தனிப்பட்ட முறையில எண்ணி பார்க்கும்போது குருபாஸ்கர், தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எங்கள் மொழியை எண்ணி பார்க்கும்போது சும்மா என்ற பதவி எவ்வளவு அற்புதமானது என்று எங்களுக்கு தெரிகின்ற. எங்களை அறியாமல் கிராமத்தில் இருந்து உயர்ந்த படித்தவர்கள் பெரிய அறிவாளிகள் சும்மா பாவிக்கிறார்கள்.
2: ஆமா ஆமா,
0: மூன்று சேர்ந்ததானப்பா, இயல் இசை நாடகம்,
1: அது மட்டும் சேர்ந்ததானப்பா. உயர்ந்த படித்தவர்கள் பெரிய அறிவாளிகள் சும்மா பாவிக்கிறார்கள்.
0: மூன்று சேர்ந்ததானப்பா, இயல் இசை நாடகம்,
1: அது மட்டும்
0: சேர்ந்ததானப்பா. தமிழ்
1: முத்தமிழ் இல்லாமல் நாங்கள் இல்லைத்தான், எங்களை சொல்ந்து முத்தமிழ் தானே இருக்குங்க. நாங்க பிறந்த நாளிலிருந்து இறப்பு வரைக்கும் எங்களோடு சும்மா சேர்ந்து கொண்டிருப்பது இந்த மூன்று தமிழ்களும் தான்.
0: மூன்று தமிழ். அப்ப இந்த சும்மாங்கிற வார்த்தை எதுல பாச்சும், இசையிலையா?
1: இலக்கியத்தில் இருக்கின்றது. அண்ணலம் நோக்கினாள் சும்மா, அவளும் நோக்கினாள்.
3: அப்புறம் இன்னொன்று சொல்ல இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மாவே சொல்ல வேண்டாம் அப்புறம் கேட்கலாம்
1: பாத்தீங்களா, சும்மா சும்மா எத்தனை இடத்துல அந்த
3: சும்மாவே சொல்ல வேண்டாம் அவன, அப்புறம் இத பத்தி கேட்கலாம் அப்படின்னு.
0: நம்ம கொஞ்சம் போது கூட சொல்லலாம், கொஞ்சம் போது கூட
1: இருங்க, சும்மா இருந்தாலும் சும்மா வந்துடுது, சும்மா வந்துடுது, சும்மா இருந்தாலும் இல்ல சும்மா ஒரு தடவை ரெண்டு பேர் பாருங்கள் பாரு. ஐயோ நான் வேணுமெண்டு, நான் வேணுமெண்டு செய்யல, சும்மா கொஞ்சம் தான் சிலர் சொல்லுவாங்க, சும்மா கொஞ்சம் தான்
3: பாரு பாரு கையா வரும்போது சொல்லுவாங்கல்ல, சும்மா கம்முனு கிடக்க மாட்டேன் அப்படின்னு.
1: பாருட கண்ணுன்னு வாரா சும்மா இருக்க மாட்டானு தண்ணி சொல்லுவாரு. சும்மாவா பாருகனா சும்மாவா நோட்டி பயல் தண்ணி
0: கொடுவாரு.
1: பாவம் சும்மாவா நாடு விட்டு நாடு வந்து சும்மா இருக்கிறதா, வேலை முடிந்து வேலை செய்தான் சும்மா இருக்க முடியுமா, நாடு விட்டு நாடு வந்து ஒவ்வொரு டைம் இந்த டைம் இந்த டைம்னு பார்க்கத்தானே ஓடும். சும்மா இங்க எங்களுக்கு நேரம், இங்க சும்மா பொழுதுபோக்க முடியுமா? முடியாது. நாட்டில் என்ன காரியம் இல்ல, பணம் கொடுத்து பிளைட் எடுத்து இங்க வந்தேன்னு சும்மாவா, சும்மா இருக்கவா,
0: சும்மா இருந்தா எப்படி காசு கொடுப்போம்?
1: வேலை ஒண்ணு
3: நாங்க வேணா சும்மா இருக்கலாம், நாங்க வேணா சும்மா இருக்கலாம்,
0: அரசு வேலையில சும்மா இருக்கலாம்.
1: நாட்டிலே இருப்பவர்கள் வண்டியெல்லாம் குடும்பத்தினர் அழைத்துக் கொண்டு விழாக்களுக்கு கேளிக்கைகளுக்கு போகலாம் வரலாம். நீங்கள் அத்தனை இழந்துதானே மகனே இருக்கின்றீர்கள். நானும் நான்கு வருடங்கள் குடும்பங்களை விட்டு தனியே வாழ்ந்தவன் தானே, அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. சிங்கப்பூர்ல நான்கு வருடங்கள்
3: இப்ப வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது.
4: ஒரு நண்பரை கேட்டா நான் எஸ்ஐயா இருக்கேன் அப்படின்னாரு. எஸ்ஐயா இருக்கேன்னா சும்மா இருக்கேன்னு
0: அர்த்தமா?
1: அது கோட்பாடு
3: பேச்சுன்னா சும்மா இருக்கேன்னா
0: ஐஎஸ்
1: என்பது நான் சும்மா, வேலை வெட்டி, வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் ஒரு இடத்துல மூன்று வருது, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறேன். அந்த வெட்டி என்பதற்கு அங்க என்ன இருக்கின்றது? வேலை ஓகே, வேலை இல்லை சும்மா, நான் ஒண்ணும் இல்ல ஒழுங்கி. அந்த வெட்டி என்ன சொல்லுகிறது?
0: வெட்டி அது
3: சும்மாதான்,
1: சும்மா வருது. அந்த வேலை வெட்டி என்பதை அழுத்தி சொல்லுகிறது. அது மாதிரி இரண்டு பதங்கள் இருக்கு, இரட்டை ஒரு பதத்தை மீண்டும் பொருள் இல்லாமல் ஓசைக்காக சொல்லும் பதம் சொல்லுவார். என்ன சொல்லுங்கள்?
0: எப்படிப்பா
1: ஒரு சொல்லை

0: முறையும் அழுத்தி சொல்லுகிறோம். அதுக்கு அங்கே பொருள் இல்லை, ஆனால் ஓசைக்காக சொல்லுகிறோம். அந்த விடயத்தை அழுத்துவதற்காக சொல்லுகிறோம். நண்பர்களோட போனால ஐயா பாட்டு வைக்க சொல்லி காசு கீசு கேட்பாங்க. கீசுக்கு என்ன தமிழ், என்ன கருத்து?
1: அந்த மாதிரி
0: பணங்கணம் கேட்பாங்க, பணங்கணம் கேட்பாங்க, சொல்லி கிள்ளி போடுவார்கள், பேசி கீசு போடுவார்கள். அதை அழுத்தி
1: சொல்லுவதால்
0: ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீர்கள். அந்த கீதல் என்பது கருத்து இல்லை, ஆனால் அந்த காதலை அழுத்தி சொல்லுகின்றது. அழுத்தி சொல்றதா கீதல் சத்தம் போடப்படாது. அடிச்சு கிடிச்சு பல்லு கொட்டி போடுவேன், அடிச்சு கிடிச்சு
1: அடிச்சு கிடிச்சு
0: அடிச்சு கிடிச்சு போடுவாங்க, சேர்ந்து போவாது என்பார்கள். கிள்ளி கிள்ளி போடுவாங்க, கிள்ளி போடுவாங்க, சரி கிள்ளி கிள்ளி போடுவாங்க. பெண் குழந்தைகள் கூட்டத்துக்குள்ளே பெண் குழந்தைகள் போக முடியாது, சும்மா இந்த வாலிபர்கள் கிள்ளி கிள்ளி போடுறாங்க.
2: பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சொல்லுவாங்க ஐயா பஸ் கீஸ் ஏதாவது வந்துதாமா?
0: பஸ் கீஸ்
1: பஸ் கீஸ்
0: நடந்துதான் போகும். பஸ் பஸ்ல போகலன்னா பஸ் கீஸ் காசு காசு கீஸ் இல்லையாப்பா. அப்ப நீங்க பஸ்ஸுக்கு தந்து நீங்க கிஸுக்கு வந்து கேக்குறது திரைப்படத்தை கேட்கிறார்கள். பஸ்ஸுக்கு காசு கொடுக்க பஸ் கிஸுக்கு. அப்படி எங்கள் தமிழுக்கு எவ்வளவு வரலாறு, எவ்வளவு எவ்வளவு ஓசைகள், எவ்வளவு புறமதி, அதுக்கு வல்லமை வாய்ந்தது. உலகின் மொழிகள் எத்தனும் ஆயிரம், அதிலே வலுவிழந்து உருவிழந்து பேச்சுழந்து எல்லாம் போய் பத்து மொழிகள் என்றால் அதுக்குள்ளே எங்களுடைய ஆறு மொழிகள் தான் தெளிவெடுக்கப்பட்டிருக்கு முதல் மொழிகள். அந்த ஆறுக்குள்ளேயும் முதன்மை வாய்ந்தது தமிழ் தான் என்றால் வேற காலம் தெரியாது, தோன்றிய காலம் தெரியாது, எழுத்து உருவுள்ள சமஸ்கிருதம் பெரிய மொழி தான். ஆனா சமஸ்கிருதத்துக்கு எழுத்து இல்லை, பேச்சு மொழி மட்டும்தான்.
2: ஆமா, இதுல இதுல என்னன்னா தமிழ வந்து கணிப்பொறி வரைக்கும் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இனி அதை வந்து அழிக்கவே முடியாது ஐயா.
0: இது இனி அழிக்க முடியாது. எங்க ஐயா அழிக்கிறது? கணனியிலே ஏறிய முதல் மொழி தமிழ் தானே ஐயா. கணனியிலே ஏறிய முதல் மொழி எங்கட தமிழ் தானே.
2: அதனால வேற வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க தமிழ, இனி அதை வந்து அழியின்ற பேச்சுக்கே இடம் இல்லை.
0: ஆனா எங்க தமிழ்நாட்டிலேதான் அதை அழிய அழிக்க சின்னகத்து திரைப்படத்துறை தான் அதை அழிக்க முற்படுகிறது.
2: அப்படியும் வேற வகையிலும் முளைச்சு வந்துருங்க. இந்த இது கொரோனா போய் ஓமிக்கிறான்னு வந்தது இல்ல,
0: அதுபோல அழிக்க முடியாது. தமிழை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இப்ப வந்துடுது கணனி, கணனி இப்படி ஏறிவிட்டது. அது வந்து சந்திரமண்டலத்துல போனாலும்
2: கணனி கணினிக்குள்ள போன எந்த மொழியும் அழியுறதா சரித்திரமே கிடையாது.
0: சும்மா பேசிக்கொண்டிருக்கிறோம். நேரம் ஒரு மணி ஒன்பது நிமிடம் ஆகிவிட்டது. அங்கு தூங்குறவங்க எல்லாம் பெரியவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். தங்களுடைய ராஜ்யம் நாங்கள் காவலர்களுக்கே உங்கள் சத்தம் போடுறாங்களே, சும்மா அவரை பற்றி சொல்லுவோமா? சரி, எல்லோரும் இணைந்து ஒரு பாடல் தாருங்கள். அந்த பாடலை நான் ஒலிபரப்புவேன் நிகழ்ச்சி முடிகிறது. எல்லோரும் இணைந்து யாருக்கு என்ன என்ன பாடல, ஒரு பாடல் தாருங்க.
2: யாருக்கையா? சும்மா ஒரு பாட்டு கேளுங்க, சும்மா கேளுங்க,
0: சும்மா ஒரு பாட்டு. இதெல்லாம் சும்மா பாட்டாவது, சொறிகிற பாட்டைக்கு அது எல்லாம் சும்மா தும்புறது இல்லாம குழப்பம் பண்ண போறாங்க இவங்களே. சும்மா சேனையேண்டு தூங்குறாங்க, சும்மா சேனையேண்டு தூங்குறாங்க. நிலாக்கா இது எங்களை நகைச்சுவைகளை தந்து சும்மா எங்களை உசுப்பேத்தி விட்டிருக்கின்றது. தமிழின் தன்மையை எடுத்து காட்டியிருக்கிறது சும்மா. தங்கே
1: இன்னொரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று, ஜவ்வாது மேடைக்குன்னு ஒரு பாட்டு.
0: அது அடுத்த மயக்க பாட்டு ஐயா, வேண்டாம் ஐயா. ஜவ்வாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு நினைத்து வா வா. இது ஐயா தூக்கத்தில் வாசிக்கிறது
3: ஐயா, சூப்பராக பாடுறீங்க ஐயா.
0: இல்ல அப்படித்தானே அந்த பாடல்கள் நாளைக்கு சோறு முடியாது சாப்பாடே கிடையாது. அதுல எந்த பக்கம் கையிருக்கு தரவுலாம் சூழ்ந்த நேரம். சரி, வேற
1: என்ன
0: சொல்லுவாரு?
1: நல்ல படம்
0: இல்ல பாரதான் சொன்னா நல்லா இருக்குது பாடல்கள். அங்க வேற என்ன தெரியல பாட முடியுது. நான் சும்மா வைத்தன் குழப்பம்
3: சிந்தனை தழுவட்டுமே என்று பாட்டு போடுங்க.
0: ஆமா, தூங்கிட்டான் இப்பை தூக்கம் பெண்களை தழுவட்டு வேண்டும். அங்க அடுத்த வரி என்ன வருவது? இல்ல அந்த பாடலே அடுத்த வரி என்ன வரும்? அந்த தூக்கம் உன்னை தொடர்ந்திருப்பேன் அமைதி. அது சும்மா அமைதியா தோன்றுது. தான் தூக்கம் அமைதி வாயினு வேற போய் அந்த தளவு வேற. அதுவோ அந்த பாடு.
2: அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா, சேலக்கடை விளம்பரத்துல இந்த சேலை நல்லா இல்ல, இந்த சேலை நல்லா இல்ல ரிஜெக்ட் பண்ற
0: மாதிரி தெரிவித்து கொண்டு போறோம். கடைசியா
2: சரியான டிசைன் யாரு கொடுக்க போறது?
0: சரியான டிசைனுக்கு ஒரு ஒரு கதை கூறுகிறேன். ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு வந்து தன்னுடைய மனைவிக்கு உடை உடுத்த வேண்டும். கண்ணுக்கு தெரியாத உடைதான் உடுக்க வேண்டும். அழகா இருக்க வேண்டும் அவண்டு. அந்த மனைவி உடுத்தால் கண்ணுக்கு அழகா இருக்கும். அந்த துணி கண்ணுக்கு தெரியப்படாது என்று சொல்லிவிட்டார். எல்லா நெசவாளர்களும் நல்ல நல்ல துணிகள், அழகான துணிகள், பல பல டிசைனில் விரைவு அந்த நூட்களிலே எல்லாம் நூற்று கொண்டே கொடுக்கும் பொழுது தூக்கி தூக்கி பார்த்தோம். அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே வாழ. அப்ப ஃபாரூக் மாதிரி ஒருவன் இருந்துதான், ஒரு புத்திசாலி. அவன் அப்படியே மடிப்பிச்சு கையில் ரெண்டு கையிலே ஈந்தி கொண்டு போறான். கொண்டே அவருக்கு முன்னாடி அப்படி வைக்கிறான். தூக்கி ராஜா, இதை பாருங்க, இது முந்தானை, இதை பாருங்கள், இது உள்ளாடை, இதை சுற்றி உடுத்தால் இவ்வளவு அழகா இருக்கும். அவர் ரசிக்கிறார் அரசன். ஆஹா, திறம் திறம், இதை தருங்கள். ஆனா அவன் கொண்டு போயில் உண்டும், சும்மா கையை கொண்டு வச்சு காட்டின. இதுதான் இந்த என்ன கண்ணுக்கு தெரியாதான தேவை என்ன இருக்கு, எப்படி இருக்கு என்று அவர் கேட்டவோ, நீங்களானே ஐயா கண்ணுக்கு தெரியாதது பண்ணுவோம். இதுதான் இந்த ஆடை என்றான் அவன்.
3: யாருக்கும் தெரிய, யாருக்கும் கேட்காத பாட்டு ஒருத்தன் பாடுனா செஞ்சில, அது மாதிரியே யாருக்குமே கேட்காத பாட்டுன்னு சொல்லி கையை மட்டும் ஆட்டுவானே, அது மாதிரி.
0: அப்ப அதே மாதிரி அந்த
3: குறுக்கு கேட்டுச்சா
0: கோமாளி வந்து கோமாளி வந்து அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. கோமாளி இருக்கிறார்கள் இந்த கோமாளிகள், தெனாலி ராமன் போன்ற கோமாளிகள், அரசவை கோமாளி,
2: பீர்பால்
0: பீர்பால் பீர்பால் போன்றவர்கள், அவர்களை பீர்பால் இஸ்லாமிய இதுல இருந்தது அராபிக்கதையில். அப்ப அவர் வந்து இஸ்லாமிய அரசன் அவருக்கு தூக்கம் வருதில்லை, தூங்கவே முடியவில்லை. உடனே பீர்பாலை அழையுங்கள், அவர் ஏதாவது கதை சொன்னால் கேட்டுக்கொண்டு தூங்கலாம் என்று சொல்லி. அப்ப அவரை அவன் நல்ல தூக்கத்துக்கு போற நேரம் இரவு 10 மணிக்கு மேல ஆகிவிட்டது. என்ன அரசருடைய ஆணை உண்மை வரட்டுமான்னு அங்க சென்று அரசை அழைத்தீர்களா? என்னுடையம் எனக்கு தூக்கம் வரவில்லை பீர்பால், ஏதாவது கதை கொண்டு நான் கேட்டுக்கொண்டு தூங்குகிறேன் என்று. அப்ப அவன் உடனே சரி ஐயா என்று சொல்லிவிட்டு அவன் நான் சிந்தித்து கூறுகிறேன் என்று சொல்லி போட்டு அப்படியே அவன் தூங்க போயிட்டான். அப்படி இருந்தோடனே வெண்டபாடில தூங்குறான். ராசா இவரையே பார்த்து கொண்டிருக்காரு. என்ன பீர்பால், என்ன கதை வரவில்லையா? இருங்கள் ஐயா, இருங்கள் இருங்கள், கொஞ்ச நேரம் கதை வந்துவிட்டதா? இருங்கள் ஐயா இருங்கள் என்று அவன் தூக்கத்திலே அப்படியே உறங்கிக் கொண்டு போய் என்ன அப்படி கடுமையான கதையை தேடுகிறாய்? என்ன, இந்த ஆகாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆகாயத்திலே பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் அத்தனையும் விளக்கானால் இதற்கு விடுவதற்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வேண்டும், இதற்கு போடுவ திணிக்கு எத்தனை துணி வேண்டும் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கேன் என்று மீண்டும் அண்ணாந்து
2: பார்த்து
0: அது போட பாடு பாடு பாட்டு என்னண்டு பாடுகிறேன் நல்ல பாட்டு கையாடி கொண்டு வந்தது போல. அப்படி பல வீட்டார்கள் தான். சரி, ராஜ்மான் கூறுங்கள் என்ன பாடல் வேண்டும்.
2: ராஜ்குமார் தூக்கத்துக்கு போய் அரை மணி நேரம்
0: அவர் இன்றைக்கு அப்படியே அவருடைய அவருடைய நெட்வொர்க் இன்றைக்கு முடியும். நாங்கள் ஒன்றும் பேசாமல் அப்படியே வைத்து விட்டால் நெட்வொர்க் ஓடிக்கொண்டே போகும். ரெயில்வே கேட்டு ஓடிக்கொண்டே இருக்கு. வேறு யார் பாடல்?
2: ராஜ்குமார் வச்சு போட்டிடலாம்.
0: என்ன பாடல்கள் கேட்போம்?
1: என்ன
0: பாடல்
1: கேட்டேன் சொல்லுங்க.
0: Thank you. ஒருவருக்கும் பாடல் அப்ப ஒருவருக்கும் அந்த அமெரிக்கா அதாவது
4: ஒரு ஒரு தனுஷ் பாட்டு ஒரு பாட்டு கொடுங்க.
0: தனுஷோட பாடல் என்ன பாடலா இருக்கும்? தனுஷ பாடல் என்றால் அவரை அறிமுகப்படுத்தி பிரபல்யப்படுத்த பாடல போடுவா?
4: எது வேணாலும் சரி.
0: என்ன பாட்டு அது?
1: மன்மதாசாவா?
0: வேண்டுமா?
4: என்ன
0: பாடல் தனுஷ் பாடல் வேற என்ன பாடல் தர வேணுமே? அந்த தனுஷோட பாடல் தானே இந்த பாடல் ஒன்று இருக்கிறது. என்ன
3: இங்கேயோ பார்த்த நிமிஷம், அதான் தனுஷ் பாட்டு
0: அதுவா? இங்கேயோ பார்த்த ஞாபகம் ஐயர் பாடின பாடம், மூக்கால பாடுற பாடம் இல்லையா? எங்கேயோ பாட்டங்க அப்படி அந்த பாடம் எது? அவரு ஐயர் அவற்ற பாட்டு ஒண்ணு மூக்காலே பாடு. அவரும் தமிழை பாடுற விருது கொடுக்குறாங்க. தமிழே
3: தெரியும். சேதுமாதா பேசுறான்.
0: சேதுமாதான் வந்துட்டாரா?
3: வந்துட்டாரு.
0: வணக்கம் சேதுமாதான். என்ன செய்கிறீர்கள் இப்பொழுது? படிப்பு எல்லாம் முடிஞ்சு விட்டதா?
5: எனக்கு பிறந்தநாள் தெரிவித்த எல்லாருக்கும் நன்றி ஐயா.
0: பிறந்தநாள் தெரிவித்த எல்லாருக்கும் நன்றியா? நன்றி நன்றி. எப்பவோ நீங்க கூறினது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு. இப்பொழுது உங்கள் படிப்பு கல்வித்துறை என்ன நிலையில இருக்கின்றது?
5: அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்கய்யா.
0: பட்டம்
5: பெற்றுங்களா?
0: அந்த கல்வி கல்வியினுடைய அடிப்படையில வேலை செய்கிறீர்களா இல்ல வேற துறையிலேயே வேலை செய்கிறீர்களா? பணிபுரியுங்க.
5: வேற துறையில
0: வேற பணிபுரியுங்க. வாழ்க்கையோடு நல்லது. வாழ்த்துக்கள்.
5: இருக்க
0: வேண்டும்.
5: ஓடிட்டு இருக்கு.
0: ஓ, தன்ன பாடலே ஓடுது. அது சும்மா ஓடிட்டு இருக்கு. அது வேணும் சும்மா ஓடிட்டு இருக்கோடி
4: ஐக்கியமாய் தரையா?
0: அவரு என்னோட சும்மா வந்து நீங்க எத்தனை ஏதாவது உபயோகிக்கிறீர்கள்? எதற்கு உபயோகிக்கிறீர்கள் சேதுமாதன்? சும்மா பேசுங்கள், கேட்போம். நண்பர்களோட என்ன செய்யறீர்கள்? சும்மா போறீர்களா?
5: இங்க வெளில போன காசு ஏன்னா சும்மா செலவு பண்ணிட்டு இருக்க
0: அப்படின்னு அதுதான் நான் நம்ப கூறிட்டு. வேற என்ன செய்வீங்கள்? ஆட சும்மா பிக்கு பண்ணா எடுறா?
5: நீங்க பெட்ரோலு எல்லாத்துக்கும் சும்மா தான் எல்லாம்.
0: மறுமுறை சிலவுல சொல்லுவாங்க, வேற என்கிட்ட பணம் ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் பணியும் இல்லையா? அடையெல்லாம் பணி வந்த போல உழைச்சு கொடுறா, இப்ப இடறா, சும்மா இடறான்னு கொடுப்பாங்க இல்லையா?
5: அவனே
0: எடுத்துருவான். நண்பன் தானே நண்பன்டே இருக்க என்ன பக்கம் சும்மா எடுத்துக்கு போடா அப்படின்வாங்க. சும்மா, அந்த சும்மா என்பது பலம் மிக்க ஒரு பொருள், ஒரு வார்த்தை. இத்தனை வார்த்தைகளை தருகிற வார்த்தைகளை நாங்கள் எல்லோரும் கலந்து பெறுவோம். சரி, குருபாஸ்கருக்கு என்ன பாடல் விருப்பம்?
4: சேது மாதவா உன்னை சேர்த்து அணைக்கவன் ஒரு பாடல்.
0: அருமையான பாடல்.
5: பாடுற சாங்.
0: அது மீரா மாதவன் வானடி.
4: இன்னைக்கு சேது மாதவனுக்காக கொடுத்துடலாம்.
3: மீரா மாதவன்
0: அவருக்கு சேது மாதவன் சொல்றது
4: சந்தோஷம் ஐயா. படம் சந்தோஷம்.
0: சந்தோஷமோ
4: கடைசி
0: சேது மாதவன் சும்மாவா? சேது மாதவா? சேது மாதவா உன்னை சேர்த்து அணைக்கவா?
4: சேர்த்து அணைக்கவா.
0: அன்பு தாய் அன்பு மகனை அணைப்பது போன்ற ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். சேது மாதவன் காட்டு என்ன தோன்றவில்லையா மகனே? சேது மாதவன்
5: இல்லையா? இப்பதான் பஸ் ஏறி அப்பா பக்கத்துக்கு வீட்டுக்கு வந்தேன். சென்னைக்கு.
0: அப்பா சென்னையில இருக்காரா? நீங்க அப்ப பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் அணிந்தீர்களா?
5: முகக்கவசம் தானே?
0: ஆமா. கையில உரை ஓட்டுவீர்களா?
4: அது கிடையாது.
0: அது கிடையாது. கையுக்கு சர்க்காரம் போட்டுவீங்களா?
5: சட்டம் கிடையாது.
0: கையுக்கு சர்க்காரம்
5: போட்டு
0: இந்த மாஸ்க் மட்டும்தான். அதே சும்மா தொங்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல. என்ன காலையில தொங்க
5: எதற்கும் பயனில்லை.
0: சும்மா உடைய வேண்டியதுதான். சும்மா சாட்டுக்கு
3: டாடி மாதிரி வச்சுக்க
0: வேண்டியது நல்லது. கவனமா இருக்க வேண்டும். சேது மாதவனோட பேசியது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். இப்பொழுது நாங்கள் விடைபெற போட்டுக் கொண்டு சேது மாதவனுடைய
4: பாடல் பாடல் சொல்லல.
0: யாரு
5: சும்மா அதான் எங்க ஊருக்கு
0: சும்மா வருவா?
4: சும்மா பிளைட்டுக்காரன் கூட்டிட்டு வர
0: மாட்டானே. சேது மாதவன் இந்தியாவுக்கு வந்தால் சேது மாதவனை பற்றி அம்மா நிறைய கூறியிருக்கின்றார். அவன் ரசித்து ரசித்து கூறுவார் அவனை பற்றி, தன்னுடைய பிள்ளை மாதிரி மகன் என்று. அதனாலே அங்கே வருவதும் நீங்கள் எல்லோரும் உங்களை அவதானிப்பீர்கள், கவனிப்பீர்கள், வரவேற்பீர்கள், அனுசரிப்பீர்கள் என்பது உங்களுக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. ஆனா சேது மாதவன் கேட்டது போல சும்மா வந்துட்டு போகலாம். அவங்களுடைய நாகப்பன் ஐயா சொல்லுங்க, சும்மா ஏற்றுவாங்களா பிளைட்ல? சரி, அவனுக்கு சும்மா ஏற்றினாலும் இந்த கொரோனா எங்களை, சரி சும்மா வந்தாலும் ஐயா இந்த கொரோனா எங்களை சும்மா வருமா? சும்மா வந்து சும்மா ஓட்டிக்கிறோம் ஐயா, சும்மா வந்துருங்க. உங்களுக்கு
5: நிகழ்ச்சிக்கு சும்மா வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. அதான் வந்துட்டு போதே சும்மா,
0: அதுதான் சும்மா வந்துட்டு போகுது. நான் இங்க கொரோனாவுக்குள்ளேயும் வானொலி செய்கிறோம் தானே, கொரோனாவுக்குள்ளே. இப்ப கொரோனா எங்க ஊர் தான் இருக்கிறது. சேது மாதவன் என்ன பாடல் ஒளிபரப்பலாம் நினைக்கிறீர்கள் நாளைக்கு? சேது
5: மாதவன்
0: அவர் பாடல் தாருங்கள்.
5: வேற என்ன கேட்க போற? அம்மா சாங் தான்.
0: அம்மா சாங் என்ன சாங்கா இருக்கும்? இல்ல நீங்க போற சாங் கேட்கலாம். அம்மா சாங் தான் கேட்க போறோம். சும்மா கேளுங்க, போற பாடல் சும்மா தந்துட்டு போறோம்.
5: அம்மா
4: சாங்கா இருந்தாலும் சரி சும்மா கேட்க.
0: அம்மா சாங்
5: சும்மா
0: சும்மா சாங்க சும்மா கேளுங்க. நாளாந்தம்மா உங்களோட நண்பர்களோட கேட்கணும். உல்லாச பாடல்கள் பல இருக்கு.
4: நாம சேது மாதவனுக்கு என்ன சொல்லணும்னா, நாங்க எம்பிஆருக்கு வந்தவங்களும் சும்மா விட மாட்டோம்.
0: பாடல் கொடுத்துதான்
3: ஒரு பாட்டு போட்டே தீர்வோம்.
0: ஆமா, உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்து
3: நாளைக்கு
0: இப்ப கேட்டுக்கொண்டிருக்க. அம்மா கேட்டு புதிய ஹேப்பியா இருப்பா. அம்மா நான் சேது மாதவன்
5: சொல்லிட்டாரு. என்ன
0: பாடல்?
5: நீயே நீயே நானே நீயே அந்த சாங் ஐயா.
0: நீயே நீ ராம் திரைப்படத்து பாடல் இல்லையா? மகாலட்சுமி அந்த பாடல் நினைத்து
5: விட்டுறேன்.
0: எம் குமரன் சொன்ன
5: பாடல்
0: நல்லது, நல்ல பாடல். அந்த பாடலை நீங்க நாளைய தினம் கதம்பத்திலே கேட்டு மகிழலாம். இப்பொழுது உங்களுக்காக சேது மாதவா என்ற பாடல் எல்லோரும் விருப்பப்படியும் பாருங்கள். சும்மா இந்த சேது மாதவன் சும்மா அடங்கி விட்டார் பட்டி பாம்பு போல எங்கட பாருக் சும்மா அடங்கி விட்டார். பிள்ளை பாடல்கள் இருந்தவர்
1: என்ன
4: ஆறு கழுது அடங்கிருப்பாது.
0: அதுதான் அதானே குளப்படி சிங்கம் என்ற பேர் வைத்து குளப்படி சிங்கம்
1: எம்டிஆர். சும்மாவா?
0: சும்மாவா இதெல்லாம் நல்லது. இப்ப ஏன் முதலில் கூட பெறப்போகின்றார்கள் சேது மாதவன். வாழ்த்துக்களையா நன்றி இணைந்த நிறைய சகோதரி ஹரணி எப்படி இருக்க, மற்ற சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள், எல்லோரும் நலமா இருக்கிறார்கள் தானே?
5: எல்லாம்
0: ஹரணி தன்னுடைய கல்வித்துறையை முடித்து விட்டாரா?
5: ஹரணி இப்பதான்
0: இறுதி ஆண்டு வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நல்லது.
3: இறுதி ஆண்டுல இருக்கிறார் ஐயா. அவங்க வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் சொன்ன அரசு வேலையில ஒண்ணு ஜாயின் ஆயிருக்காங்க.
0: அது
3: ஊதியம் போனபிட் சர்டிபிகேட் வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. போனபிட் சர்டிபிகேட் வச்சு ஆன்லைன்ல பதிவு பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு.
0: அதுக்கு ஊதியம் கிடைக்கிறதா?
3: ஊதியம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
0: ஆமா,
3: போக போக ஊதியம் கொடுப்பாங்க. டியூஷன் மாதிரி நம்ம சைடு பசங்க
0: சும்மா சும்மா இருக்காமல் சும்மா கிடைக்கிற நேரங்களை அதை சுவைபடக்க செலுத்த வேண்டும், பயன்பட செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது யார் முதலில் விடை வருவது என்ற கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. சும்மா விடைபெறுவோம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கலம்பம் நேரலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வந்த அப்பா சுந்தரி செல்வன் அவர்களுக்கும், அம்மா மீரா அம்மா அவர்களுக்கும், என்னோட இணைந்து நேர்வினை சிறப்பித்த ஐயா நாகப்பன், ஐயா ராஜ்குமார், பாஸ்கர், சேது மாதவன் மற்றும் இணை அன்புறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது பாரம். நன்றி, வணக்கம்.
0: சும்மா மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள்.
1: நன்றி,
0: வணக்கம். சும்மா விடவருங்க, மூத்தவரும் இந்த சும்மா என்ன வந்தாலும் எங்களை விட்டு போறதில்லை. சும்மா விட மட்டும்தான் குறங்க.
4: அடுத்து குரு பாஸ்கர்.
0: குரு பாஸ்கர் அவர்களே விடைபெறுங்கள்.
6: ஆமையா, வீட்டுக்கு வீடு கோணலி பெட்டிகளில் ஆவலுடன் குழுமி இருக்கும் அனைத்து ரசிகை பெருமக்களுக்கும் எனது அன்பு வணக்கம். மூன்றிலிருந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் MTR வானொலி கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களே, கதம்பு நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கலந்து கொண்டிருப்பது நமது ஐயா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுடன் கலந்துரையாடியது நம் வானொலி சொந்தங்கள், நேயர்கள் அல்ல சொந்தங்கள் என்று கூறி விடைபெறுவது உங்களிடமிருந்து விடைபெறுவது குரு பாஸ்கர், என் பையன் சேது மாதவன். நன்றி ஐயா.
0: இருவருக்கும் சேது சும்மா விடைபெற்று விட்டார். கே எஸ் ராஜா அவர்களுடைய ஸ்டைலிலே இந்த அந்த வகையில கே எஸ் ராஜா தெரியும் உங்களுக்கு, இலங்கை வானொலி வார்த்தை ஒருவர். வீட்டுக்கு வீடு கூறுவார், வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டி,
6: வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிகளில் ஆவலுடன் கொள்ளி இருக்கும் அனைத்து ரசிகை
0: பெருமக்களுக்கும் நாங்கள். அவர் இல்லை இப்பொழுது எங்கள் மத்தியிலே இல்லையா?
4: அவர் இப்ப இல்ல, இல்ல இல்லையா? அவர் இப்ப இல்ல,
0: அதான் அவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இல்லை, எங்கள் மத்தியிலே இல்லை. அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், கொலை செய்யப்பட்டவர். நல்லது, எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நன்றி பாஸ்கர் உங்களுடைய குரலுக்கும் உங்களுடைய விடைபெறுவதற்கும். செய்து மாதவன் உங்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்து
4: பெரிய அடுத்து நம்ம தலைவர்
0: தலைவர்
4: அடுத்து
0: குறட்டு அந்த மாதிரி இருந்தது.
1: அப்படிங்களா?
0: வாய்ப்புங்களா? தலைவர் தலைவருடைய
4: போட்டதான் நினைச்சு போடாம
0: தூங்கிட்டீங்க. நன்றி. எங்க விடைபெறுங்கள் சும்மா, விடைபெற்று பாருங்கள்.
1: இனிய இரவு வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கதம்ப நேரில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அன்பு உறவுகளுக்கும் அதனை கேட்ட நேயர் சொந்தங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும், குறிப்பாக இதனை நெறிமுறை கொடுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வது. நன்றி, வணக்கம்.
0: சும்மா விடைபெற்று சும்மா எங்களை மயக்கி எங்களை அன்பாக்கி விட்ட அன்பு உறவு தலைவர் ராஜ்குமார் அவர்களை சேர்ந்து வாருங்கள். சும்மா சுகமாக, சும்மா சுகமாக, சும்மா நலமாக, சந்தோஷம், சுகமான
1: விட்டு
0: மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: அடுத்தவர் என்னுடைய பாதுகாப்பு அமைச்சர், கொண்டு வாருங்கள்.
7: இன்றைய தினம் கதம்பும் நேரலை நிகழ்ச்சியில் முதலில் பொக்கிசம் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொள்வதுடன்
0: கூடுதலான புள்ளிகளை பற்றி வைத்த உங்களுக்கும்
7: இறுதியில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இது சும்மா வந்து பேசிட்டு போலாமா நினைச்சுதான் வந்தேன். வந்த இடத்துல சும்மாங்கிற வார்த்தையை பத்தி எத்தனை சும்மா கத்துக்கிட்டோம்,
0: 1.5 மணி நேரம் பேசி
7: சும்மாவே கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சது. அதையும் அதை நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் வீராம்மா அவர்களுக்கும் உனக்கும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன்.
0: நானா வந்து சந்தனம். நன்றி நாகப்பன் அவர்களே, நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அதை முற்றுப்பெற வைத்து எல்லோருக்கும் விடை கொடுத்து நீங்களும் விடை பெற்று என்னையும் பாதுகாப்பாக வருகிறேன். பாதுகாப்பு அமைச்சராக
7: ஐயா, இதுல என்னன்னா ஒரு அன்பு உறவு வந்து ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க.
0: அவங்க
7: நாங்க எல்லாரும் தான், நாங்க எல்லாரும் தானே, நாங்களா தானே வந்து எழுந்தேன். எங்களெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்ல, இவரை மட்டும் வரும்போதெல்லாம் தானா வந்து சந்தனம் தானா வந்து சந்தனம் எதுக்கு சொல்றாரு.
0: இல்ல யாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் அறிமுகப்படுத்தவில்லை மொழியல் தமிழ் வானொலியை. இங்க வருவதற்கு முன் இரண்டு வருடங்களாக தொடர்ந்து பல வானொலிகளை கேட்டு தேர்வு செய்து இந்த வானொலியை கண்டுபிடித்து எப்படி செல்வது என்று நீங்களாகவே தொலைபேசி இலக்கங்களை கண்டுபிடித்து நீங்களாக அழைத்து, உங்களுக்கு யாரும் இலக்கம் தரவில்லை, உங்களுக்கு யாரும் பரிந்துரைக்கவில்லை. அதுக்காக மற்றவர்களும் தானா வந்து எத்தனை பேர் இருக்கு, ஆனால் நீங்கள் தானா வந்தது மட்டும் இல்லாமல் தவறாமல் வந்து கொண்டிருக்கீர்கள், தொடர்ந்து வந்து கொண்டு இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. அதனால் தான் சொல்லுவேன் நான், சந்தோஷத்தினதானே அதை சொல்லுவது, தானாக வந்தவர் மற்றவர்கள் அறிமுகப்படுத்தாமல் நீங்களாக தேடி தெளிவு செய்து இந்த தானொலி உங்களுக்கு ஒத்துவரக்கூடியது பொருத்தப்படக்கூடியது என்று வந்தது மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்வுகளையும் பங்கு பெற்றுகிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆக அந்த உடல்நல குறைவு காரணமாக இருந்த காலத்திலும் எங்களுக்கு பதிவிட்டுக் கொண்டிருந்தீர்கள், அதன் உங்களுக்கு பெருமதிப்பு உங்களிலே. அப்படி அன்பு உறவுகள் வர வேணும் என்ற வர வராமல் இருப்பதற்கு பல காரணங்களை இருக்கலாம், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல வேண்டும். சரியா, அப்படி வந்தபடியா தான் நான் சும்மா சொல்லவில்லை, நான் கூறும் வார்த்தைகள் ஒருபோதும் சும்மா வராது, காரணத்தோடு அதுக்கு காரணம் இருக்கும். என்ன இப்ப குளப்படி சிங்கம் என்று கூறுகின்றது, சிங்கம் என்று கூறுகின்றால் குளப்படி என்ற ஒரு பொருளை கொண்டு வந்தீர்கள், அதாவது வந்து கேளிக்கையாக இருக்கு. அவரோட வரும்போது உண்மையா என்னோட மகனோட செல்லாவிக்கிறது போன்ற மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் புண்படுத்தாமல் உள்ளத்தில் ஒன்று மறைக்காமல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற குளப்படிக்காரன் வந்து மறைத்து குளப்படி செய்வதில்லை, குறும்புக்காரனும் மறைத்து குறும்பு செய்வார்கள், குளப்படி என்பது அது அல்ல, அது கேளிக்கையாகத்தான் இருக்கும். அப்படி சொல்லுவதற்கு அர்த்தங்களோட தான் நான் நல்லது அன்பு நாகப்பன் அவர்களை இத்தனை காலமும் பாதுகாப்பு அமைச்சருக்கு கூறுவோம், விருதுவரை இருந்து அதை நாங்க கடையெல்லாம் பூட்டி பூட்டெல்லாம் இழுத்து பார்த்து சரிதானு பார்த்து போறது போன்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் நீங்கள் எனக்கு. அது ஒரு நகைச்சுவை, சும்மா கூறுவதுதானே, சும்மா கூறுவதுதானே. நல்லது நாகப்பன் அவர்கள் அன்பு உறவுகளை நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்து வானொலியை சிறப்பித்து முடிந்து அந்த அந்த மூளை குழப்பத்தை அந்த மூளையை போட்டு அதற்குள்ளே செலவழித்துக் கொண்டிருந்தோம். கண்டுபிடித்தல், புதிய இலக்குள்ள சென்று அறிஞர்களை தேடிப்பிடித்தல், அதை விட்டு விலகி சும்மா ஒரு ரிலாக்ஸ், சும்மா ஒரு அப்படி சொல்லுவதை இழைப்பாறுதல் போன்று நகைச்சுவையாக கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி எங்களை பேசிக் கொண்டிருப்பதற்கு சும்மா என்ற ஒரு வார்த்தை சும்மா வந்து எங்களை உண்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 30 நிமிடம் அளவிலே அளவலாக வைத்திருக்கின்றது அந்த சும்மா என்ற ஒரு பதம். அதற்கு முதற்கண் எனக்கு அதை அனுப்பி வைத்த அன்பு நண்பருக்கு அந்த நீயருக்கு நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும், காற்றலையிலே தான் என்னுடைய கடமை. அவர் அந்த பதிவை சும்மா நாங்கள் பேசிக்கொண்டதுல எத்தனையோ பதிவுகளை பார்த்திருக்கேன், பார்த்த பதிவுகளுக்குள்ள என்னையும் கவர்ந்து உங்களையும் கவர வைத்து எங்களுக்கு நேரத்தையும் போக்கி இருக்கிறது அந்த பதத்தை தந்தது, அதனால் அவருக்கு நன்றி கூறி நாங்கள் சும்மா இருக்காமல் கிடைக்கின்ற பொருட்களில் ஏதோ கருத்துக்கள் இருக்கலாம் என்பதை நாங்கள் சிந்தித்து எங்களுக்கு பிடித்தவற்றை மற்றவரோட கலந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு சும்மா என்ற பதனங்களை சும்மா இருக்கப்படாமல் பல சுவையான விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவாக முழுமையாக அலங்கரித்து அனைத்து வந்த உறவுகள் அத்தனை பேரும் அழகாக அலங்கரித்தீர்கள். சும்மா இருக்கவில்லை, வந்து சிந்தித்து அதுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி தேட வேண்டியதை தேடி கொண்டு வந்திருந்தீர்கள். அதிலும் அந்த முருகக்கல் என்று நான் தந்துவிட்டு பிந்தி யோசனை, இது இந்தியாவிலே பழக்கம் இல்லையோ இந்த சொல் என்று தெரியல, சில சொற்கள் பேச்சு வழக்கில் மறைந்து விட்டது அந்த சொற்கள், ஆனால் அது மறையவில்லை என்பதை நிரூபித்து நாகப்பன் அவர்கள் வந்து அதை எடுத்துக் கொடுத்தது அற்புதமாக இருந்தது. அதுபோல மற்ற சொற்களையும் மற்ற உறவுகள் தந்தீர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இதே போன்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது வானிலையில் அதை சும்மா விடாமல் எங்கள் தமிழுக்கு எங்கள் தமிழை நாங்கள் ஒரு அளவு மீட்டு பார்ப்பதற்கு வழி கிடைக்கின்றது என்றெண்ணி இந்த வேளையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த வேளையில் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வேளை போல் இனிவரும் வேளையும் ஒரு நல்ல வேளையாக, சுவையான வேளையாக, ஒரு பொருத்தமான வேளையாக, நோயற்ற வாழ்வாக இருக்க வேண்டும். வரும் பண்டிகைகள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த பயம் பீதி எல்லாம் சென்று துணிவும் நம்பிக்கையும் வைத்து வாழ வேண்டும். அந்த வல்லமையை நோயில்லாத வாழ்வோடு குறைவற்ற செல்வமாக தர வேண்டும். இல்லாமல் இறைவா என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் விடை கொடுத்து நானும் உங்களிடம் இருந்து விடைபெற்று காற்றலை நிறைவேற்றி செல்கின்றேன். இன்றைய கலம்ப நிகழ்வு இந்த வேளையில் அன்பு செல்வம் சிறிது மாதவன் வந்து இணைந்தது, மழலையாக வந்து எங்களோட இணைந்தவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த நினைவாக இந்த பாடலை தந்து காற்றலை நிறைவு பெறுகின்றது. எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் கூறி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
7: மீண்டும்
0: சந்திப்போம். எல்லோருக்கும் தூக்கத்தில் இருப்பவர்களையும் எழுப்பி விட வேண்டும்.
7: நன்றி.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்திர திருவிழா வருகிறது. இது தெய்வ திருமண நாள். சிவன் பார்வதி பெருமாள் லட்சுமி திருமண நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது. இந்த நாளில் சாஸ்தா அவதரித்ததால் சபரிமலையில் 10 நாட்கள் விழா நடக்கும். பானு சப்தமி. பானு என்றால் சூரியன். இந்த கிரகத்திற்கு உரிய கிழமை ஞாயிறு. இதற்குரிய திதி சப்தமி. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேர நாளை பானு சப்தமி என்பர். இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு சமமானது. இந்த நாளில் சூரிய கிரகணம் முடிந்ததும் செய்வது போல புனித தீர்த்தங்களில் நீராடலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். இன்று வழங்கப்படும் தானம் 1000 மடங்கு பலன் தருமாம். இந்த நாளில் கோதுமை
1: மாவுங்கள்
0: சூரியன் உதயமாகும் நேரத்தில் வெட்ட வெளியில் மொட்டை மாடியில் வைத்து நிவேதனம் செய்யலாம். இந்த நாளில் சூரியனை நினைத்து விரதம் இருந்தால் நீண்ட நாட்களாக சுகமில்லாமல் இருக்கும் தந்தை கணவர் மனைவிக்கு உடல்நலம் சுகமாகும், கண் கோளாறு நீங்கும், உயர் பதவி கிடைக்கும். பங்குனி மாதத்தில் வரும் இந்த விரதம் இந்த நாளில் தவறாமல் சூரிய வழிபாடு செய்யலாம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். பென்சிலை எடுங்க, டிக் செய்யுங்க. வாழ்நாள் வீணாகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒரு பென்சிலை எடுங்கள். கீழ்கண்ட கேள்விகளுக்கு இல்லை என்ற பதிலை மட்டும் டிக் செய்யுங்கள். உங்கள் நிலைமை உங்களுக்கே புரிந்துவிடும். முதல் கேள்வி, யாராவது கஷ்டப்படும் போது அவருக்காக சிறிய உதவி செய்திருக்கிறீர்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன செய்ய போகிறேன் என்று யாராவது தவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறீர்களா? யாராவது துயரத்தில் இருக்கும் போது அவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்களா? கெட்ட பழக்கங்களை கொண்ட ஒருவரை திருத்தும் வகையில் அவரிடம் எடுத்துச் சொல்லிதான் இருக்கிறீர்களா? கடவுளை நம்பாத ஒருவருக்கு மெய்யான வாழ்வு என்பது இறைவாழ்வுதான் என எடுத்து சொல்லியிருக்கிறீர்களா? தன்னலத்தையும் பெருமை பேசுவதையும் ஒதுக்கிவிட்டு பிறர் நலம் பேணுவதையும் தாழ்மையாக பேசுவதையும் கடைபிடித்திருக்கிறீர்களா? சிக்கன வாழ்வு வாழாதவர்கள், சண்டை போடுபவர்கள் திருந்தும் வகையில் புத்திமதி சொல்லியிருக்கிறீர்களா? உங்கள் மனதில் இருந்த பகை உணர்வையும் பழி உணர்வையும் நீக்கிவிட்டு பாசத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிறரது கஷ்டங்களை குறைக்கும் வகையில் அந்த பளுவை ஏற்றியிருக்கிறீர்களா? வேதனையை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் ஒரு மரத்தை எந்த விளம்பரமும் இல்லாமல் அதன் நிழலில் 10 பேர் இளைப்பாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? இவற்றிற்கு ஆம் என்ற பதில் வருமானால் நீங்கள் பென்சிலை பயன்படுத்தியே இருக்க மாட்டீர்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்கு ஆளாகியிருப்பீர்கள். இல்லை என எங்காவது டிக் செய்திருந்தீர்களானால் இன்று முதல் அந்த கேள்விக்கு ஆம் என்ற பதில் வரும்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்கலாம்.

ஹமாம் என்றால் குளிக்கும் இடம். அரபு தேசத்தில் பொது குளியல் இடங்களே கிடையாது. அங்கே கடும் தண்ணீர் பஞ்சம். மக்கள் பாரசீகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றால் அங்குள்ள பொது குளியல் இடங்களில் குளித்து வருவது உண்டு. நாயகம் அவர்களின் துணைவியார் உம்மு சல்மா அம்மையாரை காண சிரியா நாட்டைச் சேர்ந்த சில பெண்கள் வந்தனர். தங்கள் நாட்டில் கும்ஸ் என்ற ஊரில் உள்ள ஹமாம்களில் தாங்கள் நீராடி மகிழ்வது பற்றி அவர்கள் கூறினர். அவர்களிடம், என்ன, நீங்கள் பொதுவான இடத்திலா குளிக்கிறீர்கள் என்றார் அம்மையார். ஆம், அதில் என்ன தவறு என்று அந்த பெண்கள் கேட்டனர். அதற்கு அம்மையார், தன் வீட்டை அன்றி வேறு இடத்தில் தன் உடைகளை அவிழ்க்கும் பெண் இறைவனின் அருளை இழந்தவளாகிறாள் என்று கூறினாள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு, செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்கிறார் ஸ்ரீ அன்னை. வேலை செய்வது பிரார்த்தனையாக இருக்கட்டும். ஏனென்றால் வேலை ஒன்றே கடவுளுக்கு செலுத்தும் மிகப்பெரிய காணிக்கை. வாழ்வில் எந்த நிலையிலும் நேர்மை தவற வேண்டாம். நேர்மையான மனம் உடையவர்களுக்கு மகிழ்ச்சி என்னும் பரிசை கடவுள் நிரந்தரமாக தந்துவிடுவார். பிறரது விஷயத்தில் புதிய மாறுதல் உண்டாக்க விரும்பினால் அந்த மாற்றம் உங்களிடம் இருந்தே ஆரம்பிக்கட்டும். எடுத்துச் செல்வதை விட எடுத்துக்காட்டாக இருப்பதே சிறந்தது. ஒழுக்கம் என்பது வளர்ச்சிக்கான ஒரு வழிமுறை. அதை உயிராக மதிப்பது நம் கடமை. இதில் நமது சுய விருப்பத்திற்கோ எதிர்பார்ப்புக்கோ சிறிதும் இடமில்லை. உண்மை, நேர்மை ஆகிய இரு பண்புகளும் மன தூய்மைக்கு மிக மிக அவசியம். மன தூய்மையின்றி கடவுளை வழிபட்டு பயனில்லை. பேசாமல் அமைதியுடன் இருக்க பழகிவிட்டால் பிரச்சனைகள் வாழ்வில் தவிர்த்து விடலாம். எப்பொழுதும் அமைதி காத்து மன வலிமையுடன் இருக்க பழகுங்கள். நாம் பெற்றிருக்கும் அறிவு கடவுளிடம் இருந்தே வரப்பெற்றது. கடவுளின் படைப்பான இயற்கையில் இருந்தும் அவருடைய படைப்புகளில் இருந்துமே மனித குலம் எல்லா அறிவையும் பெற்றுக்கொண்டது. உண்மையான அறிவை பெற வளைந்து கொடுக்கும் பண்பு வேண்டும். வளைந்து கொடுக்கிற மனம் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் பின்னடைவு காண்பது இல்லை. எந்த உணர்ச்சியையும் அடக்கி வைக்காதீர்கள். கோபம், ஆசை ஆகிய உணர்ச்சிகளை அடக்கினால் அது முன்னிலும் பல மடங்கு ஆவேசத்துடன் எழுவதை நாம் காணலாம். காலத்தை மதியுங்கள். உடனடியாக இப்பொழுதே நற்செயலில் ஈடுபடுங்கள். வளர்ச்சி எதுவும் இல்லாமல் வீணாக காலத்தை கழித்தால் அதற்காக பிற்காலத்தில் வருந்த நேரிடும். வாழ்வில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறியே வரும். எது வந்தாலும் மனவருத்தம் வேண்டாம். பொறுமையோடு வாழ்வை எதிர்கொள்ளுங்கள். சாப்பாட்டில் அமரும் முன் முதலில் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். சாதிக்கும் வல்லமையும் ஊக்கமும் அந்த உணவின் மூலம் கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியுடன் அணுகுவதே வலிமையின் அடையாளம். பலவீனமான மனம் கொண்டவனே எப்பொழுதும் கடுகடு என்று முகத்தை வைத்துக் கொண்டிருப்பான். எதிர்பார்ப்பு இல்லாமல் கடவுள் மீது பக்தி செலுத்துவதே சிறந்தது. இதுவே மேலான மகிழ்ச்சியையும் தரும். தவற்றை உணர்ந்து மனம் வருந்தினால் அதற்கான மன்னிப்பு நிச்சயம். அதை மறைக்கவோ மறுக்கவோ செய்வது மேலும் அதை பெரிதாக்கிவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். என்றென்றும் எப்பொழுதும் என்னுடையும். எது? இதுதான் நம்மை பிற உயிரினங்களில் இருந்து பிரிக்கிறது. இதுதான் நம்மை பிற உயிரினங்களை நேசிக்கச் செய்கிறது. நாம் செல்கின்ற இடங்களிலும் செய்கின்ற காரியங்களிலும் வெற்றி பெற வேண்டுமெனால் சிரித்த முகமாக மனதை லேசாக வைத்துக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் எப்பொழுதும் மாறாத புன்னகை, பொறுமை, சுறுசுறுப்பு மற்றும் நிதானம் இவற்றோடு தான் இருப்பர். மனிதனுக்கு சிறப்பு சிரிப்பு ஒரு மகத்தான தகுதியாகும். அன்றாடம் நாம் செய்யும் வேலைகளை, நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என சின்ன சின்ன விஷயங்களை காதலிக்க ஆரம்பியுங்கள். தானாகவே மனம் லேசாகி முகத்தில் புன்னகை உதைக்கும். சில சமயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் பல சமயங்களில் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் உங்கள் புன்னகையாகவே இருக்கும். சிரிப்பின் வாயிலாக உலக அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் 65 நாடுகளில் 6000 சிரிப்பு மன்றங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மனிதன் சிரித்தால் மனம் மாறும். மனிதன் மாறினால் அவனை சுற்றியுள்ள உலகமும் மாறும் என்ற அடிப்படைதான் இதற்கு காரணம். இது சாத்தியமே என்பதை அறிவியல் உண்மைகள் உறுதிப்படுத்துகின்றன. மன இறுக்கம் குறைய, நட்பை வளர்க்க, நெருக்கமாக பழக, இடைவெளியை குறைக்க, மனம் தெளிவு பெற, மனம் மகிழ்ச்சி உண்டாக துணை நிற்பது எது தெரியுமா? நம் சிரிப்புதான். சிரிக்கும் பொழுது மனதில் மகிழ்ச்சியான கலகலப்பான உணர்ச்சி ஏற்படுகிறது. அப்பொழுது ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் நம் உடலில் உற்பத்தியாவதால் நோய் தீர்க்கும் மருந்தாகிறது. மேலை நாடுகளில் மருத்துவரே நோயாளிகளுக்கு நகைச்சுவை சீடியை தந்து மருத்துவமனையிலேயே பார்க்க சொல்லுவாராம். இதனால் நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்பது அவர்களின் கண்டுபிடிப்பு. நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உற்பத்தி செய்யும் வெள்ளை அணுக்களை சிரிப்பு முடுக்கிவிடுகிறது. குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 முறை சிரித்தால் பெரியவர்கள் 15 முறைதான் சிரிக்கின்றனர். மாரடைப்பை வரவைக்கும் மன அழுத்த ஹார்மோன்களும் மூலக்கூறுகளும் சிரிப்பால் பெருமளவு குறைந்து உடல் ஆரோக்கியமடைகிறது. உங்களை மேலும் அழகாக்கிக் கொள்ள என்ன என்னவோ செய்திட்டீங்க, இதையும் அப்படியே செய்துவிட்டால் போச்சு. கண்களுக்கு தெரியாமல் உள்ளுக்குள் ஒழிந்திருக்கும் அழகை வெளிப்படுத்தும் ஒரு ஒப்பனை புன்னகை. தினமும் சிரித்து நம் கவலைகளை தள்ளி வைப்போம். மனம் முழுவதும் சுமையை தாங்கும் நேரத்தில் அதை அப்படியே ஒரு ஓரமாய் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு வாய்விட்டு சிரிக்கும்படியான சூழ்நிலைக்கு மாறுவோம். கவலைகள் காணாமல் போகாது. ஆனால் அதிலிருந்து எப்படி லகுவாக வெளியிலிருந்து வந்து தீர்வு காண்பது என்பதற்காக வழிமுறைகள் கண்டிப்பாய் கிடைக்கும். புரட்சி செய்ய வேண்டுமானால் புது புது ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு புன்னகை போதும் என்ற கவிஞர் மு கவிமதியின் கவிதை வரிகளில் புதைந்து கிடக்கின்ற சிரிப்பின் மகத்துவம், பெரிய புரட்சி செய்வதற்கே இந்த சிரிப்பு போதும் என்ற பொழுது நம் கவலையை மறப்பது என்ன அவ்வளவு கடினமா என்ன? உண்மையாக சிரிக்க முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். சிரிப்பது போல நடியுங்கள், அதாவது பொய் சிரிப்பு. அது உங்கள் தசைகளை இயங்க வைத்து உதரவிதான பகுதியை உசுப்பிவிட்டு உண்மையான சிரிப்பு தரக்கூடிய அத்தனை பலன்களையும் உங்களுக்கு அளிக்கும். ஏனென்றால் உங்கள் உடலின் பாகங்கள் மெய்ச்சிரிப்பு பொய்ச்சிரிப்பு என்ற வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் அற்றவை. சிரிக்கும் பொழுது ஏற்படும் தசைகளின் இயக்கமே அவைகளுக்கு சிக்னல். காலப்போக்கில் உங்களுக்கு மெய் சிரிப்பு உருவாகும். ஆற்றலும் விரைவில் வந்துவிடும் என்கிறார் குட்ஹார்ட். இணைந்திருங்கள், ஒரு அழகிய பாடலை கேட்கலாம்.

இது ஆரோக்கிய நேரம். உயிரி எரிபொருளினால் உலகிலேயே அதிகம் விளைவிக்கப்படும் தானியமாக மக்காச்சோளமே உள்ளது. கோதுமைதான் முதலிடத்தில் இருந்தது. அந்த இடத்தை இப்பொழுது மக்காச்சோளம் பிடித்துள்ளது. இந்தியாவில் மக்காச்சோளத்தின் இலைகள்தான் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டது. உலகின் மக்காச்சோள உற்பத்தியில் பெரும் பங்கு கால்நடைகளுக்கு உணவாகிறது. மீதி உயிரி எரிபொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்காச்சோளம் மட்டுமே ஒரே உணவுப் பொருள் என்ற நிலை ஏற்பட்டு வருவதால் பிற விவசாயிகள் மக்காச்சோள எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். சீனியோடு ஒப்பிடுகையில் வெல்லம் சிறந்தது. வெல்லத்திற்கு பழைய தமிழ் பெயர் அக்காரம். அதனால்தான் வெல்லம் சேர்த்து செய்யப்படும் பொங்கலுக்கு அக்கார அடிசில் என்று பெயர். கரும்பை செக்கில் வைத்து அரைத்து செய்யப்படுவதால் சொக்கரை என பெயர் வந்து அதுதான் பின் சாக்கரை என மாறி சர்க்கரை என்று மாறியது. வெல்லம் ஆயுர்வேதத்தின் ஒரு முக்கிய பொருள். இது பித்தத்தை தணிக்கும். அதனால்தான் நிலக்கடையில் கடலையுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவர். வெல்லத்தின் இனிப்பு உணவு செரிக்கும் தன்மையை பெற்று உள்ளது. அரிசி கோதுமை தவிர அனைத்து அனைத்துமே குறுந்தானியங்கள் தான். ஆனால் குறுந்தானியங்களை நேரடியாக பயன்படுத்தும் பொழுது சில சிக்கல்கள் உள்ளன. உதாரணமாக கேழ்வரவு என்னும் கேப்பை உழைப்பாளிகளுக்கு ஏற்ற உணவு. உடல் வலிமை தரவல்லது. இதனுடைய மென்மையான தோல் வயிற்றில் செரிமான குறைவை ஏற்படுத்தி கழிச்சலை உண்டாக்கும். எனவே கேழ்வரகை புழுங்க வைத்து கேழ்வரகு

இன்றைய ஆரோக்கியம் பேணலாம் பகுதியில் இதயம் பற்றி நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். மாரடைப்பு தவிர வேறு எந்தெந்த நோய்கள் இதயத்தை பாதிக்கும், இதய நோய்கள் வர காரணம் என்ன, அதற்குரிய நவீன அறுவை சிகிச்சைகள் உள்ளனவா, இதய நோயாளிகள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன, எந்த வகையான இதய நோய்க்கு எந்த வகையான கருவிகள் பொருத்தப்படும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இதய வால்வுகள் பழுதடைவது இதய தசை பலவீனம், மகாதமனி வீக்கம் அல்லது கிழிசல், குழந்தைகளுக்கு பிறவியிலேயே இதய ஓட்டை அல்லது மரபியல் காரணமாக பிறவி கோளாறுகள் இதயத்தை பாதிக்கின்றன. இந்த நோய் வர காரணம் என்ன என்று பார்த்தால், கொழுப்பு நிறைந்த உணவை உண்பது, புகை மற்றும் குடிப்பழக்கம், உடல் பருமன், மரபியல் கோளாறுகள், துரித உணவு உண்பது உட்பட பல காரணங்களாக சொல்லப்படுகின்றன. இந்த இதய நோய்களுக்கு என்னென்ன நவீன அறுவை சிகிச்சைகள் உள்ளன என்று பார்த்தால், கரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, இதய வால்வை மாற்றுவது அல்லது சீரமைப்பது, பேஸ் மேக்கர், ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் ஸ்டென்ட் வால்வு பொருத்துவது போன்றவை உள்ளன. இந்த கரோனரி ஆர்டரி பைபாஸ் எதற்காக செய்யப்படுகிறது என்று கேட்டால், அடைப்பு ஏற்பட்ட இதய தமனியில் புதிதாக வேறொரு தமனி குழாய் மூலம் மாற்றுப்பாதை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீரமைப்பது பைபாஸ் அறுவை சிகிச்சை. 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரை மார்பு பகுதியில் சிறு துளையிட்டு சிறிய மைக்ரோ கேமரா உதவியுடன் மானிட்டரில் இதயத்தை பார்த்து கொண்டே அங்குள்ள இரத்த குழாயின் அடைப்பு அல்லது வால்வ் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவும் இதய வால்வுகள் வயதாகும் போது வலுவிழந்து சரியாக செயல்படாது. இதனால் பழுதடைந்த வால்வுகள் மாற்றுவது அவசியம். இளம் வயதினருக்கு இப்பாதிப்பு வந்தால் வால்வுகளை மாற்றுவதை விட சீரமைப்பது நல்லது. இதய துடிப்பு சீரற்று பலவீனமாக இருந்தால் பேஸ் மேக்கர் என்னும் சிறிய எலக்ட்ரானிக் கருவியை மார்பில் பொருத்த வேண்டும். மின் அதிர்வுகளை இதயத்திற்கு அனுப்புவதன் மூலம் சீரற்ற இதய துடிப்பை பேஸ் மேக்கர் சரி செய்யுமாம். சிறு வயதிலேயே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள், இரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளவர்கள், புகைப்பழக்கம் உள்ளவர்கள் தவிர பரம்பரை காரணமாகவும் மாரடைப்பு ஏற்படலாம். இவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன? புகை மது பழக்கத்தை கைவிட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உணவில் காய்கறிகள் பழங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், அதிக கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும், வெளியே செல்லும் பொழுது மாத்திரைகளை எடுத்து செல்ல வேண்டியது அவசியம், இதய வலி அல்லது தலை சுற்றல் மூச்சு திணறல் ஏற்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். இனிய உடல்நிலை தரும் ஈங்கோய் மலை ஈஸ்வரர். உடல்நிலை சரியாக வேண்டுவோர் மாசி மகத்தை ஒட்டி திருச்சி மாவட்டம் ஈங்கோய் மலை மரகதாலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வரலாம். பிருகு முனிவர் சிவனை வழிபடும் வழக்கம் உடையவர். அம்பாளை வணங்க மாட்டார். சக்தியும் சிவமும் ஒன்றே. பக்தர்களின் வழிபாட்டில் அம்பாளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கருதிய சிவன் அவளுக்கு கோபம் வரும்படி நடந்து கொண்டார். இந்த விளையாடலுக்கு கட்டுப்பட்ட அம்பாள் பூலோகம் வந்து இத்தலத்தில் தவம் இருந்தாள். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தன் உடலின் இடபாகத்தை தருவதாக ஊதியளித்தார். அந்த இடத்திலேயே மரகத லிங்கமாக எழுந்தருளினார். தன் மனைவியை மரகதாம்பாள் என்ற பெயரில் எழுந்தருளச் செய்தார். மரகத அலசத்தில், அதாவது மலையில் எழுந்தருளியவர் என்பதால் மரகதாலேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். திருநஜோதீஸ்வரர், ஈங்கோய்நாதர் என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு. இத்தல இறைவன் மரகதத்தால் ஆனவர். மாசி சிவராத்திரியின் போது 3 நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது. இந்த நேரத்தில் லிங்கம் நிறம் மாறி காட்சியளிக்குமாம். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 63வது தலம். அம்மனின் 51 சக்தி பீட்டங்களில் இது சாயா சக்தி பீட்டம் ஆகும். 560 படிகள் ஏறி கோவிலை அடைய வேண்டும். இக்கோவிலுக்கு நேர் எதிரே காவிரியின் அடிக்கரையில் திருவாட்போக்கி சிவன் கோவில் உள்ளது. பிரகாரத்தில் வல்லப விநாயகர், மகாவிஷ்ணு ஆகியோரும் உள்ளனர். கோஷ்டத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தி, விமானத்தில் வீணையுடன் கூடிய தட்சிணாமூர்த்தி, கால்களை மாற்றியமர்ந்த தட்சிணாமூர்த்தி என குருபகவானின் வித்தியாசமான வடிவங்களை இங்கே காணலாம். சக்திமலை. அம்பாளுக்கு சிவன் தன் இடபாகம் தர உறுதி செய்த மலை என்பதால் இம்மலையை சக்திமலை என்கிறார். இதனை உணர்த்தும் விதமாக முன் மண்டபத்திலும் மலையிலும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவங்கள் உள்ளன. மரகதாம்பிகை நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இவளது கருவறை விமானம் கோபுரம் போன்ற அமைப்பில் 3 கலசங்களுடன் இருக்கிறது. கருவறை கோஷ்டத்தில், அதாவது சுற்றுச்சுவரில், மகிஷாசுரனை வதம் செய்து துர்கை காலுக்கு கீழே மகிஷினுடனும் மற்றொரு துர்கை சாந்த ஸ்வரூபியாகவும் உள்ளனர். அடிக்கின்ற கைதான் அணைக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உண்ட காட்சி இது. ஒரே இடத்தில் 2 துர்கையின் வடிவங்களை காணலாம். சிவனின் திருமணத்தின் போது உலகை சமப்படுத்த தென் திசை வந்த அகத்தியர் சிவனை வழிபட இங்கு வந்தார். அப்பொழுது நடை அடைக்கப்பட்டுவிட்டது. தனக்கு காட்சி தரும்படி சிவனை வேண்டினார். மலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வந்தால் தன்னை வணங்கலாம் என அசரேரி சொன்னது. அதன்படி அகத்தியர் தீர்த்தத்தில் நீராடியதும் ஈயாக மாறிவிட்டார். பின் சன்னதி கதவில் துவாரம் வழியாக உள்ளே புகுந்து சுவாமியை தரிசனம் செய்தார். வெளியே வந்ததும் மீண்டும் பழைய வடிவம் பெற்றார். அகத்தியர் ஈ வடிவில் வழிபட்ட தலம் என்பதால் திரு ஈங்கோய் மலை என்றும் சிவனுக்கு ஈங்கோய்நாதர் என்ற பெயரும் உண்டு. சிவனின் நண்பரான சுந்தரர் தான் விரும்பிய நேரங்களில் சிவனிடம் பொன் கேட்டு பெற்றுக் கொள்வார். அவர் இத்தலத்திற்கு வந்து சிவனிடம் பொன் வேண்டும் என கேட்டார். சுந்தரரிடம் விளையாட வேண்டும் என்று நினைத்த சிவனும் இங்கிருந்த ஒரு புளிய மர பொந்தில் ஒழிந்து கொண்டார். சுந்தரர் சிவனை எவ்வளவோ அழைத்தும் அவர் காட்சி தரவில்லை. ஒரு தங்க புளியங்காயை மட்டும் அவருக்கு கிடைக்கும்படி செய்தார். சுந்தரர் அதனை எடுத்த பொழுது புளியங்காய் மறைந்துவிட்டது. தன்னிடம் சிவன் விளையாடுவதை உணர்ந்து கொண்ட சுந்தரர் கோபத்தில், எனக்கு கிடைக்காத புளி யாருக்கும் கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். இத்தலத்தின் விருட்சம் புளியமரம். ஆனால் சுந்தரர் புளி யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று சபித்து விட்டதால் இந்த புளியமரம் வாடி காலப்போக்கில் அழிந்து விட்டது. இத்தலம் பற்றி நக்கீரர் ஈங்கோய் 70 என்ற பாமாலை அருளியிருக்கிறார். சிவனுக்கு தீபாரதனை காட்டும் பொழுது லிங்கத்தில் ஜோதி ஜொலிப்பதை காணலாம். பௌர்ணமி நாட்களில் சுவாமியும் அம்பாளும் கிரிவலம் செல்கின்றனர். மாசி மகத்தன்று விசேஷ பூஜை உண்டு. பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வழிபடுவோருக்கு நீண்ட நாள் நோய் தீரும் என்ற நம்பிக்கை உள்ளது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டானாம். தினமும் காலையில் கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்த ஒருவன், கடவுளே, என் வாழ்வின் இறுதி வரை நீ என்னுடன் இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பான். சில நாட்களுக்கு பின் தனது பிரார்த்தனை கடவுளை சென்றடைந்திருக்குமா என்று சந்தேகித்தான். ஒரு நாள் அவனது கனவில் தோன்றிய கடவுள், தினமும் நீ நடக்கும் பொழுது உன் காலடி தடம் அருகில் எனது காலடி தடமும் தெரியும், அதை கொண்டு நான் உன்னுடன் இருப்பதை புரிந்து கொள் என்றார். அடுத்த நாளிலிருந்து அதே போல நிகழ்ந்தது. ஒருமுறை அவனுக்கு தொழில் நஷ்டம், சொந்தங்கள் நண்பர்கள் பிரிந்துவிட்டனர். ஆயினும் கலங்காமல் தொழிலை நடத்தினான். ஒரு நாள் அவனது காலடி தடங்கள் மட்டுமே மண்ணில் பதிந்திருந்தன. இது கண்டு வருந்திய அவன், கடவுளே, என் சொந்த பந்தங்கள் தான் பிரிந்தனர் என்றால் நீயும் பிரிந்துவிட்டாயே என கதறினான். அவனது கனவில் தோன்றிய கடவுள், நீ இன்று பார்த்தது என் காலடி தடத்தைத்தான். நஷ்டத்திலும் கலங்காமல் தொழிலை தொடர்வதை பார்த்து உன்னை தோளில் சுமந்து கொண்டு நடந்தேனடா என்றார். நம்பியவருடன் கடவுள் உடன் வருவார். அவருக்கு துன்பம் வந்தார் தோளிலேயே சுமப்பார். இணைந்திருங்கள், இது MTR FM.

நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொந்தியல் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை. நேர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதிகை தென்றல். நிகழ்ச்சியோடு உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம் வண்டிகே. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. ஒன்று பேச வேண்டிய சமயத்தில் பேசாமல் இருப்பது, மற்றொன்று மௌனமாக இருக்க வேண்டிய சமயத்தில் பேசுவது என்ற பாரசீக பொன்மொழியோடு பொதிகை தென்றல் தரும் முதல் பாடலை கேட்போமா?

இது இணைய வானொலி, உங்கள் இதய வானொலி, எம்டிஆர் எஃப்எம். நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம் ஆன்மா முழுவதையும் அர்ப்பணித்து விடு என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பொதியை தெண்டல். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தெண்டல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி. கனடா கலையத்திலிருந்து ஒலி விழா வந்து கொண்டிருக்கிறது. தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் என்ற கண்ணதாசன் அவர்களின் சிந்தனை வரிகளோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த உலகத்தில் வேறு எவருடனும் நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளாதே. அவ்வாறு நீ செய்தால் அது நீ உன்னை அவமதித்துக் கொள்வதற்காக பொருள் என்ற அன்னை தெரசா அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நீங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் கனடா கலையத்திலிருந்து. வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தை பெறுவது என்று பொருள் அன்று. வெற்றி பெற்றா என்றால் உன் செயல்பாடு சிறந்த முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள் என்ற லியோ டால்ஸ்டாய் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தினம் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து போ, மற்றவர்களின் முதுகில் மேல் ஏறி போக விரும்பாதே என்ற நீயே பசே அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும் என்ற முகமது நபி அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் புதிய சென்ற நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது கனடா கலையத்திலிருந்து எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலி. முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் என்ற டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்ற தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நிலையாமையை எச்சரிக்கவே நோயும் மரணமும் முதுமையும் நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறது என்ற கௌதம புத்தரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போமா? அதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிதம்பரம் வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் என்று வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் கேட்போம்.

வணக்கம் கூறி இணைந்துவிட்டு இந்த வார நேயரை நான் உங்களோடு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். இன்று இந்த வார நேயராக மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் திகழ்ந்து எங்களுக்கு மகிழ்வான பாடல்களை அளிக்க இருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அன்பு உறவு.

அமைதியான, சாந்தமான, மகிழ்வான, திருப்தியான குணாம்சங்களை கொண்ட அன்பு உறவு ஒருவர்தான் இன்று எங்கள் மத்தியிலே தனது மனவிருப்ப பாடல்களை வெளிப்படுத்தி எங்களோடு தொடர்ந்து கேட்ட வகையிலே அவருக்கு தெளிவாகி ஒலிபரப்பாகின்றது. இன்று இந்த வார நேயராக, இந்த வார நேயர் விரும்பும் பாடல்களாக ஒலிக்க கேட்டு மகளை இருக்கின்றோம்.

அண்மையிலே வந்து இணைந்திருந்தாலும் அவர் ஒரு நீண்ட கால உறவாக எங்களோடு இணைந்து விட்டார். உள்ளத்திலே பதிந்து விட்டார். அவருடைய அன்பான, பணிவான, பக்குவமான, மனித நேயம் கொண்ட, ஜீவ காருண்யம் உள்ள காரியங்களாலும் அவருடைய பழக்க வழக்கங்களாலும் முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அவரை நாங்கள் உளம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எங்களோடு பகிர்ந்து கொள்வார் தன்னுடைய கருத்துக்களை. குடும்பத்தில் அக்கறையும் பிள்ளைகள் பேர குழந்தைகளின் வளர்ச்சியில் நல்லெண்ணமும் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதில் தான் முன்னிலை நின்று நடந்து காட்டும் ஒரு அன்பு உறவு. பேசும்போது எல்லோருடனும் மனம் புண்படாமல், கருத்து மாறுபடாமல், விவாதங்கள் இல்லாமல், விரோதங்கள் இல்லாமல், பணிவாக, அன்பாக, மகிழ்வாக பேசி எங்களை எல்லாம் தன் வசம் இழுத்து விடுவார் தன்னுடைய குரலிலே. அவர் தான் மட்டும் வராமல் உயிருக்குயிரான அன்பு மனைவியையும் தன்னுடைய செல்வங்களையும் பேர குழந்தையை அழைத்து வந்து எங்களோடு பாடல்களை கேட்டு மகிழ்ந்து எங்களோடு பகிர்ந்து கொள்வதில் வல்லவர்.

அவர் யாரென்று உங்களால் ஊகிக்க முடிகின்றதா? அன்பு உறவுகளே, அதிகம் பீடிகை போடாமல் கூறுகின்றேன். அன்பு உறவு, எங்கள் பாலக்காடு கேரள மாநிலம் வண்ணாமடை மயில்சாமி அவர்கள்.

வணக்கம் மயில்சாமி அவர்களே, உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இணைத்துக் கொள்கின்றோம். நீங்கள் விரும்பும் பாடல்களை அவ்வப்போது கேட்டு அன்றன்றாடு அந்த பாடலை சுவைத்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்று நீங்கள் தந்த பாடல்களுக்குள் உங்களுக்கு விருப்பமான 10 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து ஒலிக்க இருப்பது உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும், எங்களுக்கும் மகிழ்வாக இருக்கும். அந்த பாக்கியத்தை இன்று நீங்களும் நாங்களும் பெற்றிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியில். கடந்த காலங்களிலே நீங்கள் பல நூறு பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழ்ந்திருந்த வேளையிலே அவற்றுள்ளே தெரிவு செய்து பாடல்களை ஒலிபரப்ப இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளும் இந்த பாடல்களை நாங்களும் மகிழ்வாக கேட்டு மகிழ்ந்து கொள்கின்றோம். அந்த வேளையில் முதலாவது ஒரு பாடலை தர இருக்கின்றேன். இந்த பாடல் நீங்கள் முதலில் கேட்ட பாடலாக அமைகின்றது. நீண்ட காலத்துக்கு முன்பு கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று. உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் பிடித்த பாடல். இந்த பாடலை நீங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக அன்பு மனைவி ராதாமணி அம்மா மற்றும் செல்வங்களாக சரண்யா சுகன்யா அத்தோடு அன்பு செல்வ பேரன் ஆகாஷ் இவர்கள் இணைந்து கேட்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அனைவரையும் வருக வருக ஒன்று வரவேற்று நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் இப்பொழுது ஒன்றன் பின்னாக ஒன்றாக ஒலிக்கும் வேளையிலே நான் கூறியிருந்தேன் கடலோர கவிதைகள் திரைப்படத்து பாடல் ஒன்று இப்பொழுது உங்களுக்காக இந்த வாரம் நேராக அலங்கரித்து ஒலிக்கின்றது. அடி ஆத்தாடி இளமனதொன்று என்று கூறும் முதல் வரியை கொண்ட அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.

நீங்கள் கேட்ட பல நூறு பாடல்களை தெரிவு செய்து 10 பாடல்களை தரும்படி முதல் பாடல் ஒலித்ததை கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம், நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, அன்பு உறவே, குடும்ப சமேதராக நீங்கள் வரும் வேளையிலே நன்மை தீமைகள் எல்லாம் எங்களோடு பேசி கலந்துரவாடி ஒரு நல்ல உறவாக எங்களோடு இணைந்து விட்டீர்கள். அந்த வரையிலே இன்னும் ஒரு பாடல், மிகவும் சிறப்பான ஒரு பாடல், அன்றும் என்றும் என்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு நல்ல பாடல், உயிர் உள்ள வரை உஷா என்ற திரைப்படத்தில் நீங்கள் 2-3 தடவைகள் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் வைகை கரை காற்றே நில்லு என்று அற்புதமாக பாடுகின்றது. உங்களுக்காக இந்த வார நேயராக அலங்கரித்துக் கொண்டு

மனித நேயம் மட்டுமல்ல ஜீவ காருண்யம் கொண்ட நீங்கள் எங்களோடு பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை இடையிடையே கூறும்போது நான் கற்றுக்கொண்டேன். உயிரினங்களில் எவ்வளவு பாசமும் நேசமும் பக்குவமும் பரிதாபமும் கொண்ட நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்துக் கொள்வதிலும் முன்னிற்கின்றீர்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அன்பு மயில்சாமி அவர்களே. மயில்சாமி அவர்களே, நீங்கள் தந்த பாடல்களுள் இந்த பாடல்கள் நீங்கள் கேட்ட பாடல்கள் தான். அதிலே இன்னுமொரு பாடல் எங்களை மிகவும் கவர்ந்த ஒரு பாடல், பருத்தி எடுக்கையிலே என்று பாடி வந்தது ஒரு நாள். அந்த பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் அல்லவா? நீங்கள் தானே இந்த பாடலை எழுதியிருந்தீர்கள். உங்களுக்காக அன்று ஒலித்தது இன்று 10 பாடல்களுக்குள் ஒரு பாடலாக தொடர்கின்றது. கேட்போமே.

மொன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே செவி இன்பம் பெறுவதற்காக நீங்கள் தொட்டு சென்ற பாடல்கள் பல, அவற்றை ஒலிபரப்பி நாங்களும் மகிழ்ந்தோம் உங்களோடு. அந்த வகையிலே கும்பக்கரை தங்கையா திரைப்படுத்து பாடல் ஒன்றை தொட்டீர்கள் ஒரு நாள். அந்த பாடல் தொன்றல் காற்றே தொன்றல் காற்றே என்று அற்புதமாக பாடுகின்றது. எங்கே கேட்போமா மயில்சாமி அவர்களே?

நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளை இணைத்து கொண்டு வந்து பேச வைக்கும் பொழுது உங்கள் பாரியார் ராதாமணி அம்மா அவர்களும் செல்வங்களாக சரண்யா சுகன்யா இவர்களும் என்னோடு பேசியிருக்கின்றார்கள். ஒரு தடவை ஆகாஷும் பேசியிருக்கின்றார் என்று எண்ணுகிறேன். அன்புடன் அவர்களுடைய ஆதரவோடு செல்வமாக அவர்களை வளர்த்து அவர்களை சீராக கொண்டு வர வேண்டும், எதிர்காலத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்னையும் தந்தையுமாக நீங்கள் ஆவண செய்து கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய நாட்டை பற்றியும் எங்களுக்கு இடையிடையே கூறிக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது தாலாட்டம் காற்றே வா என்ற ஒரு பாடலையும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஒரு தடவை பூவெல்லாம் உன் வாசம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போமா? உங்களோடு நாங்களும்

தட்பவெப்ப நிலைகளிலே சிறப்பாக இருக்கும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு பகுதியிலே வண்ணாமடையை பற்றி நீங்கள் அழகாக கூறுவீர்கள், உங்கள் சூழலை பற்றி கூறுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பணியை பற்றி கூறும் பொழுதும் அவ்வளவு சிரமமான பணியாக இருந்தாலும் சிறப்பான பணியை முறைப்படி செய்கிறீர்கள் என்றதை எண்ணி உங்களுக்கென்ற ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கின்றீர்கள் வாழ்க்கை பாதையிலே என்றதை எண்ணி நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு. அன்பு மயில்சாமி அவர்களே, உறவினர்களின் பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பந்தத்தை விடுபடாமல் அவர்களோடு கட்டி சேர்த்து குடும்பங்களை எப்படி சந்ததி சந்ததியாக பாரம்பரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற முறைகளையும் நீங்கள் பேசும் வேளையிலே கண்டுகொண்டேன். அந்த வகையிலே அன்னை தந்தை மாமன் மாமா என்ற உறவுகளில் நீங்கள் உங்கள் கடமைகளை சீராக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் நன்கு உணர்வேன். காற்று என்ற பதம்பார பாடல்கள் சிறப்பாக பிடிக்கும் போல் தெரிகின்றது. இப்பொழுது வந்த பாடல்களே காற்றே என்ற பதங்கள் ஒவ்வொரு பாடலையும் திகழ்ந்த வேளையிலே நீங்கள் ஒரு பாட்டை தருகின்றீர்கள். இங்கே பூங்கதவியை தாழ் திறவாய் என்ற ஒரு பாடலை நிழல்கள் திரைப்படத்தில், இந்த பாடல் பிரபல பின்னணி பாடகர் திரு தீமன் சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு விருது வாங்கி கொடுத்த பாடல் என்று எண்ணுகின்றேன். அப்படியான பாடலையும் தெரிவு செய்து பூங்கதவியை தாழ் திறவாய் என்று பாட வைக்கின்றீர்கள். இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இந்த வார நேரத்திலே

ஊடலோடு கூடி வரும் பாடலை கூட இனிமையாக கேட்டு மகளும் நீங்கள் எங்களையும் மகள வைத்திருக்கின்றீர்கள். கடந்த வாரங்களிலே நீங்கள் வந்து இணைந்து எங்களோடு குறுகிய காலமாக இருந்தாலும் ஒரு நிறைந்த நீண்ட காலத்து உறவாக எங்கள் மனதிலே பதிந்துள்ளீர்கள். உங்களை பெற்றது எங்களுக்கு பெரும் பாக்கியம். இந்த மொழிகள் தமிழ் வானொலிக்கு உங்களை இந்த வானொலிக்கு அறிமுகப்படுத்திய பாலக்காடு கேரள மாநிலம் பிரபு அவர்களை உங்களையும் நினைந்து கொள்கிறோம். இந்த வார நேயராக இவரை நாங்கள் இன்று அலங்கரிப்பதற்கு அவருக்கு வழிகாட்டியாக இருந்து எங்கள் வானொலியை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அந்த ஊடல் பாடல் எதுவாக இருக்கும் என்று இப்பொழுது நீங்களும் உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் பேரனும் கேட்டு பார்க்க ஆவலாக இருப்பீர்கள். இந்த வார நிகழ்விலே இந்த வார நேயராக நீங்கள் வரும் வேளையிலே 7வது பாடலாக உங்களுக்கு இந்த பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படம். ஞாபகம் இருக்கின்றதா இதை கேட்டது எப்பொழுது என்று? சின்ன கவுண்டர் திரைப்படத்து பாடலாக முத்துமணி மாலை என்று பாட வைக்கின்றீர்கள். மீண்டும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இந்த வார நேயரிலே.

அன்பு மயில்சாமி அவர்களே, வருக வருக என்று உங்களை வரவேற்று உங்களை மகிழ்வித்து 10 பாடல்களை தொடர்ந்து ஒலிபரப்ப வைக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்று அடுத்து ஒரு பாடல், மிகவும் மென்மையான காதல் பாடல், ஊடல் பாடல். அந்த பாடல் காதலன் என்ற திரைப்படத்தில், ஞாபகம் இருக்கின்றதா? இந்த பாடலை நானா கேட்டேன் என்று நீங்கள் எழுதுவீர்கள். அப்படி அந்யூன்யமான ஒரு அற்புதமான வரி கொண்ட பாடல், என்னவளே அடி என்னவளே என்று கூறி பாடுகின்றது இப்பொழுது.

தங்கள் மொழியில் தமிழ் வானொலி உறவுகளோடு நேயர் நேரம். அது மட்டுமல்லாமல் விடுமுறை விருப்பம் மீண்டும் நேரொலியிலும் வந்து எங்களோடு இணைந்து உங்களை குரலை காட்டி அன்பாக பேசி மகிழ்ந்து சிறப்பித்து செல்வீர்கள். வானொலியை அலங்கரிக்கும் வேளையிலே நீங்கள் வந்து பேசும் வார்த்தைகள் அத்தனையும் முத்தான வார்த்தைகளாக நாங்கள் பெற்றுக்கொள்வது வழக்கம். அன்பாக பேசுகிறீர்கள், மேலும் அந்த பண்பும் பாரம்பரியமும் உங்களுக்கு வளர வேண்டும், தொடர வேண்டும் என்று வாழ்த்து கொண்டு ஒன்றில் தமிழ் வானொலியில் இந்த பாடலை நீங்கள் கேட்ட பாடலாகத்தான் நான் எண்ணிக்கொண்டு அந்த பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்து பாடல் ஒன்று, அது என்ன பாடலாக இருக்கும்? இந்த பாடலாக இருக்கும், கேட்போமா?

என்ன மயில்சாமி அவர்களே, கேட்கும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றார். உங்கள் உறவுகளோடு இணைந்து கேட்கும் இந்த வழியில் 10 பாடல்கள் அல்லவா, ஒன்று இரண்டல்ல, 10 பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலிக்கின்றது. இந்த புதிய நிகழ்வு ஆன்மித்து இன்று நீங்கள் 45வது நேயராக எங்களுக்கு மலர்கின்றீர்கள். 45வது இந்த வார நேயராக உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி காற்றலியலை பெருமைப்படுத்திக் கொள்வது எங்களுக்கும் மகிழ்வாக இருக்கின்றது. இந்த வழியிலே உங்களோடு இணைந்து உங்கள் ஆறுயிர் மனைவி அன்பாக இணைந்து கொள்ளும் அன்பு மகள் ராதாமணி அவர்களே, உங்களையும் வருக வேண்டு வரவேற்று இந்த பாடல்களை ஒளிபரப்பிய வேளையிலே அன்பு செல்வங்களாக சரண்யா, சுகன்யா, பேராண்டி, ஆகாஷ் உரிமையோடு அழைக்கின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்று இந்த பாடல்களை ஒளிபரப்பியதோடு அல்லாமல், நீங்கள் நீண்ட காலம் நிறைந்த செல்வங்களோடு சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும், சிறக்க வேண்டும். உலகில் இனம் கண்டு உங்களை யாரென்று மற்றவர்கள் காட்டிக்கொள்ளும் வகையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாடும் ஏடும் போற்ற நல்வாழ்வு பெற வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு இந்த பாடல்களை உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்டு உங்களை கௌரவித்து இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே நிலை நிறுத்தி இருக்கின்றோம். திரு மயில்சாமி ஐயா அவர்களே, ராதாமணி அம்மா அவர்களே, செல்வங்களே, இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போமா? இறுதியாக ஒரு பாடல், மிகவும் அற்புதமான ஒரு பாடல், எனக்கும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல். அந்த பாடல் யாராக இருக்கலாம்? இது ராதாமணி அம்மா அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு மகளக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கும். அந்த பாடல் எஜமான் என்ற திரைப்படத்து பாடல். அது என்ன பாடலாக இருக்கும்? ஒரு நாளும் உன்னை மறவாத என்று ஆரம்பிக்கும் முதல்வரி, உங்களையும் நாங்கள் மறக்க மாட்டோம், எங்களையும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி என்றென்றும் உங்களுக்காக தன் இதயத்தை திறந்திருக்கின்றது. தொடர்ந்து இணைய வேண்டும், மகள வேண்டும் என்று கூறி இந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.

இதுவரை நேரமும் நாங்கள் இந்த வார நேயர் நிகழ்வை நாங்கள் சிறப்பாக ஒளிபரப்புவதற்கு 45வது நேயராக வந்து இணைந்து கொண்ட பாடல்களை தந்து மகள வைத்த அன்பு கேரள மாநிலம் பாலக்காடு வண்ணாமடை மயில்சாமி அவர்களே, இணையர் ராதாமணியம்மா அவர்களே, அன்பு செல்வங்களே, சரண்யா சுகன்யா ஆகாஷ், உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளே. வாழ்வோம் வளமாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM.

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது முதல் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடன் வானொலியில் இணைந்து கொள்ள வரும் நான் சிந்தனை செல்வன்.

நலமுடன் கலையகம் வந்து கலையகத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களும் உறவுகளும் நலமா என கேட்டு என் அன்பு உறவுகளை உங்களையும் நலமாக இருக்கும்படி கடவுளுடன் வேண்டி நலமா என்றும் கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன் சிந்தனை செல்வன்.

இப்பொழுது முதல் மனதுக்கு நீ பாடல்களை சுமந்து வருகின்றது மாலை மாறுதம். மாறுதம் என்று சொன்னால் நாள் முழுதும் வீசும் காற்றுக்களில் ஒன்றான மாலை மாறுதம் தான். அது மாலை நேரத்தில் வீசும் பொழுது எங்கள் உணர்வுக்கும் உடலுக்கும் அமைதியையும் ஆறுதலையும் கொடுத்து இன்ப உறவுகளை ஊடலுடன் சேர்த்து வைக்கும் ஓர் மாறுதம் தான் மாலை மாறுதம். அந்த வகையில் இன்று ஒரு மணி நேரத்திற்கு மாலை மாறுதம் உங்கள் வாசல் வழி வந்து வீசுகின்றது. கேட்டு ரசித்து நாங்கள் இணைந்து மகிழ்ந்து கொள்வோம் அன்பு உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இந்த மாலை மாறுதம் மொன்றியல் தமிழ் வானொலியின் அநேக உப கலையகங்களுள் ஒன்றான கோன்பால் கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகுகின்றது. முதல் வரும் பாடல் மாலை மாறுதத்தில் அதை கேட்டு மகிழ்ந்திடுவோமா?

இது மொன்றியல் தமிழ் வானொலி தந்த மாலை மாறுதல். அந்தி மாலை வேளையிலே அவன் வருகைக்காக காத்திருந்த அந்த பெண்மணி அவன் வருகையை காணவில்லை. அதற்கு முன் நிலா ஒளி வானத்தில் வந்துவிட்டதல்லவா? அதனால்தான் இந்த நாளை இந்த வேளை பார்த்து நீ வா, இப்பொழுது என் மன்னன் இங்கு வரவில்லை என்று ஏங்கிக் கொண்டு ஏக்கத்துடன் கூறிக்கொள்கின்றாள் அந்த நங்கை. அந்த மாலை மாறுதத்தை தீண்ட விடாம பகலெல்லாம் ஓடி ஆடி உழைத்து ஓய்ந்து எனக்கென்று ஓர் இல்லம் இருக்கின்றதே, வீட்டில் சென்று இளைப்பார வேண்டும், நான் ஆறுதல் அடைய வேண்டும், என் அருமை குடும்பத்துடன் சேர்ந்து குலாவ வேண்டும், உலாவ வேண்டும், ஊடல் வேண்டும், பாடல் வேண்டும், ஆடல் வேண்டும் என்று எண்ணி கழித்து ஓடி வருபவான் வந்துவிடுவான் என்று அவள் ஏங்கும் வேளையிலே இதோ வந்துவிட்டேன் கண்டுகொண்டான். கண்டுவிட்டு அவன் அவளை எப்படி வர்ணிக்கின்றான் என்று பார்ப்போமா இந்த மாலை நேர மாறுதத்தில்?

இது மொன்றியால் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில் மாலை மாறுதம். பகலெல்லாம் ஓடி சென்று அலுவலகங்களிலும் வேலை தலங்களிலும் உடலாலும் மனத்தாலும் மூளை செறிவாலும் வேலை செய்து சிந்தனையுள் அலுத்துவிட்ட மக்களெல்லாம் மனை தேடி ஓடி வரும் பொழுது அந்த மந்த மாறுதம் மேனியிலே பட்டுவிட்டால் எண்ண கனவுகளெல்லாம் சிறகடித்து பறக்கத் தொடங்கிவிடும். களைகளெல்லாம் மறந்துவிடும். அங்கே மனதிலே புகுந்தவுடன் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற எண்ண கற்பனையில் வந்தவனுக்கு கண்டுவிட்ட காதலி கூட அவன் கண்ணுக்கு இப்படித்தான் தோன்றும் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவைக்காக கோன்வால் கலையகத்திலிருந்து புறப்பட்டு வந்த மாலை மாறுதம் கூறுவதையும் கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

அதிகாலையில் மொன்றியல் தமிழ் வானொலியில் வீசிய பொதிகை தென்றல் வழி அனுப்பி வைத்து வெளியே செல்ல விட்டு அங்கு வேலையெல்லாம் பார்த்து விட்டு இருவரும் ஓடோடி வீடு வரும் பொழுது இரண்டு பக்கத்தாலும் வந்து வீட்டுக்கு வந்தவுடன் அழகூரிலிருந்து வந்தவளையும் அன்பூரிலிருந்து வந்தவரையும் இணைத்து வைத்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் மாலை மாறுதம்.

மாலை மாறுதம் வானலையிலே தவழ்ந்து வந்து தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்திடுவோமா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் முழங்கும் மாலை மாறுதம்.

பூத்து வந்த அந்த புதிய பூவினை பார்த்த அந்த இளைய வண்டு செய்தது என்னவென்று கேட்டு மகிழ்ந்தீர்கள் அல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த மாலை மாறுது.

காதலன் காதலியுடன் கணவன் மனைவியரை ஊடலுடன் உணர்வு கொடுத்து உணர வைத்து ஓடியாட வைத்து உள்ள கிழக்கைகளை கிளர்ந்தளச் செய்து அளவளாவ வைக்கும் அந்த மாலை மாறுதம் வீசுவது அதற்காக மட்டும் அல்ல. கிள்ளை மொழி பேசி துள்ளி விளையாடும் எங்கள் மழலை செல்வங்களின் எதிர்காலத்தையும் எங்கள் மாமன் அண்ணன் அப்பா அம்மா போன்ற உறவுகளின் கடமைகளையும் உணர வைப்பதற்கு கூட இந்த மாலை மாறுதம் எவ்வளவோ ஆறுதலும் உதவியும் அளிக்கின்றதென்று இலக்கிய கர்த்தாக்கள் கூறியே இருக்கின்றார்கள். அந்த வகையில் முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவைகள் இந்த மாலை மாறுதத்தை அனைவரும் கேட்டு மகிழ்ந்துட செல்ல வேண்டிய இணையதள முகவரி MTRFM.com.

எங்கெங்கோ கொண்டு போகும் இந்த மயக்கத்தை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியில் காற்றலையில் தந்த மாலை மாறுதம். மாலை பொழுதின் மங்கிய வேளையிலே இந்த மாலை மாறுதம் வீசி வந்து எங்களை என்னென்னமோ செய்கின்றது என்று எல்லோரும் கூறும் வேளை, தென்மேற்கிலிருந்து ஒரு பருவக்காற்றொன்று பறந்து வந்து மாலை மாறுதத்தில் கலந்து வீச இருக்கின்றது. கேளுங்கள்.

தென்மேற்கிலிருந்து பருவ காற்றொன்று பறந்து வந்து ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து அது மாலை மாறுதமாக வீசும் வேளை இலக்கிய சுவையுடன் எத்தனை வாழ்வியல் கருத்துக்களை காதலுக்கு அம்சமாக எடுத்து கூறியதை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நேர்களை, நீங்கள் என்றும் இணைந்திருக்க வேண்டியது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. உலகின் பல பாகங்களிலிருந்தும் பல் சுவை நிகழ்வுகளை பண்பட்ட கலைஞர்கள் வானொலி நாகரிகத்துடன் 24 மணி நேரமும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் வேளை நீங்கள் அதை கேட்டு ரசிப்பதற்கு செல்ல வேண்டிய வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி. இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம். இந்த காற்றினிலே வரும் கீதம் கொண்டு வந்து இருவரை இணைத்து அங்கே நிலமொழியை காட்டி என்ன கூறுகின்றது என்ற கருத்தினை கூறும் அடுத்த பாடலையும் வானொலியில் தவள விடுகின்றேன்.

மாலை நேரத்தின் மயங்கிய நேரத்திலே அங்கே வீசி வரும் தென்றலுடன் வெள்ளி நிலவான அந்த வானத்தில் அந்த வெள்ளி நிலவும் தோன்றிவிட்டால் மாருதமும் நிலவும் சேர்ந்து இன்பம் பொங்கி அந்த வெண்ணிலா எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்ற கருத்தினை தந்த பாடலை வானொலியில் தபட வழி தந்தது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்களே நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்திருக்கும் மாலை மாருதத்தை நிறைவு செய்ய வரும் பாடலாக அடுத்து வானொலியில் தவழ்கின்றது இந்த பாடல்.

வானலையில் தவழ்ந்து வந்த அந்த இனிய பாடலுடன் நிறைவடைந்தது மாலை மாறுதம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மாலை மாறுதம். மாலை மாறுதத்தை மீண்டும் கேட்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்று செல்கின்றேன். சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திலே இன்று விடுமுறை விருப்ப கீதங்களை நீங்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலிபரப்பாகின்றது. முதலில் ரெண்டு என்ற திரைப்படுத்து பாடல் ஒலிபரப்பாக இருக்கின்றது. மொபைலா மொபைலா என்ற முதல் வரியை கொண்டு அந்த பாடலை இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை என்ற ஒரு பாடல். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அன்று பாடிய வேளை இன்று பாட வைக்கின்றார் விடுமுறை விருப்பத்திலே ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திரு நாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து கேட்கும் விஜயராணி, உங்கள் விருப்ப பாடலாக நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடலை காதல் கிளிகள் திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் அனுப்பி வைத்த பாடல். யாருக்கும் சொல்லாமல் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் ஆல் இன் ஆல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: மீண்டும் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அல்பர்டா மாநகரத்திலிருந்து என் மன்னவா என் மன்னவா என்று லிங்கா திரைப்பட பாடலை பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: காட்டிக்கு நல்லா தான் இருக்கேன்.

தொடர்ந்தும் கனடா உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கும் வேளையிலே வன்கூவர் மாநிலத்து உறவுகளான இளவரசியின் பாடல் அடியே என் அன்னக்கிளி என்ற முதல் வரி தோளா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சிநாத் அந்த பாடலையும் கேட்போம். தேசிங்கு ராஜா 2 என்ற திரைப்படத்து பாடல் பிடாரி கோவில் தோப்பு என்ற முதல் வரியை ஆரம்பித்து பாடுகின்றது.

அந்த பிள்ளைகளே, வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மெர்க்குரி பூவே என்று புதிய கீதை திரைப்படத்திலிருந்து வன்கூவர் மாநிலம் கனடா நாட்டில் இருந்து.

அடுத்து வரும் இனிய பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வருகின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் விருப்பமாக முதலில் ரமணி அவர்கள் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கண்டுபிடி கண்டுபிடி என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடலை சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

அவரை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் அந்த பாடலை தருகின்றார் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. நீ இல்லாத போதும் எங்கும் என்ற பாடல் இளமை கோலம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஜோடியாக வந்து ஜோடி குரலில் கேட்கும் பாஸ்கரன் மாலா உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீண்டும் கேதிஸ் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். கேட்குதடி கூ கூ கூ என்ற பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படுத்த பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

சிங்கார பூமியம் சிங்கப்பூர். அங்கிருந்து பூ மாலையில் ஒரு மல்லிகை என்ற அற்புதமான உயிரோட்டமுள்ள ஒரு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய மகாலிங்கம் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. எங்கேயோ தோன்றி என்ற முதல் வரி ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்து பாடலாக நிதேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்

அடுத்து ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு முன்பு திரைக்கு வந்த ஒரு விரல் என்ற ஒரு திரைப்படம், அதிலே அன்று கேட்ட பாடல் இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்ற பாடல். மல்லிகை மொட்டு சங்கெடுத்து என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட ஒரு அற்புதமான பாடலை விரும்பி ஒழிக்க வையுங்கள் என்று என்னவள் அவர்கள் ஐரோப்பிய மாநிலத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இறுதியாக ஒரு பாடலை பலமை போல தந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து கேட்டிருக்கின்றார். அந்தோனி என்ற ஈழமணி திரு நாட்டின் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படத்த பாடல் உன்னை எண்ணி எண்ணி என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. செவிமடுப்போம்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்பத்தான பாடல்களை. விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலித்து வந்து எங்களை மகள வைத்து சென்ற மகிழ்வோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலை இன்று விடைபெற்றுச் செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு அன்புடன்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் முதல் பாடலை தந்து கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களும் அவரோடு இணைந்து தங்கம், பெரியசாமி, ஜனனி, சோலை மகிராம் இவர்களோடு இணைந்து இன்று கேட்கும் அந்த பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. நல்ல நாள் பார்க்கவோ என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மண்ணுக்கேத்த மைந்தன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஏழை வச்ச வாழை என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடல் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மண்ணுக்கேத்த மைந்தன் திரைப்படத்து பாடல். ஓடுகிற வண்டி ஓட என்ற வரியெடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்டு மகளை இருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல். அந்த பாடல் நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்திலிருந்து 1976 ஆண்டு வெளிவந்த பாடல். எஸ் வரலட்சுமி சுரந்த பாடகி அவருடைய குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூ என்று வரி எடுத்து பாட விரும்பி கேட்கின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அவரது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் கேட்கும்படி ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் மீண்டும் அதே திரைப்படம் நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்தில் இந்த பச்சை கிளிக்குறு செவ்வந்தி பூவை என்ற வரி எடுத்து பாடுகின்றது டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில். இந்த இரண்டு பாடலையும் கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன். உலக தமிழர்களோடு ஒலிக்கின்றன பாடல்கள்.

திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே மீண்டும் ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தும் இன்றும் கேட்க இனிக்கும், என்று கேட்டாலும் இனிக்கும் அர்த்தமுள்ள பாடல். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்தில் ஒலித்தது என்றும் அந்த பாடலை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று நீண்டகால உறவுகளாக நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க கற்பா அது கருப்பா சிவப்பா என்ற பல்லவியை கொண்ட பாடல் மேகம் கருத்திருக்கு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்ற நீண்டகால உறவு எங்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள். ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசுரை, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் வளமை போல இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்கள்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப பாடல்களாகும். அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிளு என்ற பாடல். ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள், இந்த பாடல் தான் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல். இந்த பாடலை வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் கேட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாவி அவர்கள். வளமை போல அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து செவி மடுக்க கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்ற அடுத்த பாடலை தருகின்றார் சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. தர்மம் வெல்லும் திரைப்படத்து பாடல் பூவோடு காத்து வந்து புது ராகம் பாடுது என்ற பாடல்தான் அவர் கேட்ட பாடல். ஒலிக்க கேட்போமே.

கேட்க இருக்கும் ஒரு பாடல் மிகவும் சிறப்பான பாடல். அந்த பாடல் கருவா பையா கருவா பையா என்று தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோஜ் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நல்லதோர் நண்பர் கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தலைமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இறுதி பாடலாக எனது பாடலை தாருங்கள் என்று டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த ஒரு மலையாள திரைப்படத்திலிருந்து அனுராகினி என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்ப இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பிடிக்காது என்று கூறி காதல் சொல்லவா என்ற திரைப்படத்தில் தனக்கு பிடித்த பாடலாக கேட்கின்றார் அருள் மோகன் இங்கிலாந்தில் இருந்து.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டு மத்திய மகனம் ஹட்டலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடல்தான். பாடலும் குடும்பம் ஒரு கோவில் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி தந்திருக்கின்றார். ஏதோ ஒரு நதியில் என்ற முதல் வரி என்ன தவம் செய்தீன் என்ற திரைப்படுத்து பாடலாக

அவர்களை தொடர்ந்து ஒரு பாடல். கனடா மண்ணின் மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்த பாடல் வாடா மல்லிக்காரு என்று பாடுகின்றது கோழி கூபுது திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்தான். மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்து பாடலை தெளிவெடுத்து தந்த வேளையில் மரகத மேகம் சிந்தும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி, உங்கள் பாடலை கேட்போமா? ஏய் நெஞ்சுக்குழி தொட்டு போகிறா என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடலின் முதல் வரி. அலையே அலையே என்று தொடர்ந்து பாடும் அந்த பாடல் பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீங்கள் பாட வைத்த வேளையிலே மீண்டும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடலை பாட வைக்கின்றார். ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து உயிரில் விளையும் உதார பூவே என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடலையும் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியின் பாடலாக கேட்போம். ஹோ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற வரிதான் முதல் வரி. என்னருகில் நீ இருந்தால் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அங்கே கேட்போம் அந்த பாடலையும் இந்த திரைப்படத்திலிருந்து.

தொடரும் பாடல்கள் எங்கள் நீண்ட கால உறவு, தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, பாடு தென்றலே புதுமனம் வந்தது என்று நில்லிக்கனி என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். உன்னை தொட்ட தென்றல் என்ற வரி முதல் வரி, தலை வாசல் என்ற திரைப்படம் தருகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

அடுத்து வரும் பாடலும் தொடர்பாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் வரிசையிலே நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கீரி தரும் பாடல் பயணம் திரைப்படுத்த பாடலை தெரிவு செய்து தருகின்றீர்கள். ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற வரியை முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை நாங்களும் கேட்டு மகளும் திசை எங்கும் இசை பரப்பி வரும் பாடலாக கேட்டு மகிழ்கின்றோம். திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே சர்வதேச நேயர் விருப்பமாக அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் தவிர்க்க முடியாமல் கேட்கும் ஒரு தத்துவ பாடல், மயக்கமா கலக்கமா என்று வரிகொண்ட பாடல் தான். சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கிறீர்கள். இன்றைக்கு 1962 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக இன்று கேட்டு மகிழ்வோம்.

பெரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றார். பிரியமானவளே என்ற திரைப்படத்து பாடலை ஜூன் ஜூலை மாதத்தில் என்று கேட்கின்றார் இன்று அந்த பாடலை.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் விடமாட்டார், என்னவளும் ஒரு பாடலை தருகின்றார். அந்தோனி என்று இன்று ஈழத்தமிழர்களினால் தயாரிக்கப்பட்ட சிறந்த ஓர் திரைப்படுத்த பாடல் முட்டுவிட்ட புதுமலரே என்று வரியெடுத்து பாடுகின்றது. என்னவள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒலிக்கின்றது இந்த பாடல்.

ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை இசைனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து என்னை தேடும் மேகம் என்று கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நிரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்ட மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிரவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றலைந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

இன்றைய நீர் நிறத்துக்கான முதல் பாடல் கன்னி அவள் நாணுகிறாள் என்ற முதல் வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இசைக்க வேண்டும் என்று தங்க கலசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். நீண்டகால உறவு அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் எப்பொழுதும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்பார்கள், நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது இந்த பாடல்.

ஒலித்து வரும் நீ என் நேரத்தை அலங்கரிக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்புடன் வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். வீர அபிமன்யு திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்ட பாடல். பார்த்தேன் ரசித்தேன் என்று இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மாமணி பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் இணைந்து குரல் கொடுக்கும் இந்த பாடலை சோமஸ்கந்தன் அவர்களோடு இணைந்து மருதூர ரகுராம் மற்றும் உறவினர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: தொடரும் பாடலை சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் கேட்கும் இனிமையான பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம் என்ற பாடல்தான். இந்த பாடலை வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வரைந்துவிட மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்று ஆவலோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஒருவர் மீது ஒரு

இந்த பாடலோடு இணைந்து இன்னுமோர் பாடல், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி கிடைத்தால் எல்லாமே உனக்குள்ளே என்ற பாடல். அற்புதமான பல்லவி அல்லவா. நெஞ்சுக்கு நீதி, நான்கு கில்லாடிகள் திரைப்படுத்த பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றிய தமிழ் வானொலியில் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் வளமை போல தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் நேரம் என்ற பகுதியிலே காதுக்கினிய கீதங்கள் திக்கும் திக்கட்டும் திசை பரப்பி இசையோடு பாடுகின்றது.

இசை கூட்டி மகிழ்ச்சி கொடுக்கும் இனிமையான பாடல்களை தொடுத்துவிடும் வேளையிலே அடுத்த பாடலை தொடுத்து விட்டிருக்கார் யாமிருக்க பயமேன் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார் அவர்களும் கிருஷ்ணகிரியிலிருந்து கனகராஜ் இருவரும் இணைந்து இவரோடு கேட்கும் அந்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பழைய திரைப்படம் பால் குடம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் முழு நிலவின் திருமுகம் என்று ஆரம்பித்து வரி கொண்டு பாடி முழுவதையும் தருகின்றது. கேட்போமா?

அடுத்து வரும் பாடல்கள் வழமை போல ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் இரண்டு தடவை ஒலித்திருக்கின்றன சில வித்தியாசங்களோடு. அதை கூர்ந்து கவனித்து எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று வைதேகி காத்திருந்தாள். திரைப்படத்தில் 1984 ஆண்டு பாடிய இசையரசியின் குரலே ஒலித்த ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு என்ற வரி கொண்ட வல்லவியை தொடர்ந்து பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசியா கிருஷ்ணன் மற்றும் அவரது அப்பா அனந்தராமன், அம்மா வித்யம், உறவுகளும் நண்பர்களும்

உறவுகள், கேட்கும் இந்த பாடல் மீண்டும் ஒரு தடவை வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் தான் என்று முன்பே கூறியிருந்தேன். ஒரே திரைப்படம் என்று இப்பொழுது பாடும் பாடலை பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி ஜெயச்சந்திரன் ஐயா தன்னுடைய குரலிலே பாடுகின்றார். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது என்று. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய உலகத் தமிழர் நண்பர்களோடும் உறவுகளோடும் கேட்டு மகளும் இந்த வேளையில் எங்களையும் கூர்ந்து அந்த பாடலின் பேதத்தை உணரும் வண்ணம் தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளோடு உறவாக காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை. ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றேனடி என்ற பல்லவி தொடர்ந்து பாட வைக்கும் ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றது பூவரசன் என்று 1996 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக.

0: கோழி கூவுது என்ற திரைப்படத்து பாடல் பூவே இளைய பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும், வளமைப்பூர் அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையில் எனது பாடலும் வந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று அடடா அடடா அடைமலைடா என்ற ஒரு பாடலை பையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்க எழுதி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை எஸ் சே பு விஜயராகவன் அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில்தான் சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற ஒரு பாடலை உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார். சிலுவை சந்தனராஜ் அவர்களே, இதோ உங்கள் பாடலையும் நாங்கள் இணையவும் கேட்டு மகிழ்வோம். அடுத்த

இனிமையான ஒரு பாடல். புத்தம் புது மலரி என்ற முதல் வரி கொண்டு அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், நீங்கள் அனுப்பிய பாடல்.

பாடல்களையும் கேட்ட வேளையிலே பொட்டல முட்டாளே என்ற ஒரு வரிகொண்ட பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடியிருந்தது அல்லவா? அந்த பாடலை இன்று காட்டலையில் கேட்க வேண்டும் என்று வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு மொழிகள் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஜ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழை உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 ஆண்டு 11 மாதம் 17 நாள் இன்று 2021 ஆண்டு 11 மாசம் 17 நாள் என்றால் இன்னும் 13 நாட்களுடன் ஒரு மாதம் இருக்கின்றது இந்த வருடத்தை நாங்கள் கடந்து செல்வதற்கு. நல்ல அனுபவங்களை தந்த இந்த வருடம், நல்ல நம்பிக்கையை தந்த இந்த வருடம், மேலும் உறுதியான நம்பிக்கையும் துணிவையும் தரும், நலமான வாழ்வையும் தரும் என்ற எண்ணத்தோடு அடுத்த 2022 எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளே. முனியல் தமிழ் வானொலியில் இப்பொழுது நேரம் சரியாக 11:05 முற்பகலாக இருக்கும் வேளையிலே, ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் 9:35 காட்டுகின்றது. காலநிலையோ கனடாவில் 0 கீழே 1 என்ற நிலையை காட்டுகின்றது. 0 கீழே 1 என்று கூறும்போது நாங்கள் அனைவரும் ஆகா இது என்ன -1 என்று வந்துவிட்டது, 0 கீழே வந்துவிட்டது, குளிர் ஜாஸ்தியாக அதிகமாக இருக்கப் போகின்றது என்னும் வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் 9:36 என்று காட்டுகின்றது அதிகாலை வேளையிலே. லண்டன் மாநகரிலே இப்பொழுது 4:06 காட்டுகின்றது. ஐரோப்பிய மண்ணில் 5:06 காட்டுகின்றது. வளைகுடா நாட்டில் இப்பொழுது 11 என்று கூற முடியாது, அங்கே இப்பொழுது 11 என்றுதான் காட்டுகின்றது. 11 எந்த 11 இல்லை, அங்கே இப்ப 7:06 மாலை நேரம் என்று காட்டும் வேளையிலே ஆஸ்திரேலியா மண்ணில் சரியாக எதிர்மாறான நேரத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றது. என்பவர்களே, உலகெல்லாம் பலவிதமான நேரங்கள் இருந்தாலும், பூமியும் பலவிதமான சீதோஷ்ண நிலையில் இருந்தாலும் கூட, பூமி என்பது ஒன்று, வானம் என்பது ஒன்று, அதைத் தொடர்ந்து நீர், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூதங்கள் எங்களை சுற்றி உலாவுகின்றன. இந்த பஞ்சபூதங்கள் ஆட்கொண்டுள்ள இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் வல்ல இறைவனாகப்பட்டவர் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கலும் அழித்தலும் மறைத்தலும் அருளலும் என்று ஐந்தொழில்களை புரிந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் என்று நாங்கள் கருதி கொள்ளுகின்றோம். பலவிதமான மதங்கள் வந்தாலும் எம்பெருமான் என்றுதான் ஒரு இறைவனை குறிக்கின்ற ஏகன், இறைவன் ஒருவன், ஏகன் அவன் அநேகனாக இருக்கின்றான் என்று நான் பக்தி கீதங்களிலே வந்து கூறியிருக்கின்றேன். ஒருவன் தான் அவனை அநேகனாக உருவமாக்கியிருக்கின்றோம். எத்தனை இறை தூதர்கள் எல்லாம் வந்து இறைவனை பற்றிய செய்திகளை தந்து இருக்கின்றார்கள். அந்த வகையில் முன்னிறுத்தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின்

ஆவிகள் இருக்கின்றன, பிரசாதம் இருக்கின்றன, பூதம் இருக்கின்றன, யமலோகம் இருக்கின்றது, அந்த லோகம் இந்த லோகம் என்று கூறுவார். ஆனால் மனிதன் என்ற ஆறறிவுக்கு உட்பட்டவர்கள் வாழ்வது இந்த பூமியிலேதான். அந்த பூமியிலே வாழுகின்ற மனிதர் அத்தனை பேரும் நாங்கள் முன்னிதல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின்கள் ஒன்றாக இருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் நாங்கள், நீங்களும் நாங்களும் ஒன்றாக இருக்கின்றோம், பேசுகின்றோம். முகம் தெரியாத உறவுகள் அகத்தினால் ஊடறுத்து ஒன்றோடு ஒன்று இணைந்து உறவுகளாகி இருக்கின்றோம். அதனால்தான் இதனை ஊடகம் என்று கூறுகின்றார்கள். இந்த அகத்தினை ஊடறுத்து செல்லுகின்ற ஒன்று இந்த வானொலி என்று கூறுவோம். வேறும் இருக்கின்றது, ஆனால் அதிகபட்சம் மக்களின் உள்ளத்தை புரிந்து மக்களோடு உறவாடுவது இந்த வானொலி ஒன்றுதான். தொலைக்காட்சி காட்சியாக வந்துவிட்டு அதோடு பேச முடியாது. நாங்கள் பத்திரிகை ஊடகம் வருகின்றது, பத்திரிகையை பார்த்து வாசிக்க முடியும், பேச முடியாது. அந்த பத்திரிகையாளர்களோ அந்த பத்திரிகையில் செய்தி தருபவர்களோடு பேச முடியாது. ஆனால் வானொலியில் பாடுபவர்களும் சரி பேசுபவர்களும் சரி நாங்கள் பேச அவர்களோடு உரையாட முடியும், அகத்தினால் ஊடாட முடியும். அதனால் தன் சிறந்த ஊடகம் வானொலி என்று கூறப்பட்டிருந்தது. அன்பு உறவுகளே, முன்னிலை வானொலியிலே இன்று புதன்கிழமை பேச்சோடு பேச்சாக நான் கூறவில்லை, இது ஒரு நேரொலி, நீங்கள் மரவொலி வரப்பாக இருக்கலாமா என்று எண்ண வேண்டாம். மூன்று மாதத்துக்கு மேல் நான் கேட்காத குரல் ஒன்று, எப்பொழுதும் கேட்டு மகிழ்ந்த குரல் வரவில்லையே என்று நான் வருத்தப்பட்டேன். இரண்டு நாட்களுக்கு முன் அவரை பற்றியும் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டில் பேசியிருந்தோம். அவர் வேறு யாருமல்ல, பிரித்தானிய நாட்டில் வாழும் எங்கள் அன்பு உறவு மகான் அவர்கள். அவர்களை பற்றி விவரம் தெரியவில்லை என்று தவித்தது உங்களோட மனமும் உங்கள் மனம். உங்களிலும் பலர் கேட்டு எங்கே அவர் வருவதில்லை, எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை, அவர்களோட எப்போ எப்படி தொடர்பு கொள்வது என்று நாங்கள் எண்ணி கலங்கியிருந்தோம். நேற்றைய தினம் நீண்ட நேரம் அவரோடு உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டு உங்கள் எல்லோருக்கும் நல்ல செய்தியாக இன்று கலம்பத்திலே வந்து கூறுவேன். அவர் நலமாக சிறப்பாக இருக்கின்றார், எங்களை மறவாமல் இருக்கின்றார், மகிழ்வோடு இருக்கின்றார். நீண்ட நேரம் அவரோடு பேசியது எனக்கும் என்னுடைய உடல்நிலை மேலும் மேலும் தெம்பு பெற்றது போல இருந்தது. அதுதான் ஊடகம். ஒரு தடவை அவர் வந்து, இரு தடவை வந்து, அதன் பின்பு எங்களோடு இணைந்து விட்டார். அப்படி பாலம் போட்டு இணைத்து வைத்து சேர்த்து வைப்பதுதான் வானொலி. அந்த வானொலியை நாங்கள் சிறப்பாக மனதார ஏற்று காழ்ப்புணர்வு இல்லாமல் இருப்போமாக இருந்தால் அது வானொலி. அது காழ்ப்புணர்வோடு அரைகுறை மனத்தோடு சும்மா ஏனோ தானோ என்று சொல்வது எல்லாம் ஆமா ஆமா என்று போட்டு உள்ளுக்குள்ளே நாங்கள் நேர்மறையான கருத்தை இல்லாமல் எதிர்மறையான கருத்தை வைத்துக் கொண்டு வைத்திருந்தால் அது வீணலை ஆக போய்விடும். வந்ததில் பிரயோசனம் இல்லை. நான் பார்த்திருக்கின்றேன் எங்கள் உறவுகள், என்னுடைய அனுபவத்துக்குள்ளே, என்னை விட அனுபவசாலி இந்த மகள், ஆனால் என்னுடைய அனுபவத்துக்குள்ளே நான் இத்தனை உறவுகளை பார்த்து விட்டேன். அவர்களுக்கு ஒரு சிலருக்கு அல்ல, பலருக்கு இது வானொலியாக வானலையாக வந்தது, சிலருக்கு வீணலையாக இருக்கின்றது. ஒரு கால் போவோம், அங்கு என்ன நிகழ்வு நடப்பது என்று தெரியாமல் வருவார்கள், என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுவார்கள், எதை எழுதுவது என்று தெரியாமல் எழுதுவார்கள். அது அவர்கள் பிழை அல்ல. அங்கே ஒரு அறிஞர் கூறுகின்றார், முதலில் உன்னை நேசி, அதன் பின்பு மற்றவர்களை நேசிக்க உன்னால் முடியும். உன்னை போல் மற்றவர்களும், என்னை போல் பிறரையும் நேசி என்று பெருமகனார் கூறியிருந்தார் அல்லவா. முதல் எங்களை நேசிக்க வேண்டும். ஒருவர் கூறும் கருத்து எங்களுக்கு ஒவ்வானதா, என் மனச்சாட்சிக்கு அது ஏற்றதா, அதை நான் முழுமனதாக ஏற்கின்றேன் என்றோ அந்த இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டு இணைந்து கொள்ளலாம். இங்கொன்று அங்கொன்று பேசுவது என்று அப்படியே விட்டுவிடலாம். நான் பலரை பார்த்திருக்கின்றேன். ஆடு போன்றவர்கள், ஆடு என்ன செய்யும், அது மேய வெளிக்கிட்டால், தனக்கு உணவுக்கு பசி தர வெளிக்கிட்டால் ஒன்று இரண்டு, அந்த இலை ஒரு கடி, இந்த குலை ஒரு கடி, அந்த தலை ஒரு கடி என்று கடைசி ஆடு தின்னாத பாலை என்றும் ஒரு கொடி இருக்கு, அதுலேயும் ஒரு கடி கடிச்சு போட்டு போகும். அதுல ஒரு கடி, இதுல ஒரு கடி என்று கடித்து கடித்து கடித்து. ஆனால் மாடு அப்படி அல்ல, பசு அப்படி அல்ல. பசும் புத்தரையை சென்று சேர்ந்து அந்த புல்லை தனக்கு விரும்பிய புல்லென்றால் அதை அரைத்து உண்டு நல்ல நீரோடையிலே தண்ணீரை பருகி ஒரு மரலில் அமைதியாக படுத்திருந்து உள்ளெடுத்த உணவுகளை மீட்டு இறை மீட்டு அசை போட்டு மீண்டும் முழுங்கிக் கொள்ளும்.

0: வானொலியில் வரும் அன்பு உறவுகளும் பசு போன்றவர்கள். நல்ல வானொலியை தெரிவித்து செய்யுங்கள். முன்னிற் தமிழ் வானொலி தான் என்று நாங்கள் கூறவில்லை. தெரிவு செய்து வானொலியை கேளுங்கள். வரும் கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இஷ்டமாக, அதாவது வந்து உங்களுக்கு அது சரியாகப்பட்டு சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் என்றால் சந்தோஷித்து மகிழ்ந்து கும்மாளித்து செல்லுங்கள். நான் இங்கே பார்த்தேன், கலம்பத்திலே அன்பு மகள் வந்துவிட்டால் தாயும் பிள்ளைகளும் போல், இங்கே வந்து அண்ணன் தம்பி போல் எவ்வளவு ஆனந்தமாக உரையாடுகிறார்கள். அதை கேட்பதற்கு இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். இப்படி ஒரு வானொலியில் இப்படி செய்கிறார்களே, அவர்களோடு சேர்ந்து கேட்டு மகள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது என்று. அந்த பசுமம் அப்படித்தான், இஷ்டமானது என்றால் தான் அதை உண்ணும். உண்ணு விட்டது மட்டுமெல்லாம் மீண்டும் சென்று இறை மீட்டுக் கொள்ளும். இன்று நாங்கள் என்ன பேசினோம், எப்படி பேசினோம், அப்படியான உறவுகள், நாளை நாங்கள் எதை பேசுவோம் என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளவும் திருப்பி திருப்பி யோசிக்க வேண்டும். அப்படித்தான் எங்கள் உறவுகளாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நான் கருதிக் கொள்கின்றேன். எத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து எங்கள் வானொலியை தன்னுடைய வானொலியாக தங்கள், இது உங்களுடைய வானொலி, நீங்கள் என்பதில் நாங்கள் இல்லை. இது நான் அதிகமான நேரங்களில் கூறியிருக்கின்றேன். உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி. மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் இடைப்பட்டதுதானே வாழ்க்கை. வாழும் வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையாக இருந்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். அது மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்க்கையாக இருந்தால் மனதுக்கு திருப்தியாக இருக்கும். இதில் என்ன பிழை? இது என்னுடைய கருத்து. இது உங்களுக்கு சரி என்றால் தானே நீங்கள் எங்களோடு ஒத்து வர வேண்டும். உங்களுக்கு புறம்பான சரியில்லாத விடயத்தை நான் கூறினால் நீங்கள் வரமாட்டீர்கள் தானே, ஆதரவு இருக்காது தானே. நல்லது என்ற உறவுகளை கலம்பத்திலே வந்து இணைந்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை என்னால் கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி. நீங்களது -1 என்று இருக்கின்றோம். குளிராகத்தான் இருக்கின்றது, ஆனாலும் வெளியே சென்றுள்ளாகக்கூடியதாக இருக்கும். அதற்கேற்ற உபகரணங்களுடன் சென்றார், அதாவது அதற்கேற்ற வகையிலே நாங்கள் ஆடைகளை அணிந்து, மேலாடை, கீழாடை, கையுறை, தலையுறை என்று எல்லாம் அணிய வேண்டும். இல்லை என்றால் அந்த குளிர் தாக்கம். அதனால் இந்த சிறிய உருவத்தை இந்த பெரிய பிரபஞ்சத்திலே அமைத்துவிட்ட இறைவன், பிரபஞ்சம் என்ற பஞ்ச பூதங்கள் என்று கூறப்படுகின்றது, அதையெல்லாம் எங்களை சுற்றி வைத்திருக்கின்றார். அதனுள்ளேதான் நாங்கள் நடக்கின்றோம். காற்றில்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியாது, நம்மளாச்சின் பூமி இல்லாமல் நடக்க முடியாமல், ஆதாயம் இல்லாமல் உலகம் என்பதை தெரியாத எங்களுக்கு, இந்த பெரிய பெரிய பூதங்களுக்குள்ளே சிறிய உருவம் நாங்கள், எங்களை படைத்து அதனுள்ளே இந்த வெஞ்சான் உடம்புக்கு உள்ளே ஒரு கைப்பெருமன் அளவு இதயத்தை தானே வைத்திருக்கின்றார். அந்த இதய துடிப்பிலேதானே இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு சிறிய சின்ன காற்று உள்ளே எடுத்து வெளியே விடுவது, அவ்வளவுதான். அந்த காற்று இந்த உடலுக்கு உள்ளே போனால் அது வெளியேறுவதற்கு வாய் மட்டுமல்ல, மூக்கு மட்டுமல்ல, 9 வாயில்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட பொறியியலாளர் எங்களுடைய இறைவன். 9 வாயிலை வைத்து ஒக்க அடைத்து வைத்து இருக்கும் போது இந்த உடல் இயங்காது. அது அடைப்பில்லாமல் இருந்தால் இயங்கும். சின்ன விடயம், நன்றாக சிந்தித்து பாருங்கள். அந்த 9 வாயிலே எந்த வாயிலாலும் அந்த காற்று வெளியே போனால் போனதுதான். திருப்பி நாங்கள் பம்பத்தை அடித்தாலும் போகாது, பெரிய குழாய் வச்சு ஊதினாலும் செல்லாது. அந்த சுவாசத்தை அடுத்து அந்த நாங்கள் உள்ளே இழுத்து வெளியே விடுவதுதான் எங்களுடைய உயிர். அந்த உள்ளே இழுத்து வெளியே விடுவது எப்பொழுது நிற்கும் என்று எங்களுக்கு தெரியும். உள்ளே இழுத்த சுவாசம் வெளியே வராது விட்டால், அல்லது வெளியே சென்ற சுவாசம் உள்ளே வராது விட்டால் அது நின்று விடும். இவ்வளவுதான் வாழ்க்கை. எவ்வளவு ஒரு சின்ன விடயம், ஒரு சிறிய விடயத்துக்குள்ளே இறைவன் வைத்திருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நாடகங்களை ஆடுகின்றோம், எவ்வளவு ஆட்டங்களை போடுகின்றோம். அது நாகரீகம் என்று எண்ணுகிறோம். அல்ல, அல்ல, அல்ல. அறிவை பெருக்குவது ஞான நாகரிகம், வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, மனித வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோல், ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. அறிவை வளர்க்க வேண்டும். அந்த அறிவியல் வாழ்வோடு சம்பந்தப்படும் பொழுது அது வாழ்வாங்கு வாழும் பக்குவமாக இருக்க வேண்டும். அறிவியல் வளர்ந்து வருவது வாழ்வை ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான், திடப்படுத்துவதற்காக, அதற்காக மரணத்தை நிறுத்துவதற்காக அல்ல. மகிழ்வாக வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை தேடி கண்டுபிடிப்பதற்கு அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். அதனால் தான் படிக்கின்றார்கள். ஞானம் ஞானிகள் எல்லாம் யோகிகளாக இருந்த தாங்கள் செல்லும் பாதையில் உண்மையான மெய்ப்பொருள் என்று அறிவதற்கு அறிவதற்குத்தான் செல்கின்றார்கள். தெரிந்து கொள்வதற்கல்ல, அறிவதற்கு. தெரிந்து கொள்வதும் அறிவதும் அறிந்து கொள்வதும் வித்தியாசமானது. நாங்கள் கூறப்போனால் பல விடயங்களை எடுத்துக் கூறலாம். எங்களுடைய முழு நோக்கமும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து பார்க்க வேண்டும். அன்புநீ நெஞ்சங்கள் சிதம்பரத்து கேட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரிகின்றது. இந்த கலம்பத்தை வரவேற்பதற்காக இங்கே வடலூர் ஆனந்தன் அவர்கள் உடனே அறிவித்து விட்டார், ஐயா வணக்கம். 11:21 நேரம் போட்டு கூறியிருக்கின்றார், வழங்குகிறார்கள் நேரலை 17/11/2011 கதம்பம் வழங்குகிறார்கள் நமது சிந்தனை செல்வன் ஐயா அவர்கள், கேட்டு மகளெல்லாம் வாருங்கள் என்று அழைப்பும் விடுத்து விட்டார். அப்பா வருக வருக என்று அன்பு மகள் வரவேற்றிருக்கின்றார், ரேவதி திருநின்ற ஊரிலிருந்து. செல்வர்களே, நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்ற ஒரு எண்ணம் எங்களை இருக்கின்றது. அதிகாலையில தூக்கம் அடிக்கும் பொழுது சிறு வயதிலே பக்கத்தில் அம்மா இருக்கிறாரா, அப்பா இருக்கிறாரா, அண்ணா இருக்கிறார், தேடுவோம். பாடசாலைக்கு சென்று விட்டால் சக மாணவ மாணவியர்கள் வந்துவிட்டார்களா, ஆசிரியர்கள் வந்துவிட்டார்களா, தேடுவோம். வெளியே செல்லும் பொழுது தெரிந்த நண்பர்கள் வருகின்றார்களா என்று தேடுவோம், உறவினர்கள் வருகின்றார்களா என்று தேடுவோம். அதே போன்று இந்த வானிலைக்கு வந்தவுடன் என் அன்பு உறவுகள் எங்களோட இருக்கின்றார்களா என்று நாடுகின்றது உள்ளம். நீங்களும் அப்பா எப்பொழுது வருகின்றார் என்று தேடுகிறீர்கள். இதுதான் ஐயா ஊடகம், இதுதான் அந்த ஊடகம் என்பது இதுதான். நன்றி, என்னை வரவேற்ற உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று என்ன செய்வோம் கதம்பத்திலே. இன்றும் புதையல், புதையல் என்ற நிகழ்விலேதான் நாங்கள் கதம்பத்தை கொண்டு வருவதுண்டு. அதிலே தேடுதல், வேகமாக விவேகமாக இயங்குதல், கண்டுபிடித்தல், தமிழை கண்டுபிடிப்போம். நாங்கள் தமிழர்கள், தமிழிலேதான் இந்த வானொலி நிகழ்கின்றது. என்ன ஊடகங்கள் வந்தாலும் தமிழ்தானே ஆணித்தரமாக அங்கு இருக்கின்றது. ஆணிவேர் தமிழர்கள் உடனேதானே நாங்கள் ஊடாடுகின்றோம். அதில் தமிழைத்தானே உபயோகிக்க வேண்டும். தாய் தந்த தமிழை தரமாக நாங்கள் பாவிக்க வேண்டும், உபயோகிக்க வேண்டும். அந்த தமிழை தரணியிலே தலை நிமிர வைக்க வேண்டும், தலை சாய்ந்து போகப்படக் கூடாது என்ற ஒரு தன்மான உணர்வு எங்கள் மனதிலே இருக்கின்றது. ஏனைய புற மொழிகள் எத்தனையோ மொழிகளில் நாம் சிறந்தது, அதை யாரும் பிழை என்று கூறவில்லை. வெறும் மேற்று மொழிகளை கற்பதனால் எந்த பிழையும் இல்லையா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார், படிப்பதனால் ஒரு மனிதன் முழுமை அடைகின்றான், அதிலும் பிற மொழிகளை வாசிப்பதனால் அவன் பூரணம் அடைகின்றான். மற்ற மொழிகளையும் நாங்கள் பார்க்கணும். அதிலே என்ன வாழ்க்கையை பற்றி தானே கூறுகிறார்கள், வாழ்க்கை முறைகளை பற்றி தானே கூறுவார்கள். மொழிகளை பற்றி நாங்கள் ஆராய்வு செய்வது, படிப்பது, எடுத்துக்கொள்வதில் பிழையில்லை. அதை நாங்கள் எங்கள் நாவிலே இருத்தி நாங்கள் எங்கள் மொழியாக உபயோகிப்பதிலேதான் விடயம் இருக்கின்றது. அந்த வகையில் எங்கள் நாளாந்த உபயோகத்தில் இருக்கும் பதங்கள் பல, அதிலே எத்தனை பிற மொழிகள் கலக்கின்றன, எங்கள் பதங்கள் எங்கே ஊடி ஒழித்து விட்டன என்பதை சிறிது நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இறைவன் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தது நன்றாக தமிழ் செய்யும்படி. அதனால் இன்னும் புதையலிலே கடந்த வாரம் அறிமுகப்படுத்த வடிவத்திலே ஒரு வடிவம் எழுத்து தந்து பதம் கண்டுபிடித்தல், சொத்தேடல், சொத்தேடலே வருகின்றேன். கடந்த வாரம் நாங்கள் இரண்டு எழுத்தை கொடுத்து பதத்தை கண்டுபிடித்தோம். ஒரு எழுத்தை தந்து இன்னும் ஒரு எழுத்தை பொறுத்து இரண்டு எழுத்துக்களால் ஆன பதத்தை தேடி கண்டுபிடித்தோம். அதே போன்று இன்று நான் இரண்டு எழுத்துக்களை தரப்போகின்றேன், இரண்டு இறுதி எழுத்துக்களை தருகின்றேன். நீங்கள் ஒரு எழுத்தை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகம் கடினத்தை நான் தரவில்லை. நான் இரண்டு பதத்தை, இரண்டு எழுத்தை தருகின்றேன். நீங்கள் ஒரு எழுத்தை சேர்த்து அதிலே எத்தனை சொற்கள், எத்தனை பதங்கள், எத்தனை கருத்துக்கள் வருகின்றது, எங்கள் தமிழுக்குள்ளே எவ்வளவு இருக்கின்றது என்பதை அறிந்து பார்ப்போம். அப்படி வரும்பொழுது தொடர்ந்து ஒரு தடவை வந்து ஐந்து பதங்களை தருபவர்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. கடந்த வாரம் போன்று கடந்த வாரம் வந்தவர்கள் அத்தனை பேரும் புள்ளி பெற்றிருந்தார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போன்று இன்றும் தர இருக்கின்றேன். அதற்கு முன்பு இங்கு காட்டலைக்கு முதலில் எத்தரிப்பவர்களுக்கு ஒரு பாடல் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் சந்தர்ப்பத்தை பொறுத்து நான் ஒளிபரப்புவேன் விருப்ப பாடலை. அத்தோடு நாளைய தினம் கதம்பம் நிகழ் விருப்பத்துக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்றும் கூறி சொல்லலாம். அதுவரைக்கும் நான் ஒரு பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். கையில் கிடைத்த ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டுக்கொண்டே நாங்கள் காற்றிலேயே சிறப்பிப்போம். அப்ப என்ன பதமாக இருக்கும் என்று கேள்வி இருக்கின்றது தானே, அதை இப்பொழுது கூறினால் தானே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது இரண்டு எழுத்துக்களை தருவீர். அந்த பதம் மூன்று எழுத்துக்களாலான பதம். இப்ப சட்டி என்றால் ச எட்டி, மூன்று எழுத்துக்களாலான பதம். அதற்கு நான் இட்டன்னாவன் டிஏ என்று தந்துவிட்டால் நீங்கள் பல டிகளை கொண்டு வரலாம். சட்டி பொட்டி கட்டி முட்டி தட்டி என்று பலது கொண்டு வரலாம். அதே போன்று இன்று நான் கொண்டு வந்து உங்களுக்கு முதலில் தருவது இரண்டு இறுதி எழுத்தும் தம், தானா பின்பண்ணா, தம் என்ற எழுத்து. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாகப்பன் அவர்களே தேடி வந்த சந்தனம் பாருங்கள். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு மாலை வணக்கம் ஐயா.
0: எங்களுக்கு இன்னும் மாலை ஆகவில்லை ஐயா. உங்களுக்கு காலை மாலை இரவு வணக்கம்.
1: எங்களது மாலை வணக்கம்.
0: இப்பொழுது மாலை அல்லவே, உங்களுக்கு 9:54 இரவு நேரம்.
1: அதாவது இரவு வணக்கம் சொன்னா அத்தோட முடிச்சிருந்தோம். அதனால மாலை
0: நல்லது, முன் இரவு வணக்கம்,
1: குட் நைட் அப்படின்னு சொன்னா அதோட முடிக்கணும்.
0: அது ஆங்கிலம், ஆங்கிலத்துக்கு ஒரு ஒரு ஒன்றோட முடிவதானே. அவனுக்கு எப்பொழுதும் குட் நைட்டும் குட் மார்னிங் தானே. எங்களுக்கு அப்படி இல்லை, இது முன் இரவு, முன்னிரவு நள்ளிரவு பின்னிரவு.
1: அதனால மாலை வணக்கம்.
0: அதிகாலை முற்பகல் நண்பகல் பிற்பகல் என்றெல்லாம் சொல்லும் எங்கள் தமிழ்களை பல உண்டு. அதனால் நீங்கள் தந்த மாலை நான் உங்கள் இரவு நேரம் முன்னிரவாக எடுத்து முன்னிரவு வணக்கத்தை நானும் கூறிக்கொண்டு எங்களுடைய முற்பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். நாங்கள் பேசிக் கொண்டபடியும் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். வருகைக்கு நன்றி. இன்று நாங்கள் கொண்டு வர வேண்டிய பதம் தம். தம் என்று தானா உம்மன்னா, சத்தகம் மோதகம் என்பதற்கு வர த உரை, அதோடு ஒரு உம். அதற்கு முதல் எழுத்தை நீங்கள் பொருத்தி மூன்று எழுத்துக்களான பதங்களை தர வேண்டும். ஐந்து பதங்களை தொடர்ந்து தந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஆகக்கூடியது 10 பதங்கள் தரலாம், 2 புள்ளி கிடைக்கும். அதற்கு மேல் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவது மீண்டும் வந்துதான் நீங்கள் தொடங்க வேண்டும். முதலில்
1: எழுத்து வந்து தாயும்
0: இல்லங்களா? அப்படி வரும் தாகம் சத்தகம் சத்தம் என்று வரும் தகரம்.
1: எத்தனை எழுத்து வேணாலும் இருக்கலாம் அந்த சொல்லல.
0: இல்லை, கேள்வியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று எழுத்துக்களான பதம், அதிலே த யாராவது கடைசி இரண்டு எழுத்தையும் நான் தருவேன், நீங்கள் ஒரு எழுத்து மட்டும் போடுங்கள். மூன்று எழுத்துக்களால் வர வேண்டும் அந்த பதம். அங்கேதான் தமிழின் சுருக்கம் இருக்கின்றது, அந்த சுருங்க சொல்லி பெருக்கமாக இருக்கின்றது விளங்கமைப்பு. அப்ப மூன்று எழுத்துக்களாலான பதம் வர வேண்டும். அந்த பதத்திலே நான் இரண்டை தருவேன். தம் என்று தந்தால் நீங்கள் பாவப்பட்ட பதம் தானே. அதே போன்று ஒரு எழுத்தை போட்டு ஒரு முழு சொல் தர வேண்டும். நீங்கள்
1: போடுகின்ற
0: முடிய வேண்டும்.
1: ரெண்டு எழுத்தும் வரணும், அதுல மூணு எழுத்து சொல்ல.
0: ஆமா, கடினமா?
1: அது ரொம்ப ரொம்ப குறைவா தனங்கயா இருக்கு.
0: கடினம் இல்ல தான்.
1: அந்த ரெண்டு எழுத்தும் வர மாதிரி இருந்தா
0: அந்த இரண்டு எழுத்தும் வர வேண்டும். நீங்கள் ஒரு எழுத்தை மட்டும் பொருத்த வேண்டும். இத்தனை பதங்கள் அதுக்குள்ள இருக்கின்றன. எவ்வளவு பதம் வருகின்றது என்று நாங்கள் கவனிப்போம்.
1: சரி,
0: இந்த முதலாவதாக நீங்கள் உங்களுக்கு என்ன பாடலை தர வேண்டும்? முதலில்
1: முதலாவதாக இருக்கு, முதலில் இணைந்ததுக்கு
0: என்ன
1: பாடல் வந்து கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இந்தமான் எந்தன் சொந்தமான்.
0: இந்தமான் எந்தன் சொந்தமான் என்ற படம் உங்களுக்கு வேண்டும். அந்த பாடல் இன்று உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அதே வேளை நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தேவை, என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைய பாடல் வரும்போது சொல்லுவீங்க,
0: மீண்டும் சொல்லுவீங்க. கட்டிக்காரன் சென்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் பதங்களை. ஆயத்தம் உங்களுடைய
1: இப்ப ஒரு 5 சன் சொல்லிடலாம் நினைக்கிறேன்.
0: இப்பவே சொல்லிடுறீங்களா? இவ்வளவு வட்டிக்காரனா இருந்தார். ஓ எங்க சொல்லுங்க கேட்போம்.
1: முதல் எழுத்து பதம்.
0: அதான்
1: அது
0: இருக்குதான் பதம்.
1: பாதம்
0: பதம் அடுத்தது பாதம் தருகிறீர்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது
1: மாதம்.
0: மாதம் தருகிறீர்கள் வாழ்த்துக்கள்.
1: மீதம்.
0: மீதம் நல்லது. மீதமாக உள்ளது மீதம்.
1: சேதம்.
0: சேதம் பார்த்தீர்களா? குறைவாத்தான் நிறுவனங்கள் எத்தனை வந்துவிட்டது? 5 வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு 5 தந்து விட்டீர்கள். பதம் பாதம் மாதம் மீதம் சீதம் அற்புதமான கருத்துக்கள். இந்த பதங்கள் 5 நீங்கள் இந்த 5 பதங்களையும் பேச்சு வழக்கில் நீங்கள் உபயோகிப்பது உண்டா?
1: சில சொல் உபயோகிப்போம். சில
0: பதம் என்பதற்கு வேர்ட்ஸ் என்று சொல்லுவோம். பாதம் என்பதற்கு லெட் என்று கூறுவோம். மாதம் மண்டண்டு போடுவோம். அப்படி வரது பன்னெண்டு பதங்கள் பதங்களை நண்டது சேதம் என்ற டேமேஜ் என்று கூறுவோம் இல்லையா? பேச்சு வழக்கு நாங்கள் இதை உபயோகிப்பதில்லை. ஆனால் இதெல்லாம் பொதிஞ்சிருக்கின்றது எங்களுக்கு தமக்குள்ளே தமிழுக்குள்ளே. நல்லதே நாகப்பன், நல்ல சிந்தனையோடு வந்தீர்கள் தந்தீர்கள். உங்கள் பாடலும் காட்டலைக்கு தருகின்றேன். நீங்கள் சென்று சிந்தித்து வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை காற்றலையில் கலந்து வந்து சிறப்பித்த நாகப்பன் அவர்கள் முதல் நேயராக கலந்து 5 பதங்களை இந்த ஒரு பாடலை எங்கிட்டு செல்ல முதலாவதா வந்தவருக்கான பாடல் காற்றலையில் வர காத்திருக்கின்றது. அவருக்கான பாடலை கொடுக்க இருக்கின்றேன். அவரோடு கேட்டு நாங்களும் மகிழ்வோம். இப்பொழுது அன்பு மகள் ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை அழைத்து விடுவோமா? அழைக்கின்றது நோப்பில் நடந்து விட்டது. இதிலே வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம் மகளே. ரேவதி இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம் தெரியவில்லையே. வணக்கம் ரேவதி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் இணைந்து கொண்டு பதங்களை கண்டுபிடித்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் மீண்டும் ஃபாரூக் வந்திருக்கு. வணக்கம் ஃபாரூக். எப்படி மைந்தன்?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கின்ற நலமா இருக்கு.
1: வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம்
0: நலமறையாகும். நலம் நலம் அறிந்தோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுக்கு சவுதி அரேபியாவில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை குளிர்ச்சி.
0: குளிர்ச்சியாக இருக்கின்றதா? அப்ப அப்ப நல்ல கிளர்ச்சியாக இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியாக
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: மகிழ்ச்சியாக
1: பேசும்போது மகிழ்ச்சியாக
0: மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். வாழ்க்கையில் தேவையானது அது ஒன்றுதான் ஐயா. இந்த மகிழ்ச்சி ஒன்றுதான் தேவை. அது எங்கே கிடைக்கும் என்பதைத்தான் தேடுகின்றோம். அது பல வழிகளில் கிடைக்கின்றது, பல இடங்களில் கிடைக்கும், பல விதங்களில் கிடைக்கின்றது அந்த மகிழ்ச்சி. ஆனால் மன மகிழ்ச்சி முழுமலை மகிழ்ச்சியாக இருக்கிற ஒன்றுதான் தேவை எங்களுக்கு இல்லையா?
1: கண்டிப்பா
0: நல்லது. அந்த வகையில நீங்கள் பதங்களை கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்களா?
1: கண்டு வந்துட்டேன். நிறைய வச்சிருக்கேன்.
0: நிறைய வச்சிருக்கீங்களா? எப்படி அவ்வளவு நிறைய வச்சிருக்கீங்களா? நான் இப்ப ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கவா? கையில் இருக்கும் பாத்திரத்துக்கு போட முடியுமா? நீங்கள் அந்த நிறைய விடைய தாருங்கள் பார்ப்போம் என்னென்ன பதம் வைத்திருக்கிறீர்கள்.
1: கீதம்.
0: கீதம் என்ற ஒரு பதம் தந்தீர்கள். வாழ்த்துக்கள். மற்றது
1: பூதம்.
0: பூதம் பூதம் அடே அப்பா கீதம் அடுத்த பூதம் வந்து விட்டதா? சரி.
1: சாதம்
0: பூதம் வந்து விட்டது. இரண்டாவது சாதம்
1: தருகிறது.
0: ஓகே சாதம்.
1: வேதம்.
0: வேதம் வந்து வேதம் தந்து விட்டீர்கள். நல்லது வேதம். அதுக்கு அடுத்தது
1: கேதம்.
0: அது என்ன கேதம்?
1: கேதம் என்றா இறந்து போன கேதம்.
0: அப்படியா?
1: கேதக்கார வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்களே.
0: அது பேச்சு வழக்கு மொழியாக இருக்கலாம். இந்த சொற்கள் துலக்கமாக இல்லாத விட்டு இயல்பு ஒன்று தாருங்கள்.
1: நாதம்,
0: நாதம் நல்ல பதம், நாதம் பாருங்கள் அவர் கூட கொஞ்சம் தானே வரப்போகுது, எத்தனை வந்து விட்டது. நீங்கள் கீதம் தந்தீர்கள், பூதம் தந்தீர்கள், சாதம் தந்தீர்கள். கேதம் என்பது கேதம் வந்து செல்லோடியாகாதபடியால் வர வேண்டுதாருங்கள். நாதம் தந்து விட்டீர்கள். அடுத்தது
1: மீதம்,
0: மீதம் அவர் தந்து விட்டார், மீதமா போய் மிகுதி மீதம். வேறு
1: சேதம்,
0: சேதமும் தந்து விட்டார்.
1: மீதம் வந்து ரிதம்,
0: ரிதம் ரிதம் வந்து, ரிதம் வந்து எங்கட மொழியா இல்ல, ரிதம் ஆங்கிலம், அதுவே வந்த வடகளுக்கு தான் ரிதம் என்று வந்திருக்கின்றது, தமிழ் அல்ல. நினைக்கிறேன் ரிதம் இல்ல. வேறு வட்டியை கொடுத்தா எப்படி வட்டி கொடுப்பீங்க?
1: வட்டி கொடுக்கும்போது
0: என்ன பார்ப்பார்கள்?
1: வட்டி
0: எப்படி வட்டி நூற்றுக்கு என்ன கூறுவார்கள்?
1: சதம், சதம்,
0: சதம் அல்ல, வீதம், வீதம்,
1: வீதம், வீதம் சொன்னேன்
0: நான். நீங்கள் கீதம் தானே சொன்னீர்கள்?
1: கீதம் சொன்ன, வீதம் சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, ஐந்து பதம் வந்து விட்டது. உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது.
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு நாளைய தினம் வேண்டும்?
1: படம் திருக்கல்யாணம், அலையே கடல் அலை.
0: யாருக்கு? அலையே கடல் அலை. அலைய திருக்கல்யாணம் திரைப்படத்துல. நல்லது, நல்லது, நல்லது.
1: மீண்டும்
0: நீங்கள் வர வேண்டும். இந்த ஐந்து பாவல இன்னும் கூட முடிந்திருக்கின்றது, முடிந்தால் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு புள்ளி
1: தெரியா?
0: நன்றி,
1: நன்றி.
0: இங்கே ரேவதி அழைத்திருக்கின்றார். வணக்கம், நல்லது, வரும் சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். ரேவதி வந்திருக்கின்றார், ஜெகபிரசாதிக்கு அவர்களும் வந்து சென்றிருக்கின்றார். மீண்டும் நீங்கள் வர வேண்டும். ஒரு தடவை அழைத்து விட்டு நிற்காமல் ஓடி வரணும். நாகப்பன் மீண்டும் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்,
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: அடுத்த அடுத்த பதம் சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: கூறுங்க.
2: பதம்,
0: பதம் வந்து கூறிவிட்டீர்கள்.
2: இல்ல, கதம்,
0: கதம், கதம், கதம். நல்லது, அதோட சம்பந்தம் கொண்டு வறுமைய பல சொற்கள் கொண்டு வாருங்கள்.
2: காதம்,
0: காதம் என்பது என்ன?
2: காத தூரம், காதம், காத தூரம்,
0: காத தூரம் என்று சொல்றது. காதம் தூரம் வராது. காதம்
2: ஒண்ணு, கதம் அடுத்தது,
0: பதம்,
2: கதத்துக்கு அடுத்தது வதம்,
0: கெட்டி காரன், சரியான பதம். கதம் என்ன செய்யும்? வதம் செய்யும் மக்களை. வதம் அடுத்தது,
2: வாதம்,
0: வருத்தமும் இருக்கின்றது, நாங்கள் வாதம் செய்வதும் இருக்கின்றது, பேச்சுக்கு கொள்வது. நல்லது, வாதம் இரண்டு கருத்து இருக்கின்றது. வாதம் செய்வது, மும்முரக்கு வாதங்கள், வாதங்கள் இருக்கின்றது, வாத நோய். அடுத்தது,
2: அடுத்தது ரதம்.
0: ஓ, ரதம் நல்ல சாமான், ரதம். அதனால்தானே அவருக்கு தசரதம் என்ற பேர் வந்தது, ரதம் ஓட்டியபடியால் கொள்வோம். அடுத்தது இது கொண்டு வந்தால் ஒரு புள்ளி.
2: அடுத்தது சதம்,
0: சதம்
2: நூறு,
0: சதம், சதம், சதம் நூறுக்கு வரும், பணத்துக்கும் வரும். இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி தரப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் இருக்கின்றதா அல்லது மீண்டும் பெறுகின்றீர்களா?
2: யோசனை செய்து வருகிறீர்கள்.
0: வாருங்கள், வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்பு மகள் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் ரேவதி. வணக்கம்,
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. மகளை பிடிப்பது கடினமாகத்தான் இருக்கிறது. நலமாக இருக்கிறேன்மா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக. பேராண்டி எப்படி இருக்கார்? தூங்கிட்டாரா?
3: இப்போதான் போயிருக்கிறார்.
0: அப்ப எதுவும் கரைஞ்சல் இல்லை. நீங்கள் தொடர்ந்து இயங்கலாம். சரி,
3: அப்ப
0: நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? தாம் என்பதை சேர்த்து.
3: அப்பாதம்
0: எதம்மா?
3: வாதம்,
0: வாதம்,
3: வாதம்,
0: வாதம் செய்வது. மற்றது நோய், வாத நோய், அதை வந்து குறைந்த நல்ல
3: இப்பொழுது
0: நாகப்பன் தந்தாரே அந்த பதத்தை.
3: அப்படியா? மதம்,
0: மதம்,
3: மதம்,
0: சுரம். மதம் நல்ல பொருள்.
3: அடுத்தது
0: வேதம், இருங்கள், வேதம் வந்து வந்து விட்டது, வேதம் வந்து விட்டது. முதலில் ஒன்று கொண்டு
3: ரதம்,
0: ரதமும் இப்பொழுது நாகப்பன் கூறியிருந்தார்.
3: விதம்,
0: விதம் நல்ல ரிதம் வந்து ஆங்கில சொல், வேறு மொழி சொல்லு.
3: ரிதம் இல்ல, ரிதம் இல்ல, விதம். அப்ப வீதம் சொன்னீங்களா, சதவீதம்.
0: ஆமா,
3: இது விதம், குரில் விதம்.
0: விதம் குரல், நல்ல சொல், இது ஒரு விதம், நல்ல விதம், ஒரு மாதிரி. அடுத்தது,
3: ஆமா
0: குரலில் நடையில் அது நல்ல கருத்தோடு கூறுவீர்கள். அடுத்த பதம் இதுவே இருக்கலாம்.
3: சேதம் வந்துட்டு,
0: சேதம்
3: பாதம், பாதம்
0: பாதம்
3: ஒரு பாத தூரம்
0: பாதம் வந்து விட்டது அம்மா. பாதம்
3: பாதம் காதம்
0: பாதம் அது இப்ப அவர் கூறியிருந்தார். அந்த காதம் வந்து நீங்கள் அப்படி என்ன கருத்தோடு கூறுகிறீர்கள்?
3: பாதம்னாக்கா ஒரு தொலைவு பயணம் சொல்லும்போது சொல்றேன், எந்த எவ்வளவு தூரம் என்பது ஒரு காத தூரம் சொல்றாங்க இல்லையா.
0: காதம், காதம் என்றது அவர் குறுன்னு நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அது ஒரு காத தூரம் என்றுதான் கூறப்படும். காதம் என்று
3: முட்டுக்கொள்ள
0: சொல்லும்போது ஐந்து ஐந்து காத தூரம், ஆறு காத தூரம், பத்து காத தூரம், பத்து காதம், காதம் என்று வருவது சரியா பொருத்தப்படவில்லை.
3: ஓதம், ஓதம், ஓதம்.
0: ஆமாம், ஓதம். மற்றது வேறு
3: ஒன்னே ஒண்ணு சொல்லமா?
0: இல்ல, இப்ப மூன்றுதான் உங்களுடைய செலவடி ஆகி இருக்கின்றது.
3: என்ன என்ன சொல்றேன் பாருங்கப்பா, விதம், அப்புறம் வந்து இது ஓதம்,
0: மதம்,
3: மதம், மதம்,
0: காதம்,
3: ரதம் சொல்லிட்டாங்க,
0: ரதம் தந்து விட்டார்கள்.
3: சரியப்பா,
0: சரி, இதமான வார்த்தைகளை நாங்கள், இது இதமாக இருக்கின்றது. இதம் நான்கு, இன்னொன்று
3: சொல்றம், சாதம், அப்பம் இருங்கப்பா.
0: ஒரு மெய்யரத்தை பிடித்தால் அவர்கள் குரல் நடி அத்தனையும் சொல்லிக் கொண்டு போக வரும்.
3: இதான்
0: அப்படியே சொல்லிக் கொண்டு போனா வரும். நானே அம்மா ஒரு எழுத்து மேலும் மேலும்
3: பார்த்தீங்கன்னா
0: மெய்யெழுத்து முதல்ல காணாத பல நிறையாகவும் நிரலாகவும் சொல்லிட்டு வரும்.
3: சரிங்கப்பா, மிதம், மிதம்,
0: மிதம்,
3: மீதாயும்,
0: மீதம் வந்துவிட்டது, மீதம் வந்துவிட்டது. இன்னொரு குரல் மிதம், மிதமாக பேசுவது, மிதமாக இருப்பது, நல்ல கருத்து. அந்த கருத்து ஓவரா இருக்குன்னு கூறுவோம். இருக்க போதும் போதும் போதும், நிம்பாடு நிம்பாடு நிம்பாடுன்னு பேசுவோம். பேசும்போது ஆட்கள் மிதம், மிதம் என்பதுதான் அந்த கருத்து. மிதம் ஐந்து கூறிவிட்டு ஒரு புள்ளியை எடுத்து விட்டார். அன்பு மகள் ரேவதி கட்டிக்காரி, உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடலை நான் தர வேண்டும்?
3: நாளைய தினம் அப்ப இது பச்சை நேரம், ராமு படத்துல பச்சை நேரம் ஒன்று இச்சை கிளி இருந்து.
0: அப்படியா,
3: சாத்து சொல்லி தூங்க வைப்பேன் ஆறு.
0: பச்சை மரம் ஒன்று நல்ல பாடல், அது ராமுத்துறை படுத்த பாடல். உங்களுக்காக நாளைய தினம் கிடைக்கும், மீண்டும் வர வேண்டும். அடுத்த ஐந்து பதங்கள், ஐந்து எழுத்துக்களை கொண்டு, ஐந்து பதங்களை கொண்டு வாருங்கள். வேறு பதமும் தர
3: இருக்கின்றேன்.
0: அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே, அவர் வேற சம்பந்தமாக இருக்கும் வேளையிலே, ஒரு தடவை அந்த இந்த மான், இந்த சொந்த மானை தட்டி பார்ப்போமா? இல்லை, வந்து விட்டார் லெனின் அவர்கள். வணக்கம், வணக்கம் லெனின், மகனே லெனின், வணக்கம்.
4: நலமா
0: இருக்கீங்களா லெனின்? வணக்கம்.
4: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: கும்பகோணத்தின் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது? சுமூகமாக இருக்கின்றதா? சுமாராக மழை இருந்ததா?
4: அதிகமா இருந்துச்சு.
0: ஓ, மழை அதிகமா இருந்துச்சு. வெள்ளம் இருந்ததா? வெள்ளம்
4: இல்லப்ப அந்த அளவுக்கு இங்க இல்ல.
0: அப்ப நீங்கள் சொல்ற மழை நல்ல இதமான மழையாக இருக்கும்.
4: அதிகமா பேச்சு
0: சரி. அப்படியானால் உங்களுக்கு நாளைய தினம் நான் என்ன பாடல் தர வேண்டும் கதம்பத்தில்?
4: திரைப்படம் வந்து காதல் படுத்தும் பாடு.
0: அது உங்களுக்கு அப்படி இருக்கா? அப்படி
4: திரைப்படத்தின்
0: காதல் படுத்தும் பாடு தானே இப்படி என்ன பாடம் வேணும்?
4: சுசிலம் பண்ண வெள்ளி நிலா வானத்தில் வந்து போகுது.
0: வந்து போகுதுடா. ஐயோ, வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுதடா. வந்து போச்சு, வந்து போன பாதையை மட்டும் காணாது. காதலிக்கும் போது வந்து வந்து போகுமா, இதை முடிஞ்சு விட்டு வந்து வந்துருக்கா போறேன். இப்ப தம் அந்த பதங்களை எழுத்துக்களை வைத்து என்ன பதங்களை தர முடியும் உங்களால்? கூறிக்கொண்டு பாருங்க, இங்க கூறியிருக்கிறார்கள் பலர், நீங்களும் கூற வேண்டும்.
4: மூன்று எழுத்துல வரணும். அப்ப
0: மூன்று எழுத்துக்களும் முடிய வேண்டும் அந்த பதம். இன்னும் இருக்கின்ற பல சொற்கள் காண காவனால சொல்லிக்கொண்டு போங்க.
4: மூன்று எழுத்து தான் நம்மப்பா.
0: மூன்று எழுத்து தான் இருக்கு. அதுல இரண்டு எழுத்து நான் தந்து விட்டேன். ஒரு எழுத்து தானே நீங்கள் போடுவது?
4: இதம் சொல்லாம.
0: இதம் நல்ல பதம். ஆனால் அதை இப்பொழுது ரேவதி வந்து கூறிவிட்டார். இதம் கும்பகோணத்துல மழையை பெய்த கொஞ்சம் இதமாக இருக்கின்றது உங்களுக்கு காலத்துல.
4: ஆமாங்கப்பா. மதம் பா.
0: மதம், மதம் நல்ல பதம். அந்த பதத்தை வந்து கூறிவிட்டார் ரேவதி அவர்கள். மதம். இப்ப காணா காவல கீன கீன கூன கூவன்னாண்டு கொண்டு போனா அப்படி அதுபோல சானா சானா சா பானாண்டு கொண்டு போனா பதங்கள் கணக்கு.
4: ரதம் உண்டுங்களப்பா?
0: ரதம் வந்து விட்டது மகனே, அது ஓடி வந்து விட்டது.
4: ரதம்
0: குரலும் வரலாம், நடிலும் வரலாம். பானா பாவனா பிள்ளினா பிள்ளைனா குருங்கள்
4: சாதம் சொல்லாமா?
0: சாதம் நல்ல பதம், நல்ல பதம் சாதம். ஆனால் சாதம் யாரோ தந்திருக்கின்றார்கள். அது பூவன்னாவில வருகின்றது. பூதம் வந்து விட்டது, குறிவிடும். அப்படி பே என்னாவில இருக்கின்றது, இருக்கின்றது. பே என்னாவில இருக்கின்றது பாருங்க.
4: வேதம், வேதம் ஒண்ணுங்களப்பா?
0: வேதம் வந்து விட்டது. பேயை வைத்து பாருங்கள். பே,
4: பேதம்,
0: பேதம், பேதம் பார்க்க கூடாது. நாங்கள் யாரிடம் பேதம், பிரிவினை, பேதம் ஒரு பதம் கண்டுபிடிச்சு, கெட்டிக்கார ஒரு பதம் கண்டுபிடித்து விட்டீர்கள். அடுத்தது போனா அதுல வராதனால் போன நாள் இருக்கு பாருங்கள். போனாலே வரும் தம்ம சேர்த்து பாருங்கள். போதம், சிவஞான போதம், திருஞான போதம். போதம் என்றது நூல், போவித்தல், போதம். சரியா? சரி. அதே மாதிரி சானாவில் எடுத்துட்டு போங்க. சானாவில சதம் இருக்கிறது அல்லவா?
4: சதம்,
0: சதம் கூட விட்டார்.
4: நூறு.
0: ஆமா, சதம் என்ன? நூறு வரும் சதம். காசுக்கும் கூடுவது சதம் மனுஷர், ரூபா சதம் மனுஷர். அடுத்தது சாதம், சாவண்ணாவில சாவான தந்து விட்டார்கள். சாதம் சீனாவில இருக்கின்ற சீஎன்னாவில இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், சீஎன்னாவை போட்டு பாருங்கள். வைத்தியர்கள் கூறுவார்கள் அந்த பதத்தை. குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய இருக்கின்றது. சீதம் என்னது? சீதம், சீதம் போவது என்று ஒரு சளி.
4: சீதம்
0: இத்தனை பதம் எங்க பதம் இருக்கா? விட்டுட்டு நாங்க டைரி ஆண்டுட்டு போயிருவோம். டைரி
4: அடிக்குது.
0: அற்புதமான ஒரு பதம் சீதம். மூன்று வந்து விட்டது பாத்தீங்களா?
4: ஆமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்து கொஞ்சம் நல்லா சொல்லிருக்கலாம் நினைக்கிறேன்.
0: சரிங்களா? வந்துருது சோனாவில் இருக்கா? இல்லை. சோனால இல்லை இல்லையா?
4: இல்ல இல்லங்கப்பா. சோ
0: அடுத்தது
4: ரிதம் ஒண்ணு வருமாப்பா.
0: ரிதம் வந்து எங்கட தமிழ் அல்ல, அது நல்ல
4: தமிழ் இல்ல. அது
0: நல்ல ரிதம் என்று கூறுவார்கள். அது ரிதம் என்று கூறுவார். அது அல்ல, எங்கடையில இல்லையா அந்த சொல். நாங்க பாவிக்கிறோம், அது எங்கள் சொல்ல அல்ல. சீதம். அடுத்தது சோனாவில இல்லை. சோவன்னா இல்லை, சையன்னா இல்லை. சேனாவில இல்லை, சேனாவில சேதம். சூவன்னாவில இருக்கு.
4: நிதம் வருமாப்பா.
0: இதையே நிதம், நிதம் நல்ல சொல். நிதம், நிதம் நடத்தினமும் நிதம், நித்தம் நித்தம் என்பது நிதம். நிதமும் நான் இறைவனை வழிபடுவது உண்டு. நிதம் நல்ல பதம், நிதம். அடுத்து இன்னும் ஒன்பது இருந்தால் ஒரு புள்ளி இல்லவா உங்களுக்கு? நெருங்கி விட்டீர்கள். கூனாவில் இருக்கிறது ஒன்று. கூனா முக்கியமானது ஒன்று.
4: என்ன பார்த்தீங்கப்பா?
0: குதம் கேள்விப்படவில்லையா? சாராய குதம், குதம் பொருட்களை தொகையாக சேர்த்து வைக்கும் இடம். குதம் எங்கள் உடலிலே இருக்கின்றது. குதம் இறுதி கழிவு செல்லும் இடம். குதம் எங்கள் உடம்பு மலவாயில். குதம் என்று கூறுவது. குதம் என்பது பொருட்களை கூடுதலாக சேகரித்து வைக்கும் இடம். குதம் சாராய குதம். குதம் என்று திரைப்படங்கள் இல்லாம இருக்கின்ற ஐயா. குதத்துக்கு குதத்தில் குதம் சரியான பதம் அல்லவா? கட்டிக்காரன்
4: இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவது
0: அதுதான். இப்ப நோக்கம் எங்கட நோக்கம், நாங்கள் ஏன் பயன்படுத்துவதில்லை? அடுத்த மொழி வந்து வாயிலே அமர்ந்த அந்த குடோன் என்று கூறுகிறார்கள். குடோன் தான் குதம். குடோன் என்பது எங்கள் பேச்சு வழக்கிலே வந்துவிடுது.
4: குடோன் குடோன்
0: குடோன் என்றுதான் எங்கடா பேச்சு வழக்கிலே வந்துவிட்டார். ஆனால் எழுத்து வழக்கிலே எங்கட சரியான மரபின்படி குதம் குதம் என்று உதவியாளர்கள் வந்து விட்டார்கள்.
4: மலையில ஜாலியா இருக்க.
0: மழை வந்தால் அவர்களுக்கு குதிரை அளிப்பார்கள். இப்பொழுது நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் ஒரு புள்ளியும் பெற்றிருக்கின்றீர்கள். ஐந்து பதம். நாளைய தின பாடம் தந்தீர்கள். தெண்டித்து மீண்டும் பாருங்கள். இன்னொரு பதம் கொடுக்க குறைந்து கொண்டு செல்கின்றது. இன்னும் இருக்கின்றதற்குள்ளே பார்ப்போம். அடுத்த பதம் பார்ப்போம்.
4: அடுத்த பதம் சொல்ல முடியுமாப்பா?
0: அடுத்த பதத்தை போய் சொல்றதா எனக்கு வாசக்கிங்க சொல்லி கொடு போகலாம்னு பாக்குறீங்களோ? சரி, அடுத்த சரி அடுத்த படம் சொல்லி. இது தம், அது தல். த இல்
4: தல். நான் இதுல எடுத்துட்டு வரேன்ப்பா. அடுத்த
0: வந்து பல பதங்களை தந்திருந்தார். ஓரளவு நாங்கள் கிட்டத்தட்ட அதில் வந்து 5 10 15 20 25 பதங்களுக்கு மேல் கண்டுபிடித்து விடும். இல்ல 5 10 15 20 25 பதத்தை தம் என்றதுல முடிகிறது கண்டுபிடிச்சிருவங்களா? நம்ப முடிகின்றதா? இந்த 25 பதங்களிலே நாங்கள் எத்தனை பதங்களை உபயோகிக்கின்றோம் என்ற கேள்வியை போட்டு பார்த்தால் ஒன்றையும் நாங்கள் உபயோகிப்பது இல்லை என்று தெரிகின்றோம். சரியா? சரி, இப்பொழுது தல் என்பதில் வரப்போகின்ற தானா இல்லன்னா தல் என்ற இரண்டு எழுத்துக்கு முதல் பாதத்தை சேர்த்து கொண்டு ஓடி பாருங்கள். தல் த இல் தடி என்பதற்கு வர த குரில் தல். இதற்கு எத்தனை பதம் வருகின்றன என்று கூறுங்கள். நான் அதற்கிடையிலே இந்த மான் ஒரு தடவை அழைத்து பார்ப்போம். நாகப்பனுடைய இந்த மான்

0: அன்பு நாகப்பன் இந்த மானை கண்டவுடன் ஓடி வந்துவிட்டார். தல் கொண்டு வா, எது கொண்டு வர போறீர்கள்? இரண்டும் சேர்த்தும் கொண்டு வரலாம், தமும் கொண்டு வரலாம், தல்லும் கொண்டு வரலாம். கொண்டு வாருங்கள். தல்லிலே என்ன கேட்டு பார்ப்போம்.
1: தல் தவிர வேற என்ன, வேற என்ன பழம் கொடுத்திருக்கீங்க?
0: தல் தான், தம் வந்து கொண்டிருந்தது. தமிழே 25 பழங்கள் கண்டுபிடித்து விட்டோம். இப்ப தல்லிலே கண்டுபிடிக்க போகின்றோம். கொண்டு வாருங்கள்.
1: காதல்.
0: ஆஹா, அதுதான் முதல் வந்ததா உங்களுக்கு? அதுதான் முதல் வர வேண்டும். காதல், காதல், காதல், நல்லது. அடுத்து
1: அடுத்து மோதல்.
0: அது வந்தாது வரும் தானே ஐயா? அவன் பின்பு
1: ரெண்டு உன்னோட ஒண்ணு சேர்ந்து,
0: அவன் பின்பு
1: சாதல்.
0: வாழ்க்கையில் முக்கியமானவையா சாதல். அடுத்து
1: சாதல். அடுத்தது ஓதல்.
0: ஓதல் ஓதல் புத்திமதி ஓதினாலும் அப்பா கேட்காது. ஓதல். அடுத்தது
1: ஓதல். அதே மாதிரி போதல், போகுதலுக்கு போதல்.
0: போதல், போதல். வாழ்த்துக்கள், சிறப்பு. 5 பதம் தந்து விட்டீர்கள். கடிகாரம், கடிகாரம். மீண்டும் மீண்டும் 5 தருகிறேன். மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்கின்றேன்.
1: மீண்டும்
0: மீண்டும்
1: மீண்டும் வருகிறேன்.
0: உங்கள் பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்கள் பாடல் நல்லது. ஒரு பாடல் இதை தடை செய்கிறது என்னென்று தெரியவில்லை. அந்த பாடல் பார்ப்போம். இதில் சரியா வரும் என்று நினைக்கின்றேன்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி நாகப்பன் அவர்களே, நன்றி. இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலைகத்திலிருந்து இணைந்து கொண்டு சொத்தடலிலே இணைந்து அற்புதமான எங்கள் தமிழ் சொற்கள், ஆரோக்கியமான சொற்களாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது உமையால் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே. உமையால் தர்மபுரியிலிருந்து வருகின்றீர்கள். நலமா இருக்கீங்க?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே உமையா, நீண்ட நாள் பேசவில்லை. நலமா இருக்கின்றீர்களாமா?
2: நலமாக இருக்கிறோம் ஐயா.
0: நலமாக இருக்க வேண்டுமா?
2: ஈதல்.
0: வந்தவுடனே தந்து விட்டீர்கள். சரி, கொண்டு வாருங்கள். ஈதல் வேறு.
2: அப்புறம்
0: ஓதல் வந்து விட்டது. நாகப்பன் தந்தார் ஓதல் என்று.
2: அப்படிங்களா?
0: ஈதல் கடத்தது வேறு. இன்னும் எத்தனையோ இருக்கின்றது.
2: ஈதல், அப்புறம் மோதல்.
0: மோதலும் வந்து
2: மோதல்
0: அவர் தந்து விட்டார். மோதல் தந்திருந்தார். காதல், மோதல், சாதல், ஓதல் என்றெல்லாம் தந்து விட்டார்.
2: ஓஹோ, ஈதல் இப்பதான் நான் கொடுத்திருக்கேன்.
0: ஈதல்,
2: ஈதல். வேற என்ன ஐயா? டக் டக்னு வரல.
0: ஐயோ,
2: யோசனை பண்ணி
0: என்ன
2: நீங்க சொன்ன மாதிரிதான் ஈதல். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த காங்கச்சான வரிசையில பாக்கணும்.
0: அப்படியே நோக்க வரும். நாளை என்ன பாடலை உங்களுக்கு பதிய வேண்டும்? நான் நல்ல பாடல். என்ன திரைப்படுத்து பாடல் இல்லையா? நெஞ்சமை உண்டு ஓடு ராஜா, அந்த பாடல் நல்லது. அந்த பாடல் நாளைய கிடைக்கும். உழைப்பு நீங்க மீதி சிந்தித்து பாருங்க. சிந்தித்து ஒரு பாத ஒரு பதத்தோடு போறது அவ்வளவு அழகு இல்லை தானே. உண்மை ஆள் எத்தனை பதம்
2: தமிழ்
0: கண்டுபிடிங்கள்.
2: கண்டுபிடிக்கிறேன் ஐயா, கண்டுபிடிக்கிறேன்.
0: கொண்டு வாருங்க. கானா, காவனா, கீனா, கீனா, கூனா, கூவன்னா, கேனான், கூனால். கூவன்னாவில் என்ன இருக்கு இப்பொழுது இருக்கிறது உங்களுக்கு தர்மபுரியில் அந்த நிலை? மழை பெய்திருக்கின்றது. உமையால், உமையால், நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். சரி, மீண்டும் பாருங்கள். சிந்தித்துக் கொண்டு

0: நீங்கள் வந்ததால் உங்கள் பாடலை நிறுத்திவிட்டேன் நாகப்பன், கொண்டு பாருங்கள். உங்கள் பாடல் நின்றுவிட்டது, மீண்டும் நீங்கள் சென்ற பின்பு தொடரும். என்ன என்ன அப்பதம் கொண்டு வந்தீர்கள்? மீண்டும் பாருங்கள்.
1: தல் தல்ல பதம்
0: எதுல?
1: தல் தல்ல அடுத்த பதம்
0: தல்லில் அடுத்தது, கொண்டு பாருங்கள்.
1: ஊதல்
0: எது?
1: உசில்
0: கெட்டிக்காரன். அடுத்தது
1: அடுத்தது வந்து கூதல்.
0: கூதல் இப்பொழுது நான் கூறுவேன், அவ கூறாமல் சென்று விட்டார். இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை கூதல், குளின் கூதல். அடுத்தது
1: ஆமா நோதல்.
0: நோதல் நூதல். அடுத்தது
1: நோதல். அடுத்தது மீதல், உச்சமாக இருக்கும்.
0: அது மீதம், மீதல் என்று வராது. மீதம் வரும்,
1: மீதல் வராது.
0: மீதல் வராது, மீதலாக இருக்குது அப்படின்னு கூறும், மீதமாக இருக்கின்றது என்று கூறும். அதான் சரியான தமிழ். அடுத்தது
1: மிச்சமாக மீதல்,
0: மீதம் மீதம் மீதமாக என்று கூறும்.
1: வழக்கத்துல இல்ல, வழக்கத்துல இல்ல,
0: வழக்கத்துல பேச்சு வழக்கிலே சில பேர் கூறுவார்கள். ஒரு ஊருக்கு ஊர் மீதல் என்று வராது. அடுத்து
1: அடுத்தது வந்து ஒன்னு சொல்லி இருக்கிறேன், இன்னும் ரெண்டு சொல்லணும்.
0: எங்க கொண்டு வாருங்கள்.
1: ஆதல் ஆதல்
0: ஆதல் ஆதல் ஆகல் உண்மது ஆதி ஆதல் ஆகி ஆகிறது ஆகிறது
1: ஆதல்
0: சரியாதல்
1: ஆதல்
0: ஆதல் ஆதல்
1: ஆதல் நாலு. அடுத்தது வந்து அவங்க ஈதல் தான் அவங்க சொல்லிட்டாங்க.
0: ஆமா, அதுக்கு பதில் ஆனா அவன் நீங்கனா
1: அவங்க சொல்லிட்டாங்க.
0: சொல்லிருக்கீர்கள் ஊதல்
1: சொல்லிருக்கீர்கள். அப்படி
0: ஒவ்வொரு எழுத்துக்கொண்டாங்க எழுத்துக்கள் ஞாபகத்தில் வருகின்றது. அந்த எழுத்துக்கள் பதங்களும் ஓடி வருகின்றது. இன்னும் நீங்கள் ஒன்று கூறணும், ஒன்று கூறணும். ஒரு புள்ளி அப்பன்
1: அதை ஒவ்வொரு எழுத்தா சொல்லி பார்க்க
0: கேளுங்க.
1: உடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, உடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
0: அப்படியா?
1: நான் சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல.
0: இல்ல வருகிறது இப்பவே கூறுங்க, சிந்திங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது.
1: சரி ஐயா, சரி. வாதல்
0: வாதல் என்று இருக்கு ஐயா, அவர் வாதல் வராது தானே. அது வாதம் வாதம் வாதல் வர மாட்டுதா? வராது,
1: வாதல் வராது
0: வராது வராது.
1: இதெல்லாம் வராது.
0: மைதல் மைதல் வந்து அது நீங்க என்ன கருத்தோட கூறுகிறீர்கள்?
1: மசிக்கிறது.
0: மைதல் பதம் மைதல், மைந்து போறோம், மைதலாகி போறது. மைதல் கட்டிக்காரன் ஐந்து பொருள் வந்து ஐந்து பதம் வந்து ஒரு புள்ளியை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள். கட்டிக்காரன் நாகப்பன், நன்றி. தொடர்கின்றது வருகின்ற பாடம். நன்றி நன்றி.

0: சரி, இப்பொழுது இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த மின்னிறுத்தம் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து கலம்பத்தில் இணைந்து பதங்களை கண்டுபிடித்து சொத்தேடல இருக்கின்றோம். நேரம் சரியா 12:07 நிமிடம் கனடாவிலே. நண்பகல் உங்களுக்கு நேரம் 10:37 நிமிடம். அதே போன்று திருநாட்டிலும் இருக்கின்றது. இனிய நாடுகளும் தங்கள் நேரங்களை கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது 2 எழுத்துக்களை தந்து 3வது எழுத்தை பொருத்தி ஒரு பதத்தை தாருங்கள் என்று கேட்டேன். இனி இரவு வாக்குகிறேன் உங்களுக்கு. இந்த தம் தல் இந்த இரண்டுக்கும் இன்னும் ஒரு எழுத்தை கூட்டி 4 எழுத்திலே என்ன என்ன பதம் வரும் என்று பாருங்கள். இப்பொழுது நீங்கள் தம் என்பதிலே நீங்கள் 2 எழுத்துக்களை நான் கொடுத்தேன் தம், நீங்கள் ஒரு எழுத்து முதலில் போட்டு 25 பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்தீர்கள். அதை 4 எழுத்து ஆக்கிவிட்டால் என்னென்ன பதங்கள் வரும் என்று கண்டுபிடிங்கள். அதேபோன்று தல் என்பதிலும் 4 எழுத்துக்களை சேர்த்தால் எத்தனை தல் வருகின்றது என்று பார்ப்போம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். 4 தான், 5 தான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையால் நீங்கள் அவசரமாக ஓடிவிட்டீர்கள் மகளே. நீங்கள் நின்று உதவி பெற்று நீங்கள் பெற்றிருக்கலாம் பதங்களை. ஏனென்றால் திடீரென்று நாங்கள் பேச்சு வழக்கில் இருக்கின்ற பல சொற்கள் உங்களுக்கு எங்களை ஆட்சி கொண்டு விட்டது. நாங்கள் அதை அதில் என்ன சொற்கள் இருக்குன்னு கண்டுபிடிப்பது கடினம். உங்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுக்கப்படுகிறது. அம்மா வாருங்கள், ஓடி வந்து விட்டார் நாகப்பன், கொண்டு ஓடி வந்து விட்டார் நாகப்பன், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.

0: நித்தம்
1: நித்தம் சத்தம் இல்லாமல் நித்தம் வேண்டும் இல்லையா, தமிழ் விளையாடு இருந்தது பாருங்கள் நித்தம். அந்த முத்தம் என்பதற்கு இன்னும் ஒரு பதம் இருக்கு, எங்களை போயிட்டு முத்தம் முற்றம் என்று கூறுவோம். அதை முத்தம் முற்றம் தான் சரி, நாங்கள் முத்தம் என்று தான் பேசுவோம். முற்றம் கொடுக்காதீர்கள் இல்ல, முத்தம் முற்றம் முத்தம் நல்லது கொண்டு வாருங்கள். அடுத்தது நித்தம்
0: முத்தம் சத்தம் நித்தம். அடுத்தது ரத்தம்.
1: ஆஹா ரத்தம் நல்லது. அதுக்கு அடுத்தது ஆனா ரத்தம் என்பது வந்து நாகப்பன் சரியான தமிழ் இரத்தம் என்றுதான் வரும் சரியா, அது ஐந்து எழுத்திலே தான் பெற வேண்டும். நாங்கள்லாம் பேச்சு வழக்கில் ரத்தம் என்று கூறுவோம், ரத்தம் பேச்சுக்காக கூறுவோம். இரத்தம் ஈனா ராணா இத்தன்னா என்றுதான் இரத்தம். ரத்தின சிங்கம் எடுத்தால் நாங்கள் இரத்தின சிங்கம், மற்றது மாணிக்க கல்ல இரத்தினக்கல் ஈதான் நிகழ்வு.
0: இப்ப தமிழ் வரக்கூடிய தமிழ் நூல்கள் எல்லாம் தமிழ் பேப்பர்ல எல்லாம் ஈ போறதே இல்லை,
1: அது பிழை. அவர்கள் அப்படி தந்தால் அதை நாங்கள் ஏற்றுக் கொள்ளக்கூடாது. நீங்க தந்தார்கள்
0: அப்ப இது அஞ்செழுத்தாயிரம்.
1: ஆமா அது அஞ்செழுத்து தான் ஐயா, இது அத்தம்
0: சரி.
1: அடுத்த
0: முத்தம் சத்தம் நித்தம். அடுத்தது தத்தம்.
1: தத்தம் செய்து
0: விடாங்க தந்திரத்து
1: தத்தம் பண்றது. அந்த முத்தம் சத்தம் நித்தம் தத்தம் இன்னும் ஒருத்தம் கூறுங்க பாப்போம்.
0: இன்னொருத்தம் வந்து
1: இது
0: மத்தம்.
1: மத்தம் மத்தம் என்பது என்ன கருத்து? தேவார்த்தம்
0: மட்டுப்படுறது மட்டு
1: மத்தம் மத யானை புரி போத்த மணவாள மத்தம். மத்தம் என்பது மனம் சரி மத்தம் நல்லது. இது நீங்கள் சொன்னதிலே ஒத்து போறது கொண்டு தந்தார். நித்தம் முத்தம் சத்தம் நித்தம் தத்தம் இது இறைவன் சித்தம் சரியா. நீங்கள் சொன்னது மத்தம் சரி. எங்க ஒரே நம்ம வந்து இப்பொழுது உங்களுக்கு மேலும் ஒரு நல்லது மீண்டும் பாருங்க. உங்களுக்கு கேட்டீங்களா முழுமையாக
0: நாளே பாடல் ஐயா
1: கொண்டு வாருங்க.
0: வாழ்க்கை
1: படகு
0: அந்த வளர்ந்த கலையை மறந்து விட்டால் என்னடா?
1: அது வாழ்க்கை படகு இல்லையா?
0: ரமணி கணேசன் பிறந்த நாள் இல்லையா
1: இன்னைக்கு? அவருடைய பாடலாம் மறந்த கலை காத்திருந்த ஆண்கள் இல்லையா?
0: அது படம் சரியா தெரியல. ஆனா அந்த நான் வாழ்க்கை படகு தான்
1: கலை சரியா தெரியல இருக்கலாம். அது நான் நினைக்கிறேன் காத்திருந்த சரி பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் வருகின்றது குழப்பம் நாங்கள் குழப்பம் அடைய வேண்டாம்.
0: ஜெமினி கணேசன் ஐயா பிறந்த நாளுக்காக
1: ஜெமினி கணேசன் ஐயா சாவித்திரியும் பாடுகின்றார்கள் இல்லையா?
0: ஆமா
1: கமலஹாசனை வைத்துக் கொண்டு அங்கமையும் ஓடும் அந்த பையன் பாவம் சொல்ல சொல்லி ஒருத்தருக்கு நல்ல பாடல் நல்ல பாடல். நன்றி நன்றி நாகப்பன் நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது தம் அல்லது தல் இரண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதங்களை கொண்டு மகள் ரேவதி ஓடி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி ரேவதி வணக்கம் வணக்கம் அம்மா
2: வணக்கம் அப்பா
1: வணக்கம் வணக்கம் மகளே.
2: இப்ப சொல்றேன்
1: தமிழ மூன்று எழுத்து நாலு எழுத்து கூறலாம் கூறுங்க.
2: சந்தம்
1: சந்தம் நல்லது.
2: பந்தம்
1: பந்தம் வேறு.
2: மந்தம்
1: மந்தம் மந்தம் வேறு.
2: அந்தம்
1: அந்தம் முடிவு நல்லம்.
2: காந்தம் காந்தம்
1: காந்தம் காந்தம்
2: இருக்குப்பா நிறைய நிறைய இருக்குப்பா.
1: அப்ப சந்தம் பத்து தர வேண்டும் எங்க கொண்டு வாருங்க.
2: அப்படியா?
1: இப்ப ஒரு புள்ளி உங்களுக்கு வந்து விட்டது. ஐந்து புள்ளி அடுத்த ஐந்து கொண்டு வாருங்க.
2: இப்ப போய் வரணும்மாப்பா.
1: இல்ல இல்ல ஒரே நேரத்தை பார்த்து தரலாம் முழுமையாக
2: சொல்றேன்.
1: நீங்கள் சொன்ன ஐந்துக்குள்ளேயே நான் இன்னும் ஐந்து இருக்குன்றதா? சாந்தம்
2: ஆமாம் இருக்குப்பா இருக்குப்பா. மாந்தம்
1: மாந்தம் குழந்தை பிள்ளைகளுக்கு வருவோம்.
2: விரோதம் விரோதம்
1: விரோதம் நல்லது நல்லது நல்லது. விரோதம்
2: வினோதம்
1: ஆமாம். அடுத்தது
2: குரோதம்.
1: ஓ கெட்டிக்காரி. இந்த மீண்டும் கூறு.

0: விட்டீர்கள், 10 பாதத்தை தந்து விட்டீர்கள், உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுது, தொடர்வதற்கு நீங்கள் மீண்டும் வர வேண்டும். சிறப்பான பாதத்தை கண்டுபிடித்தவர்கள். அதே போல தள்ளிலேயும் இருக்கின்றது, ஓடி வாருங்கள், வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். இது ஒன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் இப்பொழுது பதங்கள் பிறந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் பதங்கள் ஓடி வந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், வந்து கூற வேண்டும் என்பது போல எங்கள் பதங்களை நாங்கள் மறந்து ஏனைய பதங்களை உபயோகித்து எங்கள் மொழிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுகின்றது. முடிந்த அளவு இந்த பதங்கள் எல்லாம் சிறந்த பதம், இவைகளை ஏன் நாங்கள் கூறுவதில்லை, உபயோகிப்பதில்லை என்று கேட்டால் மற்றவர்கள் கூறவில்லை. இப்ப நாகபிரையா வந்த ஒரு உதாரணம் கூறினார், இரத்தம் இரத்தம் என்று எழுதுகிறார்கள் இல்லை பத்திரிகைகளிலும், ரத்தம் என்றுதான். பத்திரிகையில் ஒரு காலத்திலே தமிழ் தர்மத்தோடு வந்தது. இப்பொழுது பத்திரிகை கண்டவர்களும் கண்ட பக்கா பக்கா என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அது ஒரு பதமா இல்லை, பக்காவா செய்கிறார்கள் எழுதுகிறார்கள். அதெல்லாம் பிள்ளையான கருத்து, அவர்கள் கூறுவதுதான் சரியான நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கு. எங்களுக்கு தெரிகின்றது, அது தெரிந்து கொண்டு பிள்ளையான வார்த்தைகளை அவர் அமுல்படுத்துகிறார்கள். அவரே பேப்பருக்கு அடித்து உதவும் அடித்துக் கொண்டு போகின்றார். ஒரு சிலருக்கு தட்டச்சிலே இந்த ஆனாவன்னா வருகிற தமிழ் தட்டச்சிலே அந்த ஒத்த கொம்பு இரட்ட கொம்பு கால் போடுறது தெரியாமல் இருக்கின்றார்கள், முடியாமல் இருக்கின்றார்கள். அதனால் கனவெழுத்து இந்த முக்கியமான இந்த நூல் இதிலே சென்று பாருங்க, முகநூல்லையும் வாட்ஸ்அப் எழுதுகிறார்கள். ஐயோ நினைக்க எவ்வளவோ தவறான எழுத்து பிள்ளைகள் தவறுகள் இருக்கிறார்கள் நிறைய. அதனால் இப்பொழுது பேசினால் எழுத்து கொள்ளக்கூடிய வசதி வந்திருக்கின்றது, அது ஆக மோசமாக இருக்கின்றது. உச்சரிப்பு இவர்கள் உச்சரிப்பை தான் அது அங்கே தருகின்றது. இவர் பிள்ளையாக சொல்லுவதெல்லாம் அங்கே பதியப்படுது, அதை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அந்தரமாக இருக்கின்றது. தமிழை இப்படி கொலை செய்கிறார்கள் என்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது, ஆனால் தமிழ் எங்கே வளர்கின்றது? இன்னும் தமிழ் மழுங்கி போகின்றது. மீண்டும் நாகப்பன் வந்து வணக்கம் நாகப்பன் பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா,
0: தள்ளுங்கள் ஆய்தல் ஆய்ந்து பார்த்தல் ஆய்தல் ஆராய்தல் நல்லது.
1: அடுத்தது மாய்தல்
0: மாய்தல் மாஞ்சு மாஞ்சு வேறு மாய்தல் நல்லது.
1: அடுத்தது சாய்தல்
0: சாய்தல் அற்புதம் அற்புதம். அடுத்தது
1: ஓய்தல்
0: ஓய்தல். ஆமா சாய்ந்தால் ஓய்ந்துதானே போகணும் இல்லையா? அடுத்தது
1: ஓய்தல். அடுத்தது வாழ்தல்
0: வாழ்தல் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். ஒரு புள்ளி மீண்டும் பெறுகின்றீர்கள். அடுத்து 5 கூற போகின்றீர்களா வந்து கூற போகின்றீர்களா? வாருங்கள் சேர்த்துக் கொண்டு ஓடி வாருங்கள். தமிழ் வானொலியில் 24 மணி நேரம் தமிழ் சபை செல்வகுமார் அவர்கள் எம்ஆர் செல்வகுமார் வணக்கம். எம்ஆர் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் செல்வகுமார்.
2: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் பானே, நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்பா, நீங்க நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். எல்லோரும் நலமா இருக்கின்றீர்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, நலமா இருக்காங்க.
0: அங்கே பதம் கண்டுபிடித்து கொண்டு வருகின்றீர்களா? தம் அல்ல எந்த பதம் கொண்டு வருகிறீர்கள்? தம் அல்லது தல் தல் கூறுங்கள்.
3: தல்லில வந்து தம் தல்
0: மூன்று எழுத்திலையும் இருக்கலாம், நாலு
2: எழுத்துல
0: நல்லது. மோதல் நல்லம் யாரும் தரவில்லை. மோதல்
2: காதல்
0: காதல் வந்து விட்டது. மோதல் வரவில்லை.
2: மாதல் வந்து
0: நான்கு எழுத்திலையும் பெறலாம். நான்கு எழுத்திலும் பெறலாம்.
2: நான்கு எழுத்திலையும்.
0: ஆமா ஆமா மூன்று நான்கு.
2: பந்தல்
0: பந்தல் கட்டிக்காரன் கட்டிக்காரன் பந்தல்.
2: மோகனதான் சொல்லிச்சுப்பா.
0: அப்படி பாதி பாதியா? அவர் தனிப்பட்ட முறையில் தானே கொண்டு
2: வாருங்கள்.
0: இப்ப நீங்கள் தாருங்கள். எல்லாத்துக்கும் மோகனா வேணுமா?
2: மோகனா வேணாம். நானே சொல்லி
0: மோகனா வைத்துக் கொண்டு வருட்டுப்பா இந்த விதத்தை சொல்ல கொண்டு
2: வாருங்கள்.
0: இந்த பெண்களுக்கு ஒரு வேலை இருக்கு சொன்ன உடனே என்ன செய்யணும்? கண்ணீர்
2: தண்ணீர் பந்தலா?
0: கண்ணீர்,
2: தண்ணீர், தண்ணீர்,
0: கண்ணீர் என்ன செய்யணும்? சரி, நீங்களே எழுதுங்க.
2: விடுதல்,
0: விடுதலா? விடுதல் ரெண்டு பேர் அது நல்லது. கண்ணீர் விடுதல், இன்னும் இருக்கின்றதா?
2: வத்தல்,
0: வத்தல், அது வத்தல் என்பதை விட வற்றல், வத்தல், வத்தல். சரியா, சரி, அடுத்தது இது ஒன்று.
2: வற்றல், வற்றல், ஒண்ணு வற்றல்,
0: ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அது வத்தல்னா நம்ம இந்த சுண்ட வத்தல், மிளக வத்தல் அந்த. அடுத்து இது வற்றல்னா தண்ணி நீர் வற்றுதல்.
0: ரெண்டும் வத்தல் தான், சுருங்கி போதல். ரெண்டுல ஒன்றுதான் எடுக்கப்படும். ரெண்டும் சுருங்குதல் தான்
2: கொண்டு ஒன்றுதான்
0: சுருங்குதல் தான் கூடுதல். வற்றல் தான் சரியான, நாங்க வத்தல் கூறிக்கொள்வோம். வத்தல் குழம்பு, மிளகாங்க
2: ஒன்று
0: தலைவரும். ஏன்னா உமையால் நாகப்பன் பரிசா இருக்கிறார்கள் பொருள் கொண்டு வருவதற்கு. உமையால் நின்று விடாமல் அழைத்துக்
2: கொண்டிருங்கள். தட்டல், கைத்தட்டல், கைத்தட்டல்,
0: அது டல் அல்லவா? தட்டல், டல் என்று வரப்படல்,
2: டல், டல்.
0: கண்ணீர், இந்த நேரம் கண்ணீர், சிந்தல்,
2: சிந்தல்,
0: தண்ணீர், தண்ணீர், கண்ணீர், சிந்தல், கண்ணீர், சிந்தல். ஐந்து ஒரு விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். ஒரு புள்ளி வச்சு.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மூணாம் மீண்டும் பெறலாம். மூணாம் பெறும்பொழுது நீங்கள் எழுதி கொண்டு வாங்க. உமையால் நாகப்பன் அழைப்புக்கு வந்தீர்கள். மீண்டும் யார் முதலில் பெறப்போகணும்? நாகப்பன் வந்து விட்டார். உமையால் எங்கே உங்கள் அழைப்பு? கொண்டு வாருங்க நாகப்பன். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: தல்,
0: தல், தல் தான் கொண்டு வாருங்க. கொண்டு வாருங்கள்.
1: கூந்தல்,
0: கூந்தல், நல்லது.
1: அடுத்தது ஏந்தல்,
0: ஏந்தல், கெட்டிக்காரன். அடுத்தது
1: சுடுதல்,
0: சுடுதல். அடுத்தது
1: தொடுதல்,
0: கெட்டிக்காரன். பாருங்கள் தமிழ் எப்படி உலாவுகிறது என்று. தொடுதல், இன்னொன்று
1: வீழ்தல்,
0: வீழ்தல், யா, வீழ்தல், விழுந்து போதல், வீழ்தல். கெட்டிக்காரன் ஐந்து கொண்டு வந்து வந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. மேலும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம், வணக்கம். உமையாள் அவர்களே, வணக்கம, வணக்கம் மகளே. உமையாள் வந்து இப்ப கொண்டு பாருங்கள்.
4: கூவுதல்,
0: கூவுதல், வாழ்த்துக்கள். கொண்டு பாருங்கள்.
4: அடுத்த கொடுத்தல்,
0: கொடுத்தல், ஐந்து எழுத்துல மகளே.
4: அப்படிங்களா? நாலு எழுத்து வரணுங்களா?
0: ஆமா,
4: கூடுதல்,
0: தேடுதல், நான்கழுத்து, வாழ்த்துக்கள். தேடுதல், அடுத்தது
4: கொடுத்தல். அப்புறம் கொடுத்தல் இல்லைன்றீங்க.
0: ஏன் இல்லை என்று சொல்லுறேன் கூறுங்கள். கொடுத்தல் ஏன் இல்லையன்? கொடுத்தல் என்ன ஒன்று இருக்கின்றது, அது ஏன் நான் இன்று இல்லை என்று சொன்னேன். அது ஐந்து எழுத்துல கோ டு இல், ஐந்து எழுத்து. நான்கழுத்திலே தான் தேடுகிறோம். கூறுங்கள் அடுத்தது.
4: அதான் படிக்கும், படித்தலும் அப்படிதான் வரும்.
0: அதே கூறுவது தாருங்கள். அதுக்கு செலவழிக்கிற நேரத்தை மட்டும் கொண்டு வாருங்கள்.
4: வருதல்,
0: வருதல், வருதல், நல்லது. அடுத்தது
4: அப்புறம் மரத்தல், மரத்தல், அஞ்செழுத்து வருங்க. மாறுதல்,
0: மாறுதல், நல்லது. ஒரு சொல்லு மாறுதல், அதான் மாறாத விடயம். அடுத்தது என்பதை நான் சேர்த்து உங்களுக்கு ஐந்து பதமாக்கி விடுகிறேன். சரியா?
4: சரிங்க.
0: ஒரு புள்ளி பெற்று விட்டீங்க. மீண்டும் வர வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஐந்து கொண்டு ஓடி வாருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் ரேவதி, வணக்கம். வணக்கம் ரேவதி, வணக்கம். வணக்கம் ரேவதி. ரேவதி
4: அப்பா
0: கொண்டு வாருங்கள். ஆமா கொண்டு வாருங்கள். எது கொண்டு வரு? கம்மா தல்லா
4: தல்லு தல்லு
0: தல்லு தல்லு கொண்டு வாருங்கள். தல்
4: நோதல்
0: நோதல் என்று வந்துவிட்டது போல் தெரிகின்றது. பாருங்கள் நோதல் வந்து வரவில்லை தான். அது இல்ல இல்ல வந்துவிட்டது. நோதல் வந்துவிட்டது. நோதல் வந்துவிட்டது. அடுத்தது
4: சரியப்பா. கீறுதல்
0: கீறுதல் நான்கெழுத்து கீறுதல் கீறுதல் அடுத்தது
4: வீசுதல்
0: வீசுதல் நல்லது.
4: கூடுதல்
0: கூடுதல் அடுத்தது
4: பேசுதல்
0: பேசுதல் பாருங்க தமிழ் சொல்ல எப்படி வருகிறது என்று பேசுதல். அடுத்தது
4: சீறுதல்
0: சீறுதல் ஐந்து வந்தபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. அதே போல கொண்டு வாருங்கள் ஐந்தை.
4: அப்ப கந்தல்
0: கந்தல் கந்தல் ஆனாலும் கசக்கி
4: காந்தல்.
0: அடுத்தது என்னமா?
4: காந்தல் காந்தல் மலர் காந்தல்
0: அது காந்தல் இல் வரும். ஆனா நீங்க சொல்ற காந்தல் எடுக்கக்கூடிய பொருள் என்ன? காந்துதல். ஒரு உணவை சொல்ற காந்தி உண்டு காந்துதல் தெரியும் தானே. மாம்பழத்தை எப்படி செய்வீர்கள்? மாம்பழ தோலோடு வெட்டி காந்துதல் அதை காந்தல் என்று சொல்றோம். நல்லது. அதுக்கு அடுத்தது
4: மலர்தல் மறுத்தல்
0: மாறு
4: சிந்துதல் சாடுதல்
0: சிந்துதல் சாடுதல் சரி சாடுதல் சரி சிந்துதல் கூட சிந்துதல் என்றுதான் இந்த எழுத்து சாடுதல்.
4: ஆமா ஆமா
0: சாடுதல் விடுதல் வந்து விட்டது நினைக்கின்றேன்.
4: வீசுதல்
0: வீசுதல் வந்து விட்டது. என்ன கூறுனீர்கள்? வீசுதல் வீசுதல் வந்துவிட்டது. இன்னும் ஒன்று
4: விடுதல் விடுதல்
0: விடுதல் வரவில்லை. விடுதல் விட்டு விடுதல் விடுதல் இன்னும் ஒன்று வாருங்க.
4: அப்படி என்ன ஒன்று இருக்கப்பா? விடுதல் சாடுதல்
0: விடுதல் சாடுதல் கந்தல் கந்தல்
4: கந்தல் காந்தல் விடுதல் சிந்துதல் வந்துட்டு அது ஐந்து எழுத்து இல்ல
0: ஐந்து எழுத்து
4: சரி.
0: சிந்துதல் அம்மா சிந்துதலை நாங்கள் கொடுக்க குறுதல் சிந்தல் என்று வருகின்றது. சிந்தல் கண்ணீர் சிந்தல்
4: சிந்தல்
0: ஆனா சிந்தல் இவர் உதவியோடு தந்து விட்டார் எம்ஆர் செல்வகுமார் அவர்கள்.
4: சிந்தல்
0: ஒன்று தர வேண்டும் நீங்கள்.
4: ஒன்றே ஒன்றே ஒன்று தரேன்.
0: ஒன்னிடத்தில் இருக்கின்றது வருதலுக்கு வருதலுக்கு எதிர்ச்சொல்
4: கோதல் கோதல்
0: சரியா? வாழ்த்துக்கள்
4: வாழ்த்துக்கள்.
0: வந்து மீண்டும் ஒரு இன்னொரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். கடிகாரியும் கடிகாரியமா மீண்டும் வர வேண்டும். இப்பொழுது நாகப்பெண் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பெண். கம்மாதல்லா கம்மாதல்லா பலர் கொண்டு வாருங்கள்.
1: ஓடுதல்
0: ஓடுதல் அப்படியே கொண்டு வாருங்க. அதோட சேர்த்து நான்கிழத்து ஐந்து நான்கிழத்து
1: தேடுதல்
0: வாய் தேடுதல்.
1: அடுத்தது நாடுதல்
0: நாடுதல் அடுத்தது
1: அடுத்தது பூசுதல்
0: பூசுதல் அடுத்தது
1: அடுத்தது வீசுதல் சொல்லிட்டாங்க.
0: ஆஹா ஊறுதல் சரி. நான் இப்போ சங்கீதம் பாடுகிறது அதிலே இருக்கின்றது ஒன்று. நல்லது ஐந்து வந்து விட்டது. கெடுக்கலாம்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: மீண்டும் வர வேண்டும். ஒரு புள்ளியை சேர்த்துக் கொண்டு போகின்றவர் வந்தால் சேர்த்துக் கொண்டு போகணும். புள்ளி புள்ளியாக சேர்க்க வேண்டும். அடுத்தது யாராக இருக்கலாம்? இந்த முன்னேற்ற தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் சபையிலே அற்புதமான பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் மறைமுகமாக இருக்கின்ற தனித்தமிழ் சொற்கள் எங்கள் பாவனைக்கு வராமல் ஏனைய சொற்கள் வந்து எங்கள் நாவல் உட்கார்ந்து எங்கள் அருமை தமிழை தள்ளிப்படுத்தி விட்டு உலாவ இருக்கின்றன. அதை மறைமுகம் அதை மறைத்து எங்கள் தமிழை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தில் அன்பு உறவுகள் எங்களோட ஈடுபாடு இருக்கின்றார்கள். வந்துவிட்டார் செல்வகுமார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். இது செல்வகுமார் மோகனாவா? ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் மோனா. வணக்கம் மகளே, நல்லமா இருக்கீங்களாமா?
5: நல்லமா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. அங்க நீங்கள் அந்த இந்த பதத்தை கொண்டு தல் கொண்டு வருகின்றீர்களா, கம் கொண்டு வருகின்றீர்களா? தல் தல்லை கொண்டு வாருங்களே, இந்த பதில் கொண்டு வாருங்கள். தல்லை
2: அப்ப இந்த ஒரு நிமிஷம் வானொலி ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
0: அதே முதலில் ஆஃப் பண்ணவில்லை, கேட்கிறீங்களா? நல்லது
2: இல்ல, அது ஓடிக்கிட்டே இருக்கு.
0: வானொலி ஓடுவதாரு. சரியா கண்டாருங்க.
5: பந்தம்
0: பந்தம் பந்தம் நல்லது, கொண்டு வாருங்கள். பந்தம் பந்தம் தரவில்லையா யாரும்? பந்தம் வந்து விட்டதம்மா. பந்தம் பந்தது கூட இன்னும் கொண்டு வரும். அது சானா சாவன் நாவல இருக்குது, கொண்டு வாருங்கள் பார்ப்போம்.
5: சாந்தம் சாந்தம்
0: சாந்தம் நல்ல வந்து விட்டது.
5: சொந்தம்
0: சொந்தம் பந்தத்துக்கு அப்படியே வருவது சொந்தம், நல்லது. அடுத்தது
5: தந்தம்
0: தந்தம் கெட்டிக்காரி தந்தம். இன்னும் கொண்டு இருக்கின்றது. பெண்கள் கூடுதலாக கவனிக்கிறது, வீடுகளை கவனித்து வைத்திருப்பார்கள். தம் என்று வரும், கூட்டி பெருக்கி கழுவி துடைத்து என்ன செய்வீர்கள்?
5: சுத்தம்
0: கெட்டிக்காரி சுத்தம். மற்றது கொண்டு வாருங்க, இன்னும் இரண்டு கிடக்கின்றது.
5: நித்தம் நித்தம்
0: நித்தம் வந்து விட்டது மகளே. நித்தம் வருகின்றது இத்தனையோ நித்தம் வந்து விட்டது. ஒவ்வொரு நாளும்
5: யுத்தம்
0: யுத்தம் யுத்தம் நல்ல பதம். யுத்தம் அது வீடுகளில் நடப்பதுதான்.
5: காந்தம்
0: காந்தம் காந்தம் வந்ததுதான் நல்லது. ஐந்து பதம் தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டால் உடனடியாக அன்பு மகள் மோகனா. இன்னும் ஐந்து தர முடியும் என்றால் தொடர்ந்து தரலாம், அல்லது சென்று வர வேண்டும். என்ன பாடம் நாளைய
5: தர வேண்டும்? பூவே செம்பூவின் பாட்டு.
0: ஓ பூவே செம்பூவே, செல்வகுமார் பாடல் தரவில்லை. பூவே செம்பூவே என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் தரும். இன்னும் ஐந்து தல் அல்லது கம் தமிழே தரலாம், அல்லது சென்று நிதானித்து தயாரித்துக் கொண்டு வந்தும் கூறலாம், அல்லது தொடர்ந்து இப்பொழுது கூறலாம். சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் வருகிறீர்களா?
5: மீண்டும் வருகிறேன்.
0: இந்த வேளையில் செல்வகுமார் நினைத்திருந்தால் என்ன பாடல் ஐயா உங்களுக்கு நாளைய தினம் மீண்டும்?
2: அப்ப எனக்கு வந்து இது தாய் சொல்லை தட்டாதேங்கிற படத்துல வந்து காவேரி கரை இருக்குப்பா
0: பாடல். சரி, காவேரி கரை இருக்கு. நீங்கள் தருகின்ற திரைப்படத்தை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. இது சரியா இருக்கலாம், பிள்ளையாக தருவீர்கள், சொற்கள் பிள்ளையாக தருவீர்கள். நான் தருவேன். காவேரி கரை
2: நல்லதுங்க. காவேரி கரை
0: இருக்கு நல்லது. அந்த பாட தருகின்றேன். மீண்டும் தம் அல்லது தல் கொண்டு ஓடி வாருங்கள். பாருங்கள் இத்தனை பதம், நூற்றுக்கணக்கான பதங்கள் இருக்கின்றன. அங்கே வந்துவிட்டார் அன்பு என்னுடைய நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்கள், எது கொண்டு வந்தீர்கள்? தம் அல்லது தல்? தல் ஐயா தல் கொண்டு வாருங்கள். தலில் தான் நிறைய பதம் இருக்கு. கொண்டு வாருங்கள் தல்.
1: ஆறுதல்
0: ஆறுதல் அப்பா ஆறுதல்.
1: அடுத்தது தேறுதல்,
0: பரீட்சையிலே தேறுதல், மனத்திலே தேறுதல் அடைதல், ஆறுதலுக்கு தேறுதல். அடுத்தது
1: கூறுதல்
0: கூறுதல் சொல்லுதல் கூறுதல். அடுத்தது
1: நாளிதழ், அது நாளிதழுக்கு இன்னும் வேற
0: இன்னும் ஐயா.
1: ஆமா
0: அதுல ஒரு பதம் இருக்குது. நாங்கள் தேடி சொல்வதற்கு ஒரு பதம் இருக்குது. தேடுதல் போல
1: வாறுதல்
0: வாறுதல் இருக்கின்றது. தேடுதல் போல நாடுதல் இருக்குல்லவா?
1: ஆமா நாடுதல் ஏற்கனவே
0: சொல்லித்தானுங்க.
1: அதாவது ஆறுதல் தேடுதல்
0: கூறுதல்
1: மாறுதல் அடுத்தது
0: வாறுதல்
1: வாறுதல் அடுத்ததுங்க வருதல்.
0: வருதல் வந்து விட்டது. போதல் என்று வந்து வருதலுக்கு இதுல இன்னொன்று இருக்கு ஐயா, பொறுதல் என்று
1: ஒன்று. செல்தல்
0: செல்தலும் சரி, பொறுதல் என்று ஒன்று தெரிகிறதா? பொறுதல்
1: போருதல் பொருதல் இருக்குது.
0: ஒருத்தர்
1: மோதுறது
0: நாலு ஐந்து பதம் தந்து விட்டீர்கள். ஒரு புள்ளி பெற்றுக் கொண்டீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வருகின்றீர்களா சென்று வருகின்றீர்களா?
1: இல்லை இல்லை மீண்டும் வருகிறேன்.
0: மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. உத்தனை இப்பதான் எங்கே அடுத்தவர்களை காணவில்லை, குறிப்பாக வரவேண்டியவர்களை காணவில்லை. வர வேண்டும். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பதங்களை கண்டுபிடித்து இப்பொழுது ஒரு உறவு வருகின்றனர். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்,
6: இருக்கீங்களா ஐயா? தர்மபுரியில இருந்து சாந்தி பேசுறேங்க ஐயா.
0: தர்மபுரியில இருந்து சாந்தி. நீங்க நாங்க நலமாக இருக்கணும், நீங்க நலமா இருக்கிறீர்களா சாந்தி?
6: நலமா இருக்கேங்க ஐயா. உடல் நிலை எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. சுகமாக இருக்கு மகளே. சரி, என்ன நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்களா? தல் அல்லது தம், அது என்ன
6: மூன்று
0: தல்ல பெற்றியா? கொண்டு வாருங்க.
6: தல்
0: மூன்றத்திலும் இருக்கலாம், நான்கலத்திலும் இருக்கலாம்.
6: எய்தல்
0: எய்தல் கெட்டிக்காரி ஒரு புதிய பதம். எய்தல் அடுத்தது
6: மேய்தல்
0: மேய்தல் மேய்தல் என்றால் சாப்பிடுவது ஆடு மாடுகள் புல் மேய்வது
6: மேய்தல்.
0: அதையும் கொடுவது அது
6: மொய்தல் மொய்தல்
0: மேய்தல் மொழிதல் மொழிதல் நல்லது மொழிதல். அடுத்தது
6: காய்தல் காய்தல்
0: காய்தல் காய்தலும் நல்ல பதம். அடுத்தது
6: வாய்தல் வருமாங்க ஐயா?
0: வாய்தல் என்ன கருத்துல கொண்டு வருகிறீர்கள்? வாய்தல்
6: வாய்ப்பு அந்த
0: வாய்த்தல் இத்தனை சேர்ந்துவிடும். வாய்த்தல் வாய்தல் வந்து வராது. அதை வையன்னா வைல அதை வையன்னா வாக்கி பாருங்கள். வைதல்
6: வைதல்
0: வைதல் திட்டுறது. புள்ளி வைத்தீர்கள். மீண்டும் நீங்கள் கூறுவதாக அந்த ஐந்து கூற வேண்டும் அல்லது சென்று ஐந்து பொருத்தி கொண்டு வர வேண்டும். தம்மும் வரலாம், தம்மும் வரலாம். என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும் உங்களுக்கு தாம்பத்திலே?
6: தேனிலிருந்து நிலவும் மலரும் பாடுது அந்த பாட்டு.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். நிலவும் மலரும் பாடுது அந்த பாடல் வரும். மீண்டும் நீங்கள் வரலாம், மீண்டும் ஐந்து பதங்களோடு ஓடி வாருங்கள்.
6: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிலவும் மலரும் பாடுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களோடு அடுத்த உறவு யாராக இருக்கலாம் அழைக்க வேண்டும். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. தினமும் மலரும் கதம்பம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. 11 மணியை கடந்து விட்டீர்கள் நீங்கள். இப்பொழுது 11 மணியில் இருமிடம் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஈழத்திரு நாட்டிலும் தமிழ் திருநாட்டிலும் எங்களுக்கு இங்கே நண்பகலை தாண்டி 37 நிமிடங்கள் கூடிவிட்டது. 12 மணி 37 நிமிடம் பிற்பகலை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நடுப்பகல் மாலை பெண்ணுக்கு சென்று விட்டோம். 12 மணியோடு 37 நிமிடத்தை கூட்டிக் கொண்டு இந்த வழியிலே பிரித்தானிய நாட்டில் என்ன நேரம்? 5:37 நிமிடமாக இருக்கின்றது. அதே மாதிரி வளைகுடா நாட்டிலே 7:37 நிமிடமாக இருக்கின்றது மாலை நேரம். ஃபாரூக் ஒரு தடவைதான் வந்து ஒரு புள்ளியை பெற்றுவிட்டு சென்று விட்டார். அதோடு போதுமன்ற மேலுமே போதல் என்று அவர் சென்று விட்டார். வந்துவிட்டார் நாகப்பெண். மீண்டும் வணக்கம் நாகப்பெண், கொண்டு வாருங்கள். தம் அல்லது தல் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. தல் தலையில் சொல்லிட்டு மூணு எழுத்து தம்முல ரெண்டு எழுத்து சொல்லலாம்.
0: கொண்டு வரலாம், அழகாக கொண்டு வரலாம். கொண்டு வாருங்கள்.
1: முதல் எழுத்து வந்து வைத்தல்
0: வைத்தல் வைப்பு வைக்கிறது கணக்கு வைத்தல் வைத்தல்.
1: அடுத்தது தைத்தல்
0: தைக்கிறது. இது இது எங்களுடைய நல்லது நல்லது. தைத்தல் நல்லது
1: தைத்தல்.
0: அடுத்தது
1: அடுத்தது நெய்தல்
0: நெய்தல் வாழ்த்துக்கள் சிறப்பான பதம். அடுத்தது இரண்டும் சிறப்பு. நான் அடுத்தது
1: செய்தல்
0: செய்தல் வந்துவிட்டது ஐயா.
1: செய்தல் வந்துருச்சு
0: வந்துருச்சு போல இருக்கிறது.
1: செய்தல் வந்த மாதிரி
0: செய்தல் வந்த மாதிரி இல்லைத்தான் செய்தல்
1: வரவில்லை.
0: நீங்கள் செய்யலாம், நீங்கள்
1: செய்தல்
0: செய்யுங்கள்.
1: பலன் தான் முடிஞ்சது.
0: செய்தல் அது இப்ப நீங்க குழந்தைகளை பார்த்து விளைத்து போன குழந்தைகளை எப்படி கூறுவீர்கள்? நோய்தல் அடுத்த ஒரு புள்ளியை பெற்றுவிட்டார். ஐந்து பதங்களை கொடுத்து அங்கே ஓடுவர் வேண்டும். மீண்டும் நன்றி நாப்பன் வாழ்த்துக்களும். அங்கே உமையால் நின்று விட்டார், ஓடி வர வேண்டும் உமையால். மீண்டும் ஒரு புள்ளி எழுதியிருந்தார். மீண்டும் வரவில்லை. சாந்தி வர வேண்டும். செல்வகுமார், மோகனா, லெனின் வர வேண்டும். ரேவதி, ஃபாரூக், நீங்கள் வர வேண்டும். ஓடி வர வேண்டும். இல்லைன்னா நான் முளப்புள்ளியை நான் எடுத்துவிடும். பாருங்கள், இப்படி தல் என்பதுதான் அது அதிகமான பதம் வந்திருக்கிறது. தம்மிலேயும் அதிகமான பதம் வந்திருக்கிறது. தல்லில இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, நான்கு எழுத்து என்று வரும் பொழுதுதான் கூடுதலாக பதம் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றது. சரி, அந்த கல் என்ற இரண்டு எழுத்து, இல் தந்து காணாம போட்டு கல் என்ற ஒரு பதம் தந்தீர்கள். அதிலே கருத்துக்கள் படித்தல் போன்றது கல் கல்லல். நான் இன்னொரு கல் என்பதற்கு கல்லுதல் என்ற ஒரு பதம், ஒரு விடயம் கூறியிருந்தேன். கற்பாறைகளை கல்லுதல், அதை சுத்தி தோண்டி எடுப்பதை கல்லுதல் என்று கூறுவார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு அற்புதமான பதம் மூதாதையரால் வழங்கப்பட்ட ஒரு அருண் பதம் இருக்கின்றது, கல்லை என்று. கல்லை என்று கூறுகின்றார்கள். கல்லை என்பது நாங்கள் உணவு வைத்து சாப்பிடுவதற்கு உபயோகிக்கப்படும் பொருள். வாழையிலே தட்டு, பனி ஓலையிலே நாங்கள் தட்டுவோம் என்றெல்லாம் செய்கின்றோம். அதே போல தென்னை ஓலையிலே சாப்பாட்டுக்கு ஒன்று தயாரிப்போம். அதை நாங்கள், அதுக்கு சரியான தமிழ் சொல் கல்லை, கல்லுதல். ஒரு இலே ஒரு ஓலையை இன்னொரு ஓலையோட வச்சு கல்லுதல், தைத்தல். அதற்கும் அந்த கல் என்பது வரும் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உமையாள் வந்துவிட்டார். வணக்கம் உமையாள், வாருங்கள். அங்கே என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? கொண்டு ஓடி வாருங்கள்.
7: ஐயா, புரிதல்.
0: அற்புதம், புரிதல்
7: சொல்லிட்டாங்களா?
0: கொண்டு வாருங்கள். புரிதல்,
7: மலை பொழிதல், பொழிதல்,
0: பொழிதல், சிறப்பு, பொழிதல்.
7: சொறிக்கிறது, சொறிதல்.
0: அது வந்து ரெண்டு ரெண்டும் இருக்கு. ஒன்று சொறிதல், சொறிதல், சொறிதல்,
7: சொறிதல்.
0: அது தனியே நாங்க கையிலே சொறிக்க, காலிலே முதுகில சொறிக்கிறது மட்டுமல்ல, சொறித்து விடுதல், சொறித்தல், சொறிதல், பூ சொறிதல், மலர் சொறிதல், சொறிதல், வரும் அந்த சொறிதல் வரும். அடுத்தது
7: அப்புறம் பேசுதல் சொல்லிட்டாங்கல்ல,
0: புரிதல் வந்து எப்படியம்மா? புரிதல் வந்தால் என்ன வரும் அடுத்தது? தெரிதல் இருந்தா தானே புரிதல் வரும். புரிதல் இருந்தா தானே தெரிதல். அப்ப தெரிதலும் நீங்க சொல்லலாம் தானே. தெரிதல்,
7: புரிதல், தெரிதல்.
0: இன்னொரு பதம் தாங்கள்,
7: வசம். வரல, வரல, மூணு
0: அந்த சாதம் நீங்க சரியாக்கி விட்டா வரும். வா,
7: சாதல்,
0: இல்ல சாதல், சாதல் வந்து விட்டது. இல்ல, நீங்கள் இப்ப இப்ப நீங்க ஒரு பொருளை கூறினீர்கள். அதுல அதை நீங்க வசதல ஏதோன்னு சொல்லி அதை சரியாக்கி விடுங்க. வசைதல், இரண்டு கருத்து இருக்கு. வசைந்து கொடுப்பது, அடுத்தவர்களை வசைகிறது, வசைகிறது,
7: வாழ்தல்,
0: வாழ்த்துவிட்டது. உங்களுக்கு ஐந்து பதம் கிடைத்து விட்டது. உதவியோடு கட்டிக்காரு ஒரு புள்ளி வருகிறீர்கள். மீண்டும் வாழ்த்துக்கள், மீண்டும் ஓடி வாருங்கள்.
7: இன்னும்
0: ஐந்து பதத்தை ஆயத்தமாக கையில வைத்துக் கொண்டு ஓடி வர வேண்டும். கட்டிக்கார் தம்மிலும் வரலாம், தள்ளிலும் வரலாம், தம் தல், மூன்றெழுத்திலும் வரலாம், நான்கெழுத்திலும் வரலாம். உங்களுக்கு மூன்றெழுத்து கட்டுப்பட்டால் கொண்டு வாருங்கள். அதையும் தம் தல் கடிகார். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.
7: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்தது யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இப்ப தண்ணிலே வந்து 65 சொற்கள் வந்துவிடும். நாங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் தான் தந்தீர்கள். 65 சொற்களை கண்டுபிடித்து விட்டோம் தண்ணிலே. இன்னும் இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. வினைச்சொல்லிலே எடுத்துக்கொண்டு போனால் நிறைய வரும், நிறைய வரும். இந்த தல் என்பது அதே போன்று தமிழையும் வருகின்றது. கொண்டு வாருங்கள். நான்கு எழுத்து, இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, தல் அல்லது தம், ஓடி வந்து தர வேண்டும். காற்றலையில் கலந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். அது என்ன பாடலாக இருக்கலாம், என்ன பாடம் என்று தெரியும், என்ன பாடலை தரலாம் என்று கேட்டால் அது வருவதில்லை. ஒரு பாடல் நல்ல பாடாக பிடித்த பாடலாக வர வேண்டும். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம், இணைந்து பாடல்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம், பதங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். பதங்களை வருவதற்கு இங்கே வலைதளத்திலே பார்த்தால் எல்லாம் ஆட்கள் பாடியதுதான் இங்கே ஓடிக்கொண்டு வருகின்றது. சரி, இந்த பாடலை கேட்போம். இந்த பாடல் முன்னிலை வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் இப்போ ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வருகின்றார்கள் பதங்களை கொண்டு. அந்த பதங்களை கொண்டு வந்து பொருத்தி எங்கள் தமிழின் சிறப்பை எடுத்து உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த உறவுகள். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11 மணி 15 நிமிடம், எங்களுக்கு 12 மணி 45 நிமிடம். வாருங்கள்.

0: சாங்கீதம். இங்கே நாகப்பன் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. தல்
0: தல், மீண்டும் தல், கொண்டு வாருங்கள்.
1: ஒடிதல்
0: ஒடிதல், நல்லது. ஒடிந்து போதல், ஒடிதல். அடுத்தது
1: மடிதல்
0: மடிதல், வாழ்த்துக்கள். அடுத்தது
1: கடிதல்
0: கடிதல்,
1: ஆமாம்
0: கடிதல், நல்லது.
1: கடிந்து கொள்வது,
0: ஆமாம் கடிதல்.
1: அடுத்தது தமிழ வந்து மந்தம்,
0: மந்தம் வந்து விட்டது ஐயா. மந்தம் மாந்தம் எல்லாம்.
1: அப்ப அப்ப நத்தம்,
0: நத்தமா நட்டம், அது கூறு.
1: ஆமா
0: அது டம் தானே.
1: நத்தம் நத்தம்
0: நத்தம் என்பது எது? அது எது?
1: நத்தங்கள் புறம்போக்கு, புறம்போக்கு நிலம்.
0: ஆ, அப்படி பதம் இருக்கிறதா நத்தம் என்று?
1: இங்க வந்து நத்தம் நிலம் இருக்குது.
0: பேச்சு வழக்கிலே இருக்கின்றதா அல்லது எழுத்துக்களே இருக்கின்றதா?
1: இல்ல இல்ல, எழுத்து எழுத்து வழக்கில், எழுத்து மொழியில பத்திரத்துல வரும்
0: நத்தம் என்பது. நத்தம்
1: நத்தம் புறம்போக்கு.
0: ஓ நத்தம், சரி. அடுத்தது
1: புறங்களுக்கு நத்தம் நத்தம் நிலம் சொல்லுவாங்க. அடுத்தது மாந்தம்,
0: மாந்தம் வந்து விட்டது. மந்தம் மாந்தம் இல்ல,
1: மாந்தம் வந்துருச்சு. அடுத்தது இன்னும் ஒரு சொல் சொல்லணும்.
0: ஒடிதல் மடிதல் கடிதலோட படிதலும் இருக்கின்றானே, படிதல்
1: படிதல் படிதல் படிதல்
0: படிதல் வந்துவிட்டது,
1: கீழ்படிதல். ஆமா ஆமா,
0: படிதல் மற்றது படிந்து போறோம், பாசி படிந்திருக்கும். தண்ணீருக்குல பாசான் படிந்திருக்கிறது, நிலத்துல ஊத்தை படிந்திருக்கு, அழுக்கு படிந்திருக்கு என்று கூறுவார்கள். படிதல் மீண்டும் வந்த ஒளியை பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தொடர்ந்து வாருங்கள்.
1: நன்றி.
0: தமிழ் சேவை, ஓடி வாருங்கள். தங்கே பாடலை கேட்போமா? பாடலை கேட்போம், நானும் ஓய்வு எடுக்கலாம் தானே பாடல் ஓடும் பொழுது.
2: ஏன் சத்தம் போடுறீங்க?
3: கரண்ட் போச்சே.
2: விளக்கு அணைஞ்ச சத்தம் போட்டா என்ன இல்ல தப்பா நினைப்பாங்க. இருங்க, இதை இப்படியே விடக்கூடாது.
3: எத கரண்டையா?
2: இல்லீங்க, பாட்ட அழகா ஜுகல் பந்தி செட்டப் ஆகி வருது.
3: எங்க போறீங்க?
2: கிட்டார் எடுக்க.
3: எங்க கிட்டாருக்கு பதிலா மெழுகுவத்தி எடுத்துட்டு வரலாம்ல?
2: என்னாச்சு?

0: மீண்டும் ஐந்து பலத்தோடு ஓடி வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். தேடுதல் கெட்டிக்காரன், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம்.
0: தல் கொண்டு வாருங்கள்.
1: அணிதல்
0: அணிதல் கெட்டிக்காரன் தேடி தேடி கொண்டு வருது அணிதல்.
1: அடுத்து பணிதல்
0: பணிதல் வாழ்த்துக்கள் பணிதல்.
1: அடுத்து தனிதல்
0: தனிதல் கெட்டிக்கார் பாருங்க ஒன்று ஒன்று தொடுத்து வருகின்றது பதங்கள் தனிதல்.
1: அடுத்தது தமிழ வந்து ஆயுதம்
0: ஆயுதம் வாழ்த்துக்கள். அடுத்தது
1: அடுத்தது வந்து
0: இன்னும் இருக்கின்றது
1: ஒரு சொல்
0: நான்கு காலங்களிலே ஒன்றிருக்கின்றது மாருதம்
1: மாறுதம் மாறுதம் மந்த மாறுதம்
0: கெட்டிக்கார் ஐந்து பதம் மீண்டும் கொண்டு வந்து விட்டீர்கள். பாருங்கள் ஒரு இடத்து ரெண்டு நான்கு இரண்டு பதங்கள் இரண்டு சொற்களும் தேடுகிறார் முயற்சிக்கின்றார். வாழ்த்துக்கள் ஒரு புள்ளி மீண்டும் பெறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள்
1: நன்றி நன்றி.
0: மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். இது நாங்கள் நம்ம ஒரு திரைப்படுத்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாகப்பவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் வந்து பதங்களை தந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கே அடுத்தவர்களும் வர வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேளை காற்றலையில் இணைந்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு 11 மணியை கடந்து 21 நிமிடங்களும் ஆகிவிட்டது. எங்களுக்கு 12 மணி 50 நிமிடம் ஆகிவிட்டது 51 நிமிடம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கதம்பம் கதம்பத்திலே நாங்கள் சொத்தேடல்லே இருக்கின்றோம். எங்கள் அரும் பதங்கள் மறைந்து கிடக்கும் எத்தனையோ பதங்கள் நாங்கள் பாவனையற்று விட்டு விட்டோம். எங்கள் பாவனைக்கு வேறு பதம் இத்தனை இப்பொழுது 75-80 பதம் வந்து 80-80 சரிசமமாக பதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அது ஏன் நாங்கள் அப்படி ஆக்கிவிட்டோம்? அந்நிய மொழி வந்து எங்களுடைய ஆக்கிரமித்து எங்கள் நாக்கிலே ஆட்சியை பிடித்து இருந்து எங்கள் தமிழை புறந்தள்ளி விட்டு தாங்கள் ஆட்சி வைத்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம். அதனால் பேசும்பொழுது நாங்கள் இந்த வார்த்தைகளை புரிந்து பேசினால் அழகாக இருக்கும். பாடலை கேட்போம் தொடர்ந்து.

0: அன்பு உறவுகளின் வருகை சிறப்பாக இருக்கின்றது. வராதவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். என்ன காரணம்? உங்களுக்கு வலைத்தளம் ஒத்து வரவில்லையா? மழை மீண்டும் பொழிகின்றதா பல இடங்களிலும்? அழைத்து உங்களுக்கு அழைப்பு இணைக்கப்படவில்லையா என்னிடம்? எனக்கும் தெரியவில்லை. வர வேண்டும். வந்தவர்கள் மீண்டும் வரலாம் என்பதை நெஞ்சங்களை பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். ஒரு புள்ளியோடு ஃபாரூக் லெனின், அடுத்து செல்வகுமார், மோகனா, சாந்தி, நீங்கள் மீண்டும் வர வேண்டும். வந்தாலும் உங்களுடைய புள்ளிகள் உண்டுதானே அம்மா? எத்தனை பெருக்க பதங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம்? முடிந்த அளவு கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். தம் தல் என்று முடியும். இரு மூன்று எழுத்து பதம், நான்கு எழுத்து பதம் எதுவானாலும் கொண்டு வாருங்கள். இரண்டும் சேர்த்து ஐந்து பதம் கொண்டு வரலாம். இரண்டு தம் மூன்று தல், இரண்டு தல் மூன்று தம் அறை கொண்டு வரலாம். எல்லா வசதியும் உங்களுக்கு உண்டு. இது முன்னேல் தமிழ் வானொலி, தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டு. இது வேகமாக விவேகமாக நீங்கள் வந்திருக்கும் உங்களுடைய விவேகத்தன்மை, உங்கள் ஞாபக சக்தி, எங்களுடைய தமிழின் ஆழம் தொன்மையை அறிந்து கொண்டிருக்கும் போலே உணர்ச்சி வசப்பட்டு வருகின்றார் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள். உணர்ந்து விட்டார், உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். எங்கே ஃபாரூக் வணக்கம்? எங்கே கிளர்ச்சியாக வந்து விட்டார்? ஒரே தல்லா இருக்கா?
1: பாடுதல்
0: நான் முன்பே இணைத்தே நான் கொண்டு வருவீர்கள். நீங்கள் கொண்டு வந்து பாடுது என்ன? எங்களுக்கு அவசர செய்தி கொண்டு வருகின்றது. ஹெல்த் பத்தி ஏற்பட கொண்டு வாருங்க. இங்க அடிக்கடி எங்களுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கும். பாடுதல்,
1: ஆடுதல்,
0: ஆடுதல், அடையா பாடுதல் விட்டு மறந்து விட்டார்களா எல்லாரும்? ஆடுதல். அப்ப பாடுதலுக்கும் ஆடுதலுக்கும், பாடுதலுக்கும் ஆடுதலுக்கும் ஆக்களை என்ன செய்ய வேண்டும்? அவர் கூடுதல் செய்தே பாடுதல்ன்றது கூடுதல்.
1: அப்புறம் வாடுதல், நாடுதல்.
0: அதுதானே இப்ப உங்களோட இருக்கிறது. நாடுகிறீர்கள், வாடுகிறீர்கள், அப்படித்தானே? நன்றி. ஐந்து பதம் தந்து விட்டார். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஐந்து பதம் மீண்டும் ஐந்து வருவீர்களா இல்ல மீண்டும் வருவீர்களா?
1: முயற்சி செய்கிறேன்.
0: முயற்சி, முயற்சி எவ்வளவு தமிழ் இருக்கின்றது. ஒரு புள்ளி பெற்று விட்டார் மீண்டும் பாரூக் அவர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
1: வடிதல், வடிதல்.
0: அது சொன்னால் ஐந்து செல்ல வேண்டும் தொடர்ந்து. ஓகே, வடிதல். அடுத்தது
1: விடிதல்,
0: வாழ்த்துக்கள். வடிதல், விடிதல், இன்னும் ஒன்று இருக்கின்றது. அதிலே
1: வடிதல் வந்துவிட்டது.
0: ஒரு விடயம் செய்து முடிதல்,
1: முடிதல், முடிதல்,
0: முடிதலுக்கு இரண்டு. தலைமுடியை முடிதல், கயிற்றை முடிதல், நூல் முடிதல், வேலை செய்து முடிதல் என்றெல்லாம் இருக்கு. முடிதலுக்கு எத்தனை கருத்து இருக்கின்றது? அடுத்த படம் நீங்கள் பரிசு ஏதாவது அதை எப்படி சொல்றது?
1: சபையில் பரிசு, சபையில வந்து
0: பரிசு, பெரு,
1: அது வராது, வராது.
0: பெறுதல், பரிசு
1: பெறுதல், பெறுதல்,
0: பெறுதல்,
1: பெறுதல்.
0: தருதல்,
1: தருதல்,
0: தருதல். அடங்கப்பா, இரவாக இன்னும் அருவாக புள்ளியை பெற்றுவிட்டார். கெட்டிக்காரன், மீண்டும் வர வேண்டுமா? மீண்டும் வர வேண்டும், வர வேண்டும். நல்லது, நல்லது, நல்லது. கெடிகார், கெடிகார். எங்க செல்வகுமார் வந்துவிட? செல்வகுமார் வந்தீர்களா? மோகனா வந்தாளா? யார் வந்தீர்கள்? மகள் வந்து விட்டால் மோகனா கொண்டு வாங்கம்மா. என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: தமிழம்,
0: ரிதம். ரிதம் வந்து ஆங்கிலத்தில் தானே மகளே?
2: விதம், விதம்,
0: விதம் வந்து விட்டதுடா. விதம், விதம், வீதம் எல்லாம் வந்து விட்டது.
2: மதம்,
0: மதம் வந்து விட்டது.
2: மாதம்,
0: மாதம் வந்து விட்டது. மாதம், இருங்கள், இருங்கள், இருங்கள், மாதம் வரவில்லை. மாதம், மாதம். அடுத்தது
2: சாதம்,
0: சாதம் வந்து விட்டதுடா.
2: பதம்,
0: பதம் வந்து விட்டதம்மா. அதான் முதல் பதம் வந்தது, நான் கொண்டு வந்தது பதம். நாங்களே மரணம் தானே மகளே?
2: ஆமாங்கப்பா.
0: கதம் வந்து விட்டது.
2: கதம் வந்து
0: கந்தம் வரவில்லை. கந்தம் கந்தம் என்பது கந்தம் என்பது பூசை திரவியங்களிலே வாசனை திரவியங்களிலே உண்டு கந்தம்.
2: கந்தம்
0: கந்தம் போடுக்கிறேன் உங்களுடைய ரெண்டு
2: சந்தம்.
0: சந்தம் வந்ததம்மா. சந்தம் சாந்தம் வந்து விட்டதுடா. திருமல் பாரன் சந்தம் வந்து சந்தம் வந்து விட்டது.
2: சத்தம் முத்தம் வந்துருச்சாங்கப்பா.
0: சத்தம் முத்தம் வந்து விட்டது. தத்தம் வந்து விட்டது.
2: மாந்தம்
0: மாந்தம் வந்து விட்டது. மந்தம் மாந்தம் வந்து விட்டது. தள்ளிலே கொண்டு வரலாம். சேர்த்து கொண்டு வரலாம் தான் நீங்கள் தள்ளையும்.
2: தள்ளில கூந்தல்
0: கூந்தல் வந்து விட்டது. காந்தல் வந்து இன்னும் ஒன்று இருக்கிறது. பந்தத்தை என்ன செய்வோம், எப்படி பிடிப்போம்? ஏந்தல் ஏந்தல் ஆண்டுதல் ஏந்தல் என்று உயர்ந்தவர்களை உயர்ந்த ஏந்தல் என்றும் கூறப்படுகின்றது. உயர்ந்தவர்களை பார்த்து ஏந்தல் ஏறுதல் நல்லது. ஏறுதல் நல்லது.
2: சீறுதல்
0: சீறுதல் சீறுதல் வந்தது போல் தெரிகின்றது. எடுக்கின்றது அதை சீறுதல் ஐந்து வந்து விட்டது. கடிகாரி ஒரு புள்ளி பெற்று விட்டீர்கள். மீண்டும் வருவன் வந்து அவர் ஐயா வருகிறாரோ அம்மா தான் வந்து
2: ஐயா
0: அவர் அவருக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு. மீண்டும் மீண்டும் பாருங்களம்மா. கட்டிக்காரி கட்டிக்காரி மோகனா நீங்கள் நல்லது நல்லதம்மா நல்லது. வாழ்த்துக்கள். வந்து விட்டார் நாகப்பன். மீண்டும் வணக்கம் நாகப்பன். தல் ஆர் தம் எது கொண்டு பெறுகிறீர்கள்?
3: மீண்டும் வணக்கம் ஐயா. தல்
0: தல் மீண்டும் தள்ளிலே வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் தல்லை. உங்களுக்கு தல் தான் பொருத்தப்பா.
3: ஊடுதல்
0: எதம்மா?
3: ஊடுதல்
0: ஊடுதல் ஊடுதல் ஊடு ஊடு ஊடுபா ஊடுதல் ஊடு.
3: அடுத்தது
0: மூடுதல் மூடுதல் மூடு விழா கொண்டு போறது மூடுதல்.
3: ஆமா. அப்புறம் கூடுதல்
0: கூடுதல் வந்து விட்டது. இப்பொழுது என்ன எங்களுடைய
3: கூடுதல் வந்து
0: ஆடுதல் பாடுதலோட கூடுதல் சொல்லிவிட்டார் எங்களுடைய குளப்படி பையன்.
3: கூடுதல் சொல்லிவிட்டாங்க. அப்ப வந்து நினைச்சிருந்தேன்னா எழுதி வைக்காம ஊடுதல் கூடுதல். அடுத்தது வந்து
0: சாவண்ணா போட்டு பாருங்க.
3: நினைச்சிட்டே இருந்தேன்.
0: சாவண்ணா போட்டு பாருங்க.
3: சாடுதல் சாடுதல்
0: சாடுதல் பாத்தீங்களா?
3: ஆமா சாடுதல். அடுத்தது வந்து தேடுதல் தான் நானே சொல்லிட்டேன். ஆமா ஆமா. அடுத்தது வந்து
0: இனத்தோடு இனம் இனத்தோடு இனம்
3: இனம் சேர்தல்
0: சேர்தல் சேர்தல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது
3: சேர்தல்.
0: அடுத்தது
3: அடுத்த நாலு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒண்ணு
0: கண்டு வாருங்கள்.
3: சேர்தல் இன்னொன்று வந்து சார்தல்
0: சார்தல் ஒருவர் ஒருவர் சார்தல் நல்லது சார்தல்.
3: ஆமா சார்தல். நன்றி
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. செய்தி வந்து கொண்டிருப்பது அரசாங்கத்திடமிருந்து அடிக்கடி செய்திகள் வரும். அது உங்கள் தொலைபேசியிலே உடனே விழிப்பு ஒலியை அழைத்து விட்டு எழுதுவார்கள். இது ஒன்று. இது சாதாரணமான செய்தின்னு வந்திருக்கு. நல்லது. அங்கே கொண்டு வாருங்க. அடுத்த கொண்டு வரப்போ என்ன பாடலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்பொழுது ஒரு பாடலை தரலாம் என்று தான் நினைக்கின்றேன். அது எந்த பாடலா இருக்கும் என்று தெரியவில்லை. ஒரு பாடலை தேடி பார்க்கின்றேன், அது எந்த பாடலாக வரும் என்று எல்லாம் வித்தியாசமாக வருகின்றது. தளங்களில் வர துவங்கினால் சிறப்பாக வரும், சில போல வந்தால் அப்படியே எல்லாம் பிழையாக வரும். சரி, இந்த பாட்டை கேட்போம். அது நல்ல பாட்டு. முன்னூத்தம் வானொலியில் 24 மணி நேர சமச்சபையில் 11:35 நிமிடங்களை கண்டுபிட்டோம் என்ப உறவுகளே, அடுத்த மீது நேரங்களில் இதை சிறப்பித்துவிட்டு செல்லலாம் என்று எங்கள் உறவுகள் வரவேண். உறவுகளின் வருகை இப்பொழுது குறைவாக இருக்கின்றது என்று புரிகிறது.

0: எங்கே அடுத்த நாகப்பன் மன்னர் மீண்டும் ஐந்து பதத்தோடு கொண்டு வாருங்கள். ஐந்து பதத்தை உங்கள் பாட உங்கள் வானொலி ஒலிக்கின்றது போல் தெரிகின்றது. கொண்டு வாருங்கள். காரியமில்லை
1: அடுத்தது களைதல்.
0: களைதல் ஆமாம், களைதல் களைந்து விடுதல் களைதல் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது களைதல்.
1: ஆமா அடுத்தது அலைதல்.
0: அலைகிறது அலைந்து திரிதல் அலைதல் நல்லது.
1: ஆமா அலைதல். அடுத்தது குனிதல்
0: புனிதல் புனிதல் ஆமா ஆமா ஆமா புனிதல்
1: புனிதல் குனிதல்
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த ஐந்து பதத்தை தந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். புனிதல் எனப்படுகின்றது. அடுத்த உறவு சாந்தி வருகின்றார். வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம். கொண்டு பாருங்கள். என்ன
2: பதம்?
0: தம் தம் கொண்டு வாருவீர்களா? சகாப்தம் எத்தனை பதம் மாடு? சகா உத்தம் ஐந்தெழுத்து அல்லவா? நான்கு எழுத்து
2: தான்.
0: மூன்று எழுத்து அல்லது நான்கு? மூன்று அல்லது நான்கு எழுத்து.
2: மருதம்
0: மருதம் மருதம் நல்ல பதம் நல்லது நல்லது அது மருதம் நல்ல பதம். மாருதமும் நல்ல பதம். மாருதம் வந்துவிட்டது மருதம். கொண்டு பாருங்கள். அடுத்தது
2: வையகம்.
0: வைய நான்கு கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி வையகம். இது கம் இது நீங்க கம் தானே தருகின்றீர்கள். இது வையகம் தம் இல்ல மாறு தம். இது கம் வேறாது தானே சாந்தி வேறு
2: பிறந்தாரு.
0: இல்ல நீங்க தல் தல் கொண்டு வரலாம். தல்
2: தல் கொய்தல் வந்துருச்சுங்க. கொய்தல்
0: கொய்தல் வரவில்லை. சிறப்பு கொய்தல் நல்ல பதம் கொய்தல். அடுத்தது வேய்தல் வீடு வேய்தல் வேய்தல் கெட்டுக்காரி வேய்தல். அடுத்தது
2: பாய்தல்
0: பாய்தல் வந்திருக்க வேண்டும். அடுத்தது
2: Thank you.

0: படிகள்
1: வந்துவிட்டது, வடிதல், வடிந்து போறது, வடிதல்
0: நொடிதல் சொல்லிட்டாங்க இல்லையா, நொடிதல்
1: நொடிதல் ஆமா வந்துவிட்டது, நொடிந்து போறது, நொடிதலோட வந்து ஒரு பதம் தர வேண்டும். தந்தால் ஒரு புள்ளி சாந்தி உங்களுக்கு கட்டிக்காரி. அப்ப நீங்கள் விடுதல் விடுதலை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்?
0: விடுதல் வந்துருச்சு,
1: அது போல போற மாதிரி தடிகள்
0: தடிகள் விடுதல்.
1: சரி, நாங்கள் பேசுதல் கதைப்பது கதைப்பது போல இன்னும் ஒன்று இருக்கிறது என்ன? செய்தி அனுப்புவது பறைதல், ஐந்து கிடைத்துவிடுது, ஐந்து
0: பறைதல்.
1: நல்லது, மீண்டும் பாருங்கள், ஒரு பதம் ஒரு புள்ளி மீண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் பாருங்கள். வெட்டிக்காரி சாந்தி, கட்டிக்காரி, மீண்டும் பாருங்கள். அடுத்தது யாரு போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அங்கே இந்த பாடல் மீதியை கேட்போம்.

0: ஊரெல்லாம்
1: உன் பாட்டுத்தான். இங்கே பாரு வந்து விட்டார், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: தள்ள வர்றேன்,
1: தள்ளுதான், தள்ளுதானியா, தல் தல் தல்ல சொல்லுங்கள்.
2: பூத்தல்
1: பூத்தல்
2: பூத்தல்,
1: அது சரியான தமிழ் பூர்த்தல் என்று வர வேண்டும். நீங்கள் பூத்தல் என்று பேச்சு வழக்கில் வருவதைத்தான் கூறுகிறீர்கள். பூத்தல் சரி, பூத்தல் ஒரு
2: காத்தல்,
1: காத்தல் நல்லது. இறைவனுடைய ஐந்தொழிலை ஒன்று பூத்தல், காத்தல். நீங்களும் கடமையை காக்கிறீர்கள், காத்தல்.
2: தூத்தல் தூத்தல் தூரல் எழுகிறது,
1: அது அது தூற்றல் என்று கூறப்படுகின்றது. தூத்தல் பேச்சு வழக்கில் அந்த பூத்தல் போல தூத்தல் வந்துவிட்டதா, தூத்தல் தான் சரி. தூரல் தூக்குறது தூத்தல், தூத்தல் சரி, எடுத்துக்கொள்வோம். பண்ண முடியத்தான் தருவீர்கள். அது தமிழ் நதி வார சொல்லி தவிர வேறு மொழி அல்ல தூத்தல். எரி ஓடிவிடும், எரி ஓடிவிடும், விட்டு வைக்காதீர்கள். பொத்தல் அடுத்தது
2: சாத்தல்,
1: சாத்தல் கெட்டிக்காலன். சாத்தலை ஓரே ஓரப்படி கூறலாம், பூட்டல்
2: அடிக்கிறது,
1: பூட்டல் சாத்தல் அடிக்கிறதுக்கு சாத்தல் வராது. அது நாங்க பேச்சுவரையில சாத்து சாத்தி விட்டு கொண்டுக்கிறோம். சாத்தல் என்ற கதவை சாத்துதல், சாத்தல் சாத்துதல் மற்ற சாத்தல் சாத்தல் என்ற பேசுதல், பேசுதல் சாதல் சரி. ஐந்து பதம் தந்து விட்டீர்கள், மறைவு மூடி மறைத்து தந்து விட்டீர்கள். ஐந்து பதம் கட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்றேன். குறைக்கவில்லை, நான் முக்கா புள்ளியை நினைத்தேன், நான் சரி நாலு புள்ளி ஒரு புள்ளியை தருகின்றேன். கட்டிக்காரன்
2: மறுபடியும் இன்னும் சொல்றேன்,
1: இன்னும் சொல்லப்படா, சொல்லுங்களா சொல்லுங்களா ஐயா சொல்லுங்களா. கட்டிக்காரன்
2: கத்தல் கத்தல்,
1: அதான நீங்கள் விதைகிறீர்களா.
2: ஆத்தல்
1: ஆத்தலையும் ஆற்றல் என்றுதான் வரும். அது ரெண்டு கருத்து, ஒன்று ஆற்றல், ஒன்று ஆறுதல். ஆற்றல் என்றது திறமை.
2: ஆத்திரம் சூடார்ந்த ஆத்திரம்,
1: அதற்கு ஆற்றுதல்தான் ஆத்துதல், ஆத்திரம்
2: கூடுதல்.
1: ஆனா அது தமிழ் சொல்லுத்தான், தமிழ்ல பேச்சு வழக்கிலே வந்து சொல். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கின்றது ஐயா, அந்த மிளகாய்களை நாங்கள் எப்படி கூறுவோம், இந்த காய்ந்து போனதை எப்படி சொல்லுவோம்,
2: காய்த்தல்
1: இல்லை செத்தல் என்று ஒன்று கூறுவது இல்லையா, தேங்காயில் இருக்க செத்தல் தேங்காய், செத்தல் மிளகாய்,
2: செத்தல்
1: செத்தல் சொத்தல். அவர் சொல்ற

0: முத்தல் வந்து அடுத்தது அது பலதான் சூத்தை சொத்தை
1: ஊத்தல் ஊத்தல் வராத
0: ஊத்தல் அது ஊத்தல் ரெண்டு வரும் ஊற்றல்
1: ஊட்டல் ஓகே கசிதல்
0: கசிதல் கசிதல் பொசிதல் கசிதல் பொசிதல்
1: கூசுதல்
0: கூசுதல் கூசுதல்
1: காய்தல்
0: காய்தல் வந்து விட்டது உங்களுக்கு ஐந்து வந்து விட்டது பொசிதலுக்கு என்ன
1: காய்தல்
0: பொசிதல் கசிதல் இன்னொன்று புரிஞ்சுக்க
1: கூசுதல்
0: கூசுதல் கூசுதல் நல்ல சொல்லு கூசுதல் கூச்சமடைதல் கடிகாரன் அடுத்த குழுவை பெற்று விட்டார் அனுமதி இல்லை பத்துக்கு மேல போக முடியாது கொண்டு வர வேண்டும் மீண்டும் அட்ரா சாக்கிய கட்டிக்காரன் ரேவதி நோக்கத்துக்கு சென்று விட்டார் போல் தெரிகின்றது ரேவதியுடைய பங்கு இன்னும் முடியவில்லை வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள் தூங்க மாட்டார் வாருங்கள் தல் தல் தல் தல் தல் வாருங்கள் நாகப்பன் மீண்டும் தல்
2: அரைதல்
0: அரைதல் இப்படித்தான் அமைஞ்சாலும் பிள்ளங்காய் அரைதல்
2: அடுத்தது காக்கா கரைகிறது கரைதல்
0: கரைதல் கெட்டிக்காரன் சிறப்பான சொல் கரைதல்
2: அடுத்தது பணிதல்
0: பணிதல் வந்து விட்டது
2: பணிஞ்சு போறது
0: வந்து விட்டது
2: பணிதம்
0: பணிதல் வந்து விட்டது
2: வந்துருச்சு மடிதல்
0: மடிதல் வந்து விட்டது படிதல் அதோட மடிதல் வந்து
2: மடிதல் வந்துருச்சு
0: நீங்கள்
2: நீள்தல் நீள்தல்
0: லகர தகரங்கள் ரெண்டு வல்லினம் குட்டினம் மெல்லினம் என்று வருகிற இடத்துல இல்லோட வரும்போது நீளுதல் என்று வரும் நீளுதல் நீளுதல்
2: நீளுதல்
0: நீளுதல் நீளுதல் ரெண்டு மூணு தான் கடிகார் கடிகார் நீளுதல்
2: அடுத்தது நீளுதல் நீளுதல்
0: நீளுதல் நீளுதல் அதே மாதிரி இன்னும் இருக்கு மீட்டல் மீட்டு
2: மீட்டல் வந்து
0: மன்னிக்கவன் மன்னிக்கவன் மன்னிக்கவன் வாத்தியாருக்கும் கண்டுபிடித்து விட்டாரு மீட்டவன் வந்து
2: அதே முன்னொரு தமிழ
0: வந்து
2: நினைச்சிட்டு
0: இருந்தேன் மீழுதல் வந்து மீழ்தல் ரெண்டும் பேரும் சரி ஒரு தாள்
2: போயிருந்தோம் அந்தம்
0: அந்தம் என்பதை தந்தீர்கள் கட்டிக்காரர் அந்தம் வந்து விட்டது ஐயா
2: அந்தம் வந்துருச்சு
0: ஆமா அந்தம் வந்தது
2: அப்ப தந்தம்
0: தந்தமும் வந்து விட்டது
2: யானை யானைக்கு
0: அது வந்து விட்டது
2: அதுவும் வந்துருச்சு
0: வந்து விட்டது
2: அப்புறம்
0: அந்த இறைவனை வணங்குவதற்கு இருக்குது
2: தள்ளுவர்களுக்கு
0: மராதா தொழுதல்
2: தொழுதல் தொழுதல் தொழுதல்
0: அவருத்தால் தான் தொழுகிறது இறைவனை தொழுதல் தானே ஐந்து வந்து கட்டிக்காரம் மீண்டும்
2: இந்த இந்த தள்ளுல வந்து எல்லாமே வந்து வினைச்சொல் தான்
0: அந்த வினைச்சொல் வந்து ஏவலாகவும் பொருளாகவும் இருந்தது அது அதனாலே
2: ஆமா
0: நிறைய பதங்களை
2: கூடுதலா நிறைய பொருட்கள் நிறைய நிறைய
0: இத்தவரை 115 சொற்களை கண்டுபிடித்திருக்கணும் தள்ளிலே 115
2: இருக்குங்க ஐயா
0: மீண்டும் பாருங்கள் ஒரு காரணம்
2: மீண்டும் நன்றி மீண்டும் வரீங்க
0: நேரம் 1:18 கனடாவிலே உங்களுக்கு நேரம் 11:48 என்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது

0: வணக்கம் வணக்கம் சன்மனராஜ் அவர்களே, வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் எங்கள் பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். இரண்டு வணக்கத்தையும் சேர்த்துக் கொள்ளும். நலமாக இருக்கின்றீர்களா சந்தனராஜ்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: பணி முடிந்து விட்டதா?
1: பணி உணவு எல்லாம் முடிஞ்சுட்டு.
0: உணவு முடிஞ்சு விட்டு அப்பொழுது இருக்கலாம். அங்க காலநிலை மழை வீழ்ச்சி எப்படி இருக்கு?
1: மீண்டும் மழை மிரட்டம் போட்டிருக்காங்க. மாலை மலர்ல போட்டிருக்காங்க. 20 சென்டிமீட்டர் வரை மழை தொடரும்.
0: ஐயோ, தொடர்ந்து மழைக்கு.
1: அதுவும் மீண்டும் சென்னைக்கு தான் போகுது அடுத்த புயலுடைய தாக்கம்.
0: ஓ, பாரதூரமான விளைவாக வரப்போகுது. ஏற்கனவே அங்க நிலம்
1: காட்டழுத்த தாழ்வு நிலையா போய் நாளைக்குதான் சென்னை கிட்ட போவோங்கிறாங்க. பாப்போம் எப்படி. இயற்கை முழுமையா கடிக்க முடியல, திடீர்னு மாறலாம்,
0: மாற்றம் ஏற்படலாம். அது எங்கட கருத்துல இல்லை தானே. இந்த விஞ்ஞான யுகத்தில் கூட இல்லையா? அது விஞ்ஞானத்தால் கூட முடியாத ஒன்று. சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் மண்டலத்துக்கும் செவ்வாய்க்கு போகும்போது திசை திருப்பி சந்திரனுக்கு விடுகிறார்கள். வார இந்த காட்டை திசை திருப்பி வேறதுக்கு விட முடியாம இருக்கிறாங்களே. திருப்பி விடுற
1: அது அதனுடைய நீளவட்ட பாதையில தானே விட முடியும். வேற பாதையில செய்ய முடியாது.
0: அதுதானே, அது எங்க செல்ல பண்ணுவோம். ஏன்னா அவர்களுடைய தானே ஐயா இந்த உலகம். பஞ்சபூதங்களால் ஆனதுதானே இந்த உலகம். அப்படியானால் இப்ப நீங்க தன்னிலே தரப்போகிறீர்களா? தம்மிலே
1: தரப்போகிறேன். பாப்போம்
0: எங்க கொண்டு வரங்க கேட்போம்.
1: எல்லாமே வந்துட்டு அதிகமாக
0: தன்னிலே வந்து வினை எச்சங்கள், வினை சொற்கள், வினை பயன்கள், செய்வினைகள் தான் அதுக்குள்ளே இருக்கின்றது. குறைக்கின்ற சொற்களாகத்தான் எங்கள் வாழ்க்கையில பின்னிக் கொண்டிருக்கின்றது பதங்கள்.
1: அவர்கள்
0: பத்தல்
1: வந்துவிட்டு
0: கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து
1: சொன்னார். விரிதல்
0: விதிதல் ஒருத்தரம் கண்டுபிடிக்கலும் நீங்கெல்லாம் கண்டு விதிதல். அது அடுத்த என்ன ஒன்று இருக்கானே, ஐந்தளத்திலேயும் விரிதல் உண்டு. இத்தனை நான் நடுவிலே போட்டு பாருங்க.
1: அது விரித்தல் வரும் இல்லையா?
0: ஆமா, ஐந்தளத்து அது ஐந்தளத்தா போயிருது இல்லையா? சரி, விரிதல்
1: ஐந்தளத்தா போயிருது. ஆமா,
0: அப்ப நான்காவது
1: தேர்தல்
0: வரவே இல்லை. நீங்கள் தானே இப்ப கொண்டு வந்தீர்கள் தேர்தல். எல்லோரும் மறந்து விட்டார்கள் தேர்தல். சிறப்பு சிறப்பு
1: வரைதல்
0: அதுவும் வரவில்லையே. இப்பதான் நீ வருகின்றது. நீங்கள் வந்ததான் எல்லாம் வருகின்றது. நீ வந்ததாரா?
1: அடுத்த கரைகள்
0: கடைகள் இவங்களுக்கு யாரும் கடைய மாட்டார்கள் ஐயா. நீங்கள் தான் கடைகள். கடைகள்
1: கடைகள் ஒரு பக்கம். அடுத்தது கரைகள்
0: கரைதல்.
1: இரண்டு கரைகள் இருக்கு இல்லையா? ஒன்னு காகம் கரைகள், இன்னொன்னு வந்து கரைத்தல்.
0: நாகப்பன் தந்தது அந்த கரைகள், நீங்கள் இந்த கரைகளா? இன்னொரு கரை இருக்கிறதில்ல. அவனை காணவில்லை என்று அவள் கரைகிறாள். கரைதல் வாழ்த்துக்கள். மேலும் 5 பதினொரு புள்ளியை பெறலாம். நீங்கள் விட்டால்
1: வந்துருவாங்க.
0: விரதம் வரவில்லை என்று எண்ணுகின்றேன். விரதம்
1: புரதம்
0: புரதம் பெறவில்லை. விரதம் பெறவில்லை. நீங்கள் தான் கொண்டு வருகின்றீர்கள் புரதம் கடிதம் வரவில்லை ஐயா. ஐயோ, விரதம் கடிதம் பாத்தீங்களா? நீங்க வந்தவரே தான் கடிதம் வருது. அடுத்தது
1: மருதம் வந்துட்டா? மருதம்
0: மருதம் வந்து விட்டது. மருதமும் வந்து விட்டது. மாரதமும் வந்து விட்டது.
1: மாரதம் அப்புறம் அரவம் அரதம்
0: அரதம் என்றே கூறுவது ஐயா.
1: தமிழ் போட்டு பார்த்தேன்.
0: ஆறுதம் வரும். ஆறுதம் என்பது மரக்கறி. விரதத்துக்கு சமைக்கிறது ஆறுதக்கறி என்று கூறுவார். ஆறுதம் என்று ஒன்று இருக்கின்றது. ஆறுதம் சரி.
1: குரோதம் வந்துடுறாங்க. குரோதம்
0: குரோதம் வந்து விட்டது. இன்னொரு தம் வந்தா ஒரு புள்ளி அல்லவா?
1: ஆமா. மாந்தம் வந்துட்டு சேந்தம் ஏந்தம் வந்து விட்டது
0: மாருதம் வந்து
1: மாந்தம் வந்து விட்டது ஆமா
0: பொண்ணு வரவில்லை ஒட்டி பிடிக்கிறது இழுக்கிறது ஒட்டி பிடித்தல் இழுத்தல் சக்தி உள்ளது காந்தம்
1: காந்தம் அது வந்து யாராவது கொடுத்த மாதிரி
0: காந்தம்
1: என்ன கொடுத்தாங்களா
0: காந்தம் காந்தம் வந்து காந்தம் வந்து விடுது காந்தம் சாந்தம்
1: காந்தோட
0: வந்து ஒரு தல்லும் தரலாம் எங்களுக்கு நாலாவது உண்டு ஒரு தல்
1: ஆமாங்கய்யா பாப்ப அதுலேயாச்சும் போயிடும் பெய்தல் வந்தாங்கய்யா
0: பெய்தல் வரவே இல்லையா இப்ப நீங்க வந்தாலே சென்னை சென்று விளையிறது பெய்தல் அவர்களுக்கு நாளை என்ன பாடலை நான் ஒளிபரப்பலாம்
1: நன்றிங்க
0: என்ன பாடல்
1: பாடல் வந்தீங்கய்யா அதே போல சொல்லுங்க இந்த என்றோ கேட்ட பாடல்கள் அற்புதமான பாடல்கள்யா
0: என்றோ
1: கேட்காத பாடல்கள் ஆமா நான்காவது பகுதிக்கு வந்துட்டு
0: நான்கா பகுதி நான் தேடல் அது கொஞ்சம் கடினம் அந்த பாடல் தேடுதல்
1: நலமாயிருக்கின்றது
0: இந்த நிகழ்ச்சி தரமாயிருக்கின்றதா
1: நிகழ்ச்சியின் தலைப்புக்கு ஏற்ப பாடல்கள் அமைகிறது
0: அமைகிறது நன்றி நன்றி நன்றி அது கொஞ்சம் வேலை கடினமான வேலை ஆனால் எனக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கின்றதா செய்யும் உடனே புதிது புதிது புதிதாக கொண்டு வரும் பொழுது சிறப்பாக இருக்கும் இல்லையா ஒரு சிலர் வந்த பாடல் வந்தால் அடிக்கடி வராதது எத்தனையோ பாடல்கள் மறைமுகமாக கிடக்கின்றது வராமல் எத்தனை இசையமைப்பாளர்கள் பாடல்கள் இளைமறையாக இருக்கின்றது எழுத்தாளர்கள் புதிய புதிய எழுத்தாளர்கள் அதுக்கு கண்டுபிடிச்சிருக்கின்றோம் அதனால தொடர்ந்து வர மட்டும் தான் நினைக்கின்றேன் அது அங்குதானே சமுத்திரம் தானேயா தென்னகத்து தமிழ் பாட்டு துறை பெரிய ஆழி அதுக்குள்ளே நீந்தி சூழ்நிலை எடுத்து கொண்டு வர்றது நல்லது இப்ப நீங்க பாடுறீங்க
1: நான் பாடு பாடல் தர போறேன் பூவே உன்னை நேசித்தேன் நீங்க இன்னைக்கு பாடல் வந்து பூவே உன்னை நேசித்தேன் பாடல் போட்டீங்க அந்தி பூவை ஒட்டிங்க
0: அந்த பாடல் அந்தி
1: நேரத்தில்
0: ஓ அந்தி பூவே நீ ஓ அந்தி பூவே
1: அறிவிக்கும் போது சிறப்பு அறிவிச்சிட்டீங்க பாடல் ஒழிக்கும் போது பூவே ஒன்னு நேரத்தின் பாடல் ஒழித்து விட்டு
0: ஐயோ அந்த எங்கட வலைத்தளத்திலே ஒண்ணு இருக்காது மாறி அடுத்துதான் போயிடும் அப்ப மீண்டும் அந்தி பூவே மன்னிக்க வேண்டும் அதற்கு
1: நேசித்தேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நேசித்தன் திரைப்படம் வந்து அந்தி பூவே நீ வந்ததால் நெஞ்சில
0: நீ வந்ததால் அன்று இதுக்கு வந்தது இல்லவா பாட்டுச்சவாரிக்கு
1: ஆமாங்கய்யா பாட்டுச்சவாரிக்கு வந்தது ஆமாங்கய்யா சிறப்பாக பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள் ஐயா
0: வாழ்த்துக்கள் இறுதியாக ஒரு உறவு ஓடி வருகின்றார் நாகப்பனவர் அவர் ஓய்தல் அவருக்கு இல்லை அந்த தள்ளுக்கு எங்க கொண்டு வாருங்கள் தல் தல் தல் தல் தல் நாகப்பன் நாகப்பனையா வாருங்க நாகப்பன் எங்கே நாகப்பன் அவர்கள் வரவில்லை நல்லது இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கிட்டத்தட்ட 120 தல் வந்து இந்த அடுத்த தள்ளும் வருகின்றது வணக்கம் வணக்கம் நாகப்பன்
2: என்று வணக்கம் ஐயா ஐயா தல்
0: தல் கொண்டு வாருங்க கொண்டு வாருங்க
2: அழுதல்
0: ஆஹா அழுதல் அடுத்தது
2: அடுத்தது எழுதல் என்றிருக்கிறது
0: எழுதல் விழுந்தா தான் எழுதலாம் அடுத்தது சொல்லுங்க
2: அடுத்தது அடுத்தது உழுதல்
0: உழுதல் அடுத்தது
2: ஆமா இழிதல் இழிவா பேசுறது
0: அது வராது இழிதல் வராது நீங்கள் அதை மாற்றி இப்ப எழுதலுக்கு ஒரு எதிர்த்து தாருங்க விழுதல் சரியா?
2: விழுதல்
0: சொல்லுங்க, வேற பேச்சு
2: வழக்கல்
0: நல்லது நல்லது நல்லது. விழுதல்
2: இழிவா
0: பேசுறது.
2: அடுத்தது பரதம்.
0: ஓ, அடுத்தது பரதம். அடுத்தது
2: அவ்வளவுதாங்க.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள், சிறப்புகள். மொத்தம் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி நாகப்பன் அவர்கள். உங்களுக்கு நான் இப்பொழுது கணக்கை கூறி நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும். கடையை சாத்தி கணக்கு பார்த்து கல்லாப்பட்டி எல்லாத்தையும் பூட்டி தான் செல்ல வேண்டும். சரியா? இப்பொழுது எங்களுக்கு கிடைத்த பதங்கள் எண்ணி பார்ப்போம். என்ன பாரூக் ஓடி வந்தீர்கள்? பாரூக், என்ன கொண்டு வந்தீர்கள்?
3: வணக்கம்.
0: சுட்டி பையன் கொண்டு வாருங்கள். என்ன கொண்டு வந்தீர்கள்?
3: தம் தம்
0: தம் கொண்டு வந்தீர்கள். தம் அடிப்பீர்களா நீங்கள்?
3: இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இல்ல. தம் கொண்டு வாங்க, தம் கொண்டு வாங்க.
3: கணிதம்.
0: ஓ, கணிதம்.
3: கணிதம். புனிதம்.
0: புனிதம்.
3: விகிதம்.
0: விகிதம்.
3: சரிதம்.
0: சரிதம்.
3: ஓதம்.
0: மது வந்து விட்டது.
3: ஓதம் வந்துட்டதா?
0: வந்து விட்டது.
3: ஓதம் நான் வேற அர்த்தத்தில் சொல்றேன்.
0: ஓதுதல்.
3: அது ஒரு
0: நோய், எதிர்நோய், எதிர்நோய். அது ஒரு ஒட்டப்பதம் தானே, அது வந்து விட்டது. உங்களுக்கு நான் ஒன்று தர வேண்டேன். கேட்காத பதம் லிகிதம். லிகிதம் என்பது தபால். கடிதம் என்பதை சரியான தமிழ் லிகிதம். சரியா? வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி பெற்றீர்கள் இறுதி நேரத்திலே.
3: வணக்கம்.
0: லிகிதம் என்று சொல்றேன்.
3: அனைவருக்கும் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அப்பாவுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி மகனே.
3: அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்பா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி மகனே. மீண்டும் மீண்டும் வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து அலங்கரித்ததுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். சரி, இப்பொழுது பதங்களுக்கு வருகின்றோம். தம் என்பதிலே எத்தனை தம் வந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எழுபது தம் வந்திருக்கின்றது. கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து பார்த்தால் எழுபது தம் என்று முடிகின்ற பதத்தை தந்திருக்கின்றீர்கள். இன்னும் இருக்கின்றது. தோண்ட தோண்ட கல்ல கல்ல நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கலாம், கல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு தூரம் பதங்கள், எங்கள் தமிழ் பதங்கள் நிறைந்து கிடக்கின்றது பொக்குஷத்துக்குள்ளே. அதே போன்று தள்ளிலே வந்து 125 தல் எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். தல் ஒரு ஒரு பதம், ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து, ஐந்து எழுத்து கொண்ட சொல்லுக்கு 125 தல்லும் 70 தம்மும் வந்திருக்கின்றது என்றால் எங்கள் தமிழில் வந்து எவ்வளவு ஆழமான பதங்கள். இவற்றுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் வேறு மொழிகளில் இவ்வளவு பதம் இல்லை. இதற்குள்ள இன்னும் இருக்கின்றது. இதை நீங்கள் விவேகமாக கண்டுபிடித்து வேகமாக கொண்டு வந்து தந்து புள்ளிகளையும் சேர்த்து வெற்றியும் பெறுகிறீர்கள். எல்லோரும் எல்லோரும் புள்ளி பெற்றிருக்கின்றீர்கள். இனிய வகையிலே தமிழுக்கு நீங்கள் ஆற்றிய தொண்டு என்றும் மாறாதவை. இது பதிவிலே இருக்கின்றது. அந்த வகையில் புள்ளிகளை பார்ப்போம். 5 புள்ளிகளை மட்டும் பெற்றவர்கள் இருவர். ஒன்று லெனின் அவர்கள், இரண்டாவது எங்கள் பொதுக்கோட்டை செல்வகுமார் அவர்கள். இந்த இடத்திலே 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் யார்? உமையாள் அவர்கள், மோகனா, சாந்தி, சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் இறுதியாக ஒரு தடவை வந்து 2 புள்ளிகளை பெற்றார். அப்படி என்றால் 10 சொற்களை தந்திருக்கின்றார். அந்த வகையில் இவர்கள் 2-2-2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். மீண்டும் கூறுகின்றேன், லெனின் செல்வகுமார் ஒவ்வொரு புள்ளியை பெற்றிருக்கிறார். 5-5 சொற்களை தந்திருக்கின்றார்கள். உமையாள், மோகனா, சாந்தி, தங்கராஜ் இவர்கள் 10 பதங்களை தந்து 2-2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக 3 யாரும் பெறவில்லை, 4 யாரும் பெறவில்லை. 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் ரேவதி அவர்கள். 25 சொற்களை தந்திருக்கின்றார். அவருக்கே தெரியாது 25 கொடுத்தேனா என்று. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்து ஃபாரூக் அவர்கள் இறுதி நேரத்தில் முனைந்து 6 புள்ளிகள் 30 பதங்களை கொடுத்திருக்கின்றார், 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வேறு யாரும் இங்கே எந்த புள்ளிகளையும் பெறவில்லை. சரிதானே நான் கூறியது? யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? ஓ, ஒருவருக்கு இருக்கின்றது. ஐயோ, இப்படி எல்லாம் நான் விழுந்து அடித்து கூறினேன், என்னை கூறாமல் சொல்கின்றாரே என்று எண்ணிவிட்டார். அன்பு நாகப்பன் அவர்கள் தான் கூடுதலாக 15 புள்ளிகள், 75 பதங்களை கொடுத்திருக்கின்றார். ஒரு புள்ளிக்கு 5 பதம், அவர் மொத்தம் 15 பதங்களை தந்திருக்கின்றார். 75 புள்ளிகளை பதங்களை கண்டுபிடித்திருக்கின்றார். பிள்ளைகள் இருக்கலாம், மறுவை வந்திருக்கலாம், தெரியாதது இருக்கலாம். நானும் உங்களோடு சேர்ந்து நானும் அறிந்து கொண்டு, நான் அறிந்ததை உங்களுக்கும் தந்து நாங்கள் சீர்தூக்கிக் கொண்டோம். பேச்சு வழக்கு, மொழி வழக்கிலே உள்ள வித்தியாசங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு வந்த இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூற வேண்டும். அதனால் முதலாவது இடத்தை நாகப்பன் அவர்கள் பெறுகின்றார்கள், இரண்டாவது இடத்தை ஃபாரூக் பெறுகின்றார், மூன்றாவது இடத்தை ரேவதி பெறுகின்றார், நான்காவது இடத்தை உமையாள், மோகனா, சாந்தி, சந்தன்ராஜ் இவர்கள் பெற்றுக்கொண்டு, ஐந்தாவது இடத்தை லெனின் செல்வகுமார் பெறுகின்றார்கள். லெனினுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஒரு தடவை தான் வந்தார். செல்வகுமாரும் ஒரு தடவை அழைத்துவிட்டு பின்பு மனைவியிடம் கொடுத்து விட்டார். அவர்களும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம், முயற்சி வேண்டும், பணிபுரிந்து விட்டு வந்து அவர்களுக்கு களைதல் களைப்பும் இருந்திருக்கலாம், இதெல்லாமே இருந்திருக்கலாம். நல்லது, அன்பு ஒரு விளையாட்டு உலகத்தையும் கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து இப்படியாக பொருளை சொற்களை கண்டுபிடித்து நாங்கள் தெரிந்து எத்தனை சொற்களை இன்று கண்டுபிடித்தோம். இறுதியாக ஒரு சொல்லை கண்டுபிடித்தோம், லிகிதம் எங்கள் தமிழ் சொல். நல்லது, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே இப்படியான சொற்களை கொண்டு வந்து புதையலுக்குள்ளே புகுந்து தேடி எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இறுதியாக ஒருவர் அழைக்கின்றார், என்ன காரணம் இவரை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது எடுப்போம், சரி காரியம் இல்லை. வணக்கம் ரோஜா.
4: அப்போ வணக்கம்.
0: தூக்கத்தால் வந்து விட்டீர்களா?
4: அப்பா, அப்ப கடைசி ஜீரோ புள்ளி
0: ஜீரோ வேறு சொல்ல, நாங்கள் போட்டி நாங்களெல்லாம் கலை சாத்தி கல்லாப்பட்டி கணக்கு பார்த்து எல்லாம் கூட்டி கழுத்து மூடுகிறோம். சரி, நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள்.
4: பதம் கொண்டு வந்தீங்கன்னா இல்ல, இந்த புள்ளியும் கேட்டு மனசுல ஒரு இது வந்துருச்சு, அந்த பொறாம
0: உங்களுக்கு
4: பொறாம வந்துடுதேப்பா.
0: அது புரியாதா? அந்த ஆமை
4: அதனால விட கடைசியா ஜீரோ புள்ளி என்றால் என்ன, எந்த வேலையும் சொல்லிட்டு வந்து ஓடி.
0: சரி, என்ன பாடல் வேணும் பிள்ளைக்கு?
4: எனக்கு நாளைய பாடல் மாடி வீட்டு வேலை படத்துல இருந்து அன்பு என்னும் தேன்கலன் அந்த பாடல்.
0: அன்பு என்னும் தேன்கலன், அன்பு என்னும் தேன்கலன் என்ற பாடலை கேட்பதற்கு அழகாக ஓடி வந்து, உறுதியாக ஓடி வந்து, களைப்போடு வந்து, ஜீரோ அதாவது வந்து 0 புள்ளிகளை பெற்று பாடலை கேட்டுக்கொண்டு.
4: இல்லையாப்பா, எல்லாரும் சொற்கள் கொண்டு வரீங்க, நான் எடுத்து வச்சிட்டு இருக்கிற சொற்கள் எல்லாம் கொண்டு
0: வரீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கட்டும் அற்புதமாயிருந்தது. உறவு பழங்களை எங்களுடைய உறவுகள் கொண்டு வந்து தந்து பெருமைப்படுகிறேன் நான்.
4: நிறைய நல்லா இருக்கிறது இந்த முயற்சி,
0: நல்ல தேடல் அவர்களுக்கு. ஆனா முக்கியமான ஒரு வரையில் இந்த அவர்களுக்கு நம்ம வலைத்தளங்கள் பிழை போல் இருக்கின்றது.
4: ராஜ்குமார்,
0: ராஜ்குமார் வரையிலும் மற்ற ஆனந்தன் வரவில்லை,
4: ஆனந்தன் வரவில்லை,
0: தடைகள் பல இருக்கு, விஜயராகவன்
4: போன்றதெல்லாம்
0: அவருக்கு அங்கே, அவருக்கும் நாச்சியார் கோயில் கும்பகோணத்துல மலையாண்டா அங்கே மலையா தான் இருக்கும். சந்தன்ராஜ் கூறியிருந்தார், இன்னும் இருக்கு பெருமலை கிடம் இருக்குன்னு கூறுவார்.
4: செல்வகுமார் சும்மா அவருக்கு தலையை காட்டிட்டு போயிட்டார்.
0: இல்ல இல்ல, செல்வகுமார் வந்து 5 வந்து உடனே பாரியாரை விட்டு விட்டார். பாரியார் வந்து 10 புள்ளிகள் எடுத்து விட்டார். இன்று பாரியாரு கொடுத்திருக்கேன் சந்தர்ப்பத்தை, ஒரு வீட்டுக்கே எல்லா புள்ளிகளும் கொண்டு போறதா?
4: நாகப்பன்
0: அவர்கள் தான் 15 புள்ளிகள் என்றால் 75 பதம் தந்திருக்கின்றார். ஒரு புள்ளிக்கு 5 பதம்,
4: இன்றைக்கு மட்டும்தானாப்பா, இன்றைக்கு மட்டும்தான் ஜீரோ புள்ளிக்கு பாட்டு
0: ஒவ்வொருவரும் கொண்டு வராங்க பாக்க இல்லையா பதங்களை.
4: நன்றி
0: அன்பு உறவுகளை, நீங்கள் அனைவரும் வந்து காற்றை சிறப்பித்து நிகழ்ச்சியை முழுப்படியாக முழுமையாக்கி தந்தமைக்கு நன்றியை கூறுவோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். இந்த வேளை ஒரு நல்ல வேளை, நல்ல சந்தர்ப்பம். உங்கள் கதம்பத்திலே இப்படியாக எங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இந்த கதம்பத்தின் நேரத்தை ஒரு பயனுள்ள நேரமாக பயன்படுத்தி இருக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும். புதிய நிகழ்வாக இருந்தாலும் இத்தனை பதங்களை எங்களால் எண்ணக்கூடிய, அது வந்துவிட்டதா, இது வந்துவிட்டோ, அவர் அன்பு சொல்லு வந்துவிட்டது என்று தாங்கள் நினைக்கிறது வந்துவிட்டது என்று அந்த நினைவுகளை தூண்டி அந்த நினைவுகளை சமப்படுத்திக் கொண்டு போகின்றது. ஓ, நான் தெரிந்தெடுத்து வைத்ததில் அவர் கூறுகின்றார். அப்ப எல்லோரும் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அவளோடு மீண்டும் மீண்டும் ஓடி வருகின்றீர்கள், தோண்டி தோண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். அதுதான் தேவை, அதுதான் தேவை. வேகம் விவேகம் என்ற அடிப்படையில் இன்றைய கதம்பம் சிறப்பாக நிறைவு பெற்று நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்தது என்ற உறவுகளே, இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். உங்களோடு நான் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆற்றுவதற்கு ஏற்ற பலம் கொடுத்த இறைவனுக்கு, என் மகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, என்னை வர வேண்டும் என்று உந்தின அன்பை சொறிந்த உங்களுக்கு என் நன்றியை முழுமையாக தருகின்றேன். இதேதான் நான் வந்திருக்க மாட்டேன். உங்களுடைய ஆதரவும் நீங்கள் இதிலே காட்டுகின்ற அக்கறையும் தான் என்னை மீண்டும் இங்கே கொண்டு வருகின்றது. இறைவன் அறநாள் பூரணமாக நான் குணமடைந்து கொண்டு வருகின்றேன் என்று மகிழ்வோடு கூறிக்கொண்டு நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்ட என் நிகழ்வை உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றியையும் இணக்கத்தையும் கூறுவதோடு, இந்த வேளையை எமக்கு கொடுத்த இறைவருக்கு மீண்டும் வருகின்ற வேளைகளை நல்ல வேளைகளாக உலகளாக தர வேண்டும். இறைவா, கிடைத்தற்கரிய செல்வமான நோயற்ற வாழ்வு, அந்த நிறைவான செல்வத்தை தர வேண்டும் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவரை வணங்கி காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே, நிறைவு பெற்றது நேய கதம்பம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
5: பாட்டை போடுங்க ஜி.
6: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

அனைவருக்கும் வணக்கம். என் நண்பர் உனக்கு நேரம் சரியாக 9:48, அது இந்திய இலங்கை நேரம். கணிய நேரம் சரியாக 12:17. முதற்கும் என்னை பெற்ற தான் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு நேரம். இது கதம்பம் நிகழ்ச்சி. கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு சில புதைந்து வைத்திருக்கும் சொல்லை தேடுதல், அது புதிய நிகழ்ச்சியாக தேடுதல். நகைச்சுவை, அதோடு சில விடுகதைகள் இவற்றையெல்லாம் கலந்தே கொண்டு வரலாம். கதம்பம் போல எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு காற்றலையில் நான் எல்லோரும் காற்றலைக்கு வருவீங்கள் என்று நினைக்கிறேன். கலைமிகு நன்றி சொல்லியாச்சு. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது கதம்பம் போல எல்லாவற்றையும் கலந்தே கொண்டு வரலாம். சரியா, எல்லோரும் நலமா இருக்கிறீங்க தானே? கொரோனா காலத்துல அந்த சொல்லை உச்சரிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே ஒரு சொல்லை 100 தடவைக்கு மேல உச்சரித்தால் அது எங்களோடு ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைப்பது அதே மாதிரிதான் நடக்கும் என்று சொல்லுவார். ஆனா இந்த கொரோனா என்ற சொல்லை நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தடவை நீங்க உச்சரிச்சிட்டீங்க போற வாரம் எல்லார்ட்டையும். எப்படி இருக்கிறீங்க? கொரோனா எப்படி இருக்கிறது? உங்களுடைய வட்டாரத்தில் எப்படி, எத்தனை பேர் இறந்தார்கள்? இதுதாங்க கேள்வி. எது எங்களை வதைக்குதோ, எது எங்களை தாக்குதோ, எது எங்களுக்கு ஒவ்வாததோ, அதை மறந்தது போல தள்ளியே வைத்து விட வேண்டும். இதுதான் நான் நினைச்சு கொண்டது. அதுதான், அது மனிதனாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இது மிருகமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எங்களை வதைக்கிற நிம்மதியை, எங்கள் நிம்மதியை கெடுக்கிற, எங்களை வாழ விடாமல் தவிக்க வைக்கிற எதுவாக இருந்தாலும் மறந்தது, கண்டும் காணாதது போல மறந்தது போல தள்ளி வைக்க வேண்டும். அது எங்க இப்ப இந்த கொரோனாவும் நாங்க அப்படி பாருங்க. நானே இப்ப வந்ததுல இருந்து 3வது கொரோனா சொல்றேன், 4வது கொரோனா, 5வது எண்ணிக்கொண்டே போலாம் பாருங்க. அப்ப அது ஒரு விடயத்தை எங்களுக்கு பிடிக்காத உண்டை கடக்கிறேன்னு நாங்க அடுத்தடுத்து சொல்லுறோம். அதேபோல நீங்க பிடித்த, நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையே நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்லதையே நினைப்போம், அதை தள்ளி வைத்து போட்டு நல்லதையே நினைப்போம் என்பதுதான் எனது கருத்து. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரப்போறேன். வருபவர்கள் பேசலாம், நன்றாக நீங்க பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் தான் கேட்க வேண்டும் என்று ஓடி வரக்கூடாது. என்னடா பாடல் கேட்கிற நிகழ்ச்சி நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்கிறது பாடல் நிகழ்ச்சி. பாடல் நிகழ்ச்சியா தான் இந்த வானொலியே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கோம். நாங்க ஒரு கருத்து சொல்றதுக்கு கருத்து சொல்லி முடிஞ்சாலும் ஒரு பாடல் தான். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எல்லா அறிவிப்பாளரும் அதான் எடுத்து வருகிறார். ஏன்னா இந்த இசை எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது இல்லையா? அம்மா, அப்பா, உறவினர்கள், இப்படி அந்த அன்பு எப்படி எங்களை பின்னி பிணைந்து கட்டி வச்சிருக்கிறோம், அதே போல இந்த இசை எல்லா சத்தங்களையும் தான் எங்களை இயக்குகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். சத்தங்கள் இயங்காம இருக்கிற மனிதன் ஜடம், அசையாம இப்படி இருப்பார். அது நினைக்க உங்களோட கீழ்பாக்கமோ மேல்பாக்கமோ கீழ்பாக்கமோ எனக்கு தெரியல எங்கேன்னு, அந்த இடத்துல இருக்கிறவர்கள் போல அவர்கள் கூட துடியாட்டமா இருக்கிறார்கள் போல. எல்லா சத்தத்துக்கும் சத்தம் இல்லாமலே அவர்கள் குஷியாக இருக்கிறார். சத்தம் இல்லாமல் அப்படியே அமைதியா இருப்பவன், எதுவுமே அசைவின்றி இருப்பவன், அவன் ஒரு ஜாடம். அதுக்காக அசைவின்றி இருக்கிற மனிதன் எல்லாம் நல்லா அப்படியே சும்மா அப்படியேதான் இருப்பார் நினைக்காங்க. இருந்தா போல பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிருவார்கள். அப்படி ஒரு வருத்தம் இருக்கிற. அதனால உண்மையிலேயே இசை எங்களை நடக்கும் போது ஒரு இசை, பெண்கள் காலில் கொலுசை கட்டி விடுறார்கள், யானைக்கு சங்கிலி கட்டின மாதிரி எல்லாம் காரணத்தோட அந்த காலத்தில் கட்டி விட்டுருக்காங்க.
ஆண்கள். ஏனென்றால் தாங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது, தாங்கள் ஏதாவது அவர்களுக்கு தெரியாம செய்கிற செயல்கள் செய்யும் போது, மனைவி வரும்போது சத்தம் கட்டோண்டு டக்கன் நிப்பாட்டி வரா, அம்மா நீ தான் எல்லாம் வந்து விட்டாயா, நீ வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்வார். வர முதல் இந்த கடவுளே இந்த டேஷ் அது நீங்க என்னத்தையும் போட்டுக்கொள்ளலாம், அது வரா அது வருதா இல்லையாண்டு கேட்டுக்கொண்டுதான் நான் இதை செய்யணும் என்று யோசிச்சுக்கொண்டு கடவுளே வரக்கூடாதுன்றவர். கிளிங் கிளிங் கிளிங் சத்தம் கிட்ட கிட்ட வந்து, அம்மா உன்னுடைய கொலுசு சத்தமே சத்தமும்மா, இது போட்டிருக்கிறதாலதான் நானே நிம்மதி அதை கேட்டு இந்த சத்தத்திலேயே இந்த இதய துடிக்குதுன்றவர். இதெல்லாம் நடக்குதுங்க, நான் சொல்றது பொய் இல்ல. எத்தனையோ ஆண்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள், அதில் ஆண்களே பிழை இல்லை. பெண்கள் அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், ஆண்கள் ரெண்டு பக்கம் கதைக்கிறாங்க அம்மான்னு யோசிக்க கூடாது. பெண்கள் ஆண்கள் அவ்வளவு சித்திரவதை, எந்த நேரம் பேசுறது, எந்த நேரம் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, சொந்த தாயை பார்க்க விடாமல் தடை போடுவது, தாய் சகோதரர்களோடு அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே நீ போகக்கூடாது என்று ஒரு தடை போடுவார்கள் பாருங்கள். அந்த பெண்கள் பெண்கள் அல்ல, அதே நிலை அவர்களுக்கும் வரப்போகுது என்பதை மறந்துதான் செய்வார்கள். அதனால்தான் இந்த ஆண்கள் வருகிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் ஆண்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களிடமும் அந்த ஏதோ ஒரு குணங்கள் சரியில்லாமல் இருக்கும், அதை திருத்த முயற்சிக்க வேண்டும் பெண்கள். அதுக்காகத்தான் சொல்லுவார்கள், கால் கட்டு இல்லாமல் கட்டுக்கடங்காத காளையாக திரியும் இவனுக்கு ஒரு கட்டு போட்டு மனைவி திருத்தி விடுவாள் என்று சொல்வார்கள். மனைவி வந்து நாலஞ்சு கத்து கத்துன்னா திருந்தி விடுவார் இல்லையா, கடகட கடகடன்னு பேசுற பேச்சு சும்மா இல்ல, நான் ஸ்டாப்பா பேசுவார்கள். என்ன இதழும் நாக்கும் அழகிய இதழ்கள் என்று வர்ணிச்சு, அந்த இதழ்களும் உன்னுடைய நாக்கும் இதழ்களும் உன்னுடைய வாயை பார்த்த எப்படி இருக்கு, கொவ்வை படம் என்று சொன்னதெல்லாம் ஐயோ இத கூட கடவுள் படைச்சிருக்கிறானே பாரு, நான் ஸ்டாப்பா பேசுறாளே இவள் என்று சொல்லுவார்கள். அப்படி வெறுக்க பண்ணி விடுகிறார்கள். ஆசையோடு பார்த்த அந்த முகத்தை கூட எனக்கு ஐயோ உண்டு, முகத்தை பார்த்தாலே பிடிக்கலையே சொல்லுவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு பெண்களும் அட்டகாசம்தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்து பெண்கள் கணவனை கண்டால் எப்ப வருவீர்கள் என்று காவல் இருந்தேன், உங்களுக்கு சமைத்து வைத்திருக்கிறேன், கைகால் கழுவி வாங்கோ, உணவு பரிமாறி அழகாக உணவு பரிமாறி சாப்பிடும் வரை காத்திருந்து அவர் சாப்பிட்ட தட்டிலேயே தானும் சாப்பிட்டு எல்லா பணிவிடையும் செய்து அதில் ஒரு சந்தோஷம், சமைத்து வைத்துவிட்டு சாப்பிடாமல் காவல் இருந்து மகளவன் வரும் வரை அதே நினைப்போடு இருக்கிற மனைவி. அந்த காலம் சமைத்து விட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா இரு சாப்பிட்டு அப்படியே டேபிள்ல வச்சு போட்டு அது எந்த நேரம் வருதோ தெரியாது வந்த அப்படித்தான் இப்ப பேசுகிறார்கள். அது இது என்று தான் பேசுகிறார்கள். அவரது நிலையில ஆடு மாடு போல அது எந்த நேரத்தில் வருதோ தெரியாது, வர்றது இருக்கிற சாப்பிட கொட்டி சாப்பிட்டு போட்டோம், சாப்பிடட்டும் அல்லாட்டி என்ன இது வெளியில இருக்கிற நாய்க்கு போடட்டும் வந்துட்டு அவன் நல்லா தூங்கிடுவான். வந்த கணவர் பாவமா அன்போட வந்து அட எனக்கு சமைச்சு வச்சு விட்டு அசதியா தூங்கி விட்டாளா, தூங்கம்மா தூங்கம்மா என்றுட்டு இருக்கிறத ஏதோ சாப்பிட்டு விட்டு இது என்றாலும் செய்து வைத்தாளே பாவம் என்று விட்டு சாப்பிடுற நண்பரும் இருக்கிறார்கள். அடி இதென்ன நாய்க்கு வச்ச வாங்கி வச்சிருக்கிற, இதையா எனக்கு செய்து வச்ச, நல்லா சாப்பிட்டு தூங்குறியான்னு கேட்கிற கணவனும் இருக்கிறார். எல்லாம் மனம்தான், நாங்கள் நினைப்பதைத்தான் இந்த மனசுல இருந்து வெளிக்கிற வெளிப்பாடுதான் வாய்களினால் சொற்களால் உதிர்கிறது. நாங்கள் நினைக்கிறது தான் உன்னை பார்த்து அழகா இருக்குன்னு நினைக்கிறது மனசு இல்ல, இது அசிங்கம் என்று அந்த மனசு நினைச்சிட்டு அசிங்கம் தான். அது எவ்வளவு அழகா இருந்தாலும் எல்லாம் உங்களோட மனம்தான் எல்லாம் காரணம். உங்களோட மனம்தான் உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்களோட நினைப்பு தான், உங்களோட ஆசை, அதுல முக்கியமா ஆசைதான் மனிதனை கெடுக்கிறது. நான் இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், மனைவியின் அழகு இப்படித்தான், அழகான மனைவி வேணும், எந்த திருமணம் இப்ப நடக்க போறது என்றாலும் எனக்கு வெள்ளையாங்க பெண் வேணும், நல்ல நீட்டு முடி வேண்டும், அவளோட விழிகள் நல்லா இருக்க வேண்டும். இது என்னங்க கதை,
எத்தனையோ மனிதரிடம் எத்தனையோ, அதாவது அழகா இருக்கிற பெண்ணுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அறியாமல் தான் ஆண்கள் ஆசைப்படுவது. நல்லா மெதுவா நடந்து வரும், அழகா தலையை குறிஞ்சு கொண்டு வரும், அழகா இருக்கும், பார்க்க இனி இல்லை என்று இருக்கும், வாயத்திறந்தா கிட்டே இருக்கு ஏதாவது என்னென்னா அவ்வளவு பேச்சு, டேய் வேண்டாம் வரைஞ்சு கட்டி கொண்டு நீங்க ஓடிக்கிறீங்க. அதனால அழகு என்பது மனதில் இருக்குது, கணக்கு நிறைய உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பட்டு தேறி இப்ப எல்லாரும் சாம்பார் மாதிரி இருக்கிறீங்க, கலந்து எல்லாம் அம்மா இதெல்லாம் இதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நாங்கள அறிஞ்சு முடிஞ்சம்மான்னு சொல்றீங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன், எல்லாம் அறிஞ்சு முடிஞ்ச அம்மா இப்பதான் சொல்றா என்று சொல்றவர்கள் எத்தனையோ பேர். சரி சரி டீய ஊத்தம்மா குடிப்பா, அம்மா நாங்க பட்டு தேர்றதுதான் சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான்ட்டு. ஆனா திரும்ப திரும்ப எந்த ஒரு விடயத்தையும் நாங்க சொல்லுகிறோம் அறிவுரையாக, அறிவுரை சொல்ல கேட்க கேட்கறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு நல்லா இருக்கும். அந்த அறிவுரையின் படி நடப்பதுதான் கஷ்டம். என்னையும் தான் சொல்றேன், என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த உணவை தின்னாதே, இந்த உணவை உண்டால் உனக்கு கேடு என்று இருந்தாலும் கூட இந்த மனம் கேட்காது. அதுல கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கு சாப்பிட்டா என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த விஷமங்கள் ஏறுகிறது. மனக்கட்டுப்பாடு இல்லை, அது மனிதனிடம் இருக்கிற அந்த குணம். ஆனா இப்ப வந்து இந்த கொடூரமான அந்த பேரை சொல்றேன், இந்த நோய் என்ன செய்து விட்டதுண்டா, எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்கு தான் சொல்லலாம். உணவுல உலாவுவதில், அதாவது எடுத்த உடனே பைக்கு எடுத்தாச்சு அப்படியே சுத்தி கொண்டு வந்தா தான் அப்படி நிம்மதி, கார்ல ஏறியாச்சு அப்படியே எண்ணில திறந்துட்டு ஆயின்னு அப்படி போய் வந்தா தான் நிம்மதி. வெளியில வந்து இருந்து அப்படியே ஹாய் ஹாய் ஹாய் ஆண்டு வேட்டியோ அல்லாட்டி உங்களுடைய லுங்கியோ மடிச்சு கடிக்கணும், மச்சான் எப்படி மாமா எப்படி இருக்கிற என்று சொல்லிட்டு அப்படியே குவார்டர் போட்டிலையும் எடுத்து ஒரு நாலு பேர் கும்மி இருந்து தண்ணி குடிச்சாதான் அது நிம்மதி என்றிருந்த மக்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் திருத்தி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு பயம் இருந்தாலும் இன்னும் திறந்தவில்லை மக்கள். சொல்லுகிறார்கள் மூன்றாவது அலை வருது, மூன்றாவது அலை வருது என்று சொல்லி சொல்லியே வருகிறது. அதையும் லிசன் பண்ணாம, அதையும் எங்களுடைய மனசுல ஏற்றுக்கொள்ளாம, காதுல கேட்காத போல தான் நடந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன, ஏம மாட்டுல மழை பெஞ்சேன்னு சொல்லுவார். இது எங்க எனக்கு வந்த வந்து பின்பு அனுபவிச்சு அழிஞ்ச பின்புதான் புத்தி வரும். ஆனா அவர்கள் போன பிறகு இருக்கிறவர்களுக்கு தான் பாடு. ஐயோ ஒரு குடும்பத்தில் போயிருப்பார்கள், அதை நினைச்சு கூட கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாதவர்கள் இருக்க நான் இப்ப கண்ணோட பார்க்கிறேன். அது ஏன் அந்த மக்களுக்கு அதை உணர்ந்து கொண்டு நடக்க முடியவில்லை என்று தெரியவில்லை. இப்பவும் நான் சொல் நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். பயம், அந்த நோய்க்கு பயம், பல விடயங்களுக்கு பயம் எனக்கு, அந்த நோயால எல்லாத்தையும் சிந்திச்சு பாக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த நேர்களை நினைச்சும் பயம். ஒவ்வொரு யாராவது ஒருவருடைய குரல் காட்டிலையில் கேட்கவில்லை என்னும் ஒரு பயம், அதே நினைச்சு கொண்டு அவர்களோட பேசி அறிஞ்ச பின்புதான் கொஞ்சம் என்றாலும் எனக்கு சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும். அல்லாவிட்டால் அதே போட்டு மனச போட்டு ஏதோ உண்டு பயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நல்லது, என் உறவுகளே ஒரு பாடல் கண்ணன் பாடல கேட்கலாம். நிறைய சொல்ல இருந்தது, எல்லோரும் உங்கள் மனதில் நல்லது நினைச்சு, நல்லது எது எது நல்லது மற்றவர் சொல்லுங்களோ நல்லதை கேட்டு சொல்வழி கேளாதவர்கள் எத்தனையோ பேர். எத்தனை தரம் சொன்னாலும் சொல்வழி கேளாத மனிதர் எத்தனையோ பேர் சொல்லி பாருங்க. சூடு வச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல கொஞ்சம் சூட்டு, நான் உனக்கு சூடு வைக்க போறேன்னு கொஞ்சம் பிள்ளைகளும் யாரோ பெரியவர்களும் பயந்துருவாங்க. இத இப்ப சூட்டுக்கும் பயம் இல்லை, வை இந்த உண்ட சூடு எனக்கு என்ன செய்ய போகுது எடுத்தா நடந்து கொள்கிறார். ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம், கதம்பத்துல ஒரு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா மனசுல இருந்த கொஞ்சத்தை உளறி தள்ளி விட்டேன். கேப்போமா ஒரு கண்ணன் பாடல்?

ஒரு கேள்வி ஒன்று உங்களோட. உங்களை பார்த்து நான் அல்ல, யாராவது உங்களை பார்த்து நீர் யானை குட்டி என்று சொன்னால் உங்கள் மனசு என்னத்தை நினைக்கும்? நீங்க என்னத்தை நினைப்பீங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு யோசிச்சுக்கொண்டு வாங்க. நீர் யானை குட்டி, நீங்க வரும்போது உங்களை கண்ட உடனே நீர் யானை குட்டி என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, உங்களோட மனசுல என்ன நினைப்பீங்க, அவர் என்னத்தை சொல்றார் என்பதை நினைப்பீங்க என்றதை பாக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீர் யானை குட்டி.

கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறான்னு பாப்போம். விஜயராகவன் வணக்கம் சொல்லி இருக்கிறீங்கள். எங்கே பார்க்கலாம், கதம்ப நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில மணி நேர துளிகளில் உலா வருகிறது. என்ன போட்டிருக்கீங்க உங்களுக்கு? சரி, ஆரம்ப வைக்க முதலே போட்டுட்டேன். அடுத்தது செல்வகுமார், சரி, அவரும் வணக்கம் போட்டுட்டார். புதுக்கோட்டை செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் அம்மா வருகை வருக வந்து வடலூர் ஆனந்தன் வணக்கம் ஈராமான்னு போட்டுட்டீங்க. சரி, இவ்வளவு பேர் தான் நான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. பழைய ஆகலாம், எங்க போயிட்டீங்க பார்க்கலாம்.

0: எல்லாருக்கும் அழைக்கிற தொலைபேசி இலக்கம் ஞாபகம் இருக்குதானே? ரெண்டு தொலைபேசி இலக்கமும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா நல்லது. ஏனண்டா அந்த சத்ததைய காணையில யாராவது யார் பூனைக்கு மணி கட்டுறன் இருக்கிறீங்களா? பரவாயில்லை. சரி, ஒரு ஒரு சொல்லை கொடுக்கலாம். ஒரு சொல் உங்களுக்கு ஒரு தரவு கொடுக்கிறேன். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. எங்க பார்க்கலாம்? இது எல்லாருக்கும் தேவை, விருப்பம் கூட, அதிகமா எல்லா மக்களுக்கும் விருப்பம் கூட. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைப்புல பாப்போம் எத்தனை பேர் வரப்போறீங்கன்னு. வராது பரவாயில்ல, நான் நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். அது இது ஒரு நேர் நேரமா இருந்தா அது முந்தி அடிச்சுக்கொண்டு ஓடி வந்து எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு எனக்கு அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டலாமன்னு இருக்கிறேன். நேர் நேரத்தை எல்லாரும் எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு ஓடி வந்து பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை நீங்க கேட்கறீங்களா இல்லையாண்டதுதான் ஒரு நாளைக்கு நான் இதை கண்டுபிடிப்பேன். ஒவ்வொருவரிடமும் இது என்ன செய்வன் என்றால் அப்பாட்டு சொல்லுவன், அப்படியே வரிசை கிரமமா அந்த நம்பரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாட்டு கேட்டுட்டு போன பாட்டு எப்ப வருது என்றத, எத்தனாவது பாட்டா வந்ததுன்றதை நீங்க சொல்லணும். மாறித்தான் போடப்படும். ஒரு நாளைக்கு பாக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் மீரா.
0: எப்படி அம்மா இருக்கிறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம். கேக்குதா உங்களுக்கு? நல்ல சுகமா இருக்கணும். அம்மாக்கு தான் பயம் இல்ல. எனக்கு சில பேருக்கு என்னட்ட வர பயம், என்னட்ட வர பயம் என்னன்னு தெரியாம.
1: நீர் யானை சொன்னா என்ன நினைக்கணும்னு கேட்டீங்க.
0: அதான் உங்களை பார்த்து
1: நீர் யானை தான், நீர் யானையை தான் சொல்றாங்க, நம்மள இல்ல அப்படின்னு நினைப்பேன்.
0: நீர்
1: நீர் யானைன்னு ஒரு
0: விலங்கு
1: இருக்குல்ல,
0: நீர் யானை குட்டி என்று சொல்லுவார்.
1: அப்படின்னு இருக்குல்ல,
0: என்ன
1: நீர் யானை, நீர் யானை குட்டிய சொல்றாங்க, கண்டிப்பா நம்மள சொல்லல அப்படின்னு
0: நினைப்போம்.
1: நிச்சயமா இது நம்மள இல்ல, நீர் யானை தண்ணில இருக்குமே அந்த நீர் யானை குட்டியதான் சொல்றாங்க.
0: நீர் யானை குட்டிய பார்த்து சொல்றாங்க, அதத்தான் சொல்றாங்க. உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து
1: இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்படி
1: நம்மள கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க.

0: எல்லாம் பண்ணுவேன், அது மாதிரி பண்ணா கொஞ்சம் அந்த வலி தெரியாம இருக்கு அந்த கால்ல.
1: ஆமா இந்த
0: வேலை போறது.
1: ஆமா இந்த மாதிரி ஓடுவீங்களாமா?
0: ஓடலாம் மாட்டேன், நடக்கதான் நடப்பேன், ஓடுதான் அவ்வளவுதான். யார் மேல வேணும்
1: ஆனா சின்ன வயதுல எவ்வளவு ஓட்டம் ஓடி இருப்பீங்க?
0: நான் ஓடுவேன் மீராமா. அப்ப என்ன யாரும் கண்டுபிடிக்கலையே, ஒழுங்கா கண்டுபிடிச்சு கோச்சிங் குடுத்திருந்தா ஒரு பிடி உஷா தமிழ்நாட்டுல வந்துருவாங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, பராசக்தியில வர மாதிரி ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினாள்ற மாதிரி
1: ஆயிடுச்சு. அது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு ஓட வண்டி வந்துருச்சு, காலால ஓடினது. இல்ல உண்மையிலேயே சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஓட்டம் இதுகள் எல்லாம் பண்ணுவேன்.
0: நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம்லாம் நான் நல்லா ஓடுவேன் மேடமா. அப்புறம் நான் நடந்தேன்னா என் பின்னாடி யார, எங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏமா இப்படி வேகமா நடக்கிற, நீ நடந்தா நாங்க ஓடி வரோம்.
1: சில பேர் நடக்கும்போது நாங்கள் அவங்களோட நடக்க முடியாது, ஓடியோ நாங்கள் ஓடி ஓடித்தான் நடக்கணும்.
0: அதான் சொல்லுவாங்க எங்க பசங்க, அம்மா அப்படி நடந்தா அம்மாவா நீ, நாங்க நினைப்போம் ஏன் இப்படி அம்மா ஓடுறான்னு. நீ சொல்ல நான் நடக்கதானடா நடக்கிறேன், நாங்கெல்லாம் உங்க கூட ஓடி வருவோம். இப்ப என்னமா நீ ஸ்லோவா பின்னாடி வர,
1: அதுதான் பாருங்க காலத்தின் ஓட்டம்,
0: கோலம்
1: கோலம் வயசின். அந்த நாள் நாங்க ஓடின ஓட்டம் இப்ப ஓட முடியாம மெதுவா அமைதியா கால் வைக்க வேண்டி இருக்குல்ல.
0: ஆமா ஆமா ஆமா, அந்த பாத்ரூம்ல எல்லாம் நிதானமா கொஞ்சம் பயம் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்.
1: நிச்சயம் நிச்சயம், வாஷ்ரூம் மிக கவனமா நீங்க வைக்கணும்.
0: மீராமா புதிய சொல்லுங்க, மீராமா
1: மூன்றெழுத்து இது ஒரு உணவு, மனிதர்கள் எல்லோருக்கும்
0: பறவை,
1: மனிதர்கள் எல்லோருக்கும் விருப்பமான உண்டு
0: உண்டு.
1: இது ஒரு உணவு,
0: உணவு எல்லாருக்கும் விருப்பம்,
1: எல்லாருக்கும் விருப்பம், அநேகமா எல்லாருக்கும் விருப்பம்.
0: ஓ சரி, இது தெய்வமா அசைவமா?
1: இது ரெண்டு பேருக்கும் சாப்பிடறார்கள். அசைவக்காரரும் சாப்பிடுகிறார்கள், சைவக்காரரும்
0: சாப்பிடுகிறார்கள்.
1: தவறு தவறு, செல்லாது அப்பா சொல்றாங்க, செல்லாது
0: சொல்லாங்க கதையா தக்குன்னு அனைவரும் சாப்பிடறதுமே இட்லி சட்னி சாம்பார்.
1: அது இல்ல, அது
0: ஞாபகப்படுத்திக்குமார்
1: என்ன சொல்றான் பாப்போம். வணக்கம்
0: ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம்மா, நலமா நலமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா கேட்க
2: ரேவதி அம்மாக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சகோதரே, வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா? பிடி உஷா ரேஞ்சுக்கு வந்துக்க வேண்டிய ஆளு இப்ப நின்றுக்கிறீங்க.
0: ராஜ்குமார் இப்ப பீட்டா உஷா பின்தங்கிய உஷா வைட்ட
2: ஓட வேண்டியது திரு நின்ற ஊர்ல நின்றுட்டுக்கிறீங்க.
1: திரு நின்ற ஊரில் நின்று
0: வந்திருக்கேன்.
1: மொண்டியல் வாங்கினீங்க, இந்த எம்டிஆர் வந்து எல்லாரும் நல்லா பேச பழகிட்டீங்க.
2: ஆசானே குருவ நீங்க தான்.
1: என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க, அப்பாவை சொல்லுங்க, அப்பாவை சொல்லுங்க.
2: அப்பா கிட்ட பேச பயமா இருக்கு, ஒரு வாரத்தை சொன்னா ரெண்டு
0: வாரம்.
1: அப்பா இப்ப நல்லா தமாஷு நல்லா.
0: இப்ப ராஜ்குமாரே அப்பா கிட்ட நல்லா அழகா எல்லாத்துக்கும் விடை சொல்றாரு, பதில் சொல்றாரு. அப்புறம் என்ன, ரொம்ப நல்லா
2: இல்ல இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கா, அவர்கிட்ட பேசும்போது ஒரு பதட்டம் ஆயிடுது. அவரே சொல்லுவாரு, பதட்டப்படாத ராஜ்குமார், பதட்டப்படாத மகனே.
1: இவ்வளவு உணவு இடத்துல எல்லாம் யாருக்கும் பயம் இல்லாம பேசிக்கணும்னு வாரம் என்ன, அன்னைக்கு வானொலியில என்ன ஒரு தயக்கம் தயங்க வச்சுட்ட, ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போய் நீங்கிட்டேன்னா அப்பாட்ட இன்னும்

0: நான் ஒரு பாட்டு கேட்டேன், சங்கர் சலீம் சைமன் அந்த படத்துல. உடனே அப்ப ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மூன்று பேர்ல யாரு வேணும்? டக்குன்னு எனக்கு உடனே அது
1: சிந்து நதி பூவே,
0: சிந்து நதி பூவே அந்த பாட்டுக்கு தான் கேட்டேன். கேட்ட உடனே இவர் அப்படி கேட்டோடனே என்ன அறியாம என்ன அப்படி டக்கு டக்குன்னு இல்ல விடாம கதை எல்லாருக்கும் பேசுற எனக்கு டக்குண்டு அட அப்பா இப்படி கேட்டுட்டாரு என்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோமான்னு சொல்லி அதெல்லாம் பிள்ளையா போயிருந்துட்டு வச்சாப்புறம் ஜோதிச்சு அப்பாட சொல்லி இருக்கேன், மூன்றும் வேணும் அப்பா மும்மதமும் சண்டை பிடிக்காம வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி இருக்கலாம்
2: விட்டுட்டு போடுறாரு. விட்டு பேசும்போது டக்குன்னு போட்டுறாரு.
0: உடனே உடனே உடனே உடனே உடனே கேள்வி கேக்குறாரு அப்பா டக்குண்டு. என்னையே அக்க என்னையே பயப்படுத்திட்டு பாருங்க.
1: உதாரணத்துக்கு என்ன யானைக்கும் அடிசருக்கும் சொல்லாம,
0: அதே சொல்ல என்ன பார்த்து யானை
1: நீர் யானைக்கும் அடிசருக்கும்
2: அடிசருக்கும்
0: அது என்ன என்னண்டா அம்மா வெளியில ஓடி ஆடி தெரியும் போது நல்லா எல்லா இடம் இருக்கிறது கார் எடுத்துக்கொண்டு நடந்து ஓடி எல்லாம் தெரியும் போது கூட கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. கொஞ்சம் இது வீட்டுல சொல்லுவார்களே, வீட்டுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்தா உடம்பு வருது, அது பொய். அது பொய் அம்மா, என்ன பொறுத்த மட்டும் பொய். நானும் சாப்பிடணும் தான் வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உற்சாகமும் அந்த உடம்பு இதுவாகவும் வருது இல்ல எங்களுக்கு. நாங்களே எல்லாத்தையும் தான் என்னென்ன என்ன விஷயம் சாப்பிட முடியாமல் இருக்கிறப்ப எல்லாரோடையும் கூடி ஆடி அப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம்ன்றது மனதில இல்ல, அதனாலதான் எங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உருக்கு
2: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. பொம்பளைங்களுக்கு பொதுவா வந்து அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க செஞ்சு பொறுத்த நல்லா சாப்பிடுவாங்க. உண்மைதானுங்கள, அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல.
0: அப்ப அத நீங்க சொல்ற ஆண்கள் செய்து கொடுக்கலாம் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லலாம், பாவம் தானே. அப்ப நீங்க ஒரு நாள்
2: வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி மெஸ்ல வாங்கி கொடுத்துருவேன். எப்பயாச்சும் வாங்கி கொடுத்தாதான் அமைதியாக குடும்பம் கேட்டா கை தவறி
0: போட்டேன். பாருங்க எப்படி எல்லாம் கழிச்சு வச்சிருக்கோம்,
1: எப்படியோ ஒரு விதத்துல பூர்த்தி செஞ்சிடறாரு இல்லீங்களா,
0: பூர்த்தி
2: செய்யறாங்க.
0: வாங்கி என்னாலும் கொடுத்துடுறேன் பாருங்க, பூர்த்தி உடனே
1: செஞ்சாக சாப்பிட முடியாதுங்க.
0: செய்யறவங்களுக்கு தெரியும் இல்ல, என்ன என்னெல்லாம் நாங்க போட்டு செய்யற மட்டும் தெரியும் இல்ல, கணவனுக்கு தெரியா இல்ல.
2: தேர்மானம்
0: அதுல என்ன போட்டிருக்காங்க குடுத்துட்டு பாக்குறோம்.
2: அதுல ஒண்ணு இருக்காது, ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் என்னன்னாக்கிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ரசம், செவ்வாய்க்கிழமை குழம்பு, நீர்மட்டம் குறைஞ்சாலும் இங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசத்தோட நீர்மட்டம்
0: குறையிடும்.
1: பாத்துட்டு வச்சுக்கீங்களா?
0: இல்ல இல்ல உண்மையா குறையாது, ரசத்துல ரசம் வந்து பணதாங்க, அது ரசம் நல்லா இருக்கும். அது
2: வெளிநாட்டோட கல்ச்சர் இங்க வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய
0: எவ்வளவு நீங்க சாப்பிடலாம் ரசம் பாருங்க. இப்பவும் பயத்துல வெளியில நின்றுதான் பேசுற, உங்களுக்கு இருந்தா தெரியும் ரசம் சட்டி
2: கண்டுபிடிச்சிட்டீங்க. மழை அதனால ஒரு ஓரமா வீட்டு ஓரமா வெளியில உட்காந்து பேசிக்கிற மழை பெஞ்சு.
0: இங்கேயும் மழைதான், அதே அதே மழை, இரவு முழுக்க மின்னல் இடி முழக்கம். நேற்று தான் நான் வீட்டுல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி எங்கட ஆக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்த இந்த கணனி மட்டும் அந்த ரூமுக்குள்ள போகவே இல்லை. இந்த ரூமுக்குள்ள நாங்க வர இல்ல, எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ள, அந்த இருட்டு பயம் இல்லாம நேற்று தான் இருந்தது. மின்னல் கண்ணை அப்படியே பறிக்குது, இடி முழக்கம் மின்னல்.
1: மீராமா ஏதோ 170,000 மின்னல் கனடால எங்கோ பதிவு பண்ணு சொன்னாங்க மீராமா.
0: இன்னைக்கா பாத்தீங்க அந்த நியூஸ்?
1: இன்னைக்கு இல்ல, இதுனா ஒரு வாரம் முன்னாடியே கேட்டேன். 170,000 மின்னல் பதிவு பண்ணாங்க.
0: இருக்கலாம்
1: மின்னலா கண்ணு போற மாதிரி.
0: நேற்றுமா உண்டு, அப்படித்தான் நடந்திருக்கும். அப்படவும் மின்னல் நான் ஸ்டாப், இட்டி முழக்கவும் மின்னலும் கண்ண பறைக்குது. நீங்க கண்ணை மூடிக்கொண்டு வந்தாலும் அந்த மின்னல் எங்களுக்கு தெரியறது போல
1: அவ்வளவு.
0: அது கொஞ்சம் பயமா இருந்தது, போனை தொடவே இல்ல. ஆசையா இருந்தது எல்லாருடைய. நான் அதிகம் இரவுல பேசுறது வழக்கம் தானே, அப்பாவுக்கு ஒரு சிரிப்பு. அட போனை இவ்வளவு தூரம் தள்ளி இன்றைக்கு தான் இவள் வச்சிருக்கிறாள் சிரிப்பு. அப்பாக்கு தள்ளியே வச்சுட்டா எல்லாம் அந்த ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு இருந்துட்டான். நல்ல அட மழையொண்டு பேந்து வந்தது, பேந்து கொஞ்சம் குறைஞ்சது, பேந்து தொடங்கிடுச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்தது அந்த மின்னல் வாடிக்கும் போது.
1: கொஞ்சம் வெப்ப அளவு குறைஞ்சதா மீராமா? வெப்ப அளவு
0: குறையல. இந்த இப்ப நல்ல அட மழையொண்டு பெய்ந்து முடிந்தது. இப்ப எங்களோட அப்பா நிகழ்ச்சி செய்து இது கொண்டு முடியும் போது இப்ப திரும்பி வெயில், நல்ல வெயில் அடிக்கிறது. இப்ப வெப்பமா இருக்கிறது இந்த ரூமுக்குள்ள. இப்ப வெப்பம் அது என்ன மாறி மாறி வருது. இது வந்து எங்களுக்கு சில நேரம் ஒவ்வாத உண்டா வரும் இல்லையா ஒரு உடம்புக்கு. இப்ப ராஜ்குமார் இப்ப இன்னொன்று நான் சொல்ல வந்தேன்னா சொல்லிடுறேன். ராஜ்குமார் ரசத்தை பற்றி சொன்னார்ல, அது வந்து இப்ப இவர் காதல கேட்காம சொன்னதால பல பழையபடி அப்படி ஒரு அளவோட தான் இருக்கு. சோத்துலதான் ரசம் விடுவார் சரியா? இவர் சொன்னது கேட்டிருந்தா ரசத்துலதான் சோறு இவருக்கு. அளவு குறையாது, அதே ரசத்துல சோறு மட்டும்தான் ஒரு நாள் இவருக்கு. கொஞ்சம் போறோம் அள்ளி அப்படியே தேடி பிடிச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான். இந்த ரசத்தியா குறை சொன்னீங்க எங்க ராஜ்குமார் நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த மூன்று எழுத்து சொல்லு? இது ஒரு உணவு.
2: அதாவது உணவுங்களா? அது வந்து உணவா எடுத்துக்கிறதா இல்ல குறைவா பயன்படுத்துறதா?
0: உணவா எடுத்துக்கொள்றது.
2: மூன்று எழுத்துங்களா?
0: உணவா எடுத்துக்கொள்றது. குறைவா பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது, கூடினாலும் பரவாயில்ல. அது அதுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு நன்றா இருக்கு, சில பேருக்கு நன்றா. ஆனா எல்லாருக்கும் விருப்பமான உணவு மூன்று எழுத்து.
2: மூன்று எழுத்து ரசமும் வராது.
0: ரசம் வந்து இப்ப சில பேருக்கு பிடிக்காது இல்ல ரசம்.
2: அது ஒண்ணு இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இட்லி இல்ல.
0: இட்லி இல்ல. இட்லி இல்ல.
2: இல்ல
0: சரி, யோசிச்சு கொண்டு வாங்க.
2: வர வர வரங்கம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி அம்மா. நன்றி ராஜ்குமார். சரி, அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைப்புக்கு வாருங்கள். எங்கே பாப்போம்? எங்கே ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். உடனே நீங்கள் ஓடி வந்து சொல்லுவீர்கள் என்று நினைக்கிறோம். அங்க பாக்கலாம் நேரம் சரியாக 10:25. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக இப்பொழுது 12:54. இது பகல் நேரம், உங்களுக்கு இரவு நேரம் 10:25. எங்க பார்க்கலாம், நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம். ஓடி வந்து நீங்கள் இணைப்புக்கு வந்து சொல்ல வேண்டும். வடலூர் ஆனந்தன் நினைக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் ஆனந்தன் பேசுறேன்மா.
0: வணக்கம் வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கேம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் இப்ப நலம் இல்லாம இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க முதல்ல? நான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல
3: ஒரு வார்த்தையும் சொல்லிருக்கேன்.
0: இப்ப நான் நீங்க கேக்குறீங்க சரியா? ஒவ்வொரு மனிதரும் என்ன சொல்லுவார்கள் பாப்போம். நான் இப்ப நான் இவ்வளவுதான் நோயோடு இருந்தாலும் நலமா இருக்கிறேன் ஐயா, நல்லா இருக்கிறேன் ஐயா என்று சொன்ன நலமா நலமா இருப்பான் சொல்லுங்க. சரி, ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் உண்மையே சொல்றோம் நாங்க. இல்ல உண்மையா நலக்குறேன். ஏல இல்ல வடலூர் ஆனந்தன், உண்மையா நான் நலக்குறைவா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: அது முதல்ல வார்த்தையில வந்து நலம் வந்து சொல்லிடணும்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையில முதல்ல நலத்தை சொல்றது நல்ல விஷயம். உடல்ல எப்படி இருந்தாலும் அந்த சொல்லு தானே நம்ம மனசுக்கு.
0: இப்ப நான் சொல்றது சொல்லல, அது வந்து பண்பாடு. நாங்க உணவுதான். இப்ப பாருங்க படுக்கல சாங்க இது பாருங்க, அந்த கைய பிடிச்சு என்னங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த நிமிஷம் தாங்க போறார். அது வந்து தமிழர் பண்பாடு, மனிதனுடைய குணாதிசயம். இப்ப நான் உண்மையிலேயே நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து என்னட்ட கேக்குறீங்க, எனக்கு நல்ல குறைவு, உண்மையா நல்ல குறைவு, ஐயோ என்ன செய்யறது, உங்களுக்கு அதான் வந்து இதுல இருந்து பேசுறேன், சொல்லுங்க வடலூர் ஆனந்தன் ஆனந்த் சொல்லுங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் நோயுட்டி இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க.
3: உடம்பு பாத்துங்க அப்படின்னு தான் சொல்லணும், கொஞ்சம் குறைவா சொன்னாங்கன்னா உடம்ப பாத்துங்கன்னு சொல்ல வேண்டியது. நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு அவங்க உடம்ப அவங்கதான் பாத்துக்கணும், யாருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க.
0: நான் அப்படி உண்மையா நல்லா கேட்டா இருந்து நீங்க அழுதுறனால திருப்பி சொன்னான், எப்படி ஐயா பாக்குறது, எலும்பு இல்லாம இருக்கேன், கண்ணாடியும் இல்ல, எப்படி ஐயா உடம்ப பாக்க, ஏண்டா என்ன செய்ய போறீங்க, ஐயோ தெரியாம வந்துட்டேன்னு பாத்து, தெரியாம இந்த கேள்வி எந்த அம்மாட்ட கேட்டேன்னு பேசுவீங்களா.
3: இல்ல இல்ல இப்படிதான் இருக்கிறோம், நல்லா இருக்கு சார், நகைச்சு நல்லா இருக்கு.
0: சரி நீங்க சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
3: ஒன்பது மணிக்கு மேல அப்படியே சாப்பிட்டுருவேன் நானு, சரியா இருக்கும், ஒன்பது மணிக்கா சாப்பிட்டுருவேன்.
0: சரி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது மூன்று எழுத்து, இது ஒரு உணவு
3: இட்லியா
0: இந்த வட்டமா இருக்கும், பூ போல இருக்கு, மல்லிகை அதுதான் சொல்றீங்க, வட்டமா வெள்ளையா இருக்கு, சில நேரம் சில சில பேர்ட்டு சில பேர்ட்டு எரிஞ்சா தலை உடையும் இல்ல. சில பேர் சில பேர் செய்யற இட்லி தெரிஞ்சா மற்றவர்கள் தலை வந்து டேமேஜ் ஆகும், உடையும், இட்லியால எரிஞ்சா. நானும் அப்படித்தான் இட்லி
3: சொல்லுவேன்.
0: இப்ப நான் இங்க இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு எரிஞ்சா உங்களோட தலை உடைஞ்சிரும், ரத்தம் வரும்
3: இட்லியா. விசேஷத்துக்கு போகும்போது சாப்பிட்டதான்,
0: சாப்பிட்டுருக்கீங்களா குஷ்பு இட்லியா?
3: தூய்மையான வெள்ளையில இருக்கும், நல்லா சுத்த வெள்ளையாவே இருக்கும், ஒரு அது எதுவும் சுவை இருக்காது. அதான் அது சிறப்பு, அதுதான் எந்த சுவைமே இருக்காது, அதான் அது சிறப்பு.
0: குஷ்பு இட்லி என்ன எனக்கு வழங்க இல்ல, குஷ்பு இட்லி என்ன தூய்மையான வெள்ளையா இருக்கும் ஆனா சுவை இருக்காது, அதான் குஷ்பு இட்லி. எத்தனை விஷயம் மனசுல இருக்கு பாருங்க, மனசு மனிதர்களுக்கு உங்களோட என்ன அப்படிதான், குஷ்பு இட்லி என்ன தூய்மையா இருக்கு, அது ஆனா சுவை இருக்காது, வேற என்னமா இருக்கு, அவ்வளவுதான் என்ன குஷ்பு இட்லி என்ற
3: அவ்வளவுதான், சிம்பிளா நீங்க கேட்டதுல அவ்வளவுதான் இருக்கிறதா எல்லாம் சொல்ல முடியும்.
0: ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருங்க, தூய்மையா சுவை இல்லாம இருந்தாது குஷ்பு இட்லி. அப்ப மற்ற இட்லி எல்லாம் எப்படி இருக்கு, தூய்மை இல்லாம சுவையாக இருக்கு,
3: கொஞ்சம் நிறம் குறைவாக தான் இருக்கும், மற்ற நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய நிறம் குறைவாக தான் இருக்கும்,
0: இருக்கான சுவையாக
3: சேர்க்கிறோம்,
0: சுவையாக இருக்கும்,
3: சுவையாக இருக்கும், அந்த உப்பு அது சரியான விதத்துல நம்ம உப்பு சேர்க்கிறோம் இல்லீங்களா,
0: உப்பு
3: சேர்க்கணும், அப்புறம்
0: குஷ்பு
3: மாவு அது உடனே தயார் பண்ணி கொடுக்கறதா நானு
0: கேள்விப்பட்டேன். கேக்குறேன் இப்ப இட்லி என்ன, இட்லி இல்ல அது குஷ்பு இட்லி இல்ல சுவை இல்ல, அப்ப எதுக்கு என்ன குஷ்பு இட்லி குஷ்பு இட்லி என்று கேக்குறாங்க,
3: அது புதுமை, அது புதுமை,
0: சுவை இல்லாம
3: செஞ்சிருக்கிறாங்க,
0: வெள்ளையா இருந்தா புதுமை, அந்த பேருக்குதான் ஆசை. குஸ்போட்லயே போடுங்க ஐயா, குஸ்போட்லயே போடுங்க. நான் இது ராஜ்குமார்ட்ட கேட்க வந்துட்டேன், இப்படி ஒரு எண்ணம் உங்கள்ட்ட இருந்திருக்கு பாருங்க. வெள்ளையா இருக்கு, சுவை இருக்காது, அது குஸ்பு இட்லி. உணவு பொருளை நீங்க கண்டுபிடிக்கல மூன்றெழுத்து இல்ல?
3: ஆமா, இட்லி நினைச்சு நான் வந்து மறுபடியும் யோசிச்சு சொல்றேன்.
0: சரி, இன்னும் ஒன்று, மனிதர்கள் ரெண்டு எழுத்து சொல், மனிதர்கள் எது? அது மனிதர்கள் அதான் உயிருள்ள ஒன்றில் தான் இது இருந்தால் இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து சொல், எல்லாரிடமும் எல்லாரிடமும் மனிதர்களுடைய உடல்ல இருக்கும் இது, இப்படி சொல்லுவார். மனிதர்களிடம் இருக்கும் உயிருள்ள, இப்ப நீ மிருகங்களுக்கும் இருக்கும், மிருகங்கள்ல இருந்தாலும் அப்படி சொல்லுவார், மனிதர்களிடையும் இருக்கும். ரெண்டு எழுத்து சொல், உடல்ல இருக்கும், உடல்ல எந்த பாகத்திலையும் இருக்கும்.
3: உடல்ல
0: தெண்டெழுத்து சொல்.
3: உங்களோட
0: யோசனையில
3: குஷ்பூர் கேள்விக்கு பதில் கேட்டிருக்கீங்க.
0: எல்லாம் குஷ்பூனையே சுத்தி கொண்டு வருதா? கண்ணிலையும் இருக்கும், கண்ணிலையும் இது இருக்கும், இது இருந்தால் அப்படி சொல்லுவார்கள். உடல்ல எப்பாக திரும்ப இமை வந்து காலில் இருக்கா உங்களுக்கு? உடல்ல எப்பாக திரும்ப, அது மிருகங்களுக்கும் இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும், இருந்தால் நாங்க அப்படி சொல்லுவோம். இது இதை கண்டா சொல்லுவோம் இப்படி இருக்கு என்று சொல்லுவோம். மற்றது ஒண்ணும் உணவு யோசிச்சு கொண்டு ஓடியாங்க, சரியா? எல்லாம் வந்து பேசுங்க, மற்ற எல்லாரும் வந்து பேசுங்க. நான் இதை கேப்பனியோடய உங்களுக்கு தெரியாட்டி ஒன்னும் செய்ய முடியாது, அதுக்கான இதுக்கா இது தெரிஞ்சாதான் போகணும் இல்ல, வந்து பேசுங்க. இப்ப இந்த குஷ்பு இட்லியை பற்றி சொல்ல வாங்க பாக்குறேன், யாரும் கட்டிக்கார. இப்ப அன்றைக்கெல்லாம் முந்தி நாங்க பேசி இருந்தோம் ஆனந்தன், ஆனா வேற வேற இதுகளை தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இதை நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, அதாவது வெள்ளையா இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். இது ரெண்டைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் குஸ்போட்லி. அப்ப சுவை இல்லாத உண்டை வெள்ளைக்காக நீங்க விரும்புறீங்களா என்றதுதான் இப்ப எந்த கேள்வி. அந்த இட்டலிய எல்லாரும் குஸ்போட்லியா நல்ல நல்லன்றீங்களே, அதுக்காகத்தான் விரும்புறீங்களா? சரி, பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்ட வண்ணம் காட்டலைக்கு வாங்குவோம்.

0: அம்மா சாப்பாடு.
1: அம்மா சரிதா
0: இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: எப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மாலேயே எனக்கு விளங்கிருச்சு. சரிதா எப்படி இருக்கீங்க? உடல் நலம் நல்லா இருக்கா சரிதா உங்களுக்கு?
0: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
1: கவனமா
0: அதிகமா?
1: அது பரவாயில்ல, கவனமா இருக்க வேணும். உடல் நலமா இருக்கீங்களா?
0: உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காமா?
1: அது எப்படி சொல்லுவது? அதாவது கடவுளால படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய யாரும் நாங்கள் நலமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல. உண்மையிலேயே உண்மையிலேயே என்னடா, இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ராஜ்குமார் நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும், அடுத்த இணைப்புக்கு, அடுத்த இணைப்புக்கு நீங்க பதில் சொல்ல வர்றீங்க. 5145119739 என்ற என்னுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும் ராஜ்குமார். சரிதா அம்மா, இப்ப என்ன பாருங்க, மனித அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட மனித உடம்பு, இந்த உடல் அவராலே உயிர் ஊட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறப்ப நாங்களா செய்ததில்லை. ஆனா அது எப்ப எது என்ன செய்யணும் தெரியும்? அப்ப நேற்றுலாம் கலவா தேனை தொட்டு இப்படி நக்குனா, அப்படி நாக்குல வச்சு நக்கிட்டு செய்தனா என்னுடைய பல்லே கிழிந்து எனக்கு அந்த கைய
0: அவ்வளவு கூர்மையானு கேக்காங்க. ஏதோ ஒரு
2: வயல்
0: சின்ன ஒரு வெட்டு மாதிரி அப்படியே வெட்டிடுது.
2: உடனே
0: இல்ல பல்லு இப்படி கையால அப்படியே தேனை தொட்டு அப்படியே
2: வைக்கிற நேரத்துல எதுல இடிச்சு அப்ப கை இடிச்சுச்சோ?
0: இல்ல இல்ல, விரல் விரல் ஆட்காட்டி விரல், அது அப்படியே தேன்ல தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே வாயில வச்சு அப்படியே எடுத்தேன். அப்படியே அப்படி பல்லும் கொஞ்சம் படக்கூடியதா அப்படியே சூப்பி எடுத்தேன்.
2: வச்சிட்டீங்க வச்சிட்டீங்க.
0: ஆனா பல்லுல ஏதோ ஒரு கீரல் இருந்து கீறிச்சு
2: ஏதோ ஞாபகத்துல நீங்க கடிச்சிட்டீங்கன்னு
0: நினைக்கிறமா? இது உண்மையா சொல்றேன். அடுத்த நிமிஷம் எங்கனாலேயே எங்களுடைய உடலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா?
2: கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு என்ன பண்ணுதுனே தெரியலமோ எனக்கெல்லாம்.
1: உண்மை உண்மையா
2: இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு உள்ள எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு,
1: நடக்கிற மாதிரி இருக்கிறது.
2: உடல்நிலை அப்படி இருக்குது. என்னன்னு ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு அதுல இருந்து எனக்கு இந்த கால் வலிதான் இடுப்புல இருந்து கால் வலி சரியான வழியா இருக்குது. பெயின் அதிகமா இருந்துகிட்டேதான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. வேற எதுவும் இல்ல.
1: நீங்க விட்டமின் டி எடுக்கிறீங்களா? நீங்க
2: இன்னமா அதெல்லாம் எதுவும் எடுக்கிறதுல பால் தோதான் சரியா
1: கேட்டு பாருங்க. அது விட்டமின் டி எடுக்கிறதுல எலும்போடு சம்பந்தப்பட்ட முடியும். மற்றது அந்த இஞ்சி அப்பா சொன்னது போல அந்த தேங்காணியில போட்டு காய்ச்சி அதை கொஞ்சம் அந்த நோ வர்ற இடத்துல இருந்து அப்படியே யாராவது ஒரு ஆள் உருவி அப்படியே அதை மசாஜ் பண்ணி கொஞ்சம் விட்டு அப்படி செய்து பாக்கணும். அதாவது உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற நோவோ வியாதியோ ஒரு உண்மையில வீக்கம் வருது அல்லது நோ வருது இல்லாம இருக்குன்றக்கு அது உங்களால முடியாட்டி இன்னொரு பேரை கொண்டுச்சு நீங்க அதுக்கு மசாஜ் அதுக்குதான் இந்த தெரப்பி கொடுக்கறாங்க இல்லையா? ஒவ்வொரு அப்படி யாராவது பிசியோதெரப்பி, அதாவது அது எப்படியோ ஒரு இன்னொருவருடைய அந்த பாங்கிலே அதை மசாஜ் கொடுத்து அதனுடைய ரத்த ஓட்டத்தை ஓட பண்ணி அப்படி செய்தால் சில வேளைகளில் சில நோய் மாறும்.
2: சரிமா, இப்ப அதுதான் மேற்கொள்ளலாம் இருந்தோம், பிசியோதெரப்பிதான் போகலாம் இருந்தோம்.
1: நிச்சயமா மாறும். அதனால அத நீங்க செய்து பாருங்க, அது தேவைப்படும்.
2: இரண்டா
1: அந்த வெத்த ஓட்டங்கள் குறைஞ்சு சில நேரம் சரியான பாங்குல நீங்க இப்ப சில நேரம் ஒரே அடியா இருந்தாலே எங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே வலிக்கிறது போல இருக்கு நிறைய நேரம். அப்ப விபத்து நடந்து
2: சொல்றீங்க,
1: அப்ப அதை நீங்க உங்களோட உடம்ப நீங்களே தான் பாக்கணும். உங்களால முடியாவிட்டா மற்ற உங்களுடைய பிள்ளைகள் அல்லாட்டி கணவனை சொல்லுங்க, அப்படி ஏதாவது செய்து பாருங்க. அல்லாட்டி பிசியோதெரப்பி இதுக்கு போங்க நீங்க அங்க.
2: சரிங்க,
1: காசு குறைவாக அது பணம் கணக்கு பிடிக்கும். வீட்டிலேயே இவர்கள் அக்கறையோடு பிள்ளைங்களும் யாரோ செய்தா சரிதான், அது சரியா வரும். அது நான் பார்த்ததுல உண்டு. ஒரு ஒரு நோயாளியுடைய நோயை குணப்படுத்துவது இன்னொருடைய பேச்சு, இன்னொருடைய பேச்சு, இன்னொருடைய அரவணைப்பு, இன்னொருடைய அந்த வருடல், இன்னொருடைய கவனிப்பு தானம்மா டக்குன்னு எழுப்புறது ஒரு தடவை.
2: கண்டிப்பா
1: அதனால அது தேவை. தனிமையா இருந்து கொண்டு இப்ப எனக்கு நோய் வந்துட்டா, தனிமையா இருந்து ஐயோ ஐயோ நோய் கூடிக்கொண்டுதான் இருக்கு.
2: ஆமாமா ஆமாமா.
1: அப்ப அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு நோய் வந்த உடனே என்னுடைய அன்பு உறவுகளுக்கு 8-9 பேருக்கு ஒரு குரூப்ப
2: போட்டுறேன்.
1: போட்டுட்டு பேசணும்னு அவங்க எல்லாம் பேசுறது நோய் பறந்து. ஒரு ஒரு அரை மணி நேரம் காணும், ஒரு 15 நிமிஷம் காணும் அவருடைய பேச்சிலேயே போய். அப்ப அதுக்கு அப்படி அதான் தனிமை, மனசின் தாக்கம், அமைதி,
2: அது ரொம்ப பாரமா. தனிமை ரொம்ப கஷ்டம்,
1: அழுத்தம், அழுத்தம் உங்களையும் எங்க குரூப்ல சேர்த்துறோம் நாங்க இனி அடிக்கடி.
2: சரி,
1: ஆனா என்ன கொஞ்ச நாள் நீங்க முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு
2: அப்படி எல்லாம் செய்ய மாட்டோமா?
1: இல்ல இப்ப குரூப்ல சேர்ந்தவங்கன்னா அதான் இங்க செய்யறாங்க, சேராமலும் இருக்க முடியுது இல்ல. ஏன்னா நாளைக்கு என்ன என்னமா பேசணும்னு கேக்குறாங்க. பேசி முடிஞ்சா அப்புறம் சொல்றாங்க, அம்மா ஒரு கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல நின்று இப்படி தலையில சொல்லி கொண்டிருக்கோம்னா தெரியும். அதனால பேசணும் அம்மா, கல கலண்டு பேசணும், சந்தோஷமா எல்லாரோடையும் ஒரு ஒரு ஜோக், ஒரு மனசு மனசுல இருக்கிற அழுத்தத்தை அதுல இருந்து மீண்டு ஒரு கொஞ்ச நேரம், அப்பதான் உடம்புக்கு ஒரு உற்சாகமும் உணர்ச்சியும் வரும். அதுலயே இருந்து யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. சரியா?
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
1: இப்ப நீங்க நீங்க சொல்லுங்க, அந்த குஷ்பு இட்லி என்று ஏன் வந்தது? அந்த அவர் சொல்லிட்டு போன, அவர் சொல்லிட்டு போனாரு. இப்ப உங்கள்ட்ட கேக்கணும், அதுல சுவை இருக்காது
2: பண்ணியா?
1: அதுவா உங்களோட கருத்து?
2: நம்ம சுவைக்கு நல்லாதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லமா.
1: இல்ல குஷ்பு இட்லி என்றது, குஷ்பு இட்லி அவர் சொல்ற சுவை இருக்காது வெள்ளையா இருக்குமா, அதனால எல்லாரும் விரும்பிடுமா. அது என்னது?
2: அது என்னன்னு தெரியல. நம்மளா வச்சிருக்கிற தரமா குஷ்பு இட்லி, இந்த குஷ்புவும் தனியா இட்லி சுருத்தி காமிச்சாங்களா?
1: குஷ்பு இட்லி அது எப்படி சொன்னா,
2: குஷ்பு குண்டா இருக்கிறாங்களா, அதனால குண்டா நல்லா சாப்பிட்டா பெருசா உப்புற மாதிரி இருந்துச்சு குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க போல.
1: ஆனா ஆனந்தன் வித்தியாசமா சொல்றாரு, ஆனந்தன் சொல்ற சுவை இருக்காது வெள்ளையா இருந்தாலும்
2: இருக்கலாமா, வெள்ளையா இருக்கும் சிலது நல்ல சப்பு நிலமா இருக்கும், அத வீட்டுல செய்ய. அவங்க சொன்னது உண்மைதான்மா.
1: அப்படிங்க, அந்த களவா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அது என்ன அந்த போடுற அரிசியில வித்தியாசம் இல்ல?
2: அரிசி கலர்
1: தானம்மா, வெள்ளையா இருக்கும். ஆனா இட்லிக்கு தஞ்சாவூர்
2: அரிசி நல்லா இருக்கும். ஆமா, அந்த பொன்னி இதெல்லாம் போட்டோம்னா நல்ல வெள்ளையா தெரியும்.
1: தெரியும்.
2: ரேஷன் அரிசி இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கலர் மங்களா தான் தெரியும்,
1: சாஃப்டா இருக்கும். ஆனா இல்ல ரேஷன் அரிசி
2: சாஃப்டா இருக்கும், உளுந்து நிறைய சேர்த்து நல்லா சாஃப்டா. இப்போது அந்த குஷ்பு இட்லின்னு சொல்றீங்களா,
1: அப்படி மாதிரி வரும். உளுந்து உளுந்து கூட
2: நல்லா இருக்கும், உளுந்து கூட போடணுமா?
1: உளுந்து கூட போட்டா களி மாதிரி வராதா? கொஞ்சம் அந்த
2: ஐயோ அது வராதுமா, வராதுமா, வராதுமா, நல்லா சாஃப்டா இருக்கும். அது அந்த நீட்டு அரிசி தான் நல்லா இருக்காது, இந்த குண்டு அரிசி
1: குண்டு குண்டு அரிசி எல்லாம் நல்லா இருக்கு.
2: ஆமா, குண்டு அரிசி நல்லா சாஃப்டா இருக்கும்,
1: வரும் போட்டு
2: கூட போட்டாலே நல்லதாமா இருக்கும்.
1: இட்லி வந்து உடம்புக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள், இட்லி தான் நல்ல
2: மண்டலையே. ஆமா ஆமா,
1: நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சமீபாடு அதுக்கு இருக்கிறது, நல்ல உடனே சமைக்கிறது. அது நானும் இப்ப கண்டுகொண்டேன். ஆனா எந்த வீட்டுல குஷ்பு இட்லியா வரையல, நான் சொன்னே எரிஞ்ச மற்றவருடைய மற்றவருடைய தலை தலையில காயம் வரும் ஒரு எறி.
2: இங்க நம்ம வீட்டுல சுற்றி சாப்பிட்டா பண்ணாம இருக்கும். நான் சொல்றதோட வீட்டுக்காரதான் சொல்லணும்.
1: இரண்டு சொல்லுதல் கொடுத்தேன் சரிதா அம்மா. ஒன்று வந்து
2: அது வந்து முடியாமா
1: மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது முடியல. இது இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது மூன்று எழுத்து. இது ஒரு உணவு, இது ஒரு உணவு சரியா?
2: அந்த மூன்று எழுத்து சொல்லி சொல்லுங்கம்மா.
1: மூன்று எழுத்து, இது ஒரு உணவு, எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சாப்பிடக்கூடிய, எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். அது இது மூன்று எழுத்து சொல்லு. இது தெரியாதவர்கள் இல்லை. இது ராஜ்குமார் நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, நான் அடுத்த இணைப்புக்கு வர சொன்னேன். உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா ராஜ்குமார்? அடடா, எங்க இணைஞ்சு நீங்க ஏதோ ஒரு பதில கொண்டு வர இருந்தீங்க. இணையுங்க ராஜ்குமார். ரெண்டு இணைப்புகள் இருக்கிறது, 5145119237 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கங்களும் இருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

பிணைப்பிலே வந்து நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். யோசி அது பதில் தான் சொல்லணும் அன்றி இல்லை, நீங்கள் யோசிக்கலாம். இரண்டு சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இதுல நீங்க இந்த இரண்டையும் மிக இலகுவான இரண்டு சொற்கள் இங்கே பார்க்கலாம். இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன், இதுவும் மனித உடல், மிருகங்கள், பறவைகள் இவற்றில் இருக்கிறது. நான் கழுத்து சொல், நான் கழுத்து சொல் இங்கே பார்க்கலாம். மூன்று சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இணைந்து கொள்ளுங்கோ, இணைந்து சிறப்பிக்கலாம் நீங்கள். எங்கே நாலே நாலு பேர் தான் இப்ப வந்திருக்கிறீங்க, மற்றவர்கள் இந்த யோசிச்சு கொண்டிருக்கணும் இணைங்க. இந்த மற்றதை பற்றி பேசலாம், குஷ்பு டெலி என்னன்னு பேசலாம், இதில் பற்றி ஆராய்ச்சிகள் இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் நாங்க. சரியா, சில விடயங்களை

0: பெயர்களிலே பல ரகம் இருக்கிறது, பல ரகம் இருக்கிறது. இப்ப பேச்சில் வந்து பழக்க வழக்கம் பேச்சில் பல ரகங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு ரகம் எல்லா மனிதனையும் வாழ வைக்கும், அது என்ன தெரியுமா? கலகலவென்று பேசுவது, இணைவது, பேசுவது, மற்றவர்கள் நுகடிக்காமல் பேசுவது, அது அந்த ஒரு ரகம் மட்டும் எல்லாரையும் வாழ வைக்கும். வாழ வைக்கிறவர் ஒருவர் வாழ வரட்டும். வாங்க போறங்க, வாங்க வாங்க. வணக்கம் ரதேஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரதேஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்போ நலமாக இருக்கின்றது.
0: அன்றைக்கு உங்களுடைய குரல்ல அந்த பாட்டை போட்டோன்னு பாலமுரளி கிருஷ்ணா, கே ஜி ஜோஸ்தாஸ் அவர்களை சொன்னார்கள், ஜெயச்சந்திரனை சொன்னார்கள், எல்லாரும். உண்மையிலேயே அருமையான குரல் உங்களுடைய அந்த பாடல் கேட்க அப்படித்தான் இருந்தது. அது அது அது என்னென்றால் அந்த மலையாள மண்ணுக்கு இருக்கிற அந்த தன்மை. அங்க இருப்பவர்கள் அநேகமாக நான் பார்த்திருக்கேன், பாடகர்களுக்கோ யாருக்கனாலும் பாட சொன்னால் அவர்களுடைய குரல் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அது ஒரு அந்த தன்மை அந்த மலையாளத்தில் இருக்கிறது என்பது நான் ஊகித்துக் கொண்டேன். எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்றுதான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க தமிழ் பையன் ஆகிட்டீங்க, இப்ப நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல? அது யாருக்கும் கிடைக்காது. உங்களை வீட்டுல அப்படி இட்லி செய்யறது இல்லையா? குஷ்பு இட்லி
1: சொன்னது குசுப்போட இட்லியா? என்ன
0: இல்ல, குஷ்பு இட்லி, குஷ்பு இட்லி. அவ இட்லி அவச்சு அவிக்கிற விக்கிறது இல்ல, அவ வீட்டுல அவச்சு அவ சாப்பிட்டுருவான். குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க,
1: குசுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் இட்லி, குசுப்பு இட்லியில
0: எப்படி குசுப்பு மாதிரி என்ன எப்படி இருக்கு?
1: இட்லிக்கு இல்ல, இப்ப குசுப்பு இட்லின்னு பேரு வந்திருக்கு. அது எப்படி அது வந்தது அந்த பேரு?
0: அதைத்தான் நான் கேக்குறேன். அதுக்குத்தான் இப்ப அவர் சொல்லிருக்காண்டா வெள்ளையா
1: இல்ல. எனக்கு இந்த குசுப்பூ என்றது ஏதாவது பூ இருக்குதா? பூ, பூ, பூ,
0: பூவா? குஷ்பு இல்லையா?
1: அந்த பூ,
0: பூவன், பூவன்னா மலர்.
1: கேரளா
0: பூவன்னா எல்லாமே மலர்.
1: இல்ல, இங்க கேரளாவில வந்து சில இட்லிகள் நல்ல இட்லியா இருந்தா இட்லிதான் சொல்ற, எப்படி தெரியுமா? ஐயோ, அந்த கடையில, அந்த கடையில இட்லி பூ மாதிரி இருக்குது, சாஃப்டா. அப்ப அதே மாதிரி இந்த குசுப்பூ என்றது ஒரு பூவா? திரைப்பட நடிகை பூவா? எதை பத்தி சொல்லுது?
0: இல்ல, இப்ப நாங்களும் நாங்களும் இப்ப நாங்களும் சொல்லுவோம் எப்படி என்றா, பூ மாதிரி இட்லி என்று சொல்லுவோம். பூ போல, பூ போல
1: இட்லி. அப்ப இந்த குசுப்பு என்ற திரைப்பட நடிகையோட பெயர் போட்டுருக்கு இட்லிக்கு.
0: அது அவனுடைய பெயர் குஷ்பு. அவனுக்கு பெயர் குஷ்பு. பாருங்க ராஜ்குமார் வந்து, ராஜ்குமார் வணக்கம், வாங்க. இது
2: வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம்மா, வணக்கம். ரசீது வணக்கங்க.
1: வணக்கம், வணக்கம்.
0: இந்த குஷ்பு இட்லி, இந்த குஷ்பு இட்லி தனக்கு கிடைக்கலையா? ரதீஷுக்கு
1: சாப்பிடுறதுக்கு அதிகம் சாம்பார் சட்டி எல்லாம் தேவையில்ல.
0: கேளுங்க.
2: வேணும் வேணுங்க, அதெல்லாம் வேணும்.
0: வேண்டாமா? அதையும் சொன்னா வேணாமா? சும்மாவே சாப்பிட்டுருவாரு அப்படித்தானே?
2: இதுல இதுல என்னன்னா, பிஸ்கட்ல வந்து கெட்டு போகாது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே சுட்டுருவாங்க, எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
0: ஒரு கேள்வி அவர் கேட்க போறாரு, எனக்கு எனக்கு பயமா இருக்கு.
1: இல்ல இந்த குசுப்பு இட்லி என்ற ஒரு பெயர் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது இட்லிக்கு பெயர் இருக்குதா இந்த மாதிரி?
2: ஆஹா, இட்லிக்கு இது இந்த அம்மா பெயர் தான். இப்ப வந்து எஸ்எம்எஸ் படத்துல இருந்த கதாநாயகி பேரு, அவங்க பேர் வைக்கலாம்னு எல்லாரும் தீர்மானம் போட்டிருக்காங்க.
0: என்ன
2: மோத்துவானி? என்ன மோத்துவானி? அஞ்சிகா மோத்துவானி. அஞ்சிகா மோத்துவானி பேர் வைக்கிறாங்க. ஆமா, இளைய தலைவர்களா தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த
0: அஞ்சிகா போதா?
2: ஆமா, வரப்போகுது. அடுத்த தலைமுறை வந்து அதை ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆமா, குஷ்புக்கு மாற்றா அன்சிகா மோத்தவானி இட்லி கொடுங்க.
1: குஷ்புக்கு இட்லி வந்து பழசே பழைய இட்லி ஆயிடுச்சு.
0: பழைய இட்லி ஆயிடுச்சு. ரவி சொல்றது அழகா இருக்கு. நீங்க என்ன குஷ்பு வந்தீங்க, அது குசும்பு வந்து
2: ஆனா அவருக்கு குசும்பு அதிக.
0: கேள்வி கேக்குறாரு பாருங்க, தமிழ்ல பேச பழகி விட எங்கள்கிட்டயே கேள்வி கேக்குறாரு. இப்ப குஷ்பு குஷ்பட்லியை பத்தி தெரிஞ்சவர் வந்திருக்காரு. இன்னொரு தர் பாருங்க, இவரெல்லாம் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சது இல்ல. வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜகுமார் ஐயா. ரதீஷ் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: சொல்லுங்க
0: பாருங்க. நித்ரியா இருந்தவர்
2: நினைவுகள் வந்திருக்க இல்லம்மா. இருட்டு நேரத்துல இவ்வளவு இருட்டு, இங்க இட்லிய பத்தி பேசினதும் சரி, சூடா ரெண்டு இட்லி நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாமேட்டுதான்
0: வந்தேன்.
2: கறிக்குழம்பு கறிக்குழம்பு நல்லா இருக்கும். காம்பினேஷன் அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். ஆமா, அது குஷ்பு இட்லிக்கும் கறிக்குழம்புக்கும் நல்லா.
0: சரி, பாருங்க ஆனந்தன் சொன்னார், வெள்ளையா சுவை இல்லாம இருந்தாலும் குஷ்பு இட்லி. நீங்க என்ன சொல்றீங்க செல்வகுமார்?
2: அது அல்லம்மா, அப்படி இல்லம்மா. வெள்ளையா நல்ல சுவையோட இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? அது வந்து சுவை வந்து நம்ம வைக்கிற சட்னி சாம்பார்லதான் சுவை ஏறுறது. இட்லி இட்லி எப்பயும் சப்புனுதான் இருக்கும். இட்லிக்குன்னு என்ன சுவை இருக்கு? லைட்டா புளிப்பு இருக்கும். அந்த ஒரு புளிப்பு தன்மை இருந்தா தான் அந்த மெதுவா இருக்கும் இட்லி. புது மாவுல ஊத்துனீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு நாள் புளிச்சுன்னா அது புளிச்சு ஓவரா புளிச்சு போய் அந்த டேஸ்ட் போயிடும். அந்த கரெக்டான பக்குவத்துல சேரும்.
0: இப்ப குஷ்பு இட்லி என்ன?
2: ராஜ்குமார் ஐயா சொன்ன மாதிரி கறிக்குழம்பு ஊத்தி இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியோட இது நீங்க சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். பத்து ரூபாய்க்கு
1: என்ன இருக்காது?
0: என்ன இருக்காது?
1: இல்ல இட்லி இட்லி இப்ப அந்த அண்ணன் சொல்றதா, இட்லி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஊத்துற சட்னி சாம்பார் தான் நல்லா இருக்கும். இட்லி நல்லா இருக்கும்.
0: இட்லியும் நல்லா இருக்கணும். இட்லியும் நல்லா இருந்தா தான் குழம்புல.
2: செல்லுக்குமாரை சொல்றது பார்த்தா வேற கவுண்ட் பண்ணி சொல்ற டைலாக் வருது. கோடி குழம்பு ருசியா இருந்தாச்சு. கோழி குழந்தை குழம்பு ருசி தானே? அவ்வளவுதான். இல்ல
0: போச்சு பாருங்க. அப்ப இட்லி நல்லா இருக்கணும் உண்மையிலே அது. ஆனா ஆனந்தம் சொன்னதும் ஜீரணிக்க முடியும் எனக்கு, எந்த சுவை இருக்காதம்மா.
2: குஷ்பு இட்லி ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து நல்லா ஊத்துனது புஷ்ன்னு வந்து மாதிரி குஷ்பு காண மாதிரி சொல்லுங்க, வேற சுத்தி வச்சு பேசாதீங்க. அந்த இட்லிய பார்த்து புஷ்பு
0: சொன்னார் இல்ல பூ மாதிரி இருக்கின்ற அந்த பூவையும் இந்த புஷ்கன்ற அந்த புஷ்கையும் குஷ்பு கண்டு வச்சுட்டாங்க இல்ல. சரி அப்ப சரி இப்ப சரி இப்ப சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இல்ல
2: கண்ணு பிடிச்சிடும்.
0: உண்மையிலே ஆனா உண்மையா கேரளால இருக்கும்போது பாரத் ஹோட்டல் உங்களுடைய பஞ்சு இட்லி அந்த அது பெருசா இல்ல சின்னது சின்னது தான். அப்ப அந்த இட்லியில சுவை
1: அது
0: பெருசா இல்ல மொத்தமா இல்ல ஆனா சரியான சோ மல்லி இல்ல சின்ன சைஸ் தான் நல்ல. அதாவது அந்த எப்படின்னா மல்லிகைப்பூ இட்டலின்னு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு பேர் இருக்குல்ல அந்த
1: புட்டு
0: தெரியாதா புட்டு அது அந்த புட்டு நிறமா இருக்கு இட்லி கடையில்தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து சாப்பிடுற இல்லையா ரதீஷ் பாடகர்
1: ஜெயச்சந்திரன் மட்டும் இல்ல
0: எல்லா பாடகர்களும் அங்கதான் வந்து சாப்பிடுறார்கள் அந்த கடையில. அவ்வளவு காலையில 6 மணிக்கு முதலே கியூ நிக்கும் அங்க திறக்கிற முதல் எல்லாம் அப்படியே ஒரு அப்படியே ஒரு கட் பூவ பூவ டக் டக் டக்
1: சின்ன இட்லி வச்சுட்டு எப்படி
0: இருக்கும் அது உண்மை அது உண்மை அது சரியா. சாப்பாடுகள் எல்லாம் உணவு வகை அத்தனையும் டேஸ்ட் நல்ல கிளீன் நல்ல டேஸ்ட் நல்ல நல்ல அந்த அந்த கடைகள் ஏறணும்னே சாப்பிடணும் போலன்றது. இது அட்வர்டைஸ்மெண்ட்க்கு சொல்ல நானும் சொல்லுவேன். காலையில எழும்பணும்னே அதே ஞாபகமா காலையிலேயே குளிச்சு நல்ல உடையெல்லாம் அணிஞ்சு அந்த சாப்பிட அங்க போறது
2: கேரள எந்த இடத்துல எந்த இடம் கேரளால
0: திருச்சூர் திருச்சூர்
2: திருச்சூர்
0: ஆயத்தமா
2: ஒரு பாட்டு அம்மா ஒரு பாட்டு வரும்லம்மா நம்ம ருசித்தான் இந்த பிறவி வந்து அந்த மாதிரி. ஆமா அம்மா வந்து அவ்வளவு ரசனையோடு சாப்பிடுறாங்க
0: இல்ல உண்மை அந்த இன்னொரு தோசை ஒண்ணு மாதிரி என்ன தோசை ரதீஷ் அது அந்த இன்னொரு இல்ல இல்ல மேலுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தோசை ஒண்ணு
2: ஆனியன்
0: அதுவும் அதுவும் இன்னொரு அந்த சம்மந்தி என்னது சம்பல் கால் சட்னி அதுவும் கொடுத்தாங்க அதுவும் சூப்பர். அது அது ஒரு தோசை காணும் ஒரு தோசையும் மிச்சம் ஒரு அரை அரை தோசை காணும் ஒரு ஆளுக்கு
1: கொஞ்சம் கனமா இருக்கு
0: கனம் கனம் அது ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் சாப்பிடணும் அவ்வளவு பெருசு இந்த தோசை பெருசு இல்ல அந்த கட்டியா
2: நான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசுறேன் பழையபடி பசி வராது. ஆமா எனக்கு எனக்கு அப்படி தோணுது நீங்க பேசுறதுக்கு பார்த்து வீட்டுல சண்டை வரும் ஏங்க இப்பதான் சாப்பிடுவோம்
0: இல்ல உண்மையிலே உண்மையை தான் சொல்லிருக்காரு உண்மையை தான்
2: பசி எல்லாம் மாதிரி இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு
0: உண்மையை தான் சொல்றேன் சிறப்பு அந்த உண்மையா அந்த சாப்பாடு ஒரு எங்க இருந்தாலும்
1: நல்லா இருக்கும்
0: நல்லா இருக்கும் டீ நல்லா இருக்கும் அந்த டீ
1: அதாவது திருச்சூர்
2: உலகத்திலேயே
3: உலகத்திலேயே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, இது ஒண்ணுதான் நிரந்தரமானது. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோமா நிம்மதியா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையானது. எத்தனையோ சொத்துக்கள் பணங்கள் எம்பிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷம் வயிறுக்குள்ள சாப்பிட்டோமா அதே உண்டு. மிகப்பெரிய ஒரு
0: இன்னொரு இதண்டா, இன்னொரு அந்த அதிசயம்டா நான் சொல்றேன், அந்த அதனுடைய டேஸ்ட், அந்த அளவு எல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே தான் இருக்கு, ஒரு சேஞ்ச் இல்ல, அதே மாதிரி இருக்கு.
3: ஒரே மாதிரி ஆள் செய்யறாங்கல்லமா, ஒரே அளவு ரேசியோ, ஒரே மாதிரி செய்யும்போது ஒரே டேஸ்ட் தான் வரும்.
1: அது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கிற அந்த ஓனர், ஹோட்டலோட ஓனர் முதலாளி, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அவரு புது புது அந்த சொல்லிக் கொடுக்குது மாதிரி செய்யணும், அதனால இப்ப ஒரே மாதிரி இருக்குறாங்க.
0: அதே ஒரே மாதிரி தான் இருக்குது
1: முதலாளி.
3: சாம்பார் சட்னி
0: அதுவும் ஒரே டேஸ்ட் தான், அந்த அதுல ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு கொஞ்சம் கூட நீங்க
1: கண்டுபிடிக்கலாம். இதுக்கெல்லாம் அதாவது சில ஹோட்டல்ல வந்து முதலாளி மாதிரி கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செய்யாது, ஆனா இங்க இருக்கிற அவர் வந்து புதுசா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் கிச்சன்ல, அது கரெக்ட் அப்படிதான் செய்யணும், அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். அப்படி
0: சொல்லுங்க,
2: அந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரி அப்படியே ரகசியமா
0: மெயின்டைன் பண்றாங்க. அங்க வேலை செய்யறவங்க என்ன அங்கேயேதான் தூங்கி எழும்புறாங்க, சரி அந்த டைமுக்கு எழும்புறதுக்காக.
1: அது மட்டும் இல்ல, இதுல கெமிக்கல் வந்து ஒண்ணுமே இல்ல. கஷ்டம் வந்து அங்க கிச்சன்ல மத்தத்துல எல்லாத்துலயும் கேமரா வச்சிருக்கு,
0: கேமரா வச்சிருக்கு, மற்றது நல்ல கிளீன், நல்ல கிளீன், நல்ல கிளீன்.
2: பாத்தீங்கன்னா
0: சொல்லுங்க
1: ரதீஷ்,
0: எல்லாருக்கும் தெரியுது உண்மையா என்ன செய்கிறார்கள் பாக்கலாம் நீங்க அங்க, அதுக்குள்ள அது உண்மையா ஒரு அந்த நல்லத.
1: நாங்க
0: எல்லாரும் வாங்க, ஒரு மாதம் அங்க தங்கலாம். ரதீஷ் தான் ஒவ்வொரு நாளும்
2: ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா எங்க இருக்கு சொல்லுங்க, இப்ப ட்ரெயின் புக் பண்றேன்.
1: ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வரலாம், அவ்வளவுதான்.
2: பேர் கடை பேரு
0: கனடால ஒட்டவால கொக்கனட் லகூம் என்ற ஒரு மலையாள ஆட்கள் பெரிய கடை, அதுவும் எல்லாரும் விரும்பி போறாங்க அங்க. அங்க நாங்களும் போயிருக்கிறோம், எல்லாரும் அதாவது எல்லா இனத்தவர்களும் அங்க சாப்பிடுறாங்க, அங்கேயும் ஃபுல் தான். அங்க போய் சொன்னா நல்லா இருக்குது பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்டு, ஐயோ அவங்களோட ஒப்பிடாங்க எங்களை என்று சொல்றாங்க அவங்க. அவங்க பாரத் ஹோட்டல்ல அது என்ன,
1: அது மட்டும் இல்ல மீராமா, அந்த பாரத் ஹோட்டல்ல ஒரு இது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் அவரு பெரிய பெருசா ஹோட்டல் கட்டவில்லை. இப்போ அதே மாதிரி
0: அதே அளவுல தாங்க இருக்குது, பெருப்பிக்கல, அதுதான் அந்த ஹோட்டல்ட சைஸ் அவ்வளவு தான். இவ்வளவு சனம் வருது, கியூல நிக்குது, என்ன அவர் பெருப்பிப்பா, அவருக்கு இடமெல்லாம் இருக்கு, பெருப்பிக்கல, அது ஏன்னு தெரியல, அந்த அளவுலயே வச்சிருக்கிற அவர். அதாவது எங்கட ஊர்லயோ அல்லாட்டி இந்த கனடா நாட்டிலயோ இந்த கியூல நின்று நான் சாப்பிட்டது இல்ல எங்கேயும், சரியா? இந்த கோயில் திருவிழாக்கு போனா கூட எல்லாரும் கியூல நின்று போய் சாப்பிடுவாங்க, நின்று அதுல வாங்கணும்ன்றதுக்கான முதலே வாங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் ஒருவரும் இல்லையண்டா போய் அந்த தட்டுல அதுல எடுத்து தாங்கன்னு கேட்டு வருவேன் கியூல. ஆனா கியூல நின்று சாப்பிட்டு வந்தா பாரத் ஹோட்டல் தான், காலையில குளிச்சு மொழி எல்லா மொழியும் ஆயத்தமா இருப்பேன்.
1: திருப்பதி பகவான கும்பிடுறதுக்காக நீங்க போன அந்த டைம்லயும் கியூல்
0: நின்றதில்ல, உண்மையிலே பாரத் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் குளிச்சு முழுங்கி நல்லா அதெல்லாம் ஒளி போக்கு, அவ்வளவுதான் அந்த சாப்பாட்டுங்க. உடனே ஓடி போய் அதுல நின்று கியூல முதலே நின்று போறோம். காலையில 6 மணிக்கு முதலே நாங்க அதுல போய் நின்றா தான் உள்ளுக்குள்ள எங்களுக்கு முதல்ல சொல்ல.
2: அப்ப அங்க பொங்கல் எல்லாம் இருக்குமாமா,
0: எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் அங்க
3: காலையில 6 மணிக்கு நீங்க குளிச்சு முடிவு வெண்மங்கள் சாம்பார் சாப்பிட்டா அதுவும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: ஆனா உண்டு மாமிசம் ஒன்றும் அங்க இல்ல, நான்வெஜ் ஒன்றும்
3: நான்வெஜ்
0: இல்ல இல்ல அங்க
1: வெஜிடேரியன்
0: ஹோட்டல் அது. உண்மையா அந்த பாரத் ஹோட்டல பத்தி கதைச்சதுல நான் ஒரு கொஞ்சம் பெருமைப்படுறேன். அப்படி ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு கிடைச்சதுக்கு என்ன உள்ள ஒரு
3: நீங்க பெருமைப்படுறீங்க, எங்களுக்கு சாப்பாடு பசிக்கு.
2: அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்ப சொல்லுங்க, இங்க ஆர்டர் போடுங்க.
0: பக்கத்துலயே அந்த ஹோட்டல் இருந்திருந்தா ஒரு கரைச்சலும் இல்லை இங்க. சூப்பர்.
1: நான் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு 5 இட்லி பார்சல் வாங்கி போய் சாப்பிட்டேன். ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது இப்போ.
0: சாம்பார்
1: இந்த இட்லிக்கு கொடுக்கற சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அதை எப்படி செய்யறோம் தெரியும்.
2: வெள்ளம் போடுவாங்க, வெள்ளம் கர்நாடகா மாதிரி வெள்ளம் சேர்த்துவாங்க சாம்பார்.
3: பூசணிக்கா, பூசணிக்கா போட்டாங்கன்னா இனிப்பு
1: வந்துடும்.
2: வெள்ளம் சேர்த்துவாங்க,
3: பூசணிக்கா, பூசணிக்கா போட்டா இனிப்பு வரும். அந்த வெள்ளம் போட வேண்டாம், பூசணிக்கா மட்டும் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு வந்து.
1: பூசணிக்கா
2: வெள்ளம்
1: இருக்கிற பூசணிக்கா
3: கலர்ல இருக்கும்.
0: மஞ்சள், மஞ்சள் பூசணிக்கா,
3: மஞ்சள் மஞ்சள் பூசணிக்கா
1: அதிகம் போட்டா இனிப்பு
3: இனிச்சு நல்ல டேஸ்ட் வந்துடும்.
0: உண்மையிலேயே
3: சாம்பாரும் ருசிக்கு.
0: ஆனா சிறப்பு உண்மை என்ன, என்ன உண்மையிலேயே இந்தியாவில உங்களோட நாட்டுல என்ன அந்த

0: கூட மாறவே மாட்டேங்குது. அதே ஃபார்முலா அப்படியே பிடிச்சு வச்சிருக்கான்.
1: எங்க பிரிட்ஜ் வச்சுக்கிறாங்க கடையில
0: அப்படியே மாறமா மாறாம இருக்குமே. பிரிட்ஜில வச்சு எடுத்தா டேஸ்ட் மாறிடுமே.
1: அது ஒரு பெரிய கதைக்கு பிரிட்ஜு கதை பெருங்கதை.
2: வீட்டுல எல்லாம் பிரிட்ஜ் இருக்கிற மணியா தான் அந்த சுவை மாறாம ஒரு நாளும் சாப்பிடுங்க அப்படித்தானே ராஜ்குமார்.
1: ஆமா ஆமா, சேர்மான சேர்ந்து நடக்கும்.
0: பிரிட்ஜுக்குள்ள வச்சா டேஸ்ட் மாறத்தான் செய்யும். ருசி மாறி
2: அது ஒரு நாளும் சாப்பிட்டா ருசி அதே ருசி தான் தெரியும் இல்லையா?
3: சாப்பாடுண்டாலும் நம்ம வீட்டுல சுட சுட வச்சு சாப்பிடறதா அது சூப்பர் டேஸ்ட்.
2: சூப்பர் டேஸ்ட்ங்க. சரி, இப்ப நாங்க குஷ்புவோட இருந்துட்டு இப்ப நான் ஒரு மூன்று சொல்லி சொன்னேன் ராதேஷுக்கு கண்டுபிடிக்க இல்லாது அவருக்கு இருந்தாலும். அதாவது இது ஒரு உணவு மூன்று அழுத்து சொல்லன்னு சொல்லியிருந்தேன். உணவு மூன்றெழுத்து சொல். அடுத்தது இது மனிதர்கள் மிருகம் பறவை எல்லாத்திடமும் இருக்கும். இதை கண்டா நாங்க இப்படித்தான் சொல்லுவோம் ரெண்டு எழுத்து சொல். அந்த அதுல இருக்கிறத நான் கண்டா இப்படித்தான் சொல்லுவோம் அது ரெண்டு எழுத்து சொல். மற்றது மனிதர்களிடம் மிருகம் பறவை இடம் இருக்கும் நாலு எழுத்து சொல்லும் இருக்கிறது. இதை கண்டா அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் நாலு எழுத்து சொல்.
0: மூணு ஏமா மூணு எழுத்து சொல்லும் ரெண்டு எழுத்து சொல்லும் நாலு எழுத்து சொல்லு எல்லாமே ஒரு ஒரு ஒரு ஒண்ணு சார்ந்தது ஒண்ணு சார்ந்ததா வருதா?
2: இல்ல இல்ல,
0: அது வேற இது வேற
2: எல்லாம் வேற எல்லாம் வேற. இது நான் உணவு என்று சொல்லி இருக்கிறேன். முதலாவது வந்து உணவு மூன்று எழுத்து சொல்.
0: இட்லி இட்லி மூணு எழுத்து இட்லி
2: இட்லி தான் நீங்க சொல்றீங்க. இட்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. இட்லி இல்ல
0: இட்லி இல்லையா?
2: இல்ல
3: இல்ல
2: இல்ல இல்ல. அது சுவை வந்து அதை எந்த சுவையில நீங்க செய்யலாம் அந்த உணவை? எந்த சுவையில காரமா செய்யலாம் நீங்க? மற்றது லவ்வு போடலாம்,
0: இனிப்பாவும் செய்யலாமா?
2: இனிப்பாவும் செய்யலாம், செய்யலாம், முடியும்.
0: லட்டு லட்டு
2: உங்களுக்கு விருப்பமா இருந்தா லட்டு காரம் போட்டு செய்வாங்களா? அப்ப மூன்று பேரும் கூட பாருங்க, மற்ற யார் வர்றேன்னு பாப்போம். நன்றி.
1: தயிர் சொல்லாமா? தயிர்
2: இல்ல, தயிர் இல்ல, தயிர் இல்ல.
1: சரி, நன்றி நன்றி.
3: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி. நேரம் சரியாக 11:15 பாருங்க. சரியா 11 ஆயிருச்சு. வந்திருக்கிறவர்கள் வந்து 6 பேர். யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அழைப்புக்கு வருபவர்களை நீங்க அழைச்ச உடனே எனக்கு தெரியும். அதனால நான் உங்களோட பேரை சொல்லி இருப்பேன். யாரும் அழைக்கல. எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லது என்ன செய்யறீங்கன்னு தெரியல. பரவாயில்ல, வரவில்லை என்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் 24 வருடங்கள் இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது. 24 வருடங்கள் நான் எத்தனையோ உறவுகளை பார்த்திருக்கிறேன். அதனால உறவுகளுடைய நிலைமை, உறவுகளுடைய தன்மை, உறவுகளுடைய மனம் என்ன சொல்லுகிறது, ஏன் வரவில்லை என்பது எந்த மனமே ஊகிக்கும். அது உண்மையாகத்தான் இருக்கும். அதனால நான் அதை பற்றி கவலை கொள்றதில்லை. முடிஞ்சவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தா வாங்குவோம். இந்த பதிலுக்குத்தான் வரவணும், தெரிஞ்சாதான் வரவணும் இல்ல. வந்து பேசலாம், பேசிட்டு நீங்க அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். அல்லாட்டி கடைசி வரை இந்த மூன்றோடைய தான் போகுது, யாருமே கண்டுபிடிக்கணும். பாடலை தொடருவோமா? ஆனந்தன் குஷ்புவோட போன நீங்க தமாஷா தான் நாங்க பேசினேன். அதை நினைச்சிட்டு வராம இருந்தாங்க. சும்மா நாங்க தமாஷா தான் பேசினேன். உங்களோட கருத்தும் சரியா இருக்கலாம், ஒல்லையா இருக்கும், சுவை இருக்காம இருக்கலாம். அண்டு நீங்க நினைச்சிருக்கீங்க. அது என்ன உப்பு போடாம வச்சிருப்பார்கள் அவர்கள். சரி.

0: அடுத்தவர் வர்றார் பாருங்க. சந்தோஷமா இருக்குது. அந்த ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் உங்களோட துணி உங்களுடைய குரல் வளம் எல்லாம் கொஞ்சம் சோர்வா இருந்தது. ஒருவேளை நீங்க கேட்டு வாரீங்களோ தெரியல, நலமா
1: இருக்கிறீங்களா? பசிச்சிருச்சு.
0: குஷ்புட்டலி தானே உங்களுக்கு தேவை? உங்களுக்கு குஷ்பு சோறு, குஷ்பு சோறு கொடுத்தாங்கல்ல, ஒரு குண்டாலமான கரண்டி எடுங்க. குண்டாலமா அந்த அந்த கரண்டிக்குள்ள அந்த அந்த ஆப்பையான கரண்டிக்குள்ள இந்த குஷ்பு சோரை போட்டு நல்லா நல்லா கையால வச்சு அமத்துங்க. நல்லா அமத்தன அமத்தி போட்டு அப்படியே டக்குண்டு கோப்பையில அப்படி ஒரு இதை அடிச்சுட்டீங்கன்னா அது இட்லி வட்டமா இருக்குமில்ல.
1: குஷ்பு சோறு இட்லி
0: செல்லகுமார்
1: ஐயா சொன்ன
0: அதனால
1: மிருதுவா இருக்கும். அதனால மெதுவடை
0: மெதுவடையாண்டு வச்சிருப்பாங்க.
1: கருப்பு வடை
0: அது வந்து
1: ஆமாவடை இருக்கும். ஆமாவடை அந்த ஆமாவடை இந்த ஓடு மாதிரி கல்லு மாதிரி இருக்குனாலயா?
0: கல்லு தெரியாது, ஆமைய கவுண்டு போட்டா இருக்க.
1: உண்மையா
0: எனக்கும் தெரியாது, அப்படி சொல்லுவாங்களா ஆமாவடை அண்டு? அதே
1: ஆமா கேள்வி பட்டு நீ கேள்விப்படல?
0: இல்ல ராள் வடை கேள்விப்பட்டிருக்கேன். ரால்ன்றது அந்த இறால் வடை, இறால் வடை மேலுக்கு அந்த வடையில அந்த பருப்பு வடைக்கு மேல அந்த ராலை பொறிச்சு அப்படியே வச்சிருப்பார்கள் நினைக்க. அப்படியே அதுல அதுல அப்படியே பொறிக்கும் போதே அப்படியே வச்சு பொறிச்சிருப்பார்கள், அது ரால் வடை என்பார்கள். இது ஆம வடைய நான் காணே இல்ல, உண்மையான கேள்விப்படை இல்ல. ஆம
1: வடை
0: செல்வகுமாரை விட்டுட்டான், செல்வகுமாரை விட்டுட்டான் அட. தாம வடைய
1: கட்டுறீங்க சொல்லு எனக்கு தெரியலம்மா. நாலு சொல்லு வந்து அதுவும் தெரியல. என்ன தரவு கொடுக்கணும், என்ன தரவு கொடுக்கணும்?
0: மூன்று எழுத்து சொல்ல இதுக்கு மேல என்ன சொல்றது? மனிதர்கள் எல்லாரிடமும் இதை கண்டா இப்படி சொல்லுவோம். அந்த ரெண்டும் அதுதான், இத பார்த்த உடனே டக்குன்னு சொல்லுவோம்.
1: மனிதர்கள்ட்ட கண்டாலும் சொல்லுவோம், மிருகத்திட்ட கண்டாலும்.
0: பறவை எல்லாத்துலயும் இது இருந்தா இருக்கும், ஆனா இருந்தா இத கண்டோம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து. மற்றது வந்து உணவு, மூன்று எழுத்துச்ச உணவு,
1: மூன்று எழுத்து. இல்ல அந்த ரெண்டு எழுத்து சொல்லி வந்து அது குணமா உறுப்பா?
0: அது மனிதர்கள் உடல்ல எப்பாகத்திலும் இருக்கும். அந்த நாலு எழுத்தும் ரெண்டு எழுத்தும் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எப்பாகத்திலும் இருக்கும். சில நேரத்துல சரி, சில நேரத்துல அந்த ரெண்டெழுத்து சொல் சில பாத்திரங்கள்ல சில நகைகள்ல கண்டாலும் சொல்லுவோம் நாங்க. சில நேரம் சில பேர் அப்படி பேசுவார்கள், அது கண்டோன்னு என்ன இது இருக்கு என்று சொல்லுவார்கள். என்ன இதுல இருக்கே அப்படி ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், அதுலயும் சொல்லுவார்கள். அப்படியே அதுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா கூடுதலாக மனித உயிரினங்களுக்கு இருந்த டக்கண்ட பாத்துட்டு சொல்லுவோம்.
1: சகுனம் சகுனம் வேற எங்கே
0: இல்ல,
1: ராசி ராசி
0: இல்ல இல்ல. 12 மணியோட ஜாம் ஜாமண்டு மூன்று மூன்று சொல்லோடய போறோம் பாருங்க அப்பா.
1: விடமாட்டேன் விடமாட்டேன்.
0: கெட்டிக்காரன் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்.
1: உறுப்புகள்லயும்
0: இருக்கலாம் இது சில நேரத்துல உடல்ல எங்கேயும் இருக்கலாம் உடல்ல
1: இருக்கலாம். ஆனா அது ஒரு உறுப்பு
0: தானே, உறுப்புன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம்
1: வெளியில இருந்து வந்து ஒட்டும்
0: வேற
1: வேற என்ன
0: இந்த காலத்துல
1: கண்ணுக்கு தெரியும் உடலோட சேர்ந்தது இயற்கையாவே இருக்காது.
0: ஏழு பேர் வந்திருக்கீங்க, இதத்தான் சொல்லணும் வண்டியில நீங்க வந்து பேசி விட்டு போகலாம். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், தெரியாதால சரி நாங்க வேற என்ன சொல்லக்கூடாது, தெரிஞ்சோ தெரியலையோ அங்க வந்து இணைஞ்சு பாடல கேட்க பாடல் இல்ல இன்னும் பாடல்ன்றது இனி கேட்கறது என் வாயாலேயே சொல்ல மாட்டேன். நான் இந்த பாட்டு நிறைய கேட்கல.

நேரம் சரியாக 11:24 அந்த இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியா 1:53 என்ன எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க அக்கட்டிக்கார பிள்ளைங்க, நீங்க ஓடி வாங்க, ஓடி வந்து சொல்லுங்க உங்களால முடியும். உங்களோட நானும் நீங்க சொல்லுவீங்கன்னு 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன், பிரயோசனம் இல்லாம போச்சு, 3 சொல்லோடயே நிக்கிறேன்னு நான் 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன். இது காணவும் தெரியாது, என்னடா டக்கு டக்கு டக்கு ரெண்டு அப்பாட்டி எல்லாம் வந்து சொல்றீங்களே, அட நானும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நீ சத்தத்தை காணல. சரி ஒரு பாட்டு கேட்கலாமா? எங்க பாக்கலாம், இணைப்புக்கு வாங்க. எல்லாரும் சத்தம் போடாம, தூங்குற நேரம் தான், இல்லாம இல்ல. எங்க இணைப்புக்கு நீங்களா வந்து இத என்னன்னு சொல்ல பாருங்க. முடிஞ்சா அந்த சாப்பாட்டு வகையை பற்றி ஏதாவது சொல்லணும். இங்கே பார்க்கலாம்.

0: சரியாக 11:29 யாருமே வரல. சரி, என்னோட அரமணத்தியால் நல்ல பாடல்கள் எடுத்து வந்துட்டு போலாம். இது இது இது இது சரி, ரெண்டு எழுத்து சொல்லு. கூடுதலாக காவல் நிலையத்தில், காவல் நிலையத்தில் இதை பார்க்கலாம். வணக்கம் பாரம். வணக்கம்
1: அம்மா. மூன்று வணக்கம்மா. மூன்று எழுத்து உணவுப் பொருள் வந்து கஞ்சியாமா.
0: கஞ்சி கெட்டிக்காரன் பிள்ளையா சொல்லிட்டான். கஞ்சி கஞ்சி கஞ்சி
1: இல்ல, கஞ்சி இல்ல,
0: கஞ்சி இல்ல, கஞ்சி இல்ல,
1: கஞ்சி இல்ல. அது ஒரே வேற எது சேர்ந்து செய்யணுமா? ஒரே பொருள் அம்மா, சேர்ந்து செய்யறதாமா?
0: ஒரே பொருள் சேர்த்தா அது வேற வேற டேஸ்ட்ல வரும். ஒரே பொருள்.
1: அந்த நாலு எழுத்து சொல் வந்து அதுவும் அந்த ரெண்டு எழுத்துமும் நாலு எழுத்துமும் ஒரே தரவு தான். என்னமா
0: இல்ல,
1: ஒரே தரவு
0: இல்ல, இல்ல ஒரே தரவுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே தரவாச்சு, ஒரே தரவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காவல் நிலையத்துல இந்த ரெண்டு ரெண்டு எழுத்து சொல்லு. இந்த காவல் நிலையங்கள்ல இத நிச்சயமா உபயோகிப்பார்கள். இத நிச்சயமா கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஓடி போயிட்டு வாங்க. பிள்ளையா சொன்னாலும் கெட்டிக்காரன், நீங்க ஓடி போய் கேட்டுக்கொண்டு ஓடியாங்க. எங்கே பாக்கலாம் அது காவல். நான் அந்த ரெண்டு எழுத்து சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காவல் நிலையத்திலையும் இத அநேகமா இதை உபயோகிப்பார்கள். ரெண்டு எழுத்து சொல்லு. எங்கே பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சரியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு, இது தெரியாதவர்கள் இல்லை. இப்ப உங்களோட பேசி பேசி நான் பாட்டு தேடுறேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது என்னடா ஒரு உற்சாகமான பாட்டுண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது காண்டிதான் இப்படி பாடல்கள். ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும், என்ன கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்பதுக்காக இன்னும் ஒரு பாடலை கேட்போம். எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச உண்டு, உங்கள நீங்க சிலவன உங்களும் எல்லா மனிதர்களும் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, நாலு எழுத்து சொல்லு, இல்லாமல் இருக்காது. எங்கே கட்டித்தனமா வாங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன 11:32 12 மணிக்கு சரியா நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நீங்கள் வராத பட்சத்தில் சரியா எல்லாரும் 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. மறுநாள்ல நிறைய பேர் வருவீங்க. கடை கடை கடை 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. பார்க்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி குடச்சூட சூட சூட கிடக்கிற இட்டி தடவெட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

0: இவங்களை எவ்வளவு யோசனை யோசிக்கிறீங்க? அடையப்பா, உண்மையிலேயே எல்லாருக்கும் இது இருக்கு, இருக்கும். மற்றது இந்த உணவு வந்து எல்லோரும் உண்ணக்கூடிய உணவு, இதை மறந்துட்டீங்களே, இதை கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கு. இது மூன்றெழுத்து சொல் உணவு, மூன்றெழுத்து சொல். ஒரு நாளைக்கு ஒரு கேண்டலும் சாப்பிடாட்டி இது பத்தியப்படாது, இது யாருக்குமே பத்தியப்படாது. இதுதான் நாடி ஓடுகிறோம் நாங்கள். எங்கே காற்றிலேக்கு எங்களுடைய இப்பதான் நித்திர கொண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வாரர் சரியான பதில சொல்ல போறார். வாங்க ஞானத்துக்கிறோம் அண்ணா. அண்ணா
1: வணக்கம். சொல்லாதே, தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். உங்களுக்கு ஒரு புள்ளி நான் தர்றேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன பத்தி சரியா தூங்கி ஏஞ்சி வந்துட்டேன், யாருமே வரணும்னு சொல்லி சத்தம் போட்டு எடுத்தீங்களா? அட்டன்ஸ் ஆப்ஷன் போட்டுறீங்க, அட்டன்ஸ் ஆப்ஷன் போட்டுறீங்க, அப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏஞ்சி வந்துட்டேன்.
0: நீங்க எங்கேயும் போக முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு?
1: எங்கேயும் போக முடியாது, அது உண்மை, அது உண்மை. யாருமே எங்கேயுமே போக முடியாது, நேரம் அது மாதிரி நேரம்.
0: இதுல நீங்க இங்க வந்து நீங்க இந்த இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாத்தான் என்னட்ட நீங்க அப்பாட்டையும் வரணும், அல்லாட்டி வர முடியாது. அது சில பேருக்கு விளங்கு என்ன, நீங்களே யோசிக்கிறீங்க. இப்ப என்னட்ட வந்து இந்த தடுப்பூசி எடுத்தாத்தான் இனி அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில அப்பாட்டையும் வரணும்.
1: பதில்
0: தெரியாண்டு இருக்கிறாங்க பாவம்.
1: பதில் தெரியல, பதில் தெரியல
0: என்னோட பேசுறது. நான் பெரிய கல்லியா கேக்குறேன், குஷ்பு இட்லி எப்படி என்ன கேக்குறேன், ஆமா வழி என்ன என்ன, அத முதல் சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: ஆமா வடையா?
0: இவர் யாரு எங்கட பாருக்கு சொல்லிட்டு போறாரு ஆமா வடை வேண்டா
1: என்னன்னு.
0: நீங்களே கல்விப்படையா என்ன, நீங்களே
1: கல்விப்படையா அவங்க பக்கத்துல சொல்றாங்களா என்னன்னு தெரியல.
0: மசால் வடைன்றது என்ன? பருப்பு
1: கடலை
0: பருப்பு அந்த வடை நொறுக்கு நொறுக்கன் இருக்கு இல்ல,
1: அதுதான்
0: ஆம வடை.
1: மேல அந்த முப்பு முருகன் இதா இருக்குல்ல, அதனால ஆம ஓடு மாதிரி இருக்கு, அழுத்தமா இருக்கு நினைச்சிட்டு அது மாதிரி ஆமாடுங்கிறாங்களா என்னமோ. அந்த அவங்க வீட்டுல, அவங்க வீட்டுல அது மாதிரி செஞ்சாங்களா என்னமோ.
0: ஆம வடை அப்படித்தான் செய்தாங்க, ஆம மாறி வச்சாங்களோ தெரியல.
1: நாளைக்கு
0: ஆம வடைய சொல்லி பாருங்க, அண்ணா சொல்றது தனக்கு தெரியாது.
1: தெரியலன்னு தெரியலன்னு சொல்லி போல தெரிஞ்சது மாதிரி பாவனை பண்ணோம்னா மாட்டிக்கணும். அப்புறம் உங்கள்ட்டே தெரிவு கேட்டு உங்கள்ட்டே பதில் சொல்றது தப்பு, அது நம்ம கண்டுபிடிச்சது வரணும். தெரியும் சொல்லிட்டு ஒதுக்கணும்.
0: ஆட்டு வடை தெரியுமா அண்ணா? ஆட்டு வடை, அவர் ஆம வடை சொன்ன, அவர் ஆம வடை சொன்ன. நான் ஆட்டு வடை, ஆடு ஆடு இருக்குல்ல, ஆடு ஆடு இருக்குல்ல, ஆடு நாலு கால் இருக்கும் ஆடு.
1: சொல்லுங்க
0: மேலு கத்தன் ஆட்டு வடை தெரியுமா உங்களுக்கு?
1: அது எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது எனக்கு. வந்து சாதாரணமா இந்த மெது வடை தெரியும், மசாலா வடை தெரியும், வாழை போட்டு வடை செய்வாங்க அது தெரியும், அவ்வளவுதான் தெரியும்.
0: இல்ல அவர் ஆம வடைய ஆட்டு வடைன்னு சொன்னா நான் அதுக்கு அடுத்தும் சொல்லுவேன் என்னண்டு. அந்த அதாவது கடலை பருப்பு கடலை வடைய சாப்பிட்டு முடிய உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும் சுமரம், அது வந்தாலும் சுகமாகும். அது எப்படி வரும்? மெதுவா மெதுவா கடலை வழிய நல்ல மெதுவா மெல்ல மெல்ல அப்படியே மென்று சாப்பிடுறது தானே. ஆமா வழியா
1: மென்று சாப்பிட முடியாது, பல்லு வலிக்கும் மெதுவா மிண்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும், அதனாலதான் ஆமோட அப்படின்பாரு
0: வந்து சொல்லுவார். அண்ணா அந்த மூணு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, இது ஒரு உணவு
1: புட்டு
0: இல்ல இல்ல புட்டு என்ன, இது எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் விருப்பம், சில பேருக்கு புட்டு விருப்பம் இல்ல இல்ல சில பேருக்கு. அண்ணா விருப்பம்
1: கொத்துன்னு ஒண்ணு இருக்கு, கொத்து
0: கொத்து கொத்து, அது அந்த நீங்க சொல்றீங்க அந்த பரோட்டா கொத்துறது அதுதானே சொல்றீங்க கொத்து
1: இல்ல, கொத்துங்கிறது வந்து பரோட்டா கொத்து இல்லது, கொத்துங்கிறது வந்து இந்த சைவ அசைவ உணவுக்கு உணவு காய்கறியில சேர்த்து செய்வாங்க, இல்ல முட்டையில சேர்த்து செய்வாங்க,
0: எல்லாம் போட்டு அந்த சோறு போட்டு கொத்தி எடுப்பாங்க, கலந்து
1: அப்படி
0: மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. சரி, அது அது
1: நீங்க புரோட்டாங்கிறது புரோட்டால செய்யறது வேற, அது புரோட்டா போட்டு கொத்தி சொல்றது கொத்து புரோட்டாமாங்க, அது வேற. நீ கொத்துங்கிறது வந்து அந்த காய்கறியில இல்ல அசைவம் சாப்பிடுறாங்க, முட்டையில சேர்ந்து செய்வாங்க
0: செய்வாங்க எல்லாம்
1: கொத்து
0: கொத்து, அது அந்த இடியப்ப இடியப்ப கொத்து புட்டு கொத்து அது மாதிரி சாதம் கொத்து அப்படி கலந்து விடுறது,
1: அது அது
0: இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல
1: அது இல்லையா, இது அவியல் வகையில சேர்ந்ததா சுடுதல் வகையில சேர்ந்தது,
0: அவியல் வகையில அவியல் வகையை சேர்ந்தது இது. சரி,
1: அவியல் வகை புட்டும் கிடையாது இட்லியும் கிடையாது, வேற எல்லாம் மூணு எழுத்து வராது, வேற எல்லாம் கூட எழுத்து வரும்.
0: மற்றது இந்த உடல்ல இருக்குன்னு சொன்ன, மனித உடல்ல உடல் மிருகங்களோட மிருகங்கள் பறவைகள் மனிதர் உடல்ல இருக்கும், சில வழியில இப்ப தங்கம் அதாவது நகையில இருக்கும், நகையில இதை கண்டா கூட இருக்கும், அதாவது ரெண்டு எழுத்து சொல்ல சொல்றேன், நகையில ஏதாவது கண்டா உடனே சொல்லுவார்கள் இது இருக்கே இதுல என்று சொல்லுவார்கள், அல்லாட்டி இந்த பித்தளை பாத்திரம் அது அல்ல குத்து விளக்குல இருந்தா இது இருக்கே இதுல ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், ரெண்டு எழுத்து சொல்லு. மனிதர்கள்லயும் இருக்கு, இந்த உயிரினங்கள்லயும் இருக்கு. மற்றது நாலு எழுத்து சொல்லு உயிரினங்கள்ல இருக்கு, அது மனிதர்ல இருக்கு, நிச்சயமா இப்ப அண்ணாவு கூட இருக்கும், இந்த ரெண்டு எழுத்து சொல்லு உங்களுக்கும் இருக்கும், இல்லாம இல்ல
1: வலி
0: இல்ல வலி வலி வலி வந்து குடத்துக்கு இருக்க அண்ணா
1: இல்ல இல்ல
0: தங்க நகைக்கு இருக்க
1: இல்ல
0: எட்டே எட்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க,
1: 43 வார்த்தை எடுத்து வந்திருக்கீங்க,
0: 43 வார்த்தை எடுத்து மூன்று வார்த்தை தான் விட்டது,
1: அது எட்டு பேரு எட்டு பேரும் ஓடிட்டாங்க, எட்டுக்குள்ள உலக இருக்கு ரமையா, எனக்கு மதுரை எட்ட மாட்டேங்குது ரமையா,
0: நல்லதா யோசிங்கண்ணா யோசிச்சுட்டு கொண்டு வாங்க, ஆஹா இப்படி இப்படி நடக்குமென்று நான் நினைக்கவே இல்லையே, என்ன நாராயணா இப்படி செய்துட்டா, நேரம் சரியா 11:43 12 முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன், என்னண்டா முடிச்சிட்டா முடிச்சிட்டா இந்த சொல்லு மூன்றோட அடுத்த அடுத்த கிழமையும் கொண்டுடலாம், வாராருங்க வாராருங்க அரசன் வந்து
2: மாத்தி மாத்தி யோசிப்பேன் மாத்தி யோசிச்சேன், ஒளி ஒளிமா ஒளி
0: ஒளி வந்து ரெண்டு எழுத்தா,
2: ஆமா
0: அது உங்க உங்க
2: சத்தத்துக்கு வர ஒளி
0: சத்தத்துக்கு வர ஒளிய ஒளிய சொல்றீங்க, ஒளி ஒளிச்சத் ஒளிச்சத்தம் ஒளிச்சத்தம் சொல்றீங்களா, ஒளிச்சத்தம் உங்க தட்டுல சத்தம் கேக்குமா,
2: அடே
0: இது கண்ணால உங்களை உங்களை டச் பண்ணாமலே தெரியுமன்றேன் நானு,
2: டச் பண்ண
0: சத்தம் வந்து டச் பண்ணணும் இல்ல,
2: அப்ப
0: என்ன வரும் உங்களுடைய இந்த ஒளி எப்படி வரும் ஒரு கட்சி விளையாட்டு
2: ஒரு குத்து குத்துலாம் வரும்
0: குத்துனா எப்படி எப்படி எப்படி கத்துவீங்க ஒளி ஒளி அம்மா நீ நீ சுமந்த பிள்ளை சிறகொடி பிள்ளை என்று பாடுவீங்களாக்க
2: பாடுவீங்க, அது இல்ல அது இல்ல அப்பா அம்மா அந்த உறுப்பு தான் என்னமோ இந்த செயல்பாடை குறிக்காது. அது வந்து உறுப்பு தான்,
0: உறுப்பு இல்ல, எல்லா உறுப்புகள்லயும் இருக்கணும்.
2: உணர்வா செய்யலா
0: உறுப்புகள்லயும் பார்க்க கூடியதாக இருக்கு. சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எங்கேயாவது இருக்க. இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டும் வித்தியாசமானது கண்டுபிடிச்சு கொண்டு ஓடிவாங்க. அச்சா புள்ள அச்சா புள்ள எங்க கட்டிக்காரன்
2: கட்டிக்காரன்
0: இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு பாரு, இதை கண்டுபிடிக்காமலே. சரியா, எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு பாக்கலாம், மைனா திரைப்படத்துல.

0: கட்டு போச்சு கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி
1: கோமா மீசை
2: பாரு கிட்ட இருந்திருந்தா நான் உண்மையா உங்களுக்கு தலையில ஒரு கட்டு போட்டு பண்ண உண்மையா எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்கா கொஞ்சமா இருக்கா சொல்ல போறீங்க அந்த முடிவு வளர்ந்துருக்க முடிவா
1: பெண்களுக்கு
2: சரி அத ஒத்துக்கலாம் சரி என்ன நான் கேக்குறேன் உங்கள்ட்ட சரியா மீசை மீசை என்னடா இல்லாம
1: இருக்கு
2: மீனுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது ஆட்டுக்கு ஆட்டுக்கும் இருக்கு அது முடி இருக்கிற முடிவா இருக்குன்றீங்க ஆமைக்கு இருக்கா
1: ஆமைக்கு தலை உள்ள இருக்குன்னு பாக்க முடியாது
2: பாக்க முடியாது அப்படி
1: சொல்லிடுறேன் பக்கத்துல வந்துட்டானாமா பக்கத்துல
2: வந்துட்டானாமா கோவப்பட்டா தெரியாது இது நடுவ தெரிஞ்சு கொண்டே இருக்கும்
1: பக்கத்துல வந்து
2: இல்ல
1: வரல இன்னும்
2: நன்றி பாக்கலாம் இன்றைக்கு அடுத்த கிழமைக்கு இந்த மூன்று எழுத்து தான் மூன்று சொல்லு தான்

கிருத்திகாவோட முடிஞ்சது. இப்ப 8 பேர் தான் வந்திருக்கீங்க, 8 பேரும் யாரும் சொல்லல, மற்ற நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாட்டு தான் சொல்ல போறீங்க. சொல்லிட்டு வர முடியாததுக்கு காரணம் சொல்லுவீங்க, பரவாயில்ல. இந்த மூன்று சொல்லும், இந்த உணவு அன்றாட ஒரு நாளும் தேவை என்று சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் விருப்பம், ஆனா சாப்பிட்டா சாப்பிட விருப்பம், நிறைய சாப்பிடலாம். அத மூண்டே எழுத்து. இப்பவும் கொஞ்சம் உங்களுக்கு இலக்கி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு வருகிறேன். நிச்சயமா இப்ப எனக்கு கூட ஒரு நாளும் தந்தாலும் சாப்பிடலாம், அது தேவை. எங்க பார்க்கலாம் மூண்டெழுத்து, மற்றது வந்து மனிதர்களிடையே இருக்கும், எல்லார்டையும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு. வருகிற வாரமும் இந்த மூன்று சொல்லுமே எனக்கு காணும். நிகழ்ச்சி செய்ய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் நெருங்க போது ஒரு பாடலை கேட்போம்.

சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க இதை பாக்கலாம்ல, சாப்பிடுவாங்க. ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, இந்த சாப்பாடுல இருக்கே இந்த உணவு வகையை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. மூன்றே மூன்று எழுத்து. ஒரு மனிதனுடைய முழு சாப்பாட்டுல முக்கியமான ஒரு சாப்பாடு இது. எங்க பாக்கலாம்?

0: கண்டுபிடிச்சிட்டா ஓடி வருகிறான்னு பாக்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் வரா. வணக்கம் வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உப்பு
0: உப்பு உப்பு இது நிறைய சாப்பிடலான்னு சொன்னீங்க ஒரு நேரத்துல.
1: நிறைய சாப்பிடலாமா?
0: நிறைய சாப்பிடலாம்.
1: இல்ல அனைத்து எல்லா சாப்பாட்டுலயும் போட்டுருவோம். ஆனா
0: நிறைய சாப்பிடலாம். ஒரு நேரத்துக்கு
1: நிறைய சாப்பிடலாம். உப்புமா உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம்.
0: குவிச்சு வச்சு சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. இதை
1: நான் சாப்பிடுவேன். நல்லா
0: நல்லா சாப்பிடுவீங்க. இப்ப குறைச்சி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பாப்பா இன்னொரு அன்பு உறவு வருகிறார். வணக்கம்.
1: அரிசி அரிசி
0: அரிசி அரிசி அரிசி. வணக்கம் அண்ணா. வணக்கம். அவர் அரிசி சொன்னார். இவர் அவிய வச்சு சாதம் சொல்லி
1: இருக்கிறார்.
0: பாருங்க அவர் பாருங்க அவர் உப்பும் கொண்டு வந்திருக்க. சாதத்துக்கு உப்பும் போடுறதானே.
2: உப்பு நிறைய சாப்பிடலாம்.
0: நிறைய சாப்பிடணும். அது நிறைய சாப்பிடலாம். இப்ப செல்வகுமார் வந்திருக்கான் சுடுதண்ணியோட வந்திருந்தா சுகமா
1: இருந்திருக்கான்.
0: அண்ணா சரி சாதம் அப்பாடா 43 ரொம்ப கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. 43 சொல் இது இத கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர்.
2: அந்த நாலு எழுத்து வந்து கண்களா
0: இல்ல கண்கள்? நான் உடல்ல எல்லா பாகத்திலயும் இருக்க கண்கள். உங்களுக்கு உங்களுக்கு துடையில இருக்கா? காலில் இருக்கா? கையில இருக்கா?
1: ரத்தமா? ரத்தம் சருமம். சருமம்
0: இல்ல அதாவது காவல் நிலையங்கள்ல இது நிச்சயமா இந்த வார்த்தையும் வரும். இது இது இது முக்கியமா இந்த ரெண்டு எழுத்து அவட்ட இல்லையா? நான் நினைக்கிறேன் இல்ல. கைதியும் கூட உடம்பு கைதியும் கூட உடம்பு இருக்காத அண்ணா
2: உடம்புலயும் இருக்குமா? அது
0: அதானே சொல்றேன்.
1: உடம்புல தரம் நல்லா சொன்னா உடம்புல இருக்கும்.
0: உடல்ல இருக்கு.
2: காவல் நிலையத்துல
0: காவல் நிலையத்துல இத எப்படியும் இது சொல்லப்படும். காவல் நிலையத்துல
1: ரெண்டெழுத்தா? சிறை
0: இல்ல.
2: வரி
0: வட்டி
2: அடி
0: இணைங்க. ஞான சேர்மண்ணா வடலூர்
2: இணைங்க.
0: வரி வட்டி என்ன
1: என்ன
0: மஞ்சள் அரைச்சாயா? வயலுக்கு வந்தாயா?
1: மஞ்சள் அரைச்சாயா?
2: அவர் இன்னொரு கால்ல இருக்கிறாரா?
0: கட் பண்ணி விட்டுட்டேன். நீங்க அவர் இணைங்க. நான் கட் பண்ணிட்டேன். அவர் கட் பண்ணி முளைக்கிறாருங்க. அடுத்த இணைப்புல பாருங்க. ஒன்று ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. இந்த மூணையும் சொல்லிட்டீங்க. அதுவும் அதுவும் இங்க பாப்பா என்ன பதிலோட வர்றது? குஷ்பு இல்ல சுவை இல்ல வெள்ளையா இருக்கும் சொன்னது அவர் தான். அதை சொல்லி கொஞ்ச நேரம் வரவே இல்லை. வாங்க அனந்த். அனந்த் வாங்க. அனந்த் வாங்க. பாருங்க எல்லாருக்கும் பாசத்தோட கூப்பிடுறதுக்கு இருக்கிறீங்க. ஆனா யார் எல்லாரும் பாசத்தோட கூப்பிடுறேன்.
3: அடுத்து போயிட்டே இருந்தாரு. நான் வந்துகிட்டே இருக்கேன்.
0: பேசுங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கிறீங்க. இந்த சொன்ன ஃபாரூக் அண்ணன், கண்ணன் கண்ணன் ஃபாரூக் அண்ணன்
1: கண்ணன்
0: நினைச்சிருங்க நினைச்சிருங்க. ஃபாரூக் எங்க அண்ணன் கண்டுபிடிச்சீங்களா?
3: இது பசையாமா? உடல்ல இருக்கிற பசை மேல இருக்கு சருமத்துல, பித்தளை பாத்திரத்துல இருக்கும் சொன்னீங்களா?
0: உடல்ல என்னது பசை?
3: உடல்ல பசைன்ற மாதிரி சொன்ன
0: பசைண்டா என்ன? பாருங்க, யாரும் சொல்ல முடியாம ஓடி வந்து சொல்லிட்டாரு பாருங்க. கெட்டி காரன் இப்படி பிள்ளையா சொல்லுவாரு நினைக்கல.
1: சாதம் சொல்ல நினைச்சேன், யாரும் என்ன சொல்லிட்டாரு?
0: வாழ்த்து சாதம்
2: சாதம் யாரு பாருங்க பாருங்க, சாதம் சாப்பிடுறேன் சொல்லலாம், ஒண்ணு தப்பு இல்ல. நீங்களும் சொல்லுங்க சாதம், வாழ்த்து கிடைக்கும்.
1: நான் கஞ்சி கஞ்சி சொன்னேன், கஞ்சி
0: கஞ்சி கஞ்சி
2: பாருங்க.
0: இவர் கஞ்சி, அவர் அரிசி, இவர் சாதம் சரியா சொல்லிட்ட. வேற யாரும் என்ன சொல்லுங்க அதுல உண்டு. அப்படியே சுத்தி சரிதா வந்து அரிசி அரிசி, அதாவது சாதம் அம்மா அரிசி அம்மா நல்ல அந்த குண்டு அரிசி அந்த எல்லாம் சொல்றான். இந்த சாதத்தை
1: கண்டுபிடிச்சான் அவன். அந்த வடலூர் ஆனந்த கேள்விப்பட்டுட்டான்.
0: ஆமாவோட
3: கேள்விப்பட்டிருக்கேன். மருவி மருவி இருந்திருக்கு ஒரு இடத்துல, அந்த வார்த்தை மருவி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல.
0: எனக்கு தெரியும் இதுல விரிவாக்கம் தேவை. இப்ப பாருங்க, நான் ஆட்டு வடைன்னு சொன்னேன், சரியா விரிவாக்கம் கொடுத்தனா இல்லையா? கடல வடைய சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செமிபாடு இல்லாம நீங்க விட்டா ஆட்டு வடை உணக்கம் சொல்லுங்க
1: முதல்ல. ரொம்ப மெதுவா வந்ததுனால ஆம வடையு சொல்லிட்டாங்க. பருப்போட கேட்டாரா மெதுவா சீக்கிரம் சுத்து கொடுத்தாங்களா? பருப்போட தட்டி தட்டி போடுறதுக்கு லேட்
0: ஆயிடுச்சு.
1: அதனால லேட் போட்டதுனால ஆமாண்டு கொண்டு கொடுக்குறியா? ஆமா இருக்கு, நல்ல விளக்கம் தான், நல்லா இருக்கு. அப்ப இது கண்ணன் அம்மா வந்து அம்மா வந்து இப்ப மறக்கணும் தலைவர்
0: கேட்டு அப்பா வந்து ஒரு கேள்வி சொல்லுங்க. வேட்டக்காரன் படத்துலயா ஒரு பாட்டு ஒன்று இருக்கான், ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன். அவி என்னது கேக்குறாரு அப்பா? ஆம நட்டு போட்டேன் ஆம
1: வடையாச்சு. உருட்டு போட்டிருப்பாரு அப்படியே ஆம வடையாச்சு.
0: அதுக்கு அதுக்கு
1: அந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கும் நாலு எழுத்து சொல்லுக்கும் நீங்க தரவு கேளுங்க, அம்மா உங்களுக்கு கரெக்டா
0: சொல்லுவாங்க. இது கண்ணன் நல்லா பாப்பா, இது கண்ணன் நல்லா பாப்பா. இதெல்லாம் அதாவது மனிதன், மிருகம், பறவை, பத்தாத்துக்கு ரெண்டு சொல்லு, எல்லா எல்லோரிலும் இருக்கும். இது இருக்கும்
1: உடம்புல,
0: உடம்புல இருக்கும். மற்றவர்கள் குத்து விளக்கு, நகை, இதுகள்ல கூட, அந்த பாத்திரங்கள்ல கூட இது இருந்தா இப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து நாங்க
1: பாசி பாசம் பிடிச்சிருக்கோம். பாசி புத்தவளக்குல வந்து அது என்ன கரை, கரை கரை
0: இல்ல
1: கரை, நம்ம மேல கரை இருக்கும். ஆமா அதான் இருக்கு, உடம்புல கரை இருக்கும், கரை இருக்குது. புத்தவளக்குல கரை அம்மா பக்கத்துல வந்துட்ட மாமா, அம்மா கரை இருக்குது அம்மா பக்கத்துல வந்துட்டம்மா. புத்து வளர்க்க விளக்குறப்ப தேவைப்படுற புளி, நம்ம உடம்புல புளி இல்ல.
0: ஓ ஆம்லெட் போட்டா ஆமை வடையாச்சா, ஆமை லட்டு இல்ல, ஆம்லெட் போட்டேன் ஆமை வடையாச்சா. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். அது ஆமை வந்து சப்பல் மேலுக்கு இப்படி இருக்கு இல்ல,
1: ஆமையோட ஒப்பிட்டு, ஆமையோட ஒப்பிட்டு
0: போடல.
1: ஆமை ஓடு மாதிரி கெட்டியா இருக்கிறதுனால ஆமை உடன்றது, அதுதான் அப்படிதான் இருக்கும்.
0: சரி இந்த இதை கண்டுபிடிக்கலாம். ரெண்டு உடல்கள்லயும் இது இருக்கு. ரெண்டு எழுத்து சொல்லு, கற்று சத்தமா இருக்கு
1: இல்லையா? அது
0: இல்ல இல்ல அண்ணா, நீங்க வானதி போட்டுக்கீங்க அண்ணா,
2: போடவே இல்ல,
1: நிப்பாட்டி
2: ரொம்ப நேரம் ஆகுது.
1: வானொலி ஆன்
0: மணி தான். ஆனந்த் நீங்க போட்டுக்கீங்களா வானொலி?
3: இல்லமா இல்லமா இல்லவே இல்லமா
0: இல்ல. அப்ப
1: சத்தம் இல்லையா? சத்தம் இல்லையா? வேற ஹெட்போன் வேலை ஹெட், உங்களுக்கு சவுண்ட் இருந்தா அப்ப உங்களுக்கு தான், எனக்கு சவுண்ட் இருந்தா
0: எந்த சத்தம் இருக்காது. இது பெரிய ஹெட்போன் இல்லையா? நான்
2: போட்ட ஹெட்போனே கிடையாது.
0: குத்து விளக்கு இதுலயும் இருக்கும். ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. சரி இந்த ரெண்டு எழுத்தும் நாலு எழுத்தையும் ஒன்றா சொல்லலாம். அதாவது ரெண்டு கருத்தும் ஒன்றா இருக்கும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். நாலு எழுத்து சொல்லும் அதுதான், நாலு எழுத்து சொல்லும் அதுதான். இந்த நாலெழுத்து சொல்லு, பித்தளை, அந்த பித்தளை இந்த பாத்திரங்கள், நகை, இதுகளுக்கு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு எழுத்து சொல்லி சொல்லலாம். நாலெழுத்து சொல்லும், ரெண்டு எழுத்து சொல்லும் மனிதர் உடம்புல பார்த்தா தெரியும், இருக்கும். இது நிச்சயமா உங்களுக்கு.
1: இது முழா பூசுவாங்களே, அது பேர் என்ன?
0: இல்ல இத அது பூசுறது கழுவா போயிடும். என்ன இது போகாது, இது அப்படி உடம்புடைய
1: கழும்பு, கழும்பு போகாது, கழும்பு. ஆமா
0: கழும்பு, வெட்டிக்காரன் கழும்பு.
1: நான் சொன்னேன், நான் சொன்னேன்
0: உங்க
1: உங்க பதில் வரணுமா? ஆமா அப்படியே ஒரு வாட்ஸ்அப் ஒரு போட்டோ அனுப்பணுமா?
0: எனக்கு எங்க புடிச்சு புடிச்சு கொடுக்குறீங்க? நீங்க புடிச்சு
1: கொடுக்கமாட்டீங்க. அப்பா மாதிரி கொடுங்கம்மா, ஈஸியா கொடுங்க. அதான் அப்பா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்றேன். அன்பு பதில் அப்பா முதல் கடைசி எழுத்து போன்றுவாரு. நீ
4: என்னுடைய பேருமே இணைந்து இருக்கு, அப்பா என்னுடைய பேருமே இணைந்து இருக்கு அப்படின்னு.
1: அதனால கொடுங்க, இருந்தா நீங்க எவ்வளவு கஷ்டமா கொடுக்குறீங்க?
0: இந்த ரெண்டு சொல்லையும் அடுத்த உணவையும் வச்சு கொடுக்கலாம்
4: யோசிக்கிறேன். நீங்க அப்படி மட்டும் தான் வந்துருக்கு இன்னைக்கு.
0: மனித உடம்புல இருந்தா இருக்கிற சில இடங்களை பொறுத்து அழகா இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு எங்க இருந்தாலும் அழகு இல்லாமல் இருக்கும். மனித உடல்ல இருந்தால் அது அழக கொடுக்காது. இந்த நாலு

0: தரவு சரியா
1: பதில்
2: வந்து
1: கண்ணன் அம்மா சத்தியம் சொல்லுங்க. அம்மா சத்தியமா இத எனக்கு யாரும் அனுப்பல,
2: உங்க மேல சத்தியமா யாரும் அனுப்பல. நானே யோசிச்சு சொன்னேன், மண்டபத்திலிருந்து யாரும் எழுதி கொடுத்து நான் ஒண்ணும் வரல, நானா நானா
1: சொன்னது.
2: பையனாதான் அப்பாவது ரூல்ஸ், பையனாதான் சரி யாராவது
0: பிறந்தாலும் குற்றம் குற்றம்
2: குற்றமே சொல்றவர்.
1: மச்சம் வந்து சில இடங்கள்ல இருக்கும் போது அழகா இருக்கும், அது
2: அழகா இருக்கும்.
1: அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொன்னேன், கண்ணன் கண்டுபிடிப்பாரு. இது பெண்களோட சம்பந்தப்பட்டது என்ன?
2: அப்ப
1: ஆனந்த என்ன, நான் நல்ல நித்திரியா இருக்கும்போது ஒரு அன்பு உறவு அழைச்சு கேட்டிருந்தாங்க. ஆனந்த் சின்ன பையனா பெரிய பையனா, யாரோட வயசு இருக்கு? சரியான சின்ன பையன், எல்லாரையும் விட சின்ன பையன் என்று சொல்லி இருக்கிறேன். அத மாதிரியே நீங்க உங்களோட படம் யாருக்கு அனுப்பிடுறாங்க? அப்படி இருப்பாங்க, சின்ன பையனா பெரிய பையனா என்று கேட்டிருந்தாங்க. தங்கட வயதையும் ஒப்பிட்டு சொல்லினா, உங்களை எல்லாம் வயது கூடிய கண்ணண்ட வயசு கூட கூடிய நான் நித்திர முறையில இருந்தேன். திரும்பி இப்படி கேக்குறாங்க, சரி ஆர்வத்தோட கேக்குறாங்கன்னு எல்லாரும் வயதும் குறைய கடைசி ஆத்தே இல்ல, அம்மா உங்களோட வயதும் குறைவா சின்ன பையன் ஐயா, சின்ன பையன் என்று சொல்லி இருக்குது. சொல்லுங்க, அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.
2: மனசு பெருசு,
3: விசாலமா இருக்கு.
1: என்ன ஒரு சொல்லு உங்களுக்கு கொடுக்கறேன், இதை நான் செய்வேன் என்று எந்த மனிதனோ, அது மிருகங்களையும் சரி நேரம் அந்த குணங்கள் இருக்கலாம், எண்ணினால் இப்படி சொல்லுவார். அதை செய்து முடிக்கும் வரையும் நாள் எடுத்து சொல்,
0: செய்து முடிக்கவரே இப்படி சொல்லுவார்.
1: இப்படி இருப்பார், இப்படி இருப்பார்,
0: இருப்பார்,
1: இது இப்படி சொல்லுவார். நாள் எடுத்து சொல், ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு.
0: பிடிவாதமா?
1: இல்ல,
0: பிடிவாதம்
2: எடுத்துருங்க.
1: கண்ணனோட ரொம்ப பயமா இருக்குங்க, ஹிந்தியில சொன்னாலும் சொல்லுங்க. எங்க நாலெழுத்து, நாலெழுத்து,
2: நாலெழுத்து.

0: நாளே நாள் எழுத்தேன்.
1: மௌனம், மௌனம். ஆஹா,
0: இல்ல மௌனமாக இருப்பார்களா? இல்ல,
1: அதாவது செய்யணும் புரியாதமா இருக்கணும், ஒரு அடமண்டா இருக்கணும், இருக்கணும் ஒரு கிளஸ்டா இருக்கணும், இருக்கணும்.
0: தர்மம் இல்ல, தர்மம் இல்ல. என்ன ஞானதேரமனா பேர்
1: கர்ம, கர்ம, கர்ம, கர்மமா இருக்கணும். கர்மமே கர்ணா
0: இல்ல, இல்ல.
1: விடாப்பிடி, விடாப்பிடி, விடாப்பிடி,
0: விடா, விடாப்பிடி இல்ல. கட்டிக்காரன் கொஞ்சம் கட்டிக்காரன்
1: விடாப்பிடி இல்ல, விடா, விடா, விடா,
0: விடாப்பிடி,
1: விடாப்பிடி
0: இல்ல.
1: அடா
0: இல்ல, மாத்தி யோசி, மாத்தி யோசி. திரும்ப மீட் போட்டு போய் பேசுறீங்களா நீங்க?
1: ரெண்டு குள்ள போடுங்க,
0: மீட் போட்டு பேசுறீங்க நீங்க. எங்க
1: தரவு கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க.
0: அதான் அத செய்து முடிக்கும் வரும் இப்படி இருப்பது, இப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பது, இப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பது. அண்ணா
1: வீராப்பு, அம்மா வீராப்பு,
0: முயற்சி. கட்டி காரணம் அண்ணா பிள்ளையா சொல்லி இருக்கீங்க.
1: வீராப்பு, அம்மா வீராப்பு,
0: வீராப்பு. என்ன பிள்ளைங்க விட கட்டித்தான் பாருக்கப்பை உண்மையே சட்டியா சொல்லுமண்டு. இருந்தாலும் சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை பாருக்க.
1: அப்பா, அப்பா வந்தா சரியா சொல்லு, அம்மா வந்து
0: அம்மா வந்தா சரியா சொல்லு. அப்பா நல்லா உதவி செய்வார் அல்ல உங்களுக்கு? அப்பா என்னன்னா வாழப்பமா உடிச்சு ஊட்டி விடுவார், நல்ல சோறு குழச்சு தீர்த்து விடுவார் அப்பா
1: எல்லாருக்கும்.
0: சில பேரும் விரட்டி அனுப்பிடுவார், சில பேரும், சில பேரும் நல்லா குழச்சு.
2: அப்பா தமிழாச்சார் மாதிரி, அம்மா வந்து கணக்கு வச்சார் மாதிரி.
0: அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரே
1: டீச்சர், சோசியல் எல்லாத்துக்கும்
0: சமநாசம்,
1: கணக்கு, மேக்ஸ்
0: எல்லாம்
1: சமநாசம்.
0: எங்க இப்படி இருக்கிறது? எங்க ராஜ்குமார் அதாவது யாராவது கேட்டுக்கொண்டு வந்தா ஓடி வாங்க. எங்கட குரூப்ல இப்படி யாருமே இருந்தது இல்ல. இவ்வளவுதான் அது, அது ஒன்றுக்கு நல்ல ஒன்றுக்கு கூடாது இப்படி இருப்பது. ஒன்றுக்கு நல்ல ஒரு வகையில நல்ல, ஒரு வகையில கூடாது.
1: கவனம்
0: என்ன? இல்ல,
1: கவனம், கவனம்,
0: கவனம்.
1: முடிக்கிற வரைக்கும் இப்படியே இருப்பாங்கன்னா இப்படி எந்த வரைக்கும் வரப்ப இப்படி இருப்பாங்க சொல்லுங்க.
0: எங்க
1: ஆர்வம், ஆர்வம்
0: என்ன?
2: சிந்தனை,
0: சிந்தனை, சிந்தனை, சிந்தனை.
1: தவறான விடை
0: இது. அண்ணாச்சி சொல்லுவார் தெரியுமா, அந்த இமான அண்ணாச்சி இப்படித்தான் அந்த குழந்தைகளை சொல்லுவாங்க. மிக மிக மிக மிக மிக மிக மிக மிக பல சொல்ற. வாங்க இப்ப நீங்க எல்லாரும் தோத்து போக போறீங்க பாருங்க. வாங்க ஷியாமலா அம்மா, வாங்க ஷியாமலா.
3: வணக்கம்.
1: ஒரு லேடி வந்து
0: ரெட் காப்பட்ட விடுங்க, ரெட் காப்பட்ட இறங்க முதல் ரெட் காப்பட்ட விடுங்க. குத்து விளக்கலாம், அந்த விளக்கை ஏத்துங்க.
2: எல்லாரும்
1: எண்ணெய் குத்துங்க, நான் காப்பாத்துறேன்.
0: அண்ணா கேப்போம், அண்ணா ஏன் குத்து விளக்கன்னு வந்தது அது சொல்லுங்க.
1: குத்து விளக்கு,
2: ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் இருந்து இல்லம் முழுவதும் ஒளி கொடுப்பதால்
0: குத்து விளக்கு. அப்படியா, அப்படியா
1: அல்ல, அல்ல. அதாவது தீக்குச்சி பொறுத்து பொறுத்து எழுதுனால குத்து விளக்கு,
0: குத்து விளக்கு.
3: அது கொத்து, அது கொத்து விளக்கு, கொத்து விளக்கு, குத்து விளக்குன்னு மாறி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
0: கொத்து விளக்கு, குத்து விளக்காக மாறிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. குத்து விளக்கு
1: ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல குந்தி இருக்கனால அது குத்து
0: விளக்கு.
1: குந்து விளக்கு அப்படின்னா குந்தி இருந்தா குந்தி விளக்கு. யாரு குத்து விளக்கா?
0: சாமலாம்மா நலமா இருக்கிறீங்களா? இப்ப நீங்க கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கீங்க, கீழ்பாக்கமா மேல்பாக்கமா? கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்க, லேட்டா தான்
1: வந்திருக்கிறான். யாருக்கும்
0: கீழ்பாக்கத்துக்கு வர விருப்பம் பண்ணா அழைக்கலாம், நீங்க அழைச்சிங்கன்னா கீழ்பாக்கத்துல சேர்ப்போம் நாங்க. சரி சாமராமா, குத்து உலகண்டையம் வந்தது
4: சொல்லுங்க.
0: என்ன சாமராமோட கடகரப்ப காண இல்ல, அலை போற போற சாமலாமா?
4: இல்ல இல்ல,
0: குத்து விளக்கு
4: எனக்கு சரியா தெரியலம்மா, எனக்கு தெரியல.
0: உங்களுக்கு தெரியல?
4: குத்து விளக்கு சில ஊர்ல இருக்க அண்ணனுக்கே
1: தெரியல.
4: ஐயோ ஹிந்தில சொல்ல பாருமா,
0: குத்து விளக்கு அண்ணா. அண்ணா எனக்கே தெரியும் அண்ணா, அதை கேட்ட அணிதான் கேக்குறேன். எந்த மனத்துல என்ன இருக்கண்டா, பெண்களுக்கு ஒப்பிடுவார்கள் அந்த குத்து விளக்க? அந்த காலத்துல அது வந்து ஒரு இலக்கிய பூர்வமாக சொல்லி இருந்தாங்க குத்து விளக்குக்கு, சரியா பெண்களுக்கு ஒப்பிட்டு. இந்த காலத்துல டக்கண்டு கோபம் வந்து சட்டாரண்டு வார்த்தையால குத்தறிகிறது பெண்கள், குத்தி பேசுறது அது பெண்கள்ட இருக்கிற படிவா. இந்த குத்து விளக்கு கூட இருக்கு இல்ல, குத்தலாம இல்ல ஆக்களுக்கு எடுத்து ஒரு குத்து குத்தலாம குத்து விளக்கு. மற்றும் குத்தன நிக்கிற வழியான இவர் குந்து விளக்குன்னு சொன்னார். யார் அந்த குந்து விளக்கு? குந்தி கொண்டிருக்கா குந்து விளக்கம் அவங்க குந்தி கொண்டிருக்க நேரா ஓட்டிவா நிமிந்து நிக்குது, அதனாலதான் எல்லா இடமும் வைக்கப்படுகிறது குத்து விளக்கு.
1: அதாவது குத்து விளக்கு கூர்மையா இருக்கு மேடம், கூர்மையா இருக்கு. நான் அஞ்சு மணில பொறுத்து வச்சு எழுதிட்டு இருக்கேன், அதை யாராலே குத்த முடியாது, குத்துனா வலிக்கும். அதனால குத்து வலிக்குங்கிறது மறுபடியும் குத்து விளக்கு வந்து குத்து
0: விளக்காயிடுச்சு,
1: வலிக்குங்கிறது விளக்காயிடுச்சு, நல்ல விளங்கு
0: குத்து வலிக்கும் குத்து விளக்கு. சரிங்க
1: அப்படியே சொல்லிருங்கம்மா, நாங்க சொல்ற மாதிரி
0: நாலு சொல்ல முடியாது. இந்த கீழ்பாக்கத்துல நல்ல பெரிய வேப்ப மரம் நிக்கும், நல்லா வளர்ந்து அத போய் நாலு பேர் புடிச்சு கொண்டு நிப்பாங்க. என்ன உளுந்துடும், அதனால பிடிச்சு பண்ணிக்கிறான். எம்டிஆர் இந்த வளர்ந்த இந்த மரத்தை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் புடிச்சு பண்ணிக்கிறீங்க பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பேர் என்னோட சேர்த்து
1: ஒரே ஒருத்தர் மட்டும் செல்வகுமார் மட்டும் தனியா அந்த பக்கம் போய் கழுத்தை கட்டி கையில குடிச்சிட்டு இருக்கிறேன் கேட்டதுக்கு. அவங்க அஞ்சு பேரும் பிடிக்க முடியாம விட்டுட்டாங்கன்னா நான் கழுத்தை கட்டி
0: எழுத்துருவேன். இதுல புடிச்சு கொண்டிருக்கேன்
1: கழுத்தை புடிச்சு
0: அதுக்கு மோனாவே சொல்றேன். இந்த பக்கத்துல புடி கொஞ்சம்
5: அந்த கீழ்பாக்கத்துல வந்து ரெண்டு பைத்தியங்கள் வந்து அந்த கட்டடத்தை தள்ளுவாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் சட்டையெல்லாம் கைட்டு வச்சுட்டு, அது இன்னும் ரெண்டு பேர் வந்து அதை எடுத்துட்டு
0: போயிட்டாங்க.
5: அந்த ட்ரெஸ் கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த ட்ரெஸ் இருக்காது. எங்க ட்ரெஸ் கட்டடத்தை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்டோம்,
0: கலத்தி வச்ச இடத்தை விட்டு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க.
2: பாக்கியராஜ படத்துல இது, பாக்கியராஜ படத்துல
0: பாருங்க கீழ்பாக்கம் எல்லாம் பாத்துருக்கு, நானாவதுதான் நல்லா இருக்கும்.
4: மேல் பக்கத்துல வந்திருக்கீங்க தெரியல.
0: சரி இந்த இடத்த இந்த நாலு இடத்த சொல்லுங்க, நாலு
1: அக்கா இந்துக்குரிய சியாமலா அக்கா
0: சொல்லுவாங்க. நாலு எழுத்து. இப்படி ஒரு மனிதன் ஒரு ஒரு விடயத்தை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இப்படி இருப்பதை சொல்லுவார்கள். இல்ல
1: பைத்தியம்
0: இல்ல
2: அஞ்செழுத்து செல்லாது
0: செல்லாது பைத்தியம்
1: பைத்தியம் அஞ்செழுத்து. ஆமா
0: இது இருக்கிறதும் நல்லது, இல்லாத இல்லாட்டியும் நல்லது. இது சில விடயங்களுக்கு
1: இருக்கிறது
0: சரியானது. இந்த விடயம் இல்லாததும் நல்லது, சில விடயங்களுக்கு இருக்கிறது நல்லது. அதை செய்து முடிச்சிருவீங்க நீங்க. சில விடயம் சில விடயத்துக்கு கூடாது. இது
1: விவேகமா விவேகம் விவேகம்
0: இல்ல இல்ல
1: அப்பா சொல்லுவாரு வேகம் விவேகம் வேகம்
0: விவேகம். அப்பா அவங்க எழுதி அனுப்புறாரு
1: அப்பா அம்பர அல்லையோ அவர் கயிறை பிடிச்சிட்டே இருக்காரு.
0: அம்மா அந்த சொல்லல ஒரு எழுத்து அதுல வரும்.
1: ஓ
5: விவாதம் பாசம் பாசம்
0: இல்ல
5: பாசம்
1: இல்லன்னா அருமையா அருமையா
0: இல்ல
5: பாசம் இல்லாட்டாக்க இது
1: அடா
2: ஊக்கம்
1: அடா
0: இல்ல
1: அம்மாங்கிற எழுத்துல வந்து ஒரு எழுத்து வருதாமே பகல்தான்
0: அப்பம் அப்பம் அப்பம் ஆப்பம் என்ற சொல்லில இருந்து ஒரு
6: ஆக்கம். அம்மா
1: என்னண்ட
0: ஆக்கம் இல்ல நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்றேன் ஒரு சொல்லு அந்த சொல்லுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கும். அம்மா என்ற சொல்லில் இருந்து ஒரு எழுத்து வரும்.
1: ஆப்பம்
0: என்ற சொல்லில் இருந்து ஒரு எழுத்து வரும்.
1: அந்த ஒரு எழுத்து மட்டும்
5: சொல்லுங்க
1: சொல்லுங்க. ஓகே அடுத்து
0: தங்கம் சொல்லில இருந்து ஒரு எழுத்து தங்கம்.
1: தங்கத்துல
0: இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமா உங்கள்ட்ட சொல்ல போற பாக்கலாம். சரியா
1: நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல தரவு பேனா கொஞ்சம் எடுத்து
5: எழுதினாதான் சொல்லுங்க.
0: இன்னொரு எழுத்து சலங்கை சலங்கை என்ற சொல்லல எந்த ஒரு எழுத்து சலங்கை சலங்கை ஆப்பம்
1: ஆப்பம் தங்கம்
0: தங்கம் அம்மா
1: சலங்கை
0: சலங்கை
1: அம்மா
0: ஆப்பம், தங்கம்,
1: சலங்கை.
0: இந்த சொல்லில் இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு
1: இடத்துல
0: கொடுக்கலாம். சரியா, இன்னொரு இலவ கொடுக்கலாம். சலங்கையை விட்டுடுவோம், சலங்கையை விட்டுடுவோம். சரியா, சலங்கையை விட்டு சபலம் இந்த சொல்லில இருந்து ஒரு எழுத்து வர. சபதம், சபதம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து, அம்மா இந்த சொல்ல ஒரு எழுத்து, தங்கத்தில இருந்த ஒரு எழுத்து, ஆப்பம் ஒரு எழுத்து. சரியா, புத்தினார் எல்லாம் கீழ் பக்கத்துலதான் இருக்கப்பா கடவுளே.
1: அம்மா இது தரவு, அது கேள்வி விட குழப்பமா இருக்குமா?
0: நான் சொல்லிட்டேன், எல்லாரையும் கீழ் பாக்கத்துல கொண்டு போட போறேன்னா இவ்வளவு சொல்லி நீங்க
1: கண்டிப்பாங்க.
0: சரி, எல்லோருக்கா நான் சரியா சொல்றேன் கேளுங்க, சரியா சொல்றேன், வரிசையா சொல்றேன். முதல் வந்து முதல் எழுத்து வந்து சபதம் என்ற சொல்லுக்கே இருக்கு. இரண்டாவது எழுத்து வந்து ஆப்பம் என்ற சொல்லுக்கே இருக்கு. மூன்றாவது வந்து தங்கத்தில இருக்கு. நாலாவது அம்மால இருக்கு. உண்மையா கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க நீங்க எல்லாரும் சொல்லிட்டேன். கீழ்பாக்கத்துல கீழ்பாக்கம்
2: ஆனந்தம்
0: கேட்டீங்க. தலங்கிய சபதமா மாத்தின இதுல என்னாலும் கண்டுபிடிக்கிறீங்களா? பாபம் வந்து
5: எங்க கீழ்பாக்கிறது?
0: அந்த சொல்லியே கொடுத்து சொல்றேன், அதுலயும் கண்டு அதான் சொன்ன. கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க வேண்டாம். உடனே இவர்
5: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: கொஞ்சம் தெளிவா
0: இருக்காரு.
5: நான்
0: அந்த சலங்கைய மாத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே, அத அப்படி கொடுத்து பாப்பா
2: என்ன
1: செய்யும். பின்ன கலந்துங்களா தொக்கியோட அத்திங்களான்னு தெரியல. சலங்கை காலத்துல தலைமையிலேயே இருக்கிறோம்.
0: அப்படி சாப்பிடலாம். சரி, எங்க கண்ணன் இடைவெளி கொடுங்க. இந்த நான் என்ன பேரும் கண்டுபிடிக்கட்டேன். ஒரு கொஞ்ச நேரம்
1: இடைவெளி
0: இடைவெளி இல்ல, இவங்க ஓட மாட்டான். மாலிங்கம் அவர் தான் மட்டும்தான் ஓடுவார், இவங்க யாருமே ஓட மாட்டாங்க. இடைவெளிய கொடுங்க.
1: நாங்க ரெடி.
0: இன்னைக்கு யார்கிட்ட பாட்டுண்டா? இன்னைக்கு வடலூர் ஆனந்த் நீங்க சொல்ற பாட்டு தான் இன்னைக்கு கடைசியில வரும். நல்ல நல்ல பாட்டா, நல்ல பாட்டா நீங்க
5: யார் சொல்றது?
0: நான் சின்ன பையன் சொன்னீங்க, புது பாண்டை சொன்னீங்க
5: கூட அவர் அப்படி சொல்ல முடியாது.
1: மேடம் இப்படி சொன்னது புரிஞ்சு எனக்கு
0: சொல்லுங்க. அதுவும் நித்திரியான எழுப்பி கேக்குறாங்க. வரலாமே நேற்று கொண்டு வைக்கிறாங்க பாருங்க, அவங்க நித்தியான எழுப்புறாங்க. என்ன ஆனந்தனே யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியம்.
4: அவங்க யாராவது ஆனந்த பேசிருப்பாங்க.
0: இல்ல இல்ல ஆனந்தனே நினைச்சு கொண்டிருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள வந்த நாள்ல இருந்து ஆனந்த குரலும் குரலும் பேச்சிருக்க அவங்களுக்கு பாருங்க.
1: அப்படி தவறு இல்ல
4: அவங்களே பிள்ளைங்க தெரியா சொல்லுங்க அவரு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு.
0: இல்ல இல்ல அது சொல்ல
4: சந்தோஷமா இருப்பாரு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது
1: மனதுக்குள்ளே ரசிக்கிறேன் சுகம் என்று
0: மனதுக்குள்ளே
1: அப்பா பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும்.
0: என்ன பாட்டு
1: என்ன
0: கண்ணன் வேணுதான் கண்ணன் கண்ணன் தான் பத்தாவதா வந்திருக்கீங்க கண்ணன். இத வந்தவங்க சரிதானே ரேவதி அம்மா ராஜ்குமார் ஆனந்த் சரிதா ரதீஷ் செல்வகுமார் ஃபாரூக் ஞானசுக்கரமண்ணா ஷியாமுல்லா கண்ணன் சரிதானே. யாரு வந்தது
4: யாரோ ஒருத்தர் இடையில வந்தாரு படத்திலே கேட்டு இருந்தே
0: யாரு
4: கனவு வந்தாரு யாரோ ஒருத்தர்
0: யாரப்பா அது இவோட கனவுல வந்தவன் யாருன்னு கண்டுபிடிங்க. இப்ப முதல்ல
4: ஏன் கனவுல வரல அப்படின்
0: உன் கனவில் வந்தவன் யாரடி சொல்லு.
4: நான் பேர் சொன்னா ஓடு தலைவரி கோடி போயிடுவாரு. ஐயோ போயிருந்த எந்த கழிவு கனவுல வரணும்னு
0: எங்க
1: தொடவில்லையா என்னை சுடு உன் பாடல் உண்மை சுடவில்லையா தென்னின் வெறுமலை உண்மை உண்மை இழவில்லையா என்னின் வெறும் உண்மை உண்மை இழவில்லையா முகத்திற்கு கண்கள் வென்று முத்தத்திற்கு இடங்கள் வென்று பாடலுக்கோ நிறுத்தம்
0: கொஞ்சம் நிப்பாடுங்க அப்பதான் எங்களுக்கு அது வேற
5: மழையா என்னை ஒன்று செய்ய தனியானால் உந்தன்
0: மட்டும் ஏதோ
4: செய்ய
0: ஆரம்பிச்சேன் பாருங்க என்ன ஷியாமலா உருக்கி ஃபாரூக்கு கொண்டு போட வச்சுட்டா சரி பரவாயில்லையா அடுத்த
4: இல்ல இல்ல ஃபாரூக்கு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தான்
1: அனுப்பாங்க. நல்லவரில் நான் தன்னுதலிக்க முன்னினவில் என் நீ மறக்க பஞ்சவையை நீ முன்னிறுத்தாய் பெண்மனதில் நீ ஏன் தவித்தாய் ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக தானும் கோணங்கள் யாவும்
0: சொல்ற விதத்துல பாட்டே செத்து போச்சு. பாடலும் பாடலாதையும் செத்து போனாருங்க இவர் சொல்ற விதத்துல. நள்ளிரவில் நான் கண்முழிக்க நல்ல ஒரு பாடல் அது. தாளாட்டும்
1: பூங்காட்டுதான்
4: இவர் சொல்லும் போதே கூகுள் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும்
0: எல்லாரும் கூகுள்ல
4: கூகுள்
1: கூகுள்ல பார்த்தானே தெரியாது. நம்ம கூகுள்ல
0: கூகுள்ல பார்த்து
4: அப்படி சொல்லக்கூடாது. அப்ப கஷ்டப்பட்டு சொல்ற அர்த்தம் கூகுள் போக
1: வேண்டிய இப்ப சொல்ற கண்டிப்பா
0: பாப்பாங்க சொல்லுங்க.
1: ஆகாயம் அன்பும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் நீயும் மனக்கோளம் பூவோடு பூங்காற்று பூபாலம் பாடாத பொன்னானா என்னொன்னு பூக்கோள் ஆறாவது பாசமென்னும் கூண்டில் பல பாடம் பெரும் கிளிகள் பாடி பரும்பாட்டி பல
0: பாடி
1: கீதம்
0: ஆகாயம் இசைக்கும் நாணம் காவியம் பூபாலம் இல்லையா
4: திருப்பதி அந்த வரியே
0: மெல்லவா சொல்லுங்க அப்பதான் நாங்க டைப்
1: பண்ணுங்க
4: சொல்லுங்க ஆனா நீங்க சொன்ன ஒரு மூணு லைன் ஒரு ஒன்றரை லைன் சொல்லுங்க போதும்
1: சொல்லி
0: பேசுங்க
1: ஆகாயம் அங்கே நீங்க ஆயிரம் ஆயிரம் பூக்கள் பால்வாரம் இங்க மன்னன் தங்க பூபால பலமாக சொன்னாலும் என்னுள்ள பூப்போல ஆடல பாசமனம் கூட்டில் பலம் பெறுவான் கிளியை பாலிவரும் பார்த்து பலபலம் பெறுவது நாலு மணி தீரம் என்று வருகிறது
0: சரி ஆகாயத்துக்கு
1: அப்புறம்
0: ஆகாயத்துக்கு அடுத்து சொல்ல ஆகாயத்துக்கு அப்புறம் என்ன
1: சொல்றேன் நல்லா நிறுத்தி மெதுவா சொல்றேன் ஆகாயம் அங்கும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் எங்கும் மாக்கோளம் பூவோடு பூங்காற்றும் பூபாலம் பாராது பொன்னான எங்கும் பூப்போல ஆடாது பாசமெல்லும் கூட்டில் பலபாடம் பெருந்திலிகள் பாடிவரும் பாட்டில் பலபாடம் பெருமுலிகள் நாதம் என்றும் கீதம் என்றும் சேர்ந்தது வழிகள்
4: இந்த ஒரு பாட்டு கண்டு பேரும் நீச்சு முடிஞ்சிடமா இப்ப கூட வேற சொல்ல
1: மாட்டேங்குது
0: உனக்கும் எனக்கு வந்து தொடங்குதா சம்திங் சம்திங்ல
2: மலையின் துளியில் லயம் இருக்குது துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா ஏ மாமா
4: சரியா
0: என்ன பட பாட்டது
1: மலை துளிகள்
0: ராணியமான பாட்டு
4: நீங்க
0: சொல்லுங்க அடுத்தது
1: அடுத்து காவல் நூறு மீறி காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூ வேலைகள் உன் மீறியில் பூ ஜோலைகள் அந்தி பூ விரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும் இவளின் கனவு கனியும் வரையில் விதியீடு திருமகள் இரவுகள்
0: இருக்கு
1: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ
0: சூப்பர் ஆனால் சூப்பர் நீங்க கட்டிக்காரன்
1: பாடும் போதே கட்டி அவங்க சொல்லும் போதே கட்டு பிடிச்சிட்டோம் சொல்லி பிடிச்சலாம் கட்டுப்பிடிக்க முடியாது
0: உடனே உடன் அது சரி கண்ணன் நீங்க சொல்ற வரிகள கேட்டு எனக்கு வயிற்றுல என்ன செய்யுது
1: காஞ்சிப்பட்டு காஞ்சிப்பட்டு ஒன்று நான் காஞ்சிப்பட்டு ஒன்று நான் கொடுத்தேன் காலமெல்லாம் உண்மை நான் சுமப்பேன் மாமன் உன்னை கண்டு ஏங்கும் அள்ளி கண்டு தொழில் என்னை அள்ளி கொண்டு தூங்க
0: வைப்பேன்
1: நீ தானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணா தவிக்கும் சொல்லுங்க ஊருக்கு போனதே பார்த்து வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைத்ததே அன்பு வந்ததாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உங்க காந்த கண்ணிலே நன்றி
6: சொல்லி நாள்தோறும் நான் பாடக்கார வந்து கொடுத்த
1: நெருங்கும்போது அகப்படாமல் பறந்து போகிறாய். நீ நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய். இவரை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா, உனக்கு யாரும் தடையில் இங்கு விதிப்பதில்லையோ. எனக்கும்
0: தேனிருக்கும்
1: வண்ண மலர் நேராடுது. தேவியில் ஒன்று இங்கு போராடுது. தேவிருக்கு வண்ணமிகள் ஏவாடுது.
6: தேவி நல்ல கண்ணுடைய ஏதாவது சொல்லிக் கொடுக்கிட்டானே
1: அனைத்து தயவு செய்யும் ஆனந்த தோழன் தலைபோடும் உள்ளம் யார் செய்த அழைக்கின்ற கண்டு செய்யும் ஆனந்த தோழம் தலைபோடும் உள்ளம் யார் செய்த பாதம்
6: கண்டுபிடிச்சு சொல்லி
1: தொடங்கிவிட்டாரு. என்ன மாறும் கல்வி என்ன மாறும் கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினார். ஏ கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினார். காதலுக்கும் என்று அவள் படியே காதலுக்கும் என்று அவள் படியேறுவாள். சிரிக்கின்ற தங்க சிற்பம் தேவைவாராதோ. வண்ணம் அங்கே கலை உள்ளது எங்கே சிறுவண்ணம் அங்கே கலை உள்ளது எங்கே நிலைதன்மை சொல்ல தூதுவன் எங்கே நிலைதன்மை சொல்ல வந்த தூதுவனும் எங்கே இழைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே ஒரு இழைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே
6: சொல்லுங்க.
1: மேடம்
6: அவர் எந்த

தேகம் எனக்காகவும் தேனி அணைந்தது என் உள்ளம், பொன் ஆரம் பூவாலை ஆடும் ஆடும் துவோ பிரணம் எங்கெங்கும் மாலை சூடும் மங்களம் மங்கள வாழ்த்தொலி கீதம். தேகம் எனக்காகும் தேனில் நனைத்தது என்னுள்ளம், பொன் ஆழம் பூவாலை ஆடும் எங்கெங்கும் மாலை சூடும் மங்கையிடம் மங்கள வாழ்த்தொலி கீதம்.

0: அது இல்ல டவர் வேகம். சரி படத்துல தர கொண்டு போங்க, படத்துல தரவு.
1: படம் வந்து சக்கரவர்த்தி விமானமான பாடல பாட்டு.
0: அது படமா? அது பாடினவங்க உங்களுக்கு அஞ்சு. ஓகே
1: இப்ப பாக்கலாம்.
0: இப்ப பாக்கலாம்.
1: திவளியின் மனதில் இன்னும் முறை நேரமும் தொடியின் மலர்கள் குளிர் பாயும் நேரமும் பாதை தேடியே பாதம் போகுமோ, பாதை தேடியே பாதம் போகுமோ, தாவலான நேசமோ கனவு கண்டு பூசுமோ, தனிமை ஓடு பேசுமோ.
0: எங்க கீழ் பாக்கிறதுக்கா?
2: மௌனமான நேரம். மௌனமான நேரம்
0: இல்ல இல்ல, அதுல வேற
3: நான் தட்டுறது நிப்பாடிட்டேன்.
1: புறவைக்கெல்லாம் பறவை என்று பெயர் இல்லை, திறக்காத மனதை எல்லாம் கனவு போல வலிக்கும், தனிமையை தாழ்வு எதை தேடி போகிறதோ, தீதி திரு தோண்டி போன காலம் தேடி அழைகிறது, தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாது, தாய் வந்து சில விருப்பங்கள் குதிக்கும், தத்துவே இங்கு வழி இல்லையே.
0: அண்ணாங்க தாலாட்டு வாங்கிருக்கு தூங்குறாரு, மீட்ட போட்டு கேட்டுக்கொண்டு.
4: மறுபடியும்
0: சொல்லுங்க,
3: மீட்ட போட்டு யோசிச்சாலும்
0: இல்ல இல்ல அந்த தட்டி பாத்துதான் வரையில.
1: ஊரப்பதம் குறைகிறது, யோகம்தான் பூசிக்கொண்டு அந்த அறிந்தது அதிகாரம் எல்லாம் தூங்காமல் விதிக்கிறது, வெளிமூடி தளத்தில் பேசும் மௌனங்கள் பிரிக்கின்றது, மலைபாடு கடவுள்
2: உண்மையாடுங்கள் கலாக்கானும்
1: நினைக்கிறேன்.
3: சொல்லவே இல்ல
0: நாள
1: பெண்கள்
2: வந்து தீண்டும் போது
1: எண்ணங்கள் வந்து தீண்டுமா, இந்த தலையம் எதை சொல்லும் தவறு
2: அது அவரா
0: கேக்குது. கிச்சு கிச்சு கிச்சு கிச்சு கிச்சு வேணு கேக்குது.
2: பாட்ட மாத்திட்டாருமா?
0: அதானே
1: அதே பார்த்தா இந்த தலை என்ன தடை சொல்லுமா, அந்த இடையூறு விடை சொல்லுமா, என்னை சேர்ந்த
0: உண்மையில
1: சுட்டாலும் சாரம் போவோம். இளவரசர் ஜானகி
3: நம்ம கேட்கறது
1: ஏசுதாஸ் ஜானகி பாடிய பாடல் பண்ண அலடிக்கிறாங்க ஏசுதாஸ்
3: வீரமன் ராஜா படத்துல உள்ள பாட்டா கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப் பாக்குறேங்க
4: சத்தத்தையே காரணம் பார்த்தா அம்மா மீராம சத்தத்தையே காரணம்னா கூகுள் பாத்துட்டு இருக்காங்க.
0: கூகுள் இல்ல என்ன கண்ண ஐயோ ஐயா
1: பெண்ணை வாரம் தாங்கும்மா அந்த இரவு ஒரு விடி சொல்லும்மா
4: எல்லாமன் கைராசி
3: சரி படத்தை படத்து தரவு சொல்லுங்க படத்துக்கு தரவு
1: அதாவது நானும் செல்வகுமாரன் சொல்லலாம்
0: நண்பன் படமா
2: நண்பன்
0: அன்று
3: மீண்டும்
0: இல்லையா தானும் செல்வகுமாரன் சொல்லலாம்
1: என்ன இது
0: நீ பாதி நான் பாதி
1: அப்படியா
0: ஐயோ அது என்ன இருக்கிறது நாங்க ரெண்டு பேரும் யார் இருக்கிறது
3: அண்ணன் வந்திருக்கு அதையே மறந்துட்டு நான் பாட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன்
0: உங்க அண்ணனா
3: பாதி மக்கா என்ன கொலையில தொட்டிக்கு
0: போயிருக்கேயோ இல்ல நாங்க நிகழ்ச்சி முடிக்க போறோம் நிகழ்ச்சி முடிக்க போறோம் சரி கண்ணன் சொல்லுங்க கண்ணன்
1: அதாவது
0: ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் நான் ஆனந்தன் உங்களோட பாட்டை சொல்லுங்க
4: என்னுடைய பாட்டா மேடம் அது தனிக்கட்டுராஜில இருந்து சந்தன காட்டே அந்த பாட்டு போட்டுங்கம்மா நல்லா இருக்கும்
0: சந்தன காட்டே
1: சந்தோஷ பாத்தே
5: அந்த பாட்டு பாட சொல்ல அந்த பாட்டை போட
1: சொன்னாங்க காற்று சிந்தனூட்டு
0: என்ன
1: பாடம்
0: இல்ல இல்ல பண்ண போறங்க இல்ல அது இல்ல அண்ணா பாத்துங்க இவர் முழுசா உங்களோட பாட்டு ஒளிபரப்பு ஆச்சு ஆனந்த் கேட்டீங்க தானே இப்ப
1: அண்ணன்
0: இந்த பாட்டு நான் முதல் சொன்னேன் உங்க காதுக்கு கேட்கல எல்லாருடைய காதுக்கும் கேட்டிருக்கேன் நான் ஒருவர கேக்குறேன் பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதில்ல மீரா மீரா குட்டி கொண்டு நீங்க பாருங்க நீங்க எப்படி வரி குடுக்கறீங்க எங்களைய நான் சுத்தி அடிச்சேன் இப்ப பாருங்க
1: நான் என்ன கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் பெண்கள் வந்து என்னை தீண்டினா இந்த பெண்கள் வந்து தீங்கினா இந்த தலி என்ன தர சொல்லுமா பெண்மை பாரம் தாங்கமா அந்த ஒரு இதை விட சொல்லுங்க பாட்டா போனா நடந்து மனது இது போதும்
6: அப்படியே அந்த பாட்டா காதல் ரோஜா பாட்டா படிச்சு பாப்போம்
0: அமைதியா ஒரு ஒரு கேள்வி உங்கள்ட்ட இல்ல இல்ல நீங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா வீட்டுல எல்லாரும் இவ்வளவு நீங்க இவ்வளவு உன்னிப்பா கூட கட்டி பாடி சொல்றீங்க எங்களை எல்லாம் தலையை சுத்துறீங்க அது கேட்காத அவங்களுக்கு எங்களை தலையெல்லாம் அது சரி மற்றது இன்னும் உண்டு நீங்க பாருங்க இப்ப நான் அந்த இந்த பாட்டை சொன்னதுக்கு ஆனந்தன் சாட்சி அண்ணா சாட்சி ஷியாமலா சாட்சி ஃபாரூக் சாட்சி நீங்க ரெக்கார்டிங்களே போகலாம் தெரியுமா உங்களுக்கு எடுத்து அதுல இருக்க தக்கு நான் சொல்லி போட்டு நீ ஓடலாம் நீங்க அது இல்ல அது அது அது சரியா வராது எண்ணிக்கைக்கு போகலாம் சரியா
1: நீங்க 16 கேவலம் 3 2 4 6 அண்ணன் 6
0: சரியா கேளுங்க கண்ணன் உண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை சுத்தின வடிவா கண்ணன்
6: வாழ்த்துக்கள் கண்ணனுக்கு வாழ்த்துக்கள்
1: பாட்டு ஆரம்பிச்ச உடனே முதல் புள்ளி நான் இருந்தேன் முடிக்கிற புள்ளி என் புள்ளி அப்படி பார்த்தா 2 புள்ளி வரலாம்
5: மச்சம் மாதிரி கண்டுபிடிச்சா அதுக்குள்ள புள்ளி உங்களுக்கு
0: கண்ணன் 1 புள்ளி ஷியாம்லாமா 4 புள்ளி ஞான 4 புள்ளி ஃபாரூக் 4 புள்ளி ஆனந்தன் 4 புள்ளி குட்டி மீரா 5 புள்ளி
5: கணக்கே தான்
1: என்ன
0: அப்படி இல்ல, எல்லாரும் பாஸ் இதுல. ஆனந்தன் பாஸ், பாருக்கு பாஸ், ஞானசரவண்ணா பாஸ், ஷியாமலா பாஸ்.
5: இல்ல ஆனந்தன் என்னோட கூட வந்த மாதிரி தெரியுது.
0: ஆனந்தன் உங்களை விட கூட இல்லையா? ரெண்டு பேரும் தமிழா தான் நிக்கிறேன். தமிழா தான்
4: நிக்கிறேன்.
0: நீங்க ரெண்டு பேரும் தமிழா தான் நிக்கிறீங்க. உண்மையான உண்மையானது வந்து ஆனந்தன் ரெண்டு, ஞானசேகரமண்ணா ரெண்டு, கண்ணன் உண்டு, மற்றது ஃபாரூக் நாலு, ஷியாம்லா நாலு, மீரா குட்டி மட்டும் பத்து. உண்மையானதுல
6: மீரா குட்டி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, இப்ப ஒருத்தர விடை பாருங்க பாக்கலாம். கெட்டிக்கார குட்டியா பொண்ணு, சின்ன குட்டியல் மாதிரி எல்லாரும் எங்க கிடக்கிறேன்னு சொல்லுங்க.
6: நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி, கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேரம் தமிழ் சேவை. இதுவரை நாங்கள் கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல்சுவை நிகழ்ச்சிகளும் புதைய நிகழ்ச்சியும் இதயவழி கண்டுபிடித்துள்ள நிகழ்ச்சியும் கேட்டு ரசித்தீர்கள். என்னுடன் இணைந்து இறுதியில் இருந்து நிகழ்ச்சி சிறப்பித்த அபிமான நண்பு அறிவிப்பாளர் கண்ணன் மற்றும் மதிப்புக்குரிய அம்மா மீரா அவர்கள், எங்களுடைய கவனித்துக் கொண்டிருக்க அப்பா சந்தித்தவர் அண்ணன் ஞானசேகரன், அக்கா ஷியாமலா, அண்ணன் முதல்வர்
0: ஆனந்தன்
6: மற்றும் உலகம் முழுவதும் இங்கு கேட்டு வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புமே இந்துக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடம் விடைபெறுவது சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக். நன்றி, வணக்கம்.
0: அது நீங்க இப்ப சொல்லும் போது ஃபாரூக் இடையில இடுப்புகளை யாரோ கிள்ளுன மாதிரி ஒரு தலங்கிடுங்க.
5: தகவலையும்
0: போட்டாருங்க. இன்னும் யாரோ இடுப்புக்கு கிள்ளி இருக்காங்க. யாரும் ஐயோ, அவர் சொல்ல முடியல. நீங்க அவர் சொல்றாரு யார்ட்டைய போயிட, யாரு
6: வடலூர் ஆனந்தன்
0: தான். ஆனந்தன் எங்க
6: போய் எங்க போய் கிள்ளீங்க? அவர்
0: அடுத்து
6: ஷியாமலாக்கா.
0: இல்ல இப்ப நான் கிள்ளுனா பாரு கூட இடுப்ப நான் இருக்கு கிள்ளுனா என்னையா நீ பிள்ளையா சொல்றான்னு கிள்ளா அப்பாண்டா ஏன்றாக்கா உனக்கு ஒரு கிள்ளு போட்டா நீ சரியா சொல்லுவான்னு சொல்லலாம். சரியா
6: வடலூர்னா அவர் எதிர்த்து கிள்ளா வடலூர் ஆனந்தம் என் பேர் இருக்கு நீ என்ன மாத்து சொல்றது
5: இருக்க
0: போயிடி
6: வரக்கூடாது.
0: இப்ப பாருங்க மற்றவங்க எல்லாம் இடுப்ப கிள்ளாம சொல்லுவாங்க
6: பயத்துல.
4: இதுவரை கடமை முயற்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை புரிவிடை பெறுவது இஞ்சி குடி ஷியாமலா பிரபா.
0: ஷியாமலா பாருங்க, ஷியாமலாக்கு இடுப்ப யாருமே கிட்டே
6: வரையா ஒருத்தர் பேரு சொல்லாம அழகாக சுத்தி வந்து மாம்பழம் தாங்கிட்டு
0: போயிட்டாங்க. ஆனந்தன் சொல்லுங்க, அத இடுப்ப கிள்ளி போட்டிருக்கீங்க பாப்பா, நீங்க எப்படி சொல்றீங்க?
6: கிள்ளாம சொல்றா இல்ல கிள்ளிடு சொல்றா? சூப்பரா சொல்லு, அருமையா சொல்லு.
4: மகாராஜா வந்து மொட்டை மாடியில நின்னு இருக்கிறாரு.
7: பின்னாடி போய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருனாக்கா, காவலையில போய் மகாராஜாவை இடுப்ப கிளிட்டாரு. உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, என்னுடைய இடுப்பு கிள்ளிட்டியா அப்படின்னு ஒரு கோபம் வந்துருச்சு. மன்னிச்சிடும் மகாராஜா, நான் மகாராணின்னு கிள்ளிட்ட அப்படின்னு சொன்னாங்க.
1: பாருங்க பாருங்க, எவ்வளவு என்ஜாய் பண்றாரு, சூப்பர் சூப்பர். மகாராணி இடுப்பு கிள்ளுவது அவ்வளவு
3: தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இடுப்பு எல்லாம் விட்டு சவுதி அரேபியா அங்க இடுப்பா என்ன தந்தது தெரியுமா ஆனந்த், உங்களுக்கு தெரியாம கிள்ளிட்டீங்க நீங்க.
1: பக்கத்து

0: இடைக்காலமும் நேரலை பல்சோய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அண்டும் மீண்டும் செல்வகுமார் கண்ணன் அவர்களுக்கும் இஞ்சிகிடி சியாமலா அவர்களுக்கும் சவுதி அரேபிய பிளைட்டிலிருந்து வந்து வந்து திரும்பி போய் கொண்டிருக்கும் தம்பி பாருக் அவர்களுக்கும் வளரூர் ஆனந்தன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இறுதிவரை தொகுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் கவலைகளை மறக்க வைத்த இயக்குநர் மீராமா அவர்களுக்கும் அதை கவனித்துக் கொண்டிருந்த அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்து விடைபெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி விடைபெறுவது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா நாச்சியார் கோவில் ஞானசேகரன்.
1: அண்ணா வேற ஏதாவது இருக்கு அண்ணா
2: பின்கோடு
0: நேயர் நேரத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க கதம்பத்தில் ஜாலியா பேசிட்டு டோர் நம்பர் சொல்லல தெரு நம்பர் சொல்லல பின்கோடு சொல்லல
1: உங்கள்டையும் தப்பிட்டான் இனி பெரிய இடத்துக்கு போறான் சொல்லுங்க கண்ணன்.
2: இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் கலகலப்பான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நிறுத்திய மீராமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் மற்றும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் என்னுடன் பணியாற்றிய ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும் சேமலக்கா அவர்களுக்கும் ஃபாருக் அவர்களுக்கும் இடுப்பை கிள்ளிய ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் நண்பர் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன் 32A கட்டுப்பாளையம் சுக்காலையூர் தரூர் சுக்கோயூர் போஸ்ட் தரூர் தாலுகா திருச்சி ஜில்லா மதுரை மாகாணம் கோயம்புத்தூர் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் இந்தியா ஆசிய கண்டம் உலகம்
1: ஒன்று சொல்ல நல்லது உண்மையா சந்தோஷம் உண்மையிலேயே இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்தும் இணைய முடியாமல் இருந்த அன்பு நிகழ்ச்சி என்றால் அது விட சொல்றீங்களோ இல்லையோ இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஏதோ ஒன்றை வந்து பேசிவிட்டு இணைந்து சிறப்பிச்சு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு இறுதி வரை இருந்த ஆனந்த் மற்றது எங்களுடைய அண்ணா ஞானசேகரம் அண்ணா ஷாம்லம்மா அடுத்தது ஃபாரூக் எங்களுடைய கண்ணன் இவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இனி வருகிற சந்தர்ப்பம் நினைக்கிற வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காட்டிலிருந்து விடப்பட்டுக் கொண்டு போகிறேன். நன்றி கண்ணன், நன்றி ஃபாரூக், நன்றி ஷியாமலாமா, நன்றி அண்ணா, ஆனந்தனின் விருப்பமாக அந்த பாட்டு வருது சந்தன காட்டு எல்லோருக்குமாக நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: எனது அன்பு உறவுகளை இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் அடுத்த நிகழ்வுகளை மறு ஒளிபரப்புகளை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இது உங்கள் மீரா.
1: Can something feel bigger?
0: நேரம் சரியாக 3:48, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:19.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

இனிமையான மதிய நேர வணக்கம். இங்கே வந்து மதியத்தை தாண்டி விட்டது 1:29. இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:59. உங்களுக்கு 11:00 நலமா இருக்கிறீங்களா? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா நலந்தானே என் அன்பர்களே. ஒரு பாடலை கேட்கலாம். முதலே நீங்க 2-3 கண்ணன் பாடல் கேட்டுட்டீங்க. இருந்தாலும் ஒரு பாடலை கேட்கலாம். ஒரு இன்னும் ஒரு கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு நீங்க காட்டிலைக்கு வர வேண்டும், பேசலாம். பாடல்

0: எல்லாரும் தூங்கி இருப்பீர்கள் எனக்கு தெரியும். ஆனால் சில நேரம் நீங்கள் தூங்காமலும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் வீட்டிலேயே பதட்டத்தோடு இருக்கும் நிலை. எல்லா இடமும் அதுதான், அதே பதட்டம்தான். சரி, கொஞ்ச நேரம் எங்களுடைய கவலையை மறப்பதற்கு என்று இங்கு நாங்கள் அழைப்புக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்பொழுது விழித்திருப்பவர்கள் யார் என்று பார்க்கலாம். எங்களுடைய வணக்கம் ரேவதி அம்மா, நீங்கள் இன்னும் தூங்கவில்லை. வணக்கம், வணக்கம் உங்களுக்கு. செல்வகுமார் புதுக்கோட்டை வணக்கம். விமலா ராஜவேல் வணக்கம். பொன்சேகர் வணக்கம். வருக வருக என்ன, எல்லாருக்கும் தூக்கம் இல்லை. வெளியில போனா காவல்துறை தடி எடுத்து அடிக்குது, உள்ளுக்கு இருந்தா தூக்கம் வர இல்லை, என்ன செய்யலாம்? சரி, சோனியா சந்திரசேகர் வணக்கம். எங்களுடைய நயனா முகமது வணக்கம். மற்றும் விமலா ராஜவேல் வணக்கம். காளிதாஸ் வணக்கம். உங்களுக்கு நித்திர தூக்கம் வர இல்லை. சரி, வணக்கம் உங்களுக்கு. வேற யார் வந்திருக்கிறீங்க பார்க்கலாம். சரி, மற்ற எல்லாரும் தூங்கிட்டீங்க போல இருக்கு, அசதியா. சூப்பர். என்ன இளவரச காணியில் எங்கே நீங்கள் காற்றலுக்கு வரலாம். அழைத்து உங்களுக்கு இரண்டு இலக்கங்களும் உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம் யார் முதல்ல வாரீங்கன்னு. இப்ப ஒரு ஒரு கேள்வியை வைக்கலாம். உங்களை உதாசி, அதாவது உங்களை ஒரு நல்ல மதிப்பு கொடுத்து நடந்தவர்கள் எல்லோரும், உங்களை ஒரு காலத்தில் நல்ல மதிப்பு கொடுத்து நடந்தவர்கள் எல்லோரும் யாராவது ஒருதர், அல்லாட்டி யாராவது ஒரு குடும்பம் ஒரு காலத்தில் மதிப்பு கொடுத்து, அது சில காரணங்களுக்காக இருக்கலாம். காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய காளிதாசை சந்திக்கலாம். அதுக்கு முன்பாக நாங்கள் முதல்ல வணக்கம் காளிதாஸ், நீங்க பேசினா தான் தெரியுது, தெரியும் இப்ப வருமா, இங்க சத்தம் வருமா வராதா, உங்களோட குரல் வருதான்னு ஒருக்கா நீங்க வணக்கம் வணக்கம் மூன்று தடவை சொல்லணும். சொல்லுங்க வணக்கம் காளிதாஸ். என்ன வந்து நீங்க ஓடிட்டீங்களா? அடையாப்பா. சரி, இப்பொழுது நயனா முகமது. நயனா முகமது வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க நயனா முகமது? நல்ல சுகமா இருக்கிறேன் நயனா முகமது.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: வீட்டுல எல்லாருக்கும் பொழுது போகுதா போகே இல்லையா? பொழுது இல்ல, இப்ப பொழுது
1: போகாம பொழுது நம்ம எம்டி.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நயனா முகமது ஒரு நிமிஷம் எம்டிஆரோட போகுதா பொழுது உங்களுக்கு? இல்ல உங்களுடைய சத்தம் வேற இல்ல, பொறுங்க ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
1: எம்டிஆரோட பொழுது போயிட்டு இருக்கு மேடம்.
0: எம்டிஆரோட பொழுது போகுது, அது நல்ல சந்தோஷத்துக்குரிய விடயம். சரி, இப்ப அப்ப பொழுது எப்படி எம்டிஆரோட போகும்? பொழுது தானா போகும்? என்ன என்ன அது நீங்க என்ன இல்ல, நான் கேக்குறேன் கொஞ்சம் பொறுங்க. பொழுது வந்து தானா தானே போகும்? அது தண்ட பாடல ரொட்டேஷனா காலம் ஆறு மணியில இருந்து அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி திருப்பி தன்னுடைய அவகாசம் அப்படியே கொண்டு போகும். நீங்க என்ன எம்டிஆரோட போகுதுன்னு
1: சொல்லுங்க.
0: என்ன உங்களோட சத்தம் கொஞ்சம் விட்டு விட்டு வருது, நல்ல அங்க இருக்கேக்க இருக்கு. அந்த என்ன பிரச்சனை
1: ஊர்ல, அந்த கிருஷ்ணகிரியில இருக்கும்போது நல்லா
0: பாட்டு சொல்லிருங்க முதல்ல. என்ன பாட்டு நயனா முகமதுக்கு?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து அந்த நிலாவத்தை நான் கையில பிடிச்சேன்.
0: ஏங்க நீங்க கையில நிலாவை புடிச்சு வச்சுக்கொண்டு இருந்தா அப்ப எங்களுக்கு எல்லாம் நில உழைச்சம் இல்லாமல் இருக்க போது? என்ன நீங்க
1: நீங்க
0: எப்படி சொல்லுவீங்க? நான் இப்ப இங்க கனடால இருக்கிறேன். நீங்க எப்படி சொல்லுவீங்க நான் கனடால இருக்கிறேன், நான் இந்தியால இருந்தியால நான் இருந்தா அது உங்களுக்கு தெரியாது. நான் இந்தியால இருந்து கொண்டு கனடால இருக்கேன் போய் சொன்னேன், என்ன செய்வீங்க? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க இப்ப இவ்வளவு காலம் இருக்கிறீங்க, யாராவது ஒருதர் அல்லது ஒரு குடும்பம் உங்களோட பழகுறவங்க நல்லா உங்களை மதிச்சு அன்பு காட்டி நல்லா மதிச்சு இருக்கிறாங்க, உங்களை நல்ல மதிப்பு வச்சுக்கொண்டு ஓடி ஓடி எந்த நேரம் உங்களோட பேசுவாங்க வருவாங்க, உங்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்பாங்க, கூடுதலா உங்கள்ட்ட உதயத்தை எதிர்பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் உதவி பார்ப்பாங்க. அவங்க பேர்ந்த ஒரு காலகட்டத்துல இப்ப எல்லாம் பேர்ந்த கொஞ்சம் நாள் செல்ல முன்பு, அதாவது நான் இப்ப சொல்றேன் ஒரு 10 வருஷமா உங்களை 10-20 வருஷமா உங்களை நல்ல மதிப்பு கொடுத்தவங்க இப்ப இந்த காலகட்டத்துல உங்களை உதாசீனமாக உங்களை தூக்கி எறிஞ்சால், தெரியாத மாதிரி போறது, உங்களோட பேசாம இருக்கிறது, அப்படி செய்தா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல இல்ல, அது வந்து நான் சொன்னது அது அது இல்ல, கஷ்டமா இருக்க வேணாம், நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட மனசு வந்து கஷ்டமா இருக்கட்டும், அவங்கள நீங்க என்ன செய்யணும், அதுதான் இப்ப என்ற கேள்வி. இப்ப நீங்க என்ன செய்யணும் அவங்கள, அவங்க அப்படி உதாசீனப்படுத்தினால் அவங்கள நீங்க என்ன செய்யணும்? திரும்ப நீங்க போய் ஏதாவது இருக்குமல்ல, கொஞ்சம் நீங்க முதல் போன இடத்துக்கே போங்க, வணக்கம் சொல்ல போய் வணக்கம் சொன்ன இடத்துக்கே போங்க. நீங்க வீட்டுக்கு வழியால வந்துட்டீங்க போல இருக்கு, இப்ப உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளதான் கவரேஜ் இருக்கு, வீட்டு வழியால முத்துவேல் மாதிரி வெளியில வந்துட்டீங்கன்னா கவரேஜ் இல்ல, வீட்டுக்கே போங்க.
1: நீங்க
0: அவங்க என்ன செய்யணும், நாங்க திரும்ப திரும்ப அன்பா பேசணுமா அவங்கள? அவங்க உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டு உங்களை ரொம்ப கேவலப்படுத்தின அவங்க, நாங்க அன்பா பேசி அவங்க உதாசீனப்படுத்தினா அவங்க தொண்டையை திருவங்க அப்படித்தான் இப்ப உழங்கிச்சு. கொஞ்சம் உனக்கு வடிவா சொல்லுங்க.
1: அதாவது புரியல, அவங்க உதாசனம் பார்த்துன்னா மட்டும் வந்து அவங்களோட காம்பன்சேஷன் பண்ணி அன்பா பேசணும், அதுக்கு அவங்க விட்டு வரலாம் அப்படின்னு
0: சொன்னா நீங்க நாங்க விலகிக்கணும் இல்ல?
1: ஆமா கண்டிப்பா
0: சுத்தமா விலகிக்கணும். ஐயோ நான் சரி ஓகே, உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நம்ம வந்து நீங்க உங்களோட கவரேஜ் நல்லா இல்லதெல்லாம் பேச பேச பேச்சு எல்லாம் வரையல. நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி. சரி, எங்கே காளிதாஸ் நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, ஆண்டாள் வந்தீங்க, யார் யார் விழிச்சிருக்கீங்களோ எல்லாரும் ஓடி வாங்க பாக்கலாம், கேள்விய கேட்கலாம், சொல்றீங்களா? மணிகண்டன் உங்களுக்கு என்ன, நீங்க உங்களுக்கு என்ன இன்னைக்கு வேலை இருந்ததா, கடை திறந்திருந்தீங்களா, அதெல்லாம் நாங்க கேட்கணும், எப்படி என்று தெரியல, எங்க காட்டிலைக்கு வாங்குவோம். அடுத்து எங்களுடைய செல்வகுமார் வாரார் பாருங்க, இவர் எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்?
2: வணக்கம் வணக்கம்,
0: கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களான் என்ன, கொஞ்சம் உடல் நல குறைவா இருக்கிறது அவ்வளவுதான், அதான் அது. நேற்று கொஞ்சம் வெளியில போய் வந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு என்னன்னு தெரியும். ஆனா அதுக்காண்டி நீங்க கொரோனான்னு நினைக்கிற கூடாது சரியா?
2: அன்பு
0: உறவோட இணைக்க போறேன் இன்னைக்கு நீங்களும் அவரும் பேசுறதுக்கு
2: பாக்குறேன்.
0: இணைக்கும் போது அவசரப்படுறாருங்க, என்ன இணைச்சு விடு இணைச்சு விடு.
2: வெயில்
0: அடிக்குது, ஆனா குளிரா இருக்குது, வெளியில எல்லாம் குளிர். உண்மையா
2: பனி பனி நிறைய கொட்டுதுங்களே?
0: இல்ல இல்ல கொட்ட இல்ல, இப்ப
2: நின்றுச்சு. அப்பா நல்லா இருக்காருங்களாமா?
0: அப்பா தூங்குறாருங்க.
2: இப்படித்தான்
0: பேசும் போதே தெரிகிறது.
2: ஆமா,
0: அவர்
2: கொஞ்சம் பண்ணலாமா?
0: அது உண்மைதான். ஆனா முன்னுக்கு முன்னாடி எடுத்து வரும்போது நீங்க வருவீங்களான்றது, நீங்க எல்லாம் காலையில கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க இல்ல? எல்லாரும்
2: வந்துருவோமா? எல்லா பேருமே அது எம்டிஆரோடயே தான் இருக்கிறாங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடி. இப்ப பாருங்க, மியூசிக் போட்டீங்க, கண்ணன் மியூசிக், எல்லாரும் ஆஜர் ஆயிட்டாங்க.
0: அது என்னண்டா அது எதுக்குன்னாங்க? கொரோனா உங்களை உள்ளுக்க வச்சிருக்குது எல்லாரையும், அதனால எல்லாரும் முடிச்சிருக்கீங்க. முதலாவது கொரோனாட பயத்துல
2: பெரிய பாடா இருக்கு. எனக்கு வெளிய சுத்தி சுத்தி சுத்தினாதான் எனக்கு உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்காம சொன்னா அது ரொம்ப பயங்கரமான இதா தெரியுது.
0: சரி, உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப உங்களுக்கு வெளியில சுத்தி இப்ப எல்லாம் இருக்க ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு எதை சுத்தணும்னு சொல்லித்தாரு. முதல்ல பக்கத்துல ஒரு அன்பு உறவு வந்துக்கலாம், அவர் வணக்கம் சொல்லுவார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டா? நான் யாருண்டு அவர் கண்டுபிடிச்சிட்டா? கொரோனாவும் நான் உங்களுக்கு பக்கத்துல அனுப்ப மாட்டேன்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் நண்பரே. வணக்கம். யாரு? சவுண்டே கேக்கலமா?
0: என்ன பேசுங்க, நீங்க பேசினா தான் கேக்கும். யாரு?
2: அவரு அவரு
0: பக்கத்துல இருக்கு, பேசுங்க. எங்க?
2: வணக்கம். அவரு பேச மாட்டேங்கிறாரு, வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு.
0: அவர் மூன்று தான் கேக்குதா? செல்வகுமார் இல்ல, பக்கத்துல நிக்கிற சொல்லல. நான் உங்களோட பேரை என்ன செல்வகுமார் கண்டுபிடிக்கட்டும். முதல்ல நீங்க உங்க வானொலிய கேட்டுக்கு பேச வேணாம். பக்கத்துல நிக்கிறவர் வானொலிய நிறுத்துங்க, நிறுத்திட்டு போன்ல பேசுங்க. நீங்க வானொலியை கேட்டுக்கொண்டு பேசுற, அதனால கொஞ்சம் தாமதமா
2: வருது. வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
2: புதுக்கோட்டை செல்வகுமார் பேசுறேன். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம் வணக்கம் சொல்றேன். வணக்கம்.
2: இல்ல நல்லா
3: வணக்கம்.
0: ஐயோ எனக்கு இது எனக்கு உண்மை எனக்கு பயமா இருக்கு. என்னங்க
2: அடுத்து வர
0: சொல்லுங்க. நானே பேர சொல்லிடுறேன். நானே பேச. காளிதாஸ் வணக்கம். காளிதாஸ்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்றாரு காலையில
0: இல்ல இல்ல புதுக்கோட்டை செல்வகுமார்
2: கேக்குதா?
3: வருதுமா கால வருதுமா? வணக்கம் வணக்கம் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்,
3: நல்லா இருக்கோம். உங்க அமைச்சர் தான் கலக்கிட்டு இருக்காரு ஃபுல் டவுன்ல.
0: என்ன கலக்கிறாரு?
3: அவரு சுகாதாரத்துறை அமைச்சர்.
0: என்ன கலக்குற? 1000 ரூபாய் கொடுக்கணும் சொல்றாங்க. என்ன
3: ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்ல நடக்கிற நியூஸ் எல்லாம் கரெக்டா மக்களுக்கு
0: கொடுத்துட்டு
3: இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பணி நடந்துட்டு இருக்கு. விஜயபாஸ்கர்
0: சொல்லுங்க. காளிதாஸ்
2: இருக்க மாட்டாங்க.
0: காளிதாஸ் நீங்க உங்களை பக்கம் கொஞ்சம் சத்தங்கள் கூட வாயிருக்கு. என்னன்னு தெரியல. நீங்க
3: என்னன்னு பேசுறீங்க?
0: உங்களுடைய போன்ல
3: என்ன பேசுறமா?
0: வீட்டுல நீங்க என்ன இயர்போன்ல பேசுறீங்களா?
3: ஆமா, ஹெட்போன்ல பேசுறேன்.
0: ஹெட்போன்ல
3: பேசுறேன்.
0: அது ஸ்பீக்கர்ல விடல? என்ன
3: ஸ்பீக்கர்ல விடலையா? ஸ்பீக்கர்ல விடல.
0: அப்ப ஹெட்போன்ல கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும். நீங்க மூச்செடுக்கும் போது அப்படி வரதும் தெரியல. கிட்ட நீங்க நீங்க என்ன எங்க அன்புல நல்லா இறுக்கி உங்களோட அணைச்சு வச்சு பேசுறீங்க நீங்க. அந்த
3: ஹெட்போன்
0: இது இப்ப கிளீனா இருக்குது. எதையும் நீங்க கிட்ட நல்லா அணைச்சு வச்சு பேசுனா சத்தம் ஒரு மாதிரி ஒன்றுமே விளங்காது. நீங்க தள்ளி வச்சுட்டு பேசுங்க.
3: ஒரு வீட்டு தள்ளிதான் இருக்கணும். இப்ப தொழில தான சொல்ல முடியும். அவங்க தொழில தானே சொல்ல முடியும்.
2: அவரு விஜயபாஸ்கர் வந்து ஒரு மினிஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டாருமா? அம்மா, சாதாரணமா எல்லார்ட்டையுமே சகஜமா பேசுவாரு. இப்ப இந்த ஒரு பையன் ஆள் குழாயில விழுந்தான் பாத்தீங்களா? ஒரு
0: பையன்
2: 3 நாளா தீபாவளி டைம்ல பிள்ளைகளை விட்டுட்டு 3 நாளா அந்த ஆள் குழாய் பக்கத்திலயே உட்காந்துட்டாரு. விடிய விடிய முயற்சி பண்ணி அவ்வளவு கடுசா இது பண்ணி முடியல. அவரால் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, உயிரோட எடுத்துருவான்ட்டு முடியல. அவங்க வீட்டு பிள்ளைகளும் சரி, அப்பா வந்தா நீங்க தீபாவளி வந்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற பயலோட அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர்.
3: எளிமையா இருக்கிறாரு. இந்த காலத்துல இந்த டயத்துல அவரு கிடைச்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம்.
2: இப்ப அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் வந்து காவேரி நீர் வந்து இதுல சட்டசபையில பேசி இந்த பக்கம் வெட்டி இது பண்றதுக்கு இது
3: பண்ணிருக்காரு.
2: காவிரி நீர் வந்து இந்த பக்கம் பாசனத்துக்கு வந்துருச்சு
3: அப்படின்னா வணக்கம்
2: மிகப்பெரிய சாதனை, பெரிய சாதனை ஆகும்.
0: நல்ல இப்ப ஒரு நிமிஷம் இப்ப காளிதாஸ் உங்களோட பாட்டை சொல்லுங்க. காளிதாஸ்
3: பாட்டா நீங்க சொன்னீங்க முதல்ல நைனா மாமன் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்மளுக்கு ரொம்ப பாசம் வச்சிருந்தவங்க நம்மள விட்டு போயிட்டா நம்ம மனசு எப்படி இருக்கும்?
0: இல்ல இல்ல போயிட்டான்னு இல்ல, நம்மள இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நான் சொல்ற வழியா கேட்டுங்க.
3: உதாசீனம்,
0: அதாவது வாங்கும் மனமும் வாங்கி, அதாவது தேவைக்கு இப்ப அவங்க தேவைக்கு தான் பழகி இருக்கிறாங்க. இப்ப பணம் இருக்கும் போது இதுதான் நான் பிள்ளையா சொல்லிட்டேன். பணம் இருக்கும் போது ஒட்டி கொண்டு பழகி பாசமா நடந்தவங்க இப்ப முகம் திருப்பி பணம் இல்லாம கஷ்டப்படும் போது ஒருதர் இப்ப நாங்க பெரிய பணக்காரன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரியா இருக்கேன். அந்த நேரம் என்னோடு வந்து ஒட்டி பழகி பாசமா இந்த நேரம் காலை சுத்தி கொண்டிருந்தவங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பேசி அது ஒன்றுமே இல்லை என்று இல்லாத போது எங்களை உதாசீனப்படுத்துறதும் ஒரு மதிப்பு கொடுக்காமல் நடக்கிறதும் தெரியாமல் போகிறதும் சுயநலவாதிகள் அப்படி அவர்களை நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க
3: சார்? அதாவது நம்ம இப்ப வந்து வள்ளுவர் கொடுத்திருக்காரு, இன்னா செய்தாரு ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து தள்ளிட்டு என்ன அந்த ஒரு பண்போடையும் இன்னொன்னு வந்து ஒரு புத்தர் கதையில சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு புத்தர் ஓடைய தாண்டும் போது ஒரு
2: தேல் தேல் இருக்கும்
3: எடுத்து வெளியில தமிழ விழுந்துருந்தா எடுத்து வெளியில வருவாரு திருப்பி திருப்பி ரெண்டு மாட்டி தூக்கி மேல வருதான் அது காலை கொட்டுறதுமா இருந்துட்டு இருக்கு. சிலிண்டர் கேக்குறாரு, ஏன் குருஜி இது மாதிரி அதான் காலை கடிக்குதே அது தண்ணில விட்டுற வேண்டியதானே, ஏன் அதை அப்படி வச்சிருக்கீங்க கேக்கும் போது அப்ப அந்த குருஜி சொல்றாரு அது கொட்டுறது வந்து அதோட பழக்கம், எடுத்து கொடுத்து எடுத்து போறது நம்மளுடைய கடமை, அதனால வந்து நம்ம கடமை விட்டு தவறக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும், அதனால நம்ம அவங்க பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாம். என்ன அந்த ஆண்டவன் அவங்களுக்கு பதில் சொல்லுவான்ட்டு நம்ம பாட்டு நம்ம சரி போயிட்டே இருக்க வேண்டியதா, ஏன்னா அதை படிச்சு நம்ம நினைச்சோம்னா நமக்கு ஒரு மனசுல தேவையில்லாத சஞ்சனங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படும். சோ அதனால வந்து அவங்களுக்கு அவங்க செய்ய பலனுக்கு ஆண்டவன் கொடுப்பான்னு போக வேண்டியதான். அதான் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பாடல் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, அந்த கௌரவம் படத்துல வரும்ல, கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா, அந்த பாடல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதான் அந்த பாடலை கேட்போம்
2: நினைச்சேன்,
3: கேட்போம் அப்படின்னு
2: நினைச்சாங்கல்ல பதில் பார்த்தீங்கல்ல. ஆமா
0: நில்லுங்க காளிதாச பேச முடியாது, நில்லுங்க. கண்ணா நீயும் நானுமா,
3: கண்ணா
0: அந்த பாட்டு சூப்பர் அழகா சொன்னீங்க காளிதாஸ். நன்றி நன்றி நன்றி, வணக்கம் காளிதாஸ், நன்றி நன்றி
3: நன்றி, வணக்கம்.
0: ஓ அதுதான், உம் அது சரி. எங்க செல்வகுமார் நீங்க சொல்லுங்க.
2: நம்மள உதாசீனம் படிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும், அவங்க வந்து அவங்களுடைய குணம் அவள்தான், குணாசீலங்க அவள்னா அவங்களுடைய லக்கு அவள்தான், நம்மளுக்கு தான் இதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான்.
0: என்ன லாபம் இல்ல
2: லாபம் நினைச்சுக்கணும் அவ்வளவுதான். அதனால அவங்களுக்கு தான் துரதிருஷ்டம், நம்மளுக்கு துரதிருஷ்டம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கணும். எனக்கு அவங்க வந்து பெறுவான் கேடு நினைப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி நம்மளுக்கு நம்ம இவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவங்க கெடுதல் நினைக்கும் போது அது இறை பார்த்துக்கிட்டு விட்டுற வேண்டிதான். அதுதான்
0: கெட்டு போறவன் தான் கேடு நினைப்பான்,
2: கெட்டு போறவன் தான் கேடு நினைப்பான். வினை விதைப்பவன் வினையா இருப்பான், திணை விதைப்பவன்
0: திணை இருப்பான்.
2: அவ்வளவுதான், இறைவன்றவர் சும்மா லேசுப்பட்டவர் இல்லமா, அதாவது சல்லடை போட்டு சலிச்சு குடுக்கிறாருமா ஒவ்வொருத்தவங்களுக்கும். இந்த தவறுக்கு இந்த குற்றம் இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு சலிச்சு போட்டு சல்லடை போட்டு சலிக்கிறாரு, கரெக்டா அவங்கவுங்களுக்கு கரெக்டா குடுக்கிறாரு தண்டனைய. கொஞ்சம் கூட கூடவும் இல்ல குறைவும் இல்ல, நீ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க உனக்கு இந்த அளவுக்கு தண்டனை, உனக்கு இந்த அளவுக்கு தண்டனைன்னு கரெக்டா குடுக்கிறாரு. சூரியன் வந்து அங்க இருந்து ஒரே ஹீட்லதான் அடிச்சுக்கிட்டு
0: இருக்காருமா,
2: வானத்துல இருந்து அடிக்கிறாரு அந்த சூரியனுடைய ஒளி ஒரே அளவு தரையில சுடுது, புல் தரையில சூடு இல்ல, புல்வெளியில வந்து சூடு கம்மியா இருக்கு,
0: சூடு கம்மியா இருக்கு.
2: வெறுந்தரையில கொதிக்குது, கை கால் வைக்க முடியல, ஏன் அப்படின்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய வேலை நடந்துகிட்டே இருக்கும்,
0: நடந்து கொண்டே இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு பக்கத்துல ஒருவர் வந்திருக்காரு, அவரோட பேரை நான் சொல்லல, அவர் பேசுறத வச்சு நீங்க யாருன்னு சொல்லணும். இவ சரியா அவருடைய குரல்ல கேட்டு நீங்க யாருன்னு சொல்லணும். வணக்கங்க, நலமா இருக்கிறீங்களா? இந்தியாவையே கையில கட்டி பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க.
4: அன்பான வணக்கங்கள் அம்மா, எங்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இராணுவத்தவர்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நமது எம்டிஆர் பண்பலையில் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
0: இவர் எலெக்ஷன் கேட்க போறாரோ? வணக்கம் வணக்கம். நீங்க உண்மையா நீங்க சொன்னது
4: வணக்கம். என் அன்பு உறவை எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நலமையா.
2: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வித்தியாசமான பொன்மொழியா பேசிட்டு இருக்கீங்க.
0: எங்க சும்மா சொல்றாருங்க, உங்களை பார்த்துட்டு நீங்க பேரை சொல்லட்டு பண்ணி நீங்க பேரை சொல்லிடுறாங்க. இவர் இப்படித்தாங்க மெல்ல இப்படி சொன்னா நீங்க பேரை சொல்லுவீங்கல்ல.
4: பேசியிருந்தாலும் பெயரை கண்டுபிடிப்பது உங்களுக்கு மீறாமா தந்த தருணமல்ல இந்த நேரத்தில்.
0: அதுதானே, அதனால நீங்க நாங்க பேசினா
2: எப்படி புகழா பேசுற மாதிரி பேசாம வித்தியாசமான முறையில பேசுறது கண்டுபிடிக்க முடியல.
0: யாருங்க இவர்? இவர் பேசுறதே இப்படித்தான். இவர் எலெக்ஷன் கக்கச்சும் சொல்லியிருக்கண்ணா.
2: மணிகண்டனா?
0: ஆஹா, என்னங்க நீங்க? சரியா, வேற என்ன உங்களுக்கு ஒரு என்ன எத்தனை சான்ஸ் கொடுக்கலாங்க பக்கத்துல நிக்கிற
2: மணிகண்டன்?
0: இல்ல இல்ல, பக்கத்துல நிக்கிற
4: குரல்மனை காற்றிலிருந்து அந்த காவேரி தாயும் வணங்கி விடலாம்.
0: வணங்கி விடலாம். குடகு மலை காட்டின்
2: காற்று பாட்டு கேட்குதா
0: என் சிவகுமார் செல்வகுமார். மன்னிக்கணும், சிவகுமார் என்று வந்துச்சு. சொல்லுங்க
2: சிவகுமார். வணக்கம் சிவகுமார்.
0: ஐயா, செல்வாக்குமாரோட
4: என்ன?
0: செல்வாக்குமாருக்கு செல்வகுமார்
2: கொடுக்கமா.
0: இவர் நல்ல அழகா இருப்பார். குஷ்பு மாறி புஷ்கு புஷ்கு குஷ்பு மாறி இருப்பார். நல்ல சுழல் தள்ளமுடி.
4: இந்த கொரோனாவுக்கு இப்படி ஒரு புகழா?
2: பதினொன்றரைக்கு
4: பதினொன்றரைக்கு இப்படி ஒரு புகழாராம் பாத்தீங்களா?
2: எந்த ரேடியோலயாவது கிடைக்குமா?
0: கிடைக்குமா? சொல்லுங்க. இப்ப இப்ப தூங்கிக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் எழுப்பி இருக்க போறாங்க. சொல்லுங்க
2: நண்பரே.
0: நண்பரே நீங்க பேரு
2: இப்படி ஒரு புகழாரம் கிடைக்குமா எந்த ரேடியோ விளையாது?
0: சரி நீங்க
2: என்ன
0: போல விடையில நீங்க அவரு தேக்க மரம் மாதிரி உடல். சரியா? வேற என்ன சின்னையான மாதிரி நட.
4: வேற ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம்
0: சின்னையானமா. இவரோட பேர்ல பொன் இருக்குங்க, தங்கம் இருக்கு.
2: பொன்வேலா?
0: புது பேர் வைக்கிறாரு. உங்களுக்கு பொன்வேல் என்று யாராவது நேர தெரியுமா? இதுல என்னங்க முத்துவேல் தான் இருக்காரு. இப்ப பொன்வேல கொண்டு முத்துவேல் பொன்வேல் ஆக்கிட்டீங்க நீங்க. அது முத்துவேலுங்கிற பொண்ணு. அதான் தங்கம் இருக்கு இவரோட பேர்ல. தங்கம் இருக்கு.
2: தங்கம் அப்படின்னா என்னவா இருக்கும்?
0: தங்கம் இருக்கு இவரோட பேர்ல.
4: சிவகுமார் போட்டு நம்ம இருக்குல்ல, இது இரவு நேரத்துல நம்ம யோசனை செய்ய வேணாம் நினைச்சுக்கிட்டு.
0: சரி பேரை சொல்லுங்க.
4: பொன்சேகர் தமிழக மாநிலம் குடகு மாவட்டத்தில் இருந்து.
2: அம்மா அம்மான்னு வச்சிருப்பாரு வாட்ஸ்அப்ல.
0: இவரும் ஒரு அறிவிப்பாளர் தான் செல்வகுமார். என்ன இப்ப என்ன பிஸி ஆயிட்டாருமையா? என்ன எடுத்து வர? இவரும் மனைவியும் மனைவியும் செய்திருந்தாங்க. மனைவி இப்ப கொஞ்சம் வேலை பழு, அதனால வருவாங்க, எடுத்து வருவாங்க நிகழ்ச்சிய. பாவம் தான், இப்ப வேலையென்ற ஒன்றும் இருக்குமல்ல அவங்க குடும்பத்தோட. அப்ப
4: அதனால வர்றதுக்கு கொஞ்சம்
0: தாமதம்.
2: எந்த ஊருங்க? எந்த ஊர்ல இருக்கு?
0: குடகு மாவட்டம். குடகு மாவட்டம். குடகு மாவட்டம். கர்நாடகா. இப்ப
2: இவருக்கெல்லாம்
0: தலியால அடி விழுதுங்க கொரோனாக்கு. வெளியில
4: கேக்குது கேக்குது. அதுக்கு அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால கேக்கல. 144 தடை சட்டம் போட்டிருக்காங்க.
2: சரி,
4: காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பால் வாங்குவதற்காக டைம். இரண்டு மணி நேரம்.
3: ஓ,
4: மதியம் 12 மணிலிருந்து 2 மணி வரை மல்லிகை ஜாமம் காய்கறி வாங்குவதற்கு நேரம். மற்ற நேரங்கள் அனைத்தும் மிக கடுமையானது.
3: ஓ,
4: எதற்கு வந்தா என்று பேச்சுக்கு இடமில்லை. லட்டியில் தான் அடி, லட்டியில் தான் பேச்சு.
2: பரவாயில்ல, ரொம்ப கடுமையா தான் போய்கிட்டு இருக்கு.
4: ஆமா, இது என்ன சொல்கிறார் காவலர்கள் என்று கேட்டால், நாங்கள் உங்களை காப்பாற்றுவதற்குத்தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு பணிபுரிகிறோம்.
2: ஆமா, அது உண்மை, உண்மைதான்.
4: நீங்கள் அதை விட்டு விட்டு நீங்கள் ரோட்டில் திரிந்தார், நாங்கள் எங்கள் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு என்ன தருகிறீர்கள் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காவலர்கள்.
2: உண்மைதா? உண்மைதா.
5: காவல் அதிகாரி அவ்வளவு சொல்லுகிறார், அப்பயும் அந்த எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி கொஞ்சம் அதுல அப்படியே நிக்குது. அவர் இவ்வளவு சொல்லி இவ்வளவு கும்பிட்டெல்லாம் சொல்றாரு, அவர் அவருடைய அவருடைய வேலை கண்டாலும் மதிப்பு, அவருடைய அந்த யூனிஃபார்ம் வந்து கண்டாலும் ஒரு மதிப்பு கொடுத்திருக்கலாம் இல்ல. ஆனா ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனிதன் மட்டும் கும்பிட்டு நான் இனி அப்படி செய்யல என்று சொல்லிட்டு போறார், மற்றது எல்லாம் அப்படி தென்னாவாட்டா அப்படியே நின்று. அதாங்க, மனிதன்லயும் மிருகங்கள் இருக்கிறது நாங்க இப்ப சில இடங்கள்ல நீங்க பாக்கலாம். அப்படி இருந்து அவரை ஒரு வேடிக்கை தான் பாக்குறாங்களே ஒழிய, ஒரு அந்த வீடியோ எடுக்கிறவர் சொல்றாரு பாருங்க, என்னடா என்ன இந்த என்ன இவன் அழுகிறான், அதுவும் அந்த இவன் அழுகிறான், ஐயோ உண்மையிலே இவன் அழுகிறான். அவருக்கு அழுகிறது அவருக்கு ஒரு தமாஷா இருக்குது. உண்மையிலேயே இவங்களை இப்படியான மனிதர்களை இப்ப என்ன சொல்லுவதே எனக்கு தெரியல. ஆனா அவர் அவ்வளவு தூரம் கை எடுத்து கும்பிட்டு கும்பிட்டு சொல்றார், அவருக்கு சரி அவருடைய பேச்சை கேட்டு திரும்பி போகலாம் மட்டும் இல்ல, இனி வீட்டுக்குள்ள இருங்க என்று சொன்னா அப்படியே வந்து சுழட்டி அடிச்சு அப்படியே பைக்ல வந்து நின்று ஒரு கொஞ்சம் அப்படியே நின்று ஒரு வேடிக்கை பார்த்து போகுது எல்லாம்.
2: ஒரு
5: அதுதான் கேட்டோம், நாங்க நினைச்சோம் இல்ல அடிக்கிறாங்க, எதுக்கு இவங்க அடிக்கிறாங்க, இப்படியானவங்களுக்கு போடத்தாங்க வேணும். ஒரு இடத்துல பார்த்தா உண்மையா அடிக்கிற நிச்சயமா நிச்சயமா அடிக்க ஹெல்மெட் கூட
4: மறுபடியும் நாளையிலிருந்து மிக அதிகமாகும். நாளையிலிருந்து
2: அதிகதான்
4: இருக்கும்.
5: ஒரு இடத்துல பார்த்தா எல்லாரையும் தோப்புக்கரணம் போட விட்டுருக்கு.
2: தோப்புக்கரணம் போட விட்டோம்,
5: அது சூப்பர்,
2: அது கரெக்ட்,
5: அது கரெக்ட்,
2: அது சூப்பர்.
5: இருந்து இருந்து இரவு முழுக்க இருந்து போடு கொஞ்ச நேரம் இருந்தாண்டு மறக்காம இருக்கட்டும், அது நல்ல விடயம். நல்ல காலம் அந்த காவல் துறையில நான் இல்ல, அதுதான்
2: பிரச்சனை.
5: உண்மையிலே கையில சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போவேன். எங்க ஒரு பெரிய ரூம்ல எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அவங்க சாப்பாடு தண்ணி இல்ல, கொஞ்ச நாளைக்கு நீ போன நீ அவசரமா இங்கே இரு கொஞ்ச நேரம் விட்டுடலாம், கையும் தொட தேவையில்லை, கையில சாக்லேட் கொடுக்கலாம்.
4: என்னங்கம்மா இது என்ன ஆகுது அப்படின்னு
5: கேட்டீங்கன்னா,
4: இன்னும் சில நாட்கள்ல வந்து கடைகள்ல வந்து மல்லிகை ஜாமான் இருக்காது, இப்பயே பாதி மல்லிகை ஜாமான் இல்லம்மா கடையில
5: இல்ல.
4: இல்ல இது இன்னும் 20 நாட்கள் இருக்கும்போது மக்கள் இன்னும் சிரமத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எந்த மளிகை கடையிலும் எந்த சாமானும் இல்லை. பால் பாக்கெட் வந்து நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு காலையில இருந்து, கர்நாடகா ஃபுல்லா பால் பாக்கெட் வர்றது இல்லம்மா. வந்து கிராமங்கள்ல வந்து பாலை வந்து சொசைட்டி கொடுக்கறவங்க அங்கே வித்து வாங்கிட்டு போயிடுறாங்க. பெரிய மில்லுக்கு அனுப்பி அந்த பாக்கெட் போட்டு அனுப்பும் கம்பெனியை வந்து மூடிட்டாங்க. அது பல ஆட்கள் வேலை செய்வாங்க, அதை நேற்று இருந்து மூடிட்டாங்கம்மா. இன்னைக்கு இன்னைக்குன்னா அதான் இன்னைக்கு காலையில, இது இப்ப நைட்டு காலையில வந்து பால் பாக்கெட் வரல, சில வாரத்துக்கு வராதுன்னு அறிவிச்சுட்டாங்க.
5: நான் நினைக்கிறேன் அந்த பால் கறக்குற தொழிலாளிகள் எல்லாம் போகாம இப்ப உள்ளுக்குதானே இருக்கணும், போக கூடாதுதானே, அப்ப பால் இல்லாமல் இருக்கலாம் சில நேரம், இல்ல பேக்கெட் பண்றதுக்கு எல்லாம் செய்யறதுக்கு
2: என்னண்டு
5: சொல்லுங்க.
2: ஒர்க்கர்ஸ் பால் வேலை பாக்குற
5: பார்க்க முடியும், மற்றது இங்க இங்க சட்டம் விதித்திருக்கும் போது வெளியில போக கூடாது, சட்டம் எப்படி வேலை செய்யறது, முதல்ல வேலையெல்லாம் மூட சொல்லிட்டாங்களே.
4: ஞாயிற்றுக்கிழமை கடை இழப்ப விட்டு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வந்துச்சுமா, இன்னைக்கு வரல, இன்னும் ஒரு வாரத்துக்கு பால் வர்றது மிக கடினம் சொல்லிட்டு போர்டு போஸ்ட் ஒட்டிட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தைகள் இருக்கிற வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது அதுதான் பெரிய கவலை,
5: அதுதான் பிரச்சனை. இப்ப குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விடயமா போகுது.
4: அது சிந்திக்கிறது இப்ப அதான் சிந்திக்கிறேன், நம்ம கூட வர காப்பி வச்சு குடிச்சிடறோம் அப்படின்னு இருந்தாலும் கூடமா குழந்தைகளுக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கற சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆளா இருக்கும்.
5: நிச்சயம் நிச்சயம்
4: இப்ப நண்பர்களாங்க. எனக்கு வந்து
5: உங்களுக்கு சொல்லுங்க,
4: எம்மா ராமச்சந்திரன் பாடல ஒரு பாடல் இருக்குல்லம்மா,
5: என்ன பாடல் அது?
4: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே என்ற பாடலை அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமாக தாருங்களம்மா.
5: நன்றி நன்றி நன்றி நம்பி நன்றி
4: நன்றி
5: நன்றி நன்றி எங்க நன்றி. செல்வகுமார் உங்க பாட்டு சொல்லுங்க, இருக்க உங்களுடைய பாடல ஆண்டாளம்மா நீங்க அழைப்புக்கு வாங்க, நீங்க விடுபட்டு
2: ஏற்றிவிட்டு ஏனி ஒன்று நின்றபடி நிற்கிறது. நீங்க ஒரு விடயம் பாருங்க, ஒரு கேள்வி கேட்டதுக்கு
5: நிச்சயமா
2: நம்மள வந்து உதாசீனப்படுத்தின அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல்
5: சொல்லுங்க.
2: ஏற்றி விட்டு வந்து நின்றபடி நிற்கிறது, மேலே ஏறினவன் மட்டும் டாடா காட்டிட்டு போறான் பாட்டு.
5: ஓ அதுக்கு பாட்டு இப்படி இருக்கா டாடா காட்டுறதுண்ட?
2: ஒரு பாட்டு இல்லம்மா, பூந்தளிர்னு ஒரு படத்துல.
5: என்ன படத்துலங்க?
2: அந்த பூந்தளிர்னு ஒரு
5: படம். பூந்தளிர் பூந்தளிர் அது அதுல ரெண்டு பாடல் இருக்கு, ஆனா அந்த பாடல் ரெண்டு நல்ல பாடல். பூந்தேனில் கலந்து அந்த பாட்டு கேக்குறீங்களா?
2: இன்னொரு பாடல் ஒண்ணு இருக்கு, ஏணி ஒன்று நிம்பகடி நிற்கிறது அப்படின்னு அந்த வரிகள் வரும்.
5: பூந்தளிர் படத்துல,
2: பூந்தளிர் படத்துல,
5: பூந்தளிர் அந்த படத்துல இந்த பாடல். சரி நல்லது நல்லது. எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு, இளவரசி காணே இல்ல, அவரு டியூட்டிக்கு போயிட்டாரு,
2: வேலைக்கு போயிட்டாரா என்ன? வெள்ளன தூங்கிட்டாரா?
5: இல்ல
2: வேலை
5: வேலை இல்ல, அவரு காவல்துறையில வேலைக்கு சேர்ந்துட்டாரு. தெரியல
2: அப்படியா இருக்கும். சோசியல் சர்வீஸ்ல இறங்கி
5: சர்வீஸ். நிச்சயம் நிச்சயம் நல்லது செல்வகுமார், நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன பிரச்சனைன்னா நான் லேட்டா வந்துட்டு எல்லாரையும் காணையில காணையில என்று சொன்னா அது எந்த தவறு, அவங்க தூங்குற நேரம் இப்ப, அதனால யாரையும் சோனியாவன் சொல்லிருக்கார் தங்க வேலைண்டு, யார் இவருண்டு கேட்டதுக்கு பொன்சேகர் இது வேணுமா உங்களுக்கு? சரி பொன்சேகர் சொல்லியிருக்கார், வந்து சொன்னவர்கிட்ட கேட்க மறந்து வானொலியை ஹெட்போன் போட்டிருந்தாலும் நீக்கி விடுங்களேனண்டா, அப்போதுதான் உங்கள் குரல் இனிமையாக கேட்கும். இவர் வந்து இயர் டாக்டர், அதனால இவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார், போட்டிருப்பார் போல இருக்கிறதா. உண்மைதான், ஹெட்போன் சில நேரம் சில பேருக்கு அது பொருந்தாது. வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கிறீங்க, நீங்க நலமா இருக்கிறீங்களா? ஒரு பூவும் போட்டு கும்பிடு போட்டீங்க, மாடியில படுத்திருந்தா, அதாவது நாடியில தூங்கி கொண்டு நீங்க விழிச்சிருந்தா, அதுவும் நீங்க தூங்கி கொண்டு விழிச்சிருந்தா, மாடியில இருந்தா விழித்திருந்தா நீங்க இணையலாம், பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். எங்களுடைய சந்தனராஜ் மாமா வேலை இல்லை என்று லீவு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு முழுகு போட்டு தூங்கிட்டார். சவுந்தர் ஒரு வணக்கம் போட்டிருக்கிறார், சவுந்தர் வணக்கம். சவுந்தர் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? இப்பொழுது எங்களுடைய ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா அம்மா விழிச்சிருக்கீங்களா நீங்க? ஆண்டாளம்மா
6: வணக்கம்.
5: எப்படி இருக்கிறீங்க அம்மா?
6: நல்லா இருக்கீங்க?
5: நல்ல சுகமா இருக்கிறேன்னா நலமா இருக்கிறேன். ஆண்டாளம்மா நல்லதா? எப்பொழுதும் இப்ப நீங்க முதல்ல பாட்டு சொல்லுங்க ஆண்டாளம்மா. அது சரி, இவ்வளவு நேரம் விழிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொரோனா பயத்துல நீங்க விழிச்சிருக்கீங்களோ? தூங்கி எழும்பிட்டீங்க? சூப்பர், இப்படி செய்யுங்க எல்லாரும், எனக்கு நல்லதா போகும். எல்லாரும் நல்லா தூங்கி சரியா 11 மணிக்கு எழுந்துருங்க. அப்ப
6: சீக்கிரமா சாப்பிட்டுட்டோம்,
5: கண்ணுக்கு தெரியாம போச்சு, அவர் கை உயர்த்தினது. வணக்கம் ஷாவுல், நீங்க தூங்க மாட்டீங்க. சவுந்தர் வணக்கம். எல்லாரும் தூங்காம இருக்கிறாங்க, என்ன செய்யறது? பக்கத்துல மனைவி இருக்கிறாங்க, பேசவும் முடியாது. எல்லாரும் கைய கைய மெல்ல அப்படி அதுல ஒரு ஹாய் போட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களை பாட்டு சொல்லுங்க ஆண்டாளம்மா. சரி, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க நீங்க? எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, எத்தனை மணிக்கு தூக்கத்துக்கு போனீங்க, எத்தனை மணிக்கு தான் தூங்கி இருக்கிறீங்கன்னு பாக்கலாம். குரல் கேக்குது, உடனே ஓடி வந்துட்டீங்க. உங்களை மாதிரி அன்பான உறவுகள் எனக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷம். இதாலேயே நான் என்ன என்ன எத்தனையோ வருஷங்கள் உயிர் வாழ்வேன். சரி, பாட்டை சொல்லுங்க நீங்க முதல்ல.
6: ஆலயமணி வேணுமா? ஆலயமணி சட்டி சுட்டதடா அந்த பாட்டு.
5: இப்ப இன்னைக்கு ஏதாவது சொல்லி சென்றுட்டுதான் சட்டி நீங்க சமைக்க போய் சட்டி என்ன முத்து வேல காணையில ஆண்டாளம்மா என்னண்டா முத்துவேல் எதிர்பார்த்து இருந்திருப்பார்? மற்றது இப்ப எல்லாம் எல்லாரையும் வீட்டுல இருங்கன்னு சொன்னோட வெளியிலயும் போய் பேச முடியாது எல்லாருக்கும். எல்லாரும் அந்த ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட்ல இருக்கிற பிள்ளைகள் மாதிரி வாயில கைய வச்சுக்கொண்டு கைய கட்டி கொண்டு இப்படியே இருக்கணும் எல்லாரும், சத்தம் போடாம. அப்படித்தான் இப்ப வீட்டுல
6: இருக்கிறாங்க.
5: சொல்லுங்க,
6: எங்க வீட்டு வந்துருக்கீங்க கனவுல?
5: அடே சொல்லுங்க.
6: எங்க வீட்டுல வந்து அடி பார்த்தா அம்மாவே காணும், அப்புறம் எங்கன்னு தெரியல, கனவுல இருக்காங்க அம்மா.
5: ஐயோ, கனவு கூட கண்டிருக்காங்க கடவுளே. அந்த கண்டனிங்க சரி, இட்லி குஷ்புட்டினாலே அவங்க நான் சாப்பிட வச்சிருந்தா அதையும் கனவு கண்டிருக்கலாம்ல. குஸ்பிட்டலி தான் எங்க வீட்டுல. சூப்பரா வருது, கும்மண்டு வருது,

0: செய்தேன், முதல் தடவை செய்தேன் 16 இட்லி செய்தேன், சூப்பரா இருந்தது. ரெண்டாம் தடவும் செய்தேன் இப்ப நேற்று. நேற்று எப்ப அப்பா நிகழ்ச்சியில இருக்கும் போது நான் இட்லி செய்தேன். அவித்தெடுத்த அதுக்கு வந்து அந்த சட்னி, சட்னி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு சட்னி செய்திருந்தேன். சாம்பார் வைக்கிறதுக்கு இங்க காய்கறிகள் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காமல் இருக்கு.
1: காய் எல்லாம் வேணாமா? காய் எல்லாம் வேணாம். அது வைத்தமோ பச்சை சிறு பருப்பு இருக்குல்ல,
0: சிறு பயறு, பயறு தானே சொல்றீங்க?
1: பைத்தம்பருப்பு,
0: பைத்தம்பருப்பு அது
1: அது எங்கையும் ஒரு ரெண்டு தக்காளி,
0: தக்காளி
1: ரெண்டு பச்சை மிளகாய் கவரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் வேக வச்சுங்க குக்கர்ல. குக்கர்ல வேக வச்சுட்டு மூணு விசில் விட்டு இறக்கி மத்து செட்டி போட்டு கரைஞ்சிடணும். சூப்பரா இருக்கும். உப்பு போட்டு கொஞ்சம் டைட்டா கொஞ்சம் மிளகா அப்படி போட்டோம்னா ஜம்மனு இருக்கும்.
0: வாசத்துக்கு என்ன போடுறது? சாம்பார் பவுடர்.
1: அது நீங்க அதான் பச்சை மிளகாய் போடுறோம்ல, பச்சை போட்டு போடுவோம் நாங்க கொஞ்சம்.
0: அப்ப அந்த வாசம் என்ன மேடம்? இப்ப சிறுபயறு, தக்காளி, வேற என்ன போட்டு? வெங்காயம,
1: வெங்காயம்
0: வேற பச்சை மிளகாய். இது உணவும் தான்
1: பச்சை மிளகாய்.
0: வேற
1: வாழைப்பில, கொத்தமல்லி.
0: கொத்தமல்லியில சொல்றீங்க?
1: ஆமா, கொத்தமல்லி வந்து இறங்கும் போது போடலாம், வாசனையா இருக்கும். இறக்குனே கொதிச்சு இறக்குனே குக்கர்ல ஆடணும்னு எடுத்து கடைஞ்சிடணும். சட்டி இருக்குமா என்ன தெரியல அந்த ஊர்ல.
0: கடைஞ்சிட்டு
1: இல்லன்னா மிக்சியில அடிச்சிருங்க, மிக்சியில அடிச்ச டேஸ்ட் வராது. அது கடைஞ்சிட்டு கடைஞ்சி விட்டு போட்டு இந்த கரைஞ்சல்ல அந்த பயத்த பருப்பு அதை எடுத்து கொட்டி தாளிச்சிடணும். தலையோடு கொதி ஒன்னு கொதிக்கணும், இறக்கிடலாம் சாம்பார் அருமையா.
0: அந்த அப்ப நீங்க இப்ப சாம்பார் பவுடர் வந்து விக்கிறாங்களே, அதுல என்ன என்ன சேர்த்திருக்காங்க அதத்தான் கேக்குறேன்னா.
1: அதுல என்ன தெரியலமா, நாங்க இங்க வாங்கி அரைப்பேன், மிளகா தனியெல்லாம் வாங்கி அரைப்பேன்.
0: தனியா மிளகா வேற என்ன அதுல போட்டிருக்காங்க நீங்க சொல்லுங்க. நீங்க போடுறதுல
1: நாங்க தோரம்பருப்பு, தோரம்பருப்பு,
0: தோரம்பருப்பு, தனியா மிளகா, காஞ்ச மிளகா,
1: மிளகு சீரகம், மிளகு, ஆமா மிளகு சீரகம்,
0: மிளகு சீரகம்,
1: வெந்தயம்,
0: வெந்தயம்,
1: அப்புறம் சுக்கு,
0: சுக்கு
1: கொஞ்சமா ஒரு 50 சுக்கு, அதெல்லாம் போட்டு
0: மெஷின்ல அரைச்சு வச்சிருவீங்க. அப்ப எல்லாம் வாசனை. அப்ப அந்த அதுக்கு பெருங்காயம் போடுறதா சாம்பாருக்கு?
1: பெருங்காயம் போடு, நம்ம குழம்புல போட்டுக்கலாம், குழம்பு கொதி போட்டுக்கலாம். மிஷின்ல போட்டா நாங்க போடுறது இல்ல.
0: இல்ல ஆனா சாம்பாருக்கு போடுறது பெருங்காயம் இல்ல?
1: ஆமா
0: போடலாம்.
1: பூண்டு கூட போடலாமா? அந்த இதுல நீங்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். அந்த பயிற்று பருப்பு காய் இதுல சாம்பார்
0: சொல்றேன்,
1: கத்திரிக்காய் இருந்தா கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கிடைக்குமா?
0: இருக்கா இப்ப இல்ல, இப்ப கொரோனா வந்தோடன கத்திரிக்காயும் காணுங்க, எல்லா மரக்கறிகளும் குறைஞ்சு கொண்டு போயிட்டு.
1: கத்திரிக்காயோட போட்டு கடையலாம், அதுல சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு கத்திரிக்காய் அப்படி போடலாம், ஒரு
0: கத்திரிக்காய். சாம்பாருக்கு முருங்கங்காய் போடுறதா?
1: முருங்கைக்கா அது வேற, குழம்பு சாப்பிடுவோம் இல்லையா, அதுல போடலாம்.
0: அதுல போடலாம், சாம்பாருக்கு போட கூடாது முருங்கங்க.
1: இந்த சாம்பார்ல போட முடியாது. அது நம்ம மத்தியான சாப்பாடு குழம்பு பண்றோம்ல, அதுல போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதுல போடலாம், நல்லா இருக்கும்.
0: இதெல்லாம் தெரியாம தான் நாங்க இருக்கிறோம். என்ன சாம்பார் இருக்கு சொன்னா நான் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அப்படியேதான் நினைச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு மிக்க போட்டு எல்லாம் அவிச்சிட்டு எல்லாம் கூழாக்கி விட்டுட்டு அப்படியே சாம்பார் ஆகணும். இந்த வாசத்தையும் போட்டு
1: நீங்க அதுல வதக்கணும் காய, வதக்கி வதக்கி செய்யலாம் இல்ல வேக வச்சு செய்யலாம், ரெண்டு செய்யலாம்
0: செய்யணும்.
1: வெங்காயம், தக்காளி, அப்புறம் காய் எல்லாம் வதக்கிட்டு பருப்பு, அந்த குழம்பு மிளகாய் அப்படி இருக்கு அது போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டு கடைசியா இறக்கும்போது உள்ளி உள்ளி கொஞ்சமா ஊட்டி இறக்கணும். சாப்பா குழம்பு
0: சந்தோஷம். எங்களுடைய ஆண்டாளம்மா
1: சரிமா, நீங்க இந்த மாதிரி குழம்பு சாம்பார் செஞ்சு பாருங்க, இட்லிக்கு அப்படியே உள்ள போய் காரையே சுடு சுடு சேர்த்தோம்னா.

0: தான் வைத்திர பண்ண அப்புறம் தெரியாது எங்களுக்கு
1: தெரியாது. இப்போ நம்ம ஆனா ருசி தெரியுது இல்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ருசியே இருந்துச்சு. நாக்கு
0: நிச்சயம் நிச்சயம். நன்றி, நல்லது நல்லது ஆண்டாளம்மா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். இங்க அதாவது நீங்க மாஸ்க் எல்லாம் அங்க இருக்கிறவங்க மாஸ்க் தேவையில்ல, வேப்பம் இல்லையே மூக்கு வாய சுத்தி அப்படியே கட்டி கொண்டு போ சொல்லி ஒருத்தர் படம் போட்டிருக்காரு பாருங்க. அவர் அப்படித்தான் இருக்காரு போல இருக்குது. இப்படி எல்லாம் எங்க எங்களுடைய அண்ணா அவன் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி, எப்படி இருக்க எப்படி இருக்க? உங்க வீட்டுல எல்லாம் வேண்டுகிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சு நான் இரவு நாளைக்கு பேசிக்கிறேன். ஒரு நிமிடமும் ஒரு வினாடியும்
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க அண்ணா? அங்க எல்லாம் எப்படி
2: வீட்டுக்குள்ளேயே இருக்க அடைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருக்கேன். அரசு சட்ட விதிப்படி
0: அடைப்பட்டு இருக்கிறதுல உங்களுக்கு சுகம் இருக்கா அல்லது கஷ்டம் இருக்கா அத சொல்லுங்க.
2: சந்தோஷம் கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும், இல்லன்னா எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைச்சுதான் முடியும். நம்ம பாட்டு தனியா வெளில போய் நம்ம வியாதி எதுக்கு வாலண்டியர் ஏத்துக்கணும், வைரஸ் எதுக்கு நம்ம வாலண்டியர்? பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா?
0: நிச்சயம் உண்மை நீங்க சொல்றது. அவங்க சொல்ற
2: எல்லாரும் போய் போனா கண்டிப்பா 21 நாள் இல்ல 10 நாள் வரட்டிடலாம், 10 நாள் வரட்டிடலாம், 31 நாள் வரட்டிடலாம்
0: வரட்டலாம்.
2: மக்கள் படிக்காத மக்களுக்கு பாமர மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம லீவு கொடுத்தா கூட சுத்தாங்க. இன்னைக்கு போலீஸ்ல நல்லா அடி எல்லாரும் அடி பட்டு பட்டு அடிச்சாங்க நிறைய இடத்துல மெட்ராஸ்ல. போலீஸ் கெஞ்சான் கால ஓரம் வராதிப்பா வீடு போவான்பா வீடு போக ரெக்வஸ்ட் பண்றான். அது இளைஞன் காலே ஊந்துச்சான் போலீஸ் கால கால வந்து சாரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். போலீஸ்கார மேக்சிமம் அன்பா சொல்லி பாருறான், ரொம்ப ஓவரா போனா அடிக்கிறான். அதாவது சாம பேத தண்டம் இருக்குல்ல, ஒரு லிமிட் தான், பொறுமைத்தான அடிதான். அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டா சொல்லுவாங்க இல்லையா? அடிச்ச அப்பதான் அடிச்சு அடிப்படி ஓடுறாங்க. இல்ல மக்கள் நல்லதான் சொல்லுங்க, ஏன் வராங்க வீட்டுல ரசத்தின ஏன் வராங்க, எதுக்கு ஊர் சுட்டாங்க பரவாயில்லைங்க. சே கஷ்டம். அப்புறம் எனக்கு என்ன
0: என்னண்டா நீங்க அதாவது நீங்க நல்ல செல்வ செழிப்பா இருக்கும்போது உங்களுடைய காலைய சுத்தி வந்து உங்களோட நல்லா அன்பா பழகினவங்க உங்களிடம் செல்வம் எல்லாம் மட்டு போய் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களை உதாசீனப்படுத்தினா நீங்க என்ன செய்வீங்க?
2: நல்லா இருக்கும் போது எங்ககிட்ட என்ஜாய் பண்ணிட்டு நான் கஷ்டப்படுற சமயத்துல அவங்க பழி
0: வாங்கினா அவங்க தெரியாமா முகம் திருப்பி போறது எடுத்தறிஞ்சு பேசுவது பேச விருப்பம் இல்லையன்றது உங்களை வீட்டை விட்டு வெளியால விட்டுட்டு கதவை சாத்துறது
2: அதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆண்டவன் பாரத விட்டுருவேன், இதுக்கெல்லாம் நல்ல நல்லதும் தெரியும். மாறிக்கொண்டே இருக்கும், எவண்டி நிலையா இருக்காது.
0: அண்ணாக்கு ஒரு விடயம் அண்ணா, நேற்று நாங்க பொருட்கள் வாங்க கடைக்கு போயிருந்தோம், பணத்தை கையில கொடுக்க வாங்க மாட்டேன்னுட்டான். தாங்க பணம் எடுக்கிறது இல்ல, நீங்க ஏடிஎம் கார்டால நீங்க பே பண்ணுங்க நாங்க வாங்குவோம். அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் முடியாது, கைய கைய அந்த அந்த லிக்விட போட்டு கைய கைய கழுவுறாங்க எங்கட காசை கண்டோன்னு எங்கட பணத்தை
2: கண்டோன்னு.
0: நாங்க அப்படியே அம்போ வந்து கையில அப்படியே பணத்தை வச்சுக்கொண்டு பணத்தை சுத்தி சுத்தி ஒழிச்ச காலம் போய் பணத்தை கையில அப்படி கம்பீரமா வச்சுக்கொண்டு நிக்கிறேன் நாங்க வழியில. இல்ல இல்ல அவங்க பயப்படுறாங்க, பணத்தோடையும் வருதுதான் இங்க தோத்துறதெல்லாம்
2: பணத்தோட. மக்கள்
0: இல்ல உண்மையா பணத்தோட வருது அண்ணா, திங்க் பண்றது இல்ல தொத்துது. அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அத தள்ளியே நிக்க சொல்றாங்க. மற்றது கஷ்யருக்கும் கஷ்யருக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு கண்ணாடி அடிச்சுட்டாங்க.
2: ஆறடி தள்ளித்தான் நடக்கணும் ஒரு பூர்வமானோட ரொம்ப கட்டுப்பாடு. இங்க வந்து அம்மா உணவு சாப்பிட்டு கூட 6 ஒரு ஒரு ரவுண்ட் டேபிள் தான், 4 சாப்பிட்டாங்க, இப்ப ஒரு ரவுண்ட் டேபிள் 1 தான் சாப்பிடணும். 10 சாப்பிட்டு முடிச்சப்பதான் 10 போக முடியும்
0: அது நல்லா சூப்பர்.
2: இந்த மாதிரி 50 சாப்பிடுற நேரத்துல இப்ப வந்து 5 சாப்பிட முடியுது
0: சாப்பிடுறாங்க. நல்லதான் மக்களுக்கு அந்த நோயை தொட்டி கொள்ளாம தான் அப்படி செய்யறாங்க.
2: மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க,
0: அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து இந்த எரும மாட்டுல மழை பெய்ஞ்ச மாதிரி நிக்கிறாங்க எல்லாரும். அவங்க சொல்லுங்க
2: என்னன்னு கேக்குறாங்க, ஏன் வெளில வரீங்க அப்படியே என்ன கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணுமே பட்டறி முட்டாள டிவில போறான், தொலைக்காட்சி போறான், தமிழ் தான் ஹிந்தில பேசுறாங்க. அப்படின்னு என்னன்னா வந்தா ஒட்டிக்கும் போனா எப்படி ஒட்டும் விதண்ட கேள்விதான் மக்கள் கேள்வி கிடைச்சு கேள்வி கிடைச்சு ஆடுங்க மக்கள்
0: முட்டாளங்க
2: ஒண்ணும் பண்ணல. அவங்களே தெரிஞ்சதான் உண்டு.
0: நல்லது, நன்றி. உங்களுடைய பாட்டு சொல்லுங்க கணபதி. என்ன அண்ணா சொல்லுங்க.
2: ஓகே, வெள்ளை ரோஜா படத்துல 83 வந்தது வாழி ஏற்றி இளையராஜா சேமித்து மலேசியா வசான பானப்பாட்டு அந்த பாடலை கொஞ்சம் மாட்டி பாடுறேன். உலகமேலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், கரோனா வைரஸ் நோய் இந்த பூ உலகை விட்டு விலகட்டும், உலக மக்கள் எல்லோரும் இறைவர்களால் காக்கப்படட்டும், நல்வாவை அளிக்கும் மைஞானம் ஒளி வீசட்டும், நம் கிழமை அறவாவில் நாட்டத்தை சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாரும் இல்லை பேதங்கள் ஏதும் இல்லை, மீறிய பூமணி மேவிய தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே. இந்த பாட்டை போடுங்க. உலக மக்கள் க்ஷேமத்தை விரும்பி எல்லாரும் ஜாதி மதி பேதம் இல்லாமல் எல்லா மொழியும் இன மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த கொரோனா என்ற வைரஸ் நோயை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி துரத்தோடு உலகத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பாடலை அனைத்து அன்பு உறவுகளின் நலனுக்காக வழங்குகிறேன்.
0: நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றி,
2: மிக்க நன்றி,
0: மிக்க நன்றி,
2: நன்றி. வாழ்க.
0: நேரம் சரியாக இப்பொழுது 11:57, அது இந்திய இலங்கை நேரம், 12 ஆச்சுது. எல்லாருந்து பேய் வார நேரம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்ல, உங்களுக்கு அருகில வார நேரம் பேயன்ற உங்களில் பேய் வருதுன்னு நினைக்க கூடாது. நீங்க இங்க கனடிய நேரம் சரியாக 2:27. அன்பு உறவுகள் அழைத்து உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்கலாம். அப்பதான் நாளைக்கு இந்த பாடல் எல்லாம் வரும். வணக்கம் சோனியா, எப்படி இருக்கிறீங்க சோனியா? நீங்க
3: கொரோனா வைரஸ்க்கு
0: இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் எல்லோரும் நான் சிவப்படுத்தி காட்டுறேன்னா இப்படி எல்லாம் வீடியோ விடுறாங்களே, அவங்களையும் போய் பேட்டி கண்டுறாங்களே, அது உண்மையா பொய்யாண்டு எங்களுக்கு தெரியல. இப்படி எல்லாம் அதாவது நாட்களை பிந்தி தள்ளி அப்படியே போட்டுக்கொண்டு இல்லாம எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்படி சொல்றவங்களை எல்லாரையும் தயவு செய்து இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற இத்தாலிக்கு நாங்க எங்கட செலவுல அனுப்புறோம் அவங்களையும் அனுப்பினா அங்க போய் எல்லாரையும் சுகப்படுத்தணும்ன்றதுதான் இப்ப என்ன இது ஏன்டா இப்படி சொல்லிக்கொண்டு இவங்க இப்ப நல்லா இருக்கிற மக்களுக்கு தான் இதை சொல்றாங்க. கொரோனா வைரஸுக்கு நாங்க மருந்த கண்டுபிடிச்சிட்டோம் மருந்த கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு சுகப்படுத்த, அது ஏன்டா இப்படி சொன்ன உடனே நீங்க நல்லா இருக்கிற மக்கள் என்ன செய்ய போறீங்கடா? ஐயோ, முன்கூட்டியே அவர்கிட்ட போய் அதை என்ன மருந்துன்னு கேட்டு வாங்கி வச்சிடலான்ட்டு அவர் ஏதாவது மண்ணுல உருட்டி வச்சிருப்பார், சரியா? கலர் எல்லாம் போட்டு இந்த களிமண்ல அதை நீங்க காசு கொடுத்து வாங்கி வந்து வீட்டுல வச்சுட்டு கொரோனாக்கு மருந்து இருக்கன்னு இருக்க போறீங்க, அதுதான் நடக்க போகுது. இப்படி எல்லாம் இது கற்பனை இல்லை, இதுதான் மக்களுடைய ஏமாற்று வேலைகள் என்பதுதான். சரியாக கண்டுபிடிப்பவன் முதல் பப்ளிக்கு வரணும் முதலாவது. மற்றது எல்லாரிடமும் அதை செய்து கடவுள். இந்தியாவிலேயே எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்குது, முதல்ல அந்த இடத்துக்கு போங்க நீங்க. சரி, இத்தாலிக்கு வேணாம், அந்த இடத்துக்கு கொரோனா வைரஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய மருந்தை கொடுங்க. முதல்ல சுகப்படுத்துங்க, எல்லாரோட பெர்மிஷனையும் கேட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏனண்டா, உண்மையிலேயே இப்படி மக்களை எதுக்கு, சாகு போற மக்களை நீங்க எதுக்கு ஏமாத்துறீங்க? அதுதான் கேக்குறேன். சாகுற நேரத்திலையும் மற்றவன் ஒருதனை தள்ளி விழுத்தி ஏமாற்றி நீங்க முன்னுக்கு மேல ஏறி வர இருக்கிறீங்களே, எவ்வளவு கொடுமையா இருக்கிறது இல்லையா மக்களுடைய பழக்க வழக்கங்கள். வணக்கம் விமலா ராஜவேல். விமலா ராஜவேல், உங்களுக்கு என்ன கவலை? பாட்டை விட்டா வேற ஒன்றுமே நீங்க எழுத மாட்டீங்க. இப்போ ஒரு பாட்டு எழுதிக்கிட்டீங்க, இனி அடுத்து எத்தனை பாட்டு, பத்து பாட்டு வரும் கடை கடண்டு. ஒரு சில்ல பிள்ளை நீங்க எங்கட வானொலியில. உண்மையிலேயே அழைக்கிறவங்க அழைச்சா நான் சற்று விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஷாகுல் கமேட்ட ஒரு ஹாய் போட்டிருந்தீங்க. ஷாகுல், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, இப்ப கண்ணனை பாக்கலாம், விழிச்சிருக்கிறாரா, தூங்கிட்டாண்டு ஒரு பாத்துட்டு. அவர் ஆன்லைன்ல அங்க பிஸியப்பா. முதலாவது இப்ப கொரோனா வைரஸ் வந்தாலும் வந்துச்சு, வீட்டுல இருக்கிற பெண்கள்ல இருந்து எல்லாரும் போன் பிஸி, உண்மையிலேயே ஒரே பிஸியா இருக்கு. வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கீங்க கண்ணன்?
3: வணக்கம்.
0: இப்பவும் மாடியில தானா கண்ணன்? உங்களுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா? அகலியே, அகலியைக்கு ராமர் நடந்து வரைக்கு அந்த கால் கல்லுல பட்டோன்னு அகலிய விமோச்சனம் கிடைச்ச மாதிரி உங்கள மாடியில இருக்கிற உங்களை கீழே இறக்குறதுக்கு யாராவது அந்த பக்கத்தால நடந்து வர மாட்டாங்களா?
3: நான் சந்தோஷமா இருக்க பிடிக்கலையா?
0: இல்ல, நான் அது சோமா சொல்லிக்கொண்டு போ, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. உண்மையா ஏதோ ஒரு விமோசனம்
3: கிடையாது.
0: உண்மையா தான் கேக்குறேன், உங்களுக்கு ஒரு விமோசனம் இல்லையா? உங்களுக்கு மட்டும் இல்ல, பாவம் ராஜ்குமார் இப்ப இவ்வளவு நேரம் காவல் இருந்துட்டு இப்பதாங்க போயிருக்கார் பாவம் அவரு. தூங்க போயிட்டான் அங்க. இப்ப இப்ப கணவன் மாரெல்லாம் இப்ப ஸ்கூல்ல டீச்சருக்கு முன்னால இருந்தமா தான், கைய கட்டிக்கொண்டு வாயில கைய வச்சுக்கொண்டு டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு இருக்கணும், டைமுக்கு தூங்கணும். அந்த நேரமே
3: அந்த பிரச்சனை கிடையாது.
0: இப்படித்தான் சொல்றது, வந்து பார்த்தா தானே தெரியும் எங்களுக்கு என்ன பிரச்சனை அங்க இருக்க.
3: நீங்க வந்து நான் சாப்பிடற போன் பண்றேன் பாருங்க.
0: என்ன செய்றீங்க, என்ன செய்வீங்க?
3: சாப்பிடறவ போன் பண்றேன் பாருங்க. வீடியோ கால், வீடியோ கால்.
0: ஓ, அப்ப போன் பண்ண போறீங்க? நீங்க அட்டே அப்பா, அதெல்லாம் நீங்க இப்ப இந்த வீடியோ கால் வந்து வந்ததுல எல்லாருக்கும் வாசியா போச்சு. ஆனா வீடியோ கால் இல்ல கொஞ்சம் பாருங்க, வீடியோ கால் வந்தாலும் எல்லா இடத்துலயும் நீங்க செய்யற கலவை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். வீடியோ கால் தான் இருக்கு, பாவம் மனைவி மேல டக்குன்னு வீடியோ போடுவாங்க, இங்க நிக்கிறீங்கன்னு அதெல்லாம் மறைச்சு டக்குன்னு வீடியோ கால் வருதுன்றோன்னு தங்களையெல்லாம் சுதாரப்படுத்தி கொண்டு காட்டிக்கொள்ளாம ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல அங்க அதை புடி பண்ணாத மாதிரிதான் இந்த வீடியோ கால் எடுப்பாங்க கணவர் மேல. மனைவி மேலும் இப்ப அப்படித்தான், கணவன் வெளியில போன அப்புறம் வேற ஆக்களோட நல்லா உடனே கணவன் எதுவும் எடுத்து அங்க இந்த வீடியோ கால் எடுத்தோன்னே, ஐயோ நான் இப்பதான் சமைச்சு கொண்டிருக்கேன் வீடியோ கால் போடுவான் களைச்சு விழுந்து. இப்படி எல்லாம் இருக்கு ஒரே. ஆனா இப்ப இந்த இது கொரோனா வந்தாலும் வந்துச்சு, எல்லாரோட போனும் பிஸி, நீங்க அவசரத்துக்கு கூட எடுக்கலாம் யாருக்கும்.
3: ஏன்னா தீந்துருது, அதனாலதான் பிரச்சனை.
0: நெட்டு தீண்டா பரவாயில்லைங்க, நார்மல் கால் எடுத்தாலே பிஸி, எடுக்க முடியாது. உங்களுக்கு கால் வர்றது தெரியும், அவசரமா
3: அடிக்கிற
0: அது வர அந்த கால் வர்றது. நேற்று நான் ஒருத்தருக்கு அவசரமா கால்
3: பண்ணி வரும்,
0: அது வந்து அப்படி வந்து வந்து போகும். அவர் அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய நல்ல அவசரத்துக்கு எடுத்ததுக்கு இல்ல அப்படி ஒன்று வரையிலையே, எனக்கு தெரியலையே, அப்படி அப்படி வருமா, தெரியாத மாதிரி அப்படி கேக்குறா. அப்படியே நான்
3: இல்ல நீங்க வீடியோ கால் பண்ணீங்கன்னா இது நார்மல் கால் பண்றப்ப தெரியாது. நார்மல் கால் பேசிட்டு
0: இருந்தாங்கன்னா
3: தெரியாது.
0: இல்லைங்க வாட்ஸ்அப் காலுக்கும் தெரியாது, வீடியோ காலுக்கும் தெரியாது. ஆனா வாட்ஸ்அப் கால் நீங்க அடிக்கும் போது நார்மல் கால்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வர்றது, வாட்ஸ்அப் கால் வர்றது தெரியும். அது தெரியாதா உங்களுக்கு? எனக்கு அடிக்கும் போது எனக்கு தெரியும் கண்ணன் அடிக்கிறாரு, கால் பண்றாரு, எனக்கு தெரியும். ஷோவா பண்ணி போகும், அது தெரியாம இல்ல.
3: நாங்க அப்படி பண்ண மாட்டோம், ஹெட் போனை போட்டோம் நாங்க மொபைல பாக்கெட்ல போட்டு பனியன்குள்ள போட்டு நாங்க நடந்துட்டு பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி தெரியாது. ஆமா உங்க சவுண்ட் வந்துச்சுன்னா தெரியும். நீங்க வெயிட்டிங் கால் வச்சிருப்போம் நம்ம நார்மல் கால், அதுல டாயின் டாயின் டாயின் வரும், அப்ப ஏதோ ஒரு கால் வர்றது வெயிட்டிங் வரும்னு தெரியும். ஆனா வாட்ஸ்அப் கால் வந்தா அது தெரியாது.
0: உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா, எனக்கு தெரியவே இல்ல கால் வந்தது எனக்கு தெரியாது, போய் சொல்லக்கூடாது. நாங்க அப்படி யாருக்கும்
3: போய் சொல்ல மாட்டாங்க, ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம்.
0: இல்ல இல்ல அப்படி இல்ல, அவங்க போன்லயே நல்லா
3: கரெக்ட் மறந்த கால் வந்ததை மறந்து கூட மெய் மறந்து பேசிட்டு இருந்தாங்க.
0: ஒவ்வொரு நாளும் சரியா பாருங்க, இது இது நான் இப்ப உலக காலமா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கேன். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் மெய் மறக்கிறாங்க. அந்த சட்டியா அந்த ஒன் ஹவர்
3: அவங்களுக்கு என்ன கஷ்டமா அந்த ஒரு நேரம் நிம்மதியா விடுங்களே.
0: சில சத்தியமா அக்கா எனக்கு உண்மையா கோல் வந்ததே தெரியல, நீங்க அவசரமா அடிச்சீங்களா? சத்தியமா தெரியல. ஆனா அந்த குறிப்பிட்ட டைம் தான், ஈவினிங் சரியா 4:30 இருந்து 6:30 மட்டும் 2 hours ஆக்க
3: அந்த நேரம் கொஞ்சம் முக்கியமான கால் வந்திருக்கும்
0: பேசிட்டு.
3: நமக்கு 24 hours முக்கியமான கால் தான்
0: அதுவும். ஆனா நீங்க எடுத்துருவீங்க இல்ல அடிச்சா கால் பண்ண?
3: நான் எடுத்துருவேன். நான் 10 நிமிஷம் கேட்டேன், 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு பேசிடுவேன்.
0: எடுத்துருவீங்க
3: யாரா இருந்தாலும்.
0: சூப்பர் சூப்பர். அது உண்மை. சரி, என்ன சலங்க சத்தத்தை காணல? சரி, எல்லாரும் விழிச்சிருக்கிறாங்க, கைய கைய உயர்த்தி காட்டுறாங்க, ஆனா காற்றலிக்கு வர்றாங்க இல்ல, அதுல அர்த்தத்தை நீங்க எனக்கு இருக்க விளங்கப்படுத்துங்க.
3: அது எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு எனக்கு நானும் வணக்கம் போட்டேன், வர முடியல என்னால. நெட் பேலன்ஸ் இல்ல, முடிஞ்சிருச்சு மத்தியானம் முடிச்சிருச்சு. அதனால
0: அப்படி சொல்லுங்க, நீங்க நெட் எல்லாம் தீர்ந்துருப்பேன். இப்ப நான் என்னட காலையிலேயே காலையிலேயே நான் நிகழ்ச்சி நடத்தினேன், அப்பதான் நெட் இருக்கு உங்களுக்கு. இப்ப மாமா கூட வர்றது இல்ல, மாமாக்கு நெட்
3: 12 மணிக்கு மேல வந்துரு, 12 மணிக்கு மேல வந்துருவாரு மாமா பாருங்க.
0: அதுக்கப்புறம்
3: ஏர்டெல் இருந்தா 12 மணிக்கு மேல வந்துருவாரு, ஜியோ போட்டிருந்தாருன்னா 2 மணிக்கு மேல வந்துருவாரு.
0: மற்றது இன்னும் ஒரு நான் இந்த சில சில விடயங்களை சொல்லேன் எனக்கு நடந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி, எடுத்து பேசிக்கொண்டிருந்தா ஒரு 2-3 நிமிஷம் தான் நாங்க பேசுறது, அதுக்குள்ள அங்கால ஏதோ ஒரு கால் வருது, அங்கால
3: போவாங்க
0: வரைக்கும் அங்கால சொல்லி சொன்னா பாயம் கால் வருது. எனக்கு நெட்ஒர்க் ஏதோ பிரச்சனை கொடுக்குது. அப்ப ஏன் கொடுக்குது, ஏன் கொடுக்குது? நான் வைக்கட்டா கால்? இல்ல இல்ல நீங்க பேசுங்க, எனக்கு நெட்ஒர்க்ல கொஞ்சம் பிள்ளையா இருக்குது. ஏனண்டா நான் வீடியோ அதுகளை பாக்குறது, இப்ப நான் எடுத்து எடுத்து பாக்குறேன், சுத்தி கொண்டு நிக்குது. அப்ப நான் என்னோட பேசுறீங்க, நீங்க அங்கால என்ன செய்யறீங்கன்னு கேட்டா, இல்ல அங்கால பாக்குறேன், ஆனா அதுல அர்த்தம் என்னன்னா நெட்ஒர்க் பிள்ளையன்ட்டு அது கட் ஆயிரும், தானாவே கட் பண்ணுவாங்க. சரியா? பேருந்து
3: என்னன்னா
0: கொஞ்சம் பாருங்க, அது வந்து நெட்ஒர்க் வந்து நார்மல் காலுக்கும் அப்படி செய்யுமா?
3: நார்மல் காலுக்கு வந்து அப்படி செய்யாதே. நார்மல் காலுக்கு இல்ல இல்ல, நார்மல் காலுக்கு டவர் இல்லாம என்ன ஆகும்? அப்படி டவர் இல்லாத இடத்துல இருப்பாங்க, அப்ப என்ன பண்ண முடியும்?
0: எங்க முதல்ல எல்லாம் டவர் இருக்கு. அப்ப சரி, டவர் இல்லாம போனாலும் பிசி டோன் கேக்குமா போன்ல?
3: பிசி டோன் வரும். நீங்க டவர் இல்லைனாலும் சில லாஸ்டா என்ன பண்றாங்களோ அந்த கால் பிஸியா இருந்துச்சுன்னா பிஸி தான் காட்டும். உங்களுக்கு வேற ஒரு தொடர்பு இருக்காருன்னு வரும். ஆனா பேசிட்டே இருக்க மாட்டாங்க. கால் மொபைல் கீழேதான் இருக்கு. நானே நேரடியா போன் பண்ணி பாத்துக்க இம்ரான் போன்ல நான் கூப்பிடுவேன், வேற ஒருடன் தொடர்பில் இருக்காரு. ஆனா கம்முனு கீழதான் வச்சிருப்பான். அது மாதிரி சில இதெல்லாம் வரும்.
0: நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு கணவன் மனைவிக்கு கால் பண்ணிருக்காரு, சரியா? சரியா? அவருக்கு கொஞ்சம் போனை பத்தி தெரியாது. அடிச்சோன்னா அது சொல்லி இருக்குது, இப்ப நீங்க அழைத்தவர் வந்து வேற ஒரு
3: அவர்
0: அடிச்சு வச்சு வீட்டை போயிட்டா இப்போ யாரோட தொடர்ந்துருக்கா? நான் வழியில வந்து தொடர்பு
3: உங்களோட
0: பாட்டு என்ன சொல்லுங்க. சலங்க சத்தம் இன்றைக்கு இல்லையே, கொரோனா வைரஸ் பயந்துருச்சோ?
3: வருது பாருங்க.
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு. உண்மையா அதை என்ன கண்டுபிடிக்கணும் கண்ணன்? நல்லாட்டி அது சரி வராது.
3: நீங்க சாப்பிட்டு சவுண்ட் கம்மியா வருது.
0: சவுண்ட் கம்மியா வருது. இப்ப நீங்க என்னன்னா, அந்த புலி வருது கொஞ்சம் பாருங்க, புலி வருது புலி வருதுன்ற கண்ணன். நீங்க நான் இப்படி சொல்ல சொல்லவே நீங்க அது ஒரு சின்ன மாமாவும் சொல்ற வண்டு, அது ஒரு சின்ன பூச்சி என்று சொல்றேன்ல. ஒரு நாளைக்கு
3: என்னன்னு எனக்கு தெரியும், நான் உங்களோட சொல்லாம இருக்கிறேன். என்னன்னு
0: என்னது?
3: அது ஒரு பூ. மாமா சொன்ன மாதிரி அது ஒரு பூச்சி, வேப்ப மரத்துல இருக்கு, அது கட்டிக்கிட்டே இருக்கு.
0: என்ன பெருசா சின்ன?
3: அது சைஸ் எல்லாம் யாரு புடிச்சு பாத்தா? மரத்தல் இருக்கு, சவுண்ட் வருது.
0: பூச்சியே தெரியாதானா?
3: தெரியாது, மரத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியல.
0: நீங்க
3: சவுண்ட் வரும்,
0: உங்களுக்கு சவுண்ட் வரும். பகல்ல நின்றோம்,
3: பகல்ல வர்றாரு. இரவுல கொஞ்ச நேரம் ரெண்டு மணிக்கு மேல அப்புறம் சவுண்ட் வர்றதில்ல. அது
0: ரெண்டு மணிக்கு மேல நீங்க தூங்குறீங்கல்ல நீங்க,
3: அதனால அதுவும் தூங்கிடுது.
0: இல்ல அது தூங்கிடுது, அதுல சவுண்ட் கேட்டுக்கொண்டு இருக்குது. ரெண்டு மணிக்கு மேல நீங்க தூங்கிடுவீங்க, உங்களுக்கு சவுண்ட் கேட்காது அதுல.
3: இல்ல இல்ல, நான் முழிச்சிருந்தாலுமே நேரத்துல மூணு நாலு மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன், சவுண்ட் இல்லையே.
0: இல்லையா? அப்ப அது தூங்கிடுது டைமுக்கு.
3: தூங்கிடுது.
0: நீங்க எல்லாம் சரியில்லை, அது தூங்கிடுது. இல்ல அதுவும் வேப்ப மரத்துல நிக்குதுன்னு சொல்றீங்கல்ல?
3: வேப்ப மரம் தான் இருக்கு பக்கத்துல.
0: அதுதாங்க பார்த்தேன், வேப்ப மரத்துல தாங்க நிக்கும். அது
3: வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயம்மை விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்கள் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அது மாதிரி
0: பயமுறுத்துறேன். நீங்க எனக்கு பாடி காட்டுறீங்க. இல்ல
3: உண்மையா
0: அங்கதான் நிக்கும்.
3: அன்னைக்கே எழுதிட்டாரு ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்
0: எழுதிட்டாரு. உண்மையா? இல்ல இல்ல, பேய விரட்டுறதுக்கு எல்லாம் வேப்பம் இல்லையே பாவிக்கிற நேரம். இந்த வேப்ப மரத்துல பேய் நிக்கிறதுன்றது பிள்ளை. ஏனண்டா அதை விரட்டத்தான், விரட்டுறதுக்கு அந்த மருந்த அந்த இலைய பாவிக்கிறாங்க. எப்படி பேய அப்பா கிட்ட நிக்க நிக்காதா நீங்க? அதுல அது பொய்யான ஒரு கருத்து. இல்ல
3: இல்ல இல்ல, அவங்க சொல்றது பேய்ங்கறத ஒண்ணு இல்லைங்கறத சொல்றாங்க.
0: ரெண்டதை சொல்றாங்க.
3: இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த அர்த்தம் இல்லையே. இருந்தாதானே?
0: இல்ல
3: இப்ப எல்லாம் இருக்குது.
0: எங்க
3: இருக்குது பேய்?
0: எங்க வீட்டுக்கு
3: எல்லாம் தாலி கட்டி வீட்டுல வச்சிருக்கேன்.
0: கௌரவம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதுவும் கட்டி வச்சிருக்கீங்க. அவுட்டு விட்டா தெரியும் உங்களுக்கு.
3: மூணு முடிச்ச போட்டோ வச்சிருக்கீங்க.
0: போட்டோ இதுக்குள்ளேயே நில்லுன்னு வச்சிருக்க முடியுமா? என்ன பாட்டு கேட்க போறீங்க கண்ணன் நீங்க?
3: எனக்கு சின்ன தம்பி படத்துல இருந்து குயில புடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு கால உடச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, அது மாதிரிதான் நீங்க நடந்திருக்கு
0: நிலைமை இருக்குது. எல்லாரையும் புடிச்சு அடக்கி வச்சிருக்கு.
3: ஆமா ஆமா, அடைச்சு வச்சிருச்சு.
0: சில சில வீடுகள்ல உண்மையா கட்டுப்பாடா இருக்க சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொன்னாலும் சில பிள்ளைகள் திருந்துறது இல்ல. ஏதாவது ஒரு சாட்டு சொல்லி வீட்டுக்கு பொருள் வாங்குறேன்னு சொல்லி தங்களுக்கு இந்த வெளியில போகணும்ன்றதுக்காண்ட ஏதாவது சொல்லி வெளியில
3: போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டம் வீட்டு வெளியில போகாம இருக்கிறது, ஆனா இருந்துதான் அவன ஒரு தண்டனை மாதிரி ஏத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அதான் நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நம்ம இதை ஏத்துக்க வேண்டியதான். அதனால ஒண்ணு இல்ல, வீட்டுலதான் நாங்க பக்கத்து வீட்டு கூட போறது, சசிகலா வீட்டுக்கு பழனி வீட்டுக்கு கூட போல, வீட்டுக்குள்ள வீட்டை சாத்தனும் திறக்கவே இல்ல, அப்படியே உள்ளே இருக்கிறோம்
0: எல்லாரும்.
3: பக்கத்து வீடுதான், ஆனா யாருமே போல இல்ல, போல யாருமே போல, நாங்க
0: முதல்
3: அவங்களும் வெளியே வரல
0: இல்லங்க. முதல் பிசினஸே அவர் சைனாவோட தான் வச்சிருந்தாருல்ல.
3: ஆமா ஆமா,
0: அங்க அங்க போயிருந்தாரு. அது இப்ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல், ரெண்டு வருஷமா ஒரு வருஷத்துக்கு முதல்,
3: ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம்.
0: அது மற்றது இல்ல, கிட்டடியில மலேசியா போய் வந்தாங்க.
3: இல்ல இப்ப அவர் வந்து அடுத்ததா போறதா இருந்த உகாண்டா இருந்து பாருங்க, அந்த இடத்துல இந்த வருஷம் போறதா இருந்தது. நல்லவேளை அது அழிஞ்சிருச்சு, அங்கதான் போகணும்னு இருந்தாரு. இந்த வருஷம்
0: உகாண்டாலே வந்துட்டு நினைக்கிறேன், இந்த கொரோனா வைரஸ்
3: உகாண்டா தானே அழிஞ்சிருச்சு, அதான பழஞ்சது எல்லாம்.
0: உண்மையிலேயே
3: மாகாணத்துக்கு தான் அடுத்ததா பிசினஸ் போறேன் இருந்தாரு.
0: என்ன இவர் போற இடம் எல்லாம் அணியுது, அத என்ன
3: கேரளா போனாரு, கேரளாவுக்கு வந்துருச்சு,
0: அங்க வந்துருச்சு பாருங்க, அங்க போனாங்க, அங்க ஃபுல்லா வந்துருச்சு, அங்கதான் முதல் வந்து
3: சைனா வந்தாரு, மலேசியா போயிட்டு வந்தாரு, மலேசியாவுக்கு வந்து
0: மலேசியா வந்துருச்சு. இல்ல மலேசியா போய் வந்துதாங்க கேரளா போனாரு, இவர் தான் கொண்டு கொடுத்துருக்கிறப்ப.
3: நாங்க
0: தமாசா பேசுறோம், அவர் எங்கேயும் போகல. ஆனா கவனமா இருக்கணும், எவ்வளவு காலத்துக்கு முன்னுக்கு போய் வந்தாலும் கூட இல்ல. இப்ப நாங்க வந்து சொல்ல முடியாது,
3: கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் முன்ன போயிட்டு வந்தாங்க. அப்பவே அவங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் இருக்கும், அவங்களை செக் பண்ணி அப்புறம் தான் அனுப்பிட்டாங்க.
0: நிச்சயம் நிச்சயம், அதுதான்
3: நல்லா ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க.
0: இங்க எல்லாம் செக்அப் பண்ணி இப்ப கொண்டு வச்சு 14 நாள் வச்சு செக்அப் பண்ண ஆக்களுக்கும் திரும்பி வந்திருக்கு அவங்களுக்கு.
3: ஓ அப்படியா?
0: வந்திருக்கு, அந்த கப்பல்ல வந்த ஒரு ஆளுக்கு திரும்பி வந்திருக்கு, அந்த நியூஸ் வந்திருக்கு.
3: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெல்லியில ஒருத்தருக்கு வந்து அந்த நோய் குணமாகி வீட்டுக்கு திரும்பிட்டாங்க.
0: ஒரு ஆள் இறந்துருக்காரு,
3: ஒருத்தர் மதுரையில நேத்து இறந்துட்டாரு, இன்னைக்கு டெல்லி.
0: அவர் கொரோனா வைரஸ் இருக்கிற நாடுகளுக்கும் போக இல்ல, ஒரு இடம் போகாத ஒரு வயதானவர் இறந்து
3: போகாதவர். ஆமா ஆமா, ஆனா இப்ப இங்க இந்தியால பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் கூடுறதுனால வர்ற பல நோய் வர வர்றது யாருக்கு இன்னும் வரல. ஆனா வெளிநாடு போயிட்டு வந்தவங்க, அவங்களோட தொடர்பு இருந்தவங்க, அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மக்கள் ஒண்ணு கூடி இருக்கிற இடத்துல வந்து அத இன்னும் யாருக்கும் அது மாதிரி இன்னும் வரல, அது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி யாரும் கூடாம இருக்காங்க, அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் நானும். 21 நாள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல.
0: நிச்சயம் நிச்சயம், இல்ல அப்படி இருந்தா தான் நீங்க எல்லா மக்களுக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும். இவங்க பீம்புக்கு செய்யலாம், ஆனா அவங்களுக்கே வரப்போகுதுன்றத மறந்து போய் தான் இந்த பையங்க எல்லாம் சுத்தி அடிச்சு. பையங்க மட்டும் இல்ல, வயசானவங்களும் வெளியே தெரியும், ஆனா அவங்க வந்து பொருட்கள் வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாவம், எங்கயாவது ஓடி ஓடி சில பேர் இருப்பாருங்க. இப்ப
3: இல்ல இல்ல, அவங்க என்ன கேட்டீங்கன்னா, பயம் அது கிடைக்கும், 21 நாள் அப்புறம் ஒண்ணுமே கிடைக்கல நம்ம நினைச்சு அப்படி போய் வாங்க போறாங்க, அந்த பயத்துல போய்.
0: உண்மையிலேயே பொருட்கள் இல்லாம போகுது, பொருட்கள்
3: கிடைக்குது. இல்ல இல்ல எல்லாத்தையும் கிடைக்கும். அதுதான் ஏற்பாடு பண்ணி குடுக்கறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பண்ணி கூட்டம் சேர்த்தாம எங்க போனீங்கன்னாலும் போலீஸ்காரங்க எதுவும் கேட்கறது கிடையாது. நீங்க கூட்டமா போனதான் ஒரு வண்டியில மூணு பேர் நாலு பேரு ஒரு அஞ்சாறு வண்டி சேர்ந்து மொத்தமா போற அது மாதிரி போனதான் நிறுத்தி கேக்குறாங்க. நீங்க ஒரு வண்டியில சிங்கிளா ஒரு ஆள் மட்டும் போய் காய்கறி கடையிலும் கூட்டம் இல்லாம அந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னா யாரும் எதுவும் சொல்றது இல்லையே. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தடி அடி நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் மக்கள் அதிகமா இருக்கிறடா அதே மாதிரி கெஞ்சரா போலீஸ்காரர் கால் உழுவுறாரு கேக்குறாங்க.
0: நான் அத பாத்தேன், ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா அதையும் ஒரு வேடிக்கையா பாத்துட்டு போறது அது ரொம்ப கவலைக்கிடமா இருந்தது.
3: சில பேர் புரியாம இருக்காங்க அந்த சீரியஸ்னஸ் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்க தொடர்புல இருக்கவங்க யாரோ ரிலேஷன் யாரோ அது மாதிரி நோய் வந்தாதான் அவங்களுக்கு அது
0: மாதிரி. கண்ணன் ஒரு கேள்வி, கண்ணன் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பாருங்க, எங்களுடைய செல்வகுமார் முதல்ல ஹார்ட் சிவப்பால போட்டிருக்காரு, பேந்து ஒரு ஒரேஞ்சில போட்டிருக்க, பேந்து ஒரு எல்லோல போட்டிருக்க, பேந்து ஒரு கிரீன்ல ப்ளூல பர்பிள்ல பேந்து பிளக்ல போட்டு இந்த ஒயிட் ஆக்கிட்டார். இது என்ன, இது எனக்கு ஒரு விளக்கம் தெரிய இல்லையே. எனக்கு
3: விளக்கம் தெரியலீங்களா?
0: ஓ, நானும் பாக்குறேன். நீங்க இருக்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் உண்டு? முதல்ல
3: யார் போட்டிருக்க?
0: அது எங்களுடைய செல்வகுமார்
3: போட்டிருக்க. விதவிதமா இதயம் போட்டிருக்காரு.
0: விதங்கள
3: கலர்ல இருக்குது விதயம்.
0: ஐ, அத்தனை கலர்ல இருக்கா? முதல்ல அத்தனை கலர்ல இருக்கா இதயம்?
3: இல்ல, அவர் என்ன போட்டிருக்காருன்னா அந்த சிம்பிள் இருக்கு பாருங்க, அது ஏழு கலர், மூணு அஞ்சு கலர், ஏழு வண்ணத்திலயும் இதயத்தை
0: போட்டிருக்கேன். இதயத்தை பற்றி, இதயத்தை பற்றி பேசும்போது டாக்டரை கூப்பிட்டேன், குவைட் டாக்டருக்கு சில நேரம் புலங்கலாம், அவர்கிட்ட கேப்போம்.
4: இல்ல டாக்டருக்கு வந்து இப்ப இன்னைக்கு நெட்ஒர்க் ரொம்ப பிளேயா இருக்கு. சரியா
0: டாக்டர், உங்க பாட்டை கண்டிட்டு போங்க டாக்டர். முதல்ல ஏன்னா
4: எல்லாரும் ரூம்ல அடைக்கப்பட்டு விட்டார்களா, அதனால எல்லாரும் நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, வெளியில வேலைக்கு போனா பரவாயில்லா இருக்கும்.
0: என்னங்க டீசெண்டா,
4: அது இப்ப எல்லாரும்
0: என்னங்க டீசெண்டா யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்றீங்க, நோண்டி கொண்டிருக்காங்கன்னு சொல்லுங்க.
4: எனக்கு ஒரே இடத்துல அடைஞ்சு
3: போறாங்க, எல்லாரும் யூஸ் பண்றதுனால அது ஸ்லோவா
4: ஆயிடும். எல்லாரும் சிறைச்சாலையில வச்சிருவாங்களா? அஞ்சு மணில இருந்து காலையில நாலு மணி வரைக்கும்.
0: அதுல வச்சிருக்கிற வந்து நல்ல பிள்ளையா, நீங்க உங்க ஹெல்த்தி வீட்டுல இருக்கிற வேலையை பாத்துட்டு தூங்க சொல்லி. ஆனா நீங்க என்னன்னா நெச்சம் நோண்டி கொண்டே இருக்கீங்க. நோண்ட நோண்ட அது என்ன வேலை செய்ய
4: பாரதி கண்ணம்மா திரைப்படத்தில் இருந்து
0: என்ன அமைதியா கேக்குறாரு பாரதிகா, பாரதி
3: கண்ணம்மா பாட்டு லவ் சாங் தான், படம் தான் பாரதி கண்ணம்மா,
0: என்ன பாட்டு
3: தென்றல்
4: தெந்தலுக்கு தெரியுமா தென்மாங்கு பாட்டு? அப்புறம் இன்னைக்கு அவரு சார்லஸ் அவரு கூட வந்துருச்சு பிள்ளைக்கு.
3: ஆமா சார்லஸ் வந்துருச்சு இளவரசருக்கு.
0: அட்டையப்பா லண்டன்ல தாங்க, லண்டனுக்கு போய் வரவங்களுக்கு எல்லாருக்கும் வருது கூடுதலா.
4: வெளியில போகாம
0: அதாவது மாளிகையில ராணியின் மாளிகையில ஒரு வேக்கருக்கு இருக்குன்னு அவ மாளிகைய தன்னுடைய அடுத்த இதுக்கு மாறிட்டான் அவன். அப்ப இனி அவங்களுக்கு இப்ப லண்டன்ல கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு எஃபெக்ட் தான் அது. அதனால
3: அவரு இளவரசர் கூட இருந்த அஞ்சு அதிகாரிகளுக்கும் கூட அவர் கூட தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க.
0: ஐயோ
4: இல்ல அப்புறம் அதுதான். அப்புறம் இப்ப இந்தியாவில இது தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கு ஒருத்தர் வந்து போயிட்டாரு பாருங்க.
3: ஆமா போயிட்டாரு மதுரையில.
4: இல்ல அப்புறம் நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா, ஒரு போலீஸ்காரர் கைய கொடுத்துருக்க
0: அது
4: நீங்க பாத்தீங்களா? அழுகுறாரு பாத்தீங்க. அதெல்லாம் பார்த்தா கூட இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க.
0: திருந்த மாட்டாங்க இல்ல பக்கத்துல நிக்கிற அந்த வீடியோ எடுக்கிற அந்த பையனே இவன் என்ன எப்படி அழுகுறான், உண்மையா அழுகுறான் சொல்றேன். உண்மையிலேயே எவ்வளவு அவருடைய அவருடைய தொழிலுக்கு மதிப்பு கொடுக்கல, சரி வயதுக்கு மதிப்பு கொடுக்கல. பேசும்போது கூட நீ அதை ரசிச்சு ஒரு ஒரு ஒரு விளையாட்டா சொல்ற வீடியோ எடுத்துக்கொண்டு. அப்ப அத இதுல உள்ளமண்டு இல்ல அதை கூட ஷேர் பண்றாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப மற்றது நிக்கிறவங்க எல்லாம் அந்த எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே பைக்க வச்சுட்டு இப்படி நிக்கிறாங்க. அவர் கும்பிடுற வடிவா தடி எடுத்து அடிச்சிருந்தா தெரியும் அவருக்கு வந்த வழியே
4: திரும்பிருப்பாங்க. இவங்க வந்து ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன யாராச்சும் புடிச்சா உங்களுக்கு ரேஷன் கவர்மெண்டோட சலுகை ஒண்ணு கூட கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டா சரியாயிடுவாங்க. அது சொல்ல அப்படி செய்யணும்.
3: நல்ல ஐடியா கொடுத்துருக்க சாகுல எடப்பாடிக்கு நம்ம தெரிவிச்சிருவோம். உண்மைதான்
4: கவர்மெண்டோட சலுகை ஒண்ணு கிடைக்காதுன்னு
3: பண்ண மாட்டாங்க. உண்மைதான் உண்மைதான்.
0: அது அதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: ஏமா அதுக்கு பயப்படுறதுல ஒண்ணு கிடைக்காது.
3: அது கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல?
0: பயப்படுவாங்க. இப்ப இங்க என்ன
3: வயசு பசங்க பயப்படாதுக்கு கொஞ்சம்
0: அவங்களுக்கு தெரியாது பயப்பட மாட்டாங்கன்னு
3: நினைக்கிறேன். பயப்பட மாட்டாங்க வயசு பசங்க எல்லாம் தெரியாது.
0: இனி அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்க உள்ளுக்க போட்டும் பிரயோசனம் இல்ல இவங்கள.
4: உங்களுக்கு
0: வயசு குறையன்றத சொல்லி காட்டணும்னா நீங்க சும்மா சொல்லலாம். எனக்கு இதை சொல்லி காட்டுறீங்கடா, அது தாராளமா நீங்க சொல்லலாம். நீங்க என்னங்க நீங்க இதை சொல்லணும்ன்றதுக்காண்டி இளங்கன்று பயம் இதெல்லாம் இப்ப எவ்வளவு நாளா ரூம் போட்டு யோசிச்சிருக்கீங்க இதுல வந்து சொல்லணும்ண்டு. நெட்வொர்க் போயிருச்சா இருக்கா? இல்ல இல்ல போயல நிக்கிறீங்க நீங்க. அங்க லைன் வந்துருச்சு, அடுத்த லைன் வந்துருச்சுங்க. பிஸி அதுதான் எல்லாருக்கும்.
3: அடுத்த லைன் வந்துருச்சு.
0: அடுத்தலாம் போயிட்டு சத்தமே இல்ல போய் நீ அங்கே ஹாய் நான் ஒரு ரேடியோ நிக்கிறேன் சொல்லிட்டு வரணும். இல்ல
4: இருக்கு
0: என்னங்க இருக்கிறீங்களா?
4: கட்டாயி வருது
0: கட்டாயி. ரெண்டு ஆளும் நான் பாட்டை கேட்டுட்டேன் இல்ல. சரி உங்களோட ஹனீஃப் என்ன செய்யறது?
4: அஞ்சு மணி ஆயிடுச்சு அதனால ஹனீஃப் ரூமுக்கு போக முடியல
0: என்னால.
4: ஒருத்தவங்க யாரும் ரேடியோ கேட்டுட்டே இருந்தவங்க சொன்னாங்க ஏங்க எல்லாருக்கும் இது பண்றாங்க அவங்களுக்கு லீவ் விட மாட்டாங்களாங்க அப்படின்னு
0: கேட்டாங்க. இது சூப்பர். நான் நினைக்கிறது என்னண்டா, அப்பா நிகழ்ச்சி அந்த பாட்டு எல்லாம் போட்டு அப்புறம் டே டைம் எடுத்து அந்த நேரத்துல இருந்து தொடங்கலான்னு யோசிப்பேன், சேர்ந்து யோசிப்பேன். நான் ஒரு நாள் அப்படி செய்துட்டு அடுத்த நாள் இல்லாட்டி எல்லாரும் ஏமாந்துருவாங்க, பழக்க கூடாதுன்னுட்டு தான் இருக்கிறது. பார்த்தா இப்ப வந்து வர்ற நேரமும் பிந்தி போச்சு. போங்க, இப்ப 11 மணிக்கு இல்ல வர. இப்ப
3: நான் உங்களுக்கு நெட் நினைச்சிட்டேன், எங்களுக்கு தான் நின்றுச்சு, அவங்களுக்கு நின்றுச்சு.
0: சரி, அவருக்கு அவர் அவர் போயிட்டார். நீங்களும் போயிட்டீங்களா?
3: இல்ல, லைன்ல இருக்காரு, ஆனா டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க. ஆகுது
0: இல்ல, அவர் போயிட்டார் உங்களை விட்டுட்டு.
3: இல்ல, அவரு அவரு பாட்டு கேட்டார். அந்த பாட்டு முதல் லைன் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: தென்றலுக்கு தெரியுமா தென்மாலை,
3: பாட்டு தொடங்குறது அப்படி தொடங்காது.
0: அப்ப எப்படி அங்க சொல்லுங்க பாருங்க, சரியா பாடி காட்டு. நீங்க என்ன கேக்க அவர் பாடி காட்டுறாருங்க, பாத்தீங்களா? சூப்பர். இதை விட உங்களுக்கு தேவையா தொடங்குறது? இதுதான் இல்ல, அது சொல்லுது. என்ன கொரோனா வைரஸ்ல எல்லாரையும் சத்தம் போடாம இருக்க சொல்ல, இவன் இவங்க என்னப்பா பேசு,
3: நீ மட்டும் மொத்தமா நின்னுட்டு மட்டும் பேசிட்டு இருக்கியாரா?
0: இது என்ன, இது பழக்கம்ட்டுதான் அது பேசுது. அதுக்கு அது பாட்டுட்டு முன்வரி சொல்ல இல்ல. சரி, முன்வரிய சொல்லுங்க பாக்கலாம்.
3: அதான் உங்களை கேக்குற சொல்லுங்க.
0: இப்ப அந்த பாட்டுட முன்வரிய நான் சொல்லிட்டா நீங்க என்ன தருவீங்க எனக்கு
3: சொல்லுங்க.
0: இல்ல சொன்னா நீங்க என்ன என்ன தருவீங்க? ஏதாவது ஒரு ஒரு பரிசு ஏதாவது? என்ன மாமாவை காண இல்ல,
3: 12:30 மேல
0: ஆயிடுச்சு.
3: ஜியோ போட்டிருக்காரா? நம்ம ஜியோ போட்டிருந்தாருன்னா 2 மணிக்கு மேல வருவாரு.
0: மாமா நேற்றும் வர இல்ல நினைக்கிறேன். வந்தார் வந்தார்
3: வந்தார வந்தாரு அது முடிஞ்சிருச்சு. 90% முடிஞ்சுன்னா அப்புறம் அவனால பேச முடியல. அப்படியா இருக்கும். வீட்டுலதான் இருக்காரு, அதனால செல்ல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நோண்டி இருப்பாரு, எல்லாம் தீர்ந்திருக்கும். இளவரசர் வந்தாரா? இளவரசர்
0: வரையல, இளவரசுக்கு காலம் 10 மணியோட
3: தீர்த்திருப்பாரு.
0: 10 மணியோட
3: தீர்த்துட்டாரா?
0: முடிஞ்சிருச்சா? அதனாலதான் அவன் சத்தம் போடாம இருக்கான். ஒரு வேர்ட் கூட எழுதல பாத்தீங்களா?
3: எப்படி எழுத முடியும்? எழுதலாம், வாட்ஸ்அப் எழுதலாம், ஆனா எப்படின்னு தெரியல. அவர் தூங்கிட்டு வர நிகழ்ச்சி கேட்டதான எழுத முடியும்.
0: இல்ல கேட்க முடியும் இல்ல, அந்த கேட்க முடியாதா?
3: கேட்க முடியாது, முடியாது முடியாது. அது வரா விக்கி விக்கி வரும், அப்புறம் சரியா ஓடாது. சில ஏர்டெல் சிலது 4G டவர் இருக்கிற இடத்துல கிடைக்கும், 3G டவர் இருக்கிற இடத்துல கிடைக்காது. அது மாதிரி ரேடியோ ஒர்க் ஆகாது.
0: அந்த பாட்டுட முதல் வரியுங்க, நான் பாடி மனசுக்குள்ள உங்களோட பேசிக்கணும், மனசுக்குள்ள மனசுக்குள்ளுங்க. நீங்க ஒரு பக்கத்தால அந்த பாட்டு இப்ப நான் பாடி காட்டினா என்ன சொல்றீங்க?
3: பாருங்க பாருங்க.
0: ஆனா நான்
3: பாருங்க
0: கரோக்கி கரோக்கி போட்டு பாடுறேன். சரியா?
3: ஓ கரோக்கி. ஓகே ஓகே,
0: கரோக்கியோட பாடுவோம் அந்த பாட்டை.

0: படிக்க.
1: கண்ணன், கண்ணன்
2: சொல்லுங்க.
1: எங்கட ஸ்கூல்ல இது சொல்லி கொடுக்கல உண்மையிலே. எங்களுக்கு படிப்பாங்க இது சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு இதுல என்ன சொல்லி கொடுத்தாங்க, தென்றலுக்கு தெரியுமா தென் வாங்கு பாட்டு.
2: எதுக்கு அப்படி ஏழு வண்ணத்துல போட்டிருக்காரு அவரு இதையும் வலிக்குது. நான் நிகழ்ச்சி வர முடியல, நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்களேன்னு போட்டு.
1: அவர்தான் முதல் வந்து பேசிட்டு, அவருமான் முதல் நிறைய நேரம் பேசிட்டாருங்க. நீங்க அப்ப எங்கயோ, நீங்க வேற எங்கயோ
2: பேசிட்டு, எனக்கு டவர் இல்லையா?
1: இந்த பொய்யெல்லாம் இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது.
2: சரியான
1: இதயம் முதல் போட்டதுதான் பேந்து பாருங்க. ஒரேஞ்சுக்கு வந்திருக்கு, அது என்னத்த நினைச்சாலும் தெரியல. ஒரேஞ்சுக்கு பேந்து எல்லோக்கு வந்துருச்சு, கிரீனுக்கு வந்துருச்சு, இந்த கருப்பு வந்துருச்சு. அது கருப்பும் வெள்ளையும் அதுக்கு என்ன சொல்லலாம், என்னத்த நினைச்சு பயந்திருப்ப. கருப்பு
2: கடைசியில கருப்பு போட்டாரு,
1: இல்ல கடைசிக்கு முதல் அது உங்களுக்கு கண் தெரியல.
2: கடைசி கடைசி என்ன வெள்ளை ஒண்ணு இருக்குதா? ஆடாடா இல்ல, ஏன் இதுவும் வெள்ளையா இருக்கிற மாதிரி அதுவும் வெள்ளையாயிருச்சு.
1: இல்ல கண் வெள்ளையாயிருச்சு. சூப்பர். எல்லாரும் தூங்கி, எல்லாரும் ஹாய் ஹாய் போட்டிருக்காங்க. நான் வரையல, சில பேருக்கு கட்டுப்பாடு இருக்கு.
2: ஆமா, சும்மா நாம போட்டதுனால ஹாய் நானும் ஒண்ணு போட்டு விட்டேன். எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்களா, நானும் பாத்துட்டு சரி வந்துட்டாங்க. உங்க வணக்கத்தை போட்டு போன போட்டு வச்சேன். ஆனா நான் எனக்கு ரேடியோ கேட்கவே இல்லை, கேட்க முடியல. அதுக்கு மேலதான் 12 மணிக்கு மேலதான் ரேடியோ ஆன் பண்றதுக்குள்ள கால் வந்துருச்சு.
1: இப்ப எல்லாரும் இனி நாங்க பேசினதுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. நாங்க சென்ட்ரலுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன பாட்டு சொன்னீங்க? விமலாவாணிகளுக்கு பேசக்கூடிய தன்மை இருந்தா அதை யோசிச்சு பாருங்க. நீங்க அம்மா அம்மா ஓடி வந்துருக்க. நல்லது. அப்ப நான் எடுத்து வர்றேன் உங்களோட பாட்டுகளை. சரி, நாங்க இப்பொழுது எங்களுடைய இளவரசருடைய ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு இளவரசர் ரெண்டு வந்துருச்சு. அதுவும் ஒரு பெருமை தான். ஷாவுல் உங்களுடைய பாட்டு காற்றலைக்கு வருது, கேட்கலாம் ஷாவுல் ஹமீன்ட்டு.

இந்த பாடல் குவைட்ல இருந்து ஷாவுல் ஹமீத் அவர்கள் கேட்ட பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய விமலா ராஜவேல் உங்களுக்கு உங்களுடைய பல்லவன் பல்லவி பாடட்டுமே. அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. உங்களுடைய பாடல் இப்பொழுது கேட்போம். அவருடைய பாடலை அவர் ஒழித்திருக்கிறார். விழித்து இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் தூங்காமல் விழிச்சிருக்கிறவங்க சொன்னா உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வரும். நீங்க கேட்கலாம் அந்த பாடலை என்று சொல்லிக்கொண்டு எங்கே நீங்கள் உங்களுடைய கைய கொஞ்சம் உயர்த்தி காட்டணும், நான் விழிச்சிருக்கிறேன் என்று. அப்ப உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வரும். பல்லவன் பல்லவி பாட மறுக்கிறது ஏன்னு தெரியல ராஜவேல், அதுதான் எனக்கும் தெரியல. பாக்கலாம், எதுக்கும் பாட வச்சிடலாம். நீங்க கேட்கணும் இல்ல அந்த பாட்டு. சரி, உங்களுக்காக அந்த பாடலை மீண்டும் மீண்டும் நாங்க முயற்சி செய்து எடுத்து வரணும். ஒரு நிமிஷம் இல்லைங்க.

0: இந்த பாடல் எங்களுடைய ராஜவேல் விரும்பி கேட்ட பாடல். எங்க செல்வகுமார், நீங்க கேட்ட பூந்தளிர் பாடல் எனக்கு எடுக்க முடியாமல் இருக்கிறது, பார்க்கலாம் அதை தயவு செய்து எடுக்கக்கூடியதா இருக்கிறதான்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் எங்களுடைய ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல், சட்டி சுட்டதடா பாடல் காற்றலைக்கு வருகிறது.
1: சட்டி சுட்டதடா

0: காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணா? உங்களோட நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது? எல்லாரும் எல்லா இடத்திலும் பீதியாக பயத்தோடு இருக்கிறோம்.
1: நாட்டிலாம் நாங்களும்
0: உங்களுடைய
1: வேலைக்கு போயிட்டு
0: போனீங்களா? வேலைக்கு
1: வேலைக்கு போயிட்டு
0: வேலை இருந்ததா?
1: ஓ, வேலை ரெண்டு நாள் இருந்தாலும் மனசு மண்டி எல்லாம் பிரைக்குது. வேலை இல்லாம இருக்கு.
0: என்ன தாங்க வேலை இல்லாம? அவங்க மூடி இருந்தா என்ன நீங்க போவீங்க? அதனால நான் அதை உறுதிப்படுத்த முடியல. உங்களுடைய இளவரசருக்கு வந்திருக்கிறது
1: பழைய மாளிகையில போய் இருக்கிறார். மனைவி
0: இருக்கிறார் அவரு. மற்றது
1: அனுப்பிவிடலாம்.
0: ராணி மாளிகை மாறிட்டா இல்ல? அவ அந்த ஒரு
1: ராணியும் வந்து அவ இந்த பழைய பூர்வீகத்துக்கு போயிட்டேன்.
0: இங்க வந்து ஒரு வேக்கருக்கு இருந்தேன்னு சொல்லித்தான் அவன் அங்க போயிருக்கிறான் மாளிகை.
1: ஆமா ஆமா. அப்ப அவருக்கு வயசும் வயசு தானே, அதுக்கு ஈஸியா தொத்துமல்ல
0: அவ பாக்க. எங்களுக்கு வயசு போன மாதிரி இருக்குது. அவ இன்னும் எவ்வளவு யங்கா நல்லா இருக்கிற. நீங்க ஒரு பக்கத்தால வயசு போயிட்டு
1: நீங்க ஜானு சொல்லி ராத்திரி நித்திரை இல்லாம போய் எப்படியெல்லாம் பொய் சொல்லுவேன்னு நான் யோசிச்சேன்.
0: இல்ல பாருங்க, நித்திரை நீங்க கற்பனை பண்ணி பாத்துருக்கீங்க. உண்மையிலேயே யானை நடந்து போய் பாத்துருக்கீங்களா? எதுக்கு நீங்க அதை பயப்படுறீங்க? நடக்க எவ்வளவு அழகா பாருங்க. அதாவது இப்பத்த பெண்கள் கூட அவ்வளவு அழகா அடி எடுத்து வைக்க மாட்டார்கள்.
1: யானை வந்து முன்னுக்கு நடக்கிறத விட பின்னால பாக்கற அழகு சொல்லுவாங்க.
0: இல்ல, கால் சரியா நேரா வச்சு போகும் அது அழகா. அசைஞ்சு அசைஞ்சு அசைஞ்சு
1: அப்படி இல்லையா?
0: இல்ல வழியா, யானை நடக்கிற மாதிரி நடந்தா அழகா இருக்கிறேன். தும் தும் தும்னு கதி என்று ஓடி அப்படி இப்படி கால அங்க இங்க வச்சுக்கொண்டு ஓடாம அழகா அப்படி வச்ச பெண்கள் என்ன அப்படிதான் நடக்கணும். மெதுவா அப்படி எவ்வளவு தன்மையா போகுது அது. அது
1: ஆனா பல பொம்பளைகள் என்ன, பல பொம்பளைகள் என்ன ஆக்களுக்கு தக்க மாதிரி நட வச்சுக்கணும். என்ன
0: அப்படியே நடக்கணும்?

0: மற்றது பழைய செல்லாம மாதிரியா சொல்றேன் இல்ல என்ன நாங்கள் தான் கொரோனா வந்தாலும் சொல்லாம போனாலும் அதே ஒரு கஷ்டம் தான்
1: சொல்லுங்க.
0: பழைய காதலரை கண்டால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு நடையும் ஒரு சரியான ஒரு தொஞ்சாக்கள் மாதிரி தங்களை காட்டிக் கொள்ளணும்.
1: என்னமாய் என்ன ஆக்கள் மாதிரி கொஞ்சம் சோகத்துல போறமாய் அல்ல தெரியாத மாதிரிய
0: பழைய காதலரை கண்டால் தாங்களோட சோகத்துல இருக்கிறோம் ஒரு என்ன செய்யறது தங்களோட வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு சோகத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற மாதிரி அந்த முகபாவனை இல்லாம இருக்கும்.
1: நல்ல நீங்க சரியா அனுபவிச்சிருக்கீங்க அதுதான் எனக்கு அதை சரியா ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சும் இருக்கிறீங்களே பாருங்க அது உண்மையா அது பொய்யாத்தான் அவன் நடிக்கிறான்றத அதுதான் இப்ப பிரச்சனை.
0: கண்டுபிடிச்சு சில பேர் நான் கேட்டுருக்கோம் என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா முகத்துல ஒரு சந்தோஷமா காணல என்ன கேட்டுருக்கிறேன். நாங்கள ஊர்ல வந்து இப்ப நல்லாக்கணும்னு சொல்லுறதுதானே இல்ல சும்மா
1: அறிகிறதுதானே எழிஞ்சிருக்கிறீங்க பார்வை கல்ல கல்ல கிள்ளி நினைக்க போறாங்க பார்வை பார்வை அவர் பார்வையை எறிஞ்சிருக்க எல்லாரும் வடிவா கேட்டுக்கோங்க பார்வையை வீசி இருக்கிறா நீங்க சொல்றது வீசுறது எறிகிறது அதான் இவர் எறிகிறேன்னு சொல்லி எறிகிறேன்னு யார் நினைக்க போறாங்க கல் எறிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க.
0: அப்ப அப்படி எறிஞ்சாங்க அப்ப இப்படி அப்ப சில ஆக்களுக்கு வந்து என்ன சொல்றது நினைச்சு நடக்கிறது நினைச்சதான் நடக்கும் சொல்லிடாதானு
1: சில பெண்களுக்கு அந்த சோகம் இருக்கலாம் தான். நீங்க எதை நடிப்பண்டேன் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க அத உங்களுக்கு காதலனை கண்டோன்னு நடிக்கலாம்
0: நடிக்கிறது தான் உண்மையின்படி ஏதோ விளந்த மாதிரி அதாவது சில பேருக்கு காட்டிக்கொள்ளுற உன்னோட வாழை இல்ல அதை நாங்கள் அந்த மாதிரி காட்டிக்கொள்ளுவோம். நான் என்ன செய்யலாம்
1: பொதுவா நீங்க என்னதான் துக்கப்பட்டிருப்பீங்களே இது உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இல்ல நீங்க பொய்யோ சரியோ புள்ளையோ ஷே இப்படி ஒரு புள்ள சரியா தூக்கமா இருக்காரு நீங்க ஏன் ராசாத்தி அழுகிறான்னு கேட்டுருக்கீங்க
0: கொஞ்சம் பழுதாப்பிருக்கமா சில பேருக்கு வந்து இந்த புருஷன் கூட உமாண்ட புருஷன் கொஞ்சம் பழுதாப்பிட்டாரு அப்படி எல்லாம் இருக்கு தானே
1: அப்படி எல்லாம் யோசிப்பினோம். அந்த உமா யாருங்க
0: மற்றி இருக்கோண்டு
1: பாப்பினம் வேற யார்ட்ட பேரு சொல்லிட்டீங்க இது தவற இல்ல அப்படி ஆத்துக்காரியா பரவாயில்ல ஆத்துக்காரன் பேரை சொல்லி எல்லாம் நீங்க செய்யலாம் என்னன்னா நீங்க கதைக்கிற எல்லாம் தமாஷா கதைக்கிறீங்க அது உங்களோட ஆத்துக்காரி பொறுத்து கொள்ளுவா வேற யார்ட்டையும் பேரு சொல்லக்கூடாது உமா எத்தனை உமா இருக்கும்
0: ஆத்துக்காரியா சொல்லுவா உங்கள நொல்லு நான் மட்டும் உங்களால தாங்கி
1: கொண்டிருக்கேன். அவன் அந்த ஒரு குட்டையில ஊர்ன மட்ட மாதிரி ஆகிட்டான் அந்த டிகே கேட்டு கேட்டு கேட்டு ஆச்சு அரி இவர் இப்படித்தானு இல்லையா சரி இன்றைக்கு உங்கள்ட்ட பாட்டு
0: நான் வந்து சில பேர் வந்து இன்றைக்கு வந்து பாட்டு வந்து எனக்கு இன்றைக்கு இப்ப பாட்டு போட்டாதான் சந்தோஷமா இருக்கு.
1: இப்ப தாரன் உடனே இப்ப அடுத்த பாட்டு உங்களுக்கு சட்டி சுட்டதுக்கு போறாவும் உங்கட பாட்டு சொல்லுங்க சட்டி சுட்டதுனாலதான் இப்ப போகுது அதை நிறுத்தி அதை போட்டோம் அதை போட்டோன்னு நீங்க வந்துட்டீங்க அப்ப நான் அந்த பாட்டை நிறுத்தி நல்ல ஒரு
0: பாடல்
1: நல்ல ஒரு பாடல் இது சட்டி சுட்டதுனா சொல்லுங்க
0: என்ன நல்ல பாடல் வந்து படம் வந்து அமராவதி
1: அமராவதி
0: எஸ் பி பாலசுப்ரமணியமும் சித்ராமம்மாண்ணன் தாஜமகால் தேவையில்லை அண்ணமே அண்ணமே அந்த பாட்டு
1: தாஜ்மஹால் தேவையில்லையா
0: நல்ல ஒரு பாட்டு
1: நல்ல பாட்டு தேவையில்லை. நல்லா பேசுவார் அண்ணா கணபதி. வெள்ளை ரோஜா
0: தேவனி
1: நல்லா பேசுவார். நல்லா அவருக்கு
0: வர
1: எல்லா இடமும் அண்ணா போவார். எல்லா இடம் எல்லாரும் எல்லா இடமும் போவார்கள்.
0: கொரோனாவையும்
1: உள்ள போட்டு பாடுறா இருப்பேன். அவரு பயமில்லாம தான் கொரோனா போடுற கிட்ட வந்தா தெரியும் அண்ணா.
0: தமாசுக்கு
1: போனலாம், தமாசுக்கு சொல்லலாம், உண்மையா சொல்லக்கூடாது.
0: தமாசுக்கு தான் தன்னால தாங்க முடியவில்லை.
1: தாங்க முடியவில்லை. உங்களுடைய பாடலை எடுத்து வரேன் கிருஷ்ணா. நான் நேரம் சரியாக 3:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. கண்ணன், நீங்க விழிச்சிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பாடல் எப்படியும் வரும் ஆண்டால் உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றிலைக்கு வருகிறது.
2: கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா.

கட்டி

fasting.

0: பாடல் காட்டிலைக்கு வருகிறது. கண்ணன் உங்களுடைய பாடல் குயிலை பிடித்து கூண்டில் அடைத்து பாடல் காட்டிலைக்கு வருகிறது.
1: குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவச் சொல்லுகிற உலகம்

0: மாப்பிள்ளைய பத்தி பாடுறானா? ஏதோ பாடிட்டு இருக்க
1: அண்ணா. அவர் அவரை பத்தி தான் பாடுறாரு.
2: புயலப்பூடிச்சி கூண்டில் அடைச்சி பூவ சொல்லுகிற உலகம், மயிலப்பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது

0: உலகம் மயில பூடிச்சு கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
1: இந்த பாடல் எங்களுடைய கண்ணன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய கிருஷ்ணா நீங்க கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்போம். தாஜ்மஹால் தேவையில்லை.

0: நேரம் சரியாக 1:09. செல்வகுமார், நீங்கள் சொன்னது வந்து ஏணிப்படிகள் திரைப்படத்தில் இருந்து சொன்னீங்க. பூந்தளியல்ல அப்படி ஒரு பாட்டை காணல, சிலவளை எனக்கு இருக்க முடியாமல் இருக்கிறோம் தெரியல, ஏணிப்படிகள்ல. ஆனால் நீங்க கேட்ட மாதிரி பாடல் தொடங்கவில்லை, அதாவது ஏற்றிவிட்ட ஏணி என்று தொடங்கவில்லை. அந்த பாட்டில் இடையில ஏற்றிவிட்ட ஏணி என்று வரி வருகிறது, கேட்போம். பி. சுசிலா பாடிய பாடல் பூந்தேனில் கலந்து என்ற பாடல் அது. இந்த பாடலை கேட்கலாம்.
1: பூந்தேனில் கலந்து,
0: இது ஆண் பாடியது பெண் பாடியது இருக்க வேண்டும். எங்கே பெண் பாடிய பாடலும் இருக்கிறது, அதில் அந்த பெண் பாடிய பாடலை எடுத்து வரலாம். எல்லாம் ஆண் பாடிய பாடல் தான் வருகிறது, பார்க்கலாம். ஏணிப்படிகள் திரைப்படம், அதில் அந்த பெண் ஆண் பாடிய இரண்டு பாடலும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசமான வரிகள் பொருந்திய ஒரு பாடல். அந்த பாடலை அடுத்து வரலாம். நேரம் சரியாக இப்பொழுது 3:41, அது கனடா நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:11. நீங்கள் சொன்ன பாடல்

0: வணங்க சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு, நயனா முகமது, காளிதாஸ், செல்வகுமார், பொன்சேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, கண்ணன், ஷாகுல், ஹமீத், ராஜவேல், ஷாவுல் ஹமீத் என்று ரெண்டு கொஞ்சம் டபுள் விட்டு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் நினைக்கக்கூடாது, அவர் ஒரு ஆள், ஷாவுல் ஹமீத், ராஜவேல், கிருஷ்ணா, இவர்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்தீர்கள். எனது விருப்ப பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நாளை சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மற்ற நிகழ்ச்சியில் எங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம். என் அன்பு உறவுகளை, பாடலை கேட்போம். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது.
1: ஒன், டூ, த்ரீ.

0: பாண்டம்மா
1: ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர்
0: எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ வாய்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பேசிக்கிறாங்கம்மா.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா சரியாக இந்திய இலங்கை நேரம் 9:39, கனடிய நேரம் சரியாக 11:09. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். இன்றைய சொல் என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன், பார்க்கலாம். அதாவது நீங்கள் உடுக்கும் உடை வரக்கூடியதாக, வேட்டி, சேலை, சுடிதார், மற்ற வித்தியாசமெல்லாம் வந்திருக்கு இல்லை, இப்போ ரவுக்கை, வேறு என்ன என்ன உடை வகைகள் இந்த பாடலில் வருகுதோ அப்படியான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வரவும். இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள். முதல்ல ஒரு பாடல் எடுத்து வரலாம். கண்ணன் பாட்டில் இப்போ உடை வார மாதிரி ஏதாவது இருக்கும், ஆனால் நான் அதை தேடி எடுத்து வரவில்லை. இருந்தாலும் கண்ணன் பாடல் ஒன்று ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்படியே அமைதியாக இருக்குது, என்னென்னு தெரியாது. எல்லாரும் சரி, இப்போ 9:40 ஆகிறது உங்களுக்கு, 9:40. எல்லாரும் தூங்கிட்டீங்களோ தெரியாது. இருந்தாலும் தூங்காமல் இருப்பவர்களுக்கு, இப்போ தூங்கி இருக்க மாட்டீங்க, 12:30 மட்டும் முழிச்சிருக்கிற நீங்க, ஆனால் யாருடைய சில அதாவது அசைவையும் காணல. பார்க்கலாம். எங்களுடைய ஜார்ஜ் குவைட்ல இருந்து சூப்பர் நைஸ் ப்ரோக்ராம்ன்ட்டு எதை போட்டாருன்னு தெரியல, பார்க்கலாம். சரி, அது எப்போ போட்டாருன்னு தெரியல, என்ன ப்ரோக்ராம் போட்டார், கதம்ப நிகழ்ச்சியை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாடல், கண்ணன் பாடல். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். ஒரு நல்ல ஒரு உற்சாகமான பாட்டுண்டா தான் அண்டு முழுக்க நாங்கள் நல்ல உற்சாகமாக இருப்போம். என்ன புட, அதாவது உடைய பெட்டி சொன்னோன்னா யாருமே எல்லாருக்கும், நீங்கள் உடுக்கிற உடுப்பில் ஒரு பாட்டு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. ஒரு பாடல்,

0: ஆண்டாள் வணக்கம் ஆண்டாள். ஆஹா, இப்பதான் ஆண்டாள் வணக்கம் போட்டிருக்கீங்க. கண்ணன் சேகர் வணக்கம். கண்ணன் சேகர் இப்படி ஒரு எழுத்து இருக்குண்டு, இன்னைக்குத்தான் கண்ணன் சேகர் எனக்கு தெரியுது. அடே அப்பா, அடே இப்படியும் எழுதலாம் பாருங்க. இது கீழே நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்கன்னு தான் இப்ப நான் யோசிக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்க சைனா பாசையிலயோ இல்ல என்னத்திலயோ நீங்க கிறுக்கி விட்டுருக்கீங்க. யாராவது தெரிஞ்சா எனக்கு வாய்ச்சி சொல்லுங்கப்பா. கண்ணன் சேகர் ஏதாவது எழுதியிருக்கார், நான் இன்னும் அந்த பாஷை படிக்கல. கண்ணன் சேகர் இனி படிச்சா பார்க்கலாம். இந்த ஒரு விடயம் என்னன்னு அவளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கவங்க எல்லாரும் கையை வச்சுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த விடயத்தை சொல்லலாம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல போறோம். ஒரு அதிசயமான காட்டிலையில எப்பொழுதும் நாங்கள் புதுசு புதுசா ஆரம்பிப்போம் இல்ல, உண்ட சொல்ல போறோம். எல்லாரும் கையை எடுத்துங்க பார்க்கலாம். உருவாக்கம். இந்த காட்டிலையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்குகிறோம். நீங்கள் பேசும்போது கூட ஒரு நேயர் உருவாகுகிறார். ஒரு நேயர் இணைந்து பேசினால் அவர் உருவாகுகிறார். இப்படி பல விடயங்கள் இந்த காட்டிலையில் நடைபெறுகிறது. ஒருதரை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம், அறிமுகமாகிறோம். இங்கே பல விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உருவாக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் நலம்தானே? என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க? இன்றைக்கு வானொலி எங்களுடைய வானொலி தினம் இல்லையா? எல்லாருக்கும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் இந்த வானொலி சார்பாக ஒரு வணக்கத்தை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி வந்ததினால்தான் நாங்கள் எல்லோரும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லாவிட்டால் தனிமைப்பட்டு விடும். சரி, காற்றில் இணைந்து கொள்ளும் கண்ணன் சேகர் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, வானொலி தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள். உருவாக்கம், இந்த வானொலி என்பது ஒரு அழியாதது உண்டு. எல்லோரும் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு இப்ப வந்தவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சிறு வயது எங்களுக்கு டிவி காணும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இப்ப மெல்ல மெல்ல கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், குழந்தைகளும் கூட. அதனால எங்களுக்கு சிரமம் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி. இப்ப பேப்பர் இருந்தா நீங்க கண்ணால வாசிக்கணும். இதை கண்ணம் மூடிக்கொண்டே நீங்க கேட்டுக்கொண்டு என்னென்னு செய்யலாம் இல்லையா? எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கை தேவையில்லை, கண் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. காது மட்டும் இருக்கணும். அதுக்கு பஞ்சு அடைஞ்சு கொண்டு கேட்கலன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது.
1: அதாவது நாகரீகம் வளர்ந்து, அதாவது விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து விட்ட காலத்தில் கூட அந்த சந்தனக்கட்டை வீரப்பனோடு தொடர்பு கொள்ள வானொலி தான் பயன்படுத்தினார்கள் அரசாங்கம்.
0: பாருங்க, அதபடியா கேட்டுக்குங்கப்பா. யாரோட சொல்லுங்க? சந்தனக்கட்டை களத்தல் வீரப்பன் அவர்களோட இல்லையா?
1: அவர் காட்டுல இருக்கிறதால வந்து எந்த தொடர்பும் கொள்ள முடியல. வானொலி மூலமா தான் அவர்கிட்ட வானொலி பெட்டி மட்டும் எப்பவுமே இருக்குமா. அதனால வானொலி பெட்டி வானொலி மூலமா வந்து தொடர்பு கொண்டாங்க. அந்த நடிகர் ராஜகுமார் மனைவி, ராஜகுமார் கடைசி போனது அவங்க மனைவி அந்த வானொலியில அழுதார். எங்க வீட்டுக்காரர் விட்டு விடுங்க விட்டுங்களா, அதை பல முறை போட்டு வானொலி ஒளிபரப்பினார்கள்.
0: அதை கேட்டுட்டு அவருக்கு இரக்கம் வந்துட்டு.
1: அதே போல குஜராத்தில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரு 10 ஆண்டுக்கு முன் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: மட்டுமே
1: இப்படி வானொலியுடைய சரித்திரம் நிறையவே இருக்கு,
0: இருக்கிறது. இப்ப பாருங்க, உங்களோட எல்லாம் நான் தொடர்பு வச்சுக்கிறது வானொலி விடாதானே?
1: ஆமா.
0: அல்லாட்டி இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? நான் சாப்பிட்டா தெரியுது, தூங்குனா தெரியுது உங்களுக்கு, நான் சிரிச்சா தெரியுது பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
1: பாஷை என்ன பாஷை கேட்டீங்க
0: சொல்லுங்க. அதுதான் மறந்துட்டேன். ஏங்க, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சைனீஸ் பாச பழகி கொண்டு வரேன். அதை விட நீங்க இப்ப வேற ஏதோ ஒரு இதுல எழுதியிருக்கேன் சொல்லுங்க. அது என்ன என்ன எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க இல்ல, அந்த
1: கோடை தான் நானும் போட்டேன். அசைஞ்சாலேருந்து போற யாருமே அசையவில்லை. வாட்ஸ்அப்ல சொன்னீர்கள், நான் இருக்கிறது அசைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வளைவளைவா போட்டு.
0: நீட்டா போட்டா நீங்க அசைவு இல்லாம இருக்கிறீங்க, வளைஞ்சு வளைஞ்சு போட்டா நீங்க அசைஞ்சு. சூப்பர் சூப்பர். இப்படி எல்லாம் மூளை வரணும் பாருங்க. அசைஞ்சு அசைஞ்சு போடுங்க. ஒரு கோட்டை நீங்க அசைஞ்சு அசைஞ்சு போட்டா அது அசைவில் இருக்கிறீங்க, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அசைவில்லாம கோட்டை நீட்டா போட்டா நான் கேட்கலன்ற அர்த்தம். சூப்பர், நல்ல நல்ல விடயம். சரி, இன்றைக்கு நான் உடைகள், அதாவது சேலை, வேட்டி, சுடிதார், மற்றது ரவிக்க, இப்படி உடைகள் கொண்ட பாடல், ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரவிக்க சேலை வாங்கி தரேன், ராப்பகலா பேசுவோம், ஊமை கனவு கண்டால் படம்.
0: ஊமை கனவு கண்டால்
1: படம் பேரு, பாட்டு வந்து ரவிக்க சேலை வாங்கி தரேன்.
0: நீங்க இந்த இந்த நிகழ்ச்சியை அப்ப பதிவு செய்து போடும் போது கேக்குறீங்களா?
1: என்ன
0: நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க? என்ன வாங்கி
1: சொல்லிடாதீங்க.
0: இல்ல, என்ன வாங்கி கொடுக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. என்ன வாங்கி கொடுக்க வாங்கித்தாரேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க. யாருமே இவனை எல்லாரும் சாட்சியாக சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, ரவிக்க சேலை வாங்கித்தாரேன். வாங்கித்தாரேன் தாரேன். என்ன இது, பழைய படமா? நான் கேட்காதமா இருக்கிறதே.
1: இல்ல, அது நடிகர் விஜயன் ஒருத்தர் தான், அந்த காலம்.
0: விஜயன், விஜயன் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: நிறமாறா பூக்கள்ல நடித்தவர்.
1: அந்த நேரத்தில் வந்த படம் எல்லாம்
0: அப்ப வந்த படம்.
1: பாடல் நல்லா நன்றாக இருக்கும், அமைதியாக போகும் பாடல்.
0: ரவிக்கேஞ்சியனையும் வாங்கி கொடுத்தா நல்லதானே. கஷ்டப்பட போறீங்க, நல்ல காலம் கேட்க இன்னைக்கு உங்களுக்கு. அவங்களுக்கு
1: நான் தனியாக ரூம் உள்ள கரு தாவல் போட்டுதான் இருக்கேன்.
0: பயத்துலதான் நீங்க ரூம்ல தாவல் போட்டுட்டு பேசுறீங்க பாருங்க. நல்ல நல்லது கண்ணன் சேகர், நன்றி. நீங்க மீண்டும் மீண்டும் நன்றி பண்ணுங்க. நலம் தானே நீங்க? நலம் பட்டி பட்டிங்க, நலம் தானே? நலம் பரவணும், நலம் பரவணும், நலமாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. எங்கேயே அன்பு உறவுகளை பாருங்க, அவர் கூட ரவிக்க சேலையோட வந்து போயிட்டார். சரி, இப்ப அடுத்த ஆண்டாள் அம்மா வணக்கம் போட்டிருக்கீங்க. சந்திரராஜ் மாமா வணக்கம், நீங்களும் ஒரு அசைவோடு இருக்கிறீங்க, அசைவில் முழுமையாவே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். அருள் வணக்கம். இங்கே மற்றவர்களோட சத்தத்தையே காணையில நான் பார்த்த ரவிக்க சேலை வேட்டியல் எடுத்து வந்தா எல்லாரும் அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடி வருவீங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை சொல்ல போறேன். நாளைய தினம் எங்கள் வானொலியில் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் என்று சொல்ல வந்தேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நாங்கள் ஒரு ஆக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். அது நீங்க நாளைக்கு சரியாக, நாளைய தினம் ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பின்பாக 10 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சி காற்றடகி வரும். 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு கவிதையும் கானவுமாக அவருடைய நிகழ்ச்சி காற்றடகி வரும். புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். அது யார் என்னன்னு கேட்கக்கூடாது. வணக்கம் கண்ணன், உங்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி

0: வணக்கம் வணக்கம், மன்னிக்க வேண்டும், இந்த சத்தம் வர்றதுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல காதல் கேக்குதா?
0: என்ன கேக்குதா? சரி, நேற்று உங்களுக்கு பாட்டு இல்லாம போச்சு. நானும் அழைச்சு கூவி கூவி பார்த்தேன், முத்துவேல் வாங்க, நீங்க ஓடி போய் தூங்கிட்டீங்க.
1: இல்ல, நான் இல்ல, படுத்துட்டேன்.
0: நீங்க தூங்கிட்டீங்க. சரி, வணக்கம் அர்ஜுனன். அப்படியே காற்றலையில இருந்து கொள்ளுங்க ஒரு நிமிஷம், அப்படியே இருந்து கொள்ளுங்க அர்ஜுனன். சரி சரி முத்துவேல், முதல்ல அர்ஜுனனை சந்திச்சிடலாம் நான், சரியா? அதுக்கப்புறம் உங்களை எடுத்து. வணக்கம் வணக்கம் அர்ஜுனன், எப்படி இருக்கிறீங்க நீங்க? அர்ஜுனன், நீங்க எங்கட குரூப்புக்குள்ள இல்லையா?
1: டெய்லி வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கேன், பாட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: யாரும் இல்ல, ஆனா அந்த குரூப்புக்குள்ள நீங்க போடல, அவங்க எல்லாம் கோயிப்பாங்க. இல்ல, சின்ன கீரண்டாலும் போடுங்க, கண்ணன் சேகர் போடுற மாதிரி ஒரு கீரு, ஒரு கிறுக்கிற மாதிரி ஒரு கீரு. நான் சொன்னது தமாஷா சொன்னது. சரி, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க அர்ஜுனன், நீங்க சொல்லுங்க ஒரு பாட்டு பாக்கலாம். புடவை சேலை பாருங்க, ஆண்கள் எல்லாம் வாருங்க, யாராவது அவரை பாருங்க. முதல் கேட்டவரே ரவிக்க சேல வாங்கி தருவான், தன்னுடைய உடையெல்லாம் ஒரு பாட்டு கொண்டு பாருங்க.
1: சரி,
0: ஆண்கள் எல்லாம் பெண்களோட உடையில தான் இப்ப கொண்டு வர போறீங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அர்ஜுன், சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க பாருங்க.
1: பட்டு பாவாடை இங்கே,
0: நான் சொன்னேன் இவர் எங்க வேட்டியா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷர்ட்டை பெட்டி கொண்டுனா பட்டு பாவாடையோட வந்திருக்கிற. நல்ல பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா அர்ஜுன்?
1: பட்டு பாவாடையை நான் பார்த்தது இல்ல.
0: பாக்கலையா?
1: சின்ன புள்ளைய சின்ன புள்ளைய போட்டுக்கும் போது பாத்திருக்கேன். பெரியவங்க போட்டு, சின்னவங்க போட்டு பாத்திருக்கேன், சின்ன பிள்ளைய பார்த்து.
0: பெரியவங்க பட்டு பாவாடை போட்டு நீங்க பாக்க இல்லையா? நீங்க
1: பாவாடை போட்டு பாவாடை கட்டுறாங்க.
0: நீங்க யானைக்கு பாவாடை கட்டி பாத்துருக்கீங்களா? இப்பயா
1: யானைக்கு பாவாடை கட்டினா யானை உருவத்துல இருக்க பெண்களை கட்டி பாத்துருக்கேன், யானைக்கு பாத்ததுல
0: இல்லைங்க. இப்ப அந்த மிருகத்துக்கும் பாவாடை கட்டுறாங்க, நாய்க்கு யானைக்கு எல்லாம், அந்த சர்க்கஸ் காட்டுறதுக்கு எல்லாம் பாவாடை கட்டி பாவாடை மாய் தச்சு போட்டு.
1: அப்படியா?
0: பாக்க இல்லையா நீங்க?
1: ஓ அப்படியா, என்ன தெரியலையே, நான் பாத்ததுல வரைக்கும்.
0: சரி, அடுத்த முறை நான் வந்தா நீங்க பாக்கலாம், சரியா?
1: சரி சரி சரி சரி.
0: என்ன சிரிக்கிறீங்க நீங்க? முத்து வெளிவர் சிரிக்கிறார், உண்மையா பொய்யான்னு தெரியாமல. அது என்ன நினைச்சது என்னன்னு கேளுங்க. நீங்க வணக்கம் சொல்லுங்க முத்துவேலுக்கு. முத்துவேலுக்கு வணக்கம் சொல்லுங்க.
1: முத்துவேலுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: சரி,
1: நீங்க யானைக்கு பாவாடை கட்டுறது பாத்துட்டீங்க, நான் வரும்போது பாக்குறேன்னு, நீங்க வரும்போது பாத்து நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலாது.
0: இல்ல, நான் கூட்டிக்கொண்டு காட்டுவேன் தானே உங்களுக்கு. முத்துவேல், நான் சொன்னதுல எதுவும் தவறு இருக்கா? நான் வந்தா நீங்க பாக்கலாம்னு சொன்னேன்.
1: நீங்க வந்து
0: கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க, நீங்க பேசுறத கேக்கல. கொஞ்சம் பாருங்க, என்ன முத்துவேல் சொல்லுங்க நீங்க முதல்ல.
2: இங்க நம்ம பாப்பா வாங்கி வச்சிருக்கோம், ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை மாத்தி மாத்தி ட்ரெஸ் எல்லாம் குடுக்கறாங்க, சேர்த்தே குடுக்கறாங்க. அது ஒரு டாய்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, பாப்பா வாங்கி வச்சிருக்குது. அதான் பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது
0: உங்களோட வயசு சொல்லுங்க. இது எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு இதென்ன ஆராயம் நாங்க, இது என்ன, இது
1: என்ன சொன்னா பாவாடை தாவணி பாத்துருக்கேன், பட்டு சேலை கட்டி பட்டு பாவாடை கட்டி இப்ப பாக்க முடியலன்னு சொன்னேன்.
0: பெரியவங்களுக்கு
1: இப்ப பாக்க முடியல, எல்லாமே புரியாதவங்க எங்க பட்டு பாவாடை ஆள் கட்டுறாங்க, எல்லாம் பட்டு சேலை கட்டுறாங்க, பட்டு பாவாடை.
2: இல்லப்ப கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளவுதானே தவிர, ஹலோ
1: இல்ல இப்ப யாருமே பாவாடை கட்டுறது அதிகமா கிடையாது.
2: இல்ல இல்ல கலாச்சாரம் மாறி இருக்கு, ஆனா அந்த காலத்துல வந்து அந்த பாவாடை தாவணி எல்லாம் நிறைய இருக்கு, நான் நிறைய பேரை
0: பாத்துருக்கேன். நீங்க அப்ப எப்படி இங்க பாவாடை கட்டாட்டி, இப்ப இருக்கிறவங்க பாவாடை கட்டாட்டி எப்படி இங்க புடவை கட்டுறாங்க? பாவாடைய கட்டினா தானே புடவை அதுக்கு மேல கட்டலாம், நீங்க சொல்றீங்க.
1: பாவாடைக்கு மேல சேலை கட்டுறாங்க, அதனால பாவாடை நம்ம பார்க்க முடியாது, சேலை தான் பார்க்க முடியும்.
0: பாவாடைக்கு கவலைப்படுறாரு பாருங்க, சேலைய மட்டும்தான் பாக்கலாங்க, எப்படிங்க பாவாடைய பா
1: பட்டு பாவாடை கட்டி யாரும் சேலை பெரிய கட்டி யாரும் வேலை பார்த்ததை நான் பார்த்ததில்ல. சாதா பாவாடை கட்டிருப்பாங்க, பட்டு பாவாடை.

0: பாவாடை தவணை எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்ப இல்ல.
1: அது ஒரு காலத்துல இருந்தது
0: இப்ப இல்ல. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த ரசனையோட ஒரு பாடல வச்சிருக்காங்க அந்த காலத்துல. பாவாடை தவணையில் பார்த்த ஒரு
2: வழக்காடல் மன்றம் ஆயிருச்சு. என்னண்டா இவர் ஒரு ஒரு ஒரு கள்ளன் பொய் சொன்னார். இல்ல நான் பாவாடைய பாக்கல, சின்ன புள்ள போட்டதான் பாத்தன. நாங்க இவ்வளவு நேரம் வாதாடி வாதாடி வாதாடி கேக்குற மாதிரி கேள்விய கேட்க சொன்ன, நான் அப்ப பார்த்தேன் என்று சொன்னார். சேர்ந்து இப்ப சொன்னேன் பாவா பாவாடா மட்டும்தான். கொஞ்சம் பிரகாஜன், இப்ப நீங்க கள்ளனா இல்லையா? பாவா பாவாடைய பாத்துட்டு பாவாடையே பாக்கலன்னு சொன்னீங்கல்ல
1: நீங்க. பாவாடை பாக்கலன்னு சொல்லல, தவிர நான் பட்டு பாவாடை பாக்கலன்னு சொல்லல. பார்த்திருக்கேன், சுடிதார் போடுற
0: பட்டு பாவாடை செட் எல்லாம் போட்டு பாப்பாங்க. அடுத்து வந்து இந்த காது குத்துறது, இந்த ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாம் அந்த பாவாடை செட் கட்டிட்டு குழந்தைகள் வந்து திருமணம் அந்த வைபவங்களுக்கு எல்லாம் வருவாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவர்கள் வந்து அந்த பாவாடை செட்டு தாவணிங்கிறது சுத்தமா இல்ல.
2: இல்ல ஆனா இப்ப பட்டு பட்டு புடவையே வாங்குறது கஷ்டம்
0: தானே
2: விலை கூட. அதனால புடவைகளே இப்ப வேற வேற சாதியில இன்னும் இன்னும் மாதிரி எல்லாம் சிலது சில புடவை வாங்கி எங்களால உடுக்க முடியாது, கடிக்க தொடங்கும். அது என்னண்டா அந்த கற்கள் வைத்து ஏதோ சீக்வின்ஸ், அது அதுல இந்த அந்த புடவையோட தன்மை கூட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். தெரியாம வாங்கிருப்போம். இல்ல ஸ்டோன் வச்சது வாங்காட்டியும் சில சில துணி வந்து எங்களோட உடம்புக்கு செட் ஆகுது இல்ல, அதாவது அது கொடுத்து கொண்டிருக்கும் போது ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாம் அப்படித்தான். அதனால அதிலும் பாக காட்டன் நல்லா காட்டன்ல சும்மா நாங்க பருத்தியில அந்த ஒயில் சாரி என்று சொல்றோம் இல்ல, அது உண்மையா நல்லா இருக்கும். உடம்போட நல்லா ஒட்டி கொண்டிக்கும், நல்லா உடுக்கவும் நல்லா அழகா இருக்கும், எங்களுக்கும் சுவாத்தியம் கூட என்று நான் நினைக்கிறேன். இந்த பட்டு பட்டு
0: உண்மைதான் அது. அதுல வந்து சில புடவைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும்,
2: சரியான
0: வெயிட்டா. ஆமா ஆமா, அந்த புடவைகளை வந்து யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நானே இப்ப இதெல்லாம் வாழ்க்கை அனுபவம். நானே திருமணம் ஆன புதுசுல ஒரு ரெண்டு புடவை வாங்கி கொடுத்து அது கட்டாமலே அப்படியே வச்சிருக்கிறாங்க.
2: அதான் பாத்தீங்களா கட்டமட்டது. அந்த வெயிட்டண்டா அதுவும் கூற புடவை என்று சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கி நடக்க முடியாது, உடுக்கவே முடியாது. மற்ற
0: இன்னொன்று
2: கூற புடவை என்று சொல்லுவாங்க, அதுல பல ஓட்டைகள் இருக்கும் எல்லாம். அதாவது எப்பவும் கூறப்படவையில ஒரு சின்ன கிழிவு கூட இருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா இப்ப வந்து கட் ஒர்க் சொல்லி அதுல ஓட்டையில தயார் பண்ணி அதை கல்லு வச்சு எல்லாம் இதை செய்திருப்பாங்க. எல்லாம் ஓட்ட ஓட்டையா
0: இருக்கு. ஆமா, இந்த லேஸ் ஒர்க் மாதிரி அந்த லேஸ் வரிசை நிறைய லேஸ் வச்சிருக்க மாதிரி எல்லாம் புடவை
2: வந்துருக்கு. உண்மைதான், அது உண்மையா அது கூடாத உண்டு. அப்படி புடவை, அதாவது கூற புடவை என்பது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பட்டா இருக்கணும், பட்டு கொஞ்சம் ஜருக அப்படி போட்டதுதான் அது கூற புடவை. அதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஆனா இது பார்த்தா ஓட்ட ஓட்டையா கட் ஒர்க்னு சொல்லி அதைத்தான் வேணும்னு இப்ப பிள்ளைங்க நாடு பிடிக்கிறாங்க. கூற புடவை இருக்க
0: போன
2: அதுல விலையும் கூடங்க, சரியான விலை. ரொம்ப சரி. இப்ப எங்களை அர்ஜுன் பட்டு பாவாடை கட்டி என்று கேட்டுட்டீங்க. இருந்தாலும் நீங்க நாங்க உங்களைய ஆயுள் தண்டனையில போடலாம்னு யோசிச்சோம் போய் சொன்னதுக்கு. ஆனா நீங்க சேர்ந்து பாருங்க, நீங்க எங்கட பக்கம் ஆமா பார்த்து நான் பாவாடை என்று சொன்ன வடிவா நாங்க உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறோம் அர்ஜுன்.
1: ஓஹோ,
2: சரியா
1: சொல்லுங்க.
2: ரிலீஸ் பண்ணிட்டோம், என்னடா நீங்க

0: சரி, பார்த்த நண்டு நீங்க ஒரு உண்மையை பேர்ந்து சரின்னு சொல்லிட்டீங்கல்ல. முதல்ல பாருங்க, சுத்தமா சொன்னீங்க, சின்ன புள்ள போட்டதை மட்டும்தான் பார்த்து சொன்னீங்க பாருங்க, நான் ஏங்கி போனேன். அது வேற, அது வேற முத்துவேல் கேட்டாரு பாருங்க, இவருக்கு எத்தனை வயசு என்று சொல்லுங்க, பாவாடையவர் பாக்கலா என்று கேட்டாரு. இல்ல ஒரு கேள்வி,
1: அதாவது நான் இப்பவும் சொன்னேன், நான் வந்து பாவாடை சின்ன பிள்ளைய போட்டுதான் பாத்துக்கிறேன், கும்பளைய பட்டு பாவாடை
2: அதாவது அர்ஜுன், அதாவது பெண்கள் ஒரு 18 வயசு வரைக்கும் தாங்க பாவாடை கட்டுவாங்க, அதுக்கு மேல புடவைதான் கட்டுவாங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
2: 18 வயசு வரைக்கும் தான் அவங்க பாவாடை தவணையில வருவாங்க, அதுக்கு மேல அவங்க புடவைதான் கட்டுவாங்க.
0: இல்ல நான்
2: புடவை கட்டினா
0: இல்ல, இப்ப எல்லாம் வயசு இல்ல, நீங்க நினைக்காங்க தாவணி போட்டு கட்டுறதுக்கு இப்ப எல்லாம் வயசு இல்ல, ஏதோ வித்தியாசம் வித்தியாசமா தாவணி போட்டு இப்ப எல்லாம் செய்யறாங்க. இப்ப எங்க இப்ப நீங்க பாருங்க, அந்த சுடிதார் மாதிரி பாவாடையும் ஒரு தாவணியும் ஒரு ஜக்கெட்டும் மாதிரி எல்லாம் இப்ப இங்க வீழ்படுது, பெரியவங்களுக்கும் விக்கிறாங்க. இப்ப வயசு இல்ல அதுக்கெல்லாம்,
2: இல்ல அது இல்ல, அது இருந்தாலும் அது ஏதாவது ஒரு நாள் கட்டுவாங்களே தவிர ரெகுலரா அதை கட்ட முடியாது.
0: ஒரு நாள் கட்டினாலும் கட்டினது தானே முத்துவேல், அது
2: இல்ல அது ஒரு இல்ல அது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கட்டிருப்பாங்க. அது வந்து குடும்பம் வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க,
0: நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. சரி, ஆனா இப்பவும் அவர் கவலையோடு தான் சொல்ற, நான் பெரியவங்க பெரிய பெரிய பொண்ணுங்க பட்டுப்பாட கட்டி நான் பாக்கலன்னு கவலையோடு தான் சொல்றேன். இதுக்கு நாங்க என்ன செய்யறேன்னு தெரியல, பாக்கலாம் வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்.
2: அதுல இன்னொரு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் கேளுங்க. ஹலோ,
0: கேளுங்க, நீங்க கேளுங்க.
2: அந்த என்னங்க அந்த கண்டாங்கி சேலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
0: கண்டாங்கி சேலை தெரியுமா? எனக்கே தெரியாது, அது என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த கண்டாங்கி சேலை கட்டுறது தெரிஞ்சவங்க தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது
2: ஆமா,
0: அதுக்கு வந்து
2: நம்முடைய நம்முடைய மூதாதையர் தான் அதெல்லாம் கட்டிருந்தாங்க. இப்ப வந்து நடைமுறையில அந்த கண்டாங்கி சேலை எல்லாம் இல்ல
0: இல்ல இல்ல, அப்படியே வந்து அது ஒரு ஒரு அப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கு அப்படியே தொங்க விட்டு இல்லையா?
2: ஆமா ஆமா, அவர் ஒரு மாதிரியே கட்டி நடந்து போறது. அது
0: அது வந்து முதல் இத போட்டுட்டு முதல் சுத்தி எடுத்து போட்டு நாங்க செய்யறத சுத்தாம அப்படியே தோல்ல போட்டு திரும்பி கொண்டு செருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ அப்படித்தான் தெரியும் இல்லையா? கண்டாங்கி
2: சேலை முன்புதான் இருந்தது, அது இப்போதைக்கு இல்ல. ஆனா வந்து பழைய திரைப்படங்கள்ல ஒன்னு ரெண்டு படங்கள்ல பாத்துருக்காங்க,
0: அந்த பிளீட்ஸ் இல்ல முன்னுக்கு கண்டாங்கி சேலைக்கு நீங்க ஒரு பக்கத்துல ஜக்கெட்ட காணையிலங்க, நூலா இருக்குது ஜக்கெட், ஒரு சின்ன நூல் ஜக்கெட், அதாவது பின்னுக்கு முதுகெல்லாம் அப்படியே எம்டியா தெரியுது, முன்னுக்கு புடவை மறைக்குது, மன்னிக்கணும் இன்னைக்கு ஏதோ என்ன பேச விடுது இல்ல, புடவை மறைக்குது, அந்த ஜக்கெட்ல துணி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, ஆனா ஜக்கெட் கேட்டா ஜக்கெட் போட்டிருக்கான், ஒரு ஒரு டேப் ரெண்டு டேப் மட்டும் தெரியுது. அப்ப அத பாத்துருக்கீங்களா நீங்க அர்ஜுனன்? அதாவது அதாவது ஜக்கெட் போட்டிருக்கேன் சொல்றாங்க, ஆனா போடாத மாதிரி இருக்கு, அத பாத்துருக்கீங்களா? என்ன சிரிக்கிறீங்க?
1: ஜாக்கெட் போட்டிருக்கணும் போடாத மாதிரி இருக்கு அப்படின்னா, ஜாக்கெட் போட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில கலர்ல போடும்போது தெரிய மாட்டேங்குது, அவங்களோட கலர் தகுந்த மாதிரி போட்டாங்கன்னா சிலது தெரியாது.
0: இவர் என்ன சின்ன பிள்ளையா தான் இருக்காருங்க, அவங்களோட
2: அவருக்கு தெரியல,
0: இல்ல தெரியல அவர் என்ன சின்ன பிள்ளை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் போட்டா கருப்பு கலர்ல போட்டா தானுங்க உங்களுக்கு தெரியாது, நல்ல கருப்புல எந்த கலர் எந்த கலரோடய இருக்கு, நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தா ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்காது.
1: அதாவது பாவாடை தானியம் தான் பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை பாக்கறதுன்னு சொன்ன பேர பாவாடை தானியம் பாக்கறேன்னு சொல்லல, பட்டு பாவாடை போட்ட பெண்களை நான் பாக்கலாம், சின்ன பிள்ளைகளை பாத்திருக்கேன்னு சொன்னேன், சின்ன பிள்ளைகளை பாத்திருக்கேன்,
0: சின்ன பிள்ளைய இருக்கும் அது. அது சும்மா போட்டு படுக்கையெல்லாம் நல்ல சாஃப்டா இருக்கும் அந்த துணி, அதுல தச்சு போட்டிருக்காங்க. சரி, இருந்தாலும் அர்ஜுனுக்கு பாவாடையும் தெரியாது ஜக்கெட்டும் தெரியாது, காணல இந்த காலத்துல அவர்
1: இன்னைக்கு பட்டு பாவாடைன்னு பார்த்த சொன்னதே நானு. இன்னைக்கு அந்த பட்டு பார்த்தான் நான் கேட்டேன், பட்டு பாவாடை
0: இனி வாரங்கள்ட்ட என்ன இதுதானே இங்க கேள்வி, நீங்க பாத்தீங்களா
1: இல்லையா? சரியா,
0: செல்வகுமார் வந்தா கேக்கலாம். நல்லது நல்லது அர்ஜுன், உங்களோட கூட வந்து கொண்டு நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இப்ப முத்துவே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பாவாடை சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம்.
2: என்ன பாவாடைக்கு
0: பாட்டு, அதாவது என்ன பாவாடைக்கு, என்ன பாவாடைக்கு இல்லைங்க
2: பாட்டு வந்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அது படம் என்ன படம் எனக்கு ஞாபகம் இல்ல,
0: நல்ல படம் அந்த பாடல் எடுத்து வரலாம். காஞ்சி பட்டுடுத்தியா,
2: காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.
0: அதுல ஜெய்கணேஷ் நடிச்சிருப்பா, நல்ல ஒரு பாடல்.
2: ஜெய்கணேஷ் நடிச்ச படம் தான் அது. ஆமா ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் முத்துவே. நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ள வேணும். வணக்கம், எங்களுடைய மெர்சி ராணி.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் கலைவாணன், வாங்க கலைவாணன். நாங்க நாங்க பெண்களுக்கு தான் முதலில் பண்ணிட்டு தான் மெர்சி ராணின்னு கூப்பிட்டேன்.
3: அப்படிங்களா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதாவது பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதாவது ஆண்களுக்குள்ள ஒருமை அனைத்தும் பெண்களுக்கு உண்டு.
0: அப்படி அதை சொல்லி தாங்க பெண்களை நீங்க பலதாக்கி வச்சிருக்கீங்க எல்லாரும்.
3: அப்படிலாம் இல்ல சகோதரி, இன்று உலக வானொலி தினம்.
0: நிச்சயம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: 1946 பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உலக வானொலி தினத்தை அன்போடு பாசத்தோடு பரிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: உங்களுக்கும் உங்களை சுற்றி வானொலியை கேட்டு ரசிக்கும் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: நன்றி மேடம், நன்றி. அதாவது நீண்ட நேரம் பார்த்தால வந்து கண்வலிக்கும், பேசி வாய்வலிக்கும், முடிந்தால் மூக்கு வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், விழுப்பினால் கை வலிக்கும், ஆனால் எவ்வளவு நேரம் கேட்டாலும் காது வலிக்காது நமது அன்பு வானொலி செவிட்டாத தேனொலி.
0: அதுக்கு தானே மனைவி மாறலாம் இவ்வளவு பேசியும் கணவன் மேல பேசாம இருக்கிறாங்க, வலிச்சிருந்தா தான் இவங்க எப்படி ஓடிடுவாங்க.
3: அன்பு அன்பு சகோதரி, நான் வந்து என்னுடைய நான் வந்து 14 வயசுல இருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய வீட்டுல வந்து இதுவரைக்கும் வந்து 36 வானொலி இருக்கிறது. அத வந்து நான் யாருக்குமே தூக்கியும் போடல, யார்ட்டும் கொடுக்கவும் இல்லை. அதை அப்படி சேகரிச்சு வச்சுட்டு இருக்கேன்.
0: என்னுடைய
3: நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னுடைய உயிர் முதல் வானொலி, இரண்டாவது என்னுடைய ஆசிரியர் பணி அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லிருக்கேன். அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல்ல இன்னைக்கு என் பள்ளியில கூட அந்த இன்றைக்கு வந்து உலக வானொலி தினத்தை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசணும் சகோதரி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த ஊடகம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அதாவது ஊடகங்கள அது என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள்ல தாயகம் வானொலி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து சிறப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா வந்து நடைமுறைகளை வந்து யாரும் வந்து வெளிப்படுத்த
0: மாட்டேங்கிறாங்க.
3: அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து மிக சிறப்பாக, அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடைபெற்ற சுனாமியா இருந்தாலும் சரி, கஜா புயலா இருந்தாலும் சரி, அதுக்கு முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது நம்மளுடைய வானொலி தான். அது வந்து யாராலும் மறக்க முடியாது. அளவுக்கு நம்முடைய வானொலி ஊடகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு அன்பு சகோதரி. என்னுடைய துணைவியார் பேசுறாங்க. ஒரு
0: முதல்ல உங்களோட பாட்டை சொல்லிட்டு போங்க, துணைவியார் பாட்டை கேட்கலாம். கலைவாணன்
3: சகோதரி, அவங்க வந்து அற்புதமான ஒரு பாடலை கேட்க போறாங்க.
0: வணக்கம் மெர்சி ராணி.
4: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கிறீங்க மெர்சி ராணி? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கம்மா. நீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சரிங்கம்மா.
0: இன்றைக்கு
4: பாடல்,
0: அதாவது என்னண்டாலும் உடுக்குற உடுப்பு, ஆண்கள் உடுத்தானும் சரி, சின்ன பிள்ளைகள் உடுத்தானு என பெரியவர்கள் உடுத்தானும் சரி, அது வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம். உங்க விருப்பமா?
4: பாவாடை பாவனையில் பார்த்த உருவமா?
0: இது யாரோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல, யாருமே கேக்கல.
4: பழைய
0: கேக்கல. பாவாடை. இவ்வளவு நேரமும் சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப நீங்க 5வதால் ஆனா எல்லாம் பெண்கள்ட உடையதான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆண்கள்ட கூட வரவே இல்லை. ஆண்கள் கூட பெண்கள்ட பாவாடையதான் சொல்லிட்டு போறாங்க. இது நாங்க ரெண்டு பேரும் பெருமைப்பட்டுக்கணும் இல்ல. பார்த்த சொல்லுவோமா, பாவாடை தாவணியில். சரி, இப்ப எல்லாம் பட்டு பாவாடை. இப்ப அதாவது நீங்க அந்த பாவாடை வந்து சாமோஸ்ல உங்களுக்கு சரியான சாஃப்டா இருக்கும், அதாவது 2x2 இருக்கும், சும்மா காட்டன்ல இருக்கும். என்ன காட்டன்ல தான் நல்லம், இந்த வெயில் நாட்கள்ல காட்டன் தான் பாவிக்கிறது நல்லம். அந்த பட்டு பாவாடை கட்டல யாரும் கட்டி பாக்கையில இருந்து ஒருத்தர் சட்டியா தூக்கப்பட்டுட்டு போயிட்டார் எங்களோட அர்ஜுன். உண்மையிலே அது விலையானது. பட்டு பாவாடை அப்படி உள்ளுக்க கட்டுற விட வெளியில கட்டுறதான் நல்லம் இல்ல. அப்ப இப்ப இப்ப கலைவாணனுக்கு அப்ப உங்களோட பாட்டோடைய சேர்த்து போடட்டானா மெர்சி ராணி? ரமேஷ் அவங்கள்ட்டையும் சொல்லிருங்க, நேற்று அழைப்புக்கு விடுத்திருந்தார், அவருக்கும் அழைச்சு பாத்துட்டு வெக்கத்துல அவங்க அழைக்க விடுறாங்கன்னு
4: நினைக்கிறேன்.
0: மற்றவர்கள் பேசும்போது அழைச்சிருந்தார். நான் அவரை எடுப்பதற்கு முதல் அவங்க வச்சிட்டாங்க, ஆனா பேருந்து அழைக்கவே இல்லை. ஏனென்றால் அவங்க வெக்கத்துல அழைக்க இல்ல, அதனால சொல்லுங்க வெக்கப்பட வேணாண்டு. உங்களுக்கு இந்த பாடலை நான் எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி மெர்சி ராணி.
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே வணக்கம் எங்களுடைய மஜித்.
5: வணக்கம் அம்மா. வணக்கம்
0: மஜித். வணக்கம் மஜித். உங்கள்ட்ட கணக்க கேள்வி கேட்க கிடக்கு, உங்கள்ட்ட தான் கேட்கலாம்.
5: வணக்கம் அம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன், நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க இப்ப?
5: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: அப்ப உங்களோட கல்யாண வீடு அவங்க எல்லாம் வந்து பேர்ந்து என்ன அந்த என்ன கால் மாறுறது அங்கேயும் இங்கேயும் போற எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதா?
5: அதெல்லாம் முடிஞ்சு பழசாயிடுச்சு.
0: நீங்க பொறாமையில சொல்றீங்க, அவங்க இன்னும் பழசாகாம இருக்கிறாங்க, நீங்க பொறாமையில சொல்றீங்க. நீங்க
5: போன வியாழக்கிழமை ஆரம்பிச்சது அது.
0: இந்த வியாழக்கிழமையில எப்படி பழசாங்க? நல்லா இருக்கு. நீங்க நீங்க ஒரு துணி கொஞ்சம் பாருங்க, நீங்க ஒரு புது புதுசா ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஒரு கிழமைக்குல ஒரு ஒரு வியாழக்கிழமை வாங்கினா அடுத்த வியாழக்கிழமை பழசாயிருமா? இல்ல தானே?
5: இல்ல இல்ல இல்ல இல்ல.
0: அப்ப பேர் தானே, அப்படி சொல்ல கூடாது நீங்க. சரியா?
5: எனக்கு பழசாயிடுச்சு, அவங்களுக்கு இருக்கும், புதுசா கூட இருக்கலாம்.
0: சரி, நீங்க பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா? பாவாடை பாத்துருக்கீங்களா? முதல்ல அதை கேட்கலாம்.
5: முன்னாடியே ஒண்ணு காஞ்சிட்டு இருக்கு. காலையில துவைச்சு போட்டு இன்னும் எடுக்கல.
0: நீங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இனி யாராவது இப்ப எங்கேயாவது பாவாடை காஞ்சி வந்திருந்தா அத படம் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப போற.
5: ஏன் போய் பாவாடை பத்தி கேக்குறீங்க?
0: இல்ல, இன்னைக்கு உடுப்பு உடை வரக்கூடியதா பாட்டு கேட்டேன். ஆனா கேட்டவங்க எல்லாம் பாருங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு உனக்கு ரவிக்க செயல வாங்கி தரேன்ட்ட, மற்றவர் காஞ்சி பட்டுடுத்தி, மற்றவர் பட்டு பாவாடை கட்டி, இப்ப மத்தவங்க மெர்சி ராணி கூட வந்து பாவாடை தாவணின்னு சொல்லிட்டு போறா. நீங்க என்னது சொல்ல போறீங்க?
5: ஓஹோ, அப்படியா?
0: பாட்டு போயிருச்சா? அவங்க பாட்டு பாவாடை பாடி
5: போகல போகல. பாவாடை சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு.
0: சொல்லுங்க.
5: பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பூவெங்கே, பொட்டும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
0: அது கேட்டு அது கேட்டுட்டாங்க. பட்டு பாவாடை கேட்டுட்டாங்க.
5: சரி, ஓகே. இன்னொரு பாட்டு. சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே, வளர்ந்த நாள் இதுவே.
0: என்ன பாப்பா?
5: இது கேட்டுக்க மாட்டாங்க.
0: இல்ல, கேட்கல. என்ன பாப்பா சொல்லுங்க, இருக்க என்ன இருக்க சொல்லுங்க.
5: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே, பிறந்த நாள் இதுவே.
0: இந்த சிட்டுக்கு பிறகு என்ன சொல்லி சொல்றீங்க நீங்க? சிட்டு
5: சிட்டு முத்து பாப்பா
0: பட்டு முத்து முத்து முத்து முத்து பாப்பா
5: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு. இது கேட்டிருக்க மாட்டாங்களே?
0: இல்ல, யாருமே கேட்க இல்ல. இந்த பாட்டு
5: என்ன? இது அன்பு
0: உங்களோட வசம். உங்கள்ட்ட இருந்து அனுப்பி வைங்க இந்த பாட்டு. இது இது வந்து பிறந்த நாளைக்கு எல்லாம் போடலாம் இல்ல இல்லையா?
5: அவங்க
0: வீட்டுல இருக்குங்க, எனக்கு தான் இல்ல. நீங்க அனுப்பி வைங்க.
5: நிச்சயமா நிச்சயமா அனுப்பிக்கிறேன்.
0: ஆடை
5: முழுதும் எம்மழை அடிக்குதடி, நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி, நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி, புது நினைவு வந்து மனதில் நின்று கதை படிக்குதடி. அம்மா
0: நீங்க பிள்ளையா சொல்லிட்டீங்க. ஆடை என்று தான் சொன்னீங்க இல்லையா? ஒரு உடையில சொல்லு வர இல்லையா அதுல?
5: ஓ, அப்ப நீங்க பட்டு சட்டையே கொடுங்க.
0: அப்ப பாத்தீங்களா, நீங்க ஆடை நீங்க நினைக்கிற ஆடைய உடனே மனசுக்கு வந்தோன்னா டக்குன்னு அதை கொண்டு வந்துட்டீங்க. சரி, எதுக்கு நீங்க அந்த காய போட்டிருக்க பாவாடைய பாக்காம அடுத்த வகம் திரும்பி பாக்கலாம்.
5: நீங்க கேட்டீங்க பட்டு சொல்லி அங்க பச்சை பாவாடை காஞ்சிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். எதுக்கு அங்க நீங்க திரும்பி ஒருக்கா பார்த்தா காணும், அங்க மற்ற பக்கம் பாருங்க. நல்லது நல்லது மதி. நன்றி நன்றி நன்றி
5: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். சரியாக நீங்க 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இங்கே வணக்கம் இளவரசு. வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க இளவரசு? நீங்க
6: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா. நான் பாவாடையோட இருக்கேன்.
6: கேட்டுதான்
0: இவ நீங்க எப்படி சொன்னே எல்லாரும் சிரிக்கிறீங்க. ஏங்க நான் பாவாடையோட இருக்கிறேன்னு சொன்னேன். என்னம்மா நீங்க பாவாடைய அப்படி எல்லாம் கேட்கல. நான் பாவாடைதான் சரி பாவாடை உடுத்திட்டு பாவாடையோட
6: நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த பாவாடை பாட்டு கேட்டாரு அண்ணா.
0: சரி நீங்க என்ன
6: பேசிட்டு இருக்கீங்க?
0: இளவரசு என்ன கேட்க போறீங்க பாக்கலாம். எல்லாரும் பாவாடை
6: லுங்கி டான்ஸ். லுங்கி டான்ஸ்.
0: லுங்கி டான்ஸ். சூப்பர். என்ன படம் அது?
6: சென்னை எக்ஸ்பிரஸ்.
0: சென்னை எக்ஸ்பிரஸ். சென்னை எக்ஸ்பிரஸ்.
6: சென்னை
0: குழந்தைகள்
6: பருவம் அடைஞ்சா இந்த பட்டு பாவாடை கட்டி
0: அந்த இது தாவணி தாவணி எல்லாம் போட்டு வருவாங்க. நீங்க பாருங்க. நீங்க
6: அதே திருமணம் நடக்கும்போது பட்டு புடவையா போடுவாங்க.
0: பட்டு புடவை.
6: சின்ன வயசுல பாவாடையா இருந்தது
0: புடவையா மாறிடுறேன்.
6: புடவையா மாறிடுச்சு.
0: அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சு கொள்றீங்க? வர வர பெண்களுக்கு செலவு கூடுதலையோ குறையல?
6: அது பெண்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே செலவுதான்
0: செலவு. ஆனா பெண்களை பொறுத்த ஆண்களுக்கு செலவு இல்லையா?
6: ஆண்களுக்கு ஒன்னும் அதிகமா செலவு இருக்குமா தெரியலமா.
0: இப்ப பாருங்க அந்த பட்டு வேட்டி அதுல எல்லாம் டிசைன் அப்படியே நூல் வேலை டிசைன் சரிகை எல்லாம் போட்டு சைட்ல எல்லாம் போட்டு கீழே பார்டர் வந்து பெருசா போட்டு எல்லாம் வந்துருச்சு. இப்ப வேட்டி பாத்துருக்கீங்களா நீங்க?
6: அது வந்திருக்குமா நிறைய வேட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ விளம்பரம் வர நிறைய வருது.
0: செல்வகுமார் நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க. அடுத்த இணைப்புக்கு வாங்க. வந்துருக்கு.
6: இருந்தாலும் இருந்தாலும் பெண்களுக்கு தான் அதிகமான அந்த அந்த பட்டு மேல ஆர்வம் அதிகம்.
0: ஆண்களுக்கு இல்ல. எதுக்கப்ப பட்டு வட்டி கட்டுறீங்க நீங்க?
6: கல்யாணம் பண்றப்ப கட்டிக்க சொன்னாங்கம்மா.
0: அதுக்கான மாட்டுவீங்க. பேந்து கட்டுறது இல்லையா கோயிலுக்கு?
6: அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு
0: விசேஷ தினங்களுக்கு கட்டணும் பட்டு வட்டி.
6: ஆமா அப்படிதான்
0: கட்டினா ஒரு அழகுதான் பட்டு ஷர்ட்டும் பட்டு வட்டியும் ஆண்களுக்கு இல்லையா?
6: நிச்சயமாம்மா.
0: அழகு இருக்கு. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு லுங்கியோட வந்துட்டீங்க. நீங்க தப்பிட்டீங்க. பெண்கள் நீங்க ஒரு ஆள் தான் இப்ப ஆண்கள லுங்கியோட வந்திருக்கீங்க. ஆனா பெண்களும் லுங்கி கட்டுறாங்க அது தெரியுமா உங்களுக்கு?
6: இருக்குமா இருக்குமா அதான் பார்த்துதான் இருக்கும்.
0: யார் கட்டுறது லுங்கி சொல்லுங்க பெண்கள்ல?
6: விளம்பரத்துல பாக்குறமே.
0: விளம்பரங்கள்ல பாக்குறீங்க. ஆனா கூடுதலா லுங்கி கட்டுறாங்க அதுக்கும் ஒரு ஸ்டைலா வந்துருச்சு இப்ப லுங்கி.
6: கேரளா கேரளா
0: கேரளா பக்கம் லுங்கி மாதிரி. ஆனா அவங்க புடவையை தான் இப்ப கீழே கட்டுறாங்க. அது புடவை லுங்கி மாதிரி இல்ல. லுங்கி என்ற அவங்களோட காலெல்லாம் தெரியுமில்ல. கால் தெரியாம புடவையத்தான் அப்படி கீழே சுத்தி கட்டுறாங்க. அவங்கள மாதிரி தான் சிங்கள இனத்தவர்களும் கட்டுவாங்க லுங்கி. அது எப்படி என்ன அது வந்து லுங்கியோட சைஸ் இல்ல கொஞ்சம் நீட்டா இருக்கும் அந்த துணி. அது ஒரு சுருக்கு வச்சு அதை ஒரு இடுப்பு பக்கம் அப்படியே விட்டு மற்றவளம் கொண்டு செருவாங்க. அந்த சுருக்கு அப்படி இழுத்து விடுவாங்க நல்லா இருக்கும். அப்படித்தான் சிங்கள மக்கள் உடுக்கிறது. அதுவும் ஜாக்கெட்டும் போடுவாங்க. கேரளாலையும் அப்படி என்னதான் நினைக்கிறேன்.
6: சரிங்கம்மா. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எப்படி அந்த பாவாடை இல்லாம ஜாக்கெட் போறாங்கன்னு சொல்லிட்டு முருகன் படத்துல பாருங்க.
0: என்னத்துல பாக்க அதை சொல்லுங்க. அது நாங்க எங்க அர்ஜுன் சொல்லணும் பாவம், அவர் அப்படி பார்க்கவே இல்லை.
6: முதல் முதல் மரியாதை திரைப்படத்துல
0: ஆசங்க எங்கட பழைய காலம் அது. வணக்கம் வணக்கம் எங்களுடைய செல்வகுமார், வணக்கம் வணக்கம். இளவரசோட சத்தம் இல்ல, உங்களோட சத்தமே சரியா கேட்கல. என்ன செய்யறீங்க நீங்க இன்னைக்கு?
7: எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும்
6: என்னோட பக்கம் சவுண்ட் கட்டதமா இருக்கு.
0: இல்ல அவருடைய சத்தம், அவருடைய சத்தமே கேட்கல, அதனாலதான் அவருக்கு அப்படி தெரியுது. எங்க உங்களோட சத்தம் கொஞ்சம் பெருசா கேளுங்க, நீங்க பேசுங்க எங்களுடைய செல்வகுமார். இல்ல இல்ல உங்களோட சத்தம் தெளிவில்ல, உங்களோட சத்தம் தெளிவில்ல செல்வம். மீண்டும் நீங்க சரி, நீங்க செல்வகுமார் இன்னொரு தடவை நீங்க அழைக்கணும். ஏன்னா உங்களுடைய பக்கம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்ப இவ்வளவு நேரமும் அங்க எல்லாரும் அந்த பக்கத்துல இணைஞ்சிருந்தார்கள். மஜித் பேசியிருந்தார், எல்லாரும் இருந்தது. எங்க நீங்க இன்னொருக்க இணைய வேணும், நீங்க இணைஞ்சா தான் நான் எடுக்கலாம். சரி நீங்க சொல்லுங்க. அது முதல் மரியாதையில அது வந்து எங்களுடைய பாரம்பரிய உடை. அது முந்தி ரவுக்க போடையில பெண்கள் போடாட்டியும் பாருங்க, ஒரு அந்த ரவுக்க போடாமல் அவர்கள் உடுத்தும் அவர்கள் பவ்யமாக நல்ல அழகாக அந்த ஒரு
6: சேலை கூட சின்னது ஒரு கவர்ச்சி கூட வெளியில் தெரியாமல் ரொம்ப அழகாக கட்டிருப்பாங்க.
0: ஒரு சின்ன அதாவது மேல ஒரு கொஞ்சம் தோளோடு சேர்ந்த கொஞ்சம் அளவு தெரிஞ்சாலும் கூட மற்றவர்களை ஒரு உணர்ச்சி ஏற்படும் விதமாக ஆக்காத வண்ணம் இருக்கிறது அந்த உடை.
6: கண்டிப்பாகமா.
0: அப்ப நீங்க பாருங்க இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் என்ன போயிட்டீங்களா நீங்க?
6: இருக்கமா இருக்கமா.
0: இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் அப்படி கட்டினாலும் கூட கவர்ச்சியா தான் கட்டுவார்கள். அதை
6: எங்கம்மா இப்ப இந்த காலத்துல யாரு அப்படி கட்டுற?
0: நிச்சயமா. ஆனா உடை அதாவது அந்த காலத்துல அவர்கள் ரவுக்க போடாத பழக்கம் இருந்தும் கூட தங்களுடைய மானத்தை மற்றவர்கள் பார்த்து ஒரு கொச்சத்தனமா நினைக்காத வண்ணம் தான் அதை உடுத்திருந்தார்கள். ஒரு மரியாதை தான் வந்தது.
6: அதாவது அந்த அந்த காலத்துல வந்து கண்ணியம் கட்டுப்பாடு அதுதான் தலைவிரிச்சு ரொம்ப எல்லோருடைய மனசுலயும் அதுதான் அதிகமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல வந்து கவர்ச்சி என்பத மனசுக்குள்ள அதிகமா இருக்கு.
0: நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது.
6: ஆடைகளை குறைத்து கவர்ச்சி காட்டுவதுதான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க.
0: நிச்சயமா. நல்லது நல்லது இளவரசு. நன்றி.
6: சரிங்கம்மா. நன்றி நன்றி.
0: எங்கே எங்களுடைய செல்வகுமார் நீங்க ஒருக்க இணைஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம். எப்படி நீங்க உங்களுடைய இருக்கிறதன்று பாக்க. எங்கே வணக்கம் வணக்கம் செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார், வணக்கம். இல்லை உங்களோட பக்கம் ஏதோ ஒரு பழுது இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்ப பேசுங்க செல்வகுமார். உங்களோட டவர் விட்டு வருது, அதனாலதான்
7: விட்டு வருது.
0: சரி உங்களுடைய பாட்டு
7: சொல்லிடுறேன்.
0: பாட்டு சொல்லுங்க.
7: பாடல் வந்து வேட்டி கட்டுன்னு ஒரு பாட்டு வரும்ல,
0: அதனாலதான் நீங்க
7: மட்டும்
0: அதுக்காக இவ்வளவு ஓட்டம் ஓடி வந்தீங்க நீங்க. இல்ல அதை யாரும் எடுத்துருவாங்க இல்ல. பாத்தீங்களா. நல்லது நன்றி நன்றி நன்றி. எங்க காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க ரதீஷ் சொல்லுங்க. என்ன சாப்பிடுவேன்
8: டீ ஷர்ட்டும் பாட்டு வேணும்.
0: நித்திரம் என்ன வேணும் உங்களுக்கு? டீ ஷர்ட்டும்
8: நிக்கரும் டீ ஷர்ட்டும்.
0: என்ன படத்துல அது?
8: அது ஒரு ஹிந்தி படம் டெங்கில். ஆனா அது வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணிட்டு தமிழ் பாட்டு.
0: அதை அனுப்பி வைங்க எனக்கு நீங்க.
8: பாட்டு ஆம்பளைதான் பொம்பளை நீங்க சொன்ன மாதிரி பொம்பளையோட ஒரு டிரெஸ் எடுத்துட்டு வரல
0: ஆம்பளையோட தான் இல்ல அதுவே அதுவும் புளியல்ல எங்க எங்க ஆண்கள் நிக்கர் போடுறது
8: பெர்முடா சொன்னா
0: போட்டு
8: அது 2 minutes தான் நினைக்கிறேன் அந்த பாடு சொல்லுது எல்லாரும் நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டியா வந்துருக்கு
0: நீங்க நிக்கரோட வந்துட்டீங்க செல்வகுமார் வேட்டியோட வந்த நீங்க இந்த கேள்வி சொல்லுங்க இப்ப இளவரசு வந்து லுங்கியோட வந்திருக்க செல்வகுமார் செல்வகுமார் வேட்டியோட வந்திருக்காரு நீங்க நிக்கரோட வந்திருக்க யார கூடுதலா எல்லாரும் பாப்பாங்க அத சொல்லுங்க
8: அது இனி இனி இனி கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வரும் கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வந்து சரியும்
0: இல்ல நான் கேட்டேன் இந்த மூன்று பேர்ல யார உடனே பாப்பாங்க எல்லாரும் மக்கள் அதிசயமா
8: இன்னொரு பாட்டும் கூட இருக்கு அந்த பாட்டு வேற அந்த பாட்டுல வந்தா ரெடியோ
0: ஒரு
8: பாட்டும் கூட இருக்குது நீ
0: இன்னொரு பாட்டு அதை அனுப்பி வைங்க என்ன பாட்டு
8: நான் சொன்னது உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு நம்ம கிட்டத்தட்ட யாரும் அந்த பாட்டு பாடி இருக்கு வானொலியில
0: என்ன பாட்டு அது
8: நானும் மறந்து வச்சு அந்த டிரெஸ்ஸோட வந்ததா அதுதான் எல்லாரும் சரிய பாக்கும் அந்த மாதிரி பாக்கக்கூடிய ஒரு வெரைட்டியான டிரெஸ் பல காலகட்டங்கள்ல எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணது
0: இல்ல
8: அது மாதிரி இந்த ஒரு ஒரு பாட்டுல வந்து இடையில ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வருது தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டுன்னா
0: இல்ல இல்ல ஜீன்ஸ் பேண்ட் அடிஞ்சு அந்த பாட்டு அது அப்படி கன பாட்டு இருக்கு
8: திரைப்படத்துல ஜீன்ஸ் என்ற பாட்டு இல்ல
0: இல்ல இல்ல அதுல வர என்ன
8: படத்தோட வேறு மட்டும்தான்
0: இருக்கு இப்ப முதல்ல உங்களுடைய இந்த நிக்கரின் டிஷர்ட்டையும் தான் இப்ப ஒளிபரப்பி பாக்கலாம் இருக்க பாக்கலாம் நண்பு உறவுகளை நீங்கள் இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் ரதீஷோட பாடல இந்த நான் கேட்காத ஒரு பாட்டு அதற்கு கேட்டு பார்க்கலாம் நாளைய தினம் எங்களுடைய புதிய அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது அவர்கள் வருக வருக வந்து நாங்கள் வரவேற்கிறோம் எங்க வணக்கம் செல்வகுமார் சொல்லுங்க செல்வகுமார் என்ன சொல்லுது என்ன சொல்லுங்க சொல்லுங்க இப்பயும் விட்டு விட்டு
9: தான்
0: இருக்கட்டுங்க இப்பயும் கலக்கி கலக்கி தான் வருது இப்ப
9: நீங்க பேசுறது ரொம்ப தெரியுது
0: நீங்க அந்த
9: பாட்டு இல்லாடி
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு உங்களுக்கு அந்த பாட்டு இருக்குது. வேற பாட்டு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம். பட்டுச்சேலை காத்தாட அது யாரும் சொல்லல பாக்கலாம். வர்றவங்க சொல்லட்டும் சரியா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்க ஆண்டாளம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா வணக்கம். என்ன உங்களுக்கு நடந்தது? அம்மா ஆண்டாளம்மா
10: பேசுங்களா?
0: கேக்குதுங்க. சொல்லுங்க. இப்ப கேக்குது சொல்லுங்க ஆண்டாளம்மா.
10: எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லா இருக்க சந்தோஷம்.
0: உங்களோட பாட்டை முதல்ல சொல்லிருங்க. இப்ப இந்த நெட்ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களோட பேச முடியா போகும்.
10: என்னோட பாட்டா? பட்டு சேலை காட்டாடு பாட்டுமா?
0: அது சொல்லி அது சொல்லிட்டாங்க. சரி அப்ப பட்டு சேலை பட்டு பாவாடை எங்கே பட்டு சேலை சொல்லல சொல்லல சொல்லல
10: பட்டு சேலை காட்டாடு படம்
0: தாய் சொல்லி தட்டாதே.
10: அஞ்சு விட
0: வைக்கிறேன். நல்ல சோமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஏன் எல்லாருக்கும் நெட்ஒர்க் பிள்ளையா இருக்கிறது? என்ன
10: நடந்தது? லைனே கிடைக்கலாம். கிடைக்கல. அதுதான் முதல்ல ட்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்புறம் வந்து கிடைக்கவே கிடைக்காது லைன்.
0: நல்லது ஆண்டாளம்மா. நீங்க முதல்ல நீங்க இணைஞ்சாதான் சிறப்பு. ஓடி வரணும் இந்த இணைப்புக்கு. அடுத்த இணைப்புக்கு நீங்க வரணும்.
10: சரி சரி.
0: நன்றி நன்றி நன்றி. எங்கேயே நண்பர்களே நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நிறைய பாடல்கள் எங்களுடைய அண்ணன் சேகர் நிறைய பாடல் அனுப்பி வைக்கிறீங்க. இது இது நல்லா இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க அனுப்பி வைக்கிறது பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம் எங்களுடைய குரூப்ல கண்ணன் சந்தனராஜ் மாமா கண்ணன் செல்வகுமார் புதுக்கோட்டை வந்துட்டீங்க நீங்க. வணக்கம் கண்ணன். உங்களுடைய பாட்டு என்னன்று நீங்க எழுதல வணக்கம் மட்டும் போட்டிருக்கீங்க. ஜெயவர் சாதி கண்ணா கதமணியில நிகழ்ச்சி வருகை தந்துள்ள எல்லாம் போட்டுட்டு உங்களோட பாட்டு என்ன எல்லாரும் பாவாடைய கேட்காங்கன்னு நீங்க எழுத பஞ்சு படுறீங்க. எல்லாரும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் நிகழ்ச்சி கேட்கவில்லை என்று என்ன உங்களுக்கு நெட்ஒர்க்கா அல்லாட்டி எங்களுடைய பிரச்சனையா நிகழ்ச்சி கேட்க முடியாம நீங்க பாக்கலாம். அது உங்களுடைய பிரச்சனையா இல்ல எங்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மற்றும் கதம்ப நேரலை நிகழ்ச்சியில நீங்க என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க? பறக்கும் பாவை படத்துல பட்டு பாவாடை எங்கே அது கேட்டுட்டாங்க. தேவசாதிகண்ணா அது கேட்டுட்டாங்க. நிகழ்ச்சி தற்போது கேட்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நெட்ஒர்க் எங்கே கண்ணன் நீங்க வந்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே உன் மீது காதல் வந்ததான். ஆஹா இது முதல் ஆரம்பமே எப்படியா வருது கண்ணன்? கண்ணன் சரியா நீங்க சொல்லணும். ஆரம்பமே சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என்றா தொடங்குது என்று கேட்டிருக்கேன். எங்க பார்க்கலாம். சரி உங்களுடைய பாடல் எடுத்து வர மஜித் இணைந்து சிறப்பித்தீங்க நீங்க. கோட்டு சூட்டு அம்மான்னு சொல்லி இருக்கிறீங்க. வணக்கம் அர்ஜுனன். வணக்கம் அர்ஜுனன்.
11: வணக்கம்
0: சொல்லுங்க அர்ஜுனன்.
11: இன்னும் வந்து சில பாடல் வந்து சொல்லலாம்னு பாக்குறேன்.
0: இன்னொரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
11: அதை விட ரகசியங்கிற படத்துல எந்த கதை சேல இந்த பொண்ணு உடல் மேலன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: அதை விட ரகசியம்
11: படம் பி சுசிலாமா பாடின பாட்டு.
0: எந்த கடை சேலை?
11: எந்த கடை சேலை? இந்த பொண்ணு உடல் மேலே அப்படின்னு வரும் பாட்டு வரும். அதை விட ரகசியம் படத்துக்கு
0: இந்த பொண்ணு உடல்
11: இந்த பாட்டு
0: மேலே
11: இந்த ஆமா எந்த கடை சேலை இந்த பொண்ணு உடல் மேல
0: இந்த பொண்ணு உடல் மேல மேல மேல நன்றி நன்றி
11: இந்த பாட்டு ஆமா ஏன்னா இந்த பாட்டுல வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியாது ரொம்ப அபூர்வமான பாடல்
0: இந்த பாடல் நாங்களும் கேட்கல
11: இந்த பாட்டு மேலுக்கு தெரியாது அதனால இது ஒரு அபூர்வமான பாட்டுனால திரும்ப சொல்லிடுறேன் சொன்ன எல்லாரும் கேட்கட்டுமே அந்த பாட்டு அப்படிங்கறத சொன்னேன்
0: நிச்சயம் நிச்சயம் நல்லது நல்லது அர்ஜுன் நன்றி நன்றி நன்றி
11: நன்றி
0: எங்க இப்பொழுது நாங்கள் நாங்கள் இப்பொழுது பாடலுடைய கேட்கலாம் எங்களுடைய ரதீஷுடைய பாடலை முதல்ல கேட்டு பார்க்கலாம் கேட்காத பாடல் அது ஒருக்கா கேட்டு பார்க்கலாம்

0: நேரம் சரியாக இப்பொழுது 10:48, இதுதான் அவருடைய பாடல் பாத்தீங்களா சார். ஆனால் நாங்கள் முதல் முதல் கேட்குறோம் இந்த பாடலை. ரதீஷ் நீங்கள் கொண்டு வந்த பாடல் முதல் முதல்ல நாங்கள் இந்த பாடலை கேட்கிறோம். பார்க்கலாம், நீங்களும் பாடல்களை தெரிவு செய்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய ஒரு பாடலை எடுத்து வரலாம், அதுவும் நீங்கள் கொடுக்குற பாடலையே எடுத்து வரலாம்னு இருக்கிறேன். ஏனென்னா இன்றைக்கு எனக்கு இந்த உடைகளில் பாட்டு தேட கஷ்டமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் எடுத்து வந்த பாடலையே நாங்கள் கொடுத்துடலாம். அடுத்த பாடல் எங்களுடைய ஆண்டாளம்மா அவளுடைய பாடலை எடுத்து வரலாம். ஆண்டாளும் அம்மாவுடைய பாடலை எடுத்து வருவோம்.
1: What is Tropicana? Well,
0: நேரம் சரியாக 10:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இம்டியாக.

நேரம் சரியாக 10:53. இப்பொழுது நீங்க கேட்ட பாடல் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவுடைய பாடல் கண்ணன். உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றளிக்கு வருகிறது. நாங்க கீழே இருந்து மேல போறோம் பாருங்க.

0: காட்டனை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இவரை தான் நீண்ட நாளா தேடி கொண்டு வாங்க இளையராஜா. வணக்கம் இளையராஜா. எப்படி இருக்கீங்க? எங்க போனீங்க? உங்களை தான் நான் நினைக்க நினைச்சு கொண்டிருக்கிறது. ஏன்னு தெரியுமா? இப்ப
1: உங்களை
0: சார்ந்த பண்பலை கேட்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இளையராஜா, உங்களை தான் நான் நெடுக நினைக்கிறது இந்த காலகட்டத்துல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கேக்குதா? பிளட் டெஸ்ட் செய்து கொள்ளலாம். இல்ல, இந்த கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையாண்டு
1: பாக்கலாம்.
0: என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
1: இல்ல மேடம், வர வாய்ப்பு இல்ல மேடம்.
0: என்னது? என்ன வாய்ப்பு இல்ல? வர வாய்ப்பு இல்ல. நல்ல காலம் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் இப்ப அதுவே இருக்கும். சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க. உடை வார மாதிரி ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு உடை. பாவாடை வரலாம், சேலை வரலாம், வேட்டி வரலாம். அது கேக்குறீங்க? சேலையில வீடு கட்டவா அந்த பாட்டு.
1: அவள் வருவாளா?
0: அவள் வருவாளா படவா?
1: சேலை கட்டும் பெண். எந்த பாட்டு மேடம்? இந்த வேலைக்காரன் படத்துல.
0: இப்ப எது கேக்குறீங்க நீங்க? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசத்தை அந்த பாட்டை கேக்குறீங்களா, இல்ல சேலையில வீடு கட்டலாமா? எது வேணும்?
1: வீடு வேணாம் மேடம், வாசம்.
0: வீடு வேணாம்,
1: வாசம்.
0: வாசம் தான் வேணும். பாருங்க எவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறாங்க. சேலை
1: வாசம் வாசம் நேசம்
0: வாசம் நேசம் வேணும். குறை

0: தாரீக்ல அவங்க தான் சொன்னாங்க அம்மா வந்துட்டு இல்லைன்னாங்க. அதான் மேடம் நான் உடனே வந்துட்டேன் மேடம்.
1: உடனே வந்துருக்கேன். நீ ஒரு நாளும் வாங்க, ஒரு நாளும் நாங்க அடையில இருக்கோம். சரியா? ஒவ்வொரு நாளும் வாங்க காட்டலைக்கு. சரியா?
0: அவசியம் வரேன் மேடம்.
1: நிச்சயமா வாங்க. உங்களுக்கு நான் வாசத்தை கொண்டு வரேன். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
0: வாசம் உண்டு.
1: வீட்டை யார்ட்டையும் கொடுத்துடலாம் இல்ல?
0: வேணும் மேடம், வேணும் மேடம், வீடு வேணாம்.
1: சேலை இருந்தா போதும், சேலையும் வாசம் இருந்தா போதும், வீடு வேணான்றீங்க உங்களுக்கு, அப்படித்தானே? சேலையும் வாசமும் இருந்தா போதும், வீடு வேணாம், அப்படித்தானே? நன்றி நன்றி இளவரசு. இளைய ராஜா.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இளைய ராஜா இணைந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம், அன்பையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இளையராஜா மீண்டும் மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ள வேண்டும். அவர் இப்ப இரண்டு சேலை பாட்டில உண்டு அவர் எடுத்துட்டார். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு என்று கொண்டு வந்துட்டார். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி
2: மேடம்,
1: எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்ல.
1: என்ன உடம்பு?
2: நல்லா இருக்கேன்.
1: உடைய பெட்டி பாவாடைய பெட்டி கேட்டோன்னா நீங்க அந்த பக்கம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன அந்த
2: இன்னைக்கு ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தேன், வானொலி நேயர் கல்யாணம்.
1: ஆஹா, அடேப்பா. ஆ,
2: உத்திரமேரூர் மோகன்.
1: என்ன பேருங்க?
2: உத்திரமேரூர் மோகன்.
1: மோகன். உத்திர
2: உத்திரமேரூர் மோகன்.
1: மேரூர் மோகன். இங்க இந்த வானொலிக்கு என்ன அவர் வரையல?
2: ஓ, அப்புறம் மேடம் வானொலி தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கு, உங்களை சுற்றி வானொலியை கேட்டு அதன் மேல் உயிராகவும் அன்பாகவும் இருக்கும் உறவுகளுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா?
2: நன்றி மேடம்.
1: சரி, இன்றைக்கு நீங்க
2: எங்களோட பிறந்த நாள் மாதிரி இருக்கு.
1: யாருடைய பிறந்த நாள்? உங்க எங்களோட பிறந்த நாள் மாதிரி இல்லையா?
2: நேயர்கள் ஆகிய வானொலி, வானொலி பர்த்டே இல்லையா? அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு எங்க பர்த்டே மாதிரி.
1: நிச்சயம், உண்மைதான். இது இருக்கிறதாலதானே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? வீரமணி அப்படியே இணைப்புல இருங்க, சத்தம் போடாம இருக்கேன். சத்தம் போட்டா, சத்தம் போட்டா நான் பாட்டு தர மாட்டேன். சரியா? என்ன பாருங்க, ஊசலாம் பயப்படுற. சரி, எங்க ரேவதி அம்மா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. சேலை ஏதாவது ஒரு உடை
2: வரணும். பார்த்த உருவமா நீ பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.
1: ரேவதி அம்மா, இந்த பாவா, இந்த பாவாடை இன்னொரு ஆக்கள் கொண்டு வந்துட்டாங்க. மெர்சி ராணி கொண்டு
2: வந்துட்டா.
1: நீங்க வேற
2: லேட்டா வந்துருக்கு.
1: நீங்க வேற
2: வந்துருக்க
1: இல்ல, நீங்க வேற பாவாடை தேடுங்க.
2: பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூம் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
1: நான் சொல்றேனுங்க, அதுவும் வந்துட்டுதுங்க. பட்டு பாவாடை
2: வேற உடையில, வேற உடையில.
1: வேற என்ன பாட்டு?
2: வேற எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க.
1: சேலை என்று வாடுற பாட்டு,
2: அதான் ரெண்டு சொன்னாரு. இப்ப சேலையில வீடு கட்டவா,
1: அது அது
2: வச்ச ஜாக்கெட் போடுவான்னாரு. அப்புறம் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
1: அவருக்கு வீடு வேணாண்டு வாசத்தை மட்டும் அதை தாங்க நின்று போயிட்டேன்.
2: அப்ப எனக்கு வீடு குடுத்துருங்க, வீடு குடுத்துருங்க.
1: சேலையில வீட்டை தரவா உங்களுக்கு?
2: வீடு குடுத்துருங்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு சேர்த்து கொடுங்க.
1: இப்ப அது அது ஒரு கொஞ்ச காலம் தான் எண்ணலன்னாலும் வச்சாங்க, எண்ணலும் கதவும். இப்ப அதுவும் இல்ல.
2: ஆமா,
1: அதுவும் இல்ல. அந்த அதாவது ஒரு வீட்டை அப்படியே சும்மா அந்த சிவரை மட்டும் எழுப்பி விட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இப்ப ஜாக்கெட் போடுறாங்க. அத மறைக்க இல்ல. ஆனா அதுக்கு அதுக்கு துணியெல்லாம் குறைவா முடியும் இல்ல?
2: ஆமா ஆமா. திரைப்படங்கள்ல பார்த்து மக்களும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது யார் ரசிப்பாங்க சொல்லுங்க. நம்ம அப்புறமா நம்மளே நம்மளுக்கு ஆபத்தை தேடி.

0: இது அப்புறம் எப்படி நாட்டுல நடக்குதுன்னு சொன்னா எப்படி?
1: நிச்சயம்
0: நாட்டுல எப்படி காலம் கெட்டு போச்சு, நாட்டுல எப்படி நடக்குதுன்னு நம்ம சொன்னா எப்படி?
1: நிச்சயம் உண்மைதான்.
0: நம்ம ஒழுங்கா இருந்ததுன்னே நல்லது.
1: ஆனா எந்த ஒரு அழகும் நாங்கள் பொத்தி வச்சு பார்த்தா தான் அழகு அது.
0: கண்டிப்பா சொல்லுவாங்க, திறந்தா போனா கைய திறந்தா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, மூடி வச்சாதான் அழகு, திறந்தா போச்சு. சிரிப்புக்கும் சொல்லுவாங்க, பம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு. அதே மாதிரி பார்க்க பார்க்க மூட மூடதான் நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும். அதனாலதான் ஆண்கள் எல்லாம் அழகா இருக்கிறாங்க. என்ன அவங்க மூடிக்கொண்டு வந்துருக்காங்க.
0: நல்லா சொன்னீங்க மேடம், நல்லா சொன்னீங்க. இந்த கை கிட்ட, கை கிட்ட ரெண்டு ரவுண்டு கிழிச்சு, ரெண்டு ரவுண்டு கை கிட்ட அது மாதிரி கிழிச்சு போட்டுக்கிறாங்க,
1: கிழிச்சு போட்டுக்கிறாங்க.
0: அப்புறம் ஒரு விட்டு வந்தது மேடம், ஒரு அம்மா வந்து பேத்திக்கு ஜீன்ஸ் கிழிஞ்சிருக்கு, பாட்டி வந்து தைக்கிறாங்க, அவங்க கிழிச்சுதான் போட்டுக்கிறாங்க. இந்த பாட்டி வந்து ஊசி நூல் வச்சு பேத்திக்கு தைக்கிறாங்க.
1: பாட்டிக்கு தெரியாது
0: ஜீ வந்து ஃபேஷன் தைச்சு.
1: அது ஃபேஷன் தெரியாது, ஆனா பாட்டி தைக்கல வச்சு.
0: ஆமா ஆமா, அந்த காலத்துல செய்வாங்கல்ல ஊசி நூல அப்படியே வச்சுக்கிட்டே பட்டன் தைச்சு விடுவாங்க, பொட்டின் இருக்கும் போதே செய்வாங்க. அந்த மாதிரி பாட்டி என்ன பண்ணுது, பேத்தியோட ஜீன்ஸ் தைக்குது,
1: தைக்குது. அப்ப பாருங்க நல்லது.
0: காலம் மாறி போச்சு,
1: காலம் மாறி போச்சு. கிழிஞ்சது எல்லாம் தைக்கிறதை விட்டுட்டு நல்லதெல்லாம் கிழிச்சு போடுறாங்க.
0: அதான் சொல்றாங்க, இல்லாதவங்க கிழிஞ்சத போட்டுக்கிறாங்க, பார்த்தா நாகரிகமானவங்களும் காசை குடிச்சு கிழிஞ்சத வாங்கி போட்டுக்கிறாங்க.
1: நிச்சயம் நிச்சயம் உண்மை உண்மை நிச்சயம். நல்லது ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல்
0: நல்லது மேடம். உங்களோட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பு சிறப்பா இருந்தது.
0: நன்றி மேடம்.
1: நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், யாருன்னு நாளைக்கு பாருங்க. சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை மணிக்கு?
1: சரியா 10 மணி, உங்களுடைய காலை 10 மணிக்கு.
0: சரி மேடம், கண்டிப்பா கேக்குறேன்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
1: எங்கே காற்றலையில இப்பொழுது எங்களுடைய வீரமணி. வணக்கம் வீரமணி, அமைதியா இருந்ததுக்கு நன்றி. சொல்லுங்க வீரமணி.
2: நிகழ்ச்சி கேக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு நேரம் உங்க குரல் மட்டும் கேட்டு இருப்பேன், கடைசி இருக்கும் போது டைம் இருக்குமா நான் லைன்ல வந்துருவேன்.
1: நல்லா. அப்ப வீரமணி சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு. எங்க உடைய ஒன்று இருக்கணும், அதுல சேல ஜாக்கெட்
2: அப்படித்தான். துணி மேலே காதல் குருதியை போட்டு வைத்தவானே, நெஞ்சினிலே குருதியை போட மறந்து போனா ஏனோ. இந்த பாடல் இருக்குமா?
1: அது துணி அல்ல, துணியும் ஆடையும் அதுவும் வரையலாம். அது ஆடை என்றது அதை சொல்றது. நீங்க அந்த உடுப்புட பேரை சொல்லணும் எனக்கு.
2: அதுவா? சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு. அந்த பாடல் நல்லா இருக்குமா?
1: என்ன
2: படம் சலக்கு சலக்கு?
1: உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன். நல்லது வீரமணி, நன்றி
2: நன்றி நன்றிமா. அதே மாதிரிமா நாளைக்கு எடுத்து
1: சொல்லுங்க.
2: ஹலோ.
1: நாளைக்கு
2: நாளைக்கு புல்வாமா தாக்குதல் நடந்த 14ஆம் தேதி காதல் தினம் அல்ல, நாளைக்கு ஒரு துக்க தினமாக மனதில் பட்டதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு.
1: நல்லது நல்லது நன்றி. நாளைக்கு காதல் தினம், நாளைக்கு
2: 14 பிப்ரவரி 14 வரும்போது காதல் தினம் வந்துருதுமா?
1: நிச்சயம் நிச்சயம்.
2: ஆனா அந்த காதல் என்பது வந்து இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க அனைவரும் சொல்ற அந்த வார்த்தை உலகத்தில் இருக்க அனைத்து நேர்களுக்கும் போய் சேரட்டும். நாளைய தினம் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு இழப்புன்னா பேர் இழப்பானது வந்து புல்வாமா தாக்குதல்ல 40 பேர்களுக்கும் வீரர்கள் மேல வந்து ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை வீரர்களுக்கும் பாதுகாப்பு அத்தனை பேரும் இறந்து போயிடும்ன்றது வந்து துக்கமா வந்து அனுசரிப்பா இருந்து நான் ஒரு இந்திய குடிமகனா இருந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்ச்சியில மூலமா.
1: நன்றி நன்றி நன்றி. எங்க
2: நன்றி
1: எங்க இளவரசு. வணக்கம் இளவரசு.
3: சொல்லுங்க.
1: நாங்க மாறிட்டோம், காலம் மாறல, காலம் போற போக்குல இல்ல இல்ல, அம்மா சொன்னது காலம் போற போக்குல நாங்க மாறிக்கிட்டோம் தான் சொல்லிருக்க. இப்ப நாளைக்கு காதல் இருக்கலாம், நாளைக்கு காதல், அதுதான் இப்ப யோசிக்கிறேன். நாளைக்கு நான் லீவ் எடுக்கலாண்டு காதல் தினம் இல்ல, கொண்டு பூ குடுக்க வாரம் கிட்ட பூ வாங்காம நான் இது யாருல இருந்த
3: அது கொஞ்சம் கஷ்டம் தான்,
1: கஷ்டம் தான். நீங்க அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க.
3: இப்ப காட்டுறது இல்ல, காட்டுறதுல வேற எல்லாரும் பூ கொடுக்க போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரு வர்றது?
1: பூ வாங்கவும் பூ கொடுக்கவும் போயிட்டாங்கன்னா யாரு காட்டுல வர்றது? அதை சொல்லுங்க முதல்ல. அப்ப நான் மட்டும் இருந்து எந்த பூவையும் வாங்காம இதுல இருந்து நான் பேசிட்டு இருந்தா இதை எப்படி? எனக்கு இப்ப காட்டுலையில எத்தனை பேர் பூ தர போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. என்ன சத்தத்தை அடுத்தது நீங்க உங்களுடைய பாட்டு சென்னைக்கு போனேன் ஆனா அதுவும் கிடைக்கல, லுங்கி டான்ஸ் அதை அனுப்புங்க.
3: பாட்டு இல்ல அம்மா பாட்டு கேட்டு ரெண்டு மூணு பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பாட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அம்மா பாட்டு கேட்டாங்களா? என்ன
1: பாட்டு கட்டவா? அந்த பாட்டு தர சொன்னா.
3: அப்படிங்களா? நான் அதுக்குள்ள ஓடி போய் ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்.
1: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கணும்?
3: எங்கேயோ கேட்ட குரல் படம் பேரு.
1: ஓ, அதுல
3: பட்டு வந்த சேலை கறி,
1: அது சூப்பர் சூப்பர் பாட்டு.
3: ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன பொதுமை, ஒரு பெண்ணாக தொட்டில் கட்டும்
1: நல்ல ஒரு பாடல் அது, பட்டு வண்ண சேலைக்கான.
3: சரி, அந்த பாட்டு கொண்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அம்மா பேசி முடிச்சுட்டு
1: இல்ல அம்மா, இப்ப நான் சொன்ன பாட்டு தான் அம்மா எடுத்து வந்தா, அதை நான் கட் பண்ணிட்டு அம்மாக்கு பட்டு வண்ண சேலைக்காரு நல்ல ஒரு பாடல் அந்த பாடல்.
3: சரிங்கம்மா, கண்டிப்பாகம்மா. இப்ப ஓட்டி கட்டு ஓட்டி கட்டு அந்த பாட்டு, அதுக்கப்புறம் லிங்கி டான்ஸ்,
1: லிங்கி டான்ஸ் ரெண்டையும் இப்ப நான் எடுத்து வரவன நீங்க எடுத்து வாங்க ஒருக்கா, எனக்கு அனுப்பி வைங்க.
3: சரிம்மா,
1: நன்றி நன்றி.
3: உடனே உடனே உடனே.
1: நன்றி, சரி நன்றி. அதாவது கண்ணன் உங்களுடைய சுடுதார இடையில நிப்பாட்டிட்டேனா அதை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 12:45 அது இந்திய இலங்கை கனடிய நேரம். எனக்கு மாறி போச்சு பாருங்க, சேலையும் ரவுக்கையும் கொண்டு வந்தோன்னே எனக்கு எல்லாம் மாறி போச்சு. சரி, இந்திய இலங்கை நேரம் சரியா 11:15. நீங்கள் இணைந்து சிறப்பிக்கணும். பூ யாரது ஆறதுன்னு கேட்டோடனே அம்மா இதான் சாட்டன்னு இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க மாமா எத்தனை பூவை போட்டிருக்காரு. இப்படி நாங்கள் பூ கொடுப்போம் மாமா எல்லாருக்கும். நாளைக்கு நான் எல்லாருக்கும் பூ போட்டுடுறேன். சரியா, இன்னும் ஒரு விஜயன் தர்மபுரி நீங்க காட்சிக்கு வர முடியாது. சரி, இருந்தாலும் உங்களுடைய பாடல் எழுதிட்டீங்க. அடி அடி நீல சேலை பறக்கையில் அப்படி ஒரு பாட்டு, என்ன படம் என்றதை எழுதிருங்க. நீங்க எங்கேயோ இடையில பார்த்து எழுதிட போறீங்க வரிகளை, நாங்க தேடிக்கொண்டே இருக்கணும். தயவு செய்து படத்தை எழுதிருங்க. எங்கே அந்த பாடல் என்ன, அடி நீல சேலை பறக்கையில். சரி, எங்களுடைய தர்மபுரி என்ன சொல்லுகிறாருன்னு பாக்கலாம். எங்களுடைய தமிழன் பாரதி
1: அம்மா வணக்கம். இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்களை, உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை நம்முடைய நேய உறவுகள் அனைவருக்கும், மீரா அம்மாவுக்கும், நம்முடைய சிந்தனை செல்வர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம் நிலையத்தில் பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்கும், நேய உறவுகள் குடும்பத்தார் அனைவருக்கும், உலகமெங்கும் இருக்கிற அன்பு நேய உறவுகள் அனைவருக்குமே இந்த உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் கொடையூரான் தகடோ தமிழன் பாரதி தர்மபுரியிலிருந்து மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்.
0: நன்றி தமிழன் பாரதி. நீங்க கேட்ட பாடல் காஞ்சி பட்டுடுத்தி, அது என்னொரு அன்பு உறவு கேட்டிருக்கிறார். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டும் வச்சு என்று ஒரு அன்பு உறவு கேட்டிருந்தார் அந்த பாடலை. அதனால நீங்க பாடலை மாற்றி கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது வந்து எங்களுடைய முத்துவேல் கஸ்தூரி பொட்டு வச்சு என்று கேட்டிருக்கிறார். சரி, ஒவ்வொருடைய பாடலையும் எடுத்து வருவதற்கு முடிந்தவர்கள் பாடல் உங்கள் கைவசம் இருந்தால் தயவு செய்து அனுப்பி வைங்கன்னு சொல்லிக்கொண்டு, அப்போ உடனே எடுத்து வரப்படும் என்று சொல்லிக்கொண்டு, தமிழன் பாரதி உங்களுக்கு ஒரு பாடல் நீங்கள் எடுத்து வர வேண்டும். விஜயன் தர்மபுரி நீங்கள் எனக்கு அந்த படத்தை நீங்கள் என்னன்னு சொல்லணும். ஒரு உடையலுக்கு என்று சொல்லும்போது அந்த எடுத்துக்கொண்டு வருவது கஷ்டம். அதனால எல்லாரும் அமைதியா கொஞ்சம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இணைந்தால் நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது பாருங்க, எங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தேடி தாரத்துக்கு. அதனால நீங்க தாராளமா இணைஞ்சால் உங்களுக்கு பாடல் நாங்க தருவோம். சரியா, ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலை கேட்ட உடனே மற்றவர்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். ஒரு பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் காட்டியில். வணக்கம் இளவரசு. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: சொல்லுங்க
1: எங்களுடைய
0: கண்ணன் சேகர் கேட்டிருந்தார், ஊமை ஒரு கனவு கண்டால். ஊமை கனவு கண்டால் படத்துல, ஊமை கனவு கண்டால் அந்த படத்துல ரவிக்கு சேலை வாங்கி தாரேன் அந்த பாட்டு, அதை அனுப்பி வச்சிருங்க. நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, சரி நீங்க எல்லாரும் சேலை பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கும் விருப்பமான ஒரு சேலை பாட்டு இப்ப போகுது பாருங்க.

நேரம் சரியாக 11:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்னொரு பாட்டு இருக்கு, இது யாருக்கு வேணும்னு கேட்குறீங்களோ கையெழுத்தணும். அது என்ன பாட்டுண்டா, அது அது என்ன பாட்டுண்டா வர ஆத்தாடி பாவாட காத்தாட கூத்தாட என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த முரளி நடித்த படம், ஆனால் சூப்பர் பாட்டு அது, அது ஒரு நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் யாருக்கு வேணுங்க கையை வைத்துங்க பாப்பா, கெட்டிக்காரன்டா, யாரு இந்த பாட்டு வேணுமென்று பார்க்கலாம். பாவாடை என்ட்டு வெக்கப்பட்டு கொண்டிருக்காதீங்க, பாட்டைத்தான் வேணுமான்னு கேட்டேன் நான், பாவாடையே வேணுமான்னு கேட்கல உங்கள்கிட்ட. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய யாருடைய பாடல்னா, கண்ணன் சேகர் உங்களுடைய பாடல் காட்டலிக்கு வருகிறது. இளவரசு உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். கண்ணன் நீங்களே அனுப்பியிருக்கிறீங்களோ தெரியாது, ரெண்டு மூணு பாட்டு அனுப்பியிருக்கீங்களோ பார்க்கலாம்.

அவர் சும்மா வாங்கி கொடுக்கே இல்லைங்க, காரணத்தோட தான். இப்ப ரவக்கத்தையில இருந்தாங்க, நீங்க வாங்கி கொண்டு போங்க, இருந்தாங்க உங்களுக்கு தாரேன்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்லை, ராப்பகலா பேசுவான்னு கேட்டுக்காரு பாருங்க. உன்ட குடுத்துட்டு பேசலாம், அதுவும் தூங்க விடாம பேச போற பாருங்க. சரி பாக்கலாம். அதுலயும் ஏதோ தங்களுக்கு ஏதோ ஒரு நலன் வரத்தான்னு பாட்டு கேட்டிருக்காங்க, பாட்டை பாடி இருக்காங்க, பாக்கலாம். இன்னொரு முறை முதல்ல இருந்து எடுத்து வரலாம், நல்ல பாடம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கண்ணன் சேகர். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, நாளைய தினம் சரியா காலை 10 மணிக்கு கேட்க தவற வேண்டாம். வானொலியில் இன்னும் ஒரு புதிய அறிவிப்பாளர் எங்களுக்கு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போகிறார். நாளைய தினம் அதை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி. எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கறீங்களே, எங்களுடைய அதாவது நீங்க உங்களுடைய எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளை போடக்கூடாது, தனிப்பட்ட முறையா என்னட்ட போடணும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வானொலியில கடமையாட்டுகிற அறிவிப்பாளர்களின் பேர் பட்டியலை நீங்கள் எழுதி போடுங்க, பார்க்கலாம். அவசரமாக இல்லை, பார்க்கலாம். எல்லாருக்கும் யார் யார தெரிகிறதுன்னு பார்ப்போம். எல்லாருடைய பேர் இப்ப புதுசு புதுசா எல்லாம் இணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருடைய இந்த வானொலிய கடமை ஆட்டிய ஆட்டுகின்ற ஆட்டி ஆட்டி கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர் பேர் எல்லாத்தையும் நீங்க வரிசை கிரமமாக நீங்க எழுதி போடுங்க, பார்க்கலாம். கட்டிக்காரர் என்று சொல்லிக்கொண்டு போடுங்க. ராஜவேல் என்ன சொல்ற கேட்கலாங்க.
1: வணக்கம், எங்கள் வீரம்மா நலமாக உள்ளீர்களா? நான் கடம்பம் நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டு வருகிறேன் அம்மா. நான் வேலையில் உள்ள காரணத்தால் எனது வேலை மண்டபத்தில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டு வருகிறேன் அம்மா. அம்மா, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எனக்காக ஒரு பாடலை தாருங்கள் அம்மா. நான் விரும்பி கேட்கும் பாடல் படம் பரிசு பாடல் பத்து வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்த்ததுன்னை யாரையடி அண்ணனடை போட்டு பார்த்ததுன்னை யாரையடி அண்ணனடை போட்டு. இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் எனக்காக இந்த பாடலை விரும்பி கேட்கும் அன்பு உள்ளங்கள் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு எங்களுக்காக கதம்பம் காற்றலையில் தவழ விடுவீர்களா அம்மா? நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம் வானொலி நிலையம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ராஜவேல், பிழை விட்டுட்டீங்களே, நீங்க பிழை விட்டுட்டீங்களே. அந்த பாடல்ல பின்னுக்கு வருதோ எனக்கு தெரியாது, சில நேரம் வந்தா அதுக்கு ஒரு சைன் போட்டுருங்க. அதுல இப்படி வந்திருந்தா கூட அந்த பாட்டை நான் எடுத்து வந்திருப்பேன். பட்டு வண்ண சிட்டு நீ பாவாடை கட்டி என்ன பொருள் இருந்தா கூட நான் எடுத்து வந்திருக்கோம். நீங்க அது பட்டுன்றது அது ஒரு துணி, அதனால அதுல உடையிற பேர் வரையில அப்படி நான் நினைச்சுக்கிறேன். அதோட இடையில ஏதாவது நீங்க பட்டை பெட்டி அதை உடைய பெட்டி ஏதோ வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க எனக்கு அறியத்தாங்கோ. அதுக்குள்ள வந்து அந்த பாடலை எடுத்து வரலாம், இல்லாட்டி வேற ஒரு பாட சூஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரியாத பாட்டை நிறைய பாட்டை இருக்குல்ல, எங்க எடுத்து வாங்க என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் யாருடைய பாடல்னு பாக்கலாம். அடுத்தது எங்களுடைய முத்துவேல், உங்களுடைய பாடல். நீங்க தூங்கி இருப்பீங்க, நல்ல பாடல் அதை கேட்கலாம்.

பாடலை காட்டவர் எங்களுடைய அர்ஜுனன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த பாடலை மெர்சி ராணி எங்களுடைய கலைவாணன் இருவரும் கேட்டு ரசிக்க போகிற பாடல். நாங்களும் மெல்ல ஒரு காத அந்த பக்கமாக திருப்பி கேட்கலாம். சரியா, இது அவங்களுடைய பாடல்.

இந்த பாடலை மெர்சில் ராணி எங்களுடைய கலைவாணன் இருவரும் சேர்ந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாடலை இப்பொழுது ஒளிபரப்பினோம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. மஜித், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய மஜித் கேட்ட பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடல் யாருடைய பாடல்? இளவரசு உங்களுடைய பாடல பார்க்கலாம். இளவரசு நீங்கள் உங்களுடைய வேட்டி கட்டு, இல்லை இல்லை லுங்கி, லுங்கி பாடல பார்க்கலாம். லுங்கி டான்ஸ். நேரம் சரியாக 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் இந்திய இலங்கை. நேரம் சரியாக 11:51. அடுத்த பாடல் இளவரசு உங்களுடைய பாடல்.

0: காட்டிலையில இணைந்து கொள்ளும் நண்பு உறவை சந்தித்துக் கொண்டு லுங்கி டான்ஸ கொண்டெல்லாம் வாங்க வாங்க வாங்க லுங்கி டான்ஸோட வாரீங்க வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: இல்ல நீங்க நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க.
0: நிறுத்தி போனான்னுப்பு வந்துருச்சு. அதாவது எப்படி ஓடி போய் ஆடணும் வந்து நின்று என்ன அந்த பாட்டை கேட்கும் போது நீங்க வந்து இடையில குழப்பிடுங்க பாருங்க. அத ரசிச்சு கொண்டிருக்கும் போது இந்த லுங்கி டான்ஸ் உங்களுக்கு லுங்கி டான்ஸ் தெரியுமா ஆட
1: எனக்கு எனக்கு யோசனை பண்றோம் ஆட தெரியுமா ஆட முடியுமா ஆட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு.
0: லுங்கி டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாது? லுங்கி கட்டுறீங்களா நீங்க முதல்ல?
1: ஏங்க லுங்கி கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆனா லுங்கி டான்ஸ் தான். அது என்ன இருக்கு
0: என்ன லுங்கி கட்டி கொண்டு நீங்க ஒரு டான்ஸ் ஆனா லுங்கி டான்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படியா?
1: ஆமா லுங்கி டான்ஸ். லுங்கி கட்டிட்டானா லுங்கி டான்ஸ், பாவாடை கட்டிட்டானா அது பாவாடை, புடவை கட்டி வச்சா புடவை டான்ஸ்.
0: எங்க யாரும் எங்க ரதீஸ்வர பாட்டு கொண்டு வந்த பாத்தீங்களா? நிக்கரும் சேட்டும் போட்டுக்கொண்டு டி ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு வந்த
1: என்ன பாட்டோட வந்திருக்கேன் கேக்குற பாட்ட
0: போடுவீங்களா? இருக்கேன் அப்படி ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: மறுபடி இல்ல அந்த இது எடுங்க எனக்கு வந்து
0: அதுல பாவம் ஏதாவது
1: நான் சொல்றத நீங்க கேட்டுங்க. எதுலயும் நீங்க வாய திறக்க கூடாது. நான் சொன்ன பாட்டை மட்டும் நீங்க எடுத்து கரெக்டா வச்சு.
0: சரி அது அதுல உட வரணும், ஏதாவது ஒரு உடுப்பு வரணும், பாவாடை இல்ல ஏதாவது ஒன்று வரணும்.
1: இல்ல நான் ஒரு ஏதாவது சொன்னா ஒரு அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்.
0: சரி பாட்டு சொல்லுங்க.
1: வந்து என்ன படம் மறுமலர்ச்சி படத்துல
0: மறுமலர்ச்சியில
1: நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டை எடுத்து ரெடியா வச்சீங்க.
0: வச்சிருக்கவா ஒளிபரப்பவா?
1: ஒளிபரப்ப வேணில ரெடியா வச்சீங்க.
0: ஒளிபரப்ப வேணா?
1: வேணா.
0: நன்றி நன்றி சொல்ல உனக்கு உனக்கு அதுல உடைய ஏதாவது வராம இருக்கட்ட. சரி நீங்க நீங்க பட்டு பாவனை பாத்திருக்கா?
1: பாவம் பாத்திருக்கேன்.
0: எப்ப
1: பட்டு அந்த அதுல ஒரு அந்த சரி அதே படத்துல அந்த ஒரு படத்துல இருக்கு பட்டு பாவாடை கட்டி பல பல குந்தாவ நீயில் பக்குவமா குனிஞ்சு நிக்கிறா. அது வந்து விஜயகாந்த் படம் தெரியுமா அந்த பாட்டு?
0: என்ன படம் என்ன படம் அது? பட்டு பாவாடை கட்டி
1: அது
0: பல பழக்கும்
1: பட்டு பாவாடை கட்டி பல பழக்கும் தாவனையும் பக்குவமா குனிஞ்சு நிக்கிறா தலைய அந்த குனிஞ்சு நிக்கிறா தலைய குனிஞ்சு நிக்கிறான். விஜயகாந்த் படம் விஜயகாந்த் கௌதமியும் எடுத்த படம்
0: பட்டு பாவாடை கட்டி அது போட்டு பாக்கலாம். போட்டு
1: பல பழக்கும் தாவணியும்
0: பல பழக்கும் தாவணியும் பரவணும் அப்படித்தானே?
1: இந்திய டைம் 11:59
0: இப்ப
1: 12 மணி ஆகும் போது ரெடியா இருந்தீங்க. நான் சொல்ல போறேன்
0: நீங்க ஏதோ சொல்ல போறீங்க. 12 மணிக்கு யாட்டியோ பர்த்டே போல இருக்குது. பிறந்த நாளா?
1: ஆமா.
0: இல்லையே இன்னைக்கு 13ஆம் தேதி என்ன 13ஆம் தேதி என்ன 12 மணிக்கு நீங்க யாரோட பிறந்த நாள் சொல்ல போறீங்க? நீங்க ஆயிட்டம் அத கடைசி நேரத்துல புடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஒரு நூறு நான் கேட்டது நீங்க பட்டு பாவாடை எத்தனை வயதுல பாத்தீங்கடா அதை என்ன விட்டுட்டு நீங்க 12 மணி வரைக்கும் நிக்கிறீங்க. சொல்லுங்க வயது தெரியாத பாவாடை பாத்தீங்க அவ்வளவுதானே?
1: அந்த கடையில விக்கும்ல அதை பார்த்தேன்.
0: சரி 12 மணி ஆச்சு சொல்லுங்க.
1: இனிதாக திருமண நாளை கொண்டாட இருக்கும் சிலுவை சந்தனராஜ் அந்தோனி, சிலுவை சந்தனராஜ் மதுகம் சேர் ராணி இவர்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: அட்டே அப்பா மாமாட், அதாவது வேலண்டைன் டே என்று தான் அவங்களுடைய திருமண நாள் இல்லையா?
1: அந்த பாடல், அந்த பாடல போடுங்க இப்போ.
0: ஆஹா, அந்த பாடலுக்கு முன்னால, அதுக்கு முன்பாக, அந்த பாடலுக்கு முதலாக நாங்க ஒரு விடயத்தை எடுத்து வரலாம். முதல்ல
1: நீங்க வந்து சொல்லிட்டீங்க, நாங்க ஒரு சின்னனா எடுத்து வரவானா?
0: நீங்க அந்த டேட் வந்தா தானே.

0: இன்று திருமதி நாளை கொண்டாடும் எங்களுடைய அன்பு மாமா சந்தனராஜ் அவர்களுக்கும் ராணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை ஒன்றிய தமிழ் வானொலியின் நேர்கள் கலைஞர்கள் உறவுகள் அவர்களுடைய உற்றார் உறவுகள் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். காற்றில் இன்னொரு தர இணையராருங்க பொருங்க பாக்கலாம். வணக்கம் இளவரசு, நீங்களும் உடனே ஓடி வந்து வாழ்த்த சொல்லிருங்க. இளவரசு என்ன சத்தத்தை காண
1: வணக்கம்மா. இன்று திருமண நாளை கொண்டாடும் அன்பு உள்ளம் சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனாட்சி அண்ணா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் ராணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். என்றென்றும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்கட்டும் அவர்கள் வாழ்வில்.
0: வாழ்வில் எல்லா நலனும் சிறப்பும் செல்வமும் என்ன மாதிரி செல்ல மருமகளும் கிடைக்க வேணும் என்று வாழ்த்துறோம். அப்படித்தானே?
1: கண்டிப்பாகம்மா, கண்டிப்பாக. அது ஒரு திருமண பாடல் ஒண்ணு இருக்குமா?
0: என்ன பாட்டுங்க?
1: அவர்கள் இந்த நேரத்துல
0: திருமணம் முடிஞ்சு
1: அர்ஜுன் நடிச்ச அர்ஜுன்
0: திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சு இப்ப எத்தனை ஆண்டு மாமாட்ட கேக்கணும் இப்ப நாங்க நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம்? அவர் ஓடியே போயிட்டார் பாருங்க, அவர் ஓடி போயிட்டார் வாழ்த்து சொல்லிட்டு. நாங்க அவருக்கு அந்த நன்றி சொல்ல
1: உணர்த்து
0: அந்த பாடலை எடுத்து வருவோம். எடுத்து வர சரியா?
1: நன்றி.
0: மீண்டும் மீண்டும் அன்பு சந்தனராஜ் மாமாவுக்கு எங்களுடைய இனிய திருமண நாள் வாழ்த்து. மாமா மாமி இரண்டு பேருக்கும் வாழ்த்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் காதலர் தினத்தண்டு உங்களுடைய திருமண நாள் நல்லா கொடுத்து வச்சுனீங்கன்னு சொல்லலாம். எப்போதும் சிறப்போடும் அன்போடும் எல்லா சுகம் செல்வம் எல்லாம் பெற்று வாழ தம்பதியரை வாழ்த்தி கொண்டு எங்களுடைய ஷாகுல் ஹமீத் அவர்கள் கேட்ட பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் துரைசந்தில். வணக்கம் துரைசந்தில். வணக்கம் துரைசந்தில். வணக்கம்.
2: வணக்கம் துரைசந்தில் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க துரைசந்தில்.
2: எங்க குருநாதருக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றது வாழ்த்து சொல்றது புரியல. எங்களுக்கு மூத்தவரா இருக்காரு, நாங்க எப்படி சொல்றது? அதாவது நீங்களே சொல்லுங்க. சிலுவை சந்தன்ராஜ அன்பு நேருக்கு அது நான் எப்படி நேயர் சொல்றதா நண்பர் சொல்றதா எப்படி சொல்றது எனக்கு கண்டிப்பா உட்காந்துருவாச்சு.
0: நண்பருக்கு நண்பருக்கு
2: நம்ம நண்பர் கல்யாணம் எப்படி சொல்றது கண்டிப்பா
0: பாருங்க மாமா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாருக்கும் வெக்கமா இருக்கும் மாமா, எனக்கே வெக்கம் வந்துருச்சு.
2: எப்படி அதுவே இல்ல, காலையில போய் பாக்கணும் எங்க அக்கா வேற நானே போய் சொல்லிட்டு எப்படி செய்யறது தெரியாத பிரச்சனை இல்ல.
0: திருமண நாளை கொண்டாடி கொண்டும் சிலுவை சந்தனராஜ் மாமா அவர்களுக்கும் எங்களுடைய ராணி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா சிறப்பும் நலனும் செல்வமும் பெற்று இப்படி ஒரு அழகிய செல்ல குட்டி மர்மகளையும் நீங்கள்
2: ஆமா நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய வயசும் கிடையாது. அதாவது நாங்களே எங்களாட்டி சொல்றது அளவுக்கு அதுக்கே இல்லாதுக்கு நீங்க இருக்கீங்களா? அப்ப நாங்க வேற சொல்றதுக்கு அதுக்காக தான் நான் சொல்ல விரும்பல. எனக்கு வயசும் கிடையாது சொல்றதுக்கு.
0: ஐயோ எவ்வளவு பொய்யன்னு சொல்றேன்.
2: அப்படி இல்லையா? ஆமா அப்படி இல்ல மீராமா, எனக்கு உண்மையில வயசு கிடையாது. கடவுள் முடித்துல ஏதாவது எந்த நோய் நொடி இல்லாம நல்லா வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாம வாழ்வார்கள். அது மட்டும் தான் என்ன சொல்ல முடியுமோ. இந்த மாதிரி வார்த்தை சொல்றது நமக்கு வயசு இல்ல.
0: எல்லாம் எப்படி சொன்னாலும் எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வாழ்த்து சொன்னாலும் அல்லது வாழ்த்து தானையா அவர்கள் இந்த வாழ்த்து.
2: ஆமா அந்த நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் வாழணும் அதுதான் எங்களோட குருநாதருக்கு வேண்டுகோள். என்னடி சொல்ல முடியும்? மற்றபடி யாராடி சொல்ற அளவுக்கு வயசு சொல்லவும் முடியாது. அவங்க குருநாதர்

0: சரி.
1: எங்க அக்காவும் சொல்ற சாதாரண விஷயம் அதுவும் சொல்ல முடியாது, விவரமான எங்க அக்கா. அதாவது நம்ம எப்படி சொல்றது, அதெல்லாம் சொல்லாம நீங்க சொல்றீங்க. நன்றி மகிழ்ச்சி, திருமண வாழ்த்துக்கு மிகவும் நன்றி. நீரோடி வாழ வேண்டும் என்று நான் நன்றி சொல்லி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. துரசேந்தல், நீங்க உங்களுடைய பாடலை சொல்லாம போயிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடலை நாங்க இணைச்சிடறோம், எடுத்து வர்றோம் என்று சொல்லிக்கொண்டு மாமாட் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கு எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலி நேயர்கள் கலைஞர்கள் சார்பாக. அது பாருங்க மாமா எப்படி பொருந்தி வருது, அந்த வானொலி உலக வானொலி நாளுக்கு பக்கத்திலேயே உங்களோட திருமண நாள் வந்துருச்சு. அதுல அர்த்தம் வந்து நீங்க வந்து ஒரு வானொலி பிரியர், லவர் என்று சொல்லுகிறது பாத்தீங்களா. சரி ராணியம்மா, உங்க மேல மட்டுமில்ல காதல், வானொலி மேலும் மாமாக்கு காதல் என்று சொல்லிக்கொண்டு. நீங்க இப்ப கேட்டு கொண்டிருக்க மாட்டீங்க மாமா, என்ன வீட்டை போயிருக்க மாட்டேன். நீங்க வீட்டுக்கு மாமா போன பிறகு நான் சொல்றேன், அவர் கேட்கக்கூடியதான். இந்த பாடலை எடுத்து வரலாம், எங்களுடைய ஷாவுல் ஹமீத் அவர்களுக்காக எடுத்து வந்த இந்த பாடல்.

வர வர வர வர உண்ட சொல்லன. அதுல மம்முட்டின்ற இடத்துல மாமாவையும் எங்களுடைய அவட பேர் வருது இல்லை எனக்கு, அந்த நடிகைய இப்ப ஞாபகம் வந்து மறைஞ்சு மாமா, ஏனண்டா அவன் ராணியம்மான்னு சொன்னேன், அந்த நடிகையோட இடத்துல ராணியம்மாவையும் வச்சு தான் அந்த பாட்டு நான் பாக்குறேன் கேட்கறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்க அப்படியே அந்த சீனை ஓட விடுங்க மாமாவும் ராணி அண்ணா ராணியம்மாவும் வச்சுக்கொண்டு அந்த சீன்ல அவங்க ரெண்டு பேரையும் இப்ப நீங்க உங்க கண்ணுக்கு முன்னால நிறுத்தணும், சரியா கேட்கணும்?

மீண்டும் மீண்டும் எங்களுடைய சந்தனராஜ் மாமா, ராணி அம்மா இவர்களுடைய இந்த திருமண நாளை நாங்கள் வாழ்த்தி கொண்டு ராணி அம்மா பாடுவது போல ஒரு பாடலை எடுத்து வந்தா எப்படி இருக்கும் என்று ஒரு யோசனை வந்தது. அதுக்கிடையில் அந்த பாடல் எங்கேயோ மறைஞ்சு போச்சு. சரி, அந்த பாடலை எப்படி எடுத்து வரலாம், ராணி அம்மா பாடினா எப்படி பாடியிருப்பா அப்ப என்றதை கேட்டு பார்க்கலாம்.

0: மேடம், எங்களுடைய இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாக்கும் ராணி அம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்து தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய முதல் வாழ்த்தை கேட்கலாம்.
1: பெருமதிப்பிற்குரிய எங்கள் சிலுவை சந்தனராஜ் ஐயா மற்றும் ராணி அம்மா, தாங்கள் இருவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம், இறையருளோடு வாழ்த்துகிறோம். இறையம்பெருமான் எங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வாழ்த்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு துணை நிற்க காலமெல்லாம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் காணும்படியாக கடவுளுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அருள் உங்கள் மீது இறங்கி இருக்கட்டும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையட்டும் என்று சொல்லி அன்பு மீராம்மாவின் சார்பிலும், சிந்தனை செல்வர் ஐயா அவர்கள் சார்பிலும், மற்றும் உலகெங்கும் உள்ள நம்முடைய தமிழ் நேய உறவுகளின் சார்பிலும் உங்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வாழிய வாழிய வாழிய பல்லாண்டு வாழ்க, வளர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமாய் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் இறைவனிடத்தில். என்றும் உங்கள் கொடையூரான் குடும்பம் தகடூர் தமிழன் பாரதி, தர்மபுரியில் இருந்து. வணக்கம், வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: அடுத்த வாழ்த்து.

திருமண நாள் வாழ்த்து. பிப்ரவரி 14 தேதி இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் மற்றும் சகாயா அன்சியா ராணி அவர்கள். இவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்க அன்பான வாழ்த்துக்களை அள்ளி தூவுகிறோம். முன்னாள் தமிழ் வானொலியின் கலைஞர்கள், உறவுகள், நேயர்கள் அனைவரும் வாழ்த்துகிறார்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: இந்த பாடலை கொடுத்து வாழ்த்தியவர் எங்களுடைய இளவரசு. இப்பொழுது நாங்கள் புதுசாக திருமணமாகி வந்திருக்கோம். எங்களுடைய சந்தேகமாக சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன ரெண்டு பேரும் என்ன வெக்கமா பேசுறீங்க? வணக்கம் மாமா. மாமா, நீங்க திருமணமாகி, நீங்க ரெண்டு பேரும் திருமணமாகி, நீங்க ரெண்டு பேரும் திருமணமாகி 4 வருஷமா, ஆனா பெண் குழந்தை 16.3 வயசுல இருக்கு. அத வடிவா கேட்டுக்கங்க. இளவரசி எத்தனை வருஷம் அவங்க திருமணம் ஆகினதும்? 4 வருஷம் இருக்கும் அம்மாண்ட. பாருங்க மாமா. என்ன மாமா?
1: வாழ்த்து போறேன்
0: விட்டு விட்டு வருதே மாமா. எந்த வாழ்த்து தானே ராணியம்மா கேக்குறீங்க நீங்க?
2: உங்களோட வாழ்த்தே தான்.
0: சரி, இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும். சரி, அது ஒரு அஃபெக்டோட வரணும்னு சொல்றீங்களா? சரி சரி, கொஞ்சம் பாருங்க. அதத்தான் நீங்க கேக்குறீங்க. சரி, ஒரு அஃபெக்டோட வர்றது பாருங்க.

0: திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களுடைய அன்பு மாமா சந்தன ராஜ் ராணி அம்மா.
1: என்னன்னு
0: திருமணத்தின் நேச்சல் எங்களுக்கு வெக்கமா இருக்கு. சரி, இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம். எங்களுடைய அன்பு சந்தனராஜ் மாமாக்கும் ராணி அம்மாக்கும் இனிய பிறந்த நாண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று வாழணும், எல்லா நன்மைகளும் பெற்று வாழணும். எப்பொழுதும் இந்த தம்பதியர்கள் எப்பொழுதும் இன்று போல் என்றும் வாழவும், இந்த குட்டி மருமகளும் சேர்ந்து இருக்கவும் வாழ்த்து.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி
0: மாமா, எல்லாம் வாழ்த்துக்கு அமைதியாக இருந்தவன். இந்த குட்டி மருமகள் அது என்ன மாமா சிரிப்பு, அதை கேளுங்க மாமா. இப்பவே நீங்க நீங்க கேட்கணும்,
2: கேளுங்க.
0: பாவல
2: போட்டு பாத்துருக்கீங்களா? அது ஒண்ணுமே புரியல மா.
0: அது எங்களுக்கு அர்ச்சனன் அர்ச்சனன் மாமா இல்ல, அவர் சொன்ன அவர் சொன்ன தான் பாவாடே பாக்கவே இல்லையாண்டு, பெரு போட்டு பார்த்தே இல்ல. அப்ப சரி, நீங்க பாக்கணும்னா நான் அங்க வர பாக்கலாம். சரியம்மா சரியம்மா பாக்கலாம்னு சொன்னேன். சரி, நீங்க யானைக்கு பாவாட போட்டு பாத்துருக்கீங்க. உடனே அவர்
1: அவருக்கு விவரம் தெரியல.
0: அவர் சந்தோஷம் சந்தேகத்தோடு கேட்டார் மாமா, அது என்ன நீங்க வர்றேன்றீங்க, யானைக்கு பாவாடை போட்டு பாக்குறேன்றீங்க, என்னம்மா?
2: இன்னைக்கு
0: மீண்டும் மீண்டும் அப்ப மாமா நான் இவ்வளவு எல்லாம் வாழ்த்திட்டோம் இல்ல, ஏதாவது ஷாவுல சொன்னாலும் ஏதாவது பழதான லட்டம்னால ஒரு ஆறு அனுப்பியிருப்ப, நீங்க அதுவும் இல்லையா மாமா? நீங்க பாருங்க, அன்றைக்கு அந்த திருமணத்துல கிடைச்ச ஜிலேபி ஏதாவது இருக்கும் அங்கனேக்க?
2: எங்க கலைவாணன் வச்சு அதுல நாங்க மந்திர இதுவரை சொல்லிருக்கோம், மாயதளம் மனசு இருக்கோம்.
0: கலைவாணன் என்ன மாயாஜாலம் மறைஞ்சு மறைஞ்சு போச்சா? மறைஞ்சு போச்சா?
2: ஆமா,
0: அவர்கிட்ட ஒரு சின்ன துண்டு ஜிலேபிய கொடுங்க மாமா, அவருக்கு நிறைய எடுத்து
2: காட்டுவேன்.
0: சரி, இன்றைக்கு மாமா என்ன உடுப்போட வந்திருக்கீங்க? பாட்டு மாமி ஒன்று சொல்லுங்க, மாமா ஒன்று சொல்லுங்க, ராணியம்மா சொல்லுங்க.
2: மாமா போல இந்த சிக்கு புக்கு ரயில் போலன்னு பார்த்தேன். அப்புறமா இன்னொரு பாட்டு இருக்கு, தாய் மாமன் அப்படிங்கிற பாட்டு வந்து கொஞ்சம் நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க ஒரு பாட்டு இருக்கு. இல்ல
0: அதுல உடுப்பு இருக்கா மாமா?
2: போட்டுருப்பாங்க.
0: ஆமா, உடுத்து கொண்டு வாங்க இல்ல மாமா, சொல்லிட்டு வர.
2: உடுப்பு
0: என்ன மாமா?
2: என்னண்டு
0: வருது? கொங்கு
1: நாட்டு
2: கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் போறக்க
0: கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம்
2: பிறக்கும்.
0: கொங்கு தாய் மாமன் படத்துல அப்படித்தானே மாமா?
2: ஆமா. தாய் மாமன்.
0: இப்ப ராணியம்மா என்ன கேட்க போற?
2: ராணியம்மா சொன்னா சிக்கு புக்கு கடையில போட்டு விட்டுருங்க.
0: என்ன ராணியம்மா?
2: நிறைய விடு போறோம்
0: மாமா. தாய் மாமன் எடுத்துட்டு மாமா, கொங்கு நாட்டுக்கு தாய் நாடு மாமா, கொங்கு நாட்டை காணல மாமா. தாய் மாமன் தான் மாமா எடுத்திருக்கிறேன், தாய் மாமனை தான் எடுத்துட்டேன். தாய் மாமன் வந்துட்டாரு, ஆனா கொங்கு
1: மருமக தாய் மாமன் மட்டும்தான் இருப்பீங்க.
0: அதுல கொங்கு நாட்டு காண இல்லையா மாமா, கொங்கு நாட்டுக்கு, கொங்கு நாட்டுக்கு மாமா அனுப்பி வைங்க மாமா, உடனே அனுப்புங்க மாமா கொங்கு
1: நாட்டை. கனடாவில கொங்கு நாடு தெரிஞ்சா எப்படி கிடைக்கும், கனடாவில போய் கொங்கு நாடு தெரிஞ்சா எப்படி கிடைக்கும், அது
0: குழந்தை இருக்கு. அது சரி, ஏன் உங்களோட இப்படி கர கறக்குது, உங்களோட நெட்வொர்க் அப்படி செய்யுது. மாமா அனுப்ப வேணாம் மாமா, தாய் மாமா கொங்கு நாடு வந்துருச்சு மாமா, கொங்கு நாடு வந்துருச்சு, அத உடனே எடுத்து
2: வர்றேன்.
0: வந்துருச்சு வந்துருச்சு இருக்கு கொங்கு நாடு.
2: அன்பு உள்ளவர்களுக்கும் வாழ்த்து இருக்கும், அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில்
0: பாணியம்மா. ஆஹா, உங்களுக்கு நெட்வொர்க் தான் சரியில்லை. பாணியம்மா வணக்கம். ராமியம்மா
2: நெட்வொர்க் வந்துருச்சா?
0: நெட்வொர்க் உங்களுக்கு தான் நின்றுச்சு, எங்களுக்கு நிக்கல, இப்ப வருது. சரி, அந்த உங்களுக்கு சிக்கு புக்கு வேணுமா? அண்ணாட்டி ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சு கூத்தாட என்னமா மஜித் சொன்னாரு, பச்சை கலர் பாவாட முன்னுக்கு
2: கொஞ்ச நேரம் கேட்க முடியாம போட்டீங்க.
0: ஒரு தரம் கேட்கல ராணியம்மாக்கு, சிங்கிச்சா சிங்கிச்சா
2: அந்த பாட்டு போடுங்க.
0: சிங்கிச்சா அந்த பாட்டு உங்களுக்கு அதான் நல்ல பாட்டு, இப்பவே வருது ராணியம்மாட பாட்டு. சரியா?
2: சரிமா, நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம் மாமா. சரி, இப்ப நாங்க மாமாட பாட்டை எடுத்து வரலாம். எங்கே? கொங்கு நாட்டுக்கு. நானே இன்றைக்கு தான் கேட்க போறேன் இந்த கொங்கு நாடு பார்க்கலாம்.

0: மாற்றில் இணைந்து கொள்ளும். வணக்கம் சுரசெந்தில், வணக்கம்.
1: வணக்கம் சுரேஷ்மா. எனக்கு எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல பாட்டை தேர்ந்தெடுத்து அம்மாவே அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தா.
0: என்ன பாட்டு?
1: பாடல் மட்டும் படம், என்ன படம் தெரியல.
0: என்ன பாட்டு?
1: நூறு வருஷம், நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேரு விளங்க இங்கு வாழணும். அந்த பாட்டு
0: தான்மா,
1: மாப்பிள்ளை தான் நினைக்கிறேன் அந்த படம்.
0: ஒரு பாட்டுல உடை வேண்டு, அதாவது ஏதாவது உடையிற பேர் வரணும், பாவாடை இல்ல ஜாக்கெட் இல்ல சேல இல்ல வேட்டி ரெண்டு வரணும்.
1: அப்படி இல்லாமா?
0: ஆனா பரவாயில்ல, இந்த பாட்டு, இந்த பாட்டு நாங்க எடுத்து வரோம்.
1: இந்த பாட்டு எங்க அக்காவுக்கா போடுவோம். அந்த உடைக்காக ஒரு பாட்டு சொல்றோமா,
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஆத்தாடி ஆத்தாடி பாவாடை காத்தாடி, அவ்வளவுதான் தெரியாம. இந்த பாவாடை என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: நீங்க பாவாடை, பட்டு பாவாடை பாக்கலையா? நீங்க சொல்ல போறீங்க சின்ன,
1: கண்டிப்பா பாத்துக்கணே.
0: அதுதான் அப்படி சொல்லணு.
1: பட்டு பாவாடை மட்டும்தான் தொழிலுக்கு போகும்போது, அந்த பாவாடை தான் நீசிட்டு இருந்த.
0: என்ன செய்தீங்க?
1: அந்த சேல பட்டு சேலங்கிறாங்கல்ல, அதுதான் நீசிட்டு இருந்த பஸ். அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, அதான் அந்த ஒர்க் பண்ணிட்டு
0: இருந்தான்.
1: நல்லது. நீங்க என்ன செய்யறீங்கம்மா? அந்த பாட்டோட அந்த புடவையும் அனுப்பிச்சு விட்டுருங்க எங்க அக்காவுக்கு.
0: பட்டு புடவை,
1: பட்டு புடவை நல்ல காஸ்ட்லியான புடவை.
0: அது பரவாயில்ல,
1: அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருங்க.
0: அது இல்ல பரவாயில்ல, அவங்கதான் அது சுலபம் தான். இப்ப எனக்கு ஷாவல் கமிட்டி எல்லாம் காட்டி தந்திருக்காருல்ல, உடனே உடனே அனுப்புவோம். இல்ல நல்ல பாட்டு போடுறோம்
1: கண்டிப்பாமா. அதான் எங்க அக்காவுக்கு அந்த பாட்டு போட்டுருங்க. அவங்க வந்து இப்ப இங்க இல்ல, உச்சியில இருக்காங்க. உச்சியில எங்க சொல்லுங்க, மழை உச்சியில இருக்காங்க. எங்க அக்கா உச்சியில இருக்காங்க, ரெண்டு பேர் போட்டாலும் வர மாட்டாங்க.
0: வர மாட்டாங்க, இன்னைக்கு வர மாட்டாங்க. கதைக்க பாக்கலையா? விக்கி விக்கிதான் கதைக்கிறாங்க.
1: ஆமா ஆமா, அவங்களுக்கு பேச வராது, வாய் வராது,
0: கண்ணு வராது.
1: தம்பி அக்கா இவங்க பேசும் போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும்.
0: நிச்சயம் இதெல்லாம் கேட்டுட்டு உச்சில உச்சில இருப்பாங்க.
1: அப்படிதான், அவங்க மழை உச்சில இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் இருக்காரு, என்ன மழை தெரியல எனக்கு சரியா.
0: கொண்டு போய் மலையில வச்சிருக்காங்களா?
1: எங்க சிலவு செந்தன்ராயா குருநாதராயா கீழே இருக்கிறாரு. அக்கா வருவாங்களா வருவாங்களா வருவாங்களா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், அங்கேயே இருக்காங்க. ஐயா வருவாங்களா வருவாங்களா வெயிட் பண்ணி கீழே இருக்காரு. நீங்க சொல்லி அடிச்சு விடுங்க.
0: அதுவும் மாமாக்கு சொல்லுவாங்க,
1: மாமா சொல்லி அடிச்சு விடுங்க.
0: மாமா
1: இல்ல உச்சிக்கு போறேம்மா.
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போயிட்டாருங்க.
1: இல்ல இல்ல இல்ல, இப்ப நாங்க எங்க அக்கா, எங்க அக்கா விட்டு நாங்க வச்சுட்டோம் உச்சியில மழையில. கிளம்ப வந்தா புடிச்சு சொல்லு வந்து.
0: அப்ப எங்க அக்கா இறங்கிட்டு வராமே இல்ல மாமாட்ட?
1: நாங்க வரமாட்டோம்.
0: மாமி வரமாட்டான்? அப்ப
1: ஆஹா வரமாட்டோம் நாங்க.
0: அப்ப மாமா தான் போவோம்.
1: உச்சியில இருக்கும்போது நாங்க உச்சியில இருக்கும்போது நாங்க எப்படி வரும்? நீங்க தான் வரணும்.
0: அப்ப மாமாதான், மாமா தான் போவானு? அப்ப
1: ஆமா கண்டிப்பா.
0: இது அவங்கள்ட்டே கேட்டுடலாம். இவ யார் வார? கீழே இருக்கிற மாமாட்ட அவன் இறங்கி வாராவா, இல்ல மேலே இருக்கிற மாமிட்ட மாமா ஏறி போறாரான்?
1: நீங்க மிரட்டி வரக்கூடாதுங்க அக்காவா.
0: இல்ல நான் எங்க வீட்டு போறேன், இன்றைக்கு மிரட்டி பேச மாட்டேன். இத கேக்கலாம், பாக்கலாம். நீங்க ராணிய மார்க்கம் சொல்லுங்க, நீங்க இறங்கி வருவீங்களா அல்லாட்டி மாமா ஏறி வரட்டு வந்து நீங்க இருப்பீங்களா? நீங்க சொல்லணும் வந்து இதுக்கு விட இல்லையா? நான் சொல்றேன், அவன் இறங்கி வருவா
1: கண்டிப்பா. வரமாட்டாங்க, நாங்களும் மழை உச்சியில வச்சுப்போம்.
0: இல்ல இல்ல, எனக்கு உங்களுக்கு 10 ரூபா பெட் இது.
1: ஆமா
0: சரியா?
1: இல்ல நீ அப்படி இல்ல, நாங்களா பார்த்து இறங்கி வந்தாதான் வந்து. நீங்க வந்து நாங்க நீங்க நீங்க கூப்பிட்டுலாம் நாங்க வரமாட்டோம். சரி ஐயோ என் குருநாதர் கீழே இருக்காங்க இறங்கி வந்தாதான்.
0: அப்படி இல்ல இல்ல இல்ல, இப்ப நீங்க கதையே மாத்துறீங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு 10 ரூபா பெட். சரி கணக்கு வேணாம், உங்கள்ட்ட இருக்கிற பழத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாமரம் தான் நீங்க எனக்கு ஒரு முட்டியில செய்து, ஒரு பெரிய பானையில செய்து பண்ணி கொடுக்கறேன்.
1: கண்டிப்பா கேட்டு எங்க அக்காவுக்கு இந்த பாட்டு போடுங்க மாப்பிள்ள, 100 வருஷம் இந்த மாப்பிள்ள அந்த பாட்டு போட்டுருங்க. நீங்க கேட்டீங்கல்ல ஒரு பாவாட பாட்டு,
0: ஆத்தாடி பாவாட கத்தாட, அது உங்களுக்கு,
1: அது உங்களுக்கு அக்காவுக்கு அந்த பாட்டு. நன்றி, வணக்கம்,
0: நன்றி, நன்றி. பாருங்க பாருங்க பாணியம்மா, முடிஞ்சா நீங்க வந்து இதை சொல்லணும். நான் விரட்டில்ல, ஐயோ நான் கதைக்கிறது கூட விரட்டுற மாதிரி பேர் நீங்க நினைச்சிருங்க. பாணியம்மா நீங்க வந்து இப்ப நான் இது விரட்டி கதைக்கே இல்லை, இதை நான் அறுத்துறுத்து அதாவது மெதுவா சொல்றேன். பாணியம்மா நீங்க காற்றடைக்கு வந்து கவனமா கேட்டுக்குங்க நான் சொல்றேன், சரியா? காற்றடைக்கு வந்து நீங்க சொல்றீங்க, நீங்க இறங்கி மாமாட்ட வாரண்டு, சரியா? வாரனா அல்லது மாமா மேல ஏறி அங்க வாரா உங்கள்ட்ட என்றதை நீங்க சொல்லணும். என்னடா இப்ப நீங்க திருசந்தில் சொன்னதை நாங்க பெட் பண்ணி இருக்கிறோம், ஆனா நினைச்சு இப்ப நான் யோசிக்கிறேன், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஏன் வீணா எனக்கு என் பஞ்சாமரசத்தை கொடுப்பான்னு நினைச்சேன். சரிங்க, பாடலை கேட்கலாம் மாமாட பாட்டு. மாமா உங்களோட பாட்டுல வேட்டி வருது.

பாடல் எங்களுடைய ராணியம்மா அவங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருது, சிங்குச்சா கேப்போமா?

0: எங்கே வணக்கம் ராணியம்மா, ராணியம்மா வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க, நான் உங்களை விரட்டேல, வடிவா கேளுங்க, நான் உங்களை விரட்டேல. நீங்க நீங்க மேல இருந்து மாமாட்ட இறங்கி வர்றீங்களா? வடிவா கேளுங்க, நான் சொல்றத. மேல இருந்து மாமாட்ட நீங்க இறங்கி வர்றீங்களா, அல்லது மாமாவை அங்க கூப்பிட போறீங்க? முதல் சொன்னதும் நல்ல ஆழமா கேட்கணும். நீங்க மாமாட்ட சொல்லுங்க.
1: மலை உச்சில யாரு இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஏறுமுகம் தான் தேவை.
0: இறங்க கூடாதுன்றீங்களா?
1: இறங்க கூடாது, ஏறுமுகம். நான் இருந்தாலும் அவங்க ஏறி வரணும், அவங்க இருந்தாலும் நான் ஏறி வரணும்.
0: நல்லா இருக்குது. உங்களுக்கு உங்களோட அன்பானவங்க கீழே இருந்தா நீங்க இறங்கி வர மாட்டீங்களா?
1: நான் அதை சொல்லலுமா, பொதுவா ஒருத்தர் வந்து உயரத்துல இருக்காங்கன்னா நம்மளும் அவங்க பார்த்து உயரமா போக கத்துக்கணும்ல.
0: உயரமா மேல இருக்காங்கன்னா பார்த்து நாங்க மேல போகணுமா அவங்கள்ட்ட?
1: முன்னேற்றம் தானே தேவை.
0: மாமா நீங்க போவாங்க, மாமா நாங்க எல்லாம் கீழே இருக்கிறோம், அவன் மேலே இருக்க.
1: அந்த இடத்துல உங்க மாமா மேல இருந்து நான் கீழே இருந்தாலும் நான் ஏறி போவேன், மாமாவை பக்கம் மேல ஏறிதான் போவேன்.
0: இது இப்ப நாங்க கேள்வி, எங்கட கேள்வி என்னடா? அது மாமா
1: மேல இருந்தாங்க, உங்க மாமா ஏறுமுகமா ஏறிதான் வருவாங்க.
0: ராணியம்மா, மாமா அங்க இருந்தாலும் நீங்கதான் போகணும். எங்க இருந்தானு அவர் மேல இருந்தாலும்
1: சரி,
0: என்ன அவன அன்பு, நீங்க மாமா அங்க இருந்தாலும் நீங்க தான் போகணும். மாமா எங்க இருக்கிறாரோ அங்கதான் நீங்க போகணும். ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு
1: அயோத்தியும் வரக்கூடாதா? சக்தியை தேடித்தும் வரக்கூடாதா?
0: சக்தி அதுதான் எங்க முந்தி தொடக்கம் நடந்த அந்த பிரச்சனை வருது. சக்தி நான்
1: என்று வேலையா இல்லாம போயிருமே.
0: அப்படி சொல்லக்கூடாது, சக்தி இருக்கும் இல்லையா? சிவன் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை.
1: அப்படி இல்லாம சிவனுக்கு சக்தியை குடுக்கறதே அந்த சக்தி தானே.
0: உங்களுக்கு எதுக்கு? எனக்கு ஒரு கொஞ்சம் பஞ்சாமிர்தம் கிடைக்க போகுது, அதையேங்க நீங்க இல்லாம. எதுக்கு வாணியம்மா? ஒரு கொஞ்சம் பானை, அத ஒரு பானை தான் கேட்டிருந்தேன், ஒரு ஒரு பானை, ஒரு முட்டி, அதாவது ஒரு பானையில தான் கேட்டிருந்தேன். அதான் இல்லாம ஆக்குறீங்களே
1: நீங்க. பத்துமா பானைக்கு பத்துமா?
0: அதுதான் பானையா நீங்க என்ன பைசன்னு கேட்கல தானே. நான் எதாண்டாலும் கொடுக்கலாம் தானே. என்னங்க நீங்க சின்ன பானையா தான்?
2: அவரு சின்னதாக
0: ரெண்டு நாளைக்கு கதை பூட்டி இருப்பாரு. என்னடா இனி போய் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வரணும் இல்ல எனக்கு தந்துட்டு. என்ன யோசிச்சு பாருங்க, எந்த அளவு
1: பானையாண்டு
0: அதுல இருக்கிற பணம் எல்லாம் பஞ்சாமிரதம் போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு அவர் இனி சேகரிக்கணுங்க, அங்க இருந்து கொண்டு வரணும் இல்ல.
1: எங்க அண்ணன்மார்லாம் வாரி வளர்ந்துருக்கிற வல்லல்கள்
0: தெரியுது,
1: கவனம்.
0: அதுக்கு நீ சரி, இப்ப கொஞ்சம் பாருங்க, எனக்கு இது ஏதோ ஒரு கொஞ்சம் பஞ்சாவிரதம் கிடைக்க போகுது, அதையும் நீங்க இல்லாமாக்குறீங்க. இறங்குறேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை.
1: பஞ்சாவிரதம் எல்லாம் வாங்கிட்டாரு.
0: பஞ்சாவிரதா? பழனியிலயும்
1: கொஞ்சம் வாங்கி கொடுத்தா பஞ்சாமிரதமா?
0: இல்ல இல்ல,
1: அதாவது மாமா வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாமிரதம், ராணி வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாமிரதம் தான்.
0: இல்ல இல்ல,
1: பேர் மாற்றம் கிடையாது.
0: அப்படி இல்ல, ஒரு போட்டியில சின்ன பிள்ளைகளுக்கு போட்டியில வெற்றி பெற்று கிடைக்கிறது தாங்க ஒரு சந்தோஷம். நான் இப்ப போட்டியோண்டு வச்சிருக்கேன். பாவம் அந்த பிள்ளை, அட ஒரு கொஞ்சம் பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட போதே அதுல பக்கமா கதைச்சு சரி அவருக்கு கொடுக்கட்டு வேண்டி இல்லாம நீங்க இல்ல இல்லையான்னு நிக்கிறீங்களே பாருங்க.
2: ஒண்ணும்
0: கவலை நாங்க லிப்ட் போடுவோம் இல்ல அங்க பழனியில போட்டிருக்க மாதிரி அதுல நாங்க போட்டு
1: இறங்குறதுக்கு யாரும் லிஸ்ட் தேட மாட்டாங்க, ஏறதுக்குதான் லிஸ்ட் தேடுவாங்க.
0: தீர்ப்பு
1: சொல்ல வச்சா நீங்க பஞ்சாமரத்தை கம்சனா வாங்கிட்டு கலந்துட்டு போறீங்க.
3: இல்ல இல்ல அந்த சொம்பு வேலையா வேற கொண்டு வரேன் அப்படின்னு போட்டுருக்கு.
0: நாளைக்கு கேட்டு பாக்கலாம் நாட்டா தீர்ப்பு. எதுக்கு ராணியம்மா களமா சொல்றேன், ஆமான்னு சொல்லி இறங்குங்க, நான் திருப்பி எழுதி வர்றேன் ரெண்டு பேரையும். பஞ்சாபர் வந்தோடனே ரெண்டு பேரையும் சரியா? நன்றி,
1: உங்களுக்கு பஞ்சாபர் உண்டு.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. பாருங்க, ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ராணியம்மா என்னண்டா இல்ல அவங்க தான் வரணும், நான் சக்தியன்னு நிக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் அதை ஏத்தி விடுறேன். ராணியம்மா முதல்ல இறங்குறேன்னு சொல்லுங்க, இறங்குனானு இறங்காட்டின்னு பரவாயில்ல, நான் இறங்குறேன்னு சொல்லுங்க. சரியா?

இந்த பாடல் எங்களுடைய ராஜவேல் உங்களை இந்த பாட்டோட சேர்த்துக்கொண்டோம். இது உங்களுக்காக என்ன, நீங்கள் கேட்ட பாட்டில் எல்லாம் அந்த புடவை வரையெல்லாம் எல்லாம் பட்டும் தான் வந்திருக்குது. நீங்க உங்களுக்காக ராஜவேல் உங்களுக்காக இந்த பாட்டு வருது, சரியா? இது உங்களுக்குரியது. பஞ்சு முட்டா சேலை கட்டி பார்த்துருக்கீங்களா நீங்க? பஞ்சு முட்டாய் சேலை கட்டிக்கான சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சு முட்டாய் சேலை பார்த்துருக்கிறீங்களா? அது என்ன சேலை அப்படி சொல்றாங்க என்றதுதான் இப்ப கேள்வி. யாராவது தெரிஞ்சா அந்த அதுக்கு பதில் எழுதிருங்க. பஞ்சு முட்டாய் சேலை என்றா என்ன?

எப்படி அழகான ஒரு பாடல் பாருங்க. அந்த பாடல்களை ரசிக்கிற விதத்துல தான் இருக்கு, அவர்களுடைய நடவும் அப்படித்தான் இருக்கு. ஆனா அதில் நடித்தவர்களுக்கும் அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. பட்டு வண்ண வேட்டி கட்டி தொடதறிய கட்டி வரட்டான் அவ பாருங்க எப்படி அண்டு. அவர் நல்ல அழகா டீசண்டா ஒரு, அதாவது எந்தவித சிக்ஸ்டியா போகாம இருக்கிறதுக்கு அவர் டீசெண்டா போறார், இவ பழக்கிறா. அது எப்படி வாரண்டு தொடதறிய கட்டி வாங்கண்டு. அவ இது நல்லா இருக்கா பாருங்க. பட்டு வண்ண ரவுக்க போட்டான் எப்படி அவர் வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. நல்லா இருக்கு இந்த பாட்டை கேட்கலாம் ராஜவே.

இந்த பாடல் ராஜவேல் உங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். கமலன் பாரதி, நீங்க என்ன பாட்டு எழுதியிருக்கிறீங்க? அண்டு ஏதோ ஒரு பாட்டு நீங்க எழுதியிருந்தீங்க என்றது தெரிகிறது. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய துறை செந்தில் நீங்கள் கேட்ட பாடல் காற்றளிக்கு வருகிறது. துறை செந்திலோடு நான் கமலன் பாரதி உங்களை இணைத்துக் கொள்றேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் எடுத்து வரும்போது உங்களுடைய பாடல் எடுத்து வரலாம். துறை செந்தில் ஆத்தாடி பாவாடை, அதோடு தமிழன் பாரதியை இணைத்துக் கொள்ளலாம்.

அடுத்து ஒரு பாடல் காட்டலுக்கு எடுத்து வருகிறோம். சரி, இந்த பாடலை எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுக்காக இந்த பாடல்

0: அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார் வேட்டி கட்டு பாடல் இப்பொழுது காட்டலைக்கு வருகிறது, கேட்போம். நேரம் சரியாக 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மத்திய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இளைஞர் நேரம் சரியாக 1:13. கனடிய நேரம் சரியாக 2:43. இப்பொழுது வருகிறது செல்வகுமார் உங்களுடைய பாடல் காற்றழைக்க.
1: தூக்கு தொருண அடாவடி, தூக்கு தொருண அளப்பற

பாடல் எங்களுடைய செல்வகுமார் கேட்ட பாடல் காட்டலுக்கே வந்தது. அநேகமாக எல்லாருடைய பாடலும் கொடுத்துருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எங்களுடைய ரேவதி அம்மாவுடைய பாடல் இப்பொழுது காட்டலுக்கு வருகிறதா?

பாடல் மாறிவிட்டது. இந்த பாடல் பாடல் மாறிட்டது. இதோ அடடடா, சரி.

இந்த பாடலோடு நான் நிறைவுக்கு கொண்டு வர போறேன். என் அன்பு உறவுகளை இன்று இறைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சேகர் இணைந்திருந்தீர்கள், முத்துவேல் இணைந்திருந்தீர்கள், அர்ஜுனன், கலைவாணன், மெர்சி ராணி, மஜித் மற்றும் இளவரசு, செல்வகுமார், ரதீஷ், ஆண்டாள், கண்ணன், இளையராஜா இன்றைக்கு இணைந்திருந்தார். இளையராஜா அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ரேவதி அம்மா மற்றும் வீரமணி, ராஜவேல், ஷாகுல் ஹமீத், துறை செந்தில், சந்தன்ராஜ் மாமா, ராணி அம்மா, எங்களுடைய தமிழன் பாரதி, ஜெகபர் சாதி கண்ணா, மற்றது முருகன், தர்மபுரி முருகன் என்று இணைந்தவர்கள், ராஜவேல் உங்களை சொல்லிட்டேன், தர்மபுரி முருகன் நீங்கள் தனிப்பட்ட முறையாக நீங்கள் பாடல் எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு மனக்கு. எங்களுடைய மணிகண்டன், மதுரை மணிகண்டன் மற்றும் தர்மபுரி விஜயன் நீங்களும் அதில் எழுதியிருக்கிறீங்க. இன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த என் அன்புவர்களுக்கும் அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகவர் சாதிக்கண்ணா உங்களையும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு எப்படி வேட்டி கட்டுனா முறுக்கிற மீசை இருக்கணுங்க, அப்பதான் வேட்டி கழகு என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி இந்த பாடலோட நிறைவுக்கு உங்களை விட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அருளுருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே கோவை ஐயப்பன் பூஜா சங்கமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து நிகழ்த்துகிற இந்த ஞான வேள்வியில் எப்போ வருவாரோ என்று வாழையடி வாழையாய் வந்த ஞான மரபினருடைய பெருமையினை பேணுகிற இந்த நல்ல தொடர் விரிவுரை நிகழ்வில் இன்று முதல் நாளாக ஆதிசங்கர பகவத் பாதாள் பற்றி உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருடையும் திருவருடையும் அதன் காரணமாக செயற்படுகிற அருமை பெரியோர்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்த சொற்பொழிவை அமைத்து கொள்ளுகிற போது ஒன்று ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாற்றை கதையாக சொல்லுகிற ஒரு முறையில் பேசலாம், அல்லது அத்வைதம் என்கிற தத்துவ கோட்பாட்டை எடுத்து வைத்து கொண்டு மற்றைய தத்துவ பிரிவுகளுக்கும் அத்வைதத்துக்கும் இடையிலே இருக்கிற ஒப்பீடு பற்றி பேசலாம், அல்லது ஆதிசங்கரருடைய பல்வேறு தோத்திர நூல்கள் அல்லது வேறு வகையான நூல்களை மையப்படுத்தி கொண்டும் உரை நிகழ்த்தலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இப்படி மகான்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி பேசுகிற போது இத்தகைய மகான்களை நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன என்பதை மையப்படுத்திதான் இன்றைய பேச்சை நான் அமைக்க விரும்புகிறேன். மதம் என்பது மனிதன் விடுதலை பெறுவதற்காக தோன்றியது. சமயம் என்பது மனிதன் முழுமை பெறுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. இறை உணர்வு என்பது மனிதனுடைய அகங்கார நீக்கத்துக்காக உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று நிகழ்ந்திருக்கிற மிகப்பெரிய விபத்து என்ன தெரியுமா? இந்த தனி மனித அகங்காரம் மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் கூட ஏறிப்போய் உட்கார்ந்திருக்கிறது. கடவுளை என் கடவுள் என்று பேசுகிற அசட்டுத்தனம் உலகத்தில் வளர்ந்திருக்கிறது. நாம் உண்மையை தரிசிப்பதென்றால் நாம் தான் கடவுளுக்கு சொந்தமே ஒழிய கடவுள் நம்முடைய சொந்தம் அல்ல. நாம் தான் கடவுளுக்கு உரியவர்களே ஒழிய கடவுள் நமக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆனால் இன்றைக்கு மதவாதிகள் முழுமையாக செய்கிற பிரச்சாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ஒரு கடவுளை மையப்படுத்தி கொண்டு இந்த கடவுளை நான் காப்பாற்றுகிறேன், இந்த மதத்தை நான் காப்பாற்றுகிறேன் என்று ஒரு தெளிவற்ற நிலையில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள்தான் நம்மை காப்பாற்ற முடியுமே ஒழிய நாம் ஒருபோதும் கடவுளை காப்பாற்ற முடியாது என்கிற தெளிவை ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் பெற்றாக வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதுக்கு கைதட்ட கூட நீங்க பயப்படுறீங்க, ஏன்னா பயம் அவ்வளவு ஒரு ரத்தத்தில் ஊறி போயிருக்கு இப்ப பயம். ஒருபோதும் கடவுளை மனிதன் காப்பாற்ற முடியாது, கடவுள்தான் மனிதனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற தெளிவும் விவேகமும் இன்றைக்கு அவசியம். மனிதனுடைய அகங்காரத்தின் உச்ச கட்டம் நான் என்கிற எண்ணம் அடுத்து வளர்ந்து இது என்னுடைய கடவுள் என்ற மமகாரமாக போய் நிற்கிறது. அது ஒரு அசட்டுத்தனம். இந்த அசட்டுத்தனத்திலே இருந்து உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இத்தகைய மகான்களை மறுபடியும் நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு மிக உன்னதமான ஒரு ஆச்சாரிய பரம்பரையை இந்திய பெருநாட்டில் தோற்றுவித்தவர்கள், 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோற்றுவித்தவர்கள் ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள். ஆதிசங்கரர் அத்வைதம் என்ற தத்துவத்தை எடுத்து நிலைநிறுத்தியவர்கள். அதை அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு முன்பாகவே பேசப்பட்ட கோட்பாடு, அதை மீண்டும் தொகுத்தும் வகுத்தும் ஒழுங்குபடுத்தியும் இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். இந்தியா முழுவதும் ஆசேத் ஹிமாச்சலம் என்பார்கள். இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி வரையில் மூன்று முறை அவர்கள் ஒரு முழு சுற்றாக வந்து இந்தியா முழுவதும் பரவி இருக்கிற பல்வேறு மத அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரே வகையான தத்துவ கோர்வையாக அத்வைதம் என்கிற கோட்பாட்டின் கீழ் பல பல இறை வடிவத்தில் வழிபாட்டை நிகழ்த்தினாலும் கூட அது பரபிரம்மத்தை சென்றடைகிறது என்று ஒருமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஒரு சமஷ்டி தத்துவத்தில் இந்து சமயத்தை அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். நான் இரண்டு கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்து மதம் என்பது ஒரு மதமாக நினைப்பதற்கு அறிவும் ஆய்வும் இடம் தராது. இந்து மதத்தை ஒரே மதமாக நினைப்பதற்கு அறிவும் ஆய்வும் இடம் தராது. பல்வேறு மதங்களுடைய ஒருங்கிணைப்பாகத்தான் இந்து மதம் உருவானது என்பதை மறுத்துவிட முடியாது. இந்த தெளிவு இன்றைக்கு குறைந்து போனதால் தான் மித மதங்களை போல மற்றைய மதங்களைப் போல இந்து மதத்தையும் ஒரு கட்டுப்பாடு உடைய மிலிட்டன்ட் ஒரு இராணுவ தன்மை உடைய ஒரு மதமாக்குகின்ற முயற்சி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றை மறந்துவிட முடியாது, சமஷ்டித்தன்மையை இழந்துவிட்டால் இந்தியா காணாமல் போய்விடும், சமஷ்டித்தன்மையை இழந்துவிட்டால் இந்து மதம் நிலைப்பதும் கடினம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சமஷ்டி தன்மை? வங்காளத்தில் ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது, அவர்கள் காளியை வணங்குகிறார்கள். வெறும் தேவதையில் மட்டும் மாற்றமல்ல, வழிபாட்டு முறையிலேயே வேறுபாட்டை வைத்திருக்கிறார்கள். மச்சத்தையும் மாம்சத்தையும் வைத்து காளிக்கு வணங்குவதை ஒரு வழிபாட்டு முறையாகவே அவர்கள் ஏற்று வைத்திருக்கிறார்கள். கன்னடத்தில் சிவபெருமானை வணங்குகிறார்கள். அந்த வழிபாட்டு முறையில் வேறு வகையான நுட்பங்கள் அடங்கி இருக்கின்றன. அளவுக்கு மீறி ஆச்சார நெருக்கத்தோடு கேரளாவிலே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கடுமையான ஆச்சார நெறிமுறைகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் கொண்டு வர முடியாது. தமிழ்நாட்டு சிவாச்சாரியார்கள் கோயிலை விட்டாலும் விடுவார்களே ஒழிய ஆகமங்களை ஒருபோதும் விடமாட்டார்கள். எனவே ஆகமங்கள் நெறிமுறைப்படி கூடிய வழிபாட்டு முறையில் தான் தமிழ்நாட்டிலே வழிபாட்டை நிகழ்த்த முடியுமே ஒழிய வைதீக மரபின்படியான வழிபாட்டு முறையை தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியாது. இந்த யதார்த்தமான உண்மையினை புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஒரு கோணத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு அவசர இராணுவத்தன்மை உடைய இந்து மதமாக உருவாக்குகிற முயற்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நல்லது அல்ல. காரணம், வேறு புற மதங்கள் நமக்கு தருகிற நெருக்கடியை சந்திப்பதற்காக இராணுவ தன்மை உடைய மிலிட்டன்சி மிலிட்டன்ட் இராணுவ தன்மை உடைய இரும்பு தன்மையுடைய புற மதங்களுடைய தாக்குதலில் இருந்து இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக இந்து மதத்தையும் ஒரே வகையான தத்துவ கோட்பாடுடைய ஒரு மதமாக ஆக்குகிற முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் உண்மையை மறந்து விடுகிறார்கள். இந்து மதத்தின் ஜீவஸ்ருதி அடிநாதம் ஒவ்வொரு பக்தனுடைய சுதந்திரத்தையும் வழிபாட்டு முறையையும் ஒப்புக்கொள்ளுவதில் தான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பக்தனுடைய தனிப்பட்ட வழிபாட்டு உரிமைகளையும் ஒப்புக்கொண்டு ஒரு சமஷ்டித்தன்மையை நோக்கி இந்த நாட்டின் பெரிய தர்மத்தை நகர்த்தியவர்கள் தான் ஆதிசங்கர பகவத் பாதா. இந்த நாட்டின் உணர்வுகளையும் இந்த மக்களுடைய மனோபாவத்தையும் மிக ஆழமான தத்துவ செறிவுடைய கல்வி அறிவையும் பெற்ற காரணத்தினாலே நீங்கள் எந்த தேவதையை வணங்கினாலும் எந்த கோணத்தில் வணங்கினாலும் தத்துவ ரீதியாக அது ஒரு பரம்பொருளை சென்றடைகிறது, அது பிரம்ம என்ற ஒரு தத்துவத்தை முன்வைத்துக் கொண்டு அவரவருடைய வழிபாட்டு முறையில் இம்மியும் குறுக்கிடாமல் அவரவர் விருப்பப்படி வழிபாடுகளை அங்கங்கே நடத்தி கொள்வதற்குரிய ஒரு சுமூகமான உறவு முறைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா முழுவதையும் தம்முடைய ஆற்றலால் ஒருங்கிணைத்த மகான்தான் ஆதிசங்கர பகவத் பாதர். எனவே அவருடைய மேன்மையை தரிசனம் என்று சொன்னால் அவரை சரியாக புரிந்து கொள்வதுதான் தரிசனமாக இருக்க முடியும். அத்தகைய மேன்மையை இந்த நாட்டில் நிலைநாட்டியவர்கள் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவர்கள் பக்தி நெறியையும் ஒப்புக்கொள்கிறார்கள். யாக யஜ்யங்களையும் ஒப்புக்கொள்கிறார்கள், யந்திர தந்திர மந்திர வழிபாட்டு முறைகளையும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு ஆதிசங்கருடைய ஹிருதயம் எங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்து மதத்தை காப்பாற்றினால்தான் மிக நெடுங்காலத்துக்கு காப்பாற்ற முடியும் என்ற ரகசியத்தை தான் நான் உங்கள் முன்பாக இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஒன்று, வழிபாட்டு முறையில் பிற மதங்கள் சுதந்திரத்தை இம்மியும் அனுமதிப்பதில்லை. ஒரு மதத்தின் கோட்பாடு பற்றிய விமர்சனத்தை அவர்கள் விரும்புவது இல்லை. ஒரு சூஃபி ஞானி மன்சூர் என்று பெயர். அந்த சூஃபி ஞானி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தில் நான் இறைவன் என்கிற நம்முடைய அத்வைத தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் வேறு எதுவும் அல்ல, எல்லாமே இறைவன் தான், எனவே நான் இறைவனாக இருக்கிறேன் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார் மன்சூர் என்கிற ஒரு சூஃபி ஞானி. அவர் பெற்ற கொடுமையான தண்டனையை இந்த உலகத்தில் வேறு யாருமே பெற முடியாது. அவருடைய கைகளை வெட்டினார்கள், அவருடைய கால்களை வெட்டினார்கள். அவர் ஒரு இஸ்லாமிய மரபிலிருந்து விலக விரும்பவில்லை. நீங்கள் நம்புவது கஷ்டம், அவருடைய கைகளை வெட்டி குருதி அப்படியே வடிகிறது. அந்த வடிந்த குருதியை அவர் ஒரு கையினால் எடுத்து முகத்தில் தேய்த்து கொண்டு நான் வஜு செய்கிறேன் என்று சொன்னார். வஜு என்பது இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு முன்பு செய்கிற ஒரு சடங்கு. நான் வஜு செய்கிறேன் என்று சொல்லி ரத்தத்தினாலே தம்முடைய முகத்தை கழுவினார். அதன் பிறகு ஒரு வார்த்தை சொன்னார், மன்சூர் வெற்றி பெற்று விட்டான் என்று ஒரு வார்த்தை சொன்னார். மன்சூர் வெற்றி பெற்று விட்டான். சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், அட பைத்தியமே, உன்னை கல்லால் அடித்து நாங்கள் கொன்று கொண்டிருக்கிறோம், நீ என்ன வெற்றி பெற்று விட்டாய்? அதற்கு மன்சூர் சொன்னார், நீங்கள் இவ்வளவு கல்லால் அடித்த பிறகும் கூட நானும் இறைவன், நீங்களும் இறைவன் என்பதால் உங்கள் மீது நான் கோபப்படாமல் இருக்கிறேனே. எனவே மன்சூர் வெற்றி பெற்று விட்டார் என்று அத்வைத தத்துவத்தை அந்த மண்ணிலே எடுத்து சொன்னவர் மன்சூர். அதற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கொடுமையான மரணம், கொடுமையான மரணம். ஆனால் இந்தியாவினுடைய வேதாந்த நெறிமுறை இதைத்தான் மிக இயல்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நல்லவேளை இந்தியாவில் அப்படி கையை காலை வெட்டி கொல்ல மாட்டார்கள், பூவாலேயே கொண்டு விடுவார்கள். மகான்களை பூ போட்டே கொல்லுவதற்குரிய சாமர்த்தியம் இந்தியர்களுக்கு இருப்பதை போல் வேறு யாருக்காவது இருக்கிறதா என்பது பெரிய ஆச்சரியம். ரமணரை ராமகிருஷ்ணரை கும்பிட்டே கொல்லக்கூடிய சக்தி இந்தியர்களுக்கு இருப்பதை போல் வேறு யாருக்காவது உலகத்தில் இருக்கிறதா என்பது எனக்கு ஆச்சரியம். அவர்களாவது கையை காலை வெட்டி கொண்டார்கள், நாம் கையை கூப்பியே கொண்டு கொண்டிருக்கிறோமே, இந்த ஆச்சரியம் எத்தனை பெரிய ஆச்சரியம். மிக உன்னதமான தத்துவம், இதே தத்துவத்தை, அந்த அத்வைத தத்துவத்தை இந்த மண்ணில் சொன்னவர்கள் வணங்கத்தக்க ஞானிகளாக ஆனார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், அதற்கு நேர் எதிரிடையாக ஒருபோதும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகிவிட முடியாது, நேர் எதிரானது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொன்னால் பரமாத்மாவிடத்தில் எப்படி ஜீவாத்மாவுக்குரிய அழுக்குகள் இருக்க முடியும், அறியாமை எப்படி இருக்க முடியும், அஞ்ஞானம் எப்படி இருக்க முடியும் என்று துவைத இரு பிரிவு என்ற கோட்பாடு உடையவர்கள் கடுமையான கேள்வியினை கேட்டார்கள். சங்கரனுடைய அத்வைதத்தை கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் ஓரளவு அதை ஏற்றுக்கொண்டு வேறு வகையில் அதை நிராகரித்து ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபிக்கிற போது சொல்லுகிறார், இப்படி அத்வைத கருத்துக்களை ஒப்புக்கொள்ளுகிற போது இறைவனை பற்றிய சிந்தனையில் நிறைய கேள்விகள் எழுகின்றன, அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்வது கடினமாகிவிடும், எனவே சங்கரனுடைய கோட்பாட்டை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று ராமானுஜர் மறுத்துரைக்கிறார். ஒன்றை மறந்து விடாதீர்கள், சங்கரனுடைய கருத்தை ராமானுஜர் மறுத்துரைப்பதற்கும் உரிமை இருக்கிறது, ராமானுஜருடைய கருத்தை சங்கரருக்கு பின்னால் வந்தவர்கள் மறுத்துரைப்பதற்கும் உரிமை இருக்கிறது. சர்வ சுதந்திரத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரே தர்மம் நம்முடைய இந்து தர்மம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. இப்போது சில பேர் நினைக்கிறார்கள், இந்து மதத்திலும் அளவுக்கு மீறிய சுதந்திரம் இருக்கிறது, அதனால் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும், ஒரே தன்மையுடையதாக இந்த மதத்தை ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் ஏமாந்து போவார்கள். அது சாத்தியம் இல்லை, அது சத்தியமும் இல்லை. சத்தியம் இல்லாத ஒன்று எப்படி சாத்தியமாகிவிட முடியும்? நீங்கள் வெவ்வேறு விதமான நம்பிக்கைகளும் உணர்வுகளும் வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் ஒரு உண்மைத்தன்மையை நோக்கிய பயணமாக அமைந்த முறையில் உண்டான ஒரு சமஷ்டி பேரமைப்பு தான் இந்து தர்மமாக இருக்கிறது. இது சமஷ்டி, அதாவது ஒரு கூட்டு தத்துவம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியம் இந்த கூட்டு தத்துவத்தில் என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று கேட்டால், ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை விமர்சித்திருக்கிறது, ஒரு பிரிவுக்கு உள்ளேயே ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சுதந்திரம் இந்த மண்ணில் மதத்தின் ஒவ்வொரு துளியிலும் தரப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பெரிய புராணம் படித்திருப்பீர்கள். அந்த பெரிய புராணத்திலே திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்திலே அடியவர்கள் உட்கார்ந்திருக்கிற போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரடியாக சிவபெருமானை சென்று தரிசிப்பதற்காக போகிறார். அடியார்களை தொழாமல் போகிறாரே, இது மரபு அல்லவே? அடியார்களை தொழாமல் போவது அடியார்க்கு புறம்பல்லவா என்று விரண்மிண்டர் என்றவரிடத்திலே ஒருவர், அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் போட்டுக் கொடுத்தார். போட்டுக் கொடுக்கிறவர்கள் பஜனை சம்பிரதாயத்திலும் உட்கார்ந்திருப்பார்கள் என்பதுதான் ஒரு ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம். அப்படி போட்டுக் கொடுத்தார். உடனே விரண்மிண்டருக்கு லேசாக ஒரு கோபம் ஏற்பட்டது. அது எப்படி அவன் நேரடியாக சிவபெருமானை சென்று பார்க்கலாம், அடியார்களை வணங்கி விட்டு தானே போயிருக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே போட்டுக் கொடுக்கிறவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெம்பரேச்சரை கூட்டி போட்டுக் கொடுத்தார். உள்ளே இருக்கிற சிவபெருமான் அவருக்கு வேண்டியவர், அதனால் அவர் நம்மை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே சிவபெருமானே அவருக்கு வேண்டியவர் என்று போட்டுக் கொடுத்த உடனே விரண்மிண்டர் சொன்னார், அந்த சுந்தரனையும் அடியார் திருக்கூட்டத்திலிருந்து விலக்குகிறேன், அவருக்கு ஆதரவாக இருக்கிற சிவபெருமானும் நமக்கு புறம்பானவர் என்று அவரையும் இந்த கூட்டத்தில் இருந்து விலக்குகிறேன். தலைவரையே கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஒரே தர்மம் இந்த மண்ணில் தோன்றிய தர்மம் தான் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விடுங்கள். இங்கு மிலிட்டன்சி என்கிற அடக்குமுறை தீவிரவாதத்துக்கு இந்த மதத்தில் ஒரு அரை அங்குலம் கூட இடம் கிடையாது. பூரண சுதந்திரம் தான் இந்த தர்மத்தினுடைய உயிர் நாடு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடக்குமுறையை விட அசிங்கமானது இந்த உலகத்தில் ஒன்று இருக்க முடியாது. பிள்ளைகளை கூட அடக்கி வளர்க்காதீர்கள். நீங்கள் நினைத்தாலும் அவர்கள் அடங்க மாட்டார்கள் என்பது வேறு. ஆனால் அடக்கி வளர்க்க நினைக்கிற அசட்டுத்தனத்தை மறுபடியும் நீடிக்காதீர்கள். 700 ஆண்டுகள் இந்த நாடு அடிமையாக இருந்தது போதாதா? 700 ஆண்டுகள் இந்த நாடு அடிமையாக இருந்தது போதாதா? இன்னும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டுமா? பிள்ளைகளை சுதந்திரமாக வளர்ப்பதற்கு பழகுங்கள். அடிமைத்தனத்தினுடைய ஒரு சொட்டு கூட இந்த மண்ணில் இனி இருக்கக்கூடாது. இந்த மதம் எவ்வளவு சுதந்திரத்தன்மை உடையது என்பதற்கு சைவம் அல்ல, வைணவம் அல்ல, எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஆச்சரியமான அனுபவத்தை பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அனந்தாழ்வான் என்று ஒரு வைஷ்ணவர், ராமானுஜருடைய பிரியத்துக்கு உரியவர். ஒரு முறை ஆழ்வாருடைய பாசுரத்திலே சிந்து பூம் வேங்கடம் என்று ஒரு பாசுரத்தை ராமானுஜர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சிந்து பூம் வேங்கடம் என்ற பாசுரத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது குபுக்கென்று கண்ணீர் ராமானுஜர் கண்களிலே இருந்து வந்து விட்டது. உடனே எல்லாரும் கேட்டார்கள், சுவாமி எதற்காக அழுகிறார், உடையவர் கண்களிலே ஏன் கண்ணீர் வந்து விட்டது என்று கேட்டார்கள். பூக்கள் சிந்துகின்ற வேங்கடம் இது உரை. உடனே ராமானுஜர் சொன்னார், பூவாய் பிறந்த புண்ணியம், பூவாய் பிறந்த பலன், பெருமாள் திருவடி சேர்வது, அந்த பேரின்றி பூக்கள் கீழே சிந்துகின்றன என்பதை நினைத்தால் கண்ணீர் வருகிறது. ஒரு பூவின் பயன் இறைவன் திருவடியை சென்று சேருதல். அந்த பேற்றை அந்த பூக்கள் இழந்து விட்டனவே என்பதை நினைக்கிற போது எனக்கு கண்ணீர் வருகிறது என்று சொன்னார் ராமானுஜர். உடனடியாக அறந்தாழ்வான் எழுந்தார், தங்கள் உத்தரவு என்னவோ அதை செய்வதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன், திருவேங்கடத்தில் போய் புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ராமானுஜர் மகிழ்ச்சியாக அனுப்பி வைத்தார், நீ போ, புஷ்ப கைங்கரியம் திருமலையிலே பெருமாளுக்கு செய்து வா என்று குரு உத்தரவாக, தம்முடைய உத்தரவாக ஸ்ரீ ராமானுஜர் அனுப்பி வைத்தார். நாள்தோறும் நல்ல பூ பறித்து திருவேங்கடமுடையானுக்கு மாலை கட்டுகிற கைங்கரியத்தை அனந்தாழ்வான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை அனந்தாழ்வானை ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அவசரமாக பெருமாள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனந்தாழ்வானை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பெருமாள். அப்படி பெருமாள் கூப்பிடுகிறார் என்று வந்து அனந்தாழ்வானிடத்தில் சொன்ன போது அனந்தாழ்வான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முக்கியமான வேலையில் இருக்கிறேன், வர முடியாது என்று சொல். பெருமாள் அழைக்கிறார் என்று கூப்பிடுகிற போது முக்கியமான வேலையில் இருக்கிறேன், வர முடியாது என்று சொல். உடனே பெருமாளுக்கு கோபம் வந்து விட்டது. நம்முடைய மலையில் வந்து உட்கார்ந்திருக்கிறான், நமக்குத்தான் பூ கட்டி கொண்டிருக்கிறான், வா என்று சொன்ன உடனே வர வேண்டியது தானே. அவர் பூவை கட்டினார், மாலை ஆக்கினார், கொண்டு போய் சன்னதி வாசலில் வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் போகிறார் அனந்தாழ்வான். பெருமாள் கோபமாக சொன்னார், நில், நம்முடைய உத்தரவை ஏற்று நீ வர மறுத்து விட்டாயாமே, நான் கூப்பிட்ட போது ஏன் வரவில்லை? அதுக்கு அவர் சொன்ன பதில், உங்கள் உத்தரவு எனக்கு முக்கியம் அல்ல, என் குருநாதர் ராமானுஜருடைய உத்தரவு உங்களுக்கு பூக்கட்டி தர வேண்டும் என்பது. நான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற போது வேறு யார் கூப்பிட்டாலும் எனக்கு அது பெரிய விஷயம் அல்ல, அது நீங்களாக இருந்தாலும் சரி. உடனே பெருமாளுக்கு கோபம் வந்து விட்டதான். என்ன அருமையான கதை தெரியுமா? பெருமாளுக்கு கோபம் வந்து விட்டதான், நம்முடைய திருவேங்கட மலையை விட்டு வெளியே போ, இனிமேல் இந்த மலையில இருக்கக்கூடாது, நம்முடைய திருவேங்கட மலையை விட்டு வெளியில் போ என்று பெருமாள் சொன்ன போது அனந்தாழ்வானுடைய பதில், ஓய் நீரும் இந்த மலைக்கு வந்து ஏறி, நானும் இந்த மலைக்கு வந்தேறி, வந்தேறி வந்தேறியவனை வெளியே போ என்று சொல்ல உரிமை இல்லை என்றார். என்ன அர்த்தம்? இந்த மலை உனக்கு சொந்தம் இல்லை, நீ வந்து டெம்பரவரியா குடியிருந்தது, நான் குரு சொல்லி வந்தேன், நீயா வந்து உட்கார்ந்துருக்க, வந்தேறி வந்தேறியை வெளியே போக சொல்ல உரிமை இல்லை என்றார். இது சிங்களவர்களுக்கு புரிந்தால் நன்றாக இருக்கும், வந்தேறிகள் வந்தேறிகளை வெளியே போ என்று சொல்வதற்கு உரிமை இல்லை என்று அவர்களுக்கு புரிந்தாலும் நன்றாக இருக்கும். அனந்தாழ்வான் கதையவர்களுக்கு தெரியவில்லையே. பெருமாளை பார்த்து பேசுகிறார் அனந்தாழ்வான், நீர் வந்தேறி, என்ன வார்த்தை பாருங்கள், நீர் வந்தேறி, வந்து குடிபுகுந்தவர், நீர் என்ன என்னை வெளியில் போக சொல்வது? நான் ஆச்சாரியனுடைய கட்டளையில் ஈடுபட்டிருக்கிற போது யார் அழைத்தாலும் அதற்கு நான் கேள்வி கேட்க கேட்டுக்கொண்டு வரமாட்டேன் என்று அனந்தாழ்வான் மறுத்தார். பெருமாளை எதிர்த்து நிற்கிறார் அனந்தாழ்வான் ராமானுஜருக்காக. எவ்வளவு பெரிய சுதந்திரம் இந்த தர்மத்தில் தரப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மதத்தினுடைய மிகப்பெரிய பெருமை, நாஸ்திகம் என்பது ஒரு தத்துவ ரீதியான கோட்பாடாக சர்ச்சையிலேயே உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது. கடவுளை ஒப்புக்கொள்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை கடவுளை மறுப்பதற்கும் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு இந்த நாட்டினுடைய நாஸ்திகம் ஒரு பிரிவாகவே, தத்துவ பிரிவாகவே பேசப்பட்டிருக்கிறது. லோகாயதவாதம் என்ற மெட்டீரியலிஸ்டிக் கருத்தை பேசுவதை இந்த நாட்டினுடைய வேத தர்மம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே சுதந்திரத்தை இழத்தல் என்ற பேச்சுக்கே இங்கு இடம் இல்லை. இந்த மதத்தையும் இரும்பு தன்மையுடைய, இராணுவ தன்மையுடைய ஒரு மதமாக ஒருபோதும் ஆக்கலாகாது என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உணர்ந்துகொள், மெய்யுணர்வு பெறு, நீ தேடி கண்டுபிடி, தேடி தெளி, அனுபவிக்க வேண்டிய பொருளை, அடைய வேண்டிய பொருளை உன்னுடைய தேடலால் நீ தெளிந்து தெளி, தேர்ந்து தெளி, அப்படியெல்லாம் சமயம் என்பது இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நேர்மாறாக உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய வகையிலே ஒருமுகப்படுத்துவது என்பது ஆபத்தானது. எல்லா உட்பிரிவுகளுக்கான சுதந்திரத்தையும், எல்லா உட்பிரிவுகளுக்கான சுதந்திரத்தையும் முழுமையாக ஒப்புக்கொண்ட சமஷ்டித்தன்மையைத்தான் ஆதிசங்கரர் வற்புறுத்தி இருக்கிறார் என்கிற தத்துவ செறிவை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உட்பிரிவுகளுக்கான பூரண சுதந்திரத்தோடு கூடிய, சமஷ்டித்தன்மையோடு கூடிய இந்து தர்மம் என்பதுதான் அவர்கள் தம்முடைய கனவாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதை அப்படியே பாதுகாப்பதுதான் இந்து தர்மத்துக்கு பாதுகாப்பானது என்பதை புரிந்து கொள்ளவர். எனவே சமயம் சுதந்திர தன்மையில் ஒருபோதும் குறுக்கிடக்கூடாது. நீங்க இன்னும் சைவத்தில் எவ்வளவு சுதந்திர தன்மை, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படுவோம், ஏமாப்போம், பிணியறியோம், அப்பர் பெருமானுடைய விடுதலை வாக்கு சுதந்திர தன்மையினுடைய அடையாளம். ஒரு அரசனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறார் நாவுக்கரசு பெருமான். திருமழிசை ஆழ்வார் தம்முடைய அடியவனை அரசன் நாடு போக விலக்கி இருக்கிறார் என்பதற்காக பெருமாளை பார்த்து சொல்கிறார், புறப்படு, பைனாக பாய், சுருட்டிக்கொள், புறப்படு, எழுந்து வெளியில் வா என்று அழைத்துக் கொண்டு

அவருடைய காலத்தில் என்ன சிக்கல் ஏற்பட்டது என்று சொல்கிறேன். நான் சில உண்மைகளை உடைத்து பேசுவேன், அது குறித்து யாரும் வருத்தப்படக்கூடாது, வருத்தப்பட்டாலும் நான் பேசுவேன். வேதம் மிகச்சிறந்த ஒரு நூல், ஆனால் வேதத்தில் முரண்பாடுகள் உண்டு. அதற்கு காரணம், அது ஒரு மனிதரால் ஒரு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல. வேதம் பல காலத்தில் பல ரிஷிகளால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பரிமாணத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் பல்வேறு ரிஷிகளால் பல காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள், அவர்களுக்கு அருளப்பட்ட செய்திகள், அவர்களுக்கு கொண்டு வந்து தரப்பட்ட அந்த விண்வெளியில் இருந்து கிடைத்த உண்மைகள், இவற்றை மையப்படுத்தி கொண்டு பல ரிஷிகளால் வேதங்கள் அருளப்பட்டவை. எனவே சில பேர் எதற்கெடுத்தாலும் வேதத்தையே மேற்கோளாக காட்டிக்கொண்டு வேதத்தில் எல்லாமே இருக்கிறது என்று பேசுவார்கள். உண்மைதான், ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்களும் வேதத்தில் இருக்கிறது, முரண்பாடுகளும் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கிறது வேதத்தில். இந்திரன் பெரிய கடவுள், வருணன் பெரிய கடவுள், 33 கடவுள்கள் என்று யக்ஞவல்க்கியர் பேசுவதாக இடம் இருக்கிறது. அத்தனை கடவுள்களையும் வைத்துக் கொண்டு, விதவிதமான கடவுள்களையும் வைத்துக் கொண்டு ஒரு காலகட்டத்தில் பேசிக் கொண்டிருந்ததில் இருந்து மாறி இது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். இந்திரனை எப்படி கடவுளாக ஒப்புக்கொள்ள முடியும்? அந்த இந்திரனை தாண்டியும் வேறு ஏதோ ஒன்றை நோக்கி பயணப்பட வேண்டும் என்ற விழிப்பு தேடுதல் வளர்ந்த பிறகு, இந்திரனை கொஞ்சம் கீழ்மைப்படுத்தி வெளியில் ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்திர வழிபாட்டை ஓரளவுக்கு ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு, சைவ திருமால் சிவ திருமால் வழிபாட்டுகளை பிரதானப்படுத்துகிற பழக்கம் பிறகு ஏற்படுகிறது. நீங்கள் வேதத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் படிக்க வேண்டும். விமர்சனம் செய்கிறவர்கள் உள்நோக்கம் இல்லாமல் செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல், புகழுகிறவர்களும் உள்நோக்கத்தோடு புகழுகிறார்கள், இகழுகிறவர்களும் உள்நோக்கத்தோடு இகழுகிறார்கள். உள்நோக்கத்தோடு புகழ்வது அசிங்கமானது, உள்நோக்கத்தோடு விமர்சிப்பது அருவறுப்பானது. உள்நோக்கத்தோடு புகழக்கூடாது, உள்நோக்கத்தோடு ஒருவரை விமர்சிக்க கூடாது. எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல், விருப்பம் வெறுப்பும் இல்லாமல், தேடுகிற அக்கறையோடு, விவேகானந்தர் எப்படி கடவுளை தேடினாரோ, தயவு தாட்சிணியம் இல்லாமல் எப்படி ஞானிகளை நிராகரித்துக் கொண்டே வந்தாரோ, நீங்கள் கடவுளை கண்டீர்களா என்று கேட்டு ஒவ்வொரு ஞானியையும் குப்பை தொட்டியில் எடுத்து வீசினாரோ, அது போன்ற ஒரு தேடுதல், அப்படி அது போன்ற ஒரு வகையான தெளிவு, ஒரு தேடல் மனதில் இருக்க வேண்டும். வேதத்தில் எல்லாமே இருக்கிறது. பல தெய்வ வழிபாடு இருக்கிறது, பல வகையான உபாசனா முறைகள் இருக்கிறது, பல வகையான வாழ்க்கை முறைகள் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் இதை காலம் கடந்து கொண்டு செல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய சிக்கலும் சர்ச்சையும் வரும் என்பதை துல்லியமாக கண்டறிந்தவர் ஆதிசங்கரர். அவர் என்ன முடிவு செய்கிறார்? இதிலிருந்து சிக்கலை பிரித்து ஒழுங்குபடுத்தி வேதம் கடந்த வேதாந்தம் சொல்லுகின்ற ஞான முறைக்கு இந்த சமூகத்தை இட்டு சென்று விட்டால், பிரம்ம என்ற ஒற்றை தத்துவத்தின் கீழ் அனைத்தையும் கொண்டு வந்து விட்டால், சகல சிக்கல்களில் இருந்தும் இந்த தர்மத்தை காப்பாற்றிவிட முடியும் என்று அவர் நம்புகிறார், புரிந்து கொள்ளுகிறார், உணர்கிறார். 10 உபநிடதங்களை கையிலே எடுத்துக் கொள்ளுகிறார். நிறைய சொல்லப்பட்டாலும் கூட 10 முக்கிய உபநிடதங்களை கையிலே எடுத்துக் கொள்ளுகிறார். தாம் வகுத்து வைத்திருக்கிற தத்துவத்திற்கு ஏற்ப அவற்றை அர்த்தப்படுத்தி, அவற்றை நியாயப்படுத்தி, அந்த வேதாந்த நெறிமுறைகளை உலகில் ஒழுங்குபடுத்தி சொல்லி, பிரம்மம் என்கின்ற ஒற்றை தத்துவம் தான் பலவாக, பல்வேறு ரூபமாக, பலவித வடிவமாக பல மதங்களில் வழிபடப்படுகிறது. எனவே எந்த மதத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் வழிபட்டுக் கொள்ளுங்கள், அது பரபிரம்மத்தை சென்றடைகிறது என்று இந்த மதத்தை மிக சிரமப்பட்டு 76 வேறு சில்லறை மதங்களை வேறறுத்து, பல்வேறு சிறுதேவதைகளை ஒன்றில் நாமல் ஆக்கி, பிறகு 6 மதங்களை பேரிணைப்பாக ஆக்கி, வேதாந்த தத்துவமே மையமாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் பிரம்மத்தையும் அத்வைதத்தையும் முன்வைத்து இந்த சமயத்தை ஒழுங்குபடுத்தி ஒருங்குபடுத்தி ஒரு வெற்றி காண்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதம். எனவே அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் பிடிவாதமாக பேசுகிறவர்கள் பாராட்டுகிற போதும், யார் என்ன சொன்னாலும் சரி, அது வேதத்தில் இருக்கிறது, அது வேதத்தில் இருக்கிறது, எல்லாமே வேதத்தில் இருக்கிறது, எது வேதத்தில் இல்லை? எதிரெதிரான கருத்துக்கள் வேதத்தில் இருக்கிறது. வேதம் முழுமையும் படித்து பார்த்தீர்களா? முரண்பாடான கருத்து வேதத்தில் இருக்கிறது, எதிரெதிரான கருத்துக்கள் இருக்கிறது, பல தெய்வ வழிபாடு இருக்கிறது, பல வகையான உபாசனா முறை இருக்கிறது. பிறகு கால பரிமாணத்தில், வளர்ச்சியில், பரிணாமத்தில் எல்லாம் கடந்த நிலையில் பிரம்ம என்கின்ற ஒற்றை தத்துவத்தை நோக்கிய வளர்ச்சியும் இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய முயற்சி அல்ல, பல காலத்தில், பல 1000 ஆண்டுகளில் பல ரிஷிகளால் அருளப்பட்டது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த வளர்ச்சியை சரியாக பிடித்துக் கொண்டவர்தான் 8 நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கர பகவத்பாதர். பிரம்ம என்ற ஒற்றை

0: தத்துவத்தை நோக்கி நாம் இட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஒரு பெரிய ஆச்சரியம், பிரம்ம அப்படிங்கிற தத்துவம் எப்படின்னா அதனுடைய பொருள் பிரம்ம, பிரகன்நாயகின்னு பேர் இருக்கு, பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம், பிரம்ம அப்படிங்கிறோம். பிரம்மங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா தட் விச் எக்ஸ்பேண்ட்ஸ், கோயிங் ஆன் எக்ஸ்பேண்டிங், ஓயாமல் விரிவடைந்து கொண்டே இருப்பது, அதான் அதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன், தட் விச் எக்ஸ்பேண்ட்ஸ். ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரே புள்ளி அது அப்படியே விரிவடைந்து விரிவடைந்து விரிவடைந்து போய்கொண்டே இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க அது எப்படி ஒரு புள்ளி விரிவடையும்னு. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் கடவுள் ஒரு டிராமா வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தாயின் கர்ப்பத்திலும் கணவன் உடம்பிலிருந்து புறப்பட்ட ஒரு துளி உள்ளே போய் அருகுனுனி பனியணைய ஒரு சிறிய துளி, அது எலும்பாய் நரம்பாய் கண்ணாய் மூக்காய் தோலாய் ரத்தமாய் மாம்சமாய் மச்சையாய் அது அப்படியே விரிவடைந்து வந்து இந்த உலகத்துல வந்து பிறக்கிறது. ஒரு புள்ளியாக உள்ளே போனது இத்தனை பெரிய வடிவமாக வந்து இந்த உலகத்திலே பிறக்கிறது. அதுபோல் ஒன்று அது பலவாக விரிந்து விரிந்து விரிந்து விரிந்து விரிந்து பெரிதாகி கொண்டே போகிறது, ஏகம் அந்த ஒன்று அது பிரம்ம, அது எப்போதும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையோடு கூடிய ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் சங்கர பகவத்பாத். நீங்க வெஸ்டர்னஸ் வந்து இந்திய தத்துவ இயல்ல எடுத்துக்கொண்டா வெஸ்டர்னஸ் விசிஷ்டாத்வைதம் சைவ சித்தாந்தம் பல்வேறு வகையான கோட்பாடுகள் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் மேல்நாட்டு விஞ்ஞான மனோபாவத்துக்கு அத்வைதம் அதிகமாக ஒத்து வருகிறது என்றுதான் அத்வைதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் அடிப்படையில் ஒரு சைவ சித்தாந்த மரபை சார்ந்தவர் என்றாலும் சில உண்மைகளை ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. மேல்நாட்டுக்காரர்கள் அத்வைதத்தை ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு வேறு தத்துவங்களை ஒப்புக்கொள்வது இல்லை. அதற்கான மூல காரணம் அது விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களுக்கு உட்பட்டு வருகிறது. காரணம் மிக நுட்பமாக அந்த உண்மைகளை எடுத்து தொகுத்து ஆய்ந்து அவற்றை நெறிப்படுத்தி காட்டியிருக்கிற பெருமை சங்கரருடைய மிகப்பெரிய தொண்டு. இப்படி வைத்துக் கொள்வோம், ஏன் அவரை ஜெகத்குரு என்றும் இந்த உலகத்தினுடைய உன்னதமான ஒரு யுக புருஷர் என்றும் கொண்டாட வேண்டிய காரணம் என்ன? நீங்க ஆசிரியர்கள் அல்லது குருமார்கள் அல்லது ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பல வகை. என் முத்தையா கூட வரவேற்புறையில் நான் வைஷ்ணவ வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படித்தேன் அந்த கதையை சொன்னார். வைஷ்ணவ நான் படித்து அதை பற்றி ஒரு வேடிக்கையான கதை சொன்னார். நீங்கள் எப்போவுமே குருவால் சிஷ்யனுக்கு பெருமை இருக்கணும், சிஷ்யனால் குருவுக்கு பெருமை இருக்கணும், இது ரெண்டு சேர்ந்தால் தான் வெற்றி இருக்கும். நான் வந்து சென்னையில் ஒரு கல்லூரியில் படித்தேன். இந்த மாதிரி சமயத்தில் நான் பேர் சொல்கிறது கொஞ்சம் சிக்கல், அதுக்காக சொல்லலை. பேர் சொல்லக்கூடிய கல்லூரி தான், அப்புறம் பேர் சொல்ல முடியாத ஒரு கல்லூரியிலையும் படித்தேன். உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுக்கிதே ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலையும் படித்தேன். அது பேர் சொல்ல முடியாத கல்லூரி. முதல்ல பேர் சொல்லக்கூடிய கல்லூரி தான் படித்தேன். ஆனால் இப்போ உதாரணத்தினால நான் சொல்ல முடியல அந்த கல்லூரி என்னன்னு. நான் படித்தேன். அப்படி படிக்கிற போது எங்களுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். அவர் வந்து டாக்டர் மு வரதராஜன் ஆட்ட படித்தவர். அவர் மூவாவுடைய ஸ்டூடெண்ட்டு. இதை டெய்லி சொல்வார் கிளாஸில், டேய் நான் யார் தெரியுமா, டாக்டர் மூவா ஸ்டூடெண்ட். என்னடா நீங்களாம் படிக்கிறீங்க, நான் டாக்டர் மூவாவோட ஸ்டூடெண்ட். ஒரு நாள்னா செய்யிச்சுக்கலாம், ரெண்டு நாள்னா செய்யிச்சுக்கலாம், டெய்லி இதே வேலையாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு பையன் எழுந்திரிச்சான், சார் நீங்கள் கொடுத்து வச்சவர் சார், ஏன் மூவாட்ட படிச்சிங்க, எங்கள் அதிர்ஷ்டம் பாருங்கள், உங்ககிட்ட படிக்க வேண்டியது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னான், உங்கள் வாத்தியார் பேர் சொன்னால் ஊருக்கே தெரியுது சார், உங்கள் பேர் சொன்னால் ஒரு பையலுக்கு தெரியல சார். இப்ப அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். அவரு வாத்தியாருடைய புகழ சொல்லும் போது அவரும் புகழோட இருந்திருக்கணுமா இல்லையா? ஆசாங்கியா பேர் சொன்னா மாரப்ப குருசாமி ஐயா பேரையும் சேர்த்து சொல்ல முடியுதுல்ல, அவங்களும் ஒரு சிந்தனையாளர், அவங்களும் ஒரு சிந்தனையாளர். குருவால சிஷ்யருக்கு பெருமை இருக்கணும், சிஷ்யரால குருவுக்கு பெருமை இருக்கணும், அதான உண்மையான பெருமை. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையா இருக்கணும். சில சமயத்துல குருவுக்கு அப்படி சிக்கல் வந்துடும், அது அதை விட என்ன சிக்கல். ஒரு சிஷ்யம் படிச்சுட்டு வெளியே போகும்போது குரு தட்சிணையா நான் ஏதாவது கொடுக்கணும்னா அவர் சொன்னார், ஒன்னே ஒன்னு கொடு, என்ன எங்கிட்ட படிச்சேன்னு வெளியே சொல்லாது. நீ எங்கிட்ட படிச்சேன்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் எவனுமே எங்கிட்ட படிக்க வர மாட்டான். அதனால நீ செய்யக்கூடிய பெரிய உதவியை எங்கிட்ட படிச்சேன்னு வெளியே சொல்லாது. பாருங்க, சில சிஷ்யனால குருவுக்கு சிக்கல், சில குருவுனால சிஷ்யனுக்கு சிக்கல். ஆனா சங்கர ஆச்சாரியருடைய பரம்பரை கோவிந்த பகவத்பாதர் கௌடபாதர் அவர் தோற்றுவித்த நான்கு மடங்கள், நான்கு திக்குகளிலும் நான்கு திசைகளுக்காக நான்கு மடங்கள், நான்கு மகா வாக்கியங்களுக்காக தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்ற நான்கு மகா வாக்கியங்களுக்காக நான்கு திசையில் நான்கு மடங்களை தோற்றுவித்த மிகப்பெரிய வெற்றி, அதில் வந்த அந்த சிஷ்ய பரம்பரை, இதெல்லாம் ஒரு தனி பெருமை, அவருடைய தனித்த மிகப்பெரிய வெற்றி. இப்போ குருன்னு சொல்றோம், ஆச்சாரியன் சொல்றோம், தேசிகர் அப்படின்னு சொல்றோம், உபாத்யாயர் அப்படின்னு சொல்றோம், அத்தியக்ஷகர் அப்படின்னு சொல்றோம், புரோஹித் அப்படிங்கிற எல்லாமே டீச்சர் தான், மாஸ்டர் தான். பட் ஒண்ணுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசம் இல்லாம இத்தனை வார்த்தை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சம்ஸ்கிருதத்துல. பொதுவா குருவோ ஆசிரியரோ ஆச்சாரியரோ அப்படின்னா நமக்கு அறிவு தருகிறவன் சொல்லலாமா, அறிவு தருகிறவன் அப்படின்னு சொல்லலாமா? ஒன்னு சின்ன ஆக்ட் பண்ண சொல்றான், அறிவு தருகிறவன் குருன்னு நிறுத்திராத, நல்லறிவு தருகிறவன் சொல்லணும். அப்ப நம்ம விழிப்பா இருந்தா யார்ட்டேந்து வேணாலும் உண்மைகளை கற்றுக்கொள்ள முடியும், அது வேற விஷயம். ஆனால் நல்லறிவு கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லறிவு, வெறும் அறிவை தருகிறவன் ஆச்சாரியன் அல்ல, நல்லறிவை தருகிறவன். பொதுவா குரு அப்படிங்கிறவருக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, குரு அப்படின்னா அவங்களுக்கு பொருள் பல பேர் சொல்வாங்க. இருட்டை நீக்குபவர், கு அப்படிங்கிறது அந்தகாரம், ரு நிவர்த்தி, அந்தகாரத்திலிருந்து நம்மை நிவர்த்தி அடைய செய்கிறவர், இருட்டிலிருந்து நம்மை வெளிச்சத்தை நோக்கி இட்டு செல்லுகிறவர், அறியாமை என்ற இருட்டிலிருந்து அறிவு என்ற வெளிச்சத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறவர் குரு. இப்போ குரு அப்படின்னு சொல்லுகிற போது க அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு, அந்த அந்த சப்தமே சித்தி அளிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பண்ணுகிறார். குருங்கிறதுக்கு முதல் பொருள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டு செல்வது, இது வெளிப்படையான பொருள். அப்புறம் பிரிச்சு அந்த க அப்படிங்கிற சவுண்ட்லயே கீதா, கங்கா, காயத்ரி, கோவிந்த, இந்த எல்லாம் வடநாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, காலம்பரை எந்திரிச்ச உடனே இந்த நாளையுமே சேர்த்து சொல்லுவாங்க, கீதா, கங்கா, காயத்ரி, கோவிந்தா அப்படிங்கிற அந்த ககார சப்தத்தை சேர்த்து சொல்ற வழக்கம் உண்டு. அந்த க அப்படிங்கிற சவுண்டுக்கே என்னன்னா சித்தி அளிப்பது, அதாவது வெற்றி தருவது. சித்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைப்பதை நிறைவேற்றி வைப்பது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அப்புறம் ர, அதுக்கு என்ன பொருள் இருக்கு அப்படின்னா, பாருங்க, பஞ்சபூதங்களுக்கும் பீஜம், பீஜம்னா வித்து எழுத்து ஒலி, பஞ்சபூதங்களுக்கு இருக்கு. அதுல வந்து ரம் அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அக்னியை குறிப்பது. அந்த அக்னிக்கு உரியது ரம், அப்ப ர அதுலேருந்து எடுக்கப்படுகிற எழுத்து. நீங்க தமிழ்ல எழுதுற போது நம்ம என்ன பண்ணுவோம், இடையின ர இடையின ரூ போடுவோம். சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்க, அவர்கள் உச்சரிக்கிற அந்த ர என்பது இடையினத்துக்கும் வல்லினத்துக்கும் இடைப்பட்டது அப்படிங்கிறாங்க. இடையினத்துக்கும் வல்லினத்துக்கும் இடைப்பட்டது, அதை எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, எழுத்தினுடைய தொடக்கத்தில் வருகிற போது அது மெல்லிய சப்தத்தையும், எழுத்தினுடைய பின்னாலே அது வரத் தொடங்குகிற போது வல்லின சப்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஒரே எழுத்து, ஆனால் அந்த சப்தத்தை மாற்றி ஏற்படுத்தக்கூடியது என்றதுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ர என்பது ரம் அப்படி என்பது அக்னியினுடைய பீஜமாக இருப்பதால் பாபத்தை பொசுக்குவது, அக்னியை ஏற்படுத்தி சகல தீமைகளையும் எரிப்பது. எனவே எது சித்தி அளிக்குமோ, எது பொசுக்குமோ, பாவங்களை பொசுக்குமோ, அந்த க அந்த ர அதோட கூட உகரம், ரெண்டு உகரம். உகரம் என்பது என்னன்னா, உங்களுக்கு ஓம் என்ற பிரணவத்தில் அகர உகர மகர சம்மேளனம், அதுல உகரம் என்பது பிரம்மா விஷ்ணு ருத்ரனில் விஷ்ணுவை குறிப்பது, உகரம் என்பது விஷ்ணுவை குறிப்பது. அதாவது கருணை பாலிப்பது, ரட்சகத்தன்மை உடையது. இது எல்லாத்தையும் சேர்த்து குருவுக்கு இலக்கணம் சொன்னான். ஒரு குரு சித்தி அளிப்பவனாய் இருக்கிறான், பாவங்களை எரிப்பவனாய் இருக்கிறான், தன் சீடனிடத்தில் கருணை உடைய மகாவிஷ்ணுவாக இருக்கிறான். இதான் அந்த குரு அப்படிங்கிறதுக்குரிய எக்ஸாக்டான ஒரு மீனிங் என்று இன்னொரு கோணத்தில் அதை பார்க்கிறார். இப்ப நமக்கு எத்தனை குரு இருக்கிறாங்க, முதல் விஷயம் நமக்கு அப்பாவே ஒரு குரு தான். நம்ம பல விஷயத்தை அப்பாவை பார்த்தா கத்துக்கிறோம். ஒவ்வொரு தகப்பனும் முதல் ஆசிரியராக மாறுகிறார், அப்பா தான் முதல் குருவாக மாறுகிறார். ஸோ முதல்ல எப்படின்னா, தகப்பனார் தான் பாடத்தை ஆரம்பிப்பார், பையனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா தகப்பனார் ஒரு வாத்தியார்ட்ட பார்த்து அனுப்பார். அப்பா முதல் வாத்தியாராக இருக்கிறார். இது எதுக்கு அந்த லீடு கொடுத்தேன்னா, எப்படி அப்பா குருவாக வாழ்க்கையை தொடங்குகிறாரோ அது போல குரு ஒரு தகப்பனாராக மாறுகிறார். அடுத்த ஸ்டேஜ், அவன் போய் குருகுல வாசன் படிக்க போறான் இல்லையா, அப்போ குரு தகப்பனுடைய வேலையை செய்கிறார். சார், உண்மையில மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம் இல்லையா, மாதாவையும் சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ற சக்தி உடையவன் பிதா, மாதா பிதா ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ற சக்தி உடையவன் குரு, மாதா பிதா குரு மூணையும் சப்ஸ்டியூட் பண்ற சக்தி உடையவன் தெய்வம். அந்த ஆர்டர் அப்படி வந்ததுதான். அதனால ஒரு அப்பா முதல்ல குருவா இருந்து கத்து கொடுத்துறாரு, அப்புறம் நம்மால முடியாது, இந்த பயலை இனிமே நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு வந்த உடனே ஒரு குருவிடத்துல அனுப்புகிறார். அப்ப குரு எந்த ரோல் பிளே பண்ணணும், குரு குருவாவும் ஒரு ரோலை பிளே பண்ணணும், அதே சமயத்துல அவரு அப்பா அப்படிங்கிற ரோலையும் சேர்த்து பிளே பண்ணணும். ஏன்னா அந்த காலத்துல குருகுல வாசம்னு கூடவே இருந்துதான் படிச்சாகணும், குருவிடத்திலேயே விட்டுடுவாங்க, பிள்ளைய கொண்டு போய் அப்படியே விட்டுடுவாங்க. பிதா பித்ரு, இங்கிலீஷ் ஃபாதர்ங்கிறது அதுலேருந்து வந்து ரூட்டுங்கிற. நீங்கள் இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, குருவுக்கு ஃபாதர்னு பேர், கிறிஸ்டியன் பிரீஸ்டுக்கெல்லாம் ஃபாதர்னு பேர், குரு தன்மை உடையவர்களுக்கு ஃபாதர்னு பேர். ஆக்சுவலாக பெட்ரே அப்படிங்கிற போர்த்துகீசிய வார்த்தையாவது பாதிரி அப்படின்னு வந்தது இல்லையா, பெத்ரே PADRE போட்டுக்கலாம். அந்த பெத்ரே அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ஃபாதர்னு ஆகி கிறிஸ்டியன் ஃபாதர்ஸுக்கு போர்த்துகீசிய மொழியிலேருந்து உருவான வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கட்டும். அப்போ தகப்பனுடைய ரோலையும் சேர்த்து பிளே பண்ண வேண்டிய உத்தம புருஷன் குருவாக இருக்கிறார். அப்போ அப்பா குருவாகிறார், பிறகு குரு அப்பாவாகிறார். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அந்த குரு என்பவனுடைய தன்மை என்ன அப்படின்னு, குருன்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம், ஆச்சாரியர்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம், உபாத்தியாய அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறோம், என்ன சின்ன சின்ன டிஃபரன்ஸ்னு. இந்த குருங்கிற சொல்லுக்கும் ஆச்சாரியங்கிற சொல்லுக்கும் இடையில ரெண்டு வகையான கருத்து பல நூல்களில் பலவிதமான மோதல்ல இருக்கு. அதாவது ஆச்சாரியனை விட குரு வசத்தின்னு ஒரு கான்செப்ட், இல்லை இல்லை குருவை விட ஆச்சாரியன் என்பது வசத்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆனால் தத்துவ நூல்களை படிக்கிற எல்லாருக்கும் முதல்ல ஒரு தெளிவு அவசியம். என்ன, எல்லாமே வார்த்தை விளையாட்டு. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணா நம்ம சில வார்த்தையை வச்சுதான் திரும்பி சொல்லும். இருட்டு என்பது என்ன, வெளிச்சம் இல்லாத இடம். வெளிச்சம் என்பது என்ன, இருட்டாக இல்லாத இடத்தில் இருப்பது. எதையோ ஒண்ணு வச்சுதானே ஷர்ட் ஷர்ட் பிடிச்சாகணும். நீங்க இந்த வார்த்தையை வச்சுதான் அதை விளக்கம் சொல்லி ஆகணும், அந்த வார்த்தையை வச்சுதான் இதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும். ரெண்டு வார்த்தை இல்லாம நீங்க எப்படி இந்த விளக்கத்துக்கு கொண்டு வர முடியும், எதுவுமே இல்லாம ஒரு விளக்கத்தை ஆரம்பிக்க முடியுமா, முடியாது. அதுதான் பல நூல்கள்ல குருங்கிற சொல்ல ரொம்ப வசதியா சொல்லி ஆச்சாரியங்கிற சொல் அதை விட கொஞ்சம் கீழேங்கிறான். இல்ல ஆச்சாரியங்கிறது வசதி, குருங்கிறது அதை விட கொஞ்சம் கீழே அப்படின்னு. எப்படி எப்படி ஒரு குறிப்பு வச்சிருக்கிறாங்க, சம்பளம் எதிர்பாராது, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராது, எந்த விதமான பிரதிபலனையும் மனதில் வைக்காது, எவன் வேதத்தையோ ஞானத்தையோ சீடனுக்கு கொடுக்கிறானோ அவன் ஆச்சாரியன். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராது, இவங்கிட்ட காசு கிடைக்குமா, இவங்கிட்ட எனக்கு ஏதாவது திருப்பி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்றி ஒன்றை எவன் வழங்குகிறானோ அவன் ஆச்சாரியன். சார், இந்த மாதிரி இடங்களை எடுத்து நான் பேசும்போதுதான் பல பேர் என் மேல கோவப்படுறாங்க. நம்ம கோயிலில் இருக்கிறவங்கள சிவாச்சாரியர்கள்னு சொல்கிறோம், பட்டாச்சாரியார்கள்னு சொல்கிறோம், ஆச்சாரியன்னு சொல்கிறோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வித்தையை வழங்குகிறவன் ஆச்சாரியன் என்று நம்முடைய மறை நூல்கள் விளக்கம் சொல்லி வைத்திருக்கின்றன. இப்போ என்ன ஆயிடுச்சு, காசு இல்லாதவன் கோயிலுக்கு போனால் கௌரவம் என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காசு இல்லாதவன் தான் கோயிலுக்கே போவான், காசு இருக்கிறவன் தான் கோயிலே கட்டிடுவானே, இல்லை கோயிலே வாங்கிடுவானே, ஒன்றும் இல்லைன்னு தானே போறான். அப்படி ஒண்ணுமேலே இன்னும் போறவனை பார்த்து, அப்ப நீ ஒன்னும் கவலைப்படாதடா, கடவுள் உனக்கு இருக்கிறாரா ராஜா, நீ கவலைப்படாத, இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் நீ நல்லா இருப்ப இந்த அப்படின்னு பிரசாதம் கொடுத்தா அவன் என்னைக்காவது பணக்காரன் ஆவா, அன்னைக்கு ஒரு மரியாதையோட வருவான். நான் ஏதோ கோயில பூஜை பண்றவங்களை குறைச்சு பேசுறது தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்கள் தான் இந்த மதத்தை காப்பாற்ற முடியுமே ஒழிய மற்றவர்கள் இந்த மதத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உங்களுடைய அன்பு அரவணைப்பு பாசம் இதுதான் ஒரு இந்துவை இந்துவாக தக்க வைக்கக்கூடிய வலிமை உடையது. உங்களுடைய நடத்தையின் மூலம் அவன் மனம் நொந்தால் அவன் மதம் மாறுவது என்பது வெகு சுலபமாக முடிந்துவிடும். எனக்கு உங்கள் மீது கோபம் இல்லை, ஆனால் மதமாற்றம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்கிற கவலை இருப்பதால் மட்டும்தான் பேசுகிறேன். தயவு செய்து உள்நோக்கமற்ற என் விமர்சனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்கள் என்பவன் என்னன்னா, எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் ஒன்றை உலகத்துக்கு தரக்கூடிய வலிமை உடையவன் எவனோ அவன் ஆச்சாரியன். பிரதிபலனை எதிர்பார்த்து நடந்து கொள்ளுகிறவன் உபாத்தியாயன் என்று வகுக்கிறார். அந்த உபாத்தியாயன் என்பவன் ஏதோ ஒன்றை பிரதிபலனை எதிர்பார்த்து வாழுகிறவன். அப்புறம் குருங்கிறதுக்கு இன்னொரு இலக்கணம் சொல்லுகிறார்கள். என்ன, இந்த உலகத்தில் உபதேசிப்பது மட்டுமல்ல குருவினுடைய வேலை, தானும் அப்படியே வாழ்ந்து காட்டுகிறவர்கள். என்ன சொல்றாங்களோ அப்படி சொல்லுகிறபடியே வாழ்ந்து காட்டுகிறவர்கள். வாழ்க்கைக்கும் வாக்குக்கும் இடையில் இடைவெளி இல்லாத ஒரு உயர்ந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். தாமும் வாழ்ந்து காட்டி எதை சொல்லுகிறார்களோ அதுவே வாழ்க்கையாக வாழுகிறவர்கள் அப்படிங்கிற அந்த நிலையில் இருப்பவர்கள் குரு என்றதுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறார். எதை சொல்லுகிறோமோ அதுவாக வாழ்ந்து காட்டினால்தான் அதற்கு கௌரவம் இருக்க முடியுமே ஒழிய, வாழ்ந்து காட்டாத வரட்டு உபதேசம் அர்த்தமற்றது உயிரற்றது. சார், ஒரு சாமியார் உடம்பு வளர்த்தப்படாது உயிரை வளர்க்கணும் ஞானத்தை வளர்க்கணும் பேசினார் சார். முடிஞ்ச உடனே அவர் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டோன்னு அவர் அப்படி சாப்பிடுறாரு, யாருக்குமே இல்லாம ஆயிடும் போல் இருக்கணும்.
1: கத்திரிக்காய் கறி வச்சுருந்தாங்க, போடு போடு போடு அப்படிங்கிற. அந்த அம்மா கடைசியாக நொந்து போய் கேட்டாங்க, சாமி இப்போ தானே சொன்னீங்க உடம்பை வளர்த்தப்படாதுன்னு, ஆனால் கத்திரிக்காய் இந்த மாதிரி வெளுத்து வாங்குறீங்களே, உடலை வளர்க்கலாமா? அவர் சொன்னார், மகளே கத்திரிக்காய் என் உடல் அல்ல, கத்திரிக்காய் என் உயிர், நான் உயிரை அல்லவா வளர்க்கிறேன். இல்லை இல்லை எல்லாம் சாமர்த்தியமாக போல் சொல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் வாக்குக்கும் இடையில இருக்கிற இடைவெளி, குருவை வந்து சாதாரண மனுஷன் ஆகிக்கிட்டோம்னா சாதாரண மனுஷன்டா என்னன்னா அந்த இடைவெளிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அப்புறம் அத்தியாபக் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, அத்தியக்ஷகர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அது என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல ஓவர் சீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, சூப்பர்வைசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கண்காணிப்பாளர் அப்படின்னு. இதெல்லாம் தான் அத்தியாபக், கூடவே இருந்து இவனை கண்காணித்து கொண்டு இருக்கிறவன். பட் ஆச்சாரியனுக்கு என்னன்னா, ஆச்சார நெறிகளை தானும் பின்பற்றி அதை சீடனுக்கும் ஏற்படுத்துகிறவன் ஆச்சாரியனாக இருக்கிறார். வெறும்ன புறத்துல கண்காணிக்கிறவன் அத்தியாபக் அல்லது அத்தியக்ஷகன் அந்த நிலையில இருக்கிறார். இப்படி உப அத்தியதையாக இருக்கிறவன் உபாத்தியாய என்று கொண்டாடப்படுகிறான். தேசிகன் ஒரு வார்த்தை இருக்கு, தேசிகன்னா என்னன்னா திசை அறிந்தவன். இப்ப பல பேருக்கு என்ன தெரியாது, போக்கடம் தெரியாது, எங்க போறேன்ற திசையே தெரியாது, திக்கு தெரியாம நான் மாடிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படிங்கிறான் பாருங்க. அப்படி திக்கு தெரியாதவர்களுக்கு திக்கு தெரியும்படி காட்டுகிறவன், திசை தெரியும்படி காட்டுகிறவன் தேசிகன். அப்படி வந்தது அது. ஒரு பழைய உபநிஷத் கதை சொல்லுவாங்க, காந்தாரம்னு ஒரு தேசம் இருக்கு இல்லையா, அந்த காந்தார தேசத்துல இருந்த ஒருத்தனை கிட்னாப் பண்ணி கொண்டாந்துட்டான. நம்ம ஊர் பிளேனை வந்து கந்தகாருக்கு கிட்னாப் பண்ணி கொண்டு போனான், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கணக்கு செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த காந்தாரத்துல இருந்து ஒருத்தனை கிட்னாப் பண்ணி எங்கேயோ ஒரு இது காட்டில் கொண்டாந்து நிறுத்திட்டான். ஒரு திருட கண்ணை கட்டிட்டான், கண்ணை இறுக்கி கட்டிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பறிக்கிறான், கொண்டா அப்படின்னு பொருள் எல்லாம் பறித்து துன்புறுத்தி எல்லாம் பண்ணிட்டு காட்டுக்கு உள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டு கண்ணு கட்டி அவுத்து விட்டுட்டு அந்த திருடன் போயிட்டான். அவங்க அடிச்சுக்கிட்டு அழுகுறான், வழி தெரியல, வீட்டுக்கு போக தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு வழிப்போக்குன்னு பார்த்துட்டு தடுத்து இவங்ககிட்டக்க வந்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். எங்கள் ஊருக்கு நான் போகணும். உங்கள் ஊருக்கு போகணுமா? சரி, இப்போ நம்ம இருக்கிற இடம் இது, இங்கேருந்து இந்த திசையில் இவ்வளோ தூரம் போகணும், அப்புறம் அந்த திசையில் அவ்வளோ தூரம் போகணும், அப்புறம் நீ அந்த இடத்துக்கு போகணும். சரி, நான் அதில் பாதி தூரம் வரேன், வந்து உனக்கு கை காட்டுறேன், அப்புறம் நீ அப்படி போயிடு அப்படின்னு மறுபடியும் காந்தாரத்துலேயே கொண்டு போய் ஒருத்தர் விட்டான்னு வச்சுங்க. திசை தெரியாமல் இருந்தவனை திசை தெரியும்படியான இடத்துல கொண்டு போய் விட்டவன் அவனுக்கு வழிகாட்டியவன், திசையை தெரிவித்தவனாக ஆகிறான். இது எப்படி குருவுக்கு பொருந்தது அப்படின்னா, பிரம்மம் என்ற நிலையில் இருந்து மாயை நம்மை கிட்னாப் பண்ணிட்டு வந்துவிட்டோம். பிரம்மம் என்ற நிலையில் இருந்து மாயை கிட்னாப் பண்ணிட்டு வந்துருச்சா, வந்து எந்த செல்வத்தை புடுங்கிக்கிச்சு, திருட நம்மிடத்துல இருந்த ஞான செல்வம் முழுவதையும் அது கொள்ளையடிச்சிருச்சு. எது மாயை, நம்முடைய ஞான செல்வம் முழுவதையும் கொள்ளையடிச்சிருச்சு. அப்புறம் அஞ்ஞானத்தால் அறிவு கண்ணை கட்டி விட்டது. நாம இப்போ திக்கு தெரியாத காடு, என்ன காடு, நல்வினை தீவினை என்ற வினை காட்டுக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு தாகம் வேற எடுக்குது, அது என்ன தாகம், மோட்ச தாகம் அப்படிங்கிற தாகம் வேற எடுக்குது. இப்படி திசை தெரியாமல் இருக்கிற இடத்தில் நாம் போக வேண்டிய காந்தாரம் என்கிற அந்த இடத்துக்கு திசையை தெரிவிக்கிறவன் தேசிகன் என்று வழிகாட்டுகிறவனாக ஆகிறார். வழி தெரியாத நிலையில் இருக்கிறவனுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையிலே இருக்கிறவன் குருவாக ஆகிறான். இப்ப இந்த குரு ரெண்டு ஒரு அதை நீதியை மட்டும் சொல்லி முடிச்சிடற குருவினுடைய இலக்கணத்துக்கு என்ன, ஒரு குரு ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்தை ஒரு தன்மையை சிஷ்யனுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அதை ஏற்படுத்தும் போது பலவிதமான துணை காரியங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யறோம், பிரிலிமினரின்னு முதல்ல ஒரு சில காரியம் இருக்கு, அப்புறம் சப்சிடரி அப்படின்னு அதனுடைய துணை காரியமா சிலது நிகழ்கிறது, அப்புறம் ஆக்சிலரி அதே மாதிரி ஆன்சிலரி இப்படி நிறைய ஒரு ஒரு காரியத்தை மெயினா செய்ய போகும்போது நான்கு விதமான கிளைகளாக கிளைத்து நிகழ்வது போல, ஏதோ ஒரு மிக முக்கியமான ஞானத்துக்கு ஒரு சீடனை குரு தயாரிக்கிறான், ஆனா அவன் வந்து பிரிலிமினரா சப்சிடரியா ஆன்சிலரியா நூற்றுக்கணக்கான காரியத்தை முடிச்சிடறான். எப்படி, நீங்க ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா, ஆதிசங்கரருடைய அத்வைத்த வழிமுறையில் வந்தவர் தான் தோதாபுரி அப்படிங்கிற ஒரு அத்வைத்த ஞானி ஆச்சுங்களா. அந்த அத்வைத ஞானி தோதாபுரி தான் ராமகிருஷ்ணருக்கு இனிஷியேஷன் கொடுத்து அவரை வந்து சமாதி நிலைக்கு இட்டு கொண்டு போனவர். இப்ப அந்த அத்வைத பாரம்பரியத்தில் வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு ஞான நெருப்பாகிய விவேகானந்தர் வெளியில தள்ளி இந்தியா முழுவதும் உலகுக்கு தெரியும்படியா பண்ணி, இன்னைக்கு ராமகிருஷ்ண மிஷன் என்ன பண்ணது, ஸ்கூலு காலேஜ் ஆஸ்பத்திரி அநாத ஆசிரமங்கள் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு நிறைய பண்ணது இல்லையா. பிரம்மஞானத்தை ஏற்படுத்துதல் என்கிற ஒற்றை நோக்கத்தில் தோன்றிய அத்வைத்த குரு குரு தீட்சை கொடுக்கிற சமயத்தில் பிரிலிமினரி, சப்சிடரி, ஆக்சிலரி அண்ட் ஆன்சிலரியா ராமகிருஷ்ணா மிஷன் வருது, ஸ்கூல் வருது, காலேஜ் வருது, ஆஸ்பத்திரி வருது, என்னென்னமோ வந்துருது. ஸோ பிரைமரி டியூட்டி அது வேற, ஆனால் வேறு வகையான இதர விளைவுகளும் ஏற்படும்படியாக அந்த குரு ஏற்படுத்துகிறார். இப்போ குருவினுடைய கடைசி நிறைவான ஒரு தகுதியை மட்டும் சொல்றேன். என்னன்னா, குரு என்பவன் வஞ்சனை இல்லாதவன். என்ன வஞ்சனை இல்லாதவன்? தனக்கு முழுக்க என்ன தெரியுமோ அந்த முழுமையையும் சீடனிடத்தில் ஒப்படைக்கிறவன் தான் மிகச்சரியான குரு. என்னன்னா, கொஞ்சம் வஞ்சனையா மிச்சம் வச்சுக்கிட்டு இந்த பைய தெருவில் அலையட்டும், நாளைக்கு அவன் நடுத்தருவில் நிற்கணும், என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு நான் குருங்கிறதுக்காக ஒரு உத்தையை மட்டும் கடைசி வரைக்கும் கற்றுக் கொடுக்காமையே நான் என் மனசுலயே வச்சிருப்பேன், கையிலயே வச்சிருப்பேன். இந்த ஸ்ரீ வித்யில சில பேர் தீட்சை கொடுத்துட்டு பஞ்சதசி வரைக்கும் கொடுப்பான், சோடசி கொடுக்க மாட்டான். ஏன்? அது குடிச்சுட்டா அப்புறம் அவனுக்கும் நமக்கு ஈக்குவலா வந்துடுறாள். நமக்கு சார், ஒரு குரு நமக்கு ஈக்குவலா வரப்படாதுன்னு நினைச்சாலேயே அவன் குரு இல்லை சார். தனக்கு ஈக்குவலா அவன் வரணும் அப்படின்னு, மன்னிக்கணும், நமக்கு அவன் ஈக்குவல் ஆனவன்கிறத உணர்கிறவன் தான் குருவே. வரணும்னு நினைக்கிறது நமக்கு அவன் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான குருவே. இப்போ வாழையடி வாழின்னு தலைப்பு கொடுத்தாங்களே, ஒரு செவ்வாழை தன் கந்து வாழையும் செவ்வாழையாக இருப்பதைத்தான் விரும்புமே ஒழிய, தான் செவ்வாழை என்று மரியாதையோடும் தன் கன்று பூவன் வாழையாக இருந்து அவமரியாதை பெற வேண்டும் என்றும் ஒரு வாழை விரும்பாது. தன்னுடைய பூரணத்துவத்தை அப்படியே தன்னுடைய கன்றுக்கு மாற்றும். அதே மாதிரி ஒரு குரு என்பவன் தன் பூரணத்துவத்தை முழுமையாக வஞ்சனையின்றி குறையின்றி சீடனுக்கு அப்படியே மாற்றுகிறவர். இதுதான் ஒரு குருவுக்குரிய இலக்கணம். நான் இப்ப சொன்னது முழுக்க ஆதிசங்கர வாழ்க்கையிலேருந்து எந்த நிகழ்ச்சியுமே சொல்லலை, ஆனால் ஒரு குருவுக்கு சொல்லப்பட்ட சகல இலக்கணங்களும் பொருந்தி வருகிற மகா புருஷன் ஸ்ரீ ஆதிசங்கரர் என்பதுதான் என்னுடைய பேச்சினுடைய நோக்கம். நீங்க வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரியாம்பாள் சிவகுருவும் பிள்ளை இல்லாம இருந்தாங்க, தவம் பண்ணாங்க, பஜனம் பண்ணாங்க, விருட்சாச்சல கஷேத்திரத்துல போய் பஜனம் இருந்த போது அவர்களுடைய கனவுல சிவபெருமானே தோன்றி உனக்கு வந்து நல்ல புள்ள வேணுமா மோசமான புள்ள வேணுமான்னு கேட்டார். இது கதை, அந்த அதுல ஒரு அழகு இருக்கு. ஆனா அந்த சங்கர விஜயன் கதையில ஒரு அழகு இருக்கு. சிவபெருமான் சிவகுரு கனவுலையும் கேட்கிறாரு, ஆரியாம்பாள் கனவுலையும் கேட்கிறாரு, உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்னு. என்ன நடந்தது தெரியுமா? எப்படிப்பட்ட புள்ள வேணும்னு சிவகுருவும் சொல்லலை, ஆரியாம்பாலும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, சிவகுரு என்ன சொன்னார் தெரியுமா, இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், ஆரியாம்பாலை கேட்டுட்டு சொல்கிறேன்னு. இப்படி சொன்ன புருஷன் உலகத்தில் உண்ட? எதுக்கும் உங்கள் ஒய்ஃபை கேட்டுக்கோங்கண்ணா. ஏன் இது நடக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, இது வீணாகணும்னா அவட்ட போய் கேட்கணும். இப்படி தானே ஒய்ஃபை பற்றி அபிப்பிராயம் வச்சுருக்கேன், பேசாமல் இருங்க, இது அவளுக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது. யாரு? ஹஸ்பண்டு. ஒய்ஃப்ட கேளுங்க ஏதாவது ஒரு விஷயம். எதுக்கு நீங்க ஐயா கிட்ட கேளுங்க அண்ணா, அது எதுக்கு கேட்கறது? அதை கேட்ட அந்த காரியமே உருப்பிட. எவ்வளவு எதிரெதிரான ரெண்டு பகைவர்கள் 60 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அந்த ஆச்சரியத்தை நீங்க இங்கதான் பார்க்கணும். ரெண்டு பகைவர்கள் மாலை மாத்தி 60 கல்யாணம் பண்றாங்க பாருங்க, இந்த அதிர்ச்சியான விஷயத்தை நீங்க இந்த நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். எனக்கு அப்படியே ஷாக். அது காலம்பரையும் திட்டு சண்டை, மாலை மாத்துறதுக்கு அப்புறம் திட்டு சண்டை, ஆனாலும் அது கண்டி ஆகிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். எம்ம தான் கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு வேற யோசனை. உத்தமமான தம்பதிகள் ஆரியாம்பாள் சிவகுரு மாதிரி உத்தமமான தம்பதிகள். எப்படின்னா, ஆரியாம்பாள் சொல்றா, நான் சிவகுருவை கேட்கணும், கணவரை கேட்கணும். சிவகுரு சொல்றார், ஆரியாம்பாளை கேட்கணும். அப்படி நான் அதைத்தான் சொல்றது. இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு தான் ஆதிசங்கரர் பிறப்பார். மற்றவங்களுக்குலாம் ஆட்டோ சங்கர் தான் பிறப்பான ஒழி. கணவன் மேல அவளுக்கு அவ்வளவு மரியாதை, கணவனை கேட்டு சொல்றேன், அவள் மனைவியை கேட்டு சொல்றேன். பட் இது ரெண்டையும் தூக்கி சாப்பிடுற விஷயம் என்னன்னா, அவன் எவ்வளவு உண்மைகளை தெரிஞ்சுக்க வந்து பாருங்க. வாழ்க்கையிலேருந்து ரெண்டு பேரும் எந்திரிச்சு உட்காந்து பேசுறாங்க. கனவு கண்டேன், சிவபெருமான் வந்தார், என்ன புள்ள வேணும்னு கேட்டார், கொஞ்ச நாள் இருக்கிற நல்ல புள்ள வேணுமா, ரொம்ப நாள் இருக்கிற மோசமான புள்ள வேணுமாலாம் கேட்டாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? உன்ன கேட்டு சொல்கிறதா சொன்னேன், நீ ஒன்று உங்களை கேட்டு சொல்கிறதா சொன்னேன். ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க பாருங்க, அது ரொம்ப டாப். என்னன்னா, இதை நாம் என்ன முடிவு எடுக்கிறது, அவர் முடிவுக்கே விட்டுடும். அது இன்னும் உயர்ந்தனால நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், நம்ம வாழ்க்கையிலேயே கூட நாம் சில முடிவுகளை எடுக்கிறத விட இறைவன்கிட்ட விட்டுவிடுறதுங்கிறது பல வகையில் நல்லது. ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, கடவுளுக்கே நிறைய யோசனை சொல்லுவோம். இப்போ பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான், பெங்களூரை வந்து ஹோசூருக்கு இந்த பக்கமாக படைச்சிருந்தா சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறேன். அவன் விதவிதமான யோசனை சொல்றான், நிறைய ஐடியா வச்சிருக்கான். இவனை கேட்டிருந்தார்னு வச்சுங்க, கடவுள் மட்டும் இவனை கேட்டுட்டு உலகத்தை படைச்சிருந்தான்னு வச்சுங்க, பிரமாதமான ஐடியா எல்லாம் கொடுத்துருப்பான், எத்தனையோ கொடுத்துருப்பான். அவர் பாவம் இவனை கேட்காம அவர் இஷ்டத்துக்கு படைச்சுட்டார். நிறைய யோசனை வச்சிருக்கான். நம்ம மன்னிக்கணும். இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தினுடைய நெடிய இயக்கத்துல நாம முடிவெடுக்கிற விஷயங்களை விட அவன் ஒப்படைக்கிறதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. ஒரு சின்ன நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு முறை ஒரு நாட்டுக்கோட்ட நகரத்தாருடைய 60வது கல்யாணத்துக்கு என்ன பேச கூப்பிட்டு, இப்ப இல்லைங்க, இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அபிராமி தாதி பேசணும்னாரு, வர்றேன்னு சொல்லிட்டேன். பிறகு உங்களுக்கு என்ன சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் அவர் அப்படி ஏற இறங்க பார்த்து உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு. ஒரு கச்சேரி வேணும், நல்லா பாடகர் சொல்லுங்கன்னார். மயிலாப்பூர்ல போத்த நல்லா பாடிக்கிட்டு இருந்தார், அதிர்ஷ்டமே இல்லை அவருக்கு. அவர் முன்னுக்கு வரல, அவர் பேர் சொல்லி அவரை கூப்பிடுங்க, அவருக்கு என்ன சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் அப்படியே யோசிச்சு உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அவர் சொன்னா, நீங்க இப்படியே அந்த போண்டி ஆக்கிடுங்க போல தெரியுது, கொஞ்சம் கரெக்டா சொல்லிடுங்க. நான் அப்படியே யோசிச்சு சொன்னேன், சரி அவருக்கு ஒரு 2000 ரூபா கொடுங்க. அந்த காலத்துல 2000 ரூபா பெரிய விஷயம், 2000 ரூபா. சரிட்டு போயிட்டார் செட்டியார், எனக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அங்கே போய் ஒரு 60வது கல்யாணத்தில் பேசி முடிச்சோடனே எனக்கு இல்லாமல் மரியாதை பட்டு வச்சுட்டு இஷ்டில் வச்சு மரியாதை பண்ணி முடிச்சுட்டார். அவர் கச்சேரி முடிஞ்சது, செட்டியார் விளையாடுறார், ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கிட்டார். இந்த பக்கம் ஒரு கவர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கவர் இருக்குது. அந்த பாடகரையும் நிறுத்திக்கிட்டு சொல்கிறாரு, அவரை கூப்பிட்டு, நீங்கள் கேட்ட பணம் இந்த கவரில் இருக்குது, சுகீசிவன் கொடுக்க சொன்னது இதில் இருக்குது, எது வேணுங்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் நெளிகிறார், அவருக்கு அவர் சொன்ன கவர் தான் எடுக்கணும்னு நினைப்பு. ஏன்னா நான் நல்லது சொல்லியிருக்க மாட்டேன்னு என்னை பற்றி அவருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம். ஆனா அந்த சான்ஸே நான் சொல்லியிருக்கிறதால மீறி நான் சொன்னதை எடுக்கலன்னு வச்சுங்க, நான் விட்டுட்டேன். அவர் அப்படியே நெளியிறாரு. செட்டியார் இப்போ டெஸ்ட் எனக்கு வச்சாரு, இந்த கவர் அவர் கேட்ட பணம் இருக்கு, இந்த கவர் நீங்கள் கொடுக்க சொன்னது இருக்கு, எதை கொடுக்கட்டும்னாரு என்ன. நான் அப்படியே யோசிச்சுட்டு சொன்னேன், உங்கள் தகுதிக்கு ரெண்டையுமே கொடுத்துடலாம், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படி. செட்டியார் சொன்னார், அவர் பாடினதுக்கு ரெண்டையும் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. நான் அப்புறம் அவரை தனியாக கூப்பிட்டு, என்னையா சொன்னேன் நீ, என்ன கேட்டார் செட்டியார், நான் இப்போ சொல்லியிருந்தேன், நீ என்ன சொன்னேன் கேட்டார், எவ்வளோ கொடுக்கணும்னு. ஆனால் 1000 ரூபா வேணும்னு கேட்டேன். 1000 ரூபாயான்னார் செட்டியார், 500 கொடுங்க போதும் அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு தோணுனது நீ சொன்ன, எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், செட்டியார் அவருக்கு தோணாத எனக்கு செஞ்சிருக்காரு, அதை வெளியவே சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சது என்னன்னா, நீங்க எப்ப கடவுள்கிட்ட போனாலும் கடவுள்கிட்ட நீங்க எது கேட்டாலும் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் கேட்க முடியும். அவர்கிட்ட விட்டுடுங்க, அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இப்ப உடனே பல பேருக்கு வருத்தம், இவ்வளவு நாள ரொம்ப விஷயத்த விட்டுட்டோமே, நிறைய லாஸ் ஆகி போச்சு, எதுவும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, எல்லாமே அவனுது. பட் அவட்ட விட்டுடணும். நீங்கள் அவட்ட விட்டுட்டீங்கன்னா என்ன நன்மைன்னா, இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, உங்ககிட்டயே விடுறோம் நாங்கள் பாருங்க, அப்போ தான் ஆதிசங்கரர் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஞான குரு இந்த உலகத்துக்கு வந்து தோட முடியுது. பட் பொதுவாக கதை சொல்லுவாங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, சிவபெருமானே ஆதிசங்கராக வந்து பிறந்தாருன்னா அப்புறம் என்ன அத்வைத தத்துவம் வாழுது? அத்வைதம்ங்கிறது எல்லாருமே பிரம்மங்கிறது தானே. அப்புறம் சிவபெருமானே வந்து அங்கே பிள்ளையா பிறந்தான்னு கதை சொல்ல ஆரம்பிச்சா, மறுபடியும் புராணம் சொல்ற டெக்னிக் தானே. மனிதர்கள் எவ்வளவு ஞானமாக பேசினாலும் தங்கள் குழந்தைத்தனத்தை அங்கங்கு வெளிப்படுத்தி விடுகிறார்கள். மனிதர்கள் எவ்வளவு ஞானமாக பேசினாலும் தங்கள் குழந்தைத்தனத்தை அங்கங்கு வெளிப்படுத்தி விடுகிறார். சிவபெருமானே வந்து பிறந்தார்னா எல்லாமே பரபிரம்மம் தானே, எல்லாமே ஆன்மாவுமே பரம்பொருள் உணர்த்துவதற்காகத்தானே வந்து பிறந்தார். அப்புறம் சிவனே வந்து பிறந்தார்னு சொல்லணும், அது ஒரு சிறப்புக்கு சொல்றேன். சிவபெருமானே வந்து பிறந்தாருன்னா நான் கூட தான் சிவன், ரமணன் கூட தான் சிவன், எல்லாரும் தான் சிவன், யார் சிவன் இல்லை. எல்லா ஜீவனும் தன்னை ஜீவனாய் நினைத்திருக்கிறவரை ஜீவன், சிவன் என்று உணர்ந்து விட்டால் சிவன். இந்த விழிப்பு நிலைதான் அத்வைதமே, கனவிலிருந்து விழிப்பை நோக்கி. என்ன சார் பெரிய அத்வைதம்ங்கிறது? கனவிலிருந்து விழிப்பை நோக்கி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு. சார் ஒரு விசித்திரமான விஷயம் பாருங்க, தேம்ஸ் நதி, லண்டன், லண்டன்ல கனவு வர்றதா, தேம்ஸ் நதி, தேம்ஸ் நதி போய் பார்த்துருக்கீங்களா? அது ஓரமாக சிமெண்ட்டில் ஒரு கரை இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே. இது ஏன் சொல்கிறேன், இப்போ நான் போயிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிய வேணுமா? அது ஓரமாக அப்படி ஒரு சிமெண்ட்டு கரை இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, லண்டன்லேயும் பிச்சைக்காரன் உண்டு, லண்டன்லேயும் உண்டு பிச்சைக்காரன் உண்டு. அவன் படுத்திருந்தான். அப்போ இப்போ படுத்திருக்கிறான், அவன் ஒரு பொண்ணு வர்றான், கார் கதவை திறந்து இறங்குனான். இவனை பார்த்தா, காரில் ஏறு அப்படின்னா ஏறி உட்காந்துட்டேன். நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னா குளிச்சான். டைனிங் டேபிள் வந்து உட்காருக்கு, உட்காரு வயிறார சாப்பிடு,
0: வயிறார சாப்பிட்டோம், வெள்ளை சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே நீ இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், போய் பெட்டில் படு அப்படின்னா படுத்தான். நீ மட்டும் பெட்டில் படுத்த அப்படி நானும் அந்த பெட்டில் படுக்க வேணாமல் கொஞ்சம் தள்ளிப்படு அப்படின்னா கொஞ்சம் தள்ளிப்படுத்தான். தம்முன்னு ஒரு சத்தம், தேம்ஸ் நதியில் ஒரு பிணம் மிதந்தது. இவ்வளவும் கனவு, பசி மயங்க கண்ணு சொருகிச்சு, கனவுல எல்லாம் வந்துருச்சு. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்கள் மனதில் எவற்றை திரும்ப திரும்ப அடக்குகிறீர்களோ அவை கனவுகளாக வந்து கொண்டே இருக்கும், திரும்ப திரும்ப. இப்ப மனசுல அடக்கி வச்சு பசி ஒண்ணு காமம் ஒண்ணு ரெண்டு தான் மனசுல கனவா வந்துருச்சு, விழுந்துட்டான். இப்ப இந்த கனவு பாதியில அவன் முழிச்சிருந்தான் வச்சுங்க, விழுவான பாதி கனவுலயே அவன் முழிச்சிட்டான்னு வச்சுங்க, தேம்ஸ் நதியில ஒரு பணம் மிதக்காது, எந்திரிச்சு போயிருப்பான். எப்படி தூங்குகிற போது கனவு கண்டு அந்த கனவு முழுவதும் உண்மை என்பது போலவே தோன்றுகிறதோ, அப்படி நாம் விழித்து கொண்டே ஒரு கனவு காணுகிறோம், அந்த கனவுக்கு தான் வாழ்க்கை என்று பெயர். நம்ம விழித்துக் கொண்டே காணுகிற இந்த கனவில் இருந்து நீ விழிப்பது எப்போது, அதான் அத்வைதம். இந்த வாழ்வு முழுவதும் ஒரு வகையான கனவு, இந்த கனவில் இருந்து நீ விழிக்க பழகு. நீ விழிச்சிட்டேன்னா நீங்க பாவத்தை எப்படி விடுறது, வினையை எப்படி விடுறது, துன்பத்தை எப்படி விடுறது, இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். என்னன்னா நீ தூங்குற வரைக்கும் கனவுல எல்லா துன்பமும் இருக்கிற மாதிரி, அஞ்ஞானத்தில் நீ தூங்கி கொண்டிருக்கிற வரை எல்லா பாவ புண்ணிய தொடர்ச்சி சங்கிலி பந்தம் எல்லாம் உண்டு. நீ விழிச்சிட்டியா, நீ அந்த தூக்கத்திலேருந்து எழுந்துட்டியா, கனவின் துக்கம் இல்லாதது போல் இந்த நனவின் துக்கமும் இல்லை. இவ்வளவுதான் சிம்பிளா அத்வைதம். விழிச்சிடு, நீ விழி, விழித்தது விழிக்காமலேயே தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி? அந்த ஒரு உண்மையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் சங்கர பகவத் பாதர் தோன்றினர். அவருடைய தாய் தந்தை இந்த குழந்தைய உலகத்துக்கு தருகிறார். நான் வரலாறு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். குருகுலத்துல கல்வி கற்க அனுப்புகிறார்கள். இளமையான வயதில் அப்படி அவ்வளவு விஷயங்களும் அவருக்கு இளமையான வயதில் வந்து உள்ள புகுந்தது. நீங்கள் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு. நீங்கள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து வர்ணிக்க முடியாத ஆற்றல் உடைய ஒரு பெரிய தலைவர்னு சொன்னால், தென் தமிழ்நாட்டில் தோன்றிய திருமுறைகள் பாடியதில் திருஞான சம்பந்தர் அது மாதிரி ஒரு தலைவர். அதாவது அன்கொஸ்டினபிள் லீடர், சேலஞ்சஸ் லைஃப்ல அக்செப்ட் பண்ணி என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சாதிச்சு காட்டுற ஒரு துணிவான தலைவர் வந்து திருஞான சம்பந்தர். அதே மாதிரி நீங்க வடமொழியில இந்தியா முழுவதும் பாப்புலர் ஆகி சாதித்து காட்டிய ஒரு தலைவர் உண்டு சொன்னா ஆதிசங்கர். 32 வயசுக்குள்ள சார் 3 தடவை இந்தியா சுத்தி வந்துட்டார். என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டார். முழு வேதங்களையும் படித்தார், வேதாந்த பரமாக சிந்தித்தார், அத்வைத தத்துவத்தை உலகத்துக்கு தந்தார். 4 மடங்களை நிறுவி 4 மடங்கள் மூலமாக 4 வேதங்கள் பரவுவதற்கு வழிவகை செய்தார். இன்ஸ்டிடியூஷன், ஏன்னா புத்தா வந்து இன்ஸ்டிடியூஷன் மடங்கள் ஆரம்பிச்சு புத்தருடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்குது, அதுக்கு கவுண்டர் பண்ணி ஆகணும், அதுக்காக தன்னுடைய மடங்களை எல்லா பகுதிகளிலும் ஏற்படுத்தி முழுமையான வெற்றி கண்டார். 32 வயசுக்குள்ள முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு முப்பத்திரண்டு வயசுக்குள்ள சாதிக்க நினைச்ச எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சாதிச்சு முடிச்சாச்சு. இத்தனை எப்படி நடக்குது? இளம் பருவத்துக்குள்ள எல்லா விஷயமும் உள்ள வந்தாச்சு. குருகுலத்துல பயிலுகிறார். குருகுலத்துல பயிலுகிற காலத்துல, அந்த காலத்துல குருகுலத்துல வந்து பிட்சை எடுத்துதான் சாப்பிடணும். ஏன் பிட்சை எடுத்துன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்வம் பற்றிய அகங்காரம் இருக்கும்னு சொன்னா படிப்பு வராது. நான் கூட ஒரு கருத்து சொல்றது உண்டு, நம்ம வீட்டில் வசதி இருந்தா கூட நம்ம வசதியோட நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. நம்மகிட்ட வசதி இருந்தா கூட நம்ம வசதியோட பிள்ளைகளை அனுப்பக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்ம பிள்ளைங்க கார்ல போய் இறங்கி வாத்தியார் சைக்கிள்ல வந்து இறங்கினா வாத்தியார் மேல பிள்ளைகளுக்கு மரியாதை வராது. நம்மகிட்ட வசதி இருந்தா கூட நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு போ அப்படின்னு சொல்லணும், அதுக்கு ஒரு தெளிவு வரணும். பெற்றவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் கஷ்டப்பட்டதால தான் பெரிய ஆளாகவே ஆகணும், அவங்களும் கஷ்டப்பட்டாதான் பெரிய ஆளாகவே ஆவாங்க. அவங்கள கஷ்டப்படாமல் வளர்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சின்னால போடுவான். எப்போதும் பணக்காரனின் மகன் ஏழை ஆகிறான். ஏன் ஆகிறான்? முட்டை இல்லாயிடுறான், உழைக்க மாட்டேங்கிறான்.
1: ஆனால் ஏழையின் மகன் பணக்காரன் ஆகிறான். ஏன் உழைக்கிறான், அறிவாளி ஆகிறான், மேலே பணக்காரன் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறான். எவ்வளவு செல்வம் இருந்தாலும்